0: அந்த பாட்டு.
1: யார் வீட்டு தோட்டத்திலே பூத்தது இந்த ரோஜா பூ, பொல்லாத பொன் சிரிப்பு. நிறைவாக நீங்க அந்த 13 பேரை சேர்த்து விட்டீங்க, பாத்தீங்களா?

மட்டும்தான் இப்போ ரசித்து கொண்டிருக்கிறேன். அப்போ நான் பாடி யாரும் கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இந்த நேரம், அப்படித்தானே? கண்ணன் ஒரு ஆள் தான் கேட்டுக்கொண்டிருக்கிறான் போல இருக்குது. சரி, நல்லது. இருந்தாலும் நான் அந்த பாடலை கொஞ்சம் போல் எடுத்து வர்றேன், சரியா?

இன்னொரு வரிகள் இருக்கிறது. இருந்தாலும் இவ்வளவும் போதும் உங்களுக்கு. அடுத்த தடவை அது முழுமையாக பாடலாம். என்னால் முடிந்த அளவு நான் அதை பாடியிருக்கிறேன். நல்லதாக இருந்ததோ அல்லது கேட்க சகிக்காமல் இருந்ததோ நீங்கள் பொறுத்து கேட்கத்தான் வேணும் என்று சொல்லிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவுக்கு கொண்டு வரும் நேரம் நெருங்கிவிட்டது. சரி, இத்தோடு நான் இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து நாளை உங்களை எல்லாம் வந்து நான் சந்திக்கிறேன் என் அன்பு உறவுகளே. சற்று குரல் வளம் உண்மையிலேயே நன்றாக இருக்கவில்லை எனக்கு. அது பாடுவதற்கு ரொம்ப கஷ்டம், முன்பு போல இல்லை. உங்களோடு பேசி பாடுவதற்கெல்லாம் எனக்கு சற்று இயலாமை இருந்தாலும் கூட அதையெல்லாம் நான் சற்று பொறுத்து தாங்கி கொண்டு உங்களோடு முயற்சி செய்து பேசுகிறேன் என்று தான் சொல்லலாம். சரி, நாங்கள் இந்த பாடலோடு எத்தனையோ பாடல்கள் வந்து பாடினாலும் இன்னும் பலரை காணவில்லை. அதனால் சந்தனராஜ் மாமா எல்லாம் அவர் எங்கேயோ வேலையாக இருப்பார் நேற்றே சொல்லிவிட்டார். இனி வருகிற வாரங்களில் எல்லாம் இணைந்து கொள்ளுவார் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளப் போகிறேன். இந்த பாடலை கேட்போம் முழுசையா முழுமையாக இந்த பாடலுக்கு பின்பாக நிறைவுக்கு கொண்டு

0: இப்பொழுது தமிழன் பாரதி இந்த பாடல் ஒரு பாடலை பாடி அனுப்பியிருக்கிறார். இன்றைக்கு இதை ஒளியேற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அவருடைய குரலில் இந்த பாடலை முழுமையாக கேட்கலாம். தமிழன் பாரதி, இப்பொழுது 14-15வதாக உங்களுடைய பாடல் ஒளிபரப்பாக போகிறது. சரி, எங்கே அந்த பாடலை ஒரு தடவை கேட்டுடலாம் உங்களுடைய பாடல்.
1: அமையும் நினைக்கிறேன். இந்த ஒரு பாட்டை மட்டும் நீங்க நிச்சயமா எனக்காக மட்டும் இல்ல, நம்ம நேய உறவுகளுக்காகவும் இத நீங்க ஒளியேற்றம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். நித்தன் நித்தன் நெல்லு சோறு என்னை மணக்கும் கத்திரிக்காய், நித்தன் நித்தன் நெல்லு சோறு என்னை மணக்கும் கத்திரிக்காய், நேத்து வச்ச மீன் குழம்பு என்னை எடுக்குதையா, நெஞ்சுக்குள்ளே அந்த நினப்பு வந்து மயக்குதையா, நெஞ்சுக்குள்ளே அந்த நினப்பு வந்து மயக்குதையா, நித்தம் நித்தம் நெல்லு சோறு என்னை மணக்கும் கத்திரிக்கா, நேத்து வச்ச மீன் குழம்பு என்னை இழுக்குதையா, நெஞ்சுக்குள்ளே அந்த நினப்பு வந்து மயக்குதையா. பச்சை

நினைக்கையிலே எனக்கு இப்போயிச்சு ஊறுது, அள்ளி தின்ன ஆசை வந்து என்ன மீறுது. நினைக்கையிலே எனக்கு இப்போயிச்சு ஊறுது, அள்ளி தின்ன ஆசை வந்து என்ன மீறுது. பாவக்காய் கூட்டு பருப்போட சேர்த்து பக்குவத்தை பார்த்து ஆக்கி முடிச்சாச்சு. பாவக்காய் கூட்டு பருப்போட சேர்த்து பக்குவத்தை பார்த்து ஆக்கி முடிச்சாச்சு. சிறுபாலோ வருத்தாச்சு, பதம் பார்த்து எடுத்தாச்சு. கேழ்வரகு கூழுக்கது ரொம்ப பொருத்தமையா, தினம் குடிச்சா உடம்பு இது ரொம்ப பெருக்குமையா. கேழ்வரகு கூழுக்கது ரொம்ப பொருத்தமையா, தினம் குடிச்சா உடம்பு இது ரொம்ப பெருக்குமையா. நித்தம் நிலச்சோறு உன்னை மனக்கும் கத்திரிக்கா, நேத்து வச்ச மீன் குழம்பு என்னை இழுக்குதையா. நெஞ்சிக்குள்ளே அந்த நினப்பு வந்து மயக்குதையா, நெஞ்சிக்குள்ளே அந்த நினப்பு வந்து மயக்குதையா.

அதுக்கு ஏனோ உலகத்திலே இல்லவே இல்ல. அள்ளே தின்னா எனக்கு இன்னும் அழுக்கவே இல்ல. அதுக்கு ஏனோ உலகத்திலே இல்ல.

0: பள்ளி திண்ண எனக்கு இன்னும் அழுக்கவே இல்லை. இத்தனைக்கும் மேல இருக்கு நெஞ்சுக்குள்ள ஆசை ஒண்ணு, இத்தனைக்கும் மேல இருக்கு நெஞ்சுக்குள்ள ஆசை ஒண்ணு. கூச்சோச்சமா சொல்ல போறேன் பொம்பளதாங்க, சூடா இருக்கிறப்போ சாப்பிடுவாங்க. சூச்சமாமா சொல்ல போறேன் பொம்பளதாங்க, சூடா இருக்கிறப்ப சாப்பிடுவாங்க. நித்தங்கத்தும் நெல்லு சூடு என்னை மணக்கும் கத்திரிக்கா, தேத்து வச்ச மீன் குழம்பு என்னை இழுக்குதையா. நெஞ்சிக்குள்ள அந்த நெனப்பு வந்து மயக்குதையா. அம்மா மிக்க நன்றி அம்மா. இது ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச பாட்டு ஆசை. ஏன்னா இந்த பாடை கேட்கும் போதெல்லாம் நம்ம நல்லா சாப்பிடணுன்ற உணர்வு எனக்கு வரும். சாப்பிட்டாதான் உடம்பு நல்லா இருக்கும். அது சுவையோட சொல்லுவாங்க, சுவையோட சாப்பிடணும், ருசிச்சு சாப்பிடணும், ரசிச்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வாழ்க்கைய மட்டும் இல்ல, கஷ்ட இன்ப துன்பங்களை மட்டுமல்ல, உணவையும் நாம் அப்படித்தான் எடுத்துக்கணும், உடைகளையும் அப்படித்தான் நாம எடுத்துக்கணும்னு சொல்லி புரிஞ்சுக்கிற காலம். அதனால இந்த பாடலை நான் கேட்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு உள்ளூர ஒரு உணர்வு. நிச்சயமா இது எனக்கு மட்டும் இல்ல, நம்முடைய அன்பு உள்ள உங்கள் நேய உறவுகள் ஏன் உங்களுக்கும் நம்ம ஐயாவுக்கும் கூட இது சிறப்பான ஒரு இடத்தை தரும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். மிக்க மகிழ்ச்சியமா இந்த நேரத்தை எனக்கு ஒதுக்கி விடுவதற்கு மிக்க அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி.
1: நன்றி தமிழன் பாரதி. இனிமையாக இருந்தது அந்த பாடல். அந்த பாடல் பிடிக்காதவங்க யாரும் இருக்கிறாங்களா? உங்களுக்கு மட்டும் இல்ல, எங்களுக்கும் பிடிக்கும். நித்தன் நித்தன் என்ன சோரே என்னை மணக்கும் கத்தரிக்கா, நேற்று வச்ச மீன் குழம்பு என்னை இழுக்குதையா. அந்த பாடல் யாருக்கும் பிடிக்கும், ஆனா மீன் குழம்பும் கத்தரிக்காய் பொரியல் பிடிக்கும் பார்க்கலாம். சரி, சூப்பரா உண்மையிலே அந்த படத்துல காட்சி அமைப்பு கூட நல்லது. இப்ப எல்லாரும் தூங்கி கொண்டு இருக்கிறவங்க எல்லாரும் நெல்லிச்சோறும் கத்திரிக்காயும் மீன் குழம்பையும் கேட்டு வரப்போறாங்க. அந்த சுத்தத்துல எல்லாரும் தூங்கிட்டாங்க. ஆண்டாள் விழிச்சிருக்கிறார், கண்ணன் விழிச்சிருக்கிறார், தமிழன் பாரதி விழித்திருக்கிறீங்க, அது மட்டும் நல்லா தெரியுது. இப்ப எங்களுடைய கிருஷ்ணா விழித்திருப்பார், நம்ம ஷாகுல் ஹமீத் விழித்திருப்பார், அதுவெல்லாம் நிச்சயமா தெரியும். ஏன்னா அந்த நேரம் எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் என்ன நேரம் இருக்கு தூங்குறதுக்கு. சரி நல்லது. என் அன்பு உறவுகளே, இதுவரை நேரமும் பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியில் இணைந்த சிறப்பத்தை என் அன்பு உறவுகளை பார்க்கலாம். முதல் முத்துவேலாமே இணைந்து முத்து என்ற தொடங்குகிற ஒரு பாடல் ஒன்று பாடினார். முழுமையாக ஒரு பாடலை பாட வந்தவர், பின்பு அவர் நேரம் சென்று விட்டது. சரி, இருந்தாலும் அடுத்த தடவை அவரை முழுமையாக பாட வைத்து விடலாம். அடுத்து ரேவதி அம்மா இணைந்து நானே நானா யாரோ தானான்னு கேட்டிருந்தார். நானே நானா யாரோ தானா என்று கேட்டிருந்தார். அடுத்து வரதராஜன் இணைந்து ஊதக்காற்று வீசையிலே நேரம் இது நேரம் இது என்று இரண்டு பாடல்களை பாடியிருந்தார். தமிழன் பாரதி அவர் இணைந்து காட்டுக்கென்ன வேலி என்ற பாடலை பாடியிருந்தார். கண்ணன் இணைந்து காதல் கடிதம் வரைந்தேன் என்று பாடலை பாடியிருந்தார். மற்ற கண்மணி அன்போடு அந்த பாடலையும் பாடியிருந்தார். இளவரசு இணைந்து பாத கொலுசு பார்த்து பாடி வரும் என்ற பாடல் பாடியிருந்தார். எங்களுடைய நாகராஜன் இணைந்து பாடறியேன் படிப்பறியேன் என்று பாடியிருந்தார். கண்ணன் மீண்டும் இணைந்து நினைத்தது யாரோ நீதானே என்று பாடியிருந்தார். எங்களுடைய ரதீஷ் இணைந்து இளங்காட்டு வீசுதே எச போட்டு பாடுதே என்ற பாட்டும், ராசாத்தி உன்னை காணாத நெஞ்சி என்ற பாடலை பாடியிருந்தார். ஷாவுல் ஹமீத் இணைந்து சரவண பொய்கையில் என்று பாடியிருந்தார். மற்றது ஜார்ஜ் இணைந்து கடவுள் அமைத்து வைத்த மேடை அந்த பாடல் பாடியிருந்தார். கிருஷ்ணா இணைந்து அருமையாக நீ எங்கே உன் என் நினைவுகள் அங்கே என்ற பாடல் அருமையாக பாடியிருந்தார். எங்களுடைய அப்பா இணைந்து சிந்தனை செல்வன் இணைந்து காலங்களில் அவள் வசந்தம் என்று பாடியிருந்தார்கள். மீண்டும் எங்களுடைய தமிழன் பாரதி இணைந்து நித்தம் நித்தம் நெல்லு சோறு என்று பாடியிருக்கிறார். இத்தனை பாடல்களும் அருமையா பாடிய இந்த பாடல் ஒரு பாடலாம் நிகழ்ச்சி நான் நினைக்கிறேன் வருகிற காலத்தில் இருந்து சற்று முன்பாகவே எடுத்துக்கொள்ளலாம். நேர்கள் இணைய இணைய 8 மணிக்கு ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன். இன்று மீண்டும் மீண்டும் இன்று மீண்டும் புதிதாக இணைந்த எங்களுடைய அறிவிப்பாளருக்கு மீண்டும் நல்வரவை வரவேற்றுக் கொண்டு மீண்டும் அவர் வளர்ந்து வர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியை முடித்து நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். என் அன்பு உறவுகளே, அடுத்து நாளை உங்களை சந்திக்கலாம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியோடு. நாளைய தினம் திங்கட்கிழமை எங்களுடைய அன்று மன்றம் நிகழ்ச்சி காற்றலைக்கு வரும். எல்லா நிகழ்ச்சிகளையும் வரிசை கிரமமாக நீங்கள் கேட்க தவற வேண்டாம். புதிய நிகழ்ச்சிகள் எல்லாம் எல்லா அறிவிப்பாளர் நிகழ்ச்சியும் அருமையான நிகழ்ச்சி, எல்லோரும் கேட்டு மகள வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளப் போகிறேன். என் அன்பு உறவுகளை

அங்கிருக்கும் பொழுதும் இங்கிருக்கும் பொழுதும் நல்ல பொழுதாக அமைந்து வருகிற பொழுது நல்ல பொழுதாக மலர உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளப் போகிறேன். என் அன்பு உறவுகளை இணைந்து சிறப்பித்த நேர்களுக்கும் கேட்டு ரசித்துக் கொண்டிருந்த நேர்களுக்கும் அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு மீரா. நன்றி வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு.

85 நாட்டு மக்களுக்கு அற்புத சேவை செய்து 30வது வருடத்தில் கால் பதித்து தொடர்ந்தும் சேவையாற்றும் VSDC டிரைவிங் ஸ்கூல். வாகன அனுமதி பத்திரங்கள் பெறுவதற்கு நாடுங்கள் VSDC டிரைவிங் ஸ்கூல். தொடர்புகளுக்கு 613-930-0870 செல்வா மாஸ்டர்.

உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு RRR

இனி தொடர்வது மும்மத பாடல்கள். முதலில் இந்து பாடல்கள். பிரம்மாவை தரிசிக்க சென்ற நாரதர், சுவாமி, கலியுகத்தில் பக்தர்கள் கடைபிடிக்க வேண்டிய சிறந்த விரதம் எது என்று கேட்டார். புரட்டாசி சனிக்கிழமைகளில் வெங்கடேச பெருமாளை நினைத்து அனுஷ்டிக்கும் விரதமே மேலானது என்று பதிலளித்தார். இதன் அடிப்படையில் புரட்டாசி சனியன்று துளசி நீர் பருகி விரதம் மேற்கொள்வர். புளியோதரை, சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல் ஆகிய நைவேத்தியங்களை பெருமாளுக்கு படைப்பர். இந்த விரதம் அனுஷ்டித்தால் கிரகதோஷம் அகலும், ஆயுள் ஆரோக்கியம் கூடும், செல்வ வளம் பெருகும். நினைத்தது நிறைவேறவும், குடும்ப பிரச்சனை நோய் நீங்கவும் திருப்பதி ஏழுமலையானுக்கு மாவிளக்கு ஏற்றுவதாக நேர்ந்து கொள்வார்கள். இந்த நேர்த்திக் கடனை செலுத்த திருப்பதி செல்ல தேவையில்லை. புரட்டாசி சனியன்று வீட்டிலேயே பெருமாள் படம் வைத்து மாவிளக்கு ஏற்றலாம். தேங்காய், வாழைப்பழம், வெற்றிலை பாக்கு நைவேத்தியம் செய்து வெங்கடேச சோஸ்திரம், 4000 திவ்ய பிரபந்தம் பாராயணம் ஆகியவற்றை படிக்க வேண்டும். இந்த வழிபாட்டின் போது திருப்பதி பெருமாள் நம் வீட்டுக்கே நேரில் எழுந்து அருள்வதாக ஐதீகம். இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

திருப்பதி அருகிலுள்ள நாராயணபுரத்தை ஆட்சி செய்தவர் தொண்டைமான். இவர் ஒரு நாள் திருப்பதி மலை மீதுள்ள வெங்கடாத்திரிக்கு யானை வேட்டைக்கு சென்றார். வழியில் ஒரு பஞ்சவர்ண கிளியை கண்டார். அந்த தெய்வீக அழகில் ஈடுபட்ட மன்னர் கிளியை பிடிக்க முயன்றார். அந்த கிளி அங்கு வரும் பக்தர்கள் சொல்லும் வெங்கடேசா கோவிந்தா என்ற திருநாமத்தை அடிக்கடி கேட்கும். அதையே திரும்ப திரும்ப சொல்லும். மன்னர் பிடிக்க முயன்றதும் இந்த நாமங்களை சொன்னபடியே பறந்தது. திருப்பதி கோவில் அருகிலுள்ள சுவாமி புஷ்கரணி என்னும் குளக்கரையை அடைந்தது. மன்னரும் விடாமல் சென்றார். கிளியை காணவில்லை. ஆனால் அங்கே வெங்கடேச பெருமாள் வீற்றிருந்தார். பிறகு ஏழுமலையானுக்கு கோவில் கட்டினார். வெங்கடேச பெருமாளுக்கு தினமும் அதிகாலை சுப்பிரபாத சேவை நடக்கும். இந்த சேவையில் வெங்கடேச சுப்பிரபாதம், ஸ்தோத்திரம், பிரபத்தி, மங்களாசாசனம் ஆகியவற்றை தாளபாக்க அன்னமாச்சாரியா வம்சத்தினர் பாடுவர். அதன் பின் கீர்த்தனைகள் பாடப்படும். பிரதிவாதி பயங்கரம் அண்ணா என்பவரால் எழுதப்பட்ட சுப்பிரபாதம் கேட்டே பெருமாள் துயில் எழுந்தருகிறார். அப்பொழுது பெருமாளுக்கு பசும்பால், வெண்ணெய், சர்க்கரை கலந்த நைவேத்தியம் படைத்து தீப ஆராதனை நடத்தப்படும். இதற்கு நவநீத ஆரத்தி என்று பெயர். பாடலை கேட்போமா?

இனி தொடர்வது கிறிஸ்தவ பாடல்கள். கடினமானதையும் சாதிக்கலாம். ஏதாவது ஒரு கடினமான செயலை தொடங்கும் பொழுது இது முடியுமோ முடியாதோ என்ற சந்தேகம் எழுவது இயற்கை. ஆனால் ஆண்டவரை நம்புகிறவர்கள் அவர் மீது பாரத்தை போட்டுவிட்டு தங்களது செய்கையை தொடங்குவார்கள். நடத்த முடியாத செயல்களை கூட நடத்தி காட்டி விடுவார்கள். தேவனின் அன்பை பெற்ற இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு சமயம் நெருக்கடியான நிலை ஏற்பட்டது. எதிரிகளுக்கு பயந்து வாழ்கிற சூழ்நிலையில் அடுத்து என்ன நடக்குமோ என்ற கவலையில் இருந்தனர். ஒரு பக்கம் தேவனின் ஆசீர்வாதம், தேசத்தில் செழிப்பு என இருந்தாலும் மற்றொரு பக்கம் அந்த செழிப்பு எதிரிகளால் அழிக்கப்பட்டது. உழைப்பின் பலனை அனுபவிக்க முடியாமல் மக்கள் தவித்தனர். யார் நமக்கு உதவி செய்வார்கள் என்று கலங்கிய சமயத்தில்தான் கிதியோன் என்பவர் கர்த்தர் சந்தித்தார். தேவ ஜனத்தை சத்துருக்களின் வல்லமையில் இருந்து விடுவித்து ஆசீர்வதிப்பதற்காக உன்னை அனுப்புவேன் என்றார். நான் எப்படி இந்த சத்துருக்களை மேற்கொள்ள முடியும் அல்லது சமாளிக்க முடியும் என அவர் கலங்கிய போது, நான் உன்னோட கூட இருப்பேன் என்றார் கர்த்தர். அதன்படியே அவனுடன் இருந்து வெற்றி பெற்று தந்தார். ஒரு கடினமான செயல் ஆண்டவரின் கிருபையால் சாத்தியமாயிற்று. அன்று கிதியோனுக்கு வாக்கு கொடுத்து நிறைவேற்றி தந்த கர்த்தரிடம், நீங்கள் செய்து வரும் பணிகள், குடும்ப பிரச்சனைகள் உள்ளிட்ட எல்லாவற்றையும் ஒப்படைத்து விடுங்கள். அவர் உங்களோடு இருந்து வெற்றியையும் ஆசீர்வாதத்தையும் அளித்து மகிழச் செய்வார். இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

ஒரு பேச்சு போட்டிக்கோ நேர்முக தேர்வுக்கோ போகிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். இவற்றுக்கு புறப்படும் முன்பாக என்ன செய்வது, எப்படி நடந்து கொள்வது என்பதை புத்தகங்களை படித்தோ அனுபவஸ்தர்களிடமிருந்து கேட்டோ தெரிந்து கொண்டிருக்கலாம். இப்படி மற்றவர்களிடம் கலந்து ஆலோசிப்பதை விட எல்லாவற்றிற்கும் மேலான தேவனை நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, நான் இன்று ஒரு முக்கிய விஷயம் தொடர்பாக போகிறேன். என் வாழ்க்கை தலைவிதியை நிர்ணயிக்கும் நேர்முக தேர்வுக்கு செல்ல போகிறேன். நிர்கதியாக கணவன் வீட்டிலிருந்து திருப்பி அனுப்பப்பட்ட என் சகோதரியின் வாழ்க்கை பிரச்சனையை குறித்து பேசி பிரிந்தவர்களை இணைத்து வைக்கப் போகிறேன். நான் பேச்சு போட்டிக்கு செல்கிறேன். எனக்கு பேசும் வல்லமையையும் வெற்றியையும் தர வேண்டும் என்று ஜெபித்தாலே போதும், வல்லமையுள்ள தேவன் உங்கள் வாக்கில் இறங்கிவிடுவார். பைபிளில் எப்படி பேசுவோம் என்றும் என்னதை பேசுவோம் என்றும் கவலைப்படாதிருங்கள். நீங்கள் பேச வேண்டுவது அந்த நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுவார் என்ற வசனம் இருக்கிறது. இந்த வசனத்தின்படி உங்கள் இடத்தில் இருந்து தேவனே பேசுவார், அவரே பதில் அளிப்பார். தேவனின் பதில் சமாதானத்தையும் வெற்றியையும் தரும் என்பதில் சந்தேகமில்லை. இணைந்திருங்கள் ஒரு பாடலுக்காக.

வைகறை நாதத்தில் இனி தொடர்வது ஒரு இஸ்லாமிய பாடல். ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம உரிமை உண்டு என்பது குறித்து குர்ஆன் வசனங்கள் சிலவற்றை நாம் காணலாம். மனிதர்களே, உங்களை ஒரு ஆன்மாவில் இருந்து படைத்த உங்களின் இறைவனுக்கு நீங்கள் அஞ்சுங்கள். மேலும் அதே ஆன்மாவிலிருந்து அதனுடைய துணையை அவன் உண்டாக்கினான். மேலும் அவை இரண்டின் மூலம் உலகின் அமைதியான அதிகமான ஆண்களையும் பெண்களையும் பரவச் செய்தான். ஆண்களுக்கு அவர்கள் சம்பாதிப்பதற்கு ஏற்ப பங்கு உண்டு, மேலும் பெண்களுக்கும் அவர்கள் சம்பாதிப்பதற்கு ஏற்ப பங்கு உண்டு. உங்களில் எவருடைய நற்செயலையும் நான், அதாவது அல்லாஹ், வீணாக்கவே மாட்டேன். அவர் ஆணாயினாயினும் சரி, பெண் ஆயினாயினும் சரி, நீங்கள் ஒருவர் மற்றவரில் இருந்து தோன்றிய ஒரே இனத்தவர்களே. மேலும் நற்செயல்கள் புரிவோர் அவர்கள் ஆண் ஆயினும் பெண் ஆயினும் சரி, இறை நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பின் அவர்கள் கவனத்தில் நுழைவார்கள். மேலும் இம்மி அளவும் அவர்கள் அநீதி இழைக்க மாட்டார்கள். நபிகள் நாயகமும் ஆண் பெண் சமத்துவம் பற்றி கருத்து கூறியுள்ளார். பொதுவான நியதிப்படி ஆண்கள் மீது பெண்களுக்கு சில உரிமைகள் உள்ளன, பெண்கள் மீது ஆண்களுக்கு சில உரிமைகள் உள்ளதை போல என்பது அவருடைய கருத்தாகும். இனி தொடர்வது பாடல்.

ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம உரிமை உண்டு என்பது குறித்து குர்ஆன் வசனங்கள் சிலவற்றை நாம் இப்பொழுது கேட்கலாம். மனிதர்களே, உங்களை ஒரு ஆன்மாவில் இருந்து படைத்த உங்களின் இறைவனுக்கு நீங்கள் அஞ்சுங்கள். மேலும் அதே ஆன்மாவிலிருந்து அதனுடைய துணையை அவன் உண்டாக்கினான். மேலும் அவை இரண்டின் மூலம் உலகின் அதிகமான ஆண்களையும் பெண்களையும் பரவச் செய்தான். ஆண்களுக்கு அவர்கள் சம்பாதிப்பதற்கு ஏற்ப பங்கு உண்டு. மேலும் பெண்களுக்கும் அவர்கள் சம்பாதிப்பதற்கு ஏற்ப பங்கு உண்டு. உங்களில் எவர் நற்செயலையும் நான் வீணாக்கவே மாட்டேன். அவர் ஆணாயினாலும் சரி, பெண்ணாயினும் சரி, நீங்கள் ஒருவர் மற்றவரில் இருந்து தோன்றிய ஒரே இனத்தவர்களே. மேலும் நற்செயல்கள் புரிவோர் அவர்கள் ஆணாயினும் பெண்ணாயினும் சரி, இறை நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பின் அவர்கள் சுவனத்தில் நுழைவார்கள். மேலும் இம்மி அளவும் அவர்கள் அநீதி இழைக்கப்பட மாட்டார்கள். நபிகள் நாயகமும் ஆண் பெண் சமத்துவம் பற்றி கருத்து சொல்லியுள்ளார். பொதுவாக நியதிப்படி ஆண்கள் மீது பெண்களுக்கு சில உரிமைகள் உள்ளன, பெண்கள் மீது ஆண்களுக்கு உள்ள சில உரிமைகளைப் போல என்பது அவருடைய கருத்து. அவர் பெண்களுக்கு கூறும் அறிவுரை என்ன? பெண்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குர்ஆன் வரையறுத்துள்ளது. இது பற்றிய ஒரு வசனம், நபியே, உம்முடைய மனைவிகள், உம்முடைய புதல்விகள் மற்றும் நம்பிக்கையாளரின் மனைவியர் ஆகியோரிடம் கூறும், அவர்கள் தங்களுடைய துப்பட்டிகளின் அதாவது சேலை முந்தானையை தங்களின் மீது தொங்க விட்டு கொள்ளட்டும், அதாவது இழுத்து போர்த்து கொள்ளுதல். அவர்கள் அறிந்து கொள்வதற்கும் அவர்கள் தொல்லைக்கு ஆளாகாமல் இருப்பதற்குமே இதுவே மிகவும் ஏற்ற முறையாகும். அல்லாஹ் பெரும் மன்னிப்பாளனாகவும் கிருபை மிக்கவனாகவும் இருக்கிறான் என்று கூறுகிறது. இணைந்திருங்கள், ஒரு இஸ்லாமிய பாடலையும் நாம் இப்பொழுது கேட்கலாம்.

அனைவருக்கும் இனிய வணக்கம். இது எம்டிஆர் நேரம். காற்றலையில் உங்களோடு இணையும் நான் அனு சாத்தப்பன், மதுரை கலையகத்தில் இருந்து. முதலில் நமது சிந்தனைக்கு. தானம் செய்வதாக இருந்தால் அன்பை தானம் செய்யுங்கள். அறிவு, ஞானம், யோகம், தியானம் ஆகியவை எல்லாம் அன்பிற்கு ஈடாகாது. யாருடைய நம்பிக்கையையும் குலைக்க வேண்டாம். முடியுமானால் நம்பிக்கையையும் விட மேலான பிறருக்கு கொடுக்க முயலுங்கள். முடிந்த அளவு பிறருக்கு கொடுங்கள். அது 1000 மடங்காக பெருகி மீண்டும் உங்களை வந்து அடையும். தியாகம் செய்வதில் விருப்பம் கொள்ளுங்கள். அன்பே வாழ்வின் அடிப்படை. ஆனால் வெறுப்பினால் மனிதன் தன்னைத்தானே மாய்த்து கொள்கிறான். கோபத்தில் இருக்கும்போது மனிதனால் சிறப்பாக பணியாற்ற முடியாது. அமைதியான மனநிலையில் கடினமான பணி கூட எளிதாக நிறைவேறிவிடும். போராட்டமே மோட்சத்திற்கான வழி. சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டுமானால் அதனை நரகத்தின் வழியாகத்தான் செல்ல முடியும். உலகிலுள்ள அனைவருக்கும் ஒரே மாதிரியான இன்பம் அளிக்கும் பொருள் உலகத்தில் இல்லை. இயற்கையை வெல்லவே மனிதன் உலகத்தில் பிறந்திருக்கிறான். அதற்கு பணிந்து போவதற்காக அல்ல. விக்கிரகத்தை கடவுளாக கருதலாம். ஆனால் கடவுளே விக்கிரகம் என்று தவறாக எண்ணுவது கூடாது. உங்களை பற்றி சுயநலத்துடன் சிந்திக்கும் பொழுதெல்லாம் அமைதியை இழந்துவிடும் அபாயம் உண்டாகிறது. உலகிலுள்ள எல்லா மதங்களும் ஒரே உண்மையை வெவ்வேறு விதத்தில் விளக்கி கொண்டு இருக்கின்றன. எல்லாம் விதி என்று செயலாற்ற தயங்குபவன் கோழை. வீரனோ தனக்கான விதியைத்தானே வகுத்து கொள்கிறான். நாம் நம்மை பற்றி சிந்திக்காத நேரத்தில் மட்டுமே உண்மையான வாழ்க்கை வாழ்கிறோம். ஏழை கடவுளின் பிரதிநிதிகள். அவர்களுக்கு உதவி செய்ய நாம் ஒவ்வொருவரும் கடமைப்பட்டிருக்கிறோம். வெறுப்பு என்பது நம்மை நாமே அழித்து கொள்வதற்கு சமமானது. கருணையே இனிமையான சொர்க்கம். நாம் அனைவரும் கருணை நிறைந்தவர்களாக மாற வேண்டும். எந்த மனிதன் தன்னை வெறுக்கிறானோ அவனுக்கு அழிவில் வாசல் திறக்கும். அறிவோடு ஒரு செயலை செய்யும் பொழுதுதான் பிழையில்லாமல் இருக்கும். இதை ஆன்மீகம் மட்டுமல்ல அறிவியலும் ஒப்புக்கொள்கிறது. கோபத்தில் இருக்கும் போது மனிதனால் வேலையை சிறப்பாக செய்ய முடிவது இல்லை. சுதந்திரம் இல்லாத எதுவும் வளர்ச்சி அடைவதில்லை. சுதந்திரமே வளர்ச்சிக்கான ஆணிவேர். இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

இது தகவல் அறியும் நேரம். ரப்பர் மரங்களின் தண்டுகளில் இருந்து வடியும் பால் போன்ற திரவமே ரப்பரின் மூலப்பொருளாகும். இதை லாடெக்ஸ் என்பர். இப்படி சேகரிக்கப்படும் லாடெக்ஸ் மூலப்பொருள் தொழிற்சாலைகளில் பல வேதி வினைகளுக்கு பின் விதவிதமான ரப்பர்களாக மாறுகின்றன. சார்லஸ் குட் ஏர் என்பவர்தான் லாடெக்ஸை கொதிக்க வைத்து அது இழகியதும் கந்தகத்தை சேர்த்தால் நீண்டகாலம் கெட்டியாக இருந்து தேவைப்படும் பொழுது மாற்றி பயன்படுத்தும் திடமான ரப்பர் பொருளை கண்டறிந்தார். அதன் பின்தான் ரப்பரின் பயன்பாடு மிகுதியானது. குட் இயரின் கண்டுபிடிப்புகளில் ஒன்றுதான் டயர். இதுவும் ரப்பரின் ஒரு வகையே. இன்றோ ரப்பர் பொருட்களை பயன்படுத்தாத துறைகளே இல்லை எனலாம். 7ஆம் ஆண்டிலிருந்து ரப்பர் தர ஆரம்பிக்கும் ரப்பர் மரம் 30 ஆண்டுகளுக்கு பயன் தரும். மரத்தில் 1 அடி உயரத்திற்கு லேட்டெக்ஸ் சேகரிப்பதற்காக கீறிவிடுவர். சிறிது நாட்களுக்கு ஒரு முறை கீறிவிடும் இடத்தை மாற்றுவர். 7 முதல் 10 ஆண்டுகளில் அந்த வடுக்கள் மறைந்து புதிய பட்டைகள் உருவாகிவிடும். ரப்பர் மரங்களின் தாயகம் தென் அமெரிக்கா. இதன் உபயோகத்தை முதலில் அறிந்தவர்களும் அவர்களே. ஆனால் புதையல் தேடி அலைந்த லத்தீன் அமெரிக்கர்கள், ஸ்பானிஷ்காரர்களே ரப்பரின் பயன்பாடு வேறு இடங்களுக்கு பரவ காரணமாக இருந்தனர். கடந்த 1870 ஹென்றி விஹாம் என்பவர் பிரேசிலில் இருந்து ரப்பர் விதைகளை திருடி இங்கிலாந்தில் பயிரிட்டு பார்த்தார். இங்கிருந்தே இலங்கை மற்றும் மலேசியா நாடுகளுக்கு ரப்பர் பரவியது. தற்போது உலகின் சரிபாதி அளவிற்கு செயற்கை ரப்பர் தான் உற்பத்தி செய்யப்படுகிறது. இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

இது ஆரோக்கியம் காக்க வழி நேரம். உலகம் முழுவதும் ஆண்டுதோறும் மே 31 சர்வதேச புகையிலை இல்லா தினமாக அனுசரிக்கப்படுகிறது. உலக அளவில் புகைப்பழக்கம் அதிகரித்து வருகிறது. இந்தியாவில் புகையிலையை மெல்லுவது, புகையிலை பொருட்கள் கலந்த பான், பாக்கு, மூக்குப்பொடி, பீடி, சிகரெட் போன்றவற்றை நுகர்வதை காண முடிகிறது. இந்த பொருட்களால் ஆண்டுதோறும் 60 லட்சம் பேர் உயிரிழக்கின்றனர். இவர்களில் 10 லட்சம் பேர் இந்தியர்கள். புகையிலையினால் ஏற்படும் வாய் புற்று நோய் 10 லட்சத்தில் 10 பேரை பாதிக்கிறது. உலகில் 47% ஆண்களும் 12% பெண்களும் புகைப்பழக்கத்திற்கு அடிமையாகி உள்ளார்கள். இதனால் என்னென்ன விளைவுகள் என்று பார்ப்போம். எய்ட்ஸ், காசநோய், வாகன விபத்துக்கள் போன்றவற்றால் ஏற்படும் மரணத்தை விட புகையிலை பழக்கத்தால் ஏற்படும் மரணம் அதிகம். புகைப்பிடிப்பதன் மூலம் வாய், நுரையீரல், சிறுநீரகம், மார்பகம் பாதிக்கப்பட்டு புற்றுநோய், ஆஸ்மா, காசநோய், இதய நோய், உயர் இரத்த அழுத்தம், செவிட்டுத்தன்மை, மலட்டுத்தன்மை போன்ற பலவிதமான நோய்கள் வருகின்றன. வாய், தொண்டை, நுரையீரல், வயிறு, சிறுநீரகம், சிறுநீர்ப்பையில் புற்றுநோய் ஏற்பட இது காரணமாகிறது. புகையிலையால் ஏற்படுகின்ற வாய் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவரின் எண்ணிக்கையும் அதிகமாகிறது. 90%-க்கும் மேலாக நுரையீரல் புற்றுநோய் மற்றும் பிற நுரையீரல் நோய்களை புகைப்பழக்கம் ஏற்படுத்துகிறது. இதயம் மற்றும் இரத்த குழாய் நோய்களான மாரடைப்பு, மார்பு வலி, பக்கவாதம், கால்களில் ஏற்படும் கேங்கரின் எனப்படும் புற இரத்த குழாய் நோய்கள் போன்றவற்றை ஏற்பட இது காரணமாகிறது. புகையிலை மறைமுகமாக நுரையீரல் காசநோயை ஏற்படுத்துகிறது. புகைப்பிடிப்பவர்களுக்கு டிபி ஏற்படும் வாய்ப்பு 3 மடங்கு அதிகம். புகையிலை நுகர்வதால் ஒவ்வொரு 8 வினாடியிலும் ஒரு மரணம் நிகழ்கிறது. புகையிலையை தவிர்ப்பதால் ஒருவரின் ஆயுள் 20 ஆண்டுகள் கூடுகிறது. உடல் முழுவதும் உள்ள தமனி எனப்படும் இரத்தத்தை ஏந்தி செல்லும் இரத்த குழாய் அதனுடைய சுவர்களை சேதப்படுத்துகிறது. சர்க்கரை நோய் ஏற்படும் அபாயத்தை அதிகரிக்கிறது. இரத்தத்தில் உள்ள நன்மை தரக்கூடிய கொழுப்பின் அளவை குறைக்கிறது. குறைந்த எடையுடன் வளர்ச்சியில் கோளாறு உள்ள குழந்தை பிறக்கும் வாய்ப்பும் உள்ளது. பிறந்த குழந்தை திடீரென இறக்கவும் வாய்ப்புகள் அதிகம். சரி, இந்த புகைப்பழக்கத்தை நிறுத்துவதற்கான வழிமுறைகள். உலக மருத்துவரின் ஆலோசனைப்படி நிகோட்டின் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி சிகிச்சை செய்யலாம். சிகரெட் பிடிப்பவர்களோடு சேராமல் எப்பொழுதும் பிஸியாக இருப்பது போல வேலை வைத்துக் கொள்ள வேண்டும். வேறு வேலை இல்லாத நேரத்தில் பெரும்பாலும் சிகரெட் புகைக்க தோன்றும். இந்த நேரத்தில் உடற்பயிற்சி செய்யுங்கள். சிகரெட் பிடிக்காத நண்பர்களுடன் வெளியில் செல்லுங்கள். இது உங்களுக்கு சிகரெட் பிடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை நீக்கும். பாக்கு போடும் எண்ணம் தோன்றும் போதெல்லாம் அதற்கு பதிலாக உடலுக்கு திராட்சை, பேரீச்சை, கிராம்பு போன்ற பொருட்களில் ஏதாவது ஒன்றை வாயில் போட்டுக்கொள்ளலாம். புகையிலையை தவிர்ப்பதால் உடலில் ஏற்படும் நன்மைகள் என்ன என்றால், உங்களுக்கு புற்றுநோய் மற்றும் இதய நோய் ஏற்படும் ஆபத்து குறையும், இதயத்தில் ஏற்படும் அழுத்தம் குறையும், நீங்கள் நேசிக்கும் நபர் புகையிலையினால் பாதிக்கப்பட மாட்டார், புகையிலை பழக்கத்தினால் ஏற்படும் சளி மற்றும் இருமல் மறையும், உங்கள் பற்கள் வெண்மையாகவும் சுத்தமாகவும் இருக்கும். இதற்கான சமுதாய நன்மைகள் என்ன என்று பார்க்கலாம். நீங்கள் கட்டுப்பாட்டிற்குள் இருக்கும் ஒரு நபராக இருப்பின் சிகரெட் உங்களை கட்டுப்படுத்தாது. உங்கள் சுய தோற்றம், சுய நம்பிக்கை வளரும். இப்பொழுதும் எதிர்காலத்திலும் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல பெற்றோர்களாக இருப்பீர்கள். புகையிலை தவிர்ப்பதால் மிஞ்சும் பணம் வீட்டிற்கும் நாட்டிற்கும் பயனுள்ளதாக இருக்கும். உலக மக்களின் ஆரோக்கியத்தை பாதிப்புக்குள்ளாக்கும் புகையிலை பயன்பாட்டை நாம் எளிதாக தவிர்க்க முடியும். அதற்கு தேவை மனதிடமும் தன்னம்பிக்கையும் தான். இதன் மூலம் நாம் ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்க முடியும். எனவே புகையிலை பயன்பாட்டை நாம் தவிர்ப்போமாக. இணைந்திருங்கள்.

இனி நீதி நூல்களில் நிர்வாகம். எதையும் நீட்டி முழக்கி வளவளவென்று பேசக்கூடாது, நறுக்கென்று பேச வேண்டும் என்று சிலர் சொல்வார்கள். அது உண்மைதான். வெட்டு பேச்சினால் பயனில்லை, அதுபோல வெட்டி பேச்சினாலும் பயனில்லை, அதில் தீமையே விளையும். வியாபாரத்தில் கராராக பேசுவது நல்லது, ஆனால் அந்த பேச்சு மிகவும் இதமானதாகவும் இனிமையானதாகவும் அமைய வேண்டும். வெட்டென பேசேல். கேட்கப்படும் விலைக்கு பொருளை தர முடியாது என்றால் அதையும் வியாபாரி கனிவாகத்தான் சொல்ல வேண்டும். வெட்டென பேசுவதால் படியும் வியாபாரத்தை மட்டும் இழப்பதில்லை, ஒரு வாடிக்கையாளரையும் இழந்து விடுகிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அத்துடன் பலரது பகைமையையும் தேடி வளர்த்து கொள்ள நேரிடும். நம் வார்த்தைகளினால் புண்பட்டு போனவர் நம்மை பற்றிய மோசமான அபிப்பிராயத்தை உறங்கும் பரப்பினால் அது வியாபாரத்திற்கும் நம் பெயருக்கும் இடைஞ்சலாகிவிடும். வெட்டென பேச வேண்டாமே ஒழிய நம் நிலையிலிருந்து விட்டு கொடுக்காமல் உறுதியாகவும் பேசலாம். அது முடியாதது அல்ல, உணர்ச்சி வசப்படாமல் இருப்பதும் சாத்தியமே. அடடா, போன மாதம் கேட்டிருந்தால் அதே விலைக்கு கொடுத்திருப்பேனே சார், இந்த முறை கொள்முதல் விலையே கூடுதலாகிவிட்டது, அடுத்த முறை குறைத்து கொடுக்கலாம் என்று நினைக்கிறேன் சார். ஆனால் உங்களுக்கு தெரியாது இல்லை, ஏறிய விலை எங்கே குறைகிறது என்று கேட்கலாம். அதனால் அவர் அந்த பொருளை வாங்காமல் போனாலும் வியாபாரி இனிமையானவர் என்ற எண்ணம் நிற்கும். இந்த நல்ல பெயர் வியாபாரத்தில் என்றென்றும் கை கொடுக்கும். வியாபாரத்தில் மட்டும் என்று இல்லை, வெட்டென பேசாத இயல்பு எல்லோருக்கும் தேவைப்படுகிறது. மற்ற மனிதர்களின் அனுசரணை இல்லாமல் வாழ்க்கை இல்லை. நல்ல வார்த்தைகளே இந்த அனுசரணையை பெற்றுத்தரும். கோட்செவி குரலை காற்றுடன் நெருப்பு. சொல்லுவதையெல்லாம் கேட்டு அவற்றை நம்பும் மக்கள் இருக்கிறார்கள். நம்புவதுடன் அல்லாது அவற்றை நாலு பேருக்கு சொல்லியும் விடுகிறார்கள். அந்த நான்கு பேர் இன்னமும் நான்கு பேருக்கு அதை சொல்லிவிடுகிறார்கள். இப்படியாக உண்மையோ இல்லையோ அந்த செய்தி ஊரெங்கும் பரவுகிறது. பரப்புகிறவர்கள் பரபரப்பை விரும்பி கொஞ்சம் கைச்சரக்கையும் சேர்த்து விடுகிறார்கள். இந்த வழியில் தவறான செய்திகள் வெகுவாக பரவப்படுகின்றன. சில சமயங்களில் இந்த போக்கு கலவரங்களுக்கு காரணமாகிறது. வருவனவற்றையெல்லாம் வாங்கி போட்டுக் கொள்கிற காதுதான் கோட்செவி என்பது. குரளை என்பது பொய்யான செய்தி. எதையும் கேட்கும் காதுகளுக்கு பொய் செய்திகள் போய் சேர்ந்தால் அவை காற்றுடன் கூடிய நெருப்பு போல வேகமாக பரவும், மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். அண்மை காலத்தில் கூட வதந்திகளே பல சமுதாய கலவரங்களுக்கு காரணமாக இருந்தன என்பதை நாம் அறியலாம். தவறான செய்தி ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு செல்லும் பொழுது எப்படி புதிய புதிய செய்திகளை பொய்களை சேர்த்து கொள்ள முடிகிறது? ஒருவர் சொன்னார் என்று மற்றவர் சொல்லும் பொழுது பலர் உண்மையாக இருக்குமா என்று யோசிப்பது இல்லை. பங்குச்சந்தை வர்த்தகம் திடீரென்று விழுவதற்கும் எழுவதற்கும் கூட வதந்திகள் காரணமாக இருக்கின்றன. உண்மை எழுவதற்குள் பொய் ஊர் சுற்றப் போய்விடும் என்று ஒரு ஆங்கில பழமொழியும் உண்டு. பொய் அதிவேகமாக பரவுகிறது, உண்மை உடனே வெளிப்படுவது இல்லை. இதைத்தான் ஔவையார் கோட்செவி குரலை காற்றுடன் நெருப்பு என்றார். எதை கேள்விப்பட்டாலும் அது உண்மைதானா என்பதை சிரமப்பட்டாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இணைந்திருங்கள்.

இது திருத்தலம் உலாவரும் நேரம். தஞ்சாவூர் மாவட்டம் திருச்சேரையில் சார பரமேஸ்வரராக அருள் பாலிக்கிறார். இவரை பூஜிக்கும் விதமாக உதய நேரத்தில் சூரிய ஒளி கதிர்கள் சுவாமி மீது பிப்ரவரி 25 முதல் 3 நாட்களுக்கு விழுகிறது. இதை தரிசித்தால் நோயின்றி 100 ஆண்டு காலம் வாழும் பாக்கியம் கிடைக்கும். பிறகென்ன, இந்த கோவிலின் வரலாற்றை தெரிந்து கொள்ளலாமா? சிவனை அழைக்காமல் பார்வதியின் தந்தை தட்சகன் நடத்திய யாகத்தில் சூரியன் பங்கேற்றார். இதனால் சிவ நிந்தனைக்கு ஆளானார். இதற்கு பரிகாரம் தேடி பல சிவஸ்தலங்களில் வழிபட்டார். இதில் சார பரமேஸ்வரர் கோவிலும் ஒன்றாகும். இங்குள்ள சுவாமி அம்மன் மீது சூரியன் பூஜிக்கும் விதத்தில் பிப்ரவரி 25, 26, 27 அதாவது மாசி 13, 14, 15 இந்த 3 நாட்களில் சூரிய ஒளி வெளிகிறது. சூரிய ஒளிக்கதிர்கள் நேரடியாக படுவது குறிப்பிடத்தக்கது. அப்பொழுது சூரிய பூஜை சிறப்பாக நடக்கும். இதை தரிசித்தவர்கள் 100 ஆண்டு காலம் நோய் நொடியின்றி வாழ்வார்கள் என்று ஐதீகம். சேற்றூர் என்று அழைக்கப்பட்ட இத்தலம் காலப்போக்கில் சேரை என்றானது. தேவார பாடல்களில் வயல்களால் சூழப்பெற்ற ஊர் என்னும் பொருளில் வளநகர் என வழங்கப்படுகிறது. இதன் சிறப்பம்சம் என்னவென்றால், மூலவர் சார பரமேஸ்வரர் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார். மூலவருக்கு இடப்புறம் அம்பிகை ஞானவல்லி அம்மனுக்கு சந்நிதி உள்ளது. நெறிப்படுத்தப்பட்ட வாழ்க்கையை அருள்பவர் என்பதால் செந்நெறியப்பர் என்றும், அதற்குரிய ஞானத்தை அருள்பவளாக அம்பிகை இருப்பதால் ஞானவல்லி என்றும் பெயர் பெற்றனர். இவர் கடன் தீர்ப்பவராக இருக்கிறார். என்றும் 16 வயதுடைய மார்க்கண்டேய முனிவர் கோவிலின் உள்பிரகாரத்தில் ஒரு லிங்கம் பிரதிஷ்டை செய்து வழிபட்டு வந்தார். இவருக்கு ரிண விமோசன லிங்கேஸ்வரர் என்று பெயர். இதற்கு கடன் நிவர்த்தி செய்யும் ஈசன் என பொருள். பணக்கடன் மட்டுமல்லாது பிறவி கடனில் இருந்தே விமோசனம் தருபவராக அருள்கிறார். ஆரோக்கியம், அழகு, அறிவு, கல்வி செல்வம் என எல்லாம் இருந்தும் வறுமையில் சிக்கினால் வாழ்வு சுகமாக அமையாது. அந்த வறுமையை போக்கி நல்வாழ்வு அளிக்கும் ரிண விமோசன லிங்கேஸ்வரருக்கு திங்கட்கிழமைகளில் அர்ச்சனை செய்து வழிபட்டால் கடனும் தீரும், செல்வ வளம் பெருகும். பிரகாரத்தில் விநாயகர், நடராஜர், ரிஷபாரூடர், தட்சிணாமூர்த்தி, காலபைரவர், துர்கை, சூரியன், சனீஸ்வரர் ஆகியோருக்கு சந்நிதிகள் உள்ளன. மார்க்கண்டேயரும் அவரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ரிண விமோசன லிங்கேஸ்வரர், பாலசுப்பிரமணியர் ஆகியோரும் மேற்கு பிரகாரத்தில் அருள் பாலிக்கின்றனர். சிவதுர்கை, வைஷ்ணவி துர்கை, விஷ்ணு துர்கை என 3 துர்கை சன்னதிகள் இங்கிருப்பது குறிப்பிடத்தக்கது. குலோத்துங்க சோழனால் கட்டப்பட்ட இத்தலத்தில் அபூர்வமான மாவிலங்கை மரம் தல விருட்சமாக உள்ளது. ஆண்டின் 4 மாதத்தில் மரம் முழுவதும் இலைகளாகவும், அடுத்த 4 மாதம் வெள்ளை நிற பூக்களாகவும், அதற்கு அடுத்த 4 மாதங்கள் பூ இலை ஏதும் இல்லாமலும் காணப்படும். பாடல் பெற்ற பைரவர். இங்குள்ள பைரவர் மீது திருநாவுக்கரசர் தேவார பாடல் பாடியுள்ளார். விரித்த பல் கதிர்கொள் சூலம் வெடிபடு தாமருங்கை தரித்ததோர் கோலே கால பைரவனாகி வேழம் உரித்துமை அஞ்சக்கண்டு ஒன்றிருவோ மணிவாய் வெள்ள சிரித்தருள் செய்தார் சேரே சென்னடி செல்வனாரே என்பது அந்த பாடல். இந்த பைரவரின் இடது மேற்கையில் சூலம் போட்ட மணி இருப்பது மாறுபட்ட அமைப்பு. இவருக்கு தேய்பிறை அஷ்டமி நாளில் வடமாலை சாத்தி அர்ச்சனை செய்தால் கிரகதோஷம் நீங்கும். இத்தலம் கும்பகோணத்திலிருந்து 18 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

ஒரு பக்தி கதை காணலாமா? வேத ஆசிரியர் ஒருவருக்கு சால கிராம கல் ஒன்று கிடைத்தது. திராட்சை பழம் போல அளவே இருந்த அந்த கல்லை சந்தான கோபாலனாக நினைத்து வழிபட்டு வந்தார் ஆசிரியர். சந்தான கோபாலனும் அவன் வேத மந்திரம் முழங்கும் அழகு கண்டு ரசிப்பான். அந்த ஆசிரியருக்கு வெற்றிலை போடும் பழக்கம் உண்டு. பூஜை முடிந்ததும் அந்த கல்லை வெற்றிலை பெட்டிக்குள்ளேயே வைத்து விடுவார். ஒரு நாள் தவறுதலாக பாக்கு என நினைத்து அந்த கல்லை வாயில் போட்டு வெற்றிலையை குதப்பி கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு பணக்காரர் வந்தார். வெற்றிலை பெட்டியில் சால கிராமம் இல்லாதே கண்ட அவர், நீங்கள் கல்லை வாயில் போட்டிருக்கிறீர்கள் என நினைக்கிறேன், ஒரு பக்கம் உதைப்பாக தெரிகிறதே என்றார். பதறிப்போன ஆசிரியர் கல்லை வெளியே எடுத்து விட்டார். ஐயோ, இந்த சந்தான கோபாலனுக்கு தினமும் பாலும் பழமும் பஞ்சாமிர்தமுமாக அபிஷேகம் செய்வேனே, இன்று என் வாயில் போட்டு எச்சில் ஆற்றில் நீராடி விட்டேனே என்று வருத்தினார். கண்ணீர் முட்டியது. அந்த சால கிராமத்தை தன் வீட்டுக்கு கொண்டு போய் பூஜை செய்ய வேண்டும் என்று பணக்காரருக்கு நீண்ட நாளாக ஆசை இருந்தது. அவர் ஆசிரியரிடம், நீங்கள் இப்படித்தான், உங்களால் இதையெல்லாம் பாதுகாக்க முடியாது, ஒரு தெய்வ பிம்பத்தை போயும் போயும் வெற்றிலை பெட்டியில் வைப்பீர்கள், என்னிடம் கொடுங்கள், என் வீட்டில் தங்க பேழை உள்ளது, அதில் வைத்து பாதுகாக்கிறேன், தங்கமான கோபாலன் தங்கப்பெட்டியில் தானே இருக்க வேண்டும் என்று பக்குவமாக எடுத்து சொன்னார். ஆசிரியருக்கும் மகிழ்ச்சி. ஆகா, என் கோபாலன் தங்கப்பெட்டியில் குடியிருக்க போகிறானா? அவனுக்கு சரியான இடம் அதுதான். சரி, அங்கேயே இருக்கட்டும் என பிராமணரிடம் சால கிராமத்தை கொடுத்து விட்டார். மகிழ்ந்து போன பணக்காரர் அதை தங்கப்பெட்டியில் வைத்தார். தினமும் எடுத்து அதற்கு எண்ணெய் என்ன, பலகாரங்கள் என்ன, இனிப்பு வகைகள் என்ன, பால் என்ன, பழ வகைகள் என்ன, இப்படி தினமும் நெய்வேத்தியம் செய்தார். ஊராரை எல்லாம் அழைத்து சால கிராமத்தை காட்டி பெருமைப்பட்டு கொண்டார். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? ஒரு நாள் தங்கப்பேழைக்குள் இருந்து அழுகை சத்தம் கேட்டது. பதறிப்போன பணக்காரர் பேழையை திறந்தார். உள்ளே நாவல் பழம் அளவில் இருந்து

பாலகிராமத்தில் கோபாலன் எழுந்தருளி பேசினான். ஐயா, எனக்கு தங்கப்பேழை வேண்டாம். தினமும் சாப்பிடுவது மட்டும் என் வேலை அல்ல. வேத மந்திரங்களை நான் கேட்க வேண்டும். அது அந்த ஆசிரியரின் வீட்டில் தினமும் நடந்தது. என்னை திரும்பவும் அங்கேயே கொண்டு போய் விட்டுவிடுங்கள் என்றார். அவர் உன்னை வாயில் போட்டு எச்சிலாக்கி விட்டாரே கண்ணா என்று பணக்காரர் வருத்தத்துடன் சொல்ல, எனக்கு பாலாரை விட வேதம் சொல்லும் எச்சில் வாய் ஆரே உயர்ந்தது. அதனுள் கிடப்பதை நான் பெருமையாகவே கருதுகிறேன். யமுனைக்கரையில் வசித்த கோபிகைகள் தினமும் வாய்கொப்பளிக்கும் போது கிருஷ்ணா, முகுந்தா, மாதவா என்றெல்லாம் பகவானின் திருநாமத்தை உச்சரித்து உமிழ்வார்கள். அதனால்தான் அது புண்ணிய நதி ஆயிற்று. அதுபோலத்தான் இதுவும் என்றார். பணக்காரர் சால கிராமத்தை மீண்டும் வேத ஆசிரியரிடமே ஒப்படைத்து விட்டார். ஒரு பாடலை கேளுங்கள்.

மகிழ்வான வாழ்த்துக்களுடன் மதிய தமிழ் MTR வானொலியில் மீண்டும் ஒரு இனிய நேரத்தில் புதிய தண்டல் நிகழ்ச்சிக்காக இணைந்து கொள்வது உங்கள் அன்பின் இரவாஞ்சலி ஷாகுல் கமித் கோயத்திலிருந்து. நலந்தானே அன்பு உறவுகளே, நலமே அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை வேண்டி புதிகையில் உற்றெடுத்த தென்றல் இசைதாகம் தீர்க்க உங்களை நாடி தேடி ஓடி வருகிறது. இன்றைய நிகழ்ச்சியில் திபு அவர்கள் பிற பின்னணி கலைஞர்களுடன் இணைந்து பாடிய பாடல்கள் இந்நிகழ்ச்சியை அலங்கரிக்க உள்ளது. விழுந்த இலைகளுக்காக எந்த மரமும் அழுவதில்லை, தளிர்களை தந்து மீண்டும் மீண்டும் தன்னம்பிக்கையோடு தலையாட்டுகிறது என்ற தன்னம்பிக்கையை விதைத்து மலரும் முதல் பாடல்

0: இனிய இந்த பொழுதில் இணைந்திருப்பது பொதிகை தென்றல். சில கனவுகளை நிஜமாக எண்ணி மகிழ்வதும் பல நிஜங்களை கனவாக எண்ணி மறப்பதும் தான் வாழ்க்கை என்ற கருத்துக்களை கடந்து ஒலிக்கும் பாடல்.
1: என்னடா தெரியும் உனக்கு? ஆரம்பிச்சுட்டான்டா.

முன்னேதமில் எம்பிஆர் வானொலி வழங்கிக் கொண்டிருப்பது பதிகை தென்றல். உன்னை பற்றி நீயே சொல்லிக் கொண்டு பெருமைப்படக்கூடாது. அடுத்தவர் உன்னை பற்றி பிறரிடம் பெருமைப்படுத்தி பேசும்படி நீ உன் வாழ்க்கையில் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற வரிகளை கடந்து தொடரும் பாடல்.

இனிமை தமிழ் இந்த நேரத்தில் இணைந்திருப்பது பதிகை தென்றல். இதயம் ஒரு வினோதமான சிறை. ஏனென்றால் இதில் குற்றம் செய்பவர்கள் மாட்டிக்கொள்வதில்லை, பாசம் வைப்பவர்கள் தான் மாட்டிக்கொள்கிறார்கள் என்ற அன்பை விதைத்து வளரும் பாடல்

கவிதையும் கருத்துமாக இணைந்திருப்பது பதிகையை தென்றல். உன்னை விட்டு விலகி செல்பவரை சந்தோஷமாக வழி அனுப்பிவை. வாழ்க்கை அதைவிட ஒரு சிறந்த பரிசை தயாராக வைத்திருக்கிறது என்ற அர்த்தங்களை கூறி இனி நிகழ்ச்சி கொண்டு வரும் அடுத்த பாடல்

காற்றலில் மொன்றை தமிழ் எம்டிஆர் வானொலி வழங்கிக் கொண்டிருப்பது பதிகை தென்றல். சுமக்க தெரிந்து கொண்டால் சுமைகளும் சுலபம்தான், சாதிக்க பழகிவிட்டால் தடைகளும் சவால்தான் என்ற கருத்துக்களை கூறி நிகழ்ச்சி கொண்டு வரும் அடுத்த பாடல்

விண்ணோடு முகிலோடும் காற்றலையில் கடந்தே இருப்பது பொதிகை தென்றல். அதிக நேரம் இருக்காது அதிர்ஷ்டம், நீண்ட நேரம் வராது சிபாரிசு, எல்லா பொழுதும் கிட்டாது உதவி, எப்பொழுதும் ஜெயிக்கும் தன்னம்பிக்கை என்ற வரிகளை கடந்து ஒலிக்கும் பாடல்

இசையோடு இதமாக மனம் இசைக்கொண்டிருப்பது பொதிகை தென்றல். நல்ல வழியில் தன்னிலை மாறாமல் முன்னிலை பெற்றதும், முன்னிலை பெற்ற பின் தன்னிலை மாறாமல் இருப்பதும் பேரழகு என்ற அழகிய கருத்துக்களை உணர்த்தி நிகழ்ச்சி கொண்டு வந்து சேர்க்கும் மற்றும் ஒரு பாடல்.

ஒரே தமிழ் எம்டிஆர் வானொலி வழங்கிக் கொண்டிருப்பது பொதிகை தென்றல். உயிரே போகும் நிலை வந்தாலும் தன்னம்பிக்கை மட்டும் இழக்காதே. இழந்தவைகளை மீண்டும் கொண்டு வந்து சேர்க்கும் ஆற்றல் அது, ஒன்றுக்கு மட்டும்தான் உண்டு என்ற நம்பிக்கை விதைகளை தூவி மலரும் பாடல்.

நம்ம இந்த வேளையில் இனிமையான பாடல்களுடன் இணைத்திருப்பது பொதிகை தென்றல். அழகான வார்த்தைகளை கொண்டு பேச முயற்சி செய்யுங்கள். உன்னை சுற்றி இருப்பவர்களும் உன்னை போன்ற மனிதர்களே என்ற வரிகளை கடந்து தொடரும் பாடல்

0: மகிழ்வான இந்த வேளையில் இசையின் இசையாய் மகிழ்வித்துக் கொண்டிருப்பது பொதிகை தென்றல். மண் மூடிய விதையும் முயற்சியின் விளைவாய் மரமாகும். உனக்குள் மறைந்த திறமைகள் முயற்சியின் பயனால் வெளிப்படும் என்ற நிறைவு கருத்துக்களுடன் மலரும் நிறைவு பாடல்
1: கெட்டி மேளம் கெட்டி மேளம்.

மகிழ்ச்சி உறவுகளே, இன்றும் பொதிகையில் உற்றெடுத்த தென்றல் பொதிகை தென்றலாக வன்னியத்தமிழ் MTR வானொலியில் ஒலித்து சென்றது. இவ்வேளையில் நிகழ்ச்சியில் இணைந்திருந்த அத்தனை உறவுகளுக்கும், மேலும் தொழில்நுட்பத்தில் உதவிய நிலைய இயக்குனர் மீரா அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறும் உங்கள் அன்பின் இரவாஞ்சேரி ஷாகுல் ஹமீத், குவைத்திலிருந்து. நன்றி உறவுகளே.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், 4 பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM.

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம்.

கலையகத்திலிருந்து வணக்கம் கூறி இணையும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று கேட்டு நாங்களும் நலமென்ற நல்ல செய்தியை இந்த வேளையில் கூறிக்கொள்கின்றேன்.

நீங்களும் நாங்களும் நலமாக இருக்கும் இந்த நல்ல வேளையில் காற்றோடு காற்றாக காதோரம் வந்து இணைய இருக்கின்றது. பாட்டும் பதமும் வளமை போல வாரம் ஒருமுறை மலரும் மொன்றியல் தமிழ் வானொலியின் படைப்புகளில் ஒன்றாக பாட்டும் பதமும் என்றும் மலர்கின்றது. இன்று மலரும் பாட்டும் பதமும் 215வது மேடையாகும். வாரம் தோறும் ஒவ்வொரு படைப்பாளிகள் தங்கள் படைப்புகளை தந்திருக்கும் வேளையிலே இன்று தன்னுடைய அற்புத படைப்பான 5வது படைப்பை தருகின்றார் எங்கள் வான் அரசி மீரா அவர்கள். பாட்டும் பதமும் 215வது மேடைக்கு அரங்கேறுகின்றது வான் அரசி மீரா அவர்களின் 5வது தயாரிப்பான பாட்டும் பதமும். இன்றைய பாட்டும் பதமுக்கும் பொன்னான பதங்களை பக்குவமாக தேர்ந்தெடுத்திருக்கின்றார். 11 பதங்களுக்கும் பழைய புதிய இடைக்கால பாடல்களை சேர்த்து அந்த 11 பதங்களையும் நாங்கள் புரிந்து கொள்ளும் வகையில் ஒவ்வொரு பாடல்களும் 11 பதங்களை தாங்கி வந்து முதல் பதமாக ஒலித்து செல்கின்றது. ஆன்மீகம், அறிவியல், வாழ்வியல், பொது நெறி என்றெல்லாம் பலவிதமான தத்துவங்களை பக்குவமாக பதங்களிலே சேர்த்து பாடல்களாக பொருத்தி கொண்டு வந்து தந்து காற்றலையில் பாட்டும் பதமும் நிகழ்வை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் உறவுகளுள் இன்றைய உறவு தருவது 11 பதம். அந்த 11 பதமும் 11 பாடலை தருகின்றது எதுவென்றால் தாய்மைக்கு மெருகூட்டும் வகையில் அல்ல, தாய்மையை பெருமைப்படுத்தும் வகை அல்ல, தாயின் அத்தியாவசியத்தையும் இன்றியமையாதமையையும் கூறுகின்றது இன்றைய பாட்டும் பதமும். அந்த வகையில் 11 பதங்களுள் முதலாவது ஒரு பதத்தை தந்து ஒரு பாடல் தருகின்றார் வாணி ராணி என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல். அந்த பாடலுக்கு குரல் கொடுத்திருக்கின்றார்கள் பாடம் நிலா எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களும் இசை அரசி சுசீலா அம்மா அவர்களும். அந்த பாடலில் வரும் முழுமையை கேட்கும் வேளையிலே முதல் வரும் பதம் இன்றைய பாட்டும் பதமும் 215க்கு அடிகோலுகின்றது.

0: பூமியில் தென்றல் என்ற வரிகளை தாங்கி வந்த பாடல் முதல் பதமான பூமியில் என்ற பதத்தை எங்களுக்காக தந்து இன்றைய பாட்டும் பதமும் 215 ஆரம்பிக்கின்றது. பூமியில் என்ற முதலாவது பதத்தை எடுத்து வைத்து கொண்டு ஏனைய பதங்களையும் சேர்த்து பார்ப்போம். ஆகவே இரண்டாவது பாடல் கேட்க இருக்கின்றோம். சக்கரவர்த்தி திருமகள் என்ற ஒரு திரைப்படத்திலிருந்து சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் ஐயா அவர்களின் குரலில் ஒலித்த பாடலை இன்று இரண்டாவது பாடலாக தருகின்றார். அந்த பாடல் தருகின்றது தன்னுடைய முதல் பதத்தை எங்களுடைய 215 பாட்டும் பதத்திற்கும் இரண்டாவது பதமாக.
1: பிறக்கும் போ

இரண்டாவது பதமாக நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய பதம் பிறக்கும் போது பிறந்த குணம் போக போக மாறுது என்ற அற்புதமான கருத்தாளம் உள்ள பாடலின் முதல் பதம் பிறக்கும், பூமியில் பிறக்கும் என்று இரண்டு பதங்களை சேர்த்து விட்டோம். மூன்றாவது பதத்தை நாங்கள் கண்டுகொள்வதற்காக பாடல் மூன்றுக்கு செல்வோம். பாடல் மூன்றிலே வரும் மூன்றாவது பதம் மறுபடியும் என்ற திரைப்படத்தில் ஒலித்த கே ஜே ஜேசுதாஸ் ஐயா அவர்களின் குரலில் வந்த பாடல். அந்த பாடல் தரும் வரிகளிலே முதல் பதம் எதுவாக இருக்கும் எடுத்து பார்ப்போம், தொடுத்து பார்ப்போம்.

எல்லோருக்கும் நல்ல காலம் என்று ஆரம்பித்த அந்த பாடலில் எல்லோருக்கும் என்ற பதம் எங்களுக்கு பொருத்தப்பாடாக இருக்கின்றது என்று அவர் தந்திருக்கும் வேளையிலே மூன்றாவது பதத்தை சேர்த்து படிப்போம். பூமியில் பிறக்கும் எல்லோருக்கும், பூமியில் பிறக்கும் எல்லோருக்கும் என்ன வரும், என்ன ஏற்படும், என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு தெரியாதபடியால் நான்காவது பதத்தை நாங்கள் எதிர்நோக்குவோம். நான்காவது பாடலோடு நான்காவது பதத்தை எங்களுக்கு தருவதற்காக அவர் வருஷமெல்லாம் வசந்தம் என்ற திரைப்படத்திலிருந்து உன்னி கிருஷ்ணன் ஐயா அவர்களின் குரலில் வந்த ஒரு பாடலை தொடுத்து விட்டிருக்கின்றார்.

முதலாய் வருகின்ற முதலாய் உன்னை என்று ஆரம்பித்த அந்த பாடல், முதலாய் என்ற சொல்லை தந்த வழியிலே நாங்கள் முதல் என்று எடுத்துக்கொள்வோம். பூமியில் பிறக்கும் எல்லோருக்கும் முதல் என்று வந்துவிட்டது. அப்படியானால் மிகுதி பதங்களை நாங்கள் தொடுத்து படிப்பதற்கு பாடல்களை கேட்க வேண்டும். ஐந்தாவது பதத்துக்கு செல்ல வேண்டும். ஐந்தாவது பதத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் பாடல் ஐந்து எதுவாக இருக்கும் என்று தேடி பார்ப்போம். அதற்கு முதல் ஒரு தடவை படிப்போம். பூமியில் பிறக்கும் எல்லோருக்கும் முதல் என்று வந்துவிட்டது. இந்த ஐந்தாவது பதத்துக்காக அவர் சரஸ்வதி சபதம் என்ற ஒரு திரைப்படுத்த பாடலிருந்து இசை அரசரின் குரலிலே தருகின்றார் ஒரு பாடலை. கேட்போம் அந்த பாடலை, எடுப்போம் முதல் பதத்தை.

இனிமை. இனிமையான அந்த பாடலில் தெய்வம் இருப்பது எங்கே என்ற ஒரு வரியோடு வந்த பாடலில் தெய்வம் என்ற பதம் நாங்கள் தெரிந்திருக்க வேண்டிய பதம். பூமியில் பிறக்கும் எல்லோருக்கும் முதல் தெய்வம் என்று வந்துவிட்டது. பாதி வழிக்கு வந்துவிட்டோம். 11 பதங்களிலே 5 பதங்களை கண்டுகொண்டோம். அதனால் நாங்கள் 6வது பதத்துக்கும் செல்லத்தான் வேண்டும் என்று எண்ணுகின்றேன். அற்புதமான பதங்களை அழகாக தொகுத்து இன்றைய மொன்றியல் தமிழ் வானொலி பாட்டும் பதமும் 215 தன்னுடைய 5வது தயாரிப்பில் அலங்கரித்து கொண்டிருக்கின்றார் மொன்றியல் தமிழ் வானொலியின் அதிபர் வான் அரசி மீரா அவர்கள். எங்கே கேட்போம் 6வது பாடலையும். 6வது பாடலுக்காக அவர் தந்திருக்கின்றார் என்ன திரைப்படத்து பாடல், நிறம் மாறாத பூக்கள் என்ற திரைப்படத்திலிருந்து பாடும் நிலா எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களோடு இசைய குயில் ஜானகி அம்மாவும் ஒலித்த பாடலாக வருகின்றது. அவர்களின் குரலில் ஒலித்த பாடல் எதுவாக இருக்கும்? இதுவாக இருக்கும்.

ஆறு பதங்களை கேட்டு பொருத்தி இருந்தோம். அந்த ஆறாவது பதம் மீண்டும் முதல் என்றுதானே வந்திருக்கின்றது. எங்கே படிப்போம்? பூமியில் பிறக்கும் எல்லோருக்கும் முதல் தெய்வம் முதல் மிகுதியும் இருக்கின்றது அன்பு உறவுகளே. அதனால் ஏழாவது பதத்தை எதுவாக இருக்கும் என்று அறிவதற்கு பாடல் ஏழினை கேட்டு பார்ப்போம். பாடல் ஏழுக்காக அவர் தருகின்றார் ஆயிரத்தில் ஒருத்தி என்ற ஒரு திரைப்படம். ஆயிரத்தில் ஒருத்தி என்ற திரைப்படத்தில் வந்த ஒரு பாடல் இசை அரசியின் குரலிலே. அந்த பாடல் எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும்.

கோவில் நல்ல கோவில் என்று ஆரம்பித்த அந்த பாடல் வரிகளிலே கோவில் என்ற பதத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டு சென்று ஏழாவது பதமாக பொருத்திவிட்டால், பூமியில் பிறக்கும் எல்லோருக்கும் முதல் தெய்வம் முதல் கோவில் என்று வந்துவிட்டது. இன்னும் நான்கு பதங்கள் இருக்கின்றது. கேட்போம் எட்டாவது பதத்தை. கேட்டுவிட்டு எட்டாவது பதத்தை கொண்டு வந்து பொருத்துவோம் ஏழு பதங்களோடும். எட்டாவது பதத்தை நாங்கள் தெரிந்து கொள்வதற்காக இன்றைய படைப்பாளி தருகின்றார். திரைசூலம் என்ற ஒரு திரைப்படத்திலிருந்து பாடகர்கள் டாக்டர்கள் கே.ஜே. ஜேசுதாஸ் ஐயாவும் எஸ்.பி. பாலசுப்ரமணியம் ஐயாவும் குரல் கொடுத்த பாடலாக கிடைத்திருக்கின்றது. எங்கே அந்த பாடலை கேட்டு பதத்தை பெற்றுக்கொள்வோம்.

அழகாக தந்திருக்கின்றார். அற்புதமான வார்த்தை, மீண்டும் படிக்க வேண்டும் போல் தெரிகின்றது. பூமியில் பிறக்கும் எல்லோருக்கும் முதல் தெய்வம் முதல் கோவில் இரண்டும் இரண்டும் என்றதுடன் நின்று ஒன்பதாவது பதத்தை பெற்று பார்ப்போம். ஒரு தடவை 9, 10, 11 என்று வருகின்றது. அதனால் அந்த பதங்களை பெற்றால்தான் நாங்கள் முழுவதையாக எடுக்க முடியும். இங்கே 9வது பதத்திற்காக அவர் ஒரு பாடலை பாண்டவர் பூமி என்ற திரைப்படத்திலிருந்து தெரிவித்து தருகின்றார். இந்த பாடலை

அவரவர் என்ற பதத்தை நாங்கள் பெற்று அங்கு சென்று பொருத்துவோம். பூமியில் பிறக்கும் எல்லோருக்கும் முதல் தெய்வம் முதல் கோவில் இரண்டும் அவரவர் அவரவர் என்று வந்துவிட்டது. ஆதலால் பத்தாவது பதம் எதுவாக இருக்கும்? பத்தாவது பதத்தை நாங்கள் பெற்று பொருத்துவதற்காக அவர் தந்த பாடல் கண்ணா நலம்மா என்ற திரைப்படத்திலிருந்து இசை அரசரும் இசை அரசியின் குரலிலும் வந்த பாடலை தருகின்றார். பூமியில் பிறக்கும் எல்லோருக்கும் முதல் தெய்வம் முதல் கோவில் இரண்டும் அவரவர் என்று வந்த இடத்திலே அடுத்தது எதுவாக இருக்கும்? இதுவாக இருக்கும். இந்த பாடலை கேட்போம். கண்ணா நலமா திரைப்படுத்து பாடலை.

ஒரு நாள் மன்னன் சாலமனுடைய சபையில் ஒரு விசித்திரமான வழக்கு வந்தது. ஒரு பிள்ளை, இரண்டு தாய்மார்கள், இரண்டு பேரும் அது தன்னுடைய பிள்ளை என்கிறார்கள். பிள்ளைக்கோ தன் தாய் யார் என்று சொல்ல தெரியவில்லை. மன்னன் சாலமன் யோசித்தான்.

பெற்றெடுத்த உள்ளம் என்றும் என்றும் என்று வருகின்ற பாடல், அந்த பாடலை பெற்றெடுத்த என்ற பதம்தான் எங்களுக்கு தேவையான பதம். எங்கே பூமியில் பிறக்கும் எல்லோருக்கும் முதல் தெய்வம் முதல் கோவில் இரண்டும் பெற்றெடுத்த 10 பதம் கண்டுவிட்டோம். இன்னும் ஒரு பதம் வந்தால்தான் இன்றைய பாட்டும் பதமும் முற்றுப்பெறும் போல் தெரிகின்றது. அதற்காக அவர் தருகின்றார். சிம்ம ராசி என்ற திரைப்படத்திலிருந்து எஸ் ஏ ராஜ்குமார் அவர்களோடு கிருஷ்ணன் அவர்களும் இணைந்து பாடிய பாடலாக ஒலிக்க இருக்கின்றது. ஒலிப்பது மட்டுமல்லாமல் இன்றைய பாட்டும் பதத்தை முடிவுக்கும் கொண்டு வருகின்றது.

தாயே திரிசூலி என்று ஆரம்பித்ததல்லவா அந்த பாடல், பக்தி நிறைந்த பாடல். அதிலே தாயே என்ற பதத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு சென்று 11வது பதமாக ஏனைய 10 பதங்களோடும் பொருத்தி இங்கே பாட்டும் பதத்தை பூரணப்படுத்தி பார்ப்போம். பூமியில் பிறக்கும் எல்லோருக்கும் முதல் தெய்வம் முதல் கோவில் இரண்டும் பெற்றெடுத்த தாயே. எவ்வளவு அற்புதமான ஒரு பாடல்கள், எவ்வளவு அற்புதமான பதங்கள், எவ்வளவு அற்புதமான மகிமையான ஒரு உண்மையை எடுத்து சொன்ன பாட்டும் பதமும் 215. அந்த தயாரித்த தயாரிப்பாளரோ மொன்றியல் தமிழ் வானொலியின் இயக்குனர் மீரா அவர்கள், வானரசி மீரா அவர்கள். தேடி எடுத்து எத்தனை வாரங்கள் சென்றதோ தெரியாது, இவற்றை நினைத்து பார்த்து சீரிய பதங்களை தொடுத்து நல்லதோர் வாக்கியத்தை அமைத்து இனிமையான இதமான உண்மையான நிஜமான போற்றக்கூடிய புனிதத்தன்மையான கருத்தை தந்திருக்கின்றார். உலகத்திலே பிறக்கின்ற பிறப்புகள் எந்த பிறவியாக இருந்தாலும் பூச்சி புழு ஐந்து அறிவு ஆறறிவு வரைக்கும் அந்த உறவுகளுக்கு முதல் தெய்வமும் கோவிலும் அது தாய் தான் என்று கூறப்பட்டிருக்கின்றது. பூமியில் பிறக்கும் எல்லோருக்கும் முதல் தெய்வம் முதல் கோவில் இரண்டும் பெற்ற தாயே என்று கூறப்பட்டிருக்கு. முதலாவது தெய்வமும் முதலாவது கோவில், அந்த இரண்டும் தெய்வமும் கோவிலும் அது முதல் கோவிலாகவும் முதல் தெய்வமாகவும் இருப்பது பெற்ற தாயே என்று கருத்தை புனிதமான அந்த தாய் அன்பினை தாய் உறவினை தாய் தாய்மையை எடுத்து கூறி தந்த வானரசி அவர்களுக்கு வாழ்த்து கூறுகின்றது. மொன்றியல் தமிழ் வானொலி உறவுகள் கேட்டு மகிழ்ந்தது என்று பாட்டும் பதமும் 215. அதற்கான 5வது தயாரிப்பை அழகாக தொகுத்து தந்தவர் எங்கள் வானரசி மீரா அவர்கள். பூமியில் பிறக்கும் எல்லோருக்கும் முதல் தெய்வம் முதல் கோவில் இரண்டும் பெற்றெடுத்த தாயே என்ற புனிதமான கருத்தை எங்கள் உள்ளத்திலும் பதித்து பெற்ற தாயே நாங்கள் போற்றுவோம், தாய்மையை வணங்குவோம் என்று கூறி இன்றைய பாட்டும் பதமும் ஒலிபரப்பு கேட்டு மகிழ்ந்த உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி படைப்பை தந்த மீரா அவர்களுக்கும் வணக்கம் கூறி காற்றல் இந்த விடைபெற்றுச் செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும், நல் உறவுகளே.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

பொருத்தம். வணக்கம் உறவுகளே, இது மொழியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. காற்றோடு காற்றாக கலந்து வந்து உங்களுக்கு வணக்கம் கூறிய நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளை நீங்கள் நலம் தானா என்று கேட்டு நானும் நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை உங்களுக்கு அதில் போட்டுக் கொள்கின்றேன். என்ன பொருத்தம் நமக்குள் இந்த பொருத்தம் என்று கேட்டு ஆரம்பிக்கின்றது இன்றைய பாடல். இன்றைய நிகழ்வு ஜோடி பொருத்தம், ஜோடி மாற்றம் என்ற நிகழ்வை உங்களுக்கு கொண்டு வருகின்றேன். இது மொன்றியல் தமிழ் வானொலி தரும் ஜோடி மாற்றம் நிகழ்வு. ஜோடி மாற்றத்திலே காலத்துக்கு காலம் நாங்கள் எத்தனையோ ஆயிரம் பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பாடலை கேட்டுக்கொண்டு செல்கின்றோம். அந்த பாடலை யார் சோடி சேர்ந்து பாடுகிறார்கள், யாரோடு யார் சோடி சேர்ந்தார்கள் என்பதை சற்று குறைவாகத்தான் நாங்கள் நினைப்போம். ஒரு சிலர் ஆஹா இன்னாருடைய பாடலா, இன்னாரு இருவர் பாடியதா, அந்த பாடல் நல்லாக இருக்கும் என்றெல்லாம் சொல்வார்கள். அந்த வகையிலே தென்னகத்து திரைப்பட துறையினர்கள் ஜாம்பவான்களாக இருக்கின்றார்கள். இசையிலும் கதையிலும் எழுத்திலும் கவிதையிலும் பாடல்களை பாடுவதிலும் ஒளிப்பதிவு செய்வதிலும் இயக்குவதிலும் தயாரிப்பதிலும் எல்லோரும் பல்முகமான திறமைகளைக் கொண்டு இவர்கள் எல்லோரும் ஒருங்கிணைத்து சேர்வதுதான் அந்த திரைப்படம். ஒரு கூட்டு தயாரிப்பு, கலைஞர்களின் கூட்டு தயாரிப்பு. அத்தோடு தலை சிறந்த நடிகர்கள் தங்களுக்கென்று ஒரு நிலையை, தங்களுக்கொன்று பெயரை ரசிகர் மத்தியிலே உருவாக்கி கம்பீரமாக நிற்கின்றவர்கள். அதேபோன்று இசைத்துறையிலும் ஒவ்வொருவரும் மிகவும் ஆழமான அறிவு பெற்று சிறப்பான ஆற்றல் பெற்று எங்களுக்கு வெள்ளித்திரையிலே அளிக்கின்றார்கள் தங்களுடைய திறமைகளை. ஒன்று கூட்டம். ஆனால் பாடல்களை எழுதும் பொழுதும், பாட்டுக்கு இசையை அமைக்கும் பொழுதும், ஒளிப்பதிவு செய்யும் பொழுதும், அதை இயக்கும் பொழுதும் இவர்கள் ஒன்று சேர்ந்து எண்ணுவார்கள் இந்த கதைக்கு, இந்த பாடலுக்கு, இந்த அபிநயத்துக்கு, இந்த ரசத்தை காட்டுவதற்கு எந்த நடிகர் நடிகையை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும் என்று. சரி, தயாரிப்பாளர் இயக்குனர் எல்லோரும் சேர்ந்து அந்த நடிகை நடிகர்களை தெரிவு செய்வார்கள். அதன் பின்பு பாடலுக்கும் இசை அமைக்கப்பட்டுவிடும். இசை அமைத்த பின்பு பாடுபவர்களை தெரிவு செய்யும் பொழுதுதான் அந்த இயக்குனர், அந்த ஒளிப்பதிவாளர், அந்த இசையமைப்பாளர், அந்த பாடல் எழுதிய கவிஞர்களுக்கு மெருகூட்டும் வண்ணம் கலைஞர்கள் நடிகர்களை தெரிவு செய்ய வேண்டும். அவர்கள் இந்த பாடலுக்கு, இந்த கதைக்கு, இந்த இடத்தில் இந்த ரசம் கொடுப்பதற்கு, முக பாவனையை கொடுத்து நடிப்பதற்கு, அபிநயத்தோடு வருவதற்கு இந்த நடிகரும் இந்த நடிகையும் தான் பொருத்தமாக இருப்பார்கள் தெரிவு செய்வது போல, அந்த நடிகர்களுக்கும் நடிகர்களுக்கும் ஏற்றவாறு குரலை மாற்றி கொடுக்கக்கூடிய, அந்த குரலை கொடுக்கக்கூடிய, அந்த நளினத்தை கொடுக்கக்கூடிய பாடகர்களை தேடுவார்கள். தலை சிறந்த பாடகர்கள் தென்னகத்து திரைப்பட துறையிலே காலம் காலமாக வாழ்ந்தார்கள், அவ்வப்போது வந்தும் செல்கின்றார்கள். அந்த வகையில் இன்று ஜோடி மாற்றத்திலே ஒரு 3-4 ஜோடிகளை நாங்கள் மாற்றி மாற்றி கொடுத்து பார்க்கப் போகின்றேன். முதல்ல டாக்டர் கே.ஜே. ஜேசுதாஸ் ஐயா அவர்களோடு உரிமை குரல் என்ற திரைப்படத்தை தயாரித்த வேளை அவர்கள் இந்த பாடலுக்கு வெளியே கதை எழுது என்று ஒரு பாடல், அந்த பாடலுக்கு அபிநயம் கொடுத்து பாடக்கூடியவர்கள், அவருடைய நடிப்புக்கு ஏற்ற மாதிரி குரலை கொடுக்கக்கூடியவர் யார் என்று எதிர்பார்த்து கொண்டு போன இடத்திலே கதாசிரியர் சொல்லுகின்றார், இந்த இடத்திலே இயேசுதாசை அவருக்கு இந்த சந்தர்ப்பத்தை கொடுப்போம். சந்தர்ப்பம் கொடுப்பதில்லை, அவர்கள் சந்தர்ப்பத்தை கொடுத்தாலும் அந்த பாடகர்னால் அந்த பாடல் மெருகூட்டப்பட்டு வருது. இசையமைப்பாளர் சொல்லுகிறார், இல்லை இல்லை, அவரை விட இந்த இடத்திலே இந்த நளினத்தை கொடுக்கக்கூடிய எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் தான், அவரை அமர்த்துவோம் என்று. இப்படி இவர்களுக்குள்ளே சர்ச்சைகள் நடந்து ஒரு முடிவுக்கு வருவார்கள். முடிவுக்கு வந்து இந்த உரிமை குரல் என்ற திரைப்படத்திலே வெளியே கதை எழுது என்ற பாடல் பாடலாக்கி முடிந்து விட்டது. பாடகர்கள் யாரை, இசை அடிப்படை ஞானம் உள்ளவர்கள் யாரை போடுவோம் என்றால் இவர்கள் இருவரையும் தான் தெரிவு செய்கின்றார்கள். எங்களுடைய டாக்டர் ஜேசுதாஸ் ஐயா அவர்களோடு பி. சுசீலா அம்மாவை இணைத்து விடுவோம். அந்த அம்மா தான் இந்த இடத்திலே சரியாக தருவார் என்று ஒரு பாடலை தருகின்றார்கள். அங்கே முதல் ஜோடியாக எங்கள் காற்றலை இருந்து வலம் பெறுகின்றார்கள் கே.ஜே. ஜேசுதாஸ் ஐயா டாக்டர் அவர்களோடு இசை அரசி பி. சுசீலா அம்மாவும் இணைந்து பாடிய ஒரு பாடலை தெரிவு செய்து கொண்டு வந்துள்ளேன் உங்களிடம் சமர்ப்பிப்பதற்கு. உரிமை குரல் திரைப்படத்திலிருந்து வெளியே கதை எழுது கே.ஜே. ஜேசுதாஸ் ஐயா அவர்களின் குரலுக்கு, எம். எஸ். விஸ்வநாதன் ஐயா அவர்கள் இசை பெரும்
தலைவராக இருந்தவர், மெல் இசைக்கு மன்னராக இருந்தவர். மெல் இசை மன்னரும் அதற்கு பாடலை கொடுத்தது கண்ணதாசன் ஐயா. அவர்கள் வரி கோர்த்து கொடுக்க அந்த பாடலை தருகின்றார்கள். கே ஜே ஜேசுதாஸ் ஐயா தனக்கு ஜோடியாக, இனி இடையிலே இந்த ஜோடிகளுக்குள்ளேயும் ஒரு மன ஒற்றுமை வேணும். ஜேசுதாஸ் ஐயா சுசீலாவை இணைக்கும் பொழுது ஆம் அவர் இணைக்கலாம் அல்லது இணைக்க முடியாது. சுசீலா கூறுவர் ஆம் நான் அவரோடு சேர்ந்து பாடுகிறேன் அல்லது பாடவில்லை என்று. இவர்களுக்குள்ளேயும் ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் பண்ண, இவர்கள் இருவருக்கையும் ஒரு மன ஒற்றுமை ஏற்பட்டு அதிலே ரசனை ஏற்பட்டு தாங்கள் உணர்ந்து அந்த பாடலை தாங்களே நடிப்பது போன்ற உணர்வோட பாடுகின்றார்கள். கேட்போமா அந்த பாடலை?

ஆகா, என்ன பொருத்தம் அந்த இரண்டு குரல்களுக்கும்? பழம் பெரும் பாடகியான இசை அரசி பி சுசீலா அம்மாவோடு ஜேசுதாஸ் ஐயா ஆரம்பத்தில் பாடுவதற்கு யோசித்தாராம். இந்த பெரிய பின்னணி பாடகி எவ்வளவு அனுபவம் வாய்ந்தவரோடு நான் வருகின்றேனே என்று. அது மட்டுமல்லாம், அவர் மொழி வேறு, மலையாள மொழியிலே உள்ள ஒரு இசை ஒரு பாடகர். இருப்பினும் சுதாகரிச்சு கொண்டு அவர் வந்து அவ கொடுத்த அந்த ஆதரவு, அவர் சொன்ன யோசிக்க கூடாது தாஸ், நீங்கள் எல்லோரும், நாங்கள் எல்லோரும் பாடகர்கள் தானே, இணைந்து போவோம், ஒருவருக்கொருவர் பொருத்தப்பாடாக இருக்கும் என்றுதானே அவர்கள் எங்களை அமர்த்தி இருக்கின்றார்கள் என்று கேட்டபோது, சரி என்று அவர் ஒற்றுமையாக மிகவும் சிறப்பாக பாடியிருந்தார்கள். அந்த நளினம் எளினம் அந்த உணர்வு ரசத்தை கொடுக்கக்கூடிய வகையிலே தயாரிப்பாளர், கதாசிரியர், இயக்குனர், இசையமைப்பாளர், எழுத்து பாடல் எழுதியவர்கள் எல்லோரும் மனம் ஒற்றுமைப்பட்டு இந்த பாடலை படமாக்கி வெளியிலே தந்தபோது, வெள்ளித்திரைக்கு வந்தபோது வெற்றி திரைப்படமாக அது எங்களுக்கு எங்கள் காதோரம் இன்றும் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அதில் அந்த சிறந்த ஜோடியாக ஜேசுதாஸ் ஐயா அவர்களோடு சுசீலா அம்மாவும் ஜோடி சேர்ந்து பாடினார்கள். அதே பாடகர்களை மீண்டும் அமர்த்துவோம் என்று வந்து இன்னும் ஒரு திரைப்படத்துக்கு யோசிக்கின்றார்கள். அந்த திரைப்படத்திற்கு விஸ்வநாதன் ஐயா புலமை பித்தன் அவர்கள் கதை பாடலை எழுதியிருக்கின்றார். அவர் எழுதும் பொழுது அந்த நாயகனுடைய சொந்த குணங்களையே வைத்து எழுதக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு எழுத்தாளர், பாடல் ஆசிரியர். அவர் வந்து பாடலை எழுதி கொடுக்க அந்த படத்திற்கு இசையை அமைக்க வருகின்றார். ஒத்துக்கொண்டு மெல்லிசை மன்னர் எஸ் விஸ்வநாதன், சரி நான் அமைக்கின்றேன் இசை, அதற்கு என்ன களம், என்ன சிச்சுவேஷன் என்றெல்லாம் கேட்டுக் கொண்டிருந்த போது அவர்கள் கூறுகிறார், இப்ப இந்த இடத்துல இந்த பாடல்கள் இந்த வரிகள் வேண்டும் என்ற உடனே அதை எழுதி கொடுக்கின்றார். யார் எழுதி கொடுக்கின்றார் என்றால், புலமை பித்தன் அழகாக வரிகளை போட்டு கொடுக்கும்பொழுது அங்கு எங்கே அழுத்தம் திருத்தமாக வரவனும் ஏற்றம் இறக்கம் வேண்டும். அந்த பெண் கதாநாயகி யார்? அவரே கதாநாயகி தான் எதிரேயும் வருகின்றார்கள். உடனே அவர் சரி என்று சொல்லி பாடகர்கள் தேர்வு இரகசியமாக அவர்கள் ஆலோசிப்பார்கள். இரகசியமாக ஆலோசித்து இறுதியிலே தீர்ப்பு வந்தது. இந்த பாடலுக்கு இந்த ஜோடி, அதாவது ஜேசுதாஸ் சுசீலாவின் ஜோடியை பிரித்து ஜேசுதாஸ் அவர்களோடு வாணி ஜெயராமை இணைத்து விடுவோம் என்று தீர்மானிக்கின்றார்கள். ஏனென்றால் அதில் ஒரு ஒரு இரு வரிகள் வாணி ஜெயராமன் குரலுக்கு எடுப்பாக இருக்கும். அவருடைய நோக்கம் எல்லா துறையிலேயும் சிறப்பாக வந்து வெளியே திரைக்கு வரும் பொழுது ரசிகர்கள் மத்தியிலே தான் திறப்பு உண்டார்கள். ரசிகர்கள் தான் அவருடைய சரியான மத்தியஸ்தர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் தான் அதுக்கு நீதி வழங்க போகிறார், நல்ல பாடல கூடாத பாடலா என்று. சரி, அவ்வளவு விளம்பரங்களை எல்லாம் செய்தாலும் அந்த திரைப்படத்தை இயக்கும் பொறுப்புக்கு முதல் அதுக்கு கதை வசனத்தை எழுதியிருக்கிறார் பா நீலகண்டன் ஐயா அவர்கள். அவர் சொல்லுகின்றார், இந்த வசனங்களுக்கு இதுக்கு இந்த நடிகர் வர வேண்டும், யார் இயக்குனர் என்று கேட்டவுடன் எல்லாரும் முதலில் யார் இயக்குனர் என்று தானே கேட்பார்கள். அந்த படத்துக்கு இயக்குனர் வந்து வேறு யாருமில்ல, புரட்சி தலைவர், மக்கள் திலவம், பொன்மன செம்மல், முன்ன நாள் முதல் அமைச்சராகின்ற அமரராகிய எம் ஜி ராமச்சந்திரன் ஐயா தான் அதனுடைய இயக்குநராக வருகின்றார். அப்ப அது என்ன திரைப்படமாக இருக்கும், ஒரு வரலாற்று படம், மதுரையை மீட்ட சுந்தர பாண்டியன் என்ற திரைப்படம். அந்த திரைப்படத்தில் வந்த இந்த பாடலுக்கு இவர்கள் இருவர் தான் ஜோடி என்று இந்த ஜோடியை மாற்றி விடுகிறார்கள். யார்? ஜேசுதாஸ் ஐயா அவர்களோடு பி சுசீலா அம்மா பாடிய வேளை ஒரே நடிகர்கள் நடிக்கின்றார்கள். எம் ஜி ராமச்சந்திரன் ஐயாவோடு லதா அம்மா இணைந்து நடிக்கும் இந்த பாடலுக்கு முதலிலும் அப்படித்தான் வந்தது. ஆனால் இந்த பாடலுக்கு சுசீலாவை விட்டு இயேசுதாஸ் ஐயாவோட வாணி ஜெயராமை இணைத்து விடுகிறார்கள். இந்த ஜோடி எப்படி போகின்றது என்று பார்ப்போம் என்று பாட வைத்தார்கள். சிறப்பாக அமைந்திருக்கிறது. வாணி ஜெயராமன் தன்னுடைய வல்லமையை காட்டி சிறப்பாக பாடியிருந்தார் இசை வாணி அவர்கள். அவர் பாடிய பாடல் தென்றலில் ஆடும் என்று ஆரம்பிக்கும் அந்த பாடல் மதுரையை மீட்ட சுந்தர பாண்டியனுக்கு ஜோடி மாற்றமாகி இந்த ஜோடிகள் எப்படி பாடுகின்றது என்று கேட்டார்.

என்ன பொருத்தம், என்ன பொருத்தம், என்ன பொருத்தம்? ஜேசுதாஸ் ஐயா அவர்களோடு சுசீலா அம்மாவை இணைத்து வைத்த வேளையில் நாம் பெற்ற இசை இன்பம் இனிமை. அதே வேளையில் இந்த பாடலுக்கு ஜேசுதாஸ் ஐயா அவர்களோடு வாணி ஜெயராம் அம்மாவை இணைத்ததற்கு அர்த்தம் இப்பொழுது எங்களுக்கு புரிந்த அந்த நளினம், அந்த எளினம், அதை கொண்டு வருவதற்கு வாணி ஜெயராம் அம்மாவின் குரலே பிரத்யேகமான அம்சங்கள் உண்டு என்பதை அவர்கள் உணர்ந்து இந்த பாடலுக்கு இந்த ரசத்தை கொடுக்கக்கூடியது வாணிதான் என்று அவர்கள் ஜோடியை மாற்றிவிட்டார்கள். ஆனால் அந்த ஜோடிகளுக்கு எந்த விதமான காழ்ப்புணர்வோ விருப்பு வெறுப்போ இருப்பது இல்லை. அவர்களே ஒத்துக்கொள்ளுவார்கள், இந்த பாடலுக்கு நீதான் சரி என்று ஜானகி அம்மா கூறுவார், சுசீலாவுக்கு சுசீலா அம்மாவிடம் கூறுவார், இவர் சுசீலா அம்மா அவரிடம், அப்படி ஒவ்வொரு பேசிக் கொள்வார். இந்த பாடலை என்னை விட நீங்க நல்லா பாடுவீர்கள். இப்படியான நல்ல ஆரோக்கியமான புரிந்துணர்வு அவர்களுக்குள்ள இருக்கின்றது, வழக்கம். அந்த வகையிலே அந்த வேளையில் பிரபல்யமாக வந்து கொண்டிருந்தார் இன்னும் ஒரு பாடகி, எஸ் பி சைலஜா அம்மா, பத்மஸ்ரீ, எஸ் பி பாலசுப்ரமணியம் ஐயாவுடைய சகோதரி. சங்கீதத்திலே ஊறி வளர்ந்து சரியான முறைப்படி சங்கீதங்களை கற்றுக்கொண்டு வந்தவர். அவர் வளர்ந்து கொண்டு வரும் காலத்திலே மீண்டும் கோகிலா என்று ஒரு திரைப்படத்தை தயாரித்தார்கள். அந்த வேளையிலே அதற்கு பாடலை கண்ணதாசன் ஐயாவை கொண்டுதான் எழுதியிருந்தார்கள். கண்ணதாசன் ஐயா பாடலை எழுதி கொடுத்த வேளையிலே அதுக்கு யாரை பாடலுக்கு பாடுவதற்கு அமர்த்துவோம் என்று ஒரு கேள்வி வருகின்றது. கேள்வி வந்தவுடனே வேறு ஒன்றுமே இல்லை, இப்பொழுது பலம் வந்து கொண்டிருக்க எஸ் பி சைலஜா இந்த பாடலுக்கு அவருடைய குரல் சரியாக இருக்கும். ஏனென்றால் அது ஒரு திருமணம், பெண் பார்க்கும் படலம், இளம் கன்னி பெண்ணாக இருப்பவர்களுக்கு அவனுடைய இதயத்தில் உள்ள எண்ணங்களை வெளியே வேணும். அவவும் ஒரு சங்கீதக்காரியாக இருக்கின்ற அந்த கதையை கொண்டு வரும் வேளையிலே அந்த குரலுக்கு ஏற்றவள் யாராக இருக்கலாம் என்று வாணி ஜெயராமையோ அல்லது சுசீலா அம்மாவையோ தேடிக்கொண்டு போனால் அது கொஞ்சம் உயர்ச்சியாக இருக்கின்றது. இந்த இடத்திலே இந்த குரல் இதுக்கு பொருத்தமாக இருக்கும் என்று உணர்ந்து ஜோடியை மாற்றுகிறார்கள். யார்? எங்கள் டாக்டர் ஜெயசுதாஸ் ஐயா அவர்களோடு எஸ் பி சைலஜா அம்மாவை இணைத்து இந்த ஜோடியை மாற்றி விடுகிறார்கள். அந்த ஜோடி சக்கை போடு போட்டு விட்டது. அந்த பாடலும் பட்டி தொட்டி எல்லாம் பரவி கொண்டு தெரிஞ்சு எல்லோருடைய மனதிலும் பதிந்த ஒரு பாடல். மீண்டும் கோகிலா திரைப்படத்தில் வருகின்ற ஜோடி மாற்றத்தின் குரல்களை கேட்டு விடுவோமா?

0: பொருத்தம்.
1: ஆகா, என்ன பொருத்தம், என்ன பொருத்தம் என்று எல்லோரும் வாயிலே விரல் வைக்கக்கூடிய வகையிலேதான் அந்த திரைப்பட குழுவினர்கள் இயங்குவார்கள். இந்த திரைப்படம் எல்லோருடைய உழைப்பையும் அங்கே கொட்டி வெளியே வந்து திரையிலே வரும்பொழுது ரசிகர்கள் பார்த்து திருப்தி அடைய வேண்டும், வாழ்த்த வேண்டும், பாராட்ட வேண்டும், சமூகத்துக்கும் அந்த இது போய் சேர வேண்டிய அந்த கருத்து விழுமியங்கள் பல அங்கே இருக்கின்றது. இந்த பாடலில் கூட அங்கே படப்பிடிப்பாளருக்கும் அதை வெட்டி ஒட்டுகின்ற எடிட்டர் என்பவருக்கும் தான் கூடுதலான வேலை. இவர்கள் கூறியபடி அவர்கள் நடித்தார்கள், இவர்கள் கூறியபடி இவர்கள் நளினமாக எளினமாக மயக்கமாக பாடினார்கள், அதை சரியாக படமாக்கி கொடுத்தார் ஒளிப்பதிவாளர். அந்த படத்தை கொண்டு சென்று சுருள் சுருளாக அங்கே கொண்டே கொடுத்து அவர்களை வெட்டி சரியான முறையிலே அதை ஒட்டுவார்கள். எடிட்டர்லே கையிலே இருக்கின்றது. பாடல் வரி முக வாய் அசைப்பு எல்லாம் மாறாமல் இருக்க வேண்டும். மிகவும் துல்லியமாக மிகவும் நுணுக்கமாக அதை அந்த பாடலை வெளியே தரும்பொழுது எல்லோருக்கும் பெயர் கிடைக்கக்கூடியதாக அந்த பாடல் வந்தது. அன்பு உறவுகளே, இது வந்து அந்த பாடலை வெளியே கொண்டு வந்து எங்கள் மனதிலே நிலைத்து நிற்பதற்கு இவர்கள் எல்லோரும் பாடுபடுகிறார்கள். அவர்கள் பாடுபட்டு இவ்வளவு தூரம் பாண்டித்யம் பெற்ற கை வல்லுநர்கள், மெய் வல்லுநர்கள், அதாவது ஒவ்வொரு துறையிலும் வல்லுநர்களாக இருந்த ஜாம்பவான்கள் தான் இப்படியான தலை சிறந்த பாடல்களை எங்களுக்கு தந்திருக்கின்றார்கள். ஆனால் அப்படிப்பட்ட அந்த வெள்ளித்திரை, அந்த தென்னகத்து தமிழ் திரையுலகம் என்று தமிழர் மத்தியிலே எங்கு எந்த பக்கம் போகின்றது என்று தெரியாமல் தலையிலே கை வைக்க வேண்டியதாக இருக்கின்றது. ஒரு காலத்திலே மனித வாழ்க்கையை நெறிப்படுத்தியது நல்லதிலும் கெட்டதிலும் இந்த தென்னகத்து தமிழ் திரைப்பட துறைதான் என்பதை யாரும் மறந்து விட முடியாது. காலத்தால் அழியாத பாடல்களை எல்லாம் தந்திருக்கின்றார்கள், காட்சிகளை தந்திருக்கின்றார்கள், கதைகளை தந்திருக்கின்றார்கள், திரையோட்டத்தை தந்திருக்கின்றார்கள். அப்படியான இயக்குநர்கள் எல்லாம் வாழ்ந்தவர்கள், வல்லுநர்கள். அவர்களுக்கு பாராட்டுகளும் விருதுகளும் தேடிச் சென்றனவே தவிர அவர்கள் எந்த பாராட்டையும் புகழையும் தேடிச் செல்லவில்லை. புகழும் பாராட்டுகளும் விருதுகளும் அவர்களை தேடிச் சென்றன. அடுத்த ஒரு பாடல், இங்கே ஜோடியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். யேசுதாஸ் ஐயா சுசீலா அம்மாவுடன் கொடுத்து அதன் பின்பு வாணி ஜெயராமை மாற்றி கொடுத்தார்கள். பின்பு எஸ் பி சைலஜா அம்மாவை மாற்றி யேசுதாஸ் ஐயாவோட கொடுத்த போது இப்ப யேசுதாஸ் ஐயாவோட இன்னும் ஒரு பெரிய பிரபல பாடகியாக இன்றும் இருக்கின்றார், அன்று இருந்தவர். இவர்கள் எங்கள் தமிழ் மொழியைச் சேர்ந்தவர்கள் அல்ல, இருப்பினும் தமிழை சுத்தமாக சிறப்பாக பாடி பல விருதுகளையும் பெற்ற கே எஸ் சித்ரா அம்மா, சின்னக்குயில் சித்ரா அம்மா. இவர்களுடைய காதலே, இவர்களுடைய மனதிலே, இவர்களுடைய எண்ணத்திலே, இவர்கள் கண்ணிலே பட்டிருந்தவர்களே ஒரு திரைப்படத்தை ஆக்குகின்றார்கள். அந்த திரைப்படம் கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் என்ற ஒரு திரைப்படம். அந்த கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் திரைப்படம் வந்த காலத்தில் இந்த சுசீலா வாணிஜயராம் எஸ் பி சைலஜா அவர்களை விட சித்ராவின் குரல் இன்னும் இனிமையாக இருக்கும் இந்த பாடலுக்கென்று ஏ ஆர் ரகுமான் அவர்கள் இசை அமைக்கின்றார்கள் அந்த திரைப்படத்திற்கு. அவர் பொருத்த பாடுடைய குரல் சின்ன குரல் சித்ராவை இணைத்து விட்டால் இது இன்னும் மேலும் மெருகூட்டப்படும் என்ற ஜோடியை மாற்றுகிறார்கள். யாருடன்? டாக்டர் ஜேசுதாஸ் ஐயா அவர்களோடு. சளைக்கவில்லை இந்த ஜோடிகளும் சக்கை போடுகின்றது இந்த திரைப்படத்திலிருந்து. அந்த பாடலையும் கேட்க இருக்கின்றோம். அன்பு உறவுகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜோடி மாற்றம். ஒவ்வொரு காலத்துக்கு காலம், திரைப்படத்துக்கு திரைப்படம், பாடலுக்கு பாடல், ஒரே திரைப்படத்தில் ஜோடிகளை மாற்றி அமைத்து இருக்கின்றார்கள். ஏனென்றால் திரைப்படம் வெற்றி பெற வேண்டும், திரைப்படம் மக்கள் மத்தியிலே போய் பதிய வேண்டும், மக்களுடைய இதயத்திலே இது மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நல்ல நோக்கத்துடன் தந்தது கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல். அந்த பாடலுக்கு ஜோடியை மாற்றி விடுகிறார்கள் டாக்டர் ஜேசுதாஸ் ஐயா அவர்களோடு சித்ரா அம்மாவை இணைத்து விடுகிறார்கள். இந்த ஜோடி எப்படி பாடுகின்றது கேட்போமா?

0: பங்கனுக்கு முக்கியமான கெஸ்ட் எல்லாம் வர சொல்லிருக்கேன். அம்மா வேற இருக்காங்க, நீ வேற பாட்டிலோட குடிச்சு வர.
1: உங்களே அடிக்கடி மறந்துடுவாங்க, என்ன மட்டும் வச்சிருப்பாங்களா?
0: அப்படியே பார்த்தாலும் காலையில் மறந்துட்டு போறாங்க.
1: இருக்கு
0: உழைச்சு வச்சு வரப்பா,
1: ஊத்திட்டு வரக்கூடாது.

0: இந்த பொருத்தம்
1: ஆகா என்ன பொருத்தம் நமக்குள் இந்த பொருத்தம் என்று பாடகர்களே தங்களுக்கு தாங்கள் பொருத்தமாக வந்து குரலின் சரிவர அங்கே பதியப்பட்டு பாடி தந்திருக்கின்றார்கள். அற்புதமான பாடல்கள் எல்லாம் அமைதியாகவும் இனிமையாகவும் ஆறுதலாகவும் சிந்தனையோடும் ஏகாந்தமாகவும் இருந்து கேட்கக்கூடிய வகையில் கூட அவர்கள் பாடல்களை தந்திருக்கின்ற குரல் அம்சத்தை கொண்டவர்கள். பிரபல்யமான பாடல்கள் எத்தனையோ பேர் தென்னகத்து திரை உலகிலே வந்தும் போயும் கொண்டிருக்கும் போடலே நிலைத்து நிற்கும் பாடல்கள் பல. அந்த வகையிலே எங்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயாவின் கண்களை திறந்தார். கண்களுக்கு இவர்களுடைய கண்களுக்கு படுகின்றார்கள். அன்னை ஓர் ஆலயம் என்ற ஒரு திரைப்படத்தை தயாரிக்கும் பொழுது இசைஞானி அவர்கள் இசையமைக்கும் வேளையிலே அவர் கலந்துரையாடுகிறார் இயக்குநர்களோடும் தயாரிப்பாளர்களோடும் படப்பிடிப்பாளரோடும். இந்த பாடல் நான் அமைத்து நான் இசை கோர்த்த இந்த பாடல்கள் யாரை அமர்த்துவோம் என்று எண்ணும் பொழுது உடனே பாடும் நிலா டாக்டர் எஸ் பி பாலசுப்ரமணிய ஐயா அவர்கள் கண்ணில் படுகின்றார்கள். அவர்களிடம் சென்று கேட்கின்றார். அவர் கேட்கின்றார், யாரோடு பாட வேண்டும், என்னோடு இணைந்து பாடுவோர் யார் என்று கேட்பார்கள். அப்பொழுது கூறுகின்றார்கள், இசை அரசி பி சுசீலா அம்மா என்று. அவர் எவ்வளவு காலம் பிரபல்யம் வாய்ந்தவர், ஒரு தலை சிறந்த பாடல் அனுபவம் மிக்கவர், அவரோடுவா என்று சற்று தயங்கிய வேளையில, இல்லை இந்த இடத்திலே இந்த பாடலுக்கு உங்களுடைய குரல் தான் பொருத்தமாக இருக்கும், உங்கள் குரலுக்கு ஈடாக சுசீலா அம்மாவுக்கு ஈடாக நீங்கள் பாடி கொடுப்பீர்கள், உங்களால் இது முடியும் என்று அமர்த்துகின்றார்கள். சரி, இருவரும் ஒருவருக்கொருவர் பேசிக் கொள்ளுகின்றார்கள். சுசீலா அம்மாவும் எஸ் பி பாலசுப்ரமணியம் ஐயாவும், பயப்படக்கூடாது பாலா, நீங்கள் இணைந்து பாட வேண்டும், நீங்கள் ஒரு சிறந்த பாட, உங்கள் குரல் வன்மை சிறப்பு, உங்களோடு நான் பாட எனக்கு விருப்பம் என்றெல்லாம் ஒருவருக்கொரு ஒத்திக்கை பார்த்தார்கள். ஒத்திக்கை பார்க்கும் பொழுது அற்புதமாக இருந்திருக்கின்றது. ஆதலால் அங்கே ஜெயசுதாஸ் ஐயாவோடு சோடி சேர்ந்து பாடிய அந்த சுசீலா அம்மா இப்பொழுது எஸ் பி பாலசுப்ரமணியம் ஐயாவோடு சேர்ந்து சோடி சேர்ந்து பாடப்போகின்றார். இந்த சோடி எப்படி இருக்கும், என்ன பாடல் என்றால், அன்னை ஒரு ஆலயம் என்ற இடத்திலே இந்த பாடல் தான் அவர்கள் பாடிய பாடல். கேட்போமா இந்த பாடல் ஜோடி, இந்த ஜோடி இந்த பாடலை எப்படி பாடி தருகின்றார்கள்?

என்ன பொருத்தம்? இனிமையான குரல்கள். அங்கே பொருத்தம் வந்து எல்லோரும் பாடகர்கள், சிறந்த பாடகர்கள், சங்கீத ஞானம் உள்ளவர்கள், ரசனை அத்தனையும் வெளியே கொண்டு வந்து எங்களுக்கு கேட்கும் வகையில் எங்கள் உள்ளத்திலே பதியும் பண்ணும் அற்புதமாக பாடக்கூடியவர்கள் தான். ஆனால் அங்கே தயாரிப்பாளர், இயக்குனர், கதாசிரியர், அதோடு பாடலாசிரியர், இசையமைப்பாளர், இவர்கள் எல்லோரும் ஒருங்கேற்று ஒருங்கிருந்து பார்ப்பது இதிலே எந்த குரல் பொருத்தமானது, இந்த ஆணுக்கு எந்த குரல் இந்த திரைப்படத்து பாடலுக்கு பொருந்தும், இந்த பெண்ணுக்கு எந்த குரல் பொருத்தமாக இருக்கும் என்று ஒரு சர்ச்சை எழுந்த வேளை, பல பாடல்கள் அங்கே இருந்த வேளையிலே, பொன்னுமணி என்று ஒரு திரைப்படம், பொன்னுமணி என்ற ஒரு திரைப்படத்தில் ஒரு பாடல், அந்த பாடலுக்கு இசைஞானி இசையத்து விட்டு கூறினார், இந்த பாடலின் வரிகளுக்கு வருகிற ஆணுக்கு நடிப்பவரும் பெண்ணுக்கு நடிப்பவருக்கும் குரல் கொடுக்கக்கூடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணி அவர்கள், பொருத்தமான ஆண் குரலாக இருக்கும், ஆனால் அதுக்கு ஈடாக அந்த இந்த தளுக்கு நிலுக்கு வைத்து சிரிப்புகள் வைத்து இது இங்கே இந்த பொடி போட்டு பாடக்கூடியது ஜானகி என்று ஒரு இசை. உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த இசை குயில், ஆரம்ப காலத்தில் இந்த தென்னகத்து திரை உலகிலே நிலைத்து நிற்கின்ற ஒரு பாடகி, எவர் கிரீன் என்று கூறுவார்கள், அந்த பாடகியை இணைத்து விடுவோம் எஸ் பி பாலசுப்ரமணியத்தோடு என்று இருவரையும் இணைத்து அந்த ஜோடியை மாற்றுகிறார்கள். இப்பொழுது எஸ் பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களோடு சுசீலா சோடி சேர்ந்து பாடியவோடு இந்த ஜோடியை மாற்றி ஜானகி அம்மாவிடம் கொடுத்து பார்க்கின்றார்கள். அசத்தி விட்டார்கள் அவர்கள். பொன்னுமணி திரைப்படத்திலிருந்து இந்த பாடல் மூலம் இரு குரல்களும் பெருமையை தேடிக்கொண்டார்கள்.

என்ன பொருத்தம் நமக்குள், என்ன பொருத்தம் என்று அன்போடு இசையோடு பாடிவிட்டு மகிழ்வோடு திருப்தியோடு சென்ற வேளையிலே இன்னுமோர் திரைப்படம். அந்த திரைப்படத்துக்கு ஜோடியை தேடிக்கொண்டு தெரிஞ்ச பொழுது ஜானகி அம்மாவின் ஜோடியை மாற்றுகிறார்கள் இன்னும் ஒரு ஆண் குரலோடு. அந்த ஆண் குரலும் பிரபல்யம் பெற்ற ஒரு குரல், மதுர குரல், ஜெயச்சந்திரன் ஐயா அவர்கள், பி ஜெயச்சந்திரன் ஐயா அவர்களை இணைத்து விடுகிறார்கள். இந்த ஜோடியை மாற்றி ஜானகி அம்மாவும் பாலசுப்ரமணியம் ஐயாவும் பாடியவளே இருவரையும் மாற்றி ஜெயச்சந்திரனும் ஜோடி சேர்த்து விடுகின்றார்கள் அம்மன் கோயில் கிழக்காலே திரைப்படத்தில். இதுக்கு காரணம் இசை ஞானி. இசை அமைத்துவிட்டு இந்த இசையின் அசைவுகளுக்கு இவர்கள் இருவர்களும் சரியாக இருப்பார்கள், இந்த படம் எடுப்பாக இருக்கும், இந்த பாடலுக்கு கனமாக இருக்கும், சரியாக இருக்கும் என்று அந்த இடத்திலே சில பாடகிகளை இவர்கள் நியமிப்பதற்கோ அல்ல சில பாடல்களை கொண்டு அமர்த்துவதற்கோ காலகட்டங்களும் ஒத்து வராது. அவர்கள் சரியான பிஸியாக இருப்பார்கள், ஒரு ஒரு திரைப்படங்களுக்கெல்லாம் ஈடுபாட்டில் இருப்பார்கள். இருப்பினும் தேடி எடுத்து உடனே கையெழுத்துக்கள் எல்லாம் வந்து ஒப்பந்தங்களை நிரப்பிவிட்டு இந்த பாடலை அவர்களிடம் கொடுக்கின்றார்கள். ஒரு ஜோடியை மாற்றுகிறார்கள், ஜெயச்சந்திரன் ஐயாவோடு ஜானகி அம்மாவை மாற்றிக் கொடுக்கின்றார்கள். அங்கே அவர்களின் இந்த குரலோடு வரும் பாடல் அம்மன் கோயில்களுக்காலே இப்படி வருகிறது.

இனிமையான அந்த பாடல்கள் எங்களுக்குள் என்ன பொருத்தம் என்று ஒற்றுமையாக இரண்டு குரல்கள் வந்து ஒத்த கருத்தோடு அந்த பாடல்களின் நளினங்கள், துரிதங்கள், நயனங்கள் அத்தனையும் காட்டும் அபிநயங்களுக்கு ஏற்றவாறு நாங்கள் உணரக்கூடிய வகையிலே பாடலை உணர்ச்சியோடு தந்து செல்பவர்கள். எண்ணற்ற திரைப்படங்களில் எண்ணற்ற பாடல்களை எண்ணற்ற ஜோடிகள் இங்கே தந்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே இன்று ஒன்றியல் தமிழ் வானொலி இதுவரை தந்தது ஜோடிகள் மாறி மாறி பாடும் பொழுது ரசனைகளும் குரல்களும் வித்தியாசமாக இருந்ததை அவதானித்தோம். இந்த நிகழ்வை முன்பு எடுத்து வரும்பொழுது நல்ல ஆதரவு கிடைத்த எல்லா உறவுகளும் அதை விரும்பியிருந்தார்கள். வெளி மாநிலத்தில் இருக்கின்ற வெளியிடங்களில் இருக்கின்ற அன்பு உறவுகளும் எனக்கு தகவல்கள் தந்திருந்தார்கள். இந்த ஜோடி மாற்ற நிகழ்ச்சியை கொண்டு வாருங்கள், நிச்சயமாக நல்லாக இருக்கின்றது. ஜோடிகளை மாற்றி மாற்றி பாடும் பொழுது இந்த பாடலை கேட்கும் பொழுது எங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்கின்றது என்று எல்லாம் எழுதியிருந்தார்கள். அந்த வகையில மீண்டும் அந்த நிகழ்ச்சியை கொண்டு வந்திருக்கின்றேன். நீங்களும் இப்போ புதுக்கு வந்த நேயர்கள், பழைய நேயர்களுக்கு புரியும், புதிய நேயர்களும் இதை உணர்வார்கள் என்று எண்ணிக்கொண்டு காற்றலையில் இந்த ஜோடி மாற்ற நிகழ்வை நான் நிறைவுக்கு கொண்டு வந்து அடுத்த வாரமும் உங்களை நான் சந்திப்பேன். வாரம் ஒருமுறை மலரும் ஜோடி மாற்றத்தில் உங்களை நான் சந்திக்கின்றேன் என்று கூறிக்கொண்டு காற்றலையில் தந்த பாடல்கள் இனிமையாக வந்து உங்கள் காதோரம் இனித்து நெஞ்சோரம் நிலைக்கும் என்ற எண்ணத்தோடு காற்றலையிலிருந்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து உங்களிடம் இந்த விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

வணக்கம். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா. கனடா கலையகத்தில் இணைந்து காற்றோடு காற்றாக கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை தருகின்றேன். நீங்களும் நாங்களும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் வளமை போல் என்றும் மலர இருக்கின்றது விடுமுறை நாட்களுக்கான சர்வதேச விடுமுறை விருப்ப பாடல்கள். ஒலிக்கின்ற முதலாவது பாடல் சவாரி என்ற திரைப்படத்திலிருந்து, ஆங்கிலேய நாடான இங்கிலாந்தில் இருந்து அருள் மோகன் நீங்கள் அனுப்பி வைத்த பாடல். மலையில் அருகில் என்ற முதல் வரிகளை கொண்டு பாடல் ஒழுங்காக முழுமையாக பாட இருக்கின்றது. கேட்டு மகிழ்வோம்.

அவரை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் ஒரு பாடல் ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் ஹட்டனில் இருந்து தருகின்றார் டிராஞ்சி ஒரு பாடல் கோபுர தீபம் என்ற திரைப்படத்திலிருந்து. என் வாழ்க்கை மன்னவனே என்ற வரியை முதல் வரியாக கொண்டு பாடுகின்றது.

அவரை தொடர்ந்து வரும் பாடலும் ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டி மாநகரத்திலிருந்து விஜயராணி நீங்கள் தந்த பாடல். நாயகன் அவன் ஒருபுறம் என்ற முதல் வரியை கொண்டு விடுகதை ஒரு தொடர்கதை திரைப்படுத்து பாடலை பாட வைக்கின்றீர்கள். நாங்கள் இணைகின்றோம், கேட்டு மகிழலாம்.

ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் விடுமுறை விருப்பத்தை அலங்கரிக்கும் பாடல் ஆமண்ணா அக்கண்ணா என்ற வரியை கொண்ட சபரி என்ற திரைப்படுத்து பாடல். இந்த பாடலை ஒலிக்க வைக்கின்றார் கனடா மொன்றியல் மாநகரத்தில் இருந்து தனுஷன் அவர்கள்.

உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் விடுமுறை நாட்களில் ஒலித்து வரும் விடுமுறை விருப்ப கீதங்கள் தித்திக்கும் தேனான பாடல்களாக உலகெங்கும் கேட்டு மகள அனுப்பி வைத்திருக்கின்றார்கள் உறவினர்கள் உலகின் பல பாகங்களிலும் இருந்து. அந்த வகையிலே அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல்கள் ஆஸ்திரேலியா கண்டத்து உறவினர்களின் பாடல்கள். முதலில் அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா இவர்கள் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து ஒரு பாடல் தருகின்றார்கள். நிலாவே பா திரைப்படத்திலிருந்து நீ காற்று நான் மரம் என்று வரி எடுத்து பாடுகின்றது.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடலை நீண்ட கால உறவு மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவில் இருந்துதான் கேட்கின்றார் கேதீஸ் அவர்கள். உயிரா திரைப்படத்து பாடல் வருவாயா வேல்முருகா என்று கேட்டு பாடுகின்றது.

அந்த வழியிலே சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலியா கண்டத்திலிருந்து ரமணி நீண்டகால உறவு, நீங்கள் முந்தானே முடிச்சு திரைப்படுத்து பாடலை வா வா வாத்தியாரே என்று பாட வைக்கின்றீர்கள், நாங்களும் இணைகின்றோம்.

அடுத்து ஒரு பாடல் கனடா அல்பர்டா மாநிலத்திலிருந்து. சாந்தினி, நீங்கள் தந்த பாடலையும் கேட்போமே. உன் பேர் சொல்ல ஆசைதான் என்ற மின்சார கண்ணா திரைப்படுத்து பாடல் நீங்கள் கேட்ட வேளையிலே ஒலிக்கின்றது அந்த பாடல்.

உறவுகள் இணைந்து கேட்டு மகிழ்வது முன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் விடுமுறை விருப்ப கீதங்கள். உலகளாவ இருக்கும் அன்பு உறவினர்களின் வாழ்த்துக்களும் நன்றிகளும் குவிந்து கொண்டிருக்கின்றன. அந்த வேளையில் தொடரும் பாடலை கேட்போம். சிங்கார பூமி சிங்கப்பூர். அன்பு மகாலிங்கம், நீங்கள் ஒரு பாடல் தந்திருக்கின்றீர்கள். காலத்தால் அழியாத ஒரு பாடல் பாவ மன்னிப்பு திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. காலங்களில் அவள் வசந்தம் என்ற வரி எடுத்து

இந்த வழியிலே ஐரோப்பா கண்டம் சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவா நகரிலிருந்து என்றும் நிரேஷன் தந்திருக்கின்றார் ஒரு பாடல். வருத்தப்படாத வாலிபர் சங்கம் திரைப்படுத்த பாடலை அந்த பாடல் இந்த பொண்ணுங்களே இப்படித்தான் என்று கூறும் வரியாக ஆரம்பித்து முழுவதையும் பாடல்.

ஐரோப்பிய மண்ணென்றால் என்னவள் வர வேண்டுமே என்று நாங்கள் எண்ணும் வேளை, என்னவள் என்று விடுமுறை பெற்று தன்னுடைய பிறந்த நாடான ஈழமணி திருநாட்டுக்கு சென்று ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த வேளையிலும் எங்களை மறவாமல் மொன்றியல் தமிழ் வானொலிக்கு எப்பொழுதும் பாடலை தந்து கொண்டிருப்பார். கொண்டு தரும் பாடல் அவளுக்கென்றோர் மனம் திரைப்படத்திலிருந்து உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் என்று பாடுகின்றது.

இறுதியாக ஒரு பாடல் பக்தி பாடலாக ஒலிக்க இருக்கின்றது என்ற விடுமுறை விருப்பத்தை அலங்கரிக்கும் வேளையிலே அந்த பாடலை வளமை போல கனடாவிலிருந்து க வை சேனா ஆசான் அவர்கள் தந்து எல்லோரையும் கேட்டு மகிழ்ந்து பக்தி பெற வைக்கின்றார் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் ஐயா அவர்களின் குரலிலே உன்னை நான் காண்பதெங்கே முருகா என்று பாடுகின்றது. இதோ அந்த பாடலுடன் நாங்களும் இணைவோம்.

புரிதலில் இருப்பாயோ குமரா, திருச்செந்தூர் பதியில் அமர்வாயோ முருகா, திருப்பரங்கிரிதனில் இருப்பாயோ குமரா, திருச்செந்தூர் பதியில் அமர்வாயோ முருகா, விருப்புடன் உறைவது திருவாவி நன்புடியோ, திருவேரகம் எ

0: கேளவனே உன்னை நான் காண்பதெங்கே. முருகா என்னை நீ ஆண்டருளும் நன்னாளும் என்னாளோ உன்னை நான் காண்பதெங்கே.
1: உறவுகளை நாங்கள் இதுவரை நேரமும் திட்டிக்கும் தீனான பாடல்கள் திசையெங்கும் ஒளி பரப்பி எங்கள் இதயத்தை நிரப்பியது என்றுதான் கூற வேண்டும். அப்படித்தான் வாழ்த்துக்கள் குவிந்து கொண்டிருக்கின்றன. இந்த பாடல்களை தெரிவு செய்து அனுப்பி வைத்த அன்பு உறவுகளே உங்களுக்கு வாழ்த்து கூறுவதோடு இணைந்து சிறப்பித்து இந்த நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் ஒருமுறை சந்திக்கலாம் என்று கூறி இந்த நிகழ்ச்சியை இப்பொழுது நிறைவுக்கு கொண்டு வரும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர் எஃப்எம்.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. கனடா கலையகம். விடுமுறை விருப்பம். உறவுகளே, காற்றலையில் கலந்து வந்து விடுமுறை விருப்பத்துக்காக வணக்கம் கூறி இணையும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

உறவுகள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலமென்று நல்ல செய்தி கொடுத்து இப்பொழுது முதல் காற்றலையில் இணைவோம். விடுமுறை விருப்பத்திற்காக

விடுமுறை விருப்பத்தை அலங்கரிக்க வேண்டும் என்ற முதல் பாடலை தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில் ஞானசேகரன் அவர்கள் தன்னுடைய உறவுகளாக தமிழ்ச்செல்வி, சித்தார்த்தன், பத்மினி, சேரலாதன், சண்முகப்பிரியா, எடப்பாடி, வெள்ளாண்டி, வலசு, துறை, பாண்டியன், காந்திமதி இவர்களை இணைத்து கேட்டிருக்கின்றார். திருவருட்செல்வர் திரைப்படுத்து பாடல். அந்த பாடல் பாடுகின்றது, நாதர் முடி மேலிருக்கும் நல்ல பாம்பே என்று.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடலை சென்னை கே கே நகரிலிருந்து ரேவதி ரித்விக் இருவரும் விரும்புகிறார்கள். மாலை சூட வந்த மங்கை என்ற பாடலை விஜயா திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது அந்த பாடல்.

ஒவ்வொருவருக்கும் ஆறுதலாக அமைதியாக இதயத்தை துடிக்க வைப்பதற்கு எத்தனை சம்பவங்கள் வந்தாலும் ஆறுதல் வேண்டும், மனம் அமைதி பெற வேண்டும் என்ற எண்ணம் உண்டு. அந்த வகையிலே ஆறு மனமே ஆறு, அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு என்ற ஒரு தத்துவமான பாடல் ஆண்டவன் கட்டளை திரைப்படத்திலிருந்து தெரிவு செய்து அனுப்பி வைத்து கேட்பதற்காக காத்துக் கொண்டிருக்கின்றார் தமிழ்நாடு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் ஷாதிக் அவர்கள். நீண்டகால உறவு, அவர் மட்டுமல்லாமல் வளமை போல இன்றும் அவரோடு இணைந்து இந்த பாடலை இசை மடுக்க வருகின்றார்கள் முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ், அவர்களோடு கதீஜா, ஷஹானா பர்வீன், நசீகா, ரிபாகா, இம்ரான் மற்றும் ஷாகில். உலகத் தமிழர்களும் கேட்டு மகளை இருக்கும் அந்த பாடல் மீண்டும் கூறுகின்றேன், ஆண்டவன் கட்டளை திரைப்படம் ஆறு மனமே ஆறு, அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு என்று கூறி பாடுகின்றது.

நீண்ட கால உறவு. தான் மட்டுமில்லாமல் நான் பெற்ற இன்பம் உலகம் பெற வேண்டும் என்று எண்ணிக்கொள்ளும் அன்பு உறவு தமிழ்நாடு மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள் என்றும் தன்னுடன் இணைந்து கேட்க வருகின்றார்கள் என்று எழுதியிருக்கின்றார். கண்ணன், சங்கரி, ரவி, மாலதி, உஷா, சேகர், ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா மற்றும் ஆகாஷ், ஹரிகரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி ஆகியோரும் என்று எழுதிய வேளையிலே இவர்கள் எல்லோரும் விரும்பி கேட்கும் அந்த பாடல் நாங்களும் விரும்பக்கூடிய பாடல் படகோட்டி என்ற திரைப்படத்தில் தரைமேல் பிறக்க வைத்தான் என்று வரியெடுத்து பாடுகின்றது.

உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்கின்றோம். ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே விடுமுறை விருப்ப பாடல்கள் திக்கட்டும் இசை பரப்பி வந்து எங்களுக்கு மகிழ்வூட்டும் பாடல்களாக ஒலிக்கும் விடுமுறை விருப்பம்

விடுமுறை விருப்பத்து கீதங்களை தந்து எங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கும் அன்பு உறவுகளே, உங்கள் உறவுகளில் அடுத்த உறவு ஒருவர் கேட்கின்றார் ஒரு பாடல். பிகில் என்ற திரைப்படத்திலிருந்து சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே என்று பாடும் பாடலை புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுதுறையில் இருந்து எஸ்ஏபு விஜயராகவன் அவர்கள் நன்றியும் வணக்கமும் கூறி இந்த பாடலை கேட்ட வேளையில் ஒலிக்க வைக்கின்றோம். அனைவரும் கேட்போம்.

முன்றியல் தமிழ் வானொலியில் தொடர்ந்து இணைந்து கொண்டிருக்கும் அன்பு உறவுகளுள் அடுத்து வரும் உறவு நீண்டகால உறவு நாகப்பட்டினம் நாகூர் முகமது ராஃபிக் அவர்கள். முகமது ராஃபிக் அவர்கள் தன்னோடு ரிஸ்வான் நாசார் நஜீமா ஜமான் தௌபிக் இவர்களை மணித்து ஒரு பாடலை கேட்ட வேளையிலே அந்த பாடல் விடுமுறை விருப்பத்தில் வலம் வருகின்றது. ராமனின் மோகனம் ஜானகி மந்திரம் என்ற வரியை கொண்டு நெற்றிக் கண் என்ற திரைப்படத்தில் இருந்தது.

வளமை போல இன்று வணக்கமையா வாழ்க வளமுடன் என்று கூறி பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது என்ற பாடலை தாருங்கள். சூரியகாந்தி திரைப்படத்தில் இருக்கின்றது என்ற வகையில் அங்கிருந்து அந்த பாடலை தேடிச் சென்று எடுத்து உங்களுக்காக ஒலிபரப்புகிறது மொன்றியல் தமிழ் வானொலி. அன்புடன் நீங்கள் கேட்கும் அந்த பாடலை ராஜலட்சுமி, காயத்ரி, கீர்த்தனா இவர்களும் இணைந்து கேட்க வந்திருக்கின்றீர்கள். நீங்கள் திருவாரூர் மாவட்டம் உபயவேதாந்தபுரம் சோமஸ்கந்தன் ஐயா அவர்கள். உங்கள் காதோரமும் அந்த பாடல் எங்கள் காதோரமும் செல்கின்றது அந்த வேளையிலே.

மதிக்கும் உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும் உன் இளமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட பிதிக்கும் மதியாதா தலைவாசல் பிதிக்காதே என்று மானமுள்ள மனிதனுக்கு அவ்வை சொன்னது அது அவ்வை சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது

அத்தனை பேருக்கும் இந்த பாடல்களை நாங்கள் கேட்டு மகிழும் வேளையில் உலகளாக இருக்கும் உறவுகள் அத்தனை பேரும் கேட்டு மயங்க வேண்டும் என்பது போன்று அரசடி குப்பம் நெய்வேலி யாமிருக்க பவியன் சரவணன் ஒரு பாடலை தருகின்றார். அன்னமிட்டகை என்ற திரைப்படத்திலிருந்து மயங்கி விட்டேன் என்று கூறும் வரியை கொண்ட பாடல். இனிமையான அந்த பாடலை தங்கம் சரவணன் பெரியசாமி ஜனனி ஆகியோரும் இணைந்து கேட்கின்றார்கள் என்று எழுதிய வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

ஒட்டிக்கொள் ஒட்டிக்கொள்.

ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் விடுமுறை நாட்களில் மலரும் தித்திக்கும் தேனான பாடல்களை தெரிவு செய்து தரும் சாணக்கியம் கொண்ட எங்கள் அன்பு உறவுகள் தரும் பாடல்கள் கேட்க கேட்க இனிமையாக இருக்கின்றது என்று பொதுவாக உலகளாக இருக்கும் உறவினர்கள் கேட்டு மகிழ்ந்து இங்கே பதிவுகளை தந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கன்னடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பும் பாடலோடு நானும் இணைகின்றேன். ஜாதி பூக்கள் திரைப்படுத்த பாடலை தாருங்கள், அத்தை மகளும் இல்லை என்று கூறும் வரி கொண்டு அந்த பாடல் கேட்க விரும்புகிறோம் என்று தமிழ்நாடு சிதம்பரம் வண்டிகை சிலுவை சந்தன்ராஜ் அவர்களும் உறவினர்களும் கேட்டவேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

இந்த வேளையிலே நீண்ட கால உறவு வளைகுடாமன் குவைத்தில் இருந்து அன்பு ஜோர்ஜ் தருகின்றார் ஒரு பாடல். நீண்ட காலமாக எங்களோடு இணைந்து ஒன்றியல் தமிழ் வானொலியை சுவாசித்து தமிழர்களோடு வாழுகின்ற உணர்வை பெற்றுக் கொண்டிருக்கும் அன்பு உறவாக மனம் கொத்தி பறவை திரைப்படுத்த பாடலை தந்து கேட்டு மகளை வைத்து தானும் மகள் என்றார் என்ன சொல்ல என்ற முதல் வரியை எடுத்து பாடுகின்றது அந்த பாடல்.

மீண்டும் ஒரு பாடல். பழைய திரைப்படம் உத்தம புத்திரன் என்ற திரைப்படத்திலிருந்து சங்கீத நேயம் கொண்ட அன்பு மகள் கஸ்தூரி, நீங்கள் இங்கிலாந்திலிருந்து கேட்கின்றீர்கள். இன்று முதன் முதலாக இந்த திரைப்பட பாடலை இந்த பாடலை இந்த தளத்திலே கேட்கும் வேளையில் உங்களுக்காக வணக்கமும் வரவேற்பும் கூறி இந்த பாடலை தருகின்றோம். அன்பே அமுதே அருண்கனியே என்று அழகாக இனிமையாக பாடுகின்றது அந்த பாடல்.

வரும் பாடல்கள் என்று நாங்கள் எல்லோரும் மகிழ்ச்சியோடு இருந்தாலும் சில நிகழ்ச்சியாக இருக்கின்ற செய்தி தென்னகத்து தமிழ் திரைப்படத்துறை மட்டுமல்ல ஏனைய பல மொழி திரைப்படத்துறைகளிலே தாரகையாக விளங்கிய பத்மஸ்ரீ சவுகார் ஜானகி அம்மாவின் மறைவு. அவரை நினைவு தாழாமல் அவரை நாங்கள் நினைக்கும் முன்னும் அவர் நடித்த திரைப்படத் பாடல்களில் இத்தனையோ சிறந்த பாடல்கள் இருப்பினும் விருப்பமான பாடல்களை தாங்கள் கேட்டு மகிழ வேண்டும் என்று இங்கே பதிவிடுகிறீர்கள். அந்த வகையில் உங்களோடு இணைந்து நாங்களும் நன்றியோடு மகிழ்வோடு அவருக்கு அஞ்சலியை செய்து கொண்டே அந்த பாடலை கேட்போம். முதலில் தர்மபுரி தகடூர் சாந்தி, நீங்கள் சந்துரு நிர்மலாம்மா இவர்களை மணித்து தருகின்றீர்கள். புதிய பறவை திரைப்படத்து பாடல், பார்த்த ஞாபகம் இல்லையோ என்று கேட்பதற்காக ஒலிக்கின்றது பாடல்.

அப்படி தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் வேலூர் மாவட்டம் பாலம்பாக்கம். மஞ்சுளா, நீங்கள் தருகின்றீர்கள் மாலை பொழுதின் மயக்கத்திலே என்ற பாடலை. பாக்கியலட்சுமி திரைப்படத்திலிருந்து ஒரு அழியாத காவிய பாடலாக நாங்கள் நினைக்கும் பாடல், என்றும் கேட்கும் பாடல், என்றும் கேட்க வைக்கின்றீர்கள். நன்றி.

0: இறுதியாக ஒரு பாடலை தந்து இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் வண்ணம் அன்பு மகள் ஷியாமலா தன்னோடு இணைத்து ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, மதுஸ்ரீ, சிவசங்கரன், நற்பவி, நர்மகையாள், தமிழ் இனியாள் இவர்களையும் இணைத்து கேட்கும் ஒரு அற்புதமான பாடல். ஆண்டுகள் பல கடந்தாலும் வந்து கேட்டாலும் அந்த தத்துவத்தை நீங்கள் எல்லோரும் விரும்பக்கூடிய ஒரு தத்துவம், உண்மை தத்துவமும் அதுதான். அழகாக பாடல் வரிகள், குரல்கள், நடிப்பு, அதற்கு எப்படியெல்லாம் ஜானகி அம்மா நடித்தார் என்று பாடல் குரல்களை எல்லாம் தள்ளி வைத்து தன் முகநடிப்பை எங்களுக்கு மனதிலே பதிய வைத்துக் கொண்டிருக்கும் தன்னம் தனிமையிலே நீ தள்ளாடும் வேளையிலே என்ற பாடல் ஸ்கூல் மாஸ்டர் திரைப்படத்திலிருந்து தந்து இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர செய்கின்றார்.
1: மணக்க மணக்க பூச்சோடி உங்க மடியில செலவித்து திருக்கி திருக்க பேசிக்கிட்டே நான் உயிர் விடுறோம். அந்த ஒரு பாக்கியம் கிடைச்ச எனக்கு அதுவே போதுங்க. அது

மாலா நிறக்க நிறக்க மஞ்சள் பூசி சிவக்க சிவக்க குங்குமம் வச்சு மணக்க மணக்க பூச்சோடி உங்க மடியில தலைவித்து சிரிக்க சிரிக்க பேசிக்கிட்டே நான் உயிர் விடுறோம். அந்த ஒரு பாக்கியம் கிடைச்சா எனக்கு அதுவே போதுங்க.

மீண்டும் விடுமுறை விருப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலிருந்து விட வெற்றி செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் என் நல்ல உறவுகளே.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTR FM ரேடியோ கனடா.

மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் வாரம் ஒரு நாள் மலரும் பக்தி வேளை கதம்பத்தில் என்றும் நிகழ்ந்த வேளையிலே இன்றைய பக்தி வேளையை அலங்கரித்து பங்களித்து தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து ஆன்மீக துறையிலே பயணத்தை செய்த வேளையிலே அவர்கள் மனவிருப்பமான பாடல்களை இன்றைய நன்னாளை எட்டி அவர்கள் மனவிருப்பத்துக்கேற்ப பாடல்களை தந்த வேளை பதிந்துவிட்டு சென்ற பாடல்கள் இப்பொழுது பக்தி வேளை நேயர் விருப்பமாக ஒலிக்க இருக்கின்றன.

ஒலிக்கின்ற பக்தி வேளை நேயர் விருப்பத்தை அலங்கரிக்க முதலில் ஒலிக்க இருக்கும் பாடல் இன்றைய வரலட்சுமி தினமான என்று இணைந்து திருப்புகழ் பொழிப்புரை அது மட்டுமல்லாமல் இன்றைய பக்தி வேளையில் நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய அந்த திருமகள் திருவிளக்கு ஏற்றும் பாங்கு பற்றி அழகாக வந்து உரைத்திருந்த உறவுகளுள் இருவர் விரும்பி கேட்ட பாடல்கள் முதல் பாடலாக வர இருக்கின்றது. அதிலே முதலில் வந்து திருப்புகளையும் அதற்குரிய பொழிப்புரையையும் அழகாக உரைத்து இன்றைய பத்து வேளையை சிறப்பித்த ரேபதி கே கே நகர் சென்னையில் இருந்து வந்திருந்தார். அவருக்கு கொடுத்த வேளையை சிறப்பித்துவிட்டு அடுத்து வந்த உறவுகளுள் லண்டன் மாநகரத்திலிருந்து கஸ்தூரி அவர்களும் வந்து சிறப்பாக முழுமையாக இன்றைய நாளும் அதனுடைய பயனும் அதனுடைய அவசியமும் அதற்குரிய காரணங்களும் உதாரணங்களோடு எங்களுக்கு எடுத்துக் கூறி ஆன்மீகத்துறை பயண வழியை சிறப்பித்த வேளையில் இருவரும் ஒருமுகமாக ஒரு பாடலை கேட்டிருக்கின்றார்கள். அந்த பாடலை இப்பொழுது நாங்கள் காற்றலையில் கேட்டு மகிழ்வோம்.

அன்புடனே அவர்கள் வந்து கேட்ட அந்த பாடல் காற்றலையில் ஒலித்த வேளையிலே நாங்கள் கேட்டு மகிழ்ந்து திருவிளக்கு பற்றி அறிந்து கொண்டோம். அந்த பாடலும் அவர்கள் தந்த உரைகளும் அதைத் தொடர்ந்து வந்து இணைந்து கொண்ட அன்பு உறவு அருள் அவர்கள் ஈழமணி திருநாட்டின் வடமாகாணத்தில் இருந்தாலும் கிழக்கு மாகாணத்தில் திருக்கோணமலையில் இருந்த காளி அம்பாள் மிகவும் பிரசித்தி பெற்ற ஆலயம் அங்கு நடந்த திருவிளக்கு பூசை இன்று எப்படி நடைபெற்றது, அதற்கு தங்களுடைய கடமைகள் என்ன, தாங்கள் செய்த தாங்கள் ஏற்ற பொறுப்பை எப்படி செய்தோம் என்றெல்லாம் புரிய வைத்து அம்பாள் பாடல் ஒன்றை தாருங்கள் என்று கேட்டவளை அவருக்காகவும் ஒரு பாடல் இன்று என்னையர் விருப்பம் ஒலிக்க வைக்கின்றது.

0: தமிழ்நாடு மல்லியத்திலிருந்து அன்பு மகாலிங்கமும் வந்து இன்றைய திருவிளக்கு பூசையை நேரில் கண்டுவிட்டு அதை மெய்சிலுக்க வந்து எங்களோடும் கூடி மகிழ்ந்து விட்டு கூறிய கருத்துக்களோடு தனக்கு விருப்பமான பாடலாக அம்பாளின் பெருங்கருணியை ஒட்டிய ஒரு பாடல் மகாகவி காளிதாஸ் திரைப்படத்தில் ஒலித்த பாடல். அந்த பாடலை தாருங்கள் என்று கேட்டவர்களை அந்த பாடல் ஒலிக்கின்றது. அவருக்காக இந்த பாடல்.
1: மாணிக்க வீணையே மரகத பதுமையே வைரத்தில் தோய்ந்த மனமே மதங்க மாமுனிவரின் மாதவ செல்வியே மாதுளம் சிவந்த

கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது பக்தி வேளையில் கலந்து சிறப்பித்த அன்பு உறவுகள் நிகழ்ச்சியை அலங்கரித்தது மட்டுமால் அல்லாமல் பக்தி மார்க்கத்தை எப்படி நாங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்ற கருத்துக்களை ஒவ்வொருவரும் சொந்த அனுபவங்களை கொண்டு விளங்கப்படுத்தி இன்றைய பக்தி வேளையை அலங்கரித்த வேளையிலே அடுத்து வரும் உறவாக அன்பு தேவா நாச்சியார் கோயில் தஞ்சாவூர் மாவட்டம் தமிழ்நாடு அவரும் ஒரு பாடலை விரும்பி கேட்டிருந்தார். அவர் தந்த பாடல் தெய்வம் என்ற திரைப்படத்திலிருந்து இப்படி பாடுகின்றது.

முருகன் மீது அளவற்ற பக்தி கொண்டு முருகனை நம்பியவர்கள் யாரும் கைவிடப் போவதில்லை. வேல் கொண்டு வினைகளெல்லாம் தீத்தெடுக்கும் கண்கண்ட தெய்வம் என்றெல்லாம் கூறுவார்கள் அந்த முருகப்பெருமானை. அவர் வழி சென்று தன்னுடைய சாதனையை நிறைவேற்ற இருக்கின்றேன், தன்னுடைய வேண்டுதல் நிறைவேறும் என்ற நம்பிக்கையோடு வந்த திருமயிலையூர் யோகா ராஜி அவர்களும் அழகாக ஒரு பாடலின் முதல் பந்தியை எங்களுக்கு பாடி காட்டி கேட்டு ஒலிக்க வேண்டும் எங்கள் காற்றலையில் என்று நேயர் விருப்பத்திற்காக ஒரு பாடலை தந்திருக்கின்றார். இதோ அந்த பாடல், யோகா ராஜி.

ஒலித்துக் கொண்டிருப்பது மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே பக்தி வேளை நேயர் விருப்பம். இது ஒரு பக்தி வேளையாக நாங்கள் எண்ணிய வேளையிலே அந்த பக்தி வேளையை அலங்கரிக்க தங்கள் விருப்ப பாடலை தந்து சென்றவர்களுள் அடுத்து வருகின்றார். தன்னுடைய சொந்த அனுபவத்தை எங்களுக்கு பகிர்ந்து கொண்டு பக்தி மார்க்கத்தின் சிறப்பை எடுத்துக்கூடியவர் நெய்வேலி அரசடிக்குப்பம் யாமிருக்க பயமீன் சரவணன் முருகப்பெருமானின் அதிக பக்தனாக இருந்து அதனால் தானடைந்த நன்மைகளும் அதை அவரை நம்பினால் அவரை வணங்கினால் கிடைக்கின்ற நன்மைகளையும் எங்களுக்கு எடுத்துக் கூறி சென்று விட்டு முருகா என்று அழைக்கவா முத்துக்குமரா என்று அழைக்கவா என்ற பாடலை கேட்ட வேளையில் இப்பொழுது பக்தி வேளை நேயர் விருப்பத்தை அலங்கரித்து அந்த பாடலும் ஒலிக்கின்றது.

இந்த வழியிலேதான் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்களும் இணைந்து மேட்டுக்குடி என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பக்தி பாடல் உண்டு, அதை தாருங்கள் என்று கேட்ட வேளையிலே அந்த பாடல் இப்பொழுது அவருக்காக ஒலிக்கின்றது. காற்றலையில் பக்தி வேளை நேயர் விருப்பத்தை அலங்கரித்து

இனிமையான இந்த வேளையிலே தான் அன்புடன் ஷியாமடா வந்து இணைந்து நீண்ட நேரமாக தான் எத்தனைத்தும் கிடைக்க முடியவில்லை, உறவுகள் வந்து நெருங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்று பொறுமையோடு காத்திருந்து இனிமையாக பேசி பக்தியில் எப்படி இருக்க வேண்டும், பக்தியால் வருகின்ற நன்மைகள் என்ன என்றெல்லாம் கூறிவிட்டு அவர் விரும்பிய ஒரு பாடலை தந்திருக்கின்றார். சிவப்பு கல் மூக்குத்தி என்ற திரைப்படத்தில் ஒரு பாடல் உண்டு, இன்று பொருத்தமான பாடல் என்று பாடியும் காட்டி அந்த பாடலை தந்தவளை இதோ அந்த பாடல் ஷியாமளா உங்களுக்காக ஒலிக்கின்றது. இன்றைய பக்தி வேளை நேயர் விருப்பத்திலே

ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை நிகழ்ச்சி ஆரம்பித்த வேளையிலிருந்து சியாமலாவுடன் அன்பு அக்கா அங்கு வந்திருந்தார். சாந்தா தேவி அவர் கூட எங்களோடு இணைந்து இன்றைய பக்தி வேளையில் பங்கெடுக்க வேண்டும் என்று காத்திருந்து காத்திருந்து அவர் உடல்நிலை காரணமாக மாத்திரைகள் உண்பவர் என்றும் அவர் சரியான நேரத்துக்கு உறங்கிவிட்டார், எங்களுடைய நேரத்தில் அவரால் இணைந்து கொள்ள முடியவில்லை என்றும் எங்கள் பக்தி வேளைக்கு பங்களிக்க வந்தவர் அல்லவா, அவர் ஒரு பாடலை விரும்பிக் கொண்டிருந்தார் பாடியும் காட்ட வேண்டும் என்று, ஆனால் அவருக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. மீண்டும் ஒரு தடவை அவர் அங்கு வரும்பொழுது எங்களோடு இணைவார், தன் குரலை தருவார் என்று கேட்கொண்டு அவருக்கு விருப்பமான பாடலை சியாமலா கூறியிருந்தீர்கள். அவருக்கு விருப்பமான பாடல் மனமே முருகனின் மயில் வாகனம் என்ற பாடல். கேட்போமா அந்த பாடலை? அவருக்காக அவரும் கேட்பார் என்று எண்ணுகின்றேன்.

இந்த வழியிலே தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோவிலிலிருந்து ஞானசேகரன் தன்னுடைய ஆன்மீக பணியெல்லாம் முடித்துவிட்டு ஓடோடி வீடு வந்து எங்களோடு இணைந்து இந்த நிகழ்ச்சியை அலங்கரிக்க வேண்டும், இந்த பக்தி வேளையிலே நாங்களும் பங்கெடுக்க வேண்டும், எங்கள் எல்லோருக்கும் பக்தி மார்க்கம் மிக மிக அவசியம் என்று பலவிதமான கருத்துக்களை தெரிவிக்கும் அவர் விருப்பமாக கலந்துரையாடிவிட்டு பக்தியை பற்றி மெச்சி பக்தி என்றால் என்ன என்றும் கூறிக்கொண்டு பக்திதான் உலகத்தில் எங்களை எல்லாம் மனிதனாக கொண்டு வழிநடத்த ஒரு ஊன்றுகோலாக இருக்கின்றது என்ற கருத்துப்பட பேசிவிட்டு பெங்களூர் ரமணியம்மா அவர்களின் குரலே ஒரு முருகன் பாடல் வேண்டும் என்று கூறியிருந்தார். இதோ அந்த பாடல் ஞானசேகரன் உங்களுக்காக.

அன்பு உறவுகளே, நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம் மூன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில். வாரத்தில் ஒரு நாள் மலரும் பக்தி வேளை என்று மிகவும் சிறப்பாக பல உறவினர்கள் வந்து பேசி மகிழ்ந்து பக்தியை கலந்து பகிர்ந்த வேளையிலே உலகளாக இருந்த உறவுகளின் ஆதரவுகளும் வாழ்த்துக்களோடும் இறுதியாக ஒரு பாடல் ஒலித்து இன்றைய நேரத்தை பக்தி வேளை நேரத்தை இனிது நிறைவுக்கு கொண்டு வர இருக்கின்றது. அந்த பாடல் இவ்வளவு பேரோடும் வந்து எங்களோடு பேசியவர்கள் ஒருவர்தான் கோவை மாநகர் ஏ.ஆர். நாகப்பன் அவர்கள். அவர்கள் கிடைக்கும் சந்தர்ப்பம் எல்லாம் மூன்றியல் தமிழ் வானொலியை வந்து அலங்கரித்து செல்லும் ஒரு அன்பு உறவு. அவரும் பக்தியை பற்றி பல விடயங்களை பேசி நயமாக பேசிவிட்டு அவர் ஒரு பாடலை கேட்டிருந்தார். ஆனால் நாகரிகமாக அவர் கூறினார், அந்த பாடல் எனக்கு விருப்பம், ஆனால் அந்த பாடல் 7 நிமிடங்களுக்கு மேல் நீடிக்கும். எப்படி பார்த்தாலும் எந்த வரியில் நீங்கள் சென்றெடுத்தாலும் வரும் என்று நன்றாக தெரிந்தும் அதை வந்து நாகரிகமாக கூறிவிட்டு முடிந்தால் தாருங்கள், குறைந்த நேரம் இருந்தால், இல்லை என்றால் எனக்கு வேறு ஒரு பாடல் தாருங்கள் என்று வேற்று மாற்று பாடலையும் தந்து சென்ற அந்த பெருந்தன்மை எல்லோருக்கும் வராது, சிறப்பாக இருந்தது. அதற்காக அவருடைய பாடலை நான் பல இடங்களில் தேடி அது 7 நிமிடத்துக்கு மேலே தான் இருக்கின்றது. அவர் அதை உறுதிப்படுத்திக் கொண்டார். அதனால் அவர் கேட்ட கரகாட்டக்காரன் திரைப்படத்திலும் இன்றைய நாளுக்கு பொருத்தமான பாடல் ஒன்று உண்டு. அந்த பாடலை நான் ஒளிபரப்புகிறேன். அவரின் விருப்பப்படி அவருக்காக அந்த பாடலை அன்போடு அவருடைய பண்புக்கு நான் மரியாதை கொடுத்து அந்த பாடலை ஒலிக்க வைக்கின்றேன். நாகப்பன் அவர்களே, உங்களுடைய பாடல் நான் அந்த பாடல் எப்படியும் கொண்டு வந்து தருவேன், அதற்கான காலம் ஒன்று உண்டு என்று கூறிக்கொண்டு உங்களுக்காக மரியம்மா மரியம்மா என்றோரும் கையெடுத்து தலையில் வைத்து கும்பிடும் வண்ணம் பக்தி மார்க்கத்தை கொண்டாடும் பாடலாக இன்றைய பக்தி வேளை நேயர் விருப்பத்தை தந்து இறுதி பாடலாக கேட்டு நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நரம்புக்கு கொண்டு வரலாம் என்று எண்ணுகின்றேன். எல்லாம் சக்திமயம்.

ஓம் பராசக்தி. அன்னை சக்தியின் அருள் இல்லாமல் எதுவுமே இயங்காது. ஏனென்றால் எங்கள் வாழ்க்கையில் அன்னையின் ஊடாகத்தான் எங்கள் தேவைகளை நாங்கள் உரிமையோடு பெற்றுக் கொள்வதற்கு முறையிடுவோம். அப்பாவிடம் நாங்கள் மறைவாக இருந்துதான் கேட்போம், நேராக அம்மாவிடம் தானே கேட்போம். அம்மா என்ன செய்வார்? பரிந்துரைப்பார் அப்பாவிடம், அப்பா அதை செய்து முடிப்பார். அம்மாவும் அப்பாவும் இல்லாமல் எங்களுக்கு எதுவுமே இந்த உலகத்தில் கிடையாது. அம்மையும் அப்பனும் இல்லாமல் இந்த உலகம் உருவாகாது என்ற உண்மை கூட எங்களுக்கு நன்றாக தெரியும். அதை ஊட்டியது எங்களுக்கு பக்திகளை, பக்தி மார்க்கங்கள். உலகில் பல மார்க்கங்கள் இருக்கலாம், அத்தனையும் கூறுவது இறைவன் ஒருவன், அவன் தான் என்று. அதேபோன்று எங்கள் மதமும் ஏகன் அநேகன் இறைவன் என்று கூறப்படுகின்றது. அதனால்தான் அவர் ஏகனாக அநேகனாக இருந்து உலகை பரிபாலித்து கொண்டு செல்கின்றார். அதற்கு நாங்கள் அந்த வழி செல்ல வேண்டும். ஆன்மீக வழி இல்லை என்றால் வாழ்வில் வீடு வீடு கிடைக்காது. எங்களுக்கு வீடு பெறு வேண்டுமென்றால் ஆன்மீகம் அத்தியாவசியம். அதை எங்கள் தலைமுறையில் நாங்கள் கடைபிடித்தால்தான் எதிர்கால சந்ததிகளும் அதை கடைபிடித்து வரும். இன்றைய இடர்பாடுகளுக்குள் வாழும் அவர்களுக்கு இந்த ஆன்மீகம் ஒரு ஆறுதல் கொடுத்து அவர்களுக்கு மோட்சத்தை கொடுக்கும் என்ற நம்பிக்கையை நாங்கள் வைத்துக் கொண்டு எங்களுக்கு கிடைத்த இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் பயன்படுத்திக் கொண்டோம் என்றும், இணைந்து சிறப்பித்து அலங்கரித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் கூறிக்கொண்டு மீண்டும் சந்திப்போம் ஒரு நிகழ்விலே என்று கூறி விடைபெற்று செல்கின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். இன்றைய பக்தி வேளை நேயர் விருப்பம் இனிது நிறைவேறுகின்றது.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை செல்வன்.

இன்றைய நீர் நேரத்திற்கான முதல் பாடல் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோவில் ஞானசேகரன் நீங்கள் தந்த பாடல். நீங்கள் தந்த பாடல் கன்னி நதியோரம் என்ற வரியெடுத்து நீர்க்குமிழி திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. இன்றும் உங்களோடு இணைந்து இந்த பாடலை செவிம் எடுக்கின்றார்கள் தமிழ்ச்செல்வி, சித்தார்த்தன், பத்மினி, சேரலாதன், சண்முகப்பிரியா மற்றும் எடப்பாடி வெள்ளாண்டி வலசு, துறை பாண்டியன், காந்திமதி இவர்களும்.

0: அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் இருவர் உள்ளம் என்ற திரைப்படத்திலிருந்து புத்தி சிகாமணி பெத்த பிள்ளை என்ற வரி கொண்டு முழுவதையும் பாடுகின்றது. அந்த பாடலை அன்புடன் கேட்டிருப்பவர் தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி சியாமலா பிரபா. வளமை போல இன்றும் சியாமலா பிரபா உங்களோடு இணைந்து உங்கள் உறவுகளாக ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, மதுஸ்ரீ, சிவசங்கரன், நட்பவி அவர்களோடு நறுமுகையாள் தமிழ் இனியாள் இவர்களும் செவிமடுக்கின்றார்கள்.
1: பாட்டு பாடு, குழந்தைங்களும் தூங்கின மாதிரி இருக்கும், நானும் பாட்டு கேட்ட மாதிரி இருக்கும். ரொம்ப நாளாச்சு.
2: உங்களுக்கு காதல் பாட்டு தானே பிடிக்கும்?
1: ஆரம்பம் காதல் டுவேட்டு, முடிவு தாலாட்டு தானே, ரெண்டும் கலந்து மாதிரி பாட.

உறவுகளை, இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் ஒலித்துக் கொண்டிருப்பது வளமை போல தினமும் மலரும் நேயர் நேரத்துக்கான பாடல்கள். தித்திக்கும் பாடல்கள் தேனாக இனிக்கும் வேளையில் அடுத்து ஒரு பாடல் கனத்த இதயங்கள் சுமைதாங்கிக் கொண்டு அமைதி பெறும் வகையிலே ஒரு பாடல். நெஞ்சம் மறப்பதில்லை திரைப்படத்திலிருந்து, நெஞ்சம் மறப்பதில்லை அது நினைவை இழப்பதில்லை என்ற பாடல். இந்த பாடலை விரும்பி கேட்கின்றார் என்று நீண்ட கால உறவு தங்கள் அன்பு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் ஷாதிக் அவர்கள். அவர்கள் தன்னுடன் இணைத்து தன்னுடைய உறவுகளையும் முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ், கதீஜா, ஷஹானா பர்வின், நசீகா, ரிஃபாகா, இம்ரான், சாஹில் இணைக்கும் வேளையிலே உலகத் தமிழர்களோடு கேட்க விரும்புகிறார். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

அடுத்து ஒலிக்க இருக்கும் இனிமையான ஒரு பாடல், அழகு மலர் ஆட என்று பாடுகின்றது வைதேகி காத்திருந்தாள் திரைப்படத்தில் இருந்து. இன்றைய நாள் நல்வாழ்த்துக்களை தந்துவிட்டு அன்புடன் தந்திருக்கின்றார் மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள் தன்னுடைய வளமையான உறவுகளோடு.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் ஒலித்துக் கொண்டிருப்பது நேயர் நேரத்திற்கான காதுக்கினிய கீதங்கள்.

கேட்க இருக்கும் இனிமையான ஒரு பாடலை அன்புடன் கேட்கின்றார் மல்லியம் மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம். இந்த பாடலை நான் நினைக்கின்றேன், அவர் தன்னுடைய அன்பு மனைவியின் பிறந்த நாளுக்காக அன்போடு கேட்கின்றார். கண்ணே கனியே முத்தே அருகே வா என்று அழகாக பாடுகின்றது ரகசிய போலீஸ் 105 திரைப்படத்தில் இருந்து.

மீண்டும் ஒரு பாடல். நீண்ட நாட்களுக்கு பின்பு எப்பொழுதும் என்னோட தளத்திலே உறவாடி கொண்டிருக்கும் அன்பு உறவு ரங்கராஜ் அவர்கள் கேரள மாநிலம் வண்ணாமடையிலிருந்து கேட்கின்றார். அவர் கேட்க இருக்கும் அந்த பாடலை அவரோடு இணைந்து கோகிலா, கலையரசன், ரங்கநாயகி இவர்களும் செவிமடுக்கின்றார்கள். ஒலிக்கும் அந்த பாடல் பாச மலர் என்ற திரைப்படத்திலிருந்து மலர்ந்தும் மலராத என்ற வரி கொண்ட இனிமையான பாடல்.

மீண்டும் ஒரு பாடலை நாங்கள் தேர்வெடுத்து தர இருக்கின்றோம். அந்த பாடலை அநாதை ஆனந்தன் என்ற திரைப்படத்திலிருந்து அழைத்தவர் குரலுக்கு வருவேன் என்றான் என்ற பாடலை அன்பு மகள் ரேவதி ரித்விக் இருவரும் சென்னை கே கே நகரிலிருந்து கேட்கின்றீர்கள்.

தொடரும் பாடல். மிகவும் பழைய காலமாக இருந்தாலும் அற்புதமான கருத்தையும் புதுமையான கருத்தையும் தருகின்ற ஒரு பாடல், மறைந்து கிடந்த பாடலாக இன்று தெரிந்தெடுத்து கொண்டு வந்து தருகின்றார் அன்பு மகள் மஞ்சுளா. வேலூர் மாவட்டம் பாலம்பாக்கத்தில் இருந்து அந்த பாடல் முழு துண்டு இடைவேட்டி குடுமியோடு என்று ஆரம்பிக்கும் பெண்கள் மட்டும் என்ற ஒரு பாடல் ஆரம்பித்து பாடுகின்றது தேவகி திரைப்படத்திலிருந்து. எங்கே செவி மடுப்போம் அந்த இனிமையான பழமையான கருத்தாளம் உள்ள பாடலை.

ஒலிக்க இருக்கும் மீண்டும் இன்னொரு பாடல், சுந்தரி நீயும் சுந்தரன் நானும் என்ற பாடலை மைக்கேல் மதன காமராஜன் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க வைத்து கேட்டு மகளை விரும்புகிறார். நாகப்பட்டினம் நாகூர் முகமது ராபிக் அவர்கள் தமிழ்நாட்டில் இருந்து அவர் கேட்கும் அந்த பாடலை என்றும் அவரோடு இணைந்து கேட்க இருக்கின்றார்கள் ரிஷ்வான், நாசார், நஜீமா, ஜமான், தௌபிக் இவர்களும்.

வளமையாக கேட்டு மகளும் இந்த வேளையிலே மீண்டும் ஒரு பாடலை நாங்கள் கேட்க இருக்கின்றோம். வளமுடன் வாழ்க என்று வணக்கம் கூறி தந்திருக்கின்றார் திருவாரூர் மாவட்டத்திலிருந்து உபய வேதாந்தபுரம் சோமஸ்கந்தன் அவர்கள். அற்புதமான ஒரு தத்துவ பாடல் எங்க ஊர் ராஜாவிலிருந்து தெளிவடுத்து தந்திருக்கின்றார். யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க என்று பாடும் அந்த பாடல். அவர் கேட்கும் அந்த பாடலை அவருடன் இணைந்து ராஜலட்சுமி, காயத்ரி, கீர்த்தனா இவர்களும் இணைந்து கேட்கின்றார்கள். நாங்களும் கேட்போம் அந்த பாடலை.

சிவகாமி, சிவகாமி பாத்தியா, உன் பிள்ளைகள்லாம் என்ன தனியும் வராம தவிக்க விட்டுட்டு போயிட்டாருங்க பாத்தியா. சிவகாமி எல்லாரும் போயிட்டா கலவரால ஒண்ணு செய்ய முடியாதுன்னு நினைச்சீங்களா? நானே பாடுபட்டு ரகுபதி பலன் தவிக்கிறா. எல்லாரும் சேர்ந்து கை தட்டாதான் சட்டம் வரும். அன்னைக்கு சொல்லுண்டா, இன்னைக்கு சொல்றேன். இந்த ஒரே கைதான் அந்த சட்டத்தை உண்டாக்கி தடுக்கண்டா.

மீண்டும் ஒரு பாடல் நாங்கள் கேட்க இருக்கின்றோம். அந்த பாடலை புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுதுறை எஸ் ஹிப்பு விஜயராகவன் அவர்கள் மகள்வோடு எழுதியிருக்கின்றார். அவர் நகைச்சுவையையும் கூட்டி எழுதுவதில் வல்லவர். அவர் கேட்ட பாடல் நீயே உனக்கு என்றும் நிகரானவன் என்ற பாடல். பலே பாண்டியா திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. முந்தைய

வழிவாகி முடிவந்த முதலான இறைவானியே உன்னைக்கு என்றும் நிகரானவன் அன்றி நிழல் போல் போய்

இதயம் மயங்காதையா, புதி பாடும் கூட்டம் உன்னை நெருங்காதையா, வெறும் தூபத்தில் உன் இதயம் மயங்காதையா.

0: பதவி பாடும்
1: தங்கிட்டு தாத்தாஜம்

Come on.

தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிக்கும் காதுக்கினிய கீதங்களை கேட்டு மகிழும் இந்த வேளையிலே இது மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலை என்பதை தெரிந்து நேயர் நேரம் என்பதையும் தெரிந்து கொள்வோம்.

0: இனிமையான இந்த பாடல்களை நாங்கள் சமையடுக்கும் வேளையிலே அடுத்து வரும் பாடலை ஒலிக்க வைக்க விரும்பி காற்றலையில் கலந்துவிட வைக்கின்றார் அன்புடன் சிதம்பரம் வண்டிகே சிலுவை சந்தனராஜ் அவர்கள். அவர் கேட்கும் இனிமையான பாடல் ஒரு திரைப்படம், மாயா பஜார் திரைப்படத்திலிருந்து கல்யாண சமையல் சாதம் என்ற பாடலை மகிழ்வாக கேட்போம் என்ற வகையிலே அவரோடு இணைந்து நாங்களும் கேட்கின்றோம், ஒலிக்கின்றது அந்த பாடல்.
1: கல்யாண சமையல் சாதம்.

சோறு வெகு பொருத்தமாய் சாம்பாரு, புளியோதரையின் சோறு வெகு பொருத்தமாய் சாம்பாரு, பூரி கிழங்கு பாரு.

வளைகுடாமன் குவைத் நாட்டிலிருந்து ஜோர்ஜ் நீங்கள் தந்த பாடல். நிலவு வந்தது நிலவு வந்தது என்ற என்றும் அன்புடன் என்று திரைப்படுத்த பாடலை கேட்கின்றீர்கள். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

ஒரு பாடல் வந்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர உள்ளது. அந்த பாடல் கேரள மாநிலம் பாலக்காடிலிருந்து ரதீஷ் நீங்கள் தந்த ஒரு பாடல், துணை முதல்வன் திரைப்படத்து பாடல், கேரள தேவியல்லோ என்று வரி எடுத்து பாடுகின்றது.

0: அன்பே அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம்.

0: மீண்டும் ஒரு நேர் நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
1: வெளியிலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTR FM ரேடியோ கனடா. கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்போடு கூறுகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். இந்த வேளையிலே அன்பு உறவுகளை, நீங்கள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற செய்தியை மகிழ்வோடு தந்து வளமை போல என்றும் மலர இருக்கும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள் கேட்டு மகிழ்வோம்.

எங்கேயோ தொலைந்து போனேன் என்ற முதல் வரியை கொண்ட பாடல் சட்டென்று மாறுது வானிலை என்ற திரைப்படத்தில் இருந்து. கனடா ஆல்பர்டா மாநிலம் சாந்தினி, நீங்கள் தந்த வேளையிலே அந்த பாடல் இப்பொழுது காற்றலையில்.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் மழைக்கால மேகம் ஒன்று என்ற வரியோடு வரும் வாழ்வே மாயம் திரைப்படுத்து பாடல் கேட்க இருக்கின்றோம். அந்த பாடலை ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் ஹட்டனில் இருந்து அன்புடனே டிராஞ்சி தந்துவிட்டு காத்துக் கொண்டிருக்கும் வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடலும் ஈழமணி திருநாடு மத்திய மகனம் கண்டிமா நகரத்திலிருந்து அன்பு விஜயராணி அனுப்பி வைத்த தேவதை ஒரு தேவதை என்று பாடும் பட்டாக்கத்தி பைரவன் திரைப்படுத்த பாடல் கேட்போம்.

ரோடு தான் கனடா, மொன்றியல் மாநிலம். தனுஷன் தருகின்றார் ஹேய் பனிமலரே என்று கூறும் ஒரு பாடல் காந்தா என்ற திரைப்படத்திலிருந்து தருகின்றார். கேட்போமே.

தொடரும் பாடல் ஆஸ்திரேலியா கண்டத்து உறவினர்களின் பாடல். அக்கினிக்குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா இவர்கள் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து படையப்பா திரைப்படத்து பாடலை கேட்டிருக்கின்றார்கள். அந்த பாடல் சுத்தி சுத்தி வந்தீக என்று பாடுகின்றது.

இவர்களை தொடர்ந்து வரும் பாடலும் ஆஸ்திரேலிய கண்டம் சிட்னி மாநகரத்து ரமணி நீங்கள் தந்த பாடல். எனக்கென ஏற்கனவே என்ற வரிகொண்ட பார்த்தேன் ரசித்தேன் திரைப்படுத்து பாடல் கேட்போம்.

இவர்களோடுதான் வலிமையாக வந்து எங்களோடு நீண்ட காலமாக பயணம் செய்கின்றார் கேஜிஸ், மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியா கண்டத்தில் இருந்து. அவரும் இன்று தேன் சிந்துதே வானம் என்ற ஒரு இனிமையான பாடலை பொண்ணுக்கு தங்க மனசு என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்க வைக்கின்றார்.

இவர்கள் கேட்ட வேளையிலே இவர்களோடு இணைந்து ஆங்கிலேய நாடான இங்கிலாந்திலிருந்து அருள்மோகன் தனது பாடலையும் தருகின்றார். அந்த பாடல் பொங்கி எழு மனோகரா என்ற திரைப்படத்திலிருந்து காணாங்குருவி என்ற முதல் பதத்தை கொண்டு பாடலை தருகின்றது.

0: நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது ஒன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து தினமும் மலரும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். சிங்காரபூமி சிங்கப்பூர், அங்கிருந்து மகாலிங்கம் அழகாக அன்பாக மகிழ்வாக பல விடயங்களை எழுதி தனக்கு விருப்பமான பாடலாக மகாகவி காளிதாஸ் என்ற ஒரு அழியாத காவிய பாடலை கேட்கின்றார். யார் தருவார் இந்த அரியாசனம் என்று கம்பீரமாக பாடுகின்றது அந்த பாடல்.
1: மாதுளம் சிவந்த

0: ஐயம் வேண்டுமா.
1: அவரை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் இனிமையான இன்னும் ஒரு பாடல் தத்தி தாவி துள்ளட்டுமா என்று கேட்டு பாடுகின்றது பாகன் என்ற திரைப்படத்தில் இருந்து. இந்த பாடலை இப்படி கேட்கின்றார் சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவா நகர் நிரேஷன்.

சுவிட்சர்லாந்து நாடு நிரேஷன் கேட்ட பாடலை தொடர்ந்து ஐரோப்பிய மண்ணென்றால் என்னவள் பாடல் இருக்குமல்லவா என்று ஒரு நல்லதோர் பாடல் தந்திருக்கின்றார். நினைப்பதற்கு நேரமில்லை என்ற திரைப்படத்திலிருந்து. ஐரோப்பிய மண்ணை விட்டு விடுமுறை பெற்று ஈழத்திருநாடு சென்றாலும் எங்களை மறவாமல், இருப்பினும் நினைப்பதற்கு நேரமில்லை என்ற திரைப்படத்திலிருந்து. அத்தான் கடிதம் நல்ல முத்து முத்து என்ற பாடலை தருகின்றார்.

இத்தனை பாடல்களையும் கேட்ட எங்களுக்கு இன்னும் ஒரு பாடல் வருகின்றது, அந்த பாடலுடன் நிகழ்ச்சி நிறைவுக்கு வரும் என்று கூறிக்கொண்டு, பூக்கள் விடும் தூது என்ற திரைப்படத்தில் மூங்கில் காட்டோரம் என்ற முதல் வரியை கொண்ட பாடலை கனடா அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய கா வை சேன ஆசான் அவர்கள் தந்து நிறைவுக்கு கொண்டு வருகின்றார்.

நாங்கள் இதுவரை நிறமும் கேட்டு மகிழ்ந்தோம். ஒன்றியல் தமிழ் வானொலியில் தினமும் மலரும் தித்திப்பான தேனான பாடல்களை தரும் சர்வதேச நேயர் விருப்பத்திற்கான பாடல்கள். எல்லோரும் கேட்டு மகிழ வேண்டும் என்ற அன்புடன் தங்கள் விருப்பத்துக்குரிய பாடலை தந்தவளை நாங்கள் எல்லோரும் கேட்டு மகிழ்ந்தோம் என்ற திருப்தியோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து மீண்டும் சந்திக்கின்றேன் என்று கூறி விடைபெற்று செல்ல எண்ணுகின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்

0: அன்னையும் தந்தையும் அறிவூட்டிய குருவும் அவற்றையெல்லாம் எனக்களித்த இறைவா, உங்கள் அனைவருக்கும் என் சிரம் தாழ்த்திய வணக்கம் கூறி, என் தாய் தமிழே உன்னை வணங்கிய அன்பு உறவுகளை உங்களுக்கும் வணக்கம் கூறி காற்றலையில் இணைந்து கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். இது மொழிகள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் ஷோவை கனடா கலையம். உறவுகளை, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியோடு
1: காற்றலையில் கலந்து வந்தேன். கனடாவின் நேரம் இப்பொழுது நண்பகலை நினைக்க வேண்டும். நண்பகலை தாண்டி 37 நிமிடங்களும் ஆகிவிட்டன. 12:37 நிமிடங்கள். உங்களுக்கோ இப்பொழுது 10 மணியை கடந்து 6 நிமிடங்களும் ஆகிவிட்டது. இரவு வேளை ஈழத்திரு நாட்டிலும் அதே போன்றுதான் இருக்கின்றது. வளைகுடா நாட்டிலே இப்பொழுது நேரம் 7:37 என்று காட்டுகின்றது. உறவுகள் இணைந்திருக்கும் கதம்பத்திலே நானும் இணைந்து விட்டேன். பிணைந்திருந்து இன்று கதம்பத்திலே என்ன செய்யப் போகின்றோம் என்று எண்ணும் வேளையிலே பல கருத்துக்களை நாங்கள் பரிமாறிக்கொள்ளலாம். அத்தோடு புதையல், பொக்கிஷம், கண்டுபிடி என்றெல்லாம் நிகழ்வு இன்று வினா கேட்கும் நாளாக எடுத்துக்கொள்வோம். வந்து பாடலை பொக்கிஷத்திலே எங்கள் பெட்டியை திறந்து பாடலை அந்த பதத்தை கண்டுபிடித்துவிட்டு வினா தொடுத்து வினாவுக்கு விடைகேடும் கேட்கும் வகையிலே வந்து அவர் ஒவ்வொருதலையும் பரீட்சித்து பார்க்கும் வகையில் நீங்கள் கேள்விகள் கேட்டு விடைகளை கூறிக்கொள்ளலாம். அன்பு உறவுகளே, அதற்கு முன்பு நாங்கள் நினைத்தபடி எதுவும் நடைபெறுவதில்லை, நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதும் இல்லை என்று ஒரு பாடலே கூறப்பட்டிருந்தது அல்லவா? நாங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது இந்த இத்தனை மணிக்கு இந்த வேலையை செய்ய வேண்டும் என்று நாங்கள் எங்களுக்கு வரையறை வைத்துத்தான் செய்கின்றோம். நேர அட்டவணைப்படி ஒன்றை நடத்த வேண்டும் என்று எண்ணுகின்றோம். அதற்காக நாங்கள் முயற்சி பண்ணுகின்றோம். சில வேளைகளில் அது சரியாக நிறைவேறிக் கொண்டிருக்கின்றது, சில வேளைகளில் அதற்கு இடையூறு ஏற்படுகின்றது. அதற்கு காரணம் இயற்கையின் அனர்த்தங்கள். பாருங்கள், இங்கே நாளாந்தம் நேர அட்டவணைப்படி நாங்கள் கடமையாற்றிக் கொண்டிருந்தோம். வர முடியாதுவிட்டால் முன்னே அறிவித்து விடுகிறோம், இந்த நாளைக்கு வர முடியாது அல்லது இந்த நிகழ்ச்சியை தர முடியாது என்றெல்லாம் கூறுகிறோம். ஆனால் இடையிலே இந்த இயற்கையினுடைய அனர்த்தங்கள் வந்து தடைகளை விதிக்கின்றது. 1 மணி நேர ஒரு மழை, 1 மணி நேரத்தில் வீசிய காற்று, 1 மணி நேரத்துக்குள் வீசிய இடி மின்னல், இவையெல்லாம் எங்களால் உருவாக்கப்பட்டது அல்ல, இயற்கையானது. இது இப்படி இந்த நேரம் வரும் என்று இறைவனுக்கு தெரிந்திருந்தாலும் முன்னேற்பாடாக எப்படி எங்களுக்கு அறிவிக்க முடியும்? முடியாதுதானே. வருவதை நாங்கள் எதிர்கொள்ள வேண்டும் என்றுதான் இறைவன் அப்படி செய்கின்றார். எதிர்பாரா விதமாக பூகம்பம், எதிர்பாரா விதமாக எரிமலை நடைபெறுகின்றதுதானே. ஆனால் போர்கள் வரும்பொழுது முன்னறிவித்தல் தருகின்றார்கள். அதற்கேற்ற காரணங்களை நாங்கள் அறிகின்றோம், அதற்கேற்ற ஆயத்தங்களை செய்கின்றோம், பாதுகாப்பை நோக்கி ஓடுகின்றோம். இது திடீரென்று ஒன்று ஏற்பட்டுவிட்டால் என்ன செய்ய முடியும்? அதே நேரத்தில் உலக நாடுகளை எடுத்துக்கொண்டால் பெரிய வல்லமை பொருந்திய நாடுகள், பணக்கார நாடுகள் என்றெல்லாம் கூறப்படுகின்ற வசதி படைத்த நாடுகளில் கூட இயற்கை அனர்த்தம் வந்து அழித்து சுக்குநூறாக்கிவிட்டது. உலகத்திலே வல்லரசை நோக்கி, வல்லரசாக வரப்போகின்றேன் என்று தலை நிமித்தி ஓடிக்கொண்டு உலகம் எல்லாத்தையும் காலடிக்கில் போடுகின்றேன் போர் என்று உற்பத்தியிலும் அரசியல் கண்ணோட்டத்திலும் போரிலும் கூட சிறந்து விளங்குகிறோம், நாங்கள் தான் வல்லரசு நாடாக வரப்போகின்றோம் என்று கூறிய நாடு கூட இந்த அனர்த்தத்திலே பேராபத்தை சந்தித்து இருக்கின்றது. அதுவும் அற்புதம் என்னவென்றால், மழை, காற்று, இடி, மின்னல், பூகம்பம் வருவது உண்டு. இது மழையோடு சேர்ந்து நதியும் பெருக்கெடுத்து நாட்டுக்குள்ளே புகுந்து மழைநீரையும் தன்னுக்குள்ளே ஏற்றுக்கொள்ளாமல் நாட்டுக்குள்ளே நதிநீரும் வந்து சேர்ந்தெல்லாம் மண்ணெல்லாம் கரைந்து சுவர்கள் சகதிகளாகி தள்ளிக்கொண்டு நீர் எப்படி ஓடுகின்றோ அதே போன்று மணல் மண் சுவர் ஓடி வருகின்றது. நீர் வந்து ஒரு பொருளை மூடினால் அல்லது ஒரு மனிதனை மூடினால் நீர் வடிந்து போகும் போதும் மனிதனை காண முடியும், தூக்கி எடுக்க முடியும், அல்லது நீருக்குள்ளே வைத்து அவனை காப்பாற்ற முடியும். கயர் வீசி அல்லது வேறு மீன் வரும் வானூர்தி விலங்கு வானூர்தி விட்டாக கொடுக்க, ஆனால் இது ஒன்றும் கொடுக்க முடியும். ஏண்டா சுவர் சகதி அவனை சேர்த்து இறக்கிக் கொண்டு போகின்றது. அதை பார்க்கும் பொழுது எங்கள் மூளைகள் எல்லாம் வலிக்கின்றது, இதயம் நோகின்றது. இது அங்கேதான் நடக்கும் என்று யார் உத்தரவாதம் கொடுக்க முடியும்? எங்கும் நடைபெறும். ஒரு ஒரு வருடத்தில் பெய்கின்ற மழை 1-2 மணித்தியாலத்தில் கொட்டினால் எப்படி இருக்கும்? வானம் அதுதான் பொத்துக்கிட்டு ஊத்துதடி வானம் என்ற பாடல். சும்மா தூரலாக வரவில்லை, பொத்துக்கிட்டு பிரிஞ்சு போன ஒரு ஒரு கொஞ்சம் பெரிய பரலுக்குள்ளே தண்ணியை நிறைய வைத்து விட வெட்டி பிரித்து விட எப்படி அந்த தண்ணி பாய்ந்தோடும், பாய்வதற்கு நேரம் இல்லாமல் கனதையாக தள்ளி கொண்டு போவோம். அதே போன்றுதான் நடந்திருக்கின்றது. ஐரோப்பிய நாடுகளில் நடந்த அனர்த்தங்கள் அண்மையில் இந்த ஜூலை மாதத்திலே நிகழ்ந்த நிகழ்வுகள், இது ஏன் ஆகஸ்டிலே வர மாட்டாது என்று நாங்கள் கூற முடியும்? இல்லை வரும் என்று எப்படி எதிர்பார்க்க முடியும்? எதையும் நாங்கள் எதிர்பார்த்து நடப்பது போல் நடவே. இந்த புதிய வீடு அழகாக கட்டி எல்லா வசதிகளும் படைக்கப்பட்ட வீடு, நாங்கள் இப்பொழுது இருக்கும் வீடு வெளியே தண்ணி வழிந்தோட முடியாமல் உள்ளே வந்து நுழைந்து விட்டது என்று கூறினால் எப்படி இருக்கும்? ஆனால் ஒரு மணி நேரத்தில் அது வழிந்தோடி விட்டது. ஆனால் வந்த வெள்ளம் செய்த அனர்த்தம் பெரிய அனர்த்தம். எங்களோட நேரத்துக்கு எங்களோட கர்மங்களை செய்ய முடியாமல் இருக்கிறது, எங்கள் நேரத்துக்கு எங்கள் வானொலியின் நிகழ்வுகளை நிகழ்த்த முடியாமல் இருக்கும்போது பதிவறையில் இருந்து பதிவுகளை செய்ய முடியாத சத்தங்கள் வந்து ஒன்று, அதை ஒன்றும் நாங்கள் தவிர்க்க முடியாது. அவர்கள் தங்கள் கடமையை செய்ய வேண்டும், விரைவாக முடித்து தர வேண்டும். அடுத்து குளிர்காலம் வருகின்றது, அதற்கிடையிலே அதை முடிக்க வேண்டும். பாரிய வேலை, அங்கே நீர் மற்றது பலக வேலைகள், நில வேலைகள், சிமிந்து வேலைகள், பல வேலைகள் அப்படியே கீழே முழுவதும் பாதிக்கப்படும். மேலே எந்த அளவு சதுர அடி அளவிலே வீடு, கழிப்பறை, சமையலறை, படுக்கை அறை, மக்கள் வந்தால் இருக்கும் அறை, நாங்கள் இருந்து குடும்ப அறை என்று பல அறைகளும் எல்லாம் எவ்வளவு பரப்பளவு மேலே இருக்கின்றதோ அதே அளவு கீழே இருக்கின்றது. இங்கே வீடுகளை அமைக்கும் பொழுது 6 அடி 7 அடி ஆழத்திலே நோண்டி அந்த மண்களை வெளியே எடுத்துவிட்டு அதற்குள்ளேதான் அவர்கள் தங்களுடைய கட்டட வேலைகளை ஆரம்பிப்பார்கள். அதனால் அந்த நில அறை என்பது சின்னதல்ல, பெரிய அளவிலே இருக்கு. இதே அளவுதான் அதிகம் இருக்கும். அங்கே அனர்த்தம் ஏற்பட்டுவிட்டது. இப்பொழுது அடுத்து அடிக்கடி அந்த அதிகாரிகள் வருகின்றார்கள், மின்சாரத்தை பரிசோதிக்க வருவார்கள். இப்பொழுது நீர் சரியாக வெளியேறிவிட்டதா என்று பார்க்க வருகின்றார்கள். நிலம் காய்ந்து விட்டதா என்று பார்க்க வருகின்றார்கள். வீட்டினுள்ளே இருக்கின்ற மனம் வெளியே சென்று விட்டார். ஒரு விதமான மனம் மருந்தானே, அந்த நிலவரைக்குள்ளே தண்ணீர் நின்று தேங்கி நின்றிருந்தால் அதெல்லாம் ஊறி பறகைகள் ஊறி அங்கே உள்ள அந்த விஞ்ஞான கருவிகள் மூலம் செய்யப்பட்ட குலை சாதங்கள் எல்லாம் கரைந்து உருகிய எல்லாம் பெரிய நஷ்டங்கள் ஏற்பட்டு, படுக்கை அறைகளுக்குள்ளே இருந்த எங்களுடைய கட்டுநிலை போன்ற மெத்தைகள் எல்லாம், அந்த காப்பேட் என்று நில விரிப்பு எல்லாம் பழுதடைந்து அத்தனையும் வெட்டி எறிந்து கொண்டு போகும் பொழுது ஒரு 2 அடி உயரத்திலே சுவர்களை வெட்டி பார்க்கின்றார்கள். அங்கே பார்க்கும்பொழுது அங்கே உள்ளே இருக்கும் பலகைகள் எல்லாம் அந்த பச்சை நிறமான மோல்டிங் என்று கூறப்படுகின்றது, பூஞ்சனம் என்று சொல்லும், அது வேற பார்க்கின்றது. அதற்கிடையிலே அதற்கேற்ற மருந்து தெளித்து அதற்கு அதை சுத்தம் செய்து செய்ய எல்லாம் குரூப் அதாவது குழு குழுவாக வந்து அவங்க குரூஸ் என்று கூறுவார்கள், குழு குழுவாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். இத்தனை இயந்திரங்களை கீழே போட்டு எங்கள் வீட்டு மின்சாரம் தான் செலவழித்து கொண்டிருக்கின்றது. அது ஒரு புறம் மீண்டும் வந்தால் ஆபத்து ஏற்படாது. அந்த அங்கே சமையல் அறை இருந்த சமையல் அறையிலே அடுக்கப்பட்டிருந்த அலுமாரிகள் எல்லாம் வெட்டி எறிந்து விட்டார்கள். கழிப்பறையிலே இருக்கின்ற அந்த கொமட் என்று சொல்லுகின்ற அந்த பொருட்கள் எல்லாம் எடுத்து விட்டார்கள். அங்கிருந்த சில இடத்திலே சிமெண்ட், சில இடத்திலே காப்பேட், சில இடத்திலே டைல்ஸ் என்றெல்லாம் விதம் விதமாக பதிக்கப்பட்டு அழகாக இருந்தது புதிய வீடு. இப்பொழுது 14 வருடம் தான் இந்த வீடு ஆகின்றது. அதற்கிடையில் இப்படி அனர்த்தம் வரும் என்று யார் நம்பி இருந்தார்கள்? யாரும் எதிர்பார்க்கவில்லை. பக்கத்து வீடு இதோடு ஒட்டியபடி இன்னும் ஒரு வீடு இருக்கின்றது. அந்த வீட்டிலே எந்த கிளேசமும் இல்லை. எங்களுக்குத்தான் வர வேண்டும் என்று ஒரு விதி இருந்திருக்கின்றது போலும். ஆதலால் வருவதை யாரும் எதிர்பார்க்கவும் முடியாது, அதை தடுக்கவும் முடியாது. வந்த பின்புதான் இதை செய்ய முடிந்தது. சரி, இதை நாங்கள் எங்களுடைய நகரத்துக்கு அறிவிப்போம், நகர சபைக்கு அறிவித்து அந்த பகுதியோட தொடர்பு கொள்வோம் என்று நான் பல தடவை முயன்றும் எல்லாம் ஆன்சரிங் மெஷின் என்று அதுதான் வேலை செய்து கொண்டு தகவலைத்தான் தந்து கொண்டிருக்கிறது. அங்கே அறிவிக்கலாம், இங்கே எடு, அங்கே எடு, இப்பொழுது எல்லாம் பூட்டப்பட்டிருக்கின்றது. வீரையும் நாங்கள் செல்ல முடியாத நிலை. அதனால் பதிவிலே தான் விட வேண்டியிருந்தது. பதிவிலே விட்ட போது பதிவிலே இருந்த இடத்திலே நாங்கள் எங்களுக்கு காப்புறுதி இருக்கின்றது, வீட்டுக்கு இன்சூரன்ஸ் இருக்கின்றது, பில்டிங் இன்சூரன்ஸ். அந்த கட்டிட காப்புறுதி அவருக்குத்தான் உடனே அறிவித்தவுடன் அந்த நிறுவனம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து செயல்பட்டுக் கொண்டிருக்கு. அதில் ஒவ்வொரு குழுவாக வருவார். காலை 7 மணிக்கு ஒரு குழு, 8 மணிக்கு ஒரு குழு, ஒவ்வொன்றும் இப்பொழுது வர இருக்கின்றார்கள். இன்னொரு குழு வருகின்றார்கள் அந்த அளவீடுகள் செய்வதற்கு. இப்படி அந்த தடைகள் ஏற்பட்டு இருக்கிறதால் என்னுடைய வாழ்வு எங்களுடைய வானொலியில் நான் சரியான நேரத்துக்கு உங்களோடு வந்து இணைந்து கொள்ள முடியாமல் இருப்பதை மனவருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இருந்தும் எங்களுக்கு சரியான நேரத்துக்கு சாப்பிடக்கூட முடியாது. கிடைப்பது சிறிய அளவு நேரம். இந்த வானொலி ஒலிபரப்பு அதிகாலையிலே தோங்கினால் 3:30 மட்டும் உங்களோட நேரலையிலே இருக்கின்றோம். அந்த இடைவெளி 1 மணி நேரம் அதுதான் கிடைக்கும். அதற்குள்ளேதான் உங்களுடைய பானங்கள், உணவுகள் அருந்துவது, குடிப்பது, சாப்பிடுவது எல்லாம் அதற்குள்ளே, அதெல்லாம் தடைப்பட்டு போகின்றது. அதை நாங்கள் கவலைப்படவில்லை. இந்த நேரத்தில் அந்த மகளுக்கு சிறிது மனம் உளைச்சல் வந்துவிட்டது. அவர் இதுவரைக்கும் எல்லாம் பார்த்துவிட்டு எதுவெல்லாம் சிந்தித்து விட்டார் போல் தெரிகின்றது. நேற்று தினம் கீழே இருக்கின்ற அந்த கழுவு, நாங்கள் உடைகள் கழுவுகின்ற அறையில் உள்ள மெஷின்களை பார்க்க வந்தார்கள். அவர்கள் வந்ததெல்லாம் நன்றாகத்தான் இருக்கிறது, ஆனாலும் அதற்குள்ளே தண்ணி சென்றிருக்கிறது போல் தெரிகின்றது என்று ஏதோ எல்லாம் குறிப்பிட்டு போனோம். ஒருதை உடைகள் கழுவ இருந்த உடைகள் எல்லாம் பேக்கெட்ல பேக்ல போட்டு போட்டு பையில போட்டு வைத்துக்கொண்டு மகளுக்கு முகமெல்லாம் மாறி திரும்பிவிட்டது. அந்த வானொலி உப கருவிகள் உள்ள இவ்வளவு காலம் வைத்து அந்த வானொலி சேவைக்கு உரிய உபகரணங்கள் ஒரு அறை நிறைய வைத்திருந்தோம். அதற்குள்ள எல்லாம் நீர் சென்று விட்டது. இவற்றை எல்லாம் சிந்தித்து விட்டார். அத்தோடு இந்த ஐரோப்பிய நாட்டிலே நடந்த அனர்த்தத்தையும் பார்த்தவுடன் மனம் குழம்பிவிட்டது. அப்ப அதையும் பார்க்க வேண்டும். அதே நேரம் அவர் என்னையும் கவனிக்கின்றார். வயதான காலத்தை அப்பாவை என்ன வாடுபட்டு அங்கே ஊரில் இருந்து பிள்ளைகள் எல்லாம் அடித்துக் கொண்டிருக்கின்ற அவர்கள் தான் இந்த காப்புறுதி நிறுவனத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நான் குறிப்பிட்டு நான் வானொலி சேவையோடும் வீட்டுதில் இருக்கிறபடியும் எனக்கு அவர்களோட நீண்ட நேரம் பேசவில்லை. எந்த நேரம் அழைப்பார்கள் தெரியாது என்று அவர் ஒரு மகளிடம் ஒப்படைத்து விட்டு அந்த நிர்வாக பொறுப்பை அவர்தான் கையாண்டு கொண்டிருக்கின்றார். எந்த ஸ்தாபனத்துக்கு எங்கே பேச வேண்டும், இப்படி பேச வேண்டும் என்று. ஆனால் அவர்கள் இருப்பது 480 கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கின்றார் மகன் அவர்கள். நான் இருக்கின்றேன் இங்கே கலையகத்திலே. கலையகத்துக்குள் நடந்த அனர்த்தம் எங்களுக்கு முழு எங்களுடைய கண்ணோட்டம் எங்களுடைய மூச்சு முழுவதும் கலையகத்துக்கு எதுவும் ஏற்படக்கூடாது. கடவுளுக்கு நன்றி கலையகம் இருக்கின்ற பகுதியிலே ஒன்றும் ஏற்படவில்லை. ஆனால் அதற்கு நீரே கீழேதான் இந்த நிலவரை என்றால் மேலே இருக்கிற தளம் அதே வடிவத்தில் கீழே இருக்கும். இறங்கி செல்வதற்கு படிகள் உண்டு. அந்த படிகள் கூட எல்லாம் காப்பற்று இருந்தது. தள விதிப்புகள் போட்டிருந்தாலும் அவையெல்லாம் ஊறி வந்துவிட்டன. அப்படி கொஞ்சம் கடினமான ஒரு நிலைதான். ஆனால் இந்த நேரம் மனம் தளர விடாமல் நிதானமாக இருக்க வேண்டும். நாங்கள் இது நாங்கள் எதிர்பாராமல் வருவது அதுதான் கூறினேன். நாங்கள் நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் நாங்கள் இந்த இடத்துலேயே நீண்ட காலம் இருப்போம், அப்படி நாங்கள் காலம் முழுவதும் இல்லை இந்த மாதிரி இருப்போம் என்று நாங்கள் கூற முடியாது தானே. அது இடையிலே வந்த அனர்த்தம் இனி எத்தனை வருடத்தின் பின் தருகின்றதோ தெரியவில்லை. எங்களுக்கு மட்டுமல்ல அயலிலேயும் ஏற்பட்டிருக்கின்றது. அவர்களும் காலையிலிருந்து அந்த குறிப்பிட்ட 8 மணி நேர வேலையாளர்கள் தானே. அவர்கள் வேலை இணைத்தவர்கள் தங்களுடைய உணவு நேரம், ஓய்வு நேரம் என்று அவர்களும் கடினமாக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பகுதி பகுதியாக. ஆனால் இப்பொழுது கார் ஷெட் என்று கராஜ் என்று சொல்வது கார் ஷெட், வாகனங்களை நிறுத்தி வைக்கப்பட்ட வீடு, அது வீட்டோடு ஒட்டித்தான் இருக்கும். அதை திறந்து விட வேண்டிய நிலை. காரை வெளியே எடுத்து வீதியிலே விட்டிருக்கின்றேன். என்னுடைய விலை வந்த கார்களை வீதியிலே விட வேண்டிய பயங்கரம் தான். ஆனால் அவ்வளவு பயப்படத்தவில்லை. அதுக்கெல்லாம் காப்புறுதி இருக்கின்றது. சிரமம் தானே, மனதுக்கு கடினம் தானே. அதை எடுத்து விட்டு அந்த கார் ஷெட்டை அவர்களுக்கு திறந்து விட்டு அவர்கள் வீட்டின் உள்ளே இருக்கின்ற அந்த பொருட்களை கழிவு பாவிக்க முடியாததை விலத்தி பாவிக்கக்கூடியதிலே பெட்டிகளில் அடைத்து அடைத்துக் கொண்டு அந்த அறையிலே கார் கொட்டகைக்குள்ளே வைக்கின்றார்கள். கழிவுகளை இங்காலே எடுத்து அவர்கள் இன்னொரு வாகனத்தில் அதை ஏற்றிக்கொண்டு சென்று கழிவகற்றும் இடத்துக்கு கொண்டு செல்வது. இப்படி பணி நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் தான் உங்களோடு நான் வந்து மன சந்தோஷமாக இருப்பதற்கு இந்த நேரம் கிடைத்திருக்கின்றது. கதம்பம் நேரம் இப்படியான நேரத்தில் உங்களோடு பேசும் பொழுது உறவுகள் நீங்களாகத்தான் இருக்கின்றீர்கள். கூட இருந்து எங்களுக்கு மனத்தை நோகவிடாமல் செய்வதற்குரிய பிள்ளைகள் கூட தூரத்திலே இருக்கின்றார்கள். அயலவர்கள் எல்லாம் அம்மவர்கள் அல்ல. இருப்பினும் மனம் தைரியத்தோடு இருக்கின்றோம். இரவில் தூங்குவதற்கு கூட மகள் பயப்படுகிறாள். ஏனென்றால் சரியாக மாலை நேரம் அது சூரியன் மறையும் நேரம் பார்த்து பெருமழை வருகின்றது. காற்றும் அதோடு சேர்ந்து வருகின்றது. எங்கோ நடக்கின்ற புயல் அதனுடைய வீச்சு இங்கும் இந்த திசை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது போலும். அந்த கண்டவுடன் ஓடி சென்று நேற்றைய தினம் சாளரங்களை வீடு வெப்பமாக இருக்கின்றது கலையர சாளரத்தை திறந்துவிட்டு வந்தார். நமக்கு இருந்து நாங்கள் பேசிக்கொண்டிருந்த போது மழை அடித்து விட்டுக் கொண்டது. ஓடி வந்து பார்த்தால் ஜன்னலுக்குள்ளால் தூவானம் வீசி நல்ல போலே கணனிகள் ஒன்றும் அகப்படவில்லை. அதற்கு உடனே அவர் துணிகள் எல்லாம் போட்டு மகள் அதை சரிக்கட்டி விட்டார். அதெல்லாம் அவருக்கு ஒரு மனவேதனை தானே. கொஞ்சம் சிரமப்பட்டுக் கொண்டார் மனத்தாலும். அதுக்கு ஆறுதல் கூறவும் வேண்டும். இப்படியாக எங்களுடைய தூக்கத்துக்கு சென்றாலும் இங்கே இடி முழக்கங்கள் சத்தங்கள் வரும்பொழுது தூங்க முடியாது மக்களே. சரி, அந்தரமாக இருக்கின்றது, மழை வெள்ளம் வருகின்றது என்று எடுத்து எங்கே ஓடுவது? வெளியே ஓட முடியாது, வெளியே தானே மழை. ஓடி சென்றாலும் இங்கே எல்லா இடமும் அடைத்திருக்கும். எங்கே இந்த ஒரு நிழல் தேடி மீட்பது? வாகனத்துக்குள்ளே இருக்க வேண்டியது. அங்கே பார்த்தேன், என்னுடைய முன் வீட்டுக்காரர் ஒரு ராணுவ வீரர், ஓய்வு பெற்றவர், தனியாக வாழ்கின்றார். அவருக்கு வாகனம் இருக்கின்றது, ஓடி இருக்கிறது. மழை ஆரம்பித்தவன் ஓடி வந்து வாகனத்துக்குள்ளே இருப்பதை நாங்கள் 2-3 நாட்கள் கவனித்தோம். வாகனத்துக்குள்ளே வந்திருக்கின்றார், இருந்து தொலைபேசியோ அல்லது செய்து கொண்டிருக்கின்றார். மழையெல்லாம் விட்ட பின்பு, ஆறுதல் அடைந்த பின்பு, சூழல் சூறாவளி நின்ற பின்பு வீட்டுக்குள் செல்கின்றார். என்றால் இங்கே பலகைகள் சீட்டுகளால் கட்டப்படுகிற வீடுகள், எங்கள் நாட்டு கட்டிடங்கள் சிமெண்ட் கொங்கிரீட் என்று கூறப்படுற அதுகள் வைத்து கட்டுவதில்லை. பலகை பலகையால் கொண்டு பூட்டுவார்கள். சிமெண்ட் பலகையும் வந்து ஒரு சுண்ணாம்பினாலே செய்யப்பட்ட பலகை. அது உஷ்ணத்தின் நோக்கமாகவும் பாரமில்லாமலும் கொண்டு காட்டுவோம். அதிலே தண்ணீர் விட்டால் அப்படி ஊறி ரொட்டி மாதிரி உருகி, அதை எப்படி சொல்வது, உரை அந்த ஊறிவிடும், ஊறி சொறு சொருவாண்டு சொகுசாக வந்துவிடும். அது கதாவாக அல்லது அது அந்த சூறாக நீட்டு அது விழுந்துவிடும். அது ஒரு விஞ்ஞான ரீதியிலே கண்டுபிடிக்கப்பட்ட அமிலங்களினால் தயாரிக்கப்பட்ட பொருள். அதிலே வந்து தண்ணீர் வந்தவுடன் நாற்றமிழ துவங்கினால் அதிலிருந்து கிருமிகள் வரலாம். இப்படி பல விடயங்கள் எல்லாவற்றையும் கவனிக்க வேண்டும். இதற்கெல்லாம் ஒரு சிறிய இதயம் தானே இறைவன் எங்களுக்கு கொடுத்திருக்கின்றார். அந்த சின்ன இதயம் தான் இதை தாங்க வேண்டும். என் தந்தையார் கூறுவார், மலையே வரினும் தலையே தான் சுமக்க வேண்டும். கையாலோ காலாலோ உடம்பாலோ சுமக்க முடியாது, தலையாலே தானே சுமந்தாக வேண்டும். அது சிறிய பாரமாக இருக்கலாம், பெரிய பாரம் இருக்கும், தலைதான் அதுக்கு தாங்க வேண்டும். அதே ஒன்றும் இந்த துன்பங்கள் இந்த அனர்த்தங்கள் எது வந்தாலும் எங்களுக்கோ மற்றவர்களுக்கோ ஏற்பட்டாலும் அதையெல்லாம் பகுத்தறிந்து தாங்கும் இதயம் வேண்டும். இதயம் என்று ஒன்று இருக்கின்றது, ஒரு சின்ன இதயம். உங்கள் கைப்பிடி அளவுதான் எங்களுடைய இதயம். ஒவ்வொரு

மாற்றி அந்த புலன் வழி செல்ல வைத்து ஆபத்துக்களையும் அனர்த்தங்களையும் கண்டுகொள்ள வைக்கின்றது. இந்த பின்னும் பெரிய உலகத்திலே வாழ்ந்து விடு என்று அனுப்பிவிடும். நான் நினைப்பேன், நான் நல்ல 6 அடி உயரம், நல்ல தேவக்கட்டு, நெஞ்சு இருந்தவன், நான் 6 பேக் பொடி இருக்கிறான், எல்லாம் கூட அழகு சாதனை பொருளை விட்டு பெண்களை நினைக்கல, நாங்கள் நல்ல உறுதியாக இருக்கணும், அழகாக இருக்கணும் நினைக்கலாம். அல்ல, சின்னம் சிறிய ஒரு இதயம் தான் எல்லோருக்கும் இருக்கு. அதை கொண்டு இந்த பெண்ணும் பெரிய உலகத்தில் இந்த 5 புலன்களின் வழி சென்று தான் வாழுகின்றோம். இந்த இடத்திலேதான் பகவான் சத்யசாயி பாபா அவர்கள் இடத்திலே கூறியிருக்கின்றார். அந்த அந்த அவருடைய நூலே படித்தேன். ஒரு கடலிலே ஒரு ஓடம் சென்று கொண்டிருக்கின்றது. சாதாரணமாக இருப்பது போல் கடல் அலை வீசிக் கொண்டிருக்கும் அந்த கடலிலே அந்த ஓடத்தை அழகாக அந்த நாவிதன் செலுத்திக் கொண்டு செல்கின்றான். அந்த ஓடக்காரன் செலுத்துவதற்கு அங்கே அந்த ஓடத்தை திருப்பி நிமித்தி நீராக்குவதற்கு பின்னுக்கு அவன் கையிலே ஒரு தடி ஒன்றை புகுத்தி அங்கே ஒரு ஒன்றுக்குள்ளே வைத்திருப்பார்கள். அதுக்கு பெயர் சுக்கான் என்று சொல்லப்படும். இப்ப வாகனங்களுக்கு ஸ்டியரிங் இருப்பது போல, பைசிக்கிளுக்கு ஹேண்டில் இருப்பது போல திசை திருப்புவதற்கு அதுதான். இந்த ஓடத்துக்கு முன்னாலே ஓடம் ஓடும், அவன் பிற்பகுதியிலே இருந்து அந்த கையாலே பின்னாலே இப்படி ஆட்டி கொண்டு அதுதான் சுக்கா. அது அந்த தண்ணீரை ஆட்டி அழைத்துக் கொண்டு போகும் பொழுது, நடித்துக் கொண்டு போகும் பொழுது எங்கே திருப்ப வேண்டும், எங்கே அதை சரிக்க வேண்டும், எங்கே விரைவாக நீராக விட வேண்டும் என்று அந்த சுக்கானுக்குள்ளேதான் இருக்கின்றது. அந்த ஓடம் அந்த நீர் அலையிலே செல்லும் பொழுது ஆடி ஆடி அந்த அலைகளினால் உந்தப்பட்டு அடிக்கப்பட்டு விழுத்தி அடித்து செல்லாமல் நேர்த்தியாக ஓடுவதற்கு அந்த சுக்கான் என்ற திசை திருப்பியை வைத்திருப்பான். அது ஒரு இடத்திலே செல்லும்போது, நடு ஆற்றிலே நடு கடலிலே செல்லும்போது 4 பக்கத்தாலும் ஊற்றுக்கள் ஓடி வருவது உண்டு, சுழிகள் எல்லாம் வருவது உண்டு. பெரும் கடல், அது கடலோடிகளுக்கு தெரியும். கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு என்ற திசையிலிருந்து நீராக விரைவாக வந்து ஒரு இடத்திலே சந்திக்கும் இடத்திலே எல்லாம் கலந்து சுழித்து ஓட அதுக்குள்ள எது போனாலும் ஆழத்தை கொண்டு சென்றுவிடும், அடித்து உடைத்துவிடும். அதிலே பயணம் செய்யும் கப்பல்கள் எத்தனை பிறண்டிருக்கின்றன, உருண்டிருக்கின்றன. அந்த ஓடம் செல்லும் பொழுது நீரோடையிலே அழகாக ஓடிக்கொண்டிருக்கும், நேர்த்தியாக ஓடிக்கொண்டிருக்கும். அலைவரும் திசையும் காற்று பெறும் திசையை நோக்கி அந்த ஓடத்தை திசை திருப்பி திருப்பி கொண்டு போவதற்கு கையுக்குள்ளே அமைந்திருந்த ஒரு தடியினரை அமைக்கப்பட்ட அந்த சுக்கான் என்ற திருப்பி தான் அது உதவி செய்கின்றது. அந்த பெரிய ஓடத்தை அந்த பெரிய கடல் வெள்ளத்திலே ஓட்டிக்கொண்டு பாதுகாப்பாக செல்வதற்கு அந்த சுக்கான் என்றதுதான் மிக முக்கியமானதாக அங்கே காணப்படுது. அந்த சுக்கான் உடைந்து விட்டால் அல்ல, அந்த சுக்கானை தவறாக உபயோகித்தால் அங்கே மரணம் தான், அது பிறண்டுவிடும், உருண்டுவிடும், கடலோடு அடித்து செல்லப்பட்டுவிடும். அப்போ அது செல்லும் வகையில் வடிவாக நேர்த்தியாக ஓட்டிக்கொண்டு செல்லுகின்றான் அந்த ஓடக்காரன். ஒரு இடத்திலே 4 திசைகளில் இருந்து வெள்ளப்பெருக்கோடு ஓடி வருகின்றது. வெள்ளங்கள் நதிகள் வந்து உள்ளிடும் பொழுது அந்த இடங்களிலே சுழிகள் ஏற்படுவது, சுழி என்று சொல்வார்கள். அதிலே நீராக அந்த வெள்ளம் ஒன்றோடு ஒன்று மோதி ஒரு இடத்துல சுழித்து சுழித்து 4 பக்கம் சுத்தி சுத்தி அந்த தண்ணீர் கீழே போறது மாதிரி தான் இருக்கும். கீழே போவது போன்றதான் ஆழமாக இருக்கும் அந்த இடத்திலே. அந்த இடத்தை அணிவித்தவுடன் அந்த சுக்கானை பிடிப்பவன் சரியாக நேர்த்தியாக அந்த சுக்கானை பிடித்து திசையை திருப்பி வழியை பார்த்து காற்றோட்டத்தையும் நீரோட்டம் வருவதையும் அறிந்து விலக்கி செல்வானாக இருந்தால் அக்கறையை அடைந்து விடலாம், அவன் சொந்த பயணத்தை அடைந்து விடலாம். அந்த இடத்திலே தடுமாறி மனம் குழம்பி பயந்து சரியான வழியிலே நிறைப்படுத்தாமல் அந்த சுக்கானை சரியாக திசை திருப்பியை சரியாக திருப்பி ஆட்டாமல் செல்வானாக இருந்தால் அந்த சுழியினுடைய தத்தளித்து புரண்டு அடித்து அந்த ஓடம் ஓடக்காரன் அதனுடைய செல்பவர்களும் கீழே போய்விடுவார்கள். மரணம் தான் நிச்சயிக்கும், வேறு வழி இல்லை. யாரும் சென்று அதை காப்பாற்றக்கூட முடியாது. பகவான் சத்யசாயி பாபா இதை கூறிவிட்டு கூறுகின்றார், நாங்களங்கள் வாழ்க்கையிலே செல்லும் பொழுது திசை மாறி போகாமல் மனம்போன போக்கிலே போகாமல் ஆபத்தான வழி எதோ என்று தெரிந்து கொண்டாலும் நாங்கள் சரியான வகையிலே எங்களை நெறிப்படுத்தி நாங்கள் சரியான வெற்றி பாதையை அடைவதற்கு மனம் என்பது புத்தி, அந்த புத்தி ஒன்று வேண்டும். அந்த புத்தி இருக்குமானால் நாங்கள் புத்திசாலித்தனமாக என்று கூறிக்கொள்ளவில்லை, அந்த புத்திசாலித்தனமாக அந்த படகை அந்த ஓடத்தை அவன் எப்படி அந்த சுக்கா நாளால் திசை திருப்பிக் கொண்டு சென்றானோ அந்த சுக்கானை போன்றவுதான் எங்கள் புத்தி என்று கூறுகின்றார். இப்படியான சூழ்நிலை அந்த புத்தியை தான் சரியாக நெறிப்படுத்த வேண்டுமாம்.
அந்த இடத்திலே புத்தி பிரதலித்து புத்தி மாறி சரியான நிலையிலே நெருப்படுத்தாமல் அவலப்பட்டு அல்லல்பட்டு அறியாமையினாலே விரக்தியினாலே வேதனையினாலே வழிவறியதை நாங்கள் அந்த புத்தியை உபயோகித்தால் ஆபத்து தான் ஏற்படும்.

0: அதனால் எந்த சூழலிலும் அந்த புத்தி என்று ஒன்று இருந்தது. அந்த புத்தியினால் மனத்தினால் நாங்கள் எங்களை நெறிப்படுத்திக் கொள்ள வேண்டும். எப்படி அந்த ஆழ்கடலிலே நீர் அலைகளிலே அடித்துச் செல்ல விடாமல் அந்த ஓடத்தை அந்த ஓடக்காரன் எப்படி அந்த சுக்கானை திசை திருப்பி நெளித்து வளைத்து எடுத்துக் கொண்டு செல்கின்றானோ அதே போன்றுதான் நாங்கள் நடக்கும் சம்பவங்களுக்கும் அசம்பாவிதங்களுக்கும் அனர்த்தங்களுக்கும் நாங்கள் புத்தியை பேதலிக்க விடாமல் நிதானமாக ஞானத்தோடு நடந்து கொள்ள வேண்டும், வெற்றி அடையலாம் என்று பகவான் சத்யசாயி பாபா அவர்கள் ஒரு புத்தகம் அவருடைய நூலிலே எழுதியிருக்கின்றார்கள். அதை நான் திருப்பி திருப்பி படித்து பார்த்திருக்கின்றேன். இப்படிப்பட்ட ஞானிகள், யோகிகள், அறிவாளிகள், அறிவியல் துறையிலே உயர்ந்தவர்கள் இத்தனை உண்மையான சம்பவங்களை எங்களுக்காக பல வடிவங்களிலே தந்திருக்கின்றார்கள். இசை வடிவிலே, ஒலி வடிவிலே, ஒளி வடிவிலே, எழுத்து வடிவிலே அனுபவ ரீதியான உண்மைகளை தந்திருக்கின்றார்கள். அவற்றை அறிந்திருக்கின்றோம். புத்தி அதன்படி நாங்கள் எங்கள் புத்தியை செலுத்த வேண்டும். இப்படி ஒன்று நடந்துவிட்டதே என்று நாங்கள் மனம் கருகி மனம் சோர்ந்து நாங்கள் வேதனை அடைந்து எங்களை நாங்கள் வருத்திக் கொள்ளக்கூடாது. ஏனென்றால் அந்த சிறிய இதயத்துக்குள்ளே வைத்த மனம் புத்தி தான் இந்த பெரிய உடம்பை கொண்டு செலுத்துகின்றது. அந்த உடம்பிலே எங்கள் மன நோய் கொள்ளாதது, பயம் கூடாது, விரக்தி கூடாது. இப்படி வந்துவிட்டதே என்று அதிர்ச்சி அடையக்கூடாது. வந்துவிட்டால் என்ன, அதை திருத்துவதற்கு சீர்திருத்துவதற்கு பல வழிகள் உண்டு, அது நடக்கும். எங்களுக்கு உயிர் ஆபத்து இல்லாமல் நாங்கள் ஆபத்து இல்லாமல் வீட்டில் இருக்கின்றோம். அதையும் மனதில் நினைக்கணும். என் மகளுக்கு அது கொஞ்சம் பயமாக இருந்தது. இதை உளவியல் ரீதியாக அவருக்கு எடுத்துச் சொல்ல எவ்வளவு நேரம் எடுக்கின்றது, அதை அவதான் புரிந்து கொள்ள வேண்டும். இதிலே நாங்கள் புத்தி பேதலித்து, வாழ்க்கை என்பது சாதாரணமானது ஒன்று அல்ல. நான் பாடசாலையை கற்கும் பொழுது என்னுடைய பாடசாலை நண்பன் ஒருவர் என்னுடைய ஆட்டோ கிராப் கையெழுத்து வேட்டை எடுக்கின்ற அந்த பதவியிலே பதிவிருந்தது என்று ஞாபகம் இருக்கின்றது. வாழ்க்கை என்பது சாதாரணமானது அல்ல. அது பல கரடு முரடு, கல்லு முள்ளு, மேடு பள்ளம், கரடி புலி, பயங்கரமான மிருகங்கள் வாழும் ஒரு காட்டில் செல்வது போன்று இருக்கும். வாழ்க்கை என்பது சாதாரணமல்ல. இது எல்லாம் தாண்டி போவதற்கு அந்த புத்தி ஒன்று இரண்டு வரிகளில் அவர் எழுதிவிட்டார். அந்த கருத்து மிகவும் அற்புதமான கருத்து. இன்றும் எனக்கு அது மனதிலே பதிந்திருக்கின்றது. அவரை நான் அன்பின்பு காண, இது கிட்டத்தட்ட எப்பொழுது எனக்கு கிடைத்ததென்றால், நான் விவசாய பகுதியிலே டிப்ளமா படிக்கின்ற காலத்திலே என்னோட விடுதியிலே தங்கியிருந்தவர். அவர் சக மாணவனாக இருந்து படித்துக் கொண்டார். அந்த உயர்கல்வி கலையிலே விவசாய துறையிலே ஒரு பட்டப்படிப்பு ஒன்று படிக்கும் பொழுது அவர் என்னோடு இருந்த விலகிச் செல்லும்போது இப்படி எழுதியிருந்தார். ஒவ்வொருத்தரும் அந்த கையெழுத்து வேட்டை அவர் காலத்தில் இருந்தது, இப்பொழுதும் இருக்கின்றது சில இடத்தில் ஆட்டோகிராஃப் என்று கூறுகிறது. அதே தந்தையெல்லாம் பொன்மொழிகளாகத்தான் நான் எடுத்துக் கொள்ளுகின்றேன். என்னோடு இருந்த உடன் இருந்தவர் என்னுடைய வயதுதான். அவருக்கும் ஒரே கல்லிதான் கற்கின்றோம். அவருக்கு அந்த எதிர்கால ஞானம் எங்கோ படித்ததில் பிடித்திருக்கின்றது. அதை கேட்டுவிட்டு இறக்கதை அறிவுரை போல எழுதியிருந்தார். அதில், நான் வாழ்க்கையை சுலபமாக நினைப்பதே இல்லை, ஆனால் அதே நேரம் இது கடினமானதே என்று விரக்தி அடைவதும் இல்லை. நாங்கள் தான் வாழ்ந்து பார்க்க வேண்டும். இறைவன் இந்த பெரிய பிரபஞ்சத்தை படைத்து எல்லா சிறப்புகளையும் தந்திருக்கின்றார். எல்லா சிறப்புகளையும் தந்து இல்லாதது எதுவுமே இல்லை. இந்த பூமி ஒரு பெட்டகம், பொக்கிஷம் எல்லாம் உண்டு. ஆனால் அதை அனுபவிக்கும் வழி, அந்த வாழ்க்கை முறை, அதற்கு எத்தனை நெறிமுறை வழிகளை முன்னோடிகள் காட்டியிருக்கின்றார்கள், மூதாதையர்கள் அனுபவ ரீதியாக கூறியிருக்கின்றார்கள். இவற்றையெல்லாம் விட்டுவிட்டு எங்கள் நாட்டு கலாச்சார பண்பாடு விழுமியங்களின்படி நாங்கள் வாழ்ந்து கொண்டு போனால் நிச்சயமாக விமோசனம் கிடைக்கும். அதை மூளை செலவை செய்வதற்காக அந்நிய நாட்டு நாகரிக முறைகள் வந்து எங்களை தடைப்படுத்திவிட்டது. அந்நிய நாடு அந்நிய நாட்டுக்கு, அவர்களுக்கு அது சரியா இருக்கலாம், எங்களுக்கு அப்படியா இல்லை. எங்களுக்கு என்ற ஒரு வரமுறை இருக்கின்றது. அந்த நெறிமுறையிலும் போகாமல் அந்நிய நாட்டு நாகரிகத்தை நாங்கள் முழுமையாக கடைபிடிக்க முடியாமல் நாங்கள் முழுமையாக கடைபிடிக்கின்றோமா? இல்லை. அந்நிய நாட்டு கலாச்சாரத்தில் அரைகுறையாகத்தான் நாங்கள் கண்ட பாவனையில் கொண்டை முடிகின்றோம். அழகாக எடுத்து கட்டி நல்ல சூடி செல்வோம். கொண்டை கண்ட பாவனையிலே அங்கு இங்கு மாற்றி அமைத்து விட்டது அலங்கூலமாகத்தானே இருக்கும். கண்ட பாவனையில் மற்றவர்கள் செய்கிறார்களே என்று பார்த்து எங்களுடைய சுய புத்தியிலே நாங்கள் நடக்கணும். இங்கேதான் அந்த புத்தி வேலை செய்ய வேண்டும். அந்நிய நாட்டு நாகரிகம் சிறந்தது, அது அந்தந்த நாடுகளுக்கு. எங்கள் நாடுகளுக்கு அல்ல. அந்த நாகரிகம் வந்து நடை உடை பாவனையை மாற்றியதா? இல்லை, எங்கள் நாவினை கூட மாற்றி, நாக்கு உணவு பகையினை கூட மாற்றி இந்த நோய்களை ஏற்படுத்தும். அது மட்டுமல்ல, நாவலிருந்து யாகாவார் ஆயிலும் நா காக்கு என்று எங்கள் ஐயன் வள்ளுவன் கூறியிருக்கின்றார். அந்த நாவிலிருந்து வரும் வார்த்தைகளால் எவ்வளவு துன்பங்கள் எல்லாம் அந்நிய மோகம் கொண்டதனால் தான் வந்தது. அந்நிய நாடுகளிலே இருந்து வந்த பழக்க வழக்கங்களை நாங்கள் வழக்கமாக்கி கொண்டு விட்டோம். எங்களுடைய பழக்கங்களை வழக்கமாக வைத்துக் கொள்ளாமல், அந்த பழக்கங்களை வழக்கமாக ஏற்றுக்கொள்ளாமல், அந்நிய நாட்டு பழக்க வழக்கங்களை எங்களுக்கு வழக்கமாக மாற்றிக்கொள்ள புகுந்துதான் குடும்பங்களுக்குள்ளே சச்சரவு, இல்லங்களிலே நிம்மதியின்மை, ஆளுக்கொரு போக்கு, ஆளுக்கொரு கொள்கை, ஆளுக்கொரு பாவனை என்று மாறிவிட்டது. ஐயா, எல்லாம் கலந்து அந்த நாலு பக்கமும் அந்த சுழியோடு வந்து சமுத்திரத்துக்குள்ளே ஆழ புதைக்க விடாமல் செய்யும், ஆழ புதைக்க அடித்துக் கொண்டு செல்ல வரும் அந்த ஓடைகள் போல்தான் இந்த அந்நிய நாகரிகங்களை அடித்து விரட்டுகின்றன. நாங்கள் அதற்கு அகப்படக்கூடாது. அந்த ஓடக்காரன் எப்படி தன்னுடைய சிறுதடியை நான் வைத்த சுக்கானை கொண்டு அத்தனை காப்பாற்றி நிலவு சுழல்களை அறிந்து நீரோட்டத்தை அறிந்து காற்றோட்டத்தை அறிந்து சென்று படகை செலுத்துகிறாரோ, அதேபோல் எங்கள் வாழ்க்கை என்பது ஒரு படகு, கூறியக்காரர் வாழ்க்கை படகு என்று கூட ஒரு திரைப்படம் வந்தது. இன்னும் ஒரு பாடல், ஆசையே அலை போலே திரண்டு திரண்டு வரும் அந்த அலை, நாமெல்லாம் அதன் மேலே ஓடம் போலே என்று அந்த பாடல். ஆசையே அலை போலே, நாமெல்லாம் அதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே என்ற அந்த பாடல், எவ்வளவு அற்புதமான பாடல்கள், எவ்வளவு கருத்து ஆழமுள்ள பாடல்களை அன்று தந்திருக்கிறார்கள் மூதாதையர்கள். அந்த அனுபவத்தின்படி எத்தனை பாடல்கள் இருக்கு, அத்தனையும் எங்கள் வாழ்வியல் தத்துவங்களைத்தான் கூறும். இந்த சின்ன இதயத்திலே உருவாகிய எண்ணங்கள் தானே அந்த பாடல்களும். நீண்ட நேரம் பேசுகின்றேன் போல் இருக்கிறது அன்புறவுகளே. வந்ததன் நான் தாமதமாக வந்துவிட்டேன். இப்பொழுது நாங்கள் கதம்பத்துக்கு செல்ல எண்ணுவோம். கதம்பத்திலே முதலில் பொக்கிஷத்துக்கு போவோம். பொக்கிஷத்திலிருந்து நான் சில பெட்டிகளை கொண்டு வந்திருக்கின்றேன். அந்த பெட்டிகள் இப்பொழுது 14 பெட்டிகள் என் கரத்தில் இருக்கின்றன. இன்று பொக்கிஷத்தில் கிடைத்த பெட்டிகள் 14. அந்த 14 உள்ள பதங்களை கண்டுபிடிப்பதற்கு ஒவ்வொருவராக வாருங்கள். ஒவ்வொருவர் பதத்தை கண்டுபிடித்து பதிலை கூறிய பின்பு அவர் ஒரு வினாவை எழுப்பிவிட்டு போகலாம். வளமை போல பதத்திற்குள்ளே இருக்கும் அந்த பெட்டிக்குள்ளே இருக்கும் பதத்தை வந்தவுடன் திறந்து அதை உடனே வாசித்து காட்டியவருக்கு 2 புள்ளிகள் வழங்கப்படும். புள்ளி சேர்ப்பதற்கும் இது ஒரு நல்ல ஒரு அங்கம். உங்களை எதிர்பார்க்கின்றேன். ஓடி வர வேண்டும் காற்றலைக்கு. நான் ஏதாவது பேசியது உங்களுக்கு புரியாது விட்டால் அதை பற்றி மீண்டும் பேச வேண்டும் என்றால் கூட நீங்கள் வந்து கலந்துரையாடி உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தாருங்கள், எங்களோடு கலந்து கொள்ளுங்கள். என் உறவுகள் நீங்கள், நாங்கள் வேறு யாரிடம் இந்த விடயத்தை கூற, அடுத்த வீட்டிலோ அடுத்த தாய் தந்தையிடமோ மாமன் மைத்தான் அண்ணன் தம்பியிடம் இதை கூற நாங்கள் இல்லை, கூறவில்லை, கூற முடியாது, கூறவும் தேவையில்லை. என்றால் அவர்களுக்கு அதே நிலை. ஆனால் அன்பே நீவர்களே, உங்களோடுதான் நாங்கள் உறவாடுகிறோம். அதாவது ஊடகத்தின் மூலம் உங்களோடு ஊடறுத்து வந்து உங்கள் இதயத்தை ஊடறுத்து உங்களோடு நாங்கள் பேசுகிறோம். எங்களோடு நீங்கள் பேசுகிறீர்கள். எனக்கு தெரிந்தவற்றை உங்களுக்கு கூறியிருந்தேன். நீங்களும் வந்து இதை பற்றி, இந்த சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் எதிர்பாரால் ஏற்படும் அனர்த்தங்களை பற்றி நீங்களும் எங்களுக்கு ஆலோசனை வழங்கலாம். நீங்கள் என்னோடு பேசும் பொழுதும் மற்றவர்களும் கேட்டுக் கொள்ளுகின்றார்கள். எங்களுக்கும் அது ஒரு மன ஆறுதலாக இருக்கும். எங்கள் நல்ல விடயங்களையும் துன்பமான விடயங்களையும் எங்கள் தொப்புள்கொடி உறவான உங்களிடம் தான் கூற முடியும். ஏனென்றால் எல்லோரும் அடிபட்டு வந்தவர்கள் நாங்கள். இதையெல்லாம் கடந்து எல்லை கடந்த துன்பத்தை அனுபவித்து வந்தவர்களுக்கு எங்களுக்குள்ளே நாங்கள் நிம்மதியை கூற முடியாது. மன ஆறுதலை கூறுவது கடினம், ஏற்றுக்கொள்வது முடியாத விடயம். ஏனென்றால் இழப்புகளும் வேதனைகளும் அப்படி. இதை உங்களோடு நாங்கள் பரிமாறும் பொழுது சற்று ஆறுதலாக இருக்கும் அல்லவா? ஒன்றல்ல, இரண்டல்ல, துன்பத்தின் எல்லைக்கு, அட்டோழியத்தின் எல்லையை கண்டவர்கள் நாங்கள். அவற்றுக்குள்ளும் தப்பியோடி இறைவன் அருணால் கனடாக வரக்கூடிய அந்த அறையோ சிற்றறையை படைத்த நாங்கள் அங்கு போய் இங்கே போய் வாழ்வோம் என்று ஓடி வந்துவிட்டோம். ஆனால் வர முடியாமல் அங்கிருந்து இன்னும் தவித்துக் கொண்டிருப்பவர்கள் பலர் இருக்கின்றார்கள். எங்களால் முடிந்தவரை அவர்களுக்கு ஆறுதல் கூறி பார்க்கின்றோம். உதவியை செய்யணும், ஒரு அளவுதானே செய்ய முடியும். ஆனால் இந்த உள்ளத்தால் ஒரு நிம்மதியை, உள்ளத்தால் ஒரு அமைதியை, சாந்தியை ஏற்படுத்துவது அது உங்களோடு பரிமாறுவதுதான் சரி என்று எனக்கு படுகின்றது. அதனால்தான் இந்த உள்ள கிடக்கைகளை பொருள்படவோ பொருள் அற்ற முறையிலோ உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன் அன்பு சகோதரர்களே. எங்கே இதுவும் கடந்து போகும் என்று ஒரு பழமொழி உண்டுதானே. நடப்பது எல்லாம் நன்மையாக இருக்கட்டும், இறைவன் விட்ட வழி என்று எண்ணிக்கொண்டு இப்பொழுது நாங்கள் கலம்பத்தை ஆரம்பிப்போம். ஓடி வாருங்கள் காத்தலைக்கு. இப்பொழுது அன்பு நீ நெஞ்சம் வடலூர் ஆனந்தன் அவர்கள் வருகின்றார். வணக்கம் ஆனந்தன் அவர்களே, வணக்கம், வாருங்கள் காத்தலைக்கு. ஆனந்தன், வணக்கம் ஆனந்தன்.
1: ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் ஆனந்தன்.
0: நலமா இருக்கின்றன அவர்களே?
1: ஆனந்தன் நலமா இருக்கின்ற. நீங்க தான் கொஞ்சம் சிரமமா இருக்கிற அந்த சூழ்நிலை எங்களுக்கெல்லாம்
0: இல்ல. என்ன வந்தால் இப்ப பாடசாலையிலே இவ்வளவு துன்பம் இருந்தாலும் ஒரு குழந்தை அங்கு காட்டாது, வெளியே ஓடி வந்து வீட்டுக்கு வந்தோட அன்னை தந்தையும் தான் கூறும். அதே ஒன்று நாங்களும் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உறவை கண்டவுடன் தான் வெளியே வரும் எங்களுடைய உள்ளங்கள். அது எல்லோருக்கும் கூற முடியாது. கண்டவுடன் எப்படி உறவு இப்படி இருந்ததோ
1: எங்களை உறவா ஏத்துக்கிட்டதுக்கு உங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன்.
0: உண்மை உண்மை, அதுதான் உண்மை. இறைவன் தந்த வரம் எங்களுக்கு. இவ்வளவு தூரம் நீங்கள் இருக்கின்றீர்கள், எங்களுக்கு மனதுக்கு கை கொடுத்து எங்களுக்கு ஆறுதல் தருவதற்கு என்ற ஒரு நம்பிக்கை. அதனால்தான் சற்று உரையாடுகிறேன். கூறுங்கள், நீங்கள் கூறுங்கள், பேசுங்கள்.
1: அந்த அது சிரமங்கள் இடையூறுகள்லாம் கொஞ்சம் நிறைய வந்திருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் சரியாகணும் ஆண்டவர்கிட்ட பிரார்த்திக்கிறோம். உங்களுக்கு அதெல்லாம் சரியாகணும் ஐயா. அந்த சூழல்லாம் எல்லாருக்கும் எல்லா மன உங்களுக்கு மனபலம் இருக்குது, அது இன்னும் சரியா இன்னும் நல்லா இருக்குங்கிறது எங்களுக்கு கருத்து.
0: நன்றி ஆனந்த. இந்த இறைவனும் அப்படித்தான். இந்த பெரும் புயல் காற்று வந்து, புயல் காற்றும் சாதாரணமா நதியோரம் இருக்க நாணலையத்தை ஒன்றும் செய்யாது, அது வளைந்து விடும், அது ஓடிவிடும், நிமிந்து விடும். பெருமரங்களைத்தான் இந்த புயல் போட்டு தாக்குவது உண்டு. எப்படியும் தாக்கி அதை நிலத்தில முறித்து விழித்து அழித்து விட வேண்டும் என்றுதான் இருக்கும். அதிலே பலமுள்ள மரங்கள் அப்படியே இந்த அடிமரத்திலிருந்து மீண்டும் தொழில்விட்டு வளர்ந்து வருவதும் உண்டு, அப்படியே அடிசாய்ந்து போனதும் உண்டு. இதே மனித வாழ்க்கை. இது எல்லாம் எங்களுடைய மனித வாழ்வைக்கு ஒரு பாடங்கள் இல்லையா ஆனந்தன்?
1: ஓடத்தோட கதையெல்லாம் சொல்லிருக்கீங்க, அதெல்லாம் கேட்கும் போது யோசனையா தான் இருக்கு. ஒரு ஒரு பெரிய கப்பலே ஒரு கடல்ல போயிட்டு இருக்கு இல்லைங்களா, அவ்வளவு பெரிய கடலையும் எதிர்கொண்டுதானே அதுல போகுது. அவ்வளவு பெரிய கடலுக்கு அந்த ஒரு கப்பல் எவ்வளவு ஒரு சின்ன ஒரு பொருள் தானே.
0: ஆமா, அந்த சின்ன பொருள் அதுக்கு பூட்டப்பட்டிருக்க அந்த ஆயுதம், அந்த சுக்கா திசை திருப்பி அங்கே இருக்கின்றது அல்லவா, அதை சரியாக செலுத்தாது விட்டாலும் திசை திருப்பி எங்கு உள்ளான் சென்று அடிபட்டது. அதுதான் இந்த புத்தி என்பது. எங்களை புத்தி அதற்குத்தான் உதாரணமாக கூறப்படுகின்றது. புத்தியை சரியாக உபயோகம். இப்ப நீங்கள் இயக்கக்கூடிய ஆறுதல் இதெல்லாம் கடந்து போகும். நீங்கள் நன்றாக வேதனைப்பட்டு தாக்குகின்ற சம்பவங்கள் இருக்குத்தான். இருந்தாலும் நீங்கள் மனபலம் உள்ள நீங்கள் கூறுவீர்களோ அங்கேதான் இருக்கு இந்த ஆணித்தரமான கருத்து. அதை நீங்கள் என்னோடு பகிர்ந்ததுக்கு நன்றிகள் ஆனந்தன். இந்த சுமைகளை இறக்கி வைப்பதற்கு ஒரு சுமை தாங்கி வேணும் அல்லவா, அது நீங்கள் தான். எனக்கு அதை வந்து உங்களுக்கு நாங்கள்
1: அதுதான்
0: இது ஒன்றுதான் உலகத்திலே தேவை. இந்த சுமைகளை நிறுவனம்
1: ஒன்றுக்கொன்று ஆதரவுங்கிற மாதிரி ஒன்றுக்கொன்று ஆதரவு ஒன்றுக்கொன்று ஆதரவாக மாறிவிட்டது எந்த இடத்துல வானொலி இடத்துல.
0: நிச்சயம் அதிலே நன்கு நெஞ்சங்கள் அத்தனை பேரும் பெரும் பங்கு அளிக்கின்றார்கள் எங்களோடு, மறக்கவே முடியாது இல்லையா.
1: வானொலி எனக்கு தொடரும், நான் வானொலி நாங்கள் கேட்போம். நீங்க உங்களுக்கு முக்கியமான இந்த வேலைகள் இருக்கும்போது நீங்க அதுல ரொம்ப கொஞ்சம் அதிகமா கவனம் எடுத்துக்கலாம் ஐயா, தவறு இல்லையா. நாங்க வானொலி கேட்டுட்டு இருப்போம், அதுல ஒன்றும் மனை இல்லைங்க.
0: நன்றி நன்றி ஆனந்தன்.
1: ரொம்ப முக்கியமா அந்த இடத்துல நிக்கணும் போது அந்த இடத்துல ரொம்ப நிறைய நேரத்தை அதுல கொஞ்சம் சென்ட் பண்ணி அதுல மீண்டும் நீங்க வரணும் ஐயா.
0: இந்த இடத்துல இந்த நேரத்தில் நானும் என் மகளும் தான் அதை கவனிக்கக்கூடிய மற்றவர்கள் தூரத்தில் என் பிள்ளைகள் இல்லாட்டி அவர்கள் ஓடி வந்திருந்தெல்லாம் செய்யக்கூடியவர்கள். ஆனா அவர்களும் வர முடியாது.
1: நானூத்தி 450 கிலோமீட்டர் சொல்லிட்டீங்க.
0: என்னுடைய குடும்பம் அங்கேதான் இருக்கின்றது. ஆனா இங்கே நான் என்னுடைய தொழில் ரீதியாக கிட்டத்தட்ட 32 வருஷம் இந்த 28 வருடம் இந்த இடத்திலே இருந்து கொண்டு என்னுடைய தொழில் நான் ஒரு சாரதிய பாடசாலையில் சாரதிய அனுமதி பத்திரம் பெற்றுக் கொடுக்கும் ஒரு போதன ஆசிரியராக சொந்தமாக நடத்தி கொண்டிருந்தேன் 30 வருடங்கள். இப்பொழுது நான் கடந்த வருடம் பிப்ரவரி மாதம் 2ஆம் நாள் இந்த மின்கிருமி அறிவித்தல் வந்த உடனே பாடசாலையை மூடிவிட்டு என்னுடைய தொழிலை நிறுத்திவிட்டு வானொலியோடு மகிழ்வோடு இருந்தேன். உறவுகளோடு கலந்து நீண்ட நேரம் முன்பெல்லாம் இன்னும் நான் பேச வருவதில்லை, குறை எவ்வளவு குறை மக்களுக்கு தெரியும். இப்பொழுது தெரியாதா, இதான் வாழ்க்கை என்று வந்துவிட்டது. என்ன செய்ய, நடப்பது நடக்கிறது நடக்கிறதை கண்டுகொள்வோம் இல்லையா ஆனந்தன். ஆனா எல்லாம் எல்லாம் நன்மையாக முடியும் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது.
1: எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றலை நீங்க சொல்றீங்க.
0: அந்த எதிர்கொள்ளக்கூடிய
1: நம்மளால தவிர்க்க முடியுது அந்த இடைவேளை தவிர்க்க முடியலன்னு சொல்லிட்டீங்க. அதை எதிர்கொள்ளக்கூடிய அந்த ஆற்றலை சொல்றீங்க. அப்போ அந்த ஆற்றலை கொஞ்சம் எதிர்கொண்டு அது கொஞ்சம் நல்லா ரொம்பவும் சிறப்பா நீங்க அது கொஞ்சம் கிட்ட இருந்து அது ரொம்ப நல்லா பாத்துக்கணும். அத ஒரு ஒரு மீண்டு வரணும் அந்த சூழல்லாம் நீங்க சரி கட்டிட்டு.
0: நன்றி ஆனந்தன், நன்றி. இது என் மகளுக்குத்தான் கூடுதலாக நாங்கள் உறவாட வேண்டி இருக்கிறது. நான் கூறினேன் வந்த காற்றலைக்கு வா வந்திருந்தில் அவருடன் பேசலாம் என்ற போது அவர் கொஞ்சம் மனம் அமைந்திருக்கின்றா போல் தெரிகின்றது. பார்ப்போம், இறைவன் விட்டு இது அவ கட்டி காத்து வளர்த்து 24-25 வருடத்தை எட்டி பிடிக்க வேண்டிய ஒரு ஸ்தாபனம், இதற்கு ஒரு இடையூறும் வரக்கூடாது என்பதுதான் அவருடைய ஆதங்கம். அவரது மூச்சு அவங்க இதுதான், வேறு எதை பற்றி கவலைப்பட மாட்டா.
1: சரி, இருக்கு ஒரு இது ஒரு தொண்டு தானே, அது அந்த வானொலியில் சேவைக்கு ஒரு மிகப்பெரிய தொண்டு தானே. இன்ன இடையூறுகளை எடுத்து சொல்ற மக்களுக்கு மகிழ்ச்சியை கூட்டு வரக்கூடிய ஒரு விஷயம், ஒரு முக்கியமான ஒரு ஊடகம் ரொம்ப ஒரு பயனுள்ள ஒரு விஷயம் தானே.
0: நிச்சயமாக, அதோடு நாங்கள் இவ்வளவு உறவுகளை சம்பாதித்திருக்கின்றோம். இதுவரை நாங்கள் சம்பாதித்தது உறவுகளைத்தான், நல்ல உறவுகளைத்தான். அதிலும் இந்திய நாட்டில் இருக்கின்ற தமிழ் நாட்டில் எங்கள் தொப்புள் கொடி உறவுகள் எவ்வளவோ பேர் எங்களோடு இணைந்து எங்களுக்கு ஆறுதலாக இருக்கின்றார்கள். அந்த நம்பிக்கை, அந்த மன ஆறுதல் எல்லாம் இருக்குது. ஏதாவது ஒன்றுனா ஒரு உறவோடு எடுத்து பேசும் பொழுது எங்கள் மனப்பாரம் குறையும், மனப்பாரம் குறையும். அப்படி இருக்கு,
1: கண்டிப்பா
0: நல்லது.
1: போது
0: பகிர்ந்து கொள்ளும் போது அதான் கூறினேன், சுமையை நிறுவரும் தலையிலே வைத்திருக்காமல் சுமையை இறக்கி வைக்கக்கூடிய சுமை தாங்கி ஒரு தரமான சுமை தாங்கியா இருக்க வேண்டும். முறிந்து விழுகிற சுமை தாங்கி, உடைந்து விழுகிற சுமாங்கி அல்ல, ஒரு ஸ்திரமான சுமை தாங்கி. அது ஒண்ணு நல்ல இது எங்கள் எங்களுக்கு நீங்கள் இருக்கின்றீர்கள். உங்களோடு நாங்கள் அப்படியே பழகிக் கொள்ளுகிறோம், உறவாடி எங்களுடைய குறைத்துக் கொள்ளுகிறோம். இப்பொழுது 15 பெட்டகத்தில் இருப்பான் பொக்கிசத்திலிருந்து 15 புதையல் பெட்டியை எடுத்துக்கொண்டு வந்து வைத்திருக்கின்றேன். 1-15 பெட்டிகள் இருக்கின்றது. அதிலே நீங்கள் ஒரு பெட்டி விரும்பின இலக்கம் உள்ள பெட்டியை திறந்து அதை படித்து அதில் என்ன பார்த்து என்ன கேட்டிருக்கென்று கூறினால் அப்படியே தொடர்ந்து செல்லட்டும் எங்களை நிகழ்ச்சி. அன்பு உறவு செல்வகுமாரும் அழைத்திருக்கார், மீண்டும் அழைப்பார் என்று எண்ணுகின்றேன். நல்லது. இப்பொழுது நேரம் 10:47 ஆகிவிட்டது உங்களுக்கு இரவு நேரம். எங்கே கொண்டு வாருங்கள், 1-15 பட்டி இருக்கு.
1: இரண்டாவது இலக்கம் பார்க்கலாம்.
0: இரண்டாவது இலக்கம் பார்க்க போகின்ற, ஆஹா எவ்வளவு பொருத்தமான பார்த்த பதமா அதற்கு இருக்கின்றது. நாங்கள் இப்பொழுது பேசியதிலேதான் அந்த பதம் இருக்கின்றது. 3 எழுத்துக்களை கொண்ட ஒரு பொருள் இதுதான் எங்களுக்கு. நான் பேசியதிலே மூலப்பொருளாக இருந்தது, 3 எழுத்துக்களால் ஆனது. இது நீங்கள் கூறியபடி சமுத்திரத்திலேதான் இது பயணம் செய்கிறது, கடல் ஆறு நதி அதுவல்லே பயணம் செய்யக்கூடிய ஒன்று. 3 எழுத்துக்களை கொண்டது
1: படகு,
0: அது படகோட ஒட்டித்தான் வருகின்றது. வேறு பதம் இருக்கின்றது என்னிடத்திலே,
1: ஓடம்.
0: வாழ்த்துக்கள், சிறப்பு. முதல் அடியிலே அடித்து விட்டீர்கள் சரியான பதத்தை. 2 புள்ளிகளை பெற்றுக்கொண்டு அமைதியான நதியினிலே ஓடும், ஓடம் இல்லையா, உங்களுக்கு 2 புள்ளிகள் வழங்கப்படுகின்றது. சிறப்பான பதிலை தந்தீர்கள். நாங்கள் பேசியதுக்கு ஏற்றவாறு அந்த பெட்டியை திறந்தீர்கள், அது வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: பொருத்தமாக
0: ஓடம் என்பது சரியான பதில், 3 எழுத்துக்களால் ஆனது. அதேவேளை அடுத்த பெட்டியை நீங்கள் திறக்கும் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது உங்களுக்கு. மூன்றாவது பார்க்க போகிறீர்கள். மூன்றாவதையும் பார்ப்போம். மூன்றாவது பதம் மூன்று எழுத்துக்களை கொண்டது. இது எல்லா வீடுகளிலும் இருக்கின்றது. இதை வைத்து பழமொழிகளும் இருக்கின்றது. நிறைவானதை வைத்து இதில் வைத்து மங்கள காரியங்கள் கூட செய்வார்கள். எல்லாத்துக்கும் உதவியான ஒரு விடயம். இது உபயோகிப்பார்கள் இந்த பொருளை. அநேகமாக இந்த மண்ணு முன்பு ஆக்கினார்கள். இப்பொழுது உலோகங்களிலே வருகின்றது, நெகிழியிலேயும் வருகின்றது. மூன்று எழுத்துக்களை கொண்டது.
1: தீபம்
0: தீபம் அல்ல, தீபம் அல்ல, தீபம் பொருந்தவில்லை. இன்னும் ஒரு தடவை யோசியுங்கள்.
1: அகல்
0: அல்ல, அல்ல, பொருத்தப்படவில்லை. நீங்கள் மீண்டும் வரலாம். இணைந்தமைக்கு நன்றி. ஆனாலும் முதலிலே வந்து இரண்டு புள்ளியை பெற்றுவிட்டீர்கள். வாழ்த்துக்கள். இதிலும் எல்லா வீடுகளிலும் இருக்கிற பொருள் மீண்டும் வந்து யோசித்துக் கொண்டு வாருங்கள். சரியா ஐயா? நன்றி. நன்றி. இணைந்தமைக்கு, எங்களோடு இணைந்து பேசியமைக்கு நன்றி. உங்களுக்கு வாழ்த்துக்கள். சிறப்பு. இது முன்னே தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சேவை. கதம்பத்திலே இணைந்திருக்கின்றோம். இப்பொழுது கதம்பத்திலே பொக்கிஷம், பொக்கிஷத்திலே வந்து மன்னிக்க வேண்டும் ஆனந்தன், நீங்கள் வரலாம், மீண்டும் வரலாம். ஒரு தடவை வாருங்கள் ஆனந்தன். நீங்கள் வினா ஒன்று தொடுத்து விட்டு போகலாம், வாருங்கள். குடம் சம்பந்தம் இல்ல. இப்ப நீங்க ஓடம் சொன்னீர்கள், ஓடத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வியை கேட்கலாம். முடிந்தால் வாருங்கள். நீங்க அடுத்த உறவையும் எதிர்பார்க்கிறேன். வாருங்கள். இது மொழியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபை. கதம்பத்திலே இருக்கின்றோம். ஒரு பாடல் ஒன்றை கேட்டோம், கேட்டுக்கொண்டு நீங்கள் வாருங்கள்.

0: ஆனந்தன் வந்திருக்கார். வணக்கம் ஆனந்தன். நீங்கள் அந்த புத்தகத்தில் வந்து பட்டியை திறந்து பதில் கூறுவீர்கள். ஓடம் என்ற பதில் தந்தீர்கள் அல்லவா? நீங்கள் ஓடம் சம்பந்தமாக ஒரு வினா தொடுத்து விட்டு போங்கள். உங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்கிறது. ஓடம் சம்பந்தமாக ஒரு வினா.
1: கே பி சுந்தரம்பாள் அவர்கள் ஒரு பாடல் படைப்பாங்க, அந்த பாடலை கொடுத்தா கூட போதுங்க. அந்த வார்த்தை ஒரு ஓடத்தை சம்பந்தப்பட்ட ஒரு பாடல் படைப்பாங்க.
0: அது என்ன பாடல்னு கேட்கிறீர்களா? அதான் கே பி சுந்தரம்பாள் அம்மா அவர்கள் பாடிய ஒரு பாடல், இல்ல ஊடம் சம்பந்தமாக ஒரு பாடல் பாடியிருக்கின்றார். அது எந்த பாடல் என்று கேட்டுவிட்டு செல்கின்றார் ஆனந்தன். வாழ்த்துக்கள் ஆனந்தன்.
1: நன்றி.
0: உங்கள் கேள்விக்கு பதில் வரும். எங்கே அன்பு உறவு எங்களுடைய மகானஜா வந்திருந்தார், மீண்டும் சென்று விட்டார், மீண்டும் அவர் வர வேண்டும், வந்துவிட்டார். வணக்கம் வணக்கம் மகான் அவர்களே.
2: வணக்கம் ஐயா, எப்படி இருக்கிறீர்கள்?
0: இரண்டு மூன்று நாட்கள் விலைத்து விட்டோம், நலமாக இருக்கின்றோம் ஐயா. நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
2: ஓம், நாங்கள் நலமாக இருக்கிறோம். நீங்கள் இப்போது வானொலியில் கூறியதை கேட்டுக்கொண்டிருந்தேன். மிகவும் ஒரு துயரகரமான செய்திகளை கூறிக்கொண்டிருந்தீர்கள். நான் அதை இடையிட்டுத்தான் வந்து கேட்டேன். கேட்டபோது கொஞ்சம் மனதுக்கு துன்பமாக இருந்தது. இருந்தாலும் நாங்கள் உங்களை துன்பப்படுத்த கூடாது, உங்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும். இது எல்லாம் இயற்கையின் சீற்றம். இது எப்படி நடக்கும், எப்போ வரும் என்றதை நாங்கள் ஒன்றும் இயறியாக சொல்ல முடியாது. நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காது என்பார் நடந்துவிடும். மனதை தளர விடாதீர்கள். எல்லா நிகழ்வுகளையும் நீங்கள் சந்தோஷமாயிருங்கள். மனதை ஒருநிலைப்படுத்துங்கள்.
0: நன்றி மகான் அவர்களே. இப்பொழுது நடந்த சம்பவம் அனைத்துமில்லை. உலகத்தில் நடக்கின்ற சம்பவங்களை பார்க்கும் பொழுது எங்களுக்கு நடந்த பழைய பல அந்த வடுக்களையும் மறக்க முடியாமல் இருக்கின்றது. உங்களுக்கு அங்கே பிரித்தானியாவிலேயும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது என்று கேள்விப்பட்டேன், அது உண்மையா?
2: வெள்ளங்கள் மூடி பாஞ்சதுதான். ஆனா இன்னும் மழை தொடர்கிறது, இன்னும் மழை பெய்து கொண்டிருந்தது. இப்பொழுது கொஞ்சம் குறைந்து விட்டது. மப்பும் மந்தாரமாக இருக்கிறது. இப்ப இருட்டாக நேரம் தானே, 6:25.
0: அதே நேரம் தான் அந்த மழை. இங்கேயும் அந்த மாலை நேரம் என்றவுடன் பலத்த மழை பொழிகின்றது. இடி முழக்கங்கள் போயிட்டு காற்று வீசி மரங்கள் எல்லாம் தன்பாடு ஆடி ஓடிச்சிருக்கு. எங்கள் நாடுகள் போல இஸ்திரமான தூண்களினால் நிறுத்தப்பட்ட வீடுகள் இல்லைத்தானே இங்கே. அதனால்தான் இது ஒரு மாற்றமான பருவகாலமாக இருக்கின்றது. பாருங்கள், இப்ப நடந்த வெள்ளப்பெருக்குகளை அந்த ஒலிக்காட்சிகளை பார்க்கும்பொழுது மிகவும் துடிப்பாக இருக்கின்றது. அதாவது உங்களுடைய ஐரோப்பிய மண்ணிலே சீனா நாட்டிலே நடந்த எல்லாம் போட்டு காட்டுகிறார்கள். அதை பார்க்கும் பொழுது மேலும் குழப்பமாக இருக்கின்றது. நீங்கள் சொன்ன
2: ஒலிம்பிக் நடக்கிற இடத்திலும் மழை பெய்யலாம் என்ற சாத்தியக்கூறுகள், காலநிலை அந்த ஒலிம்பிக்கை நடத்த முடியாமல் கொஞ்சம் பின்தள்ளி கொண்டு போகிற மாதிரி ஒரு நிகழ்வுகள் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அது இயற்கையின் சீற்றம்,
0: அது உண்மை. இவ்வளவு எத்தனை இடங்களிலே இந்த விடயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பெரிய கேளிக்கைகளெல்லாம் செய்ய முடியாத நிலையில் இருக்கின்றார்கள். நீங்கள் கூறியது போது நினைப்பதெல்லாம் நடக்கும் என்பார் நடக்காது, இது நடக்காது என்பார் நடந்து. இந்த கால பருவ காலத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது எந்த முடிவையும் நாங்கள் ஒரு நிகழ்ச்சிக்கோ அல்லது எந்த செயற்பாட்டுக்கும் நாங்கள் முன்னெடுக்க முடியாமல் இருக்கின்றோம்.
2: ஏனென்றால் அது இயற்கையாக வாரது இயற்கையாக வாரது நாங்கள் ஒன்றும் தடுக்க முடியாது. அது அந்த பருவநிலைக்கிட்ட மாறுதல் அடைந்து கொண்டு ஒவ்வொரு இந்த பூமி பந்துல என்னென்னவோ நிகழ்வுகள் எந்தெந்த இடங்கள்ல என்னென்ன நடக்குது என்று எங்களுக்கு தெரியாத மாதிரி இருக்கிறது. சில விடயங்களை ஊடகங்களோட அறிந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கு. சில இடங்கள்ல நிஜ அதிர்வு நடக்கிறது, புயல் நடக்கிறது, வெள்ளப்பெருக்கு நடக்கிறது, கடும் மழை அடித்து ஊத்துகிறது, வீடுகளில் வெள்ளங்கள்ல பாதிக்கப்படுகிறது, பல நிகழ்வுகள், கடும் வெப்பம் நடக்கிறது. வெப்பம் இலங்கையில இப்ப வெப்பம் வடபகுதியில சரியான கொளுத்தறி கொளுத்தி அறிகின்ற வெப்பமாக இருக்கிறது.
0: உயர்நிலையில இருக்கின்ற நோய் பெயர்கின்றது, மக்கள் நோய்வாய்ப்படுகின்றார்கள். இந்த நேரங்களில் என்ன செய்யலாம் என்று தெரியாது, நடக்கும் என்பார் நடக்காது. இயற்கை தான், இயற்கை அனர்த்தம் தான். இதற்கு முன்பும் வந்ததுதான். நாங்கள் இப்படி மாற்றமான ஒரு வித்தியாசமான முறையில் வந்து கொண்டிருக்கின்றது. அன்று ஒரு
2: செய்தியில் காலங்களாக எத்தனை துன்பத்தை மக்களுக்கு ஏற்படுத்தி செல்கிறது இல்லையா? உலகம் எங்கும் இந்த கொரோனா என்ற வைரஸ் வந்தும் அதோட பொருளாதாரம் மீண்டும் மக்களை வீட்டுக்குள்ள மன அழுத்தத்துக்கு உண்டாக வண்ணம் வீட்டுக்குள்ளே அடைபட்டு கிடக்கும் வண்ணம் வைத்திருந்தும் பொருளாதார ரீதியாக பல நாடுகளை மூழ முடியாத நிலை, தொழில் பேட்டைகளுக்கு இளைஞர்கள் செல்ல முடியாத நிலை, அப்படியான காலகட்டங்கள் எத்தனையோ உயிர்களுக்காக கொண்டு விட்டது. இன்னும் என்னென்ன நடக்கும் என்று சொல்ல முடியாத பக்குவம். இன்றும் இன்னும் தடுப்பூசிகளை தடுத்து போடுங்கள் என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இன்னும் என்னென்ன நடக்கும் என்று சொல்ல தெரியவில்லை.
0: இந்த வேளையில இன்னும் ஒரு செய்தி எனக்கு எட்டியது என்னவென்றால், இந்த மழை பெருமழை எங்கு பொழிகின்றதோ அந்த நிலப்பரப்பின் அருகே உள்ள நதிகள் பொங்கி எழுந்து சுனாமியை போன்ற கடல் போல் போன்ற ஒரு நிலையை உருவாக்கி அந்த நதியில இருக்க வெள்ளங்களும் மண்ணுக்குள்ளே பூமிக்கு வருகின்றது, நாட்டுக்குள்ளே வந்து சேருகின்றதாம். எந்தெங்கு பெருமழை பொழிகிறதோ அந்த நேரம் அதன் அருகே உள்ள நதி கொதித்தெழுந்து பொங்கி எழுந்து தண்ணீர் சேர்ந்து வருகின்றது என்று ஒரு செய்தி கிடைத்தது.
2: அப்படித்தான் இப்ப மகாராஷ்டிராவில கடும் புயலும் கடும் வெள்ளப்பெருக்கு நடந்து கொண்டிருக்கிறது.
0: அது உதாரணம் காட்டி ஒரு நாட்டிலே ஒரு வருடம் முழுவதும் பெய்கின்ற மழை ஒரு சில மணி நேரத்தில் அப்படியே கொட்டியதா மகாராஷ்டிராவிலே வாங்க முடியாத. எந்தெந்த என்ன பூகம்பம் படிக்கும், என்ன அனர்த்தம் நடக்கும் என்று கூற முடியாது. அது எந்த வளர்ந்த நாடாக சரி பின்தங்கிய நாடு இல்லை, நிலப்பரப்பிலே நடக்கின்ற அனர்த்தங்கள் ஏகப்பட்ட அனர்த்தங்கள் வந்து கொண்டிருக்கிறது மாறி மாறி.
2: ஓமோம். அந்த வகையில நீங்களும் உங்களுடைய மகளும் பல உளைச்சலுக்குள்ளாகி இருக்கிறது மக்களுக்கு கேட்டுக்கொண்டிருக்கும் ஒரு மன ஆனந்தம். என்ன நடக்கிறது? நீங்கள் தூரத்தில் இருக்கிறீர்கள், நாங்கள் பக்கத்திலேயே. நாங்களும் வானொலி மூலமாகத்தான் இதை
0: பேச
2: முடியாக இருக்கிறது.
0: அதனால் தான் நான் கூறுகிறேன், இது சுமைகளை இறக்கி வைப்பதற்கு இறைவன் தந்த வழி இந்த வானொலி மூலம் கிடைத்த நன்கு உறவுகளோடு கலந்து பரிமாறிக்கொள்ளுகின்றோம். உங்களுடைய ஆறுதலுக்கு நன்றி.
2: சொல்லி அழுதால் தீர்ந்துவிடும் சொல்லத்தாலே இருக்கிறது.
0: அவர்கள் காட்டிய வழிகளெல்லாம் சரியான வழிகளைத்தான் காட்டி சென்றிருக்கின்றார்கள், கூறியிருக்கின்றார்கள். நாங்கள் தான் அதை கடைபிடிப்பதுவோ. ஆனால் அப்படி இருந்தும் இந்த அனர்த்தங்களுக்கு என்ன செய்ய போகின்றது இந்த உலகம்? நாங்கள் மட்டுமில்ல, நாங்கள் ஒரு உயிர்கள் மட்டும், உலகம் என்ன பதில் கூற இருக்கின்றது, எதை எதிர்பார்க்கின்றது, எதை நோக்குகின்றது, எங்கே போக போகின்றது ஒரு கேள்வி பறந்துவிட்டது. பார்ப்போம். இப்பொழுது காட்டலையில வந்து ஆனந்தனும் ஆறுதல் கூறியதோடு அல்லாமல் அவர் வந்து ஒரு பட்டியை திறந்து பதில் கூறிவிட்டு ஒரு கேள்வியை தொடுத்திருக்கின்றார். ஓடம் என்ற பதிலை அவர் கூறிவிட்டு ஓடம் என்ற பதில் வரக்கூடியதாக ஒரு பாடல் இருக்கிறதாம். கே பி சுந்தராம்பாள் அம்மா அவர்களால் பாடப்பட்ட பாடலே ஓடம் என்ற வரி வருகிறது. எந்த பாடல் என்று கேட்டுவிட்டு சென்றிருக்கின்றார். உங்களுக்கு தெரிந்தால் கூறுங்கள்.
2: ஓடம் நதியிலே
0: கே பி சுந்தராம்பாள் அம்மா பாடிய பாடல்
2: தெரியவில்லை, யாராவது கொண்டு வருவார்கள் என்று பார்க்கிறேன்.
0: உங்களுக்கு தெரியும்,
2: ஞாபகத்தில் வருவில்லை,
0: உங்களுக்கு தெரியும் அந்த பாடல் ஞாபகத்துக்கு வருது. இப்பொழுது நீங்கள் ஒரு பெட்டியை திறக்கலாம் பாருங்கள்.
2: என்னும் ஓடம்
0: வாழ்க்கைக்கு கெட்டிக்காரன் கெட்டிக்காரன் புள்ளியை பெற்றுக் கொண்டார். வாழ்க்கை என்னும் ஓடம், இந்த வாழ்க்கை என்னும் ஓடம் வழங்குகின்ற பாடம் மாநிலரும் வாழ்க்கை என்ன அந்த பாடல் தான் அவர் பாடி. ஆனந்தன் அது சரியாக இருக்கும் என்று எண்ணுகின்றேன். நல்லதொரு வினாவை தொடுத்திருந்தார். அதற்குரிய பதிலை அன்பாக எங்கள் மகான் ஐயா வந்து கூறிவிட்டார். வாழ்த்துக்கள் மகான் உங்களுக்கு. இப்பொழுது நீங்கள் ஒரு பெட்டியை திறக்கலாம். என்ன இலக்கம் வேண்டும்?
2: பெட்டி ஒன்பது.
0: பெட்டி ஒன்பது, ஒன்பதாவது இலக்கப்பட்டியை திறக்கப்படும். ஆஹா ஆஹா, இங்கே பார்ப்போம். ஒன்பதாவது இலக்கப்பட்டி வருகின்றது. சிறப்பான பதிலை அதற்கு தந்திருக்கு இருக்கின்றது. ஆனால் அதற்கு முன்பு இன்னும் ஒரு கேள்வி அங்கே இருக்கின்றது ஐயா. ஆனந்தன் திறந்து விட்டார் ஒரு மூன்றாவது இலக்க பெட்டி. அந்த பெட்டிக்குள்ளே மூன்று எழுத்துக்களால் ஆன ஒரு பொருள், ஒரு பதம், அது வந்து மண்ணினாலே செய்யப்பட்டிருக்கலாம், பிளாஸ்டிக்காலே செய்யப்பட்டிருக்கலாம், மரத்தாலே செய்யப்பட்டிருக்கலாம், லோகங்களாலே செய்யப்பட்டா எல்லோருக்கும் உதவக்கூடியது, எல்லா இடங்களிலும் உபயோகிக்கக்கூடிய ஒன்று. அதை நிறைவாக வைத்திருக்கும் பொழுது அதை நிறைவாக இருப்பதை பார்த்து மக்களையும் இப்படிப்பட்டது என்று கூறுவார்கள். மூன்று எழுத்தை கொண்டது. இப்பொழுது நீங்கள் திறந்த பதம், நீங்கள் வந்து 9வது இலக்கப்பட்டியை கேட்டீர்கள் அப்படித்தானே? 9வது இலக்கத்திலே இருக்கிறது, அதுவும் ஒரு நல்லதோர் பதம், 4 எழுத்துக்களை கொண்ட பதம். இது இதை அனுபவிக்கும் பொழுது மிகவும் உற்சாகமாக இருக்கும். உங்கள் மேனியை தழுவி கொண்டு போவது எதுவாக இருக்கும்?
2: தென்றல்.
0: வாழ்த்துக்கள், சிறப்பு. தென்றல் என்ற சரியான பதிலை தந்தீர்கள். உங்களுக்கு 2 புள்ளிகள் மேலும் வழங்கப்படுகின்றது. அந்த 3 எழுத்து பதம் கண்டுபிடித்தீர்களா?
2: அதே எனக்கு சரியான
0: மீண்டும் கூறுவேன். 3 எழுத்துக்களை கொண்டது. இது எல்லா வீடுகளிலும் இருக்கின்றது. இதை மண்ணினாலும் செய்திருக்கின்றார்கள், மரத்தினால் செய்திருக்கின்றார்கள், உலோகங்களினால் செய்திருக்கின்றார்கள். இது நிறைவாக இருப்பதை பார்த்தால் அதை போல மக்களிலும் சிலர் இருக்கின்றார்கள் என்று உதாரணம் கூறிக்கொள்ளுவார்கள். இந்த பொருளை வைத்து இது எதுவாக இருக்கலாம்? 3 எழுத்துக்களை கொண்டது.
2: உணவு பொருள் அல்ல.
0: அல்ல, இது வந்து ஒரு பொருள், ஒரு பாத்திரம் என்றும் கூறலாம். ஒரு பாத்திரம் என்றும் கூறலாம். உபயோகப்படுத்தப்படுவது. இதை வைத்து பல பாடல்கள் இருக்கின்றது.
2: சட்டியா
0: அல்ல, கொஞ்சம் மாற்ற வேண்டும். அங்கேதான் இருக்கின்றது இந்த பொருள், அந்த பகுதியிலே உபயோகிக்கப்படுகிறது. ஆனால் இது மங்கள காரியங்களுக்கும் கொண்டு செல்லப்படும் இந்த பொருளை. எந்த இந்து காரியங்கள் நடக்கும் பொழுது இது முக்கியமாக தேவைப்படுகிறது.
2: 3 எழுத்து.
0: ஆமாம்,
2: 3 எழுத்து மங்கள காரியங்களுக்கு. கும்பம் அல்ல, நிறைய குடம் அல்ல.
0: நெருங்க விட்டீர்கள், அதுக்குள்ளே நிற்கிறீர்கள்.
2: குடம் என்று சொல்ல,
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். குடம், குடம் என்ற சிறப்பான பதில் ஐயா, சரியான பதில் குடம். ஏனென்றால் அது மரத்தாலே மண்ணாலே எல்லாம் செய்யப்படுகின்றது. முக்கியமாக வீட்டிலே உபயோகப்படுத்தும் நன்மை தீமை எல்லாவற்றிற்கும் அதை கொண்டு செல்கின்றோம். நிறை குடம் வைப்பதற்காக உதவுகின்றது. இந்த குடம் நிறைந்திருப்பதை பார்த்து நிறை குடம் என்று கூறுவோம். இதே போல மக்களில் அவன் ஒரு நிறை குடம் அப்பா என்று கூட கூறுவார்கள் இல்லையா? நல்லது, வாழ்த்துக்கள் ஐயா, சிறப்பான பதிலை
2: தந்தீங்க.
0: குடம் அல்லது தென்றல் என்ற வைத்து ஒரு மினா ஒன்று கேட்டுவிட்டு செல்லலாம்.
2: தென்றலை
0: பற்றி அல்லது குடத்தை பற்றி ஒரு வினா ஒன்று தாருங்கள். மற்றவர்கள் வந்து பதில் ஒரு புள்ளிப்படுவார்கள்.
2: கொஞ்சம் யோசித்து விட்டு
0: வரேன். பாருங்கள், நட்டமில்லை, பாருங்கள்.
2: நன்றி, நன்றி,
0: நன்றி. வாழ்த்துக்கள். எங்கே அன்பு மகனே செல்வகுமார் அழைத்திருந்தீர்கள், வர வேண்டும். இது முன்னிலை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. நாங்கள் 17 பாகை செல்சியஸில் இருக்கின்றோம். சில சத்தங்கள் வந்து கொண்டிருக்கலாம், அந்த ஒளிகளை தாங்கி பொறுமை காத்துக் கொள்ளுங்கள். வானொலியில் எங்கள் வேலை நடக்கின்ற வகையால் சத்தங்கள் வருகின்றது. எங்கே ஓடி வர வேண்டும் செல்வகுமார், இங்கே வந்துவிட்டது. 2-3 பெட்டிகள் திறந்தாய்விட்டது. ஓடம் வந்தது, அதற்கான வினாவுக்கான பதில் வந்தது, அதன் பின்பு தென்றல் வந்தது, வந்துவிட்டார். வணக்கம், வணக்கம் மகனே செல்வகுமார், எம் ஆர் செல்வகுமார்.
2: வணக்கம்
0: வணக்கம்
2: வணக்கம்.
0: நல்ல இருக்கணும் ஐயா, நீங்கள் நல்லமா இருக்கின்றீர்களா? நல்லது, நல்லது. இது வாழ்க்கை ஐயா.
2: நாங்கெல்லாம் இருக்கோம், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றோம். ஏதோ பக்கத்துல இருந்தோம்னா நாங்கெல்லாம் உறுதுணையா வந்து வந்துருவோம்.
0: இப்பொழுது நீங்கள்
2: ஒண்ணுமே வார்த்தையால் மட்டும்தான் நம்ம பேச முடியுது.
0: அதே பெரிய பாக்கியம் தானே எங்களுக்கு, மன ஆறுதல் அளிப்பதை விட உண்மையான உள்ளத்தோடு உண்மையான
2: கூட எங்களால ஒரு
3: நன்மையும் செய்ய
0: முடியலையே. எல்லாவற்றையும் விட பெரிய நன்மை இப்பொழுது மகான் ஐயா ஆனந்தன் ஐயா நீங்கள் வந்து பேசியது என்ன ஆறுதல், அதுதான் ஐயா முக்கியம். ஆயிரம் அழகான முகங்களை விட ஒரு அன்பான இதயம் போதும் ஐயா, அதுதான் சந்தோஷத்தை தரும் இல்லையா. ஆறுதல் கூறியமைக்கு நன்றி.
3: நிச்சயமா இறைவன், இறைவன் வந்து எந்த காலத்திலையும் விடமாட்டா இருப்பா. அவர் உறுதுணையா இருந்து உங்களுக்கு கூடவே துணையா இருப்பா இருப்பான்.
0: அவர் தானே படைத்தான், அதனால் தானே கூறுகின்றோம் படைத்தவன் படியளப்பான் என்று ஒரு பழமொழி உண்டுதானே. அந்த நம்பிக்கையோடும் வாழ்வோம், எல்லோரும் எல்லோரும் வாழ்வோம். அந்த நம்பிக்கை இதுவும் கலந்து போகும் சரியா. நல்லது. எப்படி இருக்கின்றார் பேர குழந்தைகள், தூங்கி விட்டார்களா? பொக்கசத்தில் இணைந்திருக்கும் வேளையில ஒரு பெட்டி ஒன்றை திறக்கலாம். என்ன இலக்கம் பெட்டி உங்களுக்கு தேவை?
3: எனக்கு ஆறாம் நம்பர் தான்.
0: ஆறாவது இலக்கம் தேவையா? அது எல்லோருக்கும் தேவைதான். இங்கே பார்ப்போம், ஆறாவது இலக்கத்துக்குள்ளே இருக்கிற பதம் நீங்கள் கூறினீர்கள். இதை தேடித்தான் எல்லோரும் அலைகின்றார்கள். இது கிடைத்தவுடன் தான் தலைவருக்கு தெரியாமல் ஓடுகின்றார்கள். இது கிடைத்தவுடன் தான் பணிவை மறக்கின்றார்கள். மீண்டும் எழுத்துக்களை கொண்ட செல்லு பதம்
3: பணமாதா?
0: அல்ல அல்ல,
3: பணம் பொருள் இல்லைங்களா?
0: இல்லை. அவருடைய பாடலிலே இருக்கின்றது அந்த மூன்றெழுத்து சொல், இந்த பாடலே இருக்கின்றது. மூன்றெழுத்தில் மூச்சிருக்கும் என்பதற்குள்ளே இந்த பதம் வருகின்றது. நான் கூறிய தரவுகளையும் அது நிறுவி சொல்லுகின்றது. உங்களும் அவருடைய வினா ஒன்று கேட்டிருந்தாரு, ஒரு கேள்வி ஒன்று சென்று விட்டார், கேட்காமல் சென்று விட்டார். சரி, இப்ப நீங்கள் சிந்திச்சு பாருங்க.
3: நான் ஒரு வினா கேட்டிருப்பேன்.
0: பதவி நீங்களே எது கூறவில்லை, கருத்து
3: கூறவில்லை.
0: இது வந்தால் பணிவு வர வேண்டும். அல்ல அல்ல, அங்கே வரைந்தது அந்த திரைப்படத்து பாடல்
3: பதவி. பதவி
0: பதவி
3: வரும்போது
0: சிறப்பு சிறப்பு
3: சிறப்பு கட்டி நடந்தாலும் கையை பிடிச்சி கூட்டிகிட்டே போறீங்க பாருங்க.
0: உடனே வந்தது பணம் தான், எல்லோருடைய மனதிலும் பணம் தான் இருக்கிறது செல்வகுமார். ஆனால் பதிலை கூறியபடியே உங்களுக்கு புள்ளி வழங்கப்படுகிறது. வாழ்த்துக்கள். இப்பொழுது நீங்கள் பதவியை வைத்து ஒரு கேள்வி கேளுங்கள், ஒரு வினா ஒன்று தொடுத்து விடுங்கள். சிந்தித்து விட்டு
3: வாருங்க. இது இன்னொரு பாட்டோட இடைவெளி ஒன்னு சொல்லிட்டு போறப்ப அந்த பாட்டு யாரு சொல்றாங்க?
0: இல்ல இல்ல,
3: ஆனந்தன் ஐயா சொன்ன.
0: இல்ல இல்ல,
3: அது இல்லையாப்பா.
0: இந்த பதம் வரக்கூடிய பதவி என்ற பதில் வரக்கூடிய பதவி என்றதோடு சேர்ந்து வரக்கூடிய பொருள் அடங்கிய ஒரு கேள்வி. அதுவும் பாடலாயும் இருக்கலாம். அவர் கேட்டது போல செல்வகுமார்.
3: சரிங்கப்பா, பதவியினால் கிடைக்கும் நன்மை என்ன அப்படின்னு ஒரு வினா சொல்லுவாங்கப்பா.
0: பதவியினால் கிடைக்கும் நன்மை என்ன என்ற பதிலை தந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். அந்த பாடலுக்கு என்ன வருது? நன்றி நன்றி நன்றி நன்றி
3: நன்றி.
0: வணக்கம் வணக்கம் மகான் ஐயா அவர்களே, வணக்கம் வணக்கம். தர்மபுரி ராஜ்குமார் அடித்தீர்கள். இப்ப செல்வகுமார் கேட்டு விட்டு செல்கின்றார் ஒரு வினாவினை, பதவியினால் அடையும் நன்மைகள் என்ன? பல நன்மைகள் உண்டா அல்லது நன்மைகள் இல்லையா? நீங்கள் வந்து பதில் கூறலாம். எங்கே ஓடி வாருங்கள். ராஜ்குமார் நீங்கள் அழைத்தீர்கள், மகான் நீங்கள் அழைத்தீர்கள், வர வேண்டும் மீண்டும் ஓடி வாருங்கள். இம்மன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் சேவையில் அணிந்து கதம்பம் புதையல் பொக்கிஷம் பாடிக்கொண்டிருக்கின்றோம். பாடலை கேட்போம்.

0: ராஜ்குமார் வந்துவிட்டார். வணக்கம் ராஜ்குமார். ராஜ்குமார் வணக்கம். ஐயா உங்களோட இணைப்பு எனக்கு வரவில்லையே ராஜ்குமார், என்ன நடந்தது? வணக்கம் வணக்கம் ராஜ்குமார்.
1: ஐயா வணக்கம் வணக்கம். நலமாங்க ஐயா, ரொம்ப கஷ்டமா இருந்தது.
0: சொல்லி ஆறுனால் சொல்லக்கூடியவர்கள் கேட்டால் அவர்கள் வந்து எங்களுக்கு பதில் ஆறுதல் தரும் பொழுது மேலும் அது சுகமாக இருக்கும். மனதுக்குள்ளே
1: வைக்காமங்க, இதுவும் கடந்து போகுங்க. கவலைப்படாதீங்க.
0: நன்றி நன்றி நன்றி. உங்களுக்கு சிறப்பு அதான் உள்ளதை நாங்கள் வெளியே கொண்டு வந்து தருவதற்கு ஒரு சுமை தாங்கி போன்று நீங்கள் எல்லோரும் இருக்கும் பொழுது, அதனால் அப்படியே நான் கூறினாலும் எனக்கு மன ஆறுதல் அடைந்திருக்கின்றது. அது மனதுக்கு
1: மனசுல போட்டு உழைக்க கூடாதுங்க. நன்றிங்க நன்றிங்க
0: நன்றி.
1: சரியான தீர்வு.
0: இப்பொழுது ஒரு வினா ஒன்றிருக்கின்றது. அந்த வினாவை சொல்கின்றார் செல்குமார். பதவியினால் கிடைக்கும் நன்மைகள் என்ன?
1: புகழ்,
0: புகழ்,
1: செல்வாக்கு.
0: வாழ்த்துக்கள். நல்ல பதிலை தந்தீர்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இப்பொழுது நீங்கள் ஒரு பெட்டியை திறக்கலாம். திறந்த பெட்டிகள் அத்தனையும் முன்னால் சென்று விட்டன. எங்கே கொண்டு
1: வாருங்கள்.
0: ஒரு பெட்டியை திறவுங்கள்.
1: ஐந்து,
0: ஐந்தாவது இலக்கப்பட்டி. நல்லதோர் இலக்கம் போல் தெரிகின்றது. இங்கே பார்ப்போம். சிறிய பெட்டியாக இருக்கின்றது. சொல் சிறிய சொல்லாகத்தான் இருக்கின்றது. இரண்டு எழுத்துக்களை கொண்ட சொல். இது ஒரு மங்களமான நேரத்திலும் அமங்கலமான நேரத்திலும் உதவக்கூடிய ஒரு பொருள். இந்த பொருளும் குறிக்கின்ற இந்த பெயர் இரண்டு எழுத்துக்களை கொண்டது. ஆனால் இது ஒரு பருவ காலத்தையும் குறிக்கின்றது. எங்கள் காலங்களில் உள்ள பருவ காலத்தையும் குறிக்கும். இரண்டு எழுத்துக்களை கொண்டது. இது மலர்களினாலேயும் ஆக்கப்பட்டிருக்கின்றது. முத்துக்களினாலே பல உபகரணங்களால் ஆக்கப்பட்ட ஒரு பொருள். ஆனால் நான் குறிப்பிட்ட இந்த இரண்டு எழுத்து பொருள் மங்களம் அமங்கலம் எல்லாவற்றுக்கும் பாவிக்கக்கூடிய பதம். அந்த பதம் ஒரு பருவ காலத்தையும் குறிக்கின்றது.
1: மாலை,
0: மாலை சிறப்பு. மாலை நேரத்தையும் குறிக்கின்றது. மாலை என்ற சரியான பதிலை பெட்டியை திறந்து உடனடியாக கூறியவர்கள் வேறு கதையில்லாத இரண்டு புள்ளிகள் உடனே வழங்கி விடுகிறேன் ஐயா.
1: பதிலுக்கு
0: ஒரு புள்ளி. இப்பொழுது சரி, இப்பொழுது நீங்கள் மாலை சம்பந்தமாக ஒரு வினாவை தொடுத்து விட்டு செல்லலாம். மாலை அது நேரமாக இருக்கலாம், அல்லது மாலை இந்த களத்துக்கு போற மாலையா இருக்கு, அது அது சம்பந்தமாக ஒரு கேள்வி வந்து தொடுங்க.
1: மாலை மாலையில் ஆரம்பிக்கும் பாடல் வரிகள் ஏதாவது ஒன்று.
0: அப்படியா, மாலை என்று ஆரம்பிக்கும் ஏதாவது ஒரு பாடல் கூறலாம்.
1: பாடல்
0: நல்லது.
1: ஆமா
0: நல்லதுனா மீண்டும் பாருங்கள். வாழ்த்துக்கள். இங்கே அதற்கு பதிலாக
1: கொண்டோம்.
0: ராஜ்குமார் அவர்கள் வந்து இணைந்து புள்ளியையும் பெற்றுவிட்டு பெட்டியை திறந்து அதை உடனே பதிலும் சொல்லிவிட்டு அது சம்பந்தமாக மாலை என்ற பதில் வந்த வேளையிலே மாலை என்று ஆரம்பிக்கும் ஒரு பாடல் யார் வந்து கூற போன்றீர்கள்? வேகம் விவேகம் புத்திசாலிகள் உடனே வந்தால் புள்ளி கிடைக்கும். மாலை என்று ஆரம்பிக்கும் பாடல் ஏதாவது ஒன்று கொடுங்கள். ஆரம்பம் மாலை என்று இருக்க வேண்டும். எங்கே ஓடி வர வேண்டும்? இது மூன்று தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் சேவை. செல்வகுமாருக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். ஓடி வரப்போகின்றார்.

0: பங்குவிட்டார் மணபையிலிருந்து ராமன் கவிஞர் அவர்கள். வணக்கம் ராமன் கவிஞர் அவர்களே. வணக்கம்
1: ஐயா. வணக்கம் ஐயா, அனமா இருக்கீங்களா ஐயா?
0: நலமாக இருக்கின்றேன். சரியான பதிலை கொண்டு ஓடி வந்து விட்டீர் போல் இருக்கின்றது. என்ன பதில் ஐயா?
1: இல்ல ஐயா, இல்ல ஐயா, நான் நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். கேட்டு மன வந்துடும் ஐயா. இயற்கை சீற்றத்துக்கு என்னதான் பண்ண முடியும்? நம்ம
0: ஒன்றுமே பண்ண முடியாது. எதையும் தாங்கும் இதயம் வேண்டும். சொல்லி ஆறுவதற்கு நல்ல மனம் வேண்டும். அது என்னிடம்தான் ஆயிரக்கணக்கான மனங்கள் நீங்கள் இருக்கின்றீர்களே, அதெல்லாம் எங்க மனதில் இருக்கிறது வெளியே கொட்டி விட வேண்டும். அதன் பின்பு துன்பம் இருக்காது.
1: ஆறுதல் சொல்றது
0: அதுதான்
1: நிம்மதியும் கூட.
0: நிம்மதியும் கூட. இப்பொழுது ராஜ்குமார் வந்து ஒரு பதிலை கேட்டுவிட்டு ஒரு வினாவை தொடர்ந்து இனிமையான நல்ல இலகுவான பதில். மாலை என்று ஆரம்பிக்கும் ஒரு பாடல், எந்த பாடலாக இருந்தாலும் ஒரு பாடல் கூற வேண்டும். கூறினால் உங்களுக்கு ஒரு புள்ளி கிடைக்கும்.
1: மாலை பொழுதின் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி. அந்த பாட்டியா?
0: சரியான பதிலை கூறியதற்கும் அதை பாடி காட்டியதற்கும் உடனே கூறியதற்கும் டபுள் ஓகே சொல்லி உங்களுக்கு புள்ளி உடனே வழங்கப்படுகிறது. இதுக்கு ராஜ்குமார் வந்துதான் தருவலை சொல்ல தேவையில்லை இல்லையா? சரி, இப்பொழுது நீங்கள் ஒரு ஒரு பெட்டியை திரவங்களில் எந்த இலக்க பெட்டி உங்களுக்கு வேண்டும்?
1: நம்பர் 10.
0: இலக்கம் 10 பெட்டி. ஆஹா, நல்லது வருகின்றது போல் தெரிகின்றது. இலக்கம் 10 பெட்டிக்குள்ளே இருக்கின்றது. 5 எழுத்துக்கள் கொண்ட ஒரு பதம். இது இல்லாமல் நாங்கள் யாரும் இல்லை ஐயா. எப்பொழுது செய்து கொண்டே குழந்தையிலிருந்து இறக்கும் வரையும் நாங்கள் செய்வது எல்லாம் இதுதான். ஆனால் அதுவே சில துறையை வகுத்து மிதமிஞ்சி வந்து பெரிய மேடைகளை எல்லாம் செய்கிறார்கள் தான். எது செய்தாலும் இது இல்லாமல் வெளியே கருத்து புலன்பட மாட்டாது. இது இல்லாமல் எதையும் நாங்கள் கூற முடியாது. 5 எழுத்துக்களை கொண்டது. 5 எழுத்துக்களை கொண்டது.
1: எழுத்துக்களை கொண்டது.
0: இது இல்லாமல், இது இல்லாமல் எதுவும் இல்லை ஐயா. ஒரு விடயத்தை நாங்கள் விளங்கப்படுத்த வேண்டாலும் இப்படித்தான் விளங்கப்படுத்த வேண்டும். ஒரு மேடையிலே வந்தவர் செய்திருந்தாலும் அவருடைய இந்த செய்தியினால்தான் நாங்கள் புரிந்து கொள்கிறோம் கருத்துக்களை. 5 எழுத்துக்களை கொண்டது. உடனே சொன்னால் 2 புள்ளி. சுட சுட
1: கருத்துக்களை சொல்வது வந்து
0: எந்த கருத்துக்களையும் வெளிப்படுத்துவது இது வேண்டும் ஐயா.
1: புரிய மாட்டேங்க, வருது யோசிக்கிற மாதிரி.
0: இது இல்லாமல் கூறினால் அது நன்றாக புரியாது, மற்ற சுவையாக இருக்காது. இதோடுதான் சொல்ல வேண்டும், இதோடுதான் செய்ய வேண்டும். அதை
1: யோசிக்கிற மாதிரி இருக்கியா?
0: உங்களுக்கு தெரியும் ஐயா, உங்களுக்கு தெரியும். இதை வைத்து சில பாடல்கள் வந்திருக்கின்றது. ஒரு
1: இடத்துல
0: இருக்கின்றது ஐயா. எப்படி நீங்கள் பேசுவீர்கள் மற்றவர்களோட? ஒரு விடயத்தை வெளிப்படுத்துவீர்கள், அதை கூறும் பொழுது எப்படி கூறுவீர்கள்? ஒரு திரைப்படத்தில் ஒரு பாடல் இருக்கின்றது, சுந்தரி ஆடுகிறாள் என்றெல்லாம் வரும்.
1: ஆமா
0: ஆமா, என்ன மாதிரி இருக்கும்? யார் அந்த சுந்தரி? இவ்வளவு தூரம் ஒத்தாசை புரிகின்றேன். விட்டீர்கள், சிந்தித்து வாருங்கள். அன்பு வாமன் அவர்களே, வணக்கம். மகான் வந்து விட்டார், வாருங்கள் மகான். வணக்கம் மகான். மகான் வந்துவிட்டு சென்று விட்டீர்கள். இது முக்கியமான ஒரு கேள்வி கேட்டுவிட்டு சென்று பெட்டியை திறந்து விட்டார். அதற்குள்ளே 5 எழுத்துக்களே வந்த பதம் எது என்று கேட்கின்றேன். இது இல்லாமல் நாங்கள் எதுவுமே கூற முடியாது. ஏன், எல்லா மிருக ஜாதிகளிலும் அது இருக்கின்றது. ஒன்றை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் இது தேவை மக்களுக்கு. வந்து விட்டார், சொல்லுங்கள் ஐயா.
1: ஐயா, கருத்து
0: கருத்து என்று வராது. அந்த கருத்தை தெரியாது. அந்த கருத்தை வெளிப்படுத்துவதற்கு நாங்கள் எப்படி பேச வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், மேடையில் என்ன செய்யும் பொழுது அல்லது என்ன எதை செய்தாலும் இது வேண்டும். ஏன் மிருகங்கள் கூட முகத்து குளித்து அப்படி ஓடுவதற்கு கூட அதெல்லாம் இருக்குல்ல. அதுக்கு பதில்
2: திரும்ப சொல்லும்
0: இந்த படம் ஐந்து எழுத்துக்களை கொண்டது. நாங்கள் ஒரு செயலை செய்யும் பொழுது அல்லது மேடையில் இருந்து ஒருவர் பேசும் பொழுதோ ஆடும் பொழுதோ நடிக்கும் பொழுதோ என்னவோ இது இல்லாமல் செய்தால் அவர்கள் என்ன கூறுகிறார்கள் எங்களால் கூற முடியாது. அப்ப எதை செய்தால் இவர் நான்கு எழுத்துக்களை கொண்ட படம் அதை செய்வதற்கு இப்படி கூறுவார்கள். மன்னிக்க வேண்டும், ஐந்து எழுத்துக்களை கொண்டது. குழம்பி விட்டேன் நானும்.
2: ஒலிபரிச்சியா?
0: அது அல்ல, எங்களால் செய்யப்படுகிற ஒரு விடயம். நாங்கள் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கும் பொழுது கூட அதை இல்லாமல் பேசினால் உங்களுக்கு புரியாது. இப்ப நாங்கள் நேரே பார்க்கவில்லை, குரல் வழியாக பேசுகிறோம். நாங்கள் நேரே பேசும் பொழுது ஒரு விடயத்தை கூறும் பொழுது உங்களுக்கு அல்லது நீங்கள் எனக்கு ஒரு விடயத்தை கூறும் பொழுது இது இல்லாமல் நீங்கள் செய்ய காட்ட முடியாது அந்த விடயத்தை. இது ஒரு இலகுவான பதில், சுத்தி வளைப்பான தரவுகள், நேரடியாக ஒரு தரவு.
2: முயற்சி
0: இல்லை மேடையிலே. சரி, மேடையிலே வந்து ஒரு விடயத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் எது வேண்டும் எங்களுக்கு முக்கியம்?
2: துணிச்சல்?
0: அது அல்ல, அதுவும் அல்ல. அந்த நீங்கள் கூறுங்கள். பாடல் இருக்கின்றன, ஒரு பாடலில் முதல் சொல்லாக அவர்களது சுந்தரி ஆடுகிறாள் என்று வரும் அந்த பாடல். பல
2: பாடல்கள்
0: சுந்தரி ஆடுகிறாள் என்று அந்த பாடல் முதல் சொல் அந்த சொல்லை சேர்த்து இந்த சொல்லோடு வந்து சுந்தரி ஆடுகிறாள் என்று வரும்.
2: அபிநய சுந்தரியா?
0: வாழ்த்துக்கள் ஐயா, சிறப்பையா, சிறப்பாளர். அது இல்லாமல் எப்படி ஐயா நாங்கள் இதை வெளிப்படுத்துவது இல்லையா? அபிநய சுந்தரி ஆடுகிறாள். அபிநயம் இல்லாமல் எதையும் கூற முடியும். ஆடு மாடுகள் கூட மிகுந்து ஓடும் பொழுது, கோபம் வரும்பொழுது, பசி வரும்பொழுது அபிநயத்தை காட்டுகின்றது. அபிநயம் என்பது என்ன? நடன சுந்தரி ஆடுகிறது மட்டும்தான் அபிநயம் அல்ல. நாங்கள் பேசும் போது ஒருவருக்கு ஒரு விடயத்தை எடுத்து சொல்லும் போது அபிநயம் இல்லாமல் சொல்லுவோம். பாடி லாங்குவேஜ் என்று அது உடம்பாலே அதை காட்டுவதை ஐயா. பாடி லாங்குவேஜ் என்ன? வாழ்த்துக்கள், சிறப்புகள். இப்பொழுது நீங்கள் ஒரு பெட்டியை திறக்கலாம்.
2: பெட்டி ஏழாம் நம்பர்,
0: ஏழாவது இலக்க பெட்டி. ஆஹா ஆஹா, இங்கே பார்ப்போம். ஏழாவது இலக்க பெட்டியை திறந்தால் அதனுள்ளே இருக்கின்றது ஐந்து ஆறு எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம். ஆம், ஆறு ஏழாவது இலக்க பெட்டிக்குள்ளே இருப்பது ஆறு இலக்க எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம். இது வீதிகளிலே தெரியும், வீதிகளிலே தோன்றுவது, பெருந்தெருக்களிலே அநேகமாக தோன்றும். இது மின்சாரத்தோடு சம்பந்தப்பட்டது.
2: மின்சாரத்தோடு சம்பந்தப்பட்டது. மின்கம்பமா?
0: வாழ்த்துக்கள், சிறப்பு. சிறப்பான பதிலை தந்திருக்கின்றார் இன்றைய நாயகன் மகான் அவர்கள். இன்று நாயகனாக அங்கே நீங்கள் வினா தரவில்லை. தென்றலோடு சம்பந்தப்பட்டது அல்லது குடம் என்பது சம்பந்தப்பட்ட ஒரு வினா தொடுக்க வேண்டும். எங்களை கேளுங்கள் ஒரு கேள்வி.
2: தென்றலைப்பட்டி ஒரு பாடலை கேட்கவா அல்லது
0: இல்ல? ஏதோ அந்த தென்றல் என்றா கருத்துப்படக்கூடிய ஒரு வினா ஒன்று நீங்கள் தொடுத்து விட வேண்டும்.
2: தென்றல்
0: அது சம்பந்தப்பட்ட அந்த பாடலை பாடியவர் யாருன்னு கேட்கலாம், அல்ல ஒரு பாடலை

0: ஒருவரா இருவரா ஐயா பாடியிருக்கிறார்கள்?
1: இருவர்
0: பாடிய எங்கே கேட்டோம் யார் அந்த
1: போதும்,
0: ஒரு ஆள் என்றாலும் குறவனும் யார் அந்த பாடலை பாடினார் என்பதை கொண்டு வரவும். நான் நல்ல தரவை அவரோடு சேர்ந்து தந்திருக்கின்றேன். பெற்ற மகளை விட்டு அன்னை என்ற திரைப்படத்தில் வந்த பாடல். அந்த பாடல் இந்த இரண்டு மூன்று நாளைக்கு முந்தைய எங்கள் ஜெகபிரசாதி ஐயாவும் அந்த பாடலை கேட்டிருந்தார். அந்த பாடலை பாடியவர் யார் என்ற ஒரு கேள்வியை மகான் ஐயா அவர்கள் தொடுத்திருக்கின்றார். நல்லது, நீங்கள் இப்போ பெட்டி திறக்கவில்லை, வந்தீர்கள் அந்த ஒரு பெட்டி திறந்தீர்கள். கெட்டிக்காரன் கெட்டிக்காரன்,
1: நன்றி
0: நன்றி, மீண்டும் முனைவோம் மீண்டும் முனைவோம், வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: நன்றி
0: நன்றி. ஏ ராமன், நீங்கள் வந்தீர்கள் அல்லவா? ஓடிவரவன் ராமன் அவர் பாடலை கொண்டு வந்திருப்பார் பாதிலே. ஓடிவரவன் தென்றல் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா, இந்த பாடலை பாடியவர்கள் யார் என்ற கேள்வியை மகான் ஐயா அவர்கள் பிரித்தானிய நாட்டிலிருந்து வந்து கேட்டிருக்கின்றார். எங்கே யார் பதவி கூட போகின்றீர்கள்? ராஜ்குமார் கொண்டு ஓடி வந்து விடுவார். வாருங்கள் ராஜ்குமார்,
2: என்ன பதில்? ராஜா சுசீலா,
0: வாழ்த்துக்கள், சிறப்பான பதிலை தந்தீர்கள், வாழ்த்துக்கள். அவர் ஒருவரும் இருவரையும் கூடியபடியால் உங்களுக்கு ஒரு புள்ளி வழங்கப்படும். ஓ, புள்ளிகளை அடிக்க கொண்டு போகிறார்கள் கெட்டிக்காரர்கள். சரி, இப்பொழுது நீங்கள் ஒரு பெட்டியை திறக்கலாம், திறவுங்கள்.
2: சரிங்க சரிங்க. ஆறு,
0: ஆறாவது இலக்கப்பட்டி சென்று விட்டது. அதுதான் பதவி என்றதை கொண்டு வந்த பெட்டி, அது சென்று
2: விட்டது. என்னங்க இருக்குது? இன்னும் எத்தனை பெட்டி இருக்கு?
0: இருக்கின்றது ஐயா, உங்களுக்கு முதலாவது இருக்கின்றது.
2: சரி, முதல
0: கொடுத்திருக்கீங்களா? முதலே இது வந்து உறவுகளுக்கிலே மிகவும் சிறந்த உறவென்று கூறப்படுகிற ஒருவரை குறிப்பது. ஐந்து எழுத்துக்களை கொண்டது, மிகவும் சிறப்பான ஒரு உறவு. எங்கள் உறவுகளுக்குள்ளே அம்மா அப்பா தாயிருந்தது, அதே போன்று இது ஒரு முக்கியமான உறவு. சிலருக்கு கிடைத்திருக்கின்றது இந்த உறவு, சிலருக்கு இந்த உறவு கிடைக்கவில்லை. ஆனால் இந்த உறவுதான் சிறந்த உறவு என்று போற்றப்படுகின்றது. அது எந்த உறவு? ஐந்து எழுத்துக்களால் ஆன உறவு.
2: ஐயா,
0: உடனே
2: இது வந்து ரத்த சம்பந்தப்பட்டது.
0: உறவு என்ன? ரத்த சம்பந்தப்பட்ட உறவு தான். சொன்னால் இரண்டு புள்ளி, சொன்னால் இரண்டு புள்ளி, நெத்தி அடி. எங்க
2: ஐந்து எழுத்தங்க? ஐந்து எழுத்தா? ஐந்து எழுத்து
0: ஐந்து ஐந்து ஐந்து. வாழ்த்துக்கள். முதலாவது இலக்கத்தை தொட்டுவிட்டா தாய் மாமன், அதுதான் இல்லையா உறவுகளுக்கு சிறந்த உறவு? இவ்வளவு சீர்வரிசாது திருமணமே நம்பி செய்து கொடுப்ப அக்கா மகள் இல்லையா? தாய் மாமன். சரி, அதை கேட்ட உங்களுக்கு தாய் மாமன் சம்பந்தமாக ஒரு வினாவினை தொடுங்கள்.
2: ரஜினி பாடின பாட்டு என்ன படம்? மாமாவும் பொண்ணை கொடு.
0: மாமாவும் பொண்ணை கொடு என்ற பாடல் ரஜினிகாந்த் நடித்த திரைப்படம். இந்த திரைப்படத்தில் அந்த பாடல் வந்தது என்ற கேள்வி அதானே?
2: ஆமாங்க.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எங்கே யார் அந்த பதிலை கொண்டு ஓடி வருகின்றார்? கேட்போம். உங்கள் நீங்கள் வாருங்கள், கேள்வி கேட்டுவிட்டீர்கள் சென்று வாருங்கள். அடுத்த அடுத்த உறவுகள் ஓடி வர வேண்டும். வந்தவர்கள் மீண்டும் வரலாம் தானே? மீண்டும் மீண்டும் அந்த புள்ளிகளை சேர்த்துக் கொண்டு செல்லுங்கள், ஓடி வாருங்கள். இப்பொழுது நிறைந்த புள்ளிகள் வந்திருக்கின்றது, நிறைவாக வந்திருக்கிறது நிகழ்ச்சி. ஓடி வாருங்கள். இது மூன்று தமிழ் வானொலி, 24 மணி நேரம். மாமா உன் பொண்ணை கொடு என்ற பாடல் என்ன திரைப்படத்தில் வந்தது என்ற கேள்வியை ராஜ்குமார் கேட்டுச் செல்கின்றார். ஓடி வாருங்கள்.

0: பாட்டை நிறுத்தி செல்வகுமாரிடம் செல்வம். வாருங்கள் செல்வகுமார், கொண்டு வாருங்கள். அது என்ன திரைப்படம்?
1: வணக்கம். ராஜாஜி ராஜா பாண்ட படம்.
0: சரியான திரைப்படமா அது?
1: சரியான படம் தான். மாமாவும் பொண்ணை கூட அப்படி
0: ராஜாஜி ராஜா. உங்களுக்கு அந்த புள்ளி வழங்கப்படுகின்றது. அது புள்ளி என்றால் செல்வகுமார் ராஜ்குமார் வந்து செல்வார் தானே? நல்லது மகனே. சரி, இப்பொழுது நீங்கள் ஒரு பெட்டியை திறக்கலாம். எட்டாம் நம்பர் இலக்கத்தில் உள்ள பெட்டி நல்லதோர் பதமாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு பெட்டியை திறக்கின்ற ஓம் திறந்துடு கதவே சிசு. சாரி, நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம். மிகவும் இந்த பொருள் ஒன்றாக இயங்காமல் கூட்டுச் சேர்ந்து இயங்குமாவென்றால் அருமையான நாதத்தை கொண்டு வரும். சரியா? அநேகமாக கூத்து நடனம் போன்றவற்றுக்கு உபயோகிக்கப்படுகின்ற ஒரு ஆபரணம். ஆபரணம் என்று எனக் கூறுவார்கள். ஆனால் அது ஒன்றாக அல்ல, சேர்ந்திருந்தால் மிகவும் இனிமையான ஒளியை தரக்கூடியது. அது எதுவாக இருக்கலாம்? எட்டாம் இலக்கத்திலே நான்கு எழுத்து. இந்த ஆபரணத்தை ஆண்களும் உபயோகிப்பார்கள், பெண்களும் உபயோகிப்பார்கள். ஒன்றாக இருந்தால் லேசான சத்தம், கூட்டு சேர்ந்தால் மிகவும் அற்புதமான சத்தங்கள் வரும். சிறப்பான பதில், சிறப்பான பதில. சரியான பதிலை தந்து விட்டு ரெண்டு புள்ளி கொண்டார் செல்வகுமார். வாழ்த்துக்கள் உங்களுக்கு செல்வகுமார். சரி, இப்பொழுது சலங்கையோடு ஒரு பதத்தை வைத்து ஒரு வினா ஒன்று தொடுக்க வேண்டும். சலங்கை என்பதை பற்றி ஒரு வினா.
1: சலங்கை அப்படிங்கிற ஒரு பேர் உள்ள ஒரு திரைப்படம், அதாவது நம்ம கமலஹாசன் நடித்த படம், அது என்னன்னு கேட்கிறப்ப.
0: கமலஹாசன் அவர்களினால் நடிக்கப்பெற்ற திரைப்படத்தின் பெயர் சலங்கை என்ற பெயரோடு வருகின்றது. அது என்ன படம் என்று எங்களுடைய எம் ஆர் செல்வகுமார் அவர்கள் கேட்டிருக்கின்றார்கள். அந்த வினாவை கட்டிக்காரன் மீண்டும் பாருங்கள். புள்ளிகளை சேர்த்திருக்கின்றார்கள் எல்லோரும். கட்டிக்காரர்கள், கட்டிக்காரர்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சிறப்பாக இருக்கின்றது பார்க்க. எங்கே ஓடி வர வேண்டும், கொண்டு வர வேண்டும். கொண்டு வாருங்கள். அந்த பதத்துக்கு என்ன பதில்? சதங்கை. சலங்கை என்ற பதத்தோடு ஒரு திரைப்படம் வந்தது ஒரு பெயர்லே, அதை என்ன படம் வந்துவிட்டார் ராஜ்குமார் கொண்டு வந்தார். கொண்டு வாருங்கள் ராஜ்குமார்.
2: வணக்கம் ஐயா. சலங்கை ஒளி.
0: சரியாக இருக்கும் என்று நான் நம்பிக்கொண்டு உங்களுக்கு புள்ளியை தருகின்றேன். அவர் கூறிய ராஜாதி ராஜாவும் சரிதானே?
2: சரி, சரிதாங்க.
0: நீங்களும் சரியாக குறிப்பிட்டீர்கள். இப்பொழுது நீங்கள் ஒரு புள்ளி உங்களுக்கு கிடைச்சிருக்கின்றது. சரியான பதில் குறிப்பிட்டீர்கள். சரி, ஒரு பெட்டியை திறந்து பாருங்கள். என்ன பெட்டியா இருக்கும் திறந்து பாருங்கள்.
2: பனிரெண்டு.
0: பன்னிரண்டு. அஹா அஹா. இங்கே ஓம் சுக்லாம் பலதரம் சதிவர்ணம். பன்னிரண்டு பெட்டியை திறந்து பார்ப்போம். சிசு திறந்தடு சிசுவே அண்டகாகசும் அபுகாகசும். மூன்று எழுத்துக்களாலான ஒரு ஒரு பதம் இருக்கின்றது ஐயா. இது விவசாயம் சம்பந்தமானது. விவசாயிகள் இதை அநேகமாக இதை உபயோகித்து உற்பத்தியை பெறுகின்றார்கள். முக்கியமான ஒரு உரம் மூன்று எழுத்துக்களை கொண்டது. உரம் செல்லவில்லை, செல்லாது, செல்லாது. சொன்னால் இரண்டு புள்ளி, சொன்னால் இரண்டு புள்ளி.
2: இதை கொண்டு உற்பத்தி செய்கிறார்கள்.
0: இதிலிருந்து ஆரம்பித்தால் அது நல்ல நல்லது ஐயா. இதைத்தான் ஆரம்பத்திற்கு விவசாயம். அதாவது இதை இப்படி கூறலாம், நெல் உற்பத்திக்கு அநேகமாக இதைத்தான் முதல். வேறு வேறு இருக்கின்றது தான், ஆனால் இதை கொண்டுதான் ஆரம்பிக்கின்றார்கள் அநேகமானவர்கள். எல்லோரும் இல்ல, அநேகமானவர்கள்.
2: நாற்று.
0: வாழ்த்துக்கள். சிறப்பான பதில். இரண்டு புள்ளி நிறுத்தி அடி, இரண்டு புள்ளி அடித்து விட்டார். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நாட்டுக்கானே நெல்லுக்கு வந்து நாட்டு நாட்டிலிருந்து நடவை கொண்டே நடுகின்றார்கள். இப்ப தென்னை மரத்துக்கெல்லாம் தென்னை தேங்காயை கொண்டே நாட்டு போடுவார்கள். அப்படி பல நாட்டுகள் இருந்தாலும் இதுதான் மிகவும் முக்கியமானது. நாட்டு நாட்டு தான் அது. நாட்டு எழுப்பிடுவார்கள். அற்புதமான. சரி, நாட்டு சம்பந்தமாக ஒரு பாடல் கேள்வி வினா எழுப்புங்கள்.
2: பாரதிய படத்துல ஒரு பாடல் வருகிறையா? ஒரு படத்துல பாடல் வெளியே வரும் நாட்டை பத்தி.
0: பாரதி ராஜா இயக்கிய திரைப்படத்திலே நாற்று என்பதை பற்றி ஒரு பாடல் வருகின்றது. ஆரம்பத்தில் வருகின்றதா அந்த நாற்று, இடையில வருகின்றதா? சரியா கொண்டு வாருங்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
2: நன்றி நன்றி. வர வர வர நன்றி.
0: வந்தவர்கள் எல்லோரும் புள்ளி பெற்றிருக்கின்றீர்கள், ஆனால் கூடிக்குறைய பெற்றிருக்கின்றபடியால் உங்களுடைய அதிர்ஷ்டம் தான். இங்கே ஓடி வாருங்கள், வேகம் விவேகம், ஓடி வர வேண்டும். பெட்டிகள் இருக்கின்றது, இன்னமும் பெட்டிகள் இருக்கின்றது, ஓடி வர. நான்காம் இலக்கம் பெட்டி இருக்கின்றது, அடுத்து 11 இலக்கப்பட்டி இருக்கின்றது, 13, 14, 15 இருக்கின்றது. இவ்வளவு பட்டியும் இருக்கின்றது, ஓடி வாருங்கள். 2, 3, 4, 5 பட்டிகள் இருக்கின்றது. 2, 10 புள்ளிகள் இங்கே இருக்கின்றன. அந்த 10 புள்ளிகள் யார் திறந்து பெற்றுக் கொள்ளப் போகிறீர்கள்? ஓடி வர வேண்டும். இது முந்தைய தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ்ச்சேவை. வினாவை உருவாக்கியவர் மீண்டும் வருகின்றார் என்று சென்று விட்டார். மீண்டும் வருவார்.

0: ஸ்டிங்.
1: செல்வகுமார் வந்து விட்டார். கூறுங்கள் செல்வகுமார்.
2: அப்பா புதுநெல்லு புதுநாட்டுப்பா அந்த படம்.
1: அந்த படத்துல என்ன பாடலாம்? புதுநெல்லு அவர் கேட்டது வந்து அது வருகிற பாடல், நாத்து என்று வருகின்ற சொல் வருகின்ற பாடல் ஒன்று வருகின்ற பாடல் வரியுள்ள படத்தை பாரதி ராஜா இயக்கியிருக்கின்றார். புதுநெல்லு அவர் இயக்கிய
2: படம் புதுநெல்லு புதுநாத்து அப்படின்னு ஒரு பாட்டு
1: வரும். சரி, அவர் பாடலை தேட சென்றதும் வரவில்லை, நல்ல பாடலை தந்திருக்கபடியா உங்களுக்கு ஒரு புள்ளி வழங்கப்படுகிறது. ராஜ்குமார் சிரமம் இல்லாமல் இவர் ஆக்கிவிட்டார். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் ஒரு பெட்டி திறக்கிறார் செல்வகுமார்.
2: ஒன்பதாம் நம்பர்
1: ஒன்பது சென்று விட்டது.
2: பத்தாம் நம்பர்
1: பத்து சென்று விட்டது. பதினொன்று இருக்கின்றது. பதினொன்று பதிமூன்று பதினாலு பதினைந்து அத்தோடு நான்கு நாலும் இருக்கின்றது.
2: அப்ப நாலாம் நம்பர்
1: நாலாம் நம்பர் வேண்டுமா? சரி, நாலாம் நம்பர் பார்ப்போம். அண்டகாகசும் அபு காசும் திறந்துடு என்னவர்கள் இரண்டு எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம். மிகவும் மிகவும் உறுதியானது, மிகவும் உயர்வானது, இது தொடர்வானது, இது அகலமானது, உலக நாடுகள் ஒவ்வொரு நாடுகளிலும் உள்ளது. இரண்டு எழுத்துக்களை கொண்ட ஒரு இடம், ஒரு அது பொருள் என்று கூறும்போது அது ஒரு இடம்தான். இரண்டு எழுத்துக்களை கொண்டது அது எது? அது வந்து உலக இயற்கையில் அமைந்தது, எல்லா நாடுகளிலும் இருக்கின்றது. மீண்டும் கூற, உயரமானது, அகலமானது, நீளமானது, தொடர்வானது, மேடு பள்ளமானது, இரண்டு எழுத்துக்களை கொண்டது. இது என்னுடைய செல்ல பேராண்டி ஜெயசூர்யா ஆய்வு செய்து கொண்டு வந்து கூறுகின்றார் ஒரு தடவை.
2: அப்பா மலை.
1: வாழ்த்துக்கள். சிறப்பு, மலை என்பது சரியான பதில். செல்வகுமார் என்று கதாநாயகனாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றார். எங்கே
2: நன்றி.
1: மலை சம்பந்தமாக ஒரு வினா தொடங்கள்.
2: அப்பா டி எம் சவுந்தரராஜன் ஐயா ஒரு பாடல், இந்த தலைப்புல ஒரு பாட்டு இருக்குப்பா, அந்த என்ன பாட பாட்டு?
1: சரி, அந்த பாடல் எது வந்து கேட்கின்றார். எங்கே திறந்த மகான் ஐயாவுக்கு சிறப்பாக இந்த பாட சிறப்பாக பாடக்கூடிய ஒரு தடவை பாடியிருந்தார். இந்த பாடல் டி எம் சவுந்தரராஜன் ஐயாவினால் பாடப்பட்ட மலை என்று ஆரம்பிக்கின்ற ஒரு பாடல். வாழ்த்துக்கள் செல்வகுமார். வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி நன்றி. எங்கே ஓடி வர வேண்டும், ஓடி வர வேண்டும், பதில் கொண்டு வர வேண்டும், விரைவில் வர வேண்டும், வேகமாக வர வேண்டும், விவேகமாக வர வேண்டும். மலை என்று ஆரம்பிக்கும் பதம் சேர்ந்த ஒரு பாடல் டி எம் சவுந்தரராஜன் ஐயா இசையரசு பாடியும் இருக்கின்றார் அந்த பாடலை. அது எந்த பாடலாக இருக்கும்? பழைய பாடல் ஒன்று, இனிமையான சரமான சரமான பாடல். அது ஒரு தடவை மகான் ஐயா உச்சரித்து பாடியும் இருந்தார்.

விளங்கி இருக்கும் என்று புரிந்திருக்கும் என்று எண்ணுகின்றேன். மலை என்று ஆரம்பிக்கும் பாடல் டி எம் சவுந்தரராஜன் ஐயாவினால் பாடப்பட்ட பாடல். அது எந்த பாடல்? இது எம் ஆர் செல்வகுமார் அவர்களின் வினா.

மிகவும் சிறப்பான பாடல். அந்த பாடல் எல்லோருக்கும் மனதிலே வரக்கூடிய ஒரு பாடல். டி என் சவுந்தரராஜன் ஐயா அவர்களினால் பாடப்பட்ட பாடல், மலை என்று ஆரம்பிக்கும் ஒரு இனிமையான வாழ்வியல் தத்துவத்தை கொண்ட ஒரு பாடல். எம் ஆர் செல்வகுமார் அவர்கள் தொடுத்துவிட்டு சென்ற அந்த பாடல் யார் வந்து கூறப்போகின்றீர்கள்? அந்த கேள்விக்கு சரியான பதிலை ஒரு புள்ளியை பெற்றுக் கொள்ளலாம், அது மட்டுமில்லாமல் ஒரு பெட்டியை திறக்கும் வாய்ப்பையும் பெற்றுக் கொள்ளலாம். ஒடிவாரங்கள் கொண்டு வர வேண்டும். அடுத்த ஒரு பாடலை தொடுத்து விடுகிறேன், கேட்டுக்கொண்டு வாருங்கள்.

0: வடலூர் ஆனந்தன் அவர்கள். வடலூர் ஆனந்தன் வந்து பிள்ளையை பெற்றுக் கொள்ளவர். என்ன பாடலையா?
1: மலை சாய்ந்து போனால் சிலை ஆகலாம், இந்த மனம் சாய்ந்து போனால் என்ன செய்கின்ற ஒரு பாடல்.
0: மலை சாய்ந்து போனால் சிலையா, அது மேல் எடுக்கும் பொழுது மலை சாய்ந்து போனால் என்று பெரிய எடுப்பில பாடுவார் இல்லையா? அற்புதமான பாடல்,
1: முதல் அகர்ந்தார்.
0: சாதியான பதிலை கொண்டு வந்தபடியால் வாழ்த்துக்களை கூறி உங்களுக்கு ஒரு புள்ளியையும் தருகின்றேன். இப்பொழுது நீங்கள் ஒரு பெட்டியை திறக்கும் வாய்ப்பு பெற்றிருக்கின்றீர்கள். அங்கே ஒரு பெட்டி, இங்கே இருக்கின்ற பெட்டிகள் என்னிடம் இருக்கின்றது.
1: 12 இருக்கும் நினைக்கிறேன்.
0: 12 போய்விட்டது, ராஜ்குமாருக்கு கொடுத்து விட்டேன். 11 இருக்கின்றது. 13, 14, 15, எது வேண்டும் உங்களுக்கு?
1: 11.
0: எங்கே 11 பதத்தை சென்று திறந்து பார்ப்போம். அந்த காகசும் அபு காகசும் திறந்துடு சிசு என்று பார்த்தால் இரண்டு எழுத்துக்களான ஒரு பதம் இருக்கின்றது ஐயா. இரண்டு எழுத்துக்கள், இந்த இரண்டு எழுத்துக்களான இதிலே உள்ள இந்த பதம் இல்லாமல் இந்த பூமியே இல்லை என்று கூறலாம். இந்த பூமியே இல்லை, இரண்டு எழுத்துக்களை கொண்டது. கொண்டு பாருங்கள்.
1: நீர், நீர்
0: அல்ல அல்ல. இன்னும் ஒன்று எங்கே கொண்டு வாருங்கள். இந்த மருத்துவ முயற்சிகளா நீங்கள்?
1: பூமி
0: அதான், இந்த பூமியே இல்லை, இந்த பூமியே இது இல்லாமல் இல்லை என்று கூறினேனே. நீர் ரெண்டு ஒன்று முக்கியமானதுதான், பூமியில உள்ளதுதான், பூமியில இல்லாமல் இல்லை. அதே போன்று இதுவும் இல்லாமல் இந்த பூமி இல்லை. கெட்டிக்காரர்னா வினோதமான பதில், விவேகமாக சிந்தித்தால் கிடைக்கும் இந்த பதில். ஒரு பதில் கூறினீர்கள், அதை பொருந்தவில்லை, இன்னொரு பதில் கொண்டு ஓடி வாருங்கள். நீங்கள் சொல்லுங்க.
1: யோசிச்சு
0: உங்க மேதக்குள்ள இருக்கின்றது, நீங்க உங்களுக்கு தெரியும், அது தெரியும். நீங்க சொன்னீர்கள் அதனுடைய மாற்று பொருள், அதை மாற்றி சொன்னால் இன்னும் சரியாக இருக்கும். நன்றி, சென்று பாருங்கள். இரண்டு தடவை நீங்கள் ஒரு பதம் தானே தந்தீர்கள், இரண்டாவது பதில் தரவில்லையே. நீர் தந்தீர்கள், மற்ற தரவில்லை. பாருங்கள், ஓடி வர வேண்டும். அந்த பாடல் சரியான பதிலை தந்துவிட்டு சென்றார். இப்பொழுது ராஜ்குமார் வர போகின்றார். வணக்கம் ராஜ்குமார், போட்டி சரியான கடுமையா இருக்கு.
2: ரெண்டு எழுத்து
0: இது இல்லாமல் இந்த பூமியே.
2: ஒளி, ஒளி ஒளி
0: அல்ல அல்ல, பூமியில தான் இருக்கின்றது. கொண்டு வாருங்க.
2: பூமியில தான் இருக்குங்களா?
0: எங்க சிறப்பு விவேகம், விவேகம் வேண்டும் இதுல.
2: பூமியில இருக்குது, காற்று ஐயா, காற்று. சரி, வர வர வரங்க, வரங்கறியா, வர வர வர.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சென்று விட்டார், மீண்டும் பெற வேண்டும். ஒரு காரங்கள், இரண்டு எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம் இந்த பூமியிலே இது இல்லாமல் இந்த பூமியே இல்லை என்று கூறலாம். அப்படிப்பட்ட இந்த இல்லாமல் இந்த பூமியே இல்லை என்று கூறலாம். எங்கே கொண்டு ஓடி வாருங்கள். ஒளி என்றார்கள், நீர் என்றார்கள், எத்தனையோ கூறுகின்றார்கள். எங்கே இது சரியான பதத்தை கொண்டு வந்து விவேகி ஆகிக் கொள்ளுங்கள், புள்ளியை பெற்றுக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். இங்கே சரி சம பலத்தில் இருக்கின்றீர்கள், வந்து கூறுவர்கள் வெற்றி அடையல. எங்கே ராமனை காணவில்லை? ராமன் இதெல்லாம் கூறக்கூடியவர், இதெல்லாம் அவருக்கு, அவருக்கு கவிஞர்களுக்கு ஏற்ற பதம் தான் இந்த பதம். கொண்டு ஓடி வாருங்கள்.

0: வந்துவிட்டார் கவிஞர் ராமன் அவர்கள். கொண்டு வாருங்கள் ஐயா.
1: ஐயா இருந்தெழுத்து பதம் சொல்றாங்களா?
0: இல்லை ஐயா, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணுகிறோம். குறுங்கள்
1: ஐயா, வாயு ஐயா, வாயு
0: அது பூமியில இருக்கின்றதா?
1: ஆமா ஐயா.
0: நல்லது. ஆனால் இங்கே இருக்கிறது ஒரு ஐயா இல்லாமல் பூமி இல்லை ஐயா. பூமி என்ற ஒரு சொல்லே வராது இது இல்லாம. இன்னும் ஒரு தடவை முயற்சிங்க.
1: இது இல்லாமல் பூமி இல்லை.
0: ஆமா, இது இல்லை என்றா பூமி இல்லை. மிகவும் வாயு நீர் எல்லாம் சொல்லிவிட்டார்கள். ஒளி சொல்லிவிட்டீர்கள் நீங்கள். நீங்களே ஒளி
1: நீர் சொல்லிவிட்டார்கள் ஐயா. காடு ஐயா, காடு.
0: என்ன பூமி எல்லாம் காடுதான் இருக்குங்களா? காடு இல்லாமல் பூமி இல்லையா?
1: இருக்கியா இருக்கியா?
0: ரெண்டு தடவை முயற்சித்து மீண்டும் முயற்சித்துக் கொள்ளுங்கள். ஒரு ஆனந்தன் தலைவர் கேட்டு பார்ப்போம். நன்றி ஐயா, நன்றி. வணக்கம் வணக்கம் ஆனந்தன். நீங்கள் கொண்டு வந்து புள்ளியை சேர்த்துக் கொள்ளுங்கள். சூருங்கள் சரியான பதம் எது?
2: நதி தானே ஐயா? நதி
0: அல்ல ஐயா. அல்ல அல்ல, நதி இல்லாமல் பூமி உண்டுதானே ஐயா? நதி இல்லாமல் பூமி இல்லையே. இது என்ன சின்ன உடைய சின்ன உடைய இன்னொரு முயற்சிகள். நதி அல்ல, அப்ப வேற என்னவா இருக்கும்? நதி எங்கே போகிறது? கடலை தேடி கூறுங்கள். நதி அல்ல,
2: நதி அல்ல.
0: இது இல்லாமல் பூமி இல்லையே ஐயா. இங்கே கொண்டு வாருங்க. மண்ணு,
2: மண், மண்,
0: மண் தான் சரியான பதில். மண் இல்லாமல் பூமி இருக்குமா ஐயா? மண் தானே
2: கண்டிப்பா இல்ல.
0: நீங்க முதல்ல பூமி என்ன சொல்றீங்க? பூமி
2: மண் பாத்து சொல்ல சொல்லி இருக்கா?
0: சிறப்பான கோயில் வந்தீர்கள். கெட்டிக்காரன் கெட்டிக்காரன். ஒரு சுத்தமா தானே அப்படி சுத்தி கொண்டு வந்து கேட்ட கேள்வி பாத்து. மண் இல்லாமல் பூமி இல்லை தானே ஐயா?
2: பூமி இல்லை.
0: இப்பொழுது நீங்கள் ஒரு பெட்டியை திறக்கலாம் தானே?
2: படியை நான்கு இருக்குங்க.
0: பதினான்கு அற்புதமான அங்கே அதை பார்ப்போம். பெட்டியை கொண்டு வந்து விட்டேன். கொண்டு வந்து வந்து அவக்கிறேன், திறக்கிறேன். திறந்துடு வீசி சூவே அண்ட காகசம். நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம் இது. காற்றில்லாமல் வாழாது. நாங்கள் பார்ப்பதாக இருந்தாலும் காற்றுள்ள போதுதான் அதை பார்க்கவும் முடியும் மற்றவர்கள். இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்வதை நாங்கள் பார்க்க வேண்டும் என்றால் காற்று வேண்டும். நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம்.
2: காற்று வேண்டும்.
1: மின்விசிறி.
0: அதுக்கு காற்று தேவையில்லை, அதுக்கு மின்சாரம் தானே ஐயா தேவை அந்த விசிறிக்கு.
1: இது சொல்லுங்க, இன்னொரு முறை சொல்லுங்க.
0: இது நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம். இது காற்று இல்லாமல் வாழ முடியாதது. அது வாழுவதை நாங்கள் பார்க்க வேண்டும் என்றால் காற்று வேண்டும். காற்று உள்ள போதுதான் நாங்கள் அதை பார்க்க முடியும். நான்கு எழுத்துக்களை கொண்டது. மனிதனால் செய்யப்பட்ட ஒரு பொருள். இன்னும் இலகுவாக்கி இருக்கின்றேன்.
1: காத்தாடி.
0: மாற்ற வேண்டும் அந்த. அதுக்கு இன்னொரு பதம் இருக்கின்றது. அது எதுவாக இருக்கும்? காத்தாடி வந்து இரண்டு மூன்று பொருள்களை காத்தாடியில் இருக்கிறது. ஒரு பொருள் தான்.
1: கைவிசிறி. கைவிசிறி
0: அதான் இல்லையா? அது அதான் அதுதான் இல்ல. மீண்டும் பாருங்கள். முயற்சி செய்து விட்டீர்கள் ரெண்டு முறைக்கு மேல். மீண்டும் பாருங்கள். காற்றாடியை மாறி வைத்தால் சரியாக வரும். இங்கே ஒடிவாரங்கள் யார் கொண்டு வரப்போகிறீர்கள்? நேரமும் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. நிறைவடையும் நேரம். பெட்டிகளும் முடிவடைந்து கொண்டிருக்கின்றன. பெட்டிகள் முடிவடையாமல் செல்ல முடியாது.

0: வணக்கம் ராஜ்குமார், கொண்டு வந்து விட்டார் பதத்தை.
1: பட்டம்,
0: வாழ்த்துக்கள், சிறப்பான பதில் பட்டம். அவர் காற்றாடிய காற்றாடி வேறு பொருள்களும் கையிலே பிடித்துக் கொண்டு சுத்தவர்களையும் காற்றாடி என்று கூறுவார் விசிறி போன்று. உங்களுக்கு ராஜ்குமார் வெட்டிக்காரன் பட்டம் என்று சரியான நான்களுக்கான பட்டம். இப்பொழுது கூறுங்கள், என்ன பெட்டி இலக்கம் வேண்டும்? என்னிடம் இருக்கின்ற பெட்டிகள் 13, 14, 15. நான் மூன்று பெட்டிகள் இருக்கின்றன.
1: 14
0: போய்விட்டது. இப்பொழுது நீங்கள் கூறிவிட்டீர்கள் 15 வேண்டுமா? சரி,
1: 15
0: தேடுகிறேன். 15 பெட்டியை கைவிட எடுத்துவிட்டேன். அங்கு அதுல இருக்கின்றது வந்து 4 எழுத்துக்களை கொண்டது. இது வயதினை வைத்து மதிப்பீடு செய்யும் ஒரு விடயம். அந்த வயதுகளை வைத்து மதிப்பீடு செய்யும் பொழுது கூறும் ஒரு ஒரு பதம். அதே வயதை வைத்து கூறுவது, இதை கொண்டுதான் அளவிடுவார்கள்.
1: வயதை இது வந்து மிருகங்களுக்கா?
0: எல்லா உயிரினங்களுக்கும் இருக்கும் இந்த இது. இந்த வயதினை கொண்டு கணிக்கப்படும் ஒன்று. இப்ப பெரிது சிறிது என்றுதான் கூறுவோம். அதே போன்று அதை அதை கணக்கு அதை அதை அளவிடுவதை கூறும் பதம் இது. புரிகிறதா நான் கூறுவது? இப்ப
1: புரிஞ்சது.
0: வாலிபன், வயோதிபன், இளைஞன், குமரி என்று கூறும்போது அந்த அந்த நிலையை குறிக்கும் ஒரு பதம். அந்த அந்த எழுத்தை அந்த பதத்தை முதல் கொண்டு தங்க பதுமை என்று இல்லை, அந்த ஒரு பாடல் கூட இருக்கின்றது. பழைய பாடல் ஒன்று அந்த பதத்தை முதல் வைத்து பல பாடல்கள் இருக்கின்றது. பல பாடல்கள் இருக்கிறது. அது வந்து ஒரு ஒரு நிலையை ஒரு அதாவது வந்து ஒரு அடைய அது இப்ப வந்து வயோதிபர், முதியவர், இளைஞன், குமரி, குழந்தை என்று கூறுவது போன்று சின்ன வயது, பெரிய வயது, உயர்ந்த வயது என்று அதை அதை குறிப்பதை இப்படி சொல்லுவார்கள்.
1: இளவா இருந்தது இப்ப சிந்திக்க வச்சிட்டீங்க. அண்ணிய
0: சிந்திக்கத்தானே வைக்க வேண்டும். முதல் இளவா என்ன இதுவா இருந்தது கூறுங்கள்.
1: ஆமா ஆமா,
0: பல பாடல்கள் இருக்கின்றது இதுல. இப்ப இதற்கு முதலிலும் ஒரு பாடல் சென்றது அல்லவா? அந்த பாடலே அந்த பதம் வந்தது.
1: வருகிறேன்.
0: சோடி சேர்க்கும் பொழுது எல்லாம் இது பார்ப்பா. இந்த இதை கூறும் இந்த பதம் இதுவாக இருக்கலாம். சாப்பாடு உணவு சமையல் செய்யும் பொழுதும் இது ஒரு நிலையிலே வரும் பொழுது அது சரி என்று கூறுவதற்கு இந்த பதத்தை பாய்ப்பார்கள். எல்லா துறைகளிலும் யார் உபயோகித்து வந்தாலும் அது சரியாக வரும் பொழுது இதுதான் சரியான என்று கூறுவார்கள்.
1: மூன்று எழுத்து
0: நெல் விளைச்சலில் கூட பார்ப்பார்கள். தண்ணீர் பாய்ச்சல் நேரங்களில் கூட இதை சொல்லுவார்கள். அதன் பழமொழியும் இருக்கின்றது. சாதம் வலிக்கும் பொழுது கூட சாதத்தை நசித்து பார்த்து விட்டு கூறுவார்கள். அதை அமர்த்தி பார்த்து விட்டு சரியான நிலைக்கு வந்துவிட்டது என்பதை எப்படி கூறுவது? அந்த பதம் இலகுவான பதம். 15வது பெட்டியை திறந்துவிட்டு சென்றார். வினாவுக்கு விடைகளை கூறிவிட்டார்கள். எங்கே ஓடி வாருங்கள்.

0: வணக்கம் ஃபாரூக் அவர்களே.
1: வணக்கம்.
0: வந்துவிட்டார் மாட்டு யோசித்தல் மன்னன் வந்துவிட்டார். நலமா இருக்கின்றார்களா?
2: நலம் அப்பா, நலம் நலம் நலம்.
0: எல்லோரும் நலமா இருக்கின்றார்களா?
2: ஆமாப்பா, அனைவரும் நலமாக இருக்கோம்ப்பா.
0: நீங்கள் குறிப்பா நீங்கள் நலமாக தானே இருக்கிறீர்கள்?
2: நலமா இருக்கும்ப்பா. ஹோட்டலுக்கு போன சாப்பிட லேட் ஆயிடுச்சு.
0: சரி, நல்ல பதிலை கொண்டு வந்திருக்கிறீர்கள். சரியான பதிலை என்ன பதில் கூறினீர்கள்?
2: நன்றி பருவம்.
0: பருவம் அருமையான பருவம். எதையும் பார்த்துவிட்டு நாங்கள் நல்ல பருவம், இது நல்ல பருவம் என்று தானே கூறுவோம். நெல் நாட்டு நாட்டு வளர்ந்து வருதோ நல்ல பருவம். நெல் வெட்ட போகும்போது நல்ல பருவம் இந்த நெல் வெட்ட வேண்டும். சோறு ஆக்கிவிட்டு ஒரு சோறை தூக்கி அமைத்து நசித்து பார்த்து நல்ல பருவம் இதை வடிக்கலாம். திருமணம் புரியவுக்கு நல்ல பருவம், இந்த பருவத்திலேயே அவர்கள் திருமணத்தை கொண்டு விட வேண்டும். மாடுகள் வளர்ந்து வரைய நல்ல பருவம், சவாரிக்கு பழக்கப்படும். பருவம் என்ற பதம் அற்புதமான தமிழ் பதம், நம் உள்ளவர்களால் பாவிக்கப்பட்ட பதம். பாருக்கு வந்து சரியான பருவத்திலே பருவத்திலே வந்து அந்த பதிலை தந்துவிட்டு இப்ப நீங்கள் ஒரு பெட்டியை
2: திறக்கப்பா,
0: ஒரு பெட்டியை
2: திறந்த பெட்டிப்பா இருக்கு.
0: 13வது இலக்க பெட்டி தான் இருக்கின்றது ஐயா உங்களுக்கு.
2: என்ன
0: சார் அதுதானே இருக்கிறப்போ வண்ட காகதும் திறந்துரு பெட்டி திறந்து. ஆஹா, அற்புதமான ஒரு பதம். 4 எழுத்துக்களை கொண்டது என்று படிப்படியாக விலை உயர்ந்து கொண்டு செல்கின்றது. எல்லோரும் இருந்தது உங்கள் நாட்டிலே மிகவும் பிரபல்யமானது. அது எது? 4 எழுத்துக்களை கொண்டது. ஆஹா ஆஹா ஆஹா, அடி நேத்தி அடி அடிச்சு விட்டாது. பேப்பர் அவுட் ஆகிட்டு சிறப்பான பதம். வந்த வரத்துல ஒரு அடி அடித்து விட்டு அடியோடு வந்து விட்டது. சரி, எங்களிடம் வேறு பதம் இல்லை. இருப்பினும் உங்களுக்கு ஒரு பதம் ஒன்று இருக்கின்றது. அது வந்து சில பேர பிரத்யேகமா வைத்திருக்கிற பதம். சரியா, அந்த பதத்திலே வந்து 6 எழுத்துக்களை கொண்டது. 1, 2, 3, 4, 5 6 எழுத்துக்களை கொண்ட திறந்தது சிசுவை என்று பார்க்கும் பொழுது 6 எழுத்துக்களாலான பதம். இது அநேகமாக கிராமங்களிலே நீதி வகுப்பதற்காக, நீதியை நிலைநாட்டுவதற்காக உள்ள ஒரு விடயம், மக்களினால் நடத்தப்படுகின்றது. அதிலே நீதி கிடைக்கும் என்று ஓடி சொல்லி முறையிடுவார்கள். அவர்கள் வந்து அதை விசாரணை செய்து நீதி வழங்குவார்கள்.
2: பஞ்சாயத்து
0: வாழ்த்துக்கள், சிறப்பு. நீங்கள் பஞ்சாயத்து அழைக்கப்பட்டிருப்பீர்கள் போன்று 2 புள்ளிகளை அழைக்கப்பட்டீர்கள். வாழ்த்துக்கள். நல்லதே பஞ்சாயத்து அழைக்கப்பட்டிருக்கீர்கள். வாழ்த்து கரெக்டா தெரிஞ்சு பாத்தீங்களா? அப்பா இல்லவா மானை பத்தி தெரிந்தாரு. சிறப்பாக இதோடு இதோடு என்னுடைய கேள்வி நேரங்கள் எல்லாம் முடிவடையும்போது இறுதி நேரத்தில் வந்தாலும் வந்தவுடன் உற்று அடியில் ஒரு இதுவே புள்ளிகளை அடிச்சிருக்க அந்த மகன் கட்டிக்காரன். என்ன பெறுபேறுகள் கூட போகின்றேன். நீங்கள் சென்று மீண்டும் வந்து உங்கள் பாடலை கட்டி.
2: நன்றிப்பா, நன்றிப்பா. வாழ்த்துக்கள். கேட்டுக்கிட்டா பாருங்க ஆரம்பத்தில்
0: இருந்து
2: வர முடியுமா? வாழ்த்துக்கள் அப்பாவுக்கு. வாழ்த்துக்கள்
0: எல்லோரும்.
2: வாழ்த்துக்கள். நன்றிப்பா. நன்றி. வணக்கம்.
0: நன்றி. இது மண்ணில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையில் கதம்பம். கதம்பத்திலே வந்து நாங்கள் இவ்வளவு நேரமும் பொக்கிஷத்திலே சென்று பொக்கிஷத்திலே உள்ள பெட்டிகளை எடுத்து வந்து எங்கள் தமிழ் சொற்களை கண்டுபிடித்த வேளையில் விவேகமாக வந்து இன்றையெல்லாம் நுட்பமான பதில்கள் வந்து நல்ல கருத்துக்கள், நல்ல பதங்களை கண்டுபிடித்து தமிழ் பதங்களை மீண்டும் எங்களுக்கு தெரியப்படுத்தி சென்றார்கள். அவர்கள் அனைவருக்கும் நன்றி. அதிலே வடலூர் ஆனந்தன், மகான் எம் ஆர் செல்வகுமார், ராஜ்குமார், ராமன், ஃபாரூக் இவர்கள் 6 பேரும் வந்து சிறப்பாக இயங்கி விளையாடினார்கள். இப்பொழுது பெறுபவர்களை கூறப்போகின்றேன். ஒரு பதத்தை கண்டுபிடித்து ராமன் அவர்கள் பலர முயற்சி செய்தும் ஒரு பதத்தை வெற்றி பெற்றிருக்கின்றார். அடுத்து 4 பதங்களை கண்டுபிடித்து அன்பு வடலூர் ஆனந்தன் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கின்றார் 4 புள்ளிகளோடு. அடுத்து வந்து 6 புள்ளிகளை பெற்று மகான் அவர்கள் 3வது இடத்தை பெற்றிருக்கின்றார். 6 புள்ளிகளை பெற்று இல்லை 7 புள்ளிகளை பெற்றிருக்கின்றார். 7 புள்ளிகளை பெற்று பதங்களை தந்து வெற்றி பெற்றிருக்கின்றார். 3வது நிலையை பெற்றால் யார் அவர் 2வது நிலையில் இருப்பவர் என்று பார்த்தால் எம் ஆர் செல்வகுமார் 9 புள்ளிகள் பெற்றிருக்கின்றார். டேங் அப்பா 2வது இடத்தை பெற்றிருக்கின்றார். அப்ப யாரப்பா இந்த 1வது இடத்தை பெற்றவர் என்று பார்த்தால் வேறு யாரும் இல்ல எங்கள் தலைவர் தர்மபுரி ராஜ்குமார் அவர்கள் 10 பதங்களை கண்டுபிடித்திருக்கிறார், 10 புள்ளிகளை பெற்றிருக்கிறார். வாழ்த்துக்கள், முதலாவது இடத்தை பெற்றிருக்கின்றார் ராஜ்குமார். வாழ்த்துக்கள் ஃபாரூக் அவர்கள், 5 என்று கூறிவிட்டேன், இப்பொழுது 10 புள்ளிகளை பெற்ற ராஜ்குமார் முதலாவது இடத்தை பெற்றிருக்கின்றார். 9 புள்ளிகளை பெற்ற செல்வகுமார் இரண்டாவது இடத்தை பெற்றிருக்கின்றார். 7 புள்ளிகளை பெற்று 3வது இடத்தை மகான் அவர்கள் பெற்றிருக்கின்றார். 5 புள்ளிகளை பெற்று 4வது இடம் ஃபாரூக் ஒரு தடவைதான் வந்தார், ஒரு தடவையிலே 5 புள்ளிகளை அடித்து விட்டார். ஆனந்தன் அவர்களும் 4 புள்ளிகளை பெற்று, எல்லோரும் சிறப்பாக மிகவையாக விளையாடியிருக்கிறது. உங்களுக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கதம்பத்தை சிறப்பித்து அற்புதமான அரும்பதங்களை கண்டுபிடித்து தந்த உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இப்பொழுது பாடல்களுக்கு நேரம். முதலாவது, இரண்டாவது, மூன்றாவது என்று கூறிவிட்டேன். நீங்கள் எல்லோரும் வந்து பாடலை கேட்க, உங்கள் எல்லோருக்கும் சந்தர்ப்பம் உண்டு. இறுதி வரை இணைந்திருந்த உங்களுக்கு சந்தர்ப்பம் உண்டு. ஓடி வாருங்கள், பாடலை கேளுங்கள், வாருங்கள். யார் முதலிலே வரப்போகிறீர்கள்? காணவில்லை யாரையும், ஓடி வாருங்கள், பாடலை போடுங்கள்.

0: ஆமாம், முதலாவது இடத்தை பெற்ற தலைவர் ராஜ்குமார் அவர்கள் வருகின்றார்கள். வணக்கம் ராஜ்குமார்.
1: ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, ரொம்ப சந்தோஷமா இருந்தது.
0: உறுதியிலே கொஞ்சம் கஷ்டமான சொல்லி தந்து விட்டீர்கள். பார்த்துட்டு எவ்வளவு சிறப்பாக விளையாடுகிறீர்கள். எல்லாம் நல்ல நல்ல
1: பருவம்.
0: பருவம் சரியான ஒரு போது நாங்கள் பாவிக்கின்றோம். ஆனால் அதை உடனே ஞாபகத்துக்கு வரவில்லை. பார்த்துட்டு இதையும் பார்த்தோம்னா பருவத்தை பார்ப்போம்.
1: நினைச்சிட்டேங்க அந்த மாடுகளுக்கு எல்லாம் பார்ப்பாங்க இல்லைங்க, வயதுக்கு
0: சொல்லிட்டு. பத்து பிள்ளைங்க பாடலை தர வேண்டும். சிறப்புகள் வாழ்த்துக்கள் உங்களோட இணைந்து இணைந்து கலமத்தை நிகழ்த்தி கொண்டு செல்ல உதவியா இருந்தவர்களுக்கும் வாழ்த்துக்கள் கூறுங்கள். என்ன பாடல்?
1: நன்றி ஐயா. என்னோட பங்கெடுத்தவர்களுக்கும் நீங்க வழி நேரத்துல உங்களுக்கும் நன்றிங்க ஐயா. எனக்கு வந்து பானா காத்தாடி படத்துல இருந்து என் நெஞ்சில் ஒரு பூ பூத்தது.
0: என்ன திரைப்படம்?
1: பானா காத்தாடி. பானா காத்தாடி. பானா காத்தாடி. அனுப்பிச்சுடுறேங்க. என் நெஞ்சில் ஒரு பூ பூத்தது.
0: சரி,
1: உன் பேர் என்ன?
0: பூத்தது. நல்லது, அந்த பாடல் உங்களுக்கு கிடைக்கும் ஐயா. இணைந்து சிறப்பித்து கூடுதலான பொருளை டபுள் அடி அடிக்க எல்லாத்துக்கும் சரியான கடினமான தொழில் புரிஞ்சு வாழ்த்துக்கள், சிறப்புகள், விவேகம், விவேகம்.
1: நன்றிங்க. நன்றிங்க.
0: நல்லது.
1: நன்றி.
0: அங்கே இரண்டாவது நிலையில் இருக்கின்றார் எங்களுடைய செல்வகுமார், எம் ஆர் செல்வகுமார். இரண்டாவது இடத்தை இன்று பெற்றிருக்காரு. 9 அதிகப்படியமான பிள்ளைகள் பெல்ட்டி வேலை கட்டிக்காரன் கட்டிக்காரன் எங்கே வர வேண்டும் பாடலை கேளுங்க. 3வதாக மகான் ஐயா நீங்களும் வந்து பாடல் கேட்கலாம். ஆனந்தம் பெற வேண்டும், பாரூக் வர வேண்டும், ராமன் நீங்களும் பெற வேண்டும், பாடல்களை கேளுங்கள். இப்பொழுது 1வது பரிசை பெற்றவர் பாடலை கேட்டுவிட்டு செல்கின்றார். தொடர்ந்து பாடலை கேட்க ஓடி வாருங்கள். இது முன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையில் ஒரு பாடலை இப்போ தருகின்றேன். கேட்டுக்கொண்டு ஓடி வாருங்கள். அந்த பாடல் என்று வந்தால் உடனே பாடலை நாங்கள் தருவதற்கு சென்றால் அங்கே அவர்கள் விளம்பரதாரர்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும் இல்லையா? சரி.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் சாவதி மன்னரே, வாரம்
1: வாழ்த்துக்கள் தலைவர் வாழ்த்தப்படாத வாலிபர் சங்க தலைவர்
0: தலைவர் முதலாவது இரண்டாவது.
2: ஆனா உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். நீங்க ஒரு அழைப்பிலேயே ஐந்து புள்ளிகளை பெற்று கட்டிக்காரன் விவேகி விவேகி
0: சாரி. அப்ப என்ன பாடலை
1: நினைத்ததை முடிப்போம், நினைத்ததை முடிப்போம், ஒருவர் மீது ஒருவர் சங்கம்.
0: ஓ, நீங்க நினைத்ததை முடிப்பீர்கள் இல்லையா?
2: நான் நினைக்கிறேன்
0: வாழ்த்துக்கள். எங்கே ராம ஐயா அறிவிந்தார். வணக்கம் ராமன் கவிஞர் அவர்களே, வாருங்கள்.
3: வணக்கம்
0: வணக்கம். சூப்பரமான பாடல், சிறப்பாக நீங்கள் நினைந்தீர்கள், வாழ்த்துக்கள். என்ன பாடலை தரப்ப வந்தீர்கள்?
3: காத்து வாங்க போன ஒரு கவிதை வாங்கி வந்தீங்க,
0: அதுதான் நடந்தது. நீங்கள் காத்து வாங்க போனதால்தான் இங்க வந்து காத்து வாங்க அங்கே செலவழித்து காத்து வாங்க போ, காத்து வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி. நல்லது, நல்ல பதங்களை எல்லாம் நாங்கள் கண்டுகொண்டோம். மகான் ஐயா வருகின்றார், அவரிடம் செல்கின்றேன். உங்கள் பாடல் காட்டலையில் வரும். நன்றி நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம் அன்பு மகான் அவர்களே. ஐயோ, அவர் சென்று விட்டார், வந்துவிட்டார் வந்துவிட்டார். வணக்கம் வணக்கம் மகான் அவர்களே.
4: வணக்கம் ஐயா.
0: குறைந்த நேரம் வந்தாலும் ஏழு புள்ளிகளை பெற்றிருக்கீர்கள், வாழ்த்துக்கள். உங்களுக்கு சிறப்பா உரையாடினீர்கள், வாழ்த்துக்கள். இந்த கருத்துக்களை
4: எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். எல்லோரும் இளையோர்களும் பங்கு பெற்றத்தானும் அவர்களும் ஆவலாக தூர தேசத்திலிருந்து வருகிறார்கள்.
0: ஆமா,
4: முன்னேற்ற உடக்கத்தான வேணும்
0: அவர்களும் கொடுக்க. அப்ப
4: நான் நேரம் உள்ள நேரம் தானே பங்கு பெற்ற முடியும். கொஞ்சம் தெரியாத சின்ன பல வேலைகள்
0: இருக்கிறதானே,
4: நான்
0: இடையிடையே வந்தாலும் நல்ல ஆரோக்கியமான விடயத்தை தந்தீர்கள், நல்ல ஆறுதல் வார்த்தைகளை எல்லாம் தந்தீர்கள், பகிர்ந்தீர்கள். நன்றிகள் உங்களுக்கு. மற்றது நல்ல நுணுக்கமான பதங்களை கண்டுபிடித்து தந்தீர்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. என்ன பாடலை வழங்குவோம் உங்களுக்காக?
4: ஆட்டிவிட்டார் யாரோ என்ற பாடலை கேட்டுக்கொண்டு உங்களுக்கும் எங்களது வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு
0: நன்றி நன்றி நன்றி. ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதார் உண்டோ இந்த உலகத்தில் இல்லையா? பொருத்த கருத்தாளம் உள்ள பொருத்தமான பாடல். நன்றி ஐயா, நன்றி
4: நன்றி
0: நன்றி, வாழ்த்துக்கள். ராமன் அவர்கள் நீண்ட நேரம் பேச முடியாமல் போய்விட்டது. அவர் இவர் வந்து அழைத்து விட்டார். இவரை விட்டால் பிடிக்க முடியாது, மீண்டும் வரமாட்டார் என்று எண்ணி அவரை அழைத்து விட்டேன். மீண்டும் வருவேன்டா, வந்து பேசலாமா ராமன் நீங்களும்? இப்ப எங்கே செல்வகுமார் ஆனந்தன், உங்களை காணவில்லை. உங்கள் பாடலும் வந்தால் சிறப்பாக இருக்குமே, ஓடி வாருங்கள். செல்லும் நாளைக்கு வேலைக்கு.

0: தொடர்ந்து கேட்க இருக்கின்றோம். முதலாவது இடத்தை பிடித்திருந்த ராஜ்குமார் அவர்கள் கேட்க பானா என்ற திரைப்படத்திலிருந்து வருகின்றது. என் நெஞ்சில் ஒரு பூ பூத்தது யுவன் சங்கர் ராஜா அவர்களின் இசையில வருகின்றது. அந்த வேளை வடலூர் ஆனந்தன் வந்துவிட்டார். வணக்கம் வடலூர் ஆனந்தன் அவர்களே, நலமாக சிறப்பாக நலமாக உறுதுணையாக நன்றாக ஆரோக்கியமான பதில்களை எல்லாம் தந்திருந்தீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: நன்றி. நான் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன்.
0: ஐயா கூறுங்கள்.
1: திறந்திர சீசை ரொம்ப அப்புறமா சொல்லிங்க. அந்த பணம் கிடைச்ச பிறகு அது மறந்துடுவாரு பாருங்க.
0: ஆமா ஆமா,
1: எல்லாம் கொடுக்குற கதவே தேர
0: அது எல்லா வட்டியும் சொல்லுவாரு. அந்த அவரை சொல்லி இவரை சொல்லி அது திறக்காது இல்லையா? திறந்துடு அந்த காகசம் அபு காகசம் திறந்துடு கதவே சிசு
1: சிசு அலிபாபா 42 படத்திலேயே அந்த பாடல் கொடுத்துருங்க.
0: அவங்களுக்கு அந்த பாடலே வேணுமா? அப்ப திறந்து விட்டது அங்கே கதவு சிசு மாசில. அந்த வரியை பாருங்க, முதல் வரியை.
1: செல்வம் வந்த போதிலே பேசும் உண்மைதான நீங்கள் போடும் வேஷம்.
0: அப்பொழுதே தெரிந்துவிட்டது மாசில்லாத உண்மை காதல். அந்த உண்மை காதல் தானாது, இந்த பேதையை ஏமாற்ற மாட்டாயா? ஆண்கள் உள்ளார்கள் தான். அப்பொழுது கூடவே இருந்திருக்கு இந்த சந்தேகம் பெண்களுக்கு இல்லையா? பெண்களுக்கு அந்த சந்தேகம் இருந்தாண்டுக்கு பேசும் வார்த்தை உண்மைதானா பேதையை என்று கூறிவிட்டாள். அங்க பெண் பேதையில நெறிமுறை ஐயா, எங்கள் வாழ்க்கையிலே வந்த வாழ்க்கை கட்டுப்பாட்டு நெறிமுறை அச்சம் மடம் நாணம் பயர்ப்பு அத்தனைக்கும் ஆசை என்றதை யாராலும் தடுக்க முடியாது. ஆனால் அந்த பெண்ணை தன்னை காக்க வேண்டும், பெண் என்பவளுக்கு கற்பு முக்கியம் என்பதை அடித்தளமாக வைத்துத்தான் வந்த பாடல்கள் எல்லாம் வந்த மாசிலா. மாசில்லா உண்மை காதல், மாசில்லாத உண்மையான மாசுமரம் இல்லாத உண்மையான காதல் தான். ஆனால் நீ பேசும் வார்த்தை உண்மைதானா? இந்த பேத நெஞ்சு ஏமாற்ற மாட்டா என்ற ஒரு கேள்வி அங்கே கேட்கின்றார். அது அந்த பெண்ணைக்குரிய தன்மை, குலப்பெண்களுக்குரிய தன்மை. எப்படித்தான் கொள்ளை ஆசை இருந்தாலும் வெளியே காட்ட மாட்டார்கள், காட்டினால் அதற்கு சரியான பாதுகாப்பு இருக்கும் என்றால் தான் அதை வெளிக்காட்டுவார்கள். அது எங்கள் பாரம்பரியத்திலே வந்து இரத்தத்தோடு உடலோடு உறவா நரம்போடு சதையோடு ஊறிய உணர்வு. அந்த உணர்வு அச்சம் மடம் நாணம் பயப்பு அத்தனையும் அந்த கற்பு என்பதை அடக்கிவிட்டது. அந்த காலத்திலிருந்து ஆண்மை பெண்மை வந்து ஆண்மையினால் கைவிடப்படலாம், ஏமாற்றப்படலாம், தீங்கு செய்யப்படலாம் என்ற கருத்து வருகின்றது அல்லவா? சிறந்த பாடல் ஒன்று மாசிலா உன்னை காதலே. ஓ நல்ல பாடல். அந்த பாடல் உங்களுக்கு கிடைக்கும் ஐயா. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இந்த சிறப்பித்தமைக்கும் நல்ல கருத்துக்களை தந்தமைக்கும் வாழ்த்துக்களை கூறுகின்றேன். அன்பு மகன் சிவகுமார் தூக்கத்துக்கு சென்று பெற என்ன அவர் நாளை பணிக்கு செல்ல வேண்டும். உங்களுடைய பாடல்களை தொடர்ந்து தருகின்றேன். நன்றி நன்றி நன்றி ஐயா. இப்பொழுது தங்கள் அன்பு மகன் ராஜ்குமார், நீங்கள் கேட்ட பாடல் வருகிறது பானா என்ற திரைப்படம் என்று முதலில் கூறிவிட்டேன். இந்த பாடல் வருகின்றது.

இனிமேலும் அந்த பாடல் அவன்தான் மனிதன் திரைப்படத்திலிருந்து ஒலித்தது என்ப உறவுகளே, அந்த பாடலை கேட்ட எங்களுக்கு இன்னொரு பாடல் வர இருக்கிறது. இதற்கு முன்பு கேட்ட பாடல் கூட ஒரு நல்ல பாடல், ராஜ்குமார் தந்திருந்த பாடல் ஜீவன் சங்கர் ராஜாவின் இசையிலே. அதை தொடர்ந்து வந்த இந்த பாடல் சவுந்தரராஜன் ஐயா அவர்களின் குரலே, எங்கள் அன்பு மகான் அவர்கள் கேட்ட பாடல். அற்புதமான அறிவுரையை தந்த ஒரு பாடல். ஆட்டுவித்தால் யார் ஒருவன் ஆடாதார் இங்கே, அதனால் மேலிருப்பவன் எங்களை படைத்துவிட்டு ஆட்டுகிறான், நாங்கள் ஆடுகின்றோம் என்று எண்ணிக்கொண்டு அடுத்த பாடலை வந்து குறுகிய நேரத்திலே புள்ளிகளை சேர்த்த எங்கள் ஃபாரூக் அவர்கள் சவுதி அரேபியாவிலிருந்து கேட்டிருந்தார் ஒரு பாடல். அந்த பாடல் நினைத்ததை முடிப்பவன் என்று அவர் கூறி அவரும் நினைத்ததை முடித்திருக்கின்றார். ஒரு கேள்வியிலே வந்து ஒரு அழைப்பிலே வந்து ஐந்து புள்ளிகளை சேர்த்து வரலவா. அவர் கேட்கும் பாடல் ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து, கேட்போமா அந்த பாடலை.

அற்புதமான ஒரு பாடல். எப்படி கடமையாக்கி இருக்கார்கள், பணிபுரிந்திருக்கார்கள் அந்த திரைப்படத்திற்கு என்று காட்சியை பார்க்கும் போது புரிகின்றது. பொன்மனச் செம்மல் அவருடைய திரைப்படம். அந்த திரைப்படத்திலே அவருடைய நடிப்பு அலாதியான நடிப்பு. அந்த நடிப்பு அந்த வயதில் அப்படியெல்லாம் இளம் சோடிகளோடு அவர் அப்படி துள்ளி குதித்து ஆடுவதையும் நடிப்பதையும் பார்க்கும்போது மகிழ்வாக இருக்கும். இந்த வேளையிலே அடுத்த பாடல் வருகின்றது. எங்கள் வடலூர் ஆனந்தன் அவர்கள் கேட்ட பாடல். மாசிலா மாசு இல்லாத உண்மை காதல் மாறுமா, செல்வம் வந்த போதிலே என்று ஒரு பெண்மை கேட்கின்றது. ஆனால் அந்த பெண்மை மாசில்லாத உண்மை காதலை கொண்டது. அலிபாபாவின் 40 திருடர்களின் திரைப்படுத்த பாடல் அவர் கேட்க விரும்பியிருந்தார். அந்த பாடல் காற்றலைக்கு வருகின்றது. ஆனந்தம் உங்களுக்கான பாடல் காற்றலையில் கேட்போமா?

அற்புதமான ஒரு பாடல். இரு துருவங்கள் போன்று இருந்த துருவங்கள் அல்ல, இரு உயர்ந்த மலைகளாக இருந்த சிகரங்களாக இருந்த நடிகர்கள் மக்கள் திலகம் எம் ஜி ராமச்சந்திரன் ஐயா அவர்களோடு பத்மஸ்ரீ என்று பெண்களுக்குள்ளே முதலில் பெயர் பெற்ற பானுமதி அம்மா இருவர்களும் இணைந்து நடித்த அந்த நடிப்பு கேட்கும் போதும் பார்க்கும் போதும் சிறப்பாகத்தான் இருக்கிறது. குறுகிய நேரத்துக்குள்ளே ஒரு காதல் விவகாரத்தை எடுத்து கூறி இறுதியிலே மகிழ்ச்சியாக ஒன்று சேர்ந்தார்கள். இதுதான் பாடல். இனிமையான அந்த பாடலை தந்த ஆனந்தன் உங்களுக்கு வாழ்த்து கூறும். இந்த வேளையிலே இறுதியிலே வந்து வந்தாலும் சிறப்பித்துக் கொண்டு சென்ற எங்கள் மனவை ராமன் அவர்கள், அவர் காற்று வாங்க போயிருக்கின்றார், கவிதையை வாங்கி கொண்டு வந்துவிட்டார். அவர் கவிஞர் அல்லவா, அதனால் அவர் கேட்கின்றார் கலங்கரை விளக்கம் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை. ராமன், உங்களுக்கான பாடல் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்று எண்ணிக்கொண்டு அந்த பாடலை காற்றலையில் தவள விடுகின்றேன். முன்னியல் தமிழ் வானொலியின் கலம்பத்திலே

0: ஒரு தடவை பாடலை நிறுத்துகின்றேன். செல்வகுமார் ஓடி வந்துவிட்டார். வணக்கம் எம்ஆர் செல்வகுமார் அவர்களே, வணக்கம் வணக்கம். உங்களுடைய இரண்டாவது தெரிவு, நீங்கள் இரண்டாவது பரிசு வெற்றியிருக்காது. உங்களுக்கு பாடல் தரவில்லை, வரவில்லை. நான் நினைத்து நீங்கள் பணிக்கு செல்ல வேண்டும், தூங்க வேண்டும் என்பதற்காக இவ்வளவு
1: தருகின்றேன்.
0: மொத்தம் 9 புள்ளிகள் பெற்று இரண்டாவது இடத்தை பெற்றீர்கள். முதலாவது இடத்தை ராஜ்குமார் 10 புள்ளிகள், நீங்கள் 9 புள்ளிகள். தொடர்ந்து முனைந்திருந்தால் அவரை முந்தி இருக்கலாம் நீங்கள். மகான் அவர்கள் 3 இடத்தையும், 4 இடத்தை ஃபாரூக் அவர்களையும், 5 இடத்தை எங்களுடைய ஆனந்தன், 5 இடத்தை ராமன் பெற்றிருந்தார். இப்பொழுது ராமன் பெற்ற பாடல் சொல்றது, உங்களுக்கு என்ன பாடல் வேண்டும் மகனே?
1: எனக்கு வந்து மலை சாய்ந்து போனால் அந்த பாடல் தான்.
0: அந்த பாடலுக்கே கேள்வியை தோண்டு வருவீர்கள் இல்லையா? மலை சாய்ந்து போனால் அந்த பாடல் தருகின்றேன். இந்த பாடல் முடிந்தவுடன் உங்கள் பாடல் வரும். தூக்கத்துக்கு போவீர்களோ தெரியவில்லை. மலை சாய்ந்து
1: போனால்
0: உங்களுக்காக தருகிறேன் நானே அந்த பாடலை. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் என இந்த
1: மாதிரி
0: ராமன் அவர்களே, உங்களுடைய பொறுமைக்கு நன்றி. பாடலை முதலில் இருந்து தருகின்றேன்.

இனிமையான அந்த பாடல் கதம்பத்திலே ராமன் உங்களுக்காக ஒலித்து சென்ற பாடலை நாங்களும் கேட்டோம். அந்த பாடல் உறுதியாக ஓடி வந்து தூக்கத்துக்கு சென்றாலும் வானொலியிலே கவனம் வைத்திருக்கின்ற அன்பு மகன் புதுக்கோட்டை எம்ஆர் செல்வகுமார் ஒரு பாடலை தந்தார், கார்த்திகை தீபம். அவர் 9 புள்ளிகளை பெற்று 2வது இடத்தையும் பெற்றார். அவர் வாழ்த்துக்களையும் பெறுகின்றார். பாடலை தருகிறேன். மகனே, தூக்கத்தை விழித்து கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். தூக்கம் விழிக்கலாம் நல்லது, வானொலியை கேட்கலாம் நல்லது, ஆனால் உங்களுக்கு பணி இருக்கிறது என்பதை மறக்கக்கூடாது. பணிதான் முக்கியம். வருகின்ற பாடல் கேட்போமா? அவருடைய பாடல் மலை சாய்ந்து போனால் என்று ஆரம்பித்த பாடல்.

ஏழுசை மன்னர் என்று பெயர் பெற்ற எங்கள் முடிசூடா மன்னன் தமிழ் உலகிலே இசை உலகிலே கின்னஸிலே பதிவாற்ற தமிழிலே மட்டும் 17,000 மேற்பட்ட பாடலை பாடி எங்கள் வாழ்க்கையில் நிறைந்த வாழ்க்கை தத்துவங்களை உணர்ச்சி பூர்வமாக காட்டிய பாடகர் சி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்கள், கண்ணதாசன் அவர்களுடைய வரிகள், இசையமைப்பாளர் எல்லோரும் சேர்ந்து இணைந்து வந்த ஒரு தத்துவமான நிறைவான பாடல். காதலை மையமாக வைத்தது, காதலினால்தான் இந்த உலகம் இயங்குகிறது. இந்த பூமி சுத்துவதனது சூரியனுள்ள காதலினால்தான் அந்த அச்சில் இருந்து சுத்துகின்றது, சுத்திக் கொண்டிருக்கின்றது அல்லவா? காதல் இல்லாமல் உலகம் இல்லை. இந்த காதல் உடைந்து போனால் இந்த மனம் என்பதற்கு உதாரணமாக எத்தனையே கொண்டு வந்தாலும் உலகத்தில் இழக்கக்கூடியது எல்லாவற்றையும் இழக்கலாம், இழந்தாலும் அது மறுபடி வரலாமானால் காதல் என்ற அந்த மனம், மனம் சாய்ந்து போனால் மீண்டும் என்ன செய்ய முடியும்? அதனால் அன்பு உறவுகளே, நாங்கள் மனம் தெளிவாக இருக்கணும். இவற்றையெல்லாம் கேட்கும் பொழுது இவையெல்லாம் இழந்து போகும் பொழுது இந்த மனத்தை நாங்கள் இழக்கக்கூடாது, மனம் சாய்ந்து போகக்கூடாது, தீர்க்கமாக துணிவோடு நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்பதை எடுத்துக் கூறிய ஒரு அற்புதமான பாடலை தந்திருந்தார் மகன் செல்வகுமார். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இது மன்னன் தமிழ் வானொலி கலம்பன் நிகழ்வுகளே பாடலை இப்பொழுது நாங்கள் வெற்றி பெற்றவர்கள் என்று வந்து பங்கு பற்றியவர்களுக்கு பாடல் கொடுத்துக் கொண்டிருந்தோம். இந்த நிகழ்ச்சியை வரவேற்று ஆரம்பத்திலிருந்து நான் கவனித்தேன், வடலூர் ஆனந்தன் அவர்கள், சிறுவை சந்தன்ராஜ் அவர்கள், செல்வகுமார் அவர்கள் மற்றும் எங்களுடைய அன்பு மகன் மணிமாறன், ராஜ்குமார் மற்றும் அன்பான நேர் நாகப்பன் அவர்கள் எல்லாம் இணைந்து இருந்து கேட்டுக்கொண்டு இருக்கின்றார்கள் என்று தங்கள் பதவியிலே காட்டிக் கொண்டிருக்கும் பொழுது மனம் மகிழ்வாக இருக்கின்றது. அதிலே நாகப்பன் அவர்கள், நாங்களும் நிகழ்ச்சி ஆர்வம் கேட்டுக்கொண்டிருக்கும், இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொள்ளுகின்றோம் ஐயா என்று வரி எழுதி இருக்கின்றார். இதுதான் உலகத்திலே ஒருவருக்கொருவர் ஆறுதல் கூறும் அந்த வார்த்தைகள். இந்த ஆறுதல் கூறக்கூடிய உணர்வு எங்கள் எல்லோரிடமும் இருக்க வேண்டும். அடுத்தவரை பார்த்து இழக்கப்பட வேண்டும், அடுத்தவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற மனப்பான்மை இருக்க வேண்டும், அன்போடு இருக்க வேண்டும், தாங்கி பிடிக்கும் தன்மை இருக்க வேண்டும். இது மனித இனத்திலே உள்ள ஒரு உணர்ச்சிகள். நன்றி நாகபனையா அவர்களே, உங்களுக்கு அந்த நன்றியை கூறிக்கொள்கின்ற வேளையிலே அன்பு மகனே மணிமாறன், நீங்கள் நேற்றைய தினம்தான் வந்து இணைந்தீர்கள், நிகழ்ச்சிகள் என்னவென்று தெரியாமல் எல்லாம் கேட்டு நிகழ்ச்சி கேட்டதுக்கு உங்களுக்கு ஒரு பாடல் வழங்கியமைக்கு நன்றி கூறினீர்கள். அது மட்டுமல்ல அன்பு மகன், இன்று காற்றலைக்கு இந்த பதில் தர வருவதற்கு முயன்று இருக்கின்றார் போலும், அவருக்கு முடியவில்லை, அதனால் அவர் பதிவிலே தந்திருக்கின்றார். நாங்கள் பதிவிலே தருவதை விரும்பவில்லை மணிமாறன், என்ற கேள்விதானே, கேள்விக்கு பதிலை அவர்கள்தான் சிந்தித்து கூற வேண்டும். ஒவ்வொரு தரும் இப்ப புலனத்திலே நாங்கள் எழுதிவிட்டால் மற்றவர்கள் பார்க்க முடியும் அல்லவா? ஆதலால் நாங்கள் அதை நிறுத்தி வைத்திருக்கின்றோம். பதில்களை முடிந்தால் காற்றலையில் வந்து நீங்கள் நேரலையில் கூறலாம், அல்லது என்னுடைய சொந்த முகவரிக்கு என்னுடைய சொந்த தொலைபேசிக்கு அனுப்பலாம், அதை யாரும் பார்க்க மாட்டார்கள். புலனத்தில் எழுதினால் மற்றவர்கள் பார்ப்பார்கள் அல்ல, லீக் ஆகிவிடும், அதை பார்த்து ஓடி வந்து கூறுவார்கள் அல்லவா? அதை நீங்கள் கூறினால் உங்களுக்கு புள்ளியும் இல்லா கிடைக்கின்றது. அடுத்த பயணம் அதை நீங்கள் கடைபிடித்துக் கொள்ளுங்கள் மகனே, நீங்கள் இணைந்து எங்களோடு வர ஆதக்கப்படுவது எனக்கு தெரிகின்றது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மற்றும் பாடல்களை கேட்டு மகிழ்ந்து விட்டு பதில் எழுதிய உங்கள் அனைவருக்கும் என் நன்றியும் வணக்கத்தையும் கூறிக்கொண்டு, இதுவரை நேரமும் எங்களோடு இணைந்து நேரலைக்கு வர முடியாதவிட்டாலும் காற்றலை கவனித்து கேட்டுக்கொண்டிருந்து புலனத்தில் செய்திகளை அனுப்பிய உங்கள் அனைவருக்குமாக ஒரு பாடலை தர எனக்கு விருப்பமாக இருக்கின்றது. அந்த வகையில் இந்த பாடலை எல்லோருக்குமாக, வந்தவர்கள் வராதவர்கள், கேட்டவர்கள் கேட்காதவர்கள் என்ற என் அன்பு நீங்கள் நெஞ்சங்களை உங்கள் அனைவருக்குமாக ஒரு பாடலை காற்றலையில் தவள விடுகின்றேன். இறுதி பாடலாக நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருவதற்கு முன்பு நேரம் உங்களுக்கு 12:48 எங்களுக்கு 3:20 ஆகின்றது. உங்களுக்கு 1 வரப்போகின்றது அல்லவா? இருப்பினும் கதம்பத்தை நிலைக்கு கொண்டு வருவோம். நான் நேரம் சென்றுதானே வந்தேன், இப்பொழுது கொஞ்சம் சத்தம் குறைவாகின்றது கீழே பணிபுரியக்கூடியார்கள். ஆனால் இது முடியவும் இன்னும் அதிகாரிகள் வர இருக்கின்றார்கள். இந்த நில விரிப்பு எப்படி போடுவது, என்ன கலர், என்ன நிறம் என்றெல்லாம் அவர் தெளிவு செய்து கொண்டு வரவும் என்று அறிவித்திருக்கின்றார்கள். அவர்களுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றோம். நல்லதோர் பாடலை தருகின்றேன். நல்லதென்று நான் கூறவில்லை, நீங்கள் தான் கூற வேண்டும். வருகின்றது பாடல். அந்த பாடல் எந்த ஊரு காவல்காரன் என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல். அந்த பாடலை எல்லோருக்குமாக தருகின்ற பங்கு பற்றினவர்கள் பற்றாதவர்கள் காற்றலை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருந்த அனைவருக்குமாக இந்த பாடலை தருகின்றேன். நன்றியோடும் வணக்கத்தோடும்.

0: நான் பேசிக் கொண்டே இருக்கின்ற நான் பேசியது ஒன்றும் அவர்களுக்கு கேட்டிருக்க மாட்டாது. அற்புதமான ஒரு இனிய பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். இனிமையான படப்பிடிப்பு, அருமையான காட்சி, நல்ல குரல். எங்கள் பிரபல பின்னணி பாடகர் திருச்சி லோகநாதன் முதல் முதல் பின்னணி குரல் கொடுத்த ஒரு ஆண் குரல் திருச்சி லோகநாதன் ஐயா. அவர்களுடைய மகன் தீபன் சக்கரவர்த்தி அவர்களோடு இசையரசி சுசீலா அம்மாவும் இணைந்து பாடிய அந்த பாடலை கேட்டோம் என்பவர்களே. அற்புதமான காட்சி, அழகான நடிப்பு, அழகான முக உருவங்கள் கொண்ட ராமராஜன் கௌதமி அவர்கள் இணைந்து நன்றாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்கின்றனர். நன்றாக வேலை செய்து அந்த பாடலை சிறப்பாக கொண்டு வந்திருக்கின்றனர் நல்ல காட்சி அமைப்புகளோடு. அந்த பாடலை இறுதி பாடலாக தந்தையை நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் அந்த வரிகள் அரும்பாகி முட்டாகி காயாகி பூவாகி பூவாகி காயாகியது. எங்கள் நிகழ்ச்சிகளும் கலம்பத்தில் வருகின்ற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் அரும்பாகி முட்டாகி பூவாகி காயாகி மலர்ந்திருக்கின்றதல்லவா என்று எண்ணுகின்றே நானும் இந்த வகையிலே. அதனால் எல்லோரும் இந்த பாடலை கேட்டு மகிழ்ந்திருப்பீர்கள். நேரம் உங்களுக்கு 12:55 இன்னும் 1:35 இருக்கும் வேளையிலே, எங்களுக்கு 3:26, 3:30 தொடர்பதற்கு இன்னும் 4 இருக்கும் வேளையிலே மழை வரும் சாத்தியங்கள் இருக்கின்றது. மாலை நேரம் என்றவுடன்தான் அந்த மழை வருகின்றது. கிளை பணியாளர்கள் வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அடுத்து வர இருக்கின்றார்கள் சில அதிகாரிகள் வந்து அந்த நில விருப்புகள் தொடுப்பது. அதனால் நாங்கள் வெளியே எதுவும் சொல்ல முடியாது. வீட்டில் எந்த நேரம் இருக்க வேண்டும், இந்த வானொலியில் இருக்கும் வேலை கூட அங்கே வந்து அழைப்பார்கள், ஓடி செல்ல வேண்டும் அப்படியான நிலையில் இருக்கின்ற இருப்பினும் உங்கள் ஆறுதல் வார்த்தைகள் உங்களோடு பேசியது நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன். மனப்பாரங்கள் எவ்வளவோ குறைந்திருக்கின்றது. இறக்கி வைப்பதற்கு ஏற்ற சுமை தாங்கியாக எனக்கு நீங்கள் அமைந்ததை விட்டு அன்னை கலைவாணிக்கு நன்றி சொல்லி இந்த நிறுவனத்தின் வானொலிக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அன்பு மகள் வளர்த்து வந்த இந்த வானொலியை தேக்கி 24 வருடங்களாக ஓடிக்கொண்டிருந்து 25வது வருடத்தை விரைவில் அட்டிப்பிடிக்க இருக்கின்றது. எந்த காரணங்கள் எவ்வளவோலாம் கற்பனைகள் பண்ணி வைத்தோம். 25வது ஆண்டு விழாவை எப்படி கொண்டாட வேண்டும், அதுவும் தமிழ்நாட்டிலே கொண்டாட வேண்டும் என்று அந்த ஆசை நிறைவேறாத போல் தெரிகின்றது. இன்னும் 5 மாதங்கள் தானே இருக்கின்றது. 5 மாதம் இல்லை, 7ஆம் மாதம் முடிவடைந்து போகின்றது. 4 மாதம் அதுவே இந்த திகதியோடு ஒட்டிப்பார்த்தால் 3 மாத இடைவெளி. அந்த 3 மாத இடைவெளிக்குள்ளே எல்லாம் செய்துவிட முடியாது என்பது எனக்கு நன்றாக தெரிந்துவிட்டது. அதனால் நாங்கள் வானொலியிலேயே அதை சிறப்பாக செய்வோம் என்று கேட்டுக்கொண்டு எல்லாம் வல்ல இறைவனை எங்களுக்கு அமைந்திருந்த இந்த வேளையும் இனிமேல் வரும் வேளைகளும் உங்களுக்கும் எங்களுக்கும் நன்றாக அமைய வேண்டும். நிலையற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த குறைவற்ற செல்வத்தை உலகெல்லாம் வாழும் அனைத்து உயிர்களுக்கும் அந்த தெய்வமே ஆண்டவனே நீ தர வேண்டும் என்று கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அவரை வேண்டிக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு காற்றலை விடுவித்துச் செல்கின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். மீண்டும் சந்திப்போம் என்ற நம்பிக்கையோடு வருகின்றோம், வருவோம், சந்திப்போம். வாழ்த்துக்களும் நன்றிகளும். நிறைவு பெற்றது நேய இந்த கதம்பம் நிகழ்ச்சி பொக்கிஷம். அடுத்து நிகழ்ச்சிகளை ஆரம்பி தொடர்ந்து வருகின்றது. அதனை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருங்கள் என்று கூறிக்கொண்டு காற்றலை விட்டுவிடுகிறோம்.
1: உலகமக்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
2: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், 4 பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரைய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
1: MTR FM.

0: அந்த அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

ஒலிக்க இருக்கும் முதல் பாடல் நேயர் நேரத்தை அலங்கரிக்க வேண்டும் என்று தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோவில் ஞானசேகரன் தந்த பாடல். தாயை காத்த தனையின் திரைப்படுத்து பாடல் மூடி கிடந்த இமையிரண்டும் என்று வரி எடுத்து பாடும் அந்த பாடலை அவரோடு இணைந்து அவரது உறவுகளாக தமிழ் செல்வன், சித்தார்த்தன், தமிழ்ச்செல்வி சித்தார்த்தன், பத்மினி சேரலாதன், சண்முகப்பிரியா, எடப்பாடி வெள்ளாண்டி வலசு துறை பாண்டியன், காந்திமதி இவர்களும் இணைந்து கேட்கின்றார்கள். நாங்களும் கேட்கின்றோம்.

தொடரும் பாடல் இதய வீணை தூங்கும் போது என்று ஆரம்பிக்கும் ஒரு அற்புதமான பாடல் இருவர் உள்ளம் திரைப்படத்தில் அன்று பாடியிருந்தது. அந்த பாடலை இன்று அன்போடு கேட்டிருக்கின்றார் தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி சியாமலா பிரபா அவர்களும், ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, மதுஸ்ரீ, சிவசங்கரன், நற்பவி, நடுமொழியாள், தமிழ் இனியாள் இவர்களும்.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம். கருப்பு பணம் திரைப்படத்து பாடல் ஒன்று கேட்போமா? எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு எல்லாமை இல்லாத நிலை வேண்டும். எவ்வளவு சமதர்மமான பாடல். இந்த பாடலை நீண்டகால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் சாதிக் அவர்கள் தன்னோடு இணைத்து முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ், அவர்களோடு கதீஜா, சஹானா பர்வீன், நசீகா, ரிஃபாகா, இம்ரான், ஷாகில் உலகத் தமிழர்களை முனைத்து கேட்கின்றார். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

உறவுகளோடு உறவுகளாக மீண்டும் ஒரு பாடலை கேட்க இருக்கின்றோம். அது 7வது மனிதன் திரைப்படத்தில் இருந்து காக்கை சுரகு நிலையே என்று பாடுகின்றது. இப்படி பாட வைக்கின்றார். இன்றைய தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள் தமிழ்நாட்டில் இருந்து அவர் கேட்கும் இந்த பாடலை வளமை போல என்றும் கண்ணன் சங்கரி, ரவி மாலதி, உஷா சேகர், ரமேஷ் ரேவதி, வெங்கடேஷ் சுதா மற்றும் குமார் அருணா, ஆகாஷ் ஹரிகரன், ஸ்ரீராம் சிவா, ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி ஆகியோருடன் இணைந்து கேட்கின்றார். பாடுகின்றது மீண்டும் கூறுகின்றேன், காக்கை சிறகு நிலை என்ற வரியெடுத்து.

முன்னியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வரும் நேய நேரத்திற்காக காத்துக் கொண்டிருக்கும் அன்பு உறவுகளுக்கும், பாடல்களை எழுதிவிட்டு எங்கள் பாடல் வருகின்றது என்று அவளோடு பார்த்துக் கொண்டிருக்கும் எல்லோருக்கும் பொதுவாக ஒலிக்கின்றது அந்த பாடல். கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் வேளையில் அடுத்து வரும் பாடலை வேலூர் மாவட்டம் பாலம்பாக்கம் மஞ்சுளா நீங்கள் தந்த பாடல், தங்க தேரில் வந்திருக்கும் என்ற முதல் வரி கார்த்திகை தீபம் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

அடுத்த பாடலை உறவுகளோடு உறவுகளாக நீண்ட நாளைக்கு பின் வந்து தொடர்ந்து கொண்டிருக்கின்றார் அன்பு முகமது ராஃபிக் அவர்கள். ராஃபிக் அவர்கள், நீங்கள் எப்பொழுதும் அந்த பாடலை கேட்கும் பொழுது உங்களுடன் இணைந்து உறவுகளாக முகமதுஷ்வான் நாசார் நஜீமா ஜம்மான் தௌபிக் இவர்களும் இணைவார்கள் அல்லவா என்றும் இணைகின்றார்கள். சங்கீதவானில் சந்தோஷம் பாடும் என்ற பாடல்தான் சின்னப்பூவே மெல்ல பேசு என்ற திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்கின்றீர்கள். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

அடுத்து வரும் பாடல் வளமுடன் வாழ்க என்ற வணக்கத்தையும் கூறி அன்போடு கேட்கின்றார்கள். திருவாரூர் மாவட்டம் உபய வேதாந்தபுரம் சோமசுந்தரன் சோமஸ்கந்தன் அவர்கள். எதற்கும் ஒரு காலம் உண்டு என்ற பாடல் சிவகாமியின் செல்வன் திரைப்படத்திலிருந்து தெரிவு செய்து கேட்டபடி ஒலிக்கும் அந்த பாடலை ராஜலட்சுமி, காயத்ரி, கீர்த்தனா இவர்களும் கேட்க நாங்களும் கேட்போம். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம். அடுத்து ஒலிக்கும் பாடல் பூங்காற்று திரும்புமா என்று கேட்டு முதல் மரியாதை பாடலை கேட்கின்றார் அன்புடன் புதுச்சேரி மாநிலத்தில் இருந்து காரைக்கால் மேலே ஓடுதுறை சேப்பு விஜயராகவன் அவர்கள்.

தொடரும் பாடல் நீங்காத எண்ணம் ஒன்று என்ற வரியோடு ஆரம்பித்து 1981 ஆண்டு திரைக்கு வந்த விடியும் வரை காத்திரு என்ற திரைப்படத்து பாடலாகும். இந்த பாடலை இன்று திருப்பூர் மாவட்டம் தமிழ்நாடு காளிப்பாளையத்திலிருந்து ரவிச்சந்திரன் தந்திருக்கின்றார்.

இன்றைய கதம்பம் நிகழ்வில் இணைந்த உறவுகளுள் லண்டன் மாநகரத்தில் இருந்து வந்த கஸ்தூரி இணைந்து சிறப்பித்துவிட்டு அவர் தனக்கு விருப்பமான ஒரு பாடலை கேட்ட வேளையில் அந்த பாடல் அந்த வேளையில் அவருக்கு ஒலிபரப்பது கடினமாக இருந்தது. அதற்காக வேறு பாடலை ஒலிபரப்பினேன். அந்த வேளை கூறியிருந்தேன், உங்களுக்கான நீங்கள் கேட்ட அந்த பாடல் இன்றைய நேயர் நேரத்தில் இணைக்கப்படும் என்று அந்த வேளை அவருக்கு கூறியதையொட்டு இப்பொழுது அந்த பாடல் இணைகின்றது. தேன் கிண்ணம் திரைப்படத்திலிருந்து இடைவரியாக ரூப் தரா மஸ்தானா என்ற வரியும் அங்கே வருகின்றது. கேட்போமா அந்த பாடலை? உத்தரவின்றி உள்ளே வா என்று பாடுகின்றது தேன் கிண்ணம் திரைப்படத்தில் இருந்து.

0: சத்தம்ல கேக்குது.
1: அட, இந்த ரேடியோல தேங்குன நேரங்க, இப்ப அதனால சினிமா பாட்டா வைப்பாங்க.
2: என்னதான் சினிமா பாட்டா இருந்தாலும் சம்பந்தா சம்பந்தம் இல்லாம துண்டு துண்டா உள்ள வருது.
1: இப்ப போய் இதெல்லாம் யாருங்க கேட்டுக்கிட்டு இருக்க முடியும்? நீங்க வேற

0: ஐயோ என்ன மாமான்றானே, அடே அடே நான் யார் தெரியுமா?
1: மடன் புராண சத்தியமானி காவல்காரே, நீ ஒப்புக்கொள்ள மறுத்தாலும் நீ காவல்காரே.
0: நானா காவல்காரன்? ஐயோ கையோ யானை கையடா கையடா. இந்த ஜென்மத்தில் அவளை கட்டிக்க நான் விட மாட்டேன்.

0: புத்தி கெட்ட மண்டுகளா போட்டு போட்டு வந்திகளா, புத்தி கெட்ட மண்டுகளா போட்டி போட்டு வந்திகளா.
1: ஒலிக்கின்ற இந்த பாடல்களை கேட்டு மகளிர் இந்த வேளையிலேதான் தொடரும் ஒரு பாடல் அம்மன் கோவில் தேரழகு என்று பாடுகின்றது. சொந்தம் 16 திரைப்படத்திலிருந்து தமிழ்நாடு சிதம்பரம் பண்டிகேட் சிறவை சந்தன்ராஜ் உங்களுக்காக.

அடுத்து வரும் பாடல் அழகோ அழகு என்ற சமர் திரைப்படத்து பாடல். ஒலிக்க வைக்கின்றார் கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து ரதீஷ் அவர்கள்.

உறவுகளை நாங்கள் கேட்டு மகளும் ஒன்றியல் தமிழ் வானொலி நேயர் நேரத்தை அலங்கரித்து இறுதி பாடலை தந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர விரும்பும் வளைகுடா மண் குவைத் நாடு ஜோஜ் அவர்களுக்கான பாடல். ஜோஜ், நீங்கள் கேட்க இருக்கும் பாடல் நீ மீன ராசியானால் என்று ஆரம்பிக்கும் வரி சிவப்பு நிலா திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

0: அன்பே அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். மீண்டும் ஒரு நேர நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
2: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒலித்தரம், மோன்றியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

MTRFM ரேடியோ கனடா மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அது மட்டும் அல்லாமல் அன்பு உறவுகளே, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை பகிர்கின்றேன். அனைவரும் நலமாக இருக்கும் இங்கிதமான வேளையிலே வழமை போல் இன்றும் மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வருகின்றது சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். முதலில் நாங்கள் கேட்க இருக்கும் பாடல் நான் சொன்னதே சட்டம் திரைப்படுத்து பாடல். அதிகாலை நேரம் என்று வரி கொண்டு முழுவதையும் தருகின்றது அந்த பாடல் செவியோரம். அந்த பாடலை அன்புடன் செவிமடுக்க காத்துக் கொண்டிருக்கின்றார் ஆங்கிலேய நாடான இங்கிலாந்தில் அருள் மோகன்.

அவரை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் மீண்டும் ஓர் இனிமையான பாடல், நினைப்பது நிறைவேறும் என்ற வரி கொண்ட பாடல். நினைத்தது நிறைவேறும் திரைப்படத்திலிருந்துதான் இந்த பாடல் ஒலிக்க இருக்கின்றது என்று செவிமடுக்க காத்துக் கொண்டிருக்கின்றார் ஈழமணி. திருநாட்டின் மத்திய மாகாணத்தின் ஹட்டன் மாநகரில் டிரான்சி அவர்கள்.

அவரை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் இனிமையான மீண்டும் ஒரு பாடல் கேட்க இருக்கின்றோம். மத்திய வீழமணி திருநாட்டின் மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து விஜயராணி அனுப்பி வைத்த பாடல் சஹானா சாரல் பூத்ததோ என்ற இனிமையான பாடல், சிவாஜி என்ற திரைப்படத்து பாடல்.

பார்த்தேன் ஒரு அழகி என்ற பாடல் வைரம் திரைப்படத்து பாடலை கனடா மொன்றியல் மாநகரத்திலிருந்து வளமை போல என்றும் தனுஷன் கேட்க காத்துக் கொண்டிருக்கின்றார்.

0: கலையும் அந்தியில் மறந்திடும் அல்லி மலரும் அவள் கந்தியா காலத்து தாமரை பூ. தெரியுமா நான் அவளிடம் அடிமை பார்த்தேன் ஒரு அழகி கொஞ்சம் பழகி பால் போல் அவள் முகம் ஒரு வைரமணி.
1: ஒலிக்கின்ற பாடல்கள் மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் சர்வதேச நேயர் விருப்பத்துக்கான பாடலாக ஒலித்துக் கொண்டிருக்கின்றன.

மீண்டும் ஒரு பாடல். கனடா அல்பர்டா மாநிலத்திலிருந்து சாந்தினி அனுப்பி வைத்திருக்கின்றார். அந்த நிலாவை தான் நான் கையில பிடிச்சேன் என்ற முதல் மரியாதை திரைப்படுத்த பாடல்.

கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த பாடல்களோடுதான் ஆஸ்திரேலியா கண்டத்திலிருந்து தினமும் வந்து பாடல்களை தரும் அன்பு உறவினர்களின் பாடல்கள் ஒலிக்க இருக்கின்றன. முதலில் ஒலிக்கின்றது அவர்களுக்குள்ளே அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா இவர்கள் ஜோடியாக வந்து ஜோடி குரலிலே கேட்கும் பாடல் நாயகன் திரைப்படத்திலிருந்து நீ ஒரு காதல் சங்கீதம் என்று வரி எடுத்து பாடுகின்றது.

வேளையிலே அடுத்த பாடலையும் சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலியா கண்டத்திலிருந்து ரமணி தந்திருக்கின்றார். கஜினி என்ற திரைப்படத்து பாடலை சுட்டும் வெளி சுடரே என்று வரியெடுத்து பாடுகின்றது அந்த பாடல்.

இந்த வழியிலே நீண்ட கால உறவு எங்களோடு இசை பயணம் செய்யும் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியா கண்டத்து கேதீஸ் நீங்கள் தந்த பாடலையும் கேட்க இருக்கின்றோம். குரு என்ற திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்கின்றீர்கள். ஒலிக்கின்றது அந்த பாடல், பறந்தாலும் விடமாட்டேன் என்ற முதல் வரியை கொண்டு முழுவதையும்.

சர்வதேச நேயர் விருப்ப பாடல்களை கேட்டு மகளும் எங்களுக்கு சிங்காரபூமி சிங்கப்பூர் மகாலிங்கம் அவர்கள் தந்த ஒரு பாடல். மிகவும் அற்புதமான பழைய பாடல் தான், சிறந்த பாடலாக எல்லோராலும் மதிக்கப்பட்டு அன்றும் இன்றும் கேட்டால் மகிழ்வூட்டும் பாடல் காத்தவராயன் என்ற திரைப்படத்து பாடல். எப்படி பாடுகின்றது? வா கலாப மயிலே என்று அழகாக பாடும் இனிமையான பாடலை நாங்கள் கேட்போமா? ஒலிக்கின்றது பாடல்.

0: தேவி,
1: கானகத்தை விட்டு கன்னிமாடத்தை அடுத்து கடுந்தாவும் புரியும் பக்தனே, நீ வேண்டுமரம் யாதோ?
2: A new era of comfort is here.
0: வரமளிக்க வந்த திருபுர சுந்தரி, நான் விரும்பியதை கேட்டால் தடையின்றி தருவீரா?
1: கேள், எது வேண்டுமானாலும் கேள்.

வணக்கம் உறவுகளே, மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTRFM ரேடியோ கனடா.

கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்போடு கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். 2026 ஆண்டின் 8வது மாதத்தின் 22வது நாள் காரி கிழமை. மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் நாங்கள் கலந்திருக்கும் இந்த வேளையில் நேரம் சரியாக முற்பகல் 11:34 முற்பகலாக காட்டும் வேளையிலே ஈழமணி திருநாடு இந்தியாவின் தென்னகம் போன்ற நாடுகளில் 9:04 தொட்டுவிட்டது இரவு வேளை. பகலும் இரவு இணைந்திருக்கும் வேளையில் ஏனைய நாடுகளும் 5 மணித்தியாலம், 6 மணித்தியாலம், 7 மணித்தியாலம், 8 மணித்தியாலம் என்று கூடி குறைந்து தங்கள் காலத்தை தங்கள் நேரத்தை குறைக்கின்றன. பருவ காலத்துக்கேற்ப நாங்கள் இப்பொழுது 23 பாகையில் இருக்கின்றோம். வெப்பம் என்பது குறைவாக இருக்கின்றது. அந்த வெப்பத்தை நாங்கள் உணர்வதாக இருந்தால் மிகவும் குறைந்த வெப்பமாகத்தான் காணப்படும். வெப்பம் காற்றலையிலே ஈரப்பதம் நிறைவாக இருக்கின்றது. பகல் வேளையும் குறைந்து கொண்டு படிப்படியாக செல்லும் வேளையிலே நாங்கள் இணைந்திருக்கும் இந்த நாளில் மகிழ்வான இந்த நாளில் எங்கள் அயல் மாநிலம் நாங்கள் ஒன்டாரியோ மாநிலம் இந்த வானொலி இருக்கும் நிலையம் இப்பொழுது அடுத்த மாநிலத்தில் மொன்றியல் பகுதியிலே அருள்மிகு திருமுருகன் குடிகொண்டிருக்கும் அந்த ஆலயத்தில் மகோற்சவம் ஆரம்பித்து இன்று ரதோற்சவம் தேர் திருவிழா மிகவும் பல்லாயிரக்கணக்கான மக்களுடன் கிட்டத்தட்ட ஒரு 8,000-10,000 மக்கள் வரக்கூடிய அளவுக்கு பிரமாண்டமாக நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த நல்ல வேளையிலே அந்த முருகனையும் தரிசித்து மனதில் கொண்டு அன்னையுடன் தந்தையும் ஆசானும் நான் பெற்று பெற எனக்கு அளித்த தமிழ் அன்பு தமிழுக்கும் இவற்றுக்கெல்லாம் மூல காரணம் என்று நான் பார்க்கும் காட்சிகளுக்கு கூட எல்லாம் மூல காரணமான எல்லாம் வல்ல இறைவன் ஒருவன் தான் என்று எண்ணி அந்த இறைவனுக்கு ஓம் நமசிவாய என்ற அந்த மந்திரத்தை கூறி இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அவர்கள் அனைவருடைய தாழ் பணிந்து அன்போடு வணக்கத்தோடு உலகளாக இருக்கின்ற என் அன்பு நேய நெஞ்சங்களே உங்களையும் வருக வருக என்று முகம் மலர்ந்து வரவேற்று இன்றைய கதம்பத்திலே இணைந்திடுவோம் வாருங்கள் என்று 6478746415 என்ற எண்களோடு இணையும் வாய்ப்பினை கொடுத்து காத்திருக்கின்றேன் காற்றலையில். இந்த இனிய நாளிலே வழமை போல நாங்கள் ஆரம்பிக்கும் முன்பு நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? இது எங்களின் பண்பு, தமிழனின் பண்பு. உடனே ஒருவரை கண்டவுடன் நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் நலமாக இருக்கின்றோம், நீங்களும் நலமாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி கொண்டு அனைவரும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே இன்றைய காற்றலையில் நாங்கள் காரிக்கிழமையில் காண இருக்கும் காட்சிக்கு செல்ல இருக்கின்றோம். காட்சியை காண முடியாது, கேட்போம், இணைவோம், சிறப்பிப்போம்.

இனிமையான இந்த பாடல் வாரத்தில் ஒரு நாள் காரைக்கிழமையிலே எங்கள் வானொலியில் ஒலிக்கும். அது ஒலிப்பதென்றால் பாட்டுக்கு பதில் பாட்டு என்று நன்றாக தெரியும். ஆயத்தமாக எல்லோரும் காத்து கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய பாட்டுக்கு பாட்டு நிகழ்வுக்கு ஓடி வருவோம், இணைவோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் வேளையிலே வருக வருக என்று என்னுடைய வரவை கண்டு நிகழ்ச்சி ஆரம்பிக்கப் போகின்றது என்பதை உன்னிப்பாக கவனித்துவிட்டு எல்லோரும் வணக்கம் கூறி வரவேற்று இருப்பவர்களுள் அன்பு மகள் ஷியாமலா, அன்பு நண்பர் ஜெகபர் சாதிக் அவர்கள், அத்துடன் கிருஷ்ணன் அவரும் ஆயத்தமாக இருக்கின்றோம் போட்டிக்கு என்று கூறிக்கொண்டு வருக வருக என்று அழைத்த வேளையில் ஏனியவர்களும் காத்து கொண்டிருப்பது இங்கே பதிவிலே எனக்கு தெரிகின்றது. ஆதலால் நாங்கள் அந்த நிகழ்வில் கால் வைப்போம். அனைவரையும் வரவேற்று கொண்டு

0: வைஷத்த சம்மதம்
1: இந்த இனிமையான பாடல் உன்னை நான் என் கேள்விக்கு என்ன பதில், உன் கேள்விக்கு என்ன பதில் என்று மாறி மாறி ஒருவர் கேட்கும் இந்த பாடலை கேட்டுக் கொண்டிருக்கும் பொழுதே நாங்கள் இன்று பாட்டுக்கு பதில் பாட்டு போட்டி ஆரம்பிப்பதற்கு ஆனந்தத்தோடு காத்து கொண்டிருக்கும் உங்களுக்கு நான் எந்த பாடலுக்கு பதில் தர வேண்டும் என்ற ஒரு வினா எழும்புகிறது அல்லவா? அந்த வகையில் உங்களுக்கு எந்த பாட்டுக்கு பதில் தர வேண்டும் என்பதை இப்பொழுது காற்றலை தர இருக்கின்றது. அந்த பாடலில் வரும் வரிகள் கிட்டத்தட்ட 5 பதங்கள் தாங்கிய முதல் வரியாக இருக்கும் என்று எண்ணுகிறேன். அந்த 5 பதத்திலும் ஏதாவது ஒரு பதத்துக்கு நீங்கள் பாடல் கொண்டு வரலாம். அப்படி என்றால் பாடல் எது என்று எண்ணுகிறீர்கள்? இதோ இதுதான் அந்த பாடல். கேட்போமா?

உன்னை நான் பார்த்தது வெண்ணிலா வேளையில். இந்த ஐந்து பதங்களுள் எந்த பதம் வேண்டுமானாலும் நீங்கள் முதல் பாடலை கொண்டு வரலாம். இந்த பதத்துக்கு நீங்கள் தெரிந்தெடுத்து பாடல்களை கொண்டு வந்து தொடர்ந்து நாங்கள் பாடல்களை கேட்கப் போகின்றோம். எங்கே முதலில் அழைப்பவர் யாராக இருக்கலாம்? 6 4 7 8 7 4 6 4 1 5 இதுதான் பழமையான எண்கள், கொண்டு வாருங்கள்.

தொலைபேசி சரியாக இயங்குகிறது எனக்கு தெரிகின்றது. உங்களுடைய பதில்களும் எனக்கு கிடைத்திருக்கின்றது. நான் பேசுவது கேட்டுத்தான். அதனால் நீங்கள் இணைந்து கொள்ள வேண்டும். 6478746415 என்ற எண்களோடு எங்கே ஓடி வாருங்கள். யார் முதலில் அழைக்க இருக்கின்றீர்கள்?

0: ஓடி வந்து விட்டார் அன்பு
1: சந்தன்.
0: வணக்கம், காலை வணக்கம் தந்த உங்களுக்கு.
2: உன்னை நான் சந்தித்தேன்யா,
0: சந்தித்து விட்டீர்களா அந்த 1000 ரூபாய் வாழ்த்து. நலமா இருக்கிறீர்களா?
2: நன்றி, வணக்கம் ஐயா. நலமா இருக்கும் ஐயா.
0: நன்றி நன்றி, நாங்களும் நலமா இருக்கோம். உன்னை நான் சந்தித்தேன் இனிமையான பாடலோடு ஆரம்பித்திருக்கிறீங்களா? அங்கே பார்ப்போம் அடுத்த பாடலை யார் கொண்டு வர போகின்றார்கள் என்று. அடுத்த பாடலை கிருஷ்ணன் வந்து விட்டார். வணக்கம் கிருஷ்ணா. வணக்கம் வணக்கம் வணக்கம் கிருஷ்ணன்.
3: நலமா இருக்கீங்களா ஐயா?
0: நலமாக மகிழ்வாக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
3: நலமாக மகிழ்வாக இருக்கிறேன்.
0: நன்றி நன்றி. அப்ப இங்க என்ன பாடலை கொண்டு வந்தீர்கள் கிருஷ்ணன்?
3: உன்னை நான் சந்தித்தேன் நீ 1000 இல் ஒருவன்.
0: அதைத்தான் இப்பொழுது சந்தன்ராஜ் தந்து விட்டு செல்கின்றார். நீங்கள் ஒரு பாடலை தாருங்கள்.
3: உன்னை சொல்லி குற்றம் இல்லை.
0: உன்னை சொல்லி குற்றம் இல்லை என்ற பாடலை தந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். உன்னை சொல்லி குற்றம் இல்லை. அடுத்த பாடலுக்கு ஓடி வாருங்கள். நினைப்பை துண்டிக்க வேண்டும். அடுத்தது சந்தன்ராஜ், நீங்கள் பிறந்து கொடுக்கிறீர்கள். தாருங்கள் சந்தன்ராஜ் உங்கள் பாடலை. வாழ்த்துக்கள். மகள் ஷியாமலா ஆயத்தமாக இருக்கிறார். வணக்கம். இல்லை, ஞானசேகரன் வந்திருக்கின்றார். வணக்கம் ஞானசேகரன். வணக்கம்.
4: வணக்கம் அப்பா. இனிய நண்பகல் வணக்கம்.
0: நல்ல நண்பகல் வணக்கத்தை தரும் உங்களுக்கு. இரவு வணக்கத்தை தருவேன். நிலமாக இருக்கின்றேன். இங்கே கடலூரில் இருக்கின்றீங்களா?
4: என்ன
0: பாடலை தரப்போகின்றீர்கள்?
4: நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியே தான் நல்லா அழகின்றேன்.
0: அப்படியா? ஒரு
4: வாழ்த்துக்கள்
0: மகனே. நான் பார்த்ததிலே எத்தனை பேரை பார்த்திருக்கிறேன். வாழ்த்துக்கள், நன்றி. அடுத்த பாடல் சந்தன்ராஜ் உங்களுடைய சந்தர்ப்பம். கொண்டு வாருங்கள்
2: சந்தன்ராஜ்.
0: அற்புதமான ஒரு பாடலையா, வெண்ணிலா வானில் வரும் வேளையில். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யார் தரப்போகிறீர்கள்? எங்கே பார்ப்போம். கிருஷ்ணன் தரப்போன்றார். கிருஷ்ணா கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை. கிருஷ்ணன் உங்கள் பாடலை தாருங்கள். கிருஷ்ணன்,
3: உன்னை நான் பார்த்தது
0: என்னையா கூறுங்கள், விளங்குறீங்கள்.
3: உன்னை ஒன்று கேட்பேன்.
0: தடுமாறுகிறீர்கள். பாடுன பாடல் சரி. உன்னை ஒன்று கேட்பேன். கவனமாக கொண்டு வாருங்கள். உன்னை ஒன்று கேட்பேன். நல்ல பாடல். உங்களை நாங்கள் கேட்போம். உன்னை ஒன்று கேட்பேன். வாழ்த்துக்கள் சந்தன்ராஜ். நீங்கள் தாருங்கள் உங்கள் பாடலை.
2: அவள் ஒருத்திதான் அழகா. அவள் வருவாளா?
0: அவள் வருவாள் வருவாள். அவள் வருவாளா? இனிமையான பாடல். அவள் வருவாளா? எங்கே அடுத்த பாடலுக்காக அடித்து பிடித்து ஓடி வந்துருங்க. ஷியாமலா உங்களுடைய இணைப்பை காணவில்லை, ஓடி வாருங்கள். இது மூன்று தமிழ் வானொலி, 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையிலிருந்து ஒலிபரப்பாகும். பாட்டுக்கு பதில் பாட்டுக்கு மீண்டும் கிருஷ்ணன் வந்து விட்டார். கொண்டு வாருங்கள் கிருஷ்ணன் உங்கள் பாடலை.
3: உன்னை கண்டு மயங்காத பேர்கள் உண்டு.
0: ஆமா ஆமாம், இனிமையான படம். உன்னை கண்டு மயங்காத பேர்கள் உண்டோ. வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். நீங்கள் இணைப்பை துண்டித்துக் கொள்ளுங்கள். கண்டு மயங்காத இனிமை இனிமை. அடுத்த பாட்டு சந்தன்ராஜனுடைய பாட்டு. கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ் உங்கள் பாடலை.
2: ஒன்று எங்கள் ஜாதியே.
0: வணக்கம் வணக்கம். ஒன்று எங்கள் ஜாதியே இனிமை இனிமை. அடுத்த பாடலை யார் தரப்போகின்றீர்கள்? அடுத்த பாடல் ஞானா, நீங்கள் தருகின்றீர்கள். கொண்டு பாருங்கள் ஞானசேகரம். ஞானசேகரன்,
4: அவள் பறந்து போனாலே என்னை
0: மறந்து. அவள் வருவாளாண்டு உடனே அவள் பறந்து போய்விட்டாளா? வாழ்த்துக்கள் பறந்து போனாலே என்னை மறந்து போனாலே இனிமை. எங்கே அன்பு மகளே ஷியாமலா, நலமாக இருக்கின்றீர்களா?
5: நல்லா இருக்கப்பா.
0: அக்கா எப்படி இருக்குண்டா?
5: அப்பா உன்னை கண் தேடுதே அந்த பாட்டு.
0: அந்த விக்கல் வர இல்லை அந்த பாடலுக்கு. கிருஷ்ணன் காத்து கொண்டிருக்கின்றார். கிருஷ்ணா இணைத்து விட்டேன் உங்களை.
3: ஜாதி மல்லி பூச்சரமே.
0: அப்படியா? எந்த பாடலுக்கு ஐயா அந்த பாடல் தருகிறீர்கள்?
3: பாடலுக்கு
0: எதுக்கு ஐயா?
3: சந்தன்ராஜ் பாடல் பதில் பாட்டு.
0: சந்தன்ராஜ் ஒன்று எங்கள் ஜாதிய. வாழ்த்துக்கள் கடிகாரன். நீங்கள் கூறினது இப்பதான் ஜாதி மல்லை பூச்சரமை என்ற பாடல் இல்லையா? ஜாதி மல்லி சிறப்பு சிறப்பு. வாழ்த்துக்கு நன்றி. மீண்டும் பாருங்கள். அதன் பாடலை கூறி வர வேண்டும். மல்லிப்பூச்சரமே என்ன பாடலுக்கு தருகின்றேன் என்று தந்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும். அப்படித்தான் நாகப்பன் தருவார், சந்திரன் தருவார், எங்களுடைய ஜெகபிரசாதிக்கு அவர் தருவார், அதே போன்று தர வேண்டும். நீங்கள் வாழ்த்துக்கள் உங்கள் எங்கே சந்திரன் தாருங்கள்.
2: வணக்கம்யா. அவள் பறந்து போயிட்டாலாம் விட்டுருமோ? நம்ம
0: எவ்வளவு
2: விட மாட்டேன்,
0: பறந்தாலும் விட மாட்டேன். வாழ்த்துக்கள். பறந்து போனால் என்னுடைய பறந்தாலும் விட மாட்டேன். ஓடி சென்று வானத்துல பறந்து பிடிச்சிடுவார், பறந்தாலும் விட மாட்டேன். வாழ்த்துக்கள். எங்கே சாமலா, நீங்கள் என்ன பாடலுக்கு தரப்போனீங்கள்? கொண்டு வாருங்கள்.
5: அப்பா உன்னைத்தான் நான் அறிவேன் மன்னவனை யார் அறிவேன்.
0: வாழ்த்துக்கள். உன்னை என்றதுக்கு தருகின்றீர்கள். உன்னைத்தான் நான் அறிவேன் மன்னவனை யார் அறிவார். வாழ்த்துக்கள். உன்னைத்தான் நான் அறிவேன். நல்ல பாடல் அந்த பாடல். சந்தன்ராஜ் நீங்கள் தாருங்கள் உங்கள் பாடலை.
2: மல்லி மல்லி ஜாதி மல்லியா?
0: மல்லி மல்லி ஜாதி மல்லி. வாழ்த்து. வாழ்த்துக்கள். மல்லி மல்லி ஜாதி மல்லி. சிறப்பு சிறப்பு. அடுத்த பாடல் கிருஷ்ணா நீங்கள் தாருங்கள். என்ன பாடலுக்கு?
3: பறக்கும் பந்து பறக்கும்.
0: பறந்தாலும்
3: விட மாட்டேன்.
0: வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். நல்ல பாடல். பறக்கும் பந்து பறக்கும். வாழ்த்துக்கள். பறக்கும் பந்து பறக்கும் என்ற பாடலை தந்துவிட்டு செல்கின்றார். இப்பொழுது அடுத்த பாடலை தருவதற்காக அன்புடன் வர இருக்கின்றார் எங்களுடைய அன்பு உறவு. யாராக இருக்கும் என்று எண்ணும் வேளையிலே அழைப்பு வருகின்றது. அழைப்பை ஏற்க நான் காத்து கொண்டிருக்கின்றேன். ஞானசேகரன் வருகின்றார். வணக்கம் ஞானசேகரன். வணக்கம். வணக்கம் ஞானசேகரன். வணக்கம்.
4: மல்லிகையின் மன்னன் மயங்கும்.
0: ஓ நல்ல பாடல். தீர்க்க சுமங்கலி. மல்லிகை என் மன்னன் மயங்கும். இனிமையான பாடல். மல்லிகை என் மன்னன் மயங்கும். மீண்டும் பாருங்கள். மல்லிகை என் மன்னன் மயங்கும். சிறப்பான பாடல். அடுத்த பாடலை தருவதற்கு யார் வரப்போகின்றீர்கள்? 6 4 7 8 7 4 6 4 1 காத்து கொண்டிருக்கின்றது போட்டி. பலமாக எல்லோரும் அந்த பாடலை தந்து கொண்டிருக்கின்றார்கள். குவிக்கும் பாடல்கள் அத்தனையும் தரமான பாடல்களாக இருக்கின்றது. பாடல்களை தரும் பொழுது ஓரளவு புரியக்கூடியதாக உடனடியாக எந்த பாடலுக்கு என்று குறிப்பிட்டால் வரியை பிடித்து விடலாம். நாங்கள் எங்கே கிருஷ்ணா கொண்டு வாருங்கள்.
3: வெண்ணிலா வானில்.
0: ஓ வெண்ணிலா. வெண்ணிலா வானில் பாட தேவையில்லை. பாடக்கு இதை சொன்னால் சரி. வெண்ணிலா வானில். வெண்ணிலா வானில். இனிமை இனிமை இனிமை. வெண்ணிலா வானில். அங்கே சந்தன்ராஜ் நீங்கள் வந்து விட்டீர்கள். கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ். உங்களை இணைத்து விட்டேன். மல்லிகைப்பூவுக்கு கல்யாணம். இந்த பாடல் அடிக்கடி தருவார். இந்த பாடல் பாட்டு எங்க ஞானசேகரன் நீங்களும் இந்த பாடலை தர போறீர்கள். ஞானசேகரன் உங்களை இணைத்து விட்டேன் மகனே. ஞானா
4: ஹலோ.
0: ஆம் கொண்டு வாருங்கள். என்ன பாடல்?
4: வெண்ணிலவே வெண்ணிலவே வெண்ணை தாண்டி வருவாயா.
0: ஓ வெண்ணிலவே வெண்ணிலவே வெண்ணை தாண்டி வருவாயா. நல்ல பாடல். வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். வெண்ணிலவே வெண்ணிலவே வெண்ணை தாண்டி வருவாயா. இப்பொழுது கிருஷ்ணன் தரப்புகின்றார் ஒரு பாடலை. கிருஷ்ணா உங்கள் பாடலை தாருங்கள். என்ன பாடல்?
3: வெண்ணிலா நேரத்திலே வேணு காணும்.
0: சிறப்பு. மீண்டும் பாருங்கள். வெண்ணிலா மேகத்திலே வெண்ணிலா நேரத்திலே வேணு காணும். அடுத்த பாடலை தருவது யாராக இருக்கும்? அழைப்பு போட்டியாக இருக்கின்றது. அவருடைய அழைப்புகளும் சிறப்பாக இருக்கின்றது. வாருங்கள் வந்து தாருங்கள். உங்கள் பாடல்களை பதிந்து கொண்டிருக்கின்றேன். மீண்டும் கிருஷ்ணனுக்கு தான் கிடைத்திருக்கின்றது இணைப்பு. வாருங்கள் கிருஷ்ணா உங்கள் பாடலை தாருங்கள்.
3: வெண்ணிலவுக்கு வானத்தை பிடிக்கலையா?
0: பிடிக்கவில்லை என்றுதான் கூறுகின்றார்கள். வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். வெண்ணிலவுக்கு வானத்தை பிடிக்கவில்லையா என்று கூறிவிட்டு போகின்றார். வேணோ தெரியவில்லை. வெண்ணிலவுக்கு இந்த வானத்தை பிடிக்கவில்லையா. வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவது யாராக இருக்கும்? எங்கே அழைப்புகள் துண்டிக்கப்பட்டு போல் தெரிகின்றது. யாருடைய ஒரு அழைப்பு இணைத்து கொண்டு முடியாமல் அவர் அணைக்காமல் இருக்கின்றாரோ இல்லை வந்துவிட்டார். சந்தன்ராஜ் வந்துவிட்டார். தாருங்கள் சந்தன்ராஜ் உங்கள் பாடலை.
2: வெண்ணிலவே வெண்ணிலவே நல்ல நாள் பார்த்தா.
0: அதுதான் சும்மா வரக்கூடாது. நாள் பார்த்தான் பெற வேண்டும் இல்லையா. இப்பொழுது எல்லோரும் வெண்ணிலவே வெண்ணிலவேலே இருக்கின்றது. வெண்ணிலவே வெண்ணிலவே நல்ல நல்ல நாள் பார்த்து விட வேண்டும் என்று கூறும் வேலை. கிருஷ்ணன் தரப்போன்ற கிருஷ்ணா கூறுங்கள். எங்கே அடுத்த அழைப்புகள் வரவில்லை. ஓடி பெற வேண்டும். கிருஷ்ணா தாருங்கள்.
3: என்னோடு சேர்ந்து ஆடவா.
0: என்னையா என்னையா?
3: வெண்ணிலா என்னோடு சேர்ந்து. வெண்ணிலா என்னோடு சேர்ந்து ஆடவா.
0: அப்படி ஒரு பாடல் பாடல் இருக்கோ. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். வெண்ணிலா என்னோடு சேர்ந்து ஆடவா. வெண்ணிலாவே வெண்ணிலா என்னோடு சேர்ந்து ஆடவா. வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யார் தரப்போகின்றீர்கள்? மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே பாட்டுக்கு பதில் பாட்டு வாரத்தில் ஒரு நாள் காரிக்கிழமைகளை ஒழிக்கும் வேளையில் இப்பொழுது சந்தன்ராஜ் கொண்டு ஓடி வருகின்றார் பாடலை. சந்தன்ராஜ் தாருங்கள்.
2: வானம் அருகில் ஒரு வானம் யா.
0: ஓ சிவம், வானம் அருகில் ஒரு வானம். வானம் அருகில் ஒரு வானம், வாழ்த்துக்கள். அடுத்த பாடலுக்கு காத்து கொண்டிருக்க தேவையில்லை என்றால் இவர் காத்து கொண்டிருக்கார். கிருஷ்ணன், கிருஷ்ணன் தாருங்கள்.
3: நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும்.
0: சிறப்பு சிறப்பு, நலமாக அமையும். நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும், வாழ்த்துக்கள். இப்பொழுது யார் வருகின்றார் என்றால் சந்தன்ராஜ் அவர்கள் தான் வருகின்றார். சந்தன்ராஜ் தாருங்கள் உங்கள் பாடலை. எல்லை கிருஷ்ணாவினுடைய இழைப்பு இணைப்பு துண்டிக்கப்பட்டு இப்பொழுது ஞானசேகரன் வர இருக்கின்றார். அவருக்கு தடை ஏற்படுகின்றது. யாரோ ஒருவர் அழைத்து வைத்து பிடித்து வைத்துக் கொண்டிருக்கின்றார் போல் தெரிகின்றது. இப்பொழுது சந்தன்ராஜுக்கு கிடைச்சிருக்கின்றது சந்தர்ப்பம். வணக்கம் சந்தன்ராஜ்.
2: வணக்கம் ஐயா. ஆடிவா ஆடிவா ஆடுவாயா.
0: அப்படியா, அரச கட்டளை.
2: நன்றி.
0: ஆடிவா ஆடிவா ஆடிவா, வாழ்த்துக்கள் அரச கட்டளை. ஆடிவா ஆடிவா ஆடி, அங்கே ஓடி வாருங்கள். கிருஷ்ணன்,
3: அருகில் அருகில் வந்தால் உருகி நின்றாலே.
0: அப்படியா, உருகி விட்டாலா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். அருகில் வந்தால் உருகி நின்றால், இந்த வழியில் எங்களுடைய ஞானசேகரன் காத்து கொண்டிருக்கார். வணக்கம் ஞானசேகரன். ஞானா வணக்கம்.
4: கண்ணை நம்பாதே, கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும்.
0: அப்படியா, கண்ணை நம்ப கூடாதோ? ஓ வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். கண்ணை நம்பாதே, அன்றே நன்றி. மீண்டும் பாருங்கள். கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும் நல்ல பாடல், இனிமையான பாடல். எங்கே கிருஷ்ணா உங்கள் பாடல என்ன பாடலா இருக்கும்?
3: ஆடிக்கு பின்னே ஆவணி மாசம் ஐயா.
0: ஓ, அதுக்கு முன்னே என்ன மாதம்? வாழ்த்துக்கள். மீண்டும் மீண்டும் பாருங்கள். ஆடிக்கு பின்னே முன்னே சென்று பழக வேணும். ஆடிக்கு பின்னே ஆவணி, வாழ்த்துக்கள். அடுத்த பாடலுக்கு ஒரு ஓய்வு கிடைக்கின்றது போல் தெரிகின்றது எனக்கு. இல்லை இல்லை, அழைத்து கொண்டுதான் இருக்கின்றீர்கள். அடுத்த பாடலை தருவதற்காக இப்பொழுது காற்றலையில் இடம் பிடிக்கின்றார் ஞானசேகரன் அவர்கள். வணக்கம் ஞானசேகரன். கொண்டு பாருங்கள் ஞானசேகரன். ஞானசேகரன் வணக்கம்.
4: உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும்.
0: ஓ, அந்த இப்பொழுது உன்னையிலே வந்து விட்டார். உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும். எங்கே சந்தன்ராஜ், உங்கள் பாடலை தாருங்கள். சந்தனராஜ், உங்கள் பாடலை தர வேண்டும்.
2: வணக்கம் ஐயா. ஆடிப்பட்டம் தேடி பொறுத்த வரைக்கும்.
0: ஆடிப்பட்டம் தேடி சென்னல், வாழ்த்துக்கள். ஆடிப்பட்டம் தேடி சென்னல், அந்த வேளையிலே அடுத்த பாடலை தருவதற்காக மீண்டும் கிருஷ்ணன் வந்து விட்டார். கிருஷ்ணா கொண்டு பாருங்கள் உங்கள் பாடலை.
3: நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும்.
0: பேசுகிறோம் பேசுகிறோம், வாருங்கள், மீண்டும் பேசுங்கள், வாருங்கள். நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் என்றவுடன் பாட்டை தருகின்றார் சந்தன.
2: வணக்கம் ஐயா. வாழ்த்து சொல்லுங்கள் ஐயா, வாழ சொல்லுங்கள் ஐயா.
0: ஆமா ஆமா, வாழ்த்து
2: சொல்லுங்கள்.
0: பாடலுக்கு வாழ்த்து சொல்லுங்கள், வாழ சொல்லுங்கள், வாழ்த்து சொல்லுங்கள், வாழ்த்துக்கள். இந்த பாடலுக்கு அடுத்த பாடலை தர இருக்கிறது சந்தன்ராஜ். உங்களுக்கு தான் சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கிறது, தாருங்கள் பாடலை.
2: ஆடியில
0: காத்தடிச்சால் காத்தடிச்சா எப்பசியில மழை பொழியும், எப்பசியில் மழை பொழியும், ஆடியில காத்தடிச்சா எப்பசியில் மழை பொழியும். அங்கே கிருஷ்ணன், உங்களுக்கு பாடல் தாருங்கள்.
3: நான் கவிஞனும் இல்லை, நல்ல ரசிகனும் இல்லை,
0: அது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு, வாருங்கள் மீண்டும். நான் கவிஞனும் இல்லை, நல்ல ரசிகனும் இல்லை, அது உண்மை உண்மை. நான் கவிஞனும் இல்லை. அடுத்த பாடல தருவது ஞானசேகரன், நீங்கள் தான் கொண்டு வாருங்கள்.
4: வணக்கம் அப்பா. வணக்கம். காத்தடிக்க வாடி
0: அர்ரா சாக்கியன், ஆடி மாசங்காத்தடிக்க வாடி வேணா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
4: நன்றி அப்பா, நன்றி.
0: வாழ்த்துக்கள் மீண்டும் வர வேண்டும் ஐயா. நன்றி, வணக்கம். அடுத்த பாடலை தருவது அடுத்த பாடலுக்கு அழைக்கின்றது சந்தன்ராஜ். நீங்கள் வருகின்றீர்களா? யார் வரப்போகிறீர்கள்? காற்றலை கலத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் போல் தெரிகின்றது. இப்பொழுது கிருஷ்ணன் இருக்கின்றார். கிருஷ்ணா வாருங்கள், உங்கள் பாடலை தாருங்கள். கிருஷ்ணா,
3: காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி
0: வந்தேன். நீங்க கவிஞரும் இல்லை என்று கவிதை வாங்கி வந்து விட்டீர்களே, கெட்டிக்காரன். மீண்டும் பாருங்கள். நன்றி நன்றி நன்றி, மீண்டும் பாருங்கள். காற்று வாங்க போனேன், நல்ல கவிதை வாங்கி வந்தேன். கவிதை வாங்கி வந்து விட்டீர்கள். சந்தன்ராஜ் நீங்கள்
2: தான். நான் ஒரு கோவில், நீ ஒரு தெய்வம்.
0: வாழ்த்துக்கள்.
2: நன்றி.
0: நெல்லிக்கனி, நான் ஒரு கோவில், நீ எது தெய்வம். நான் ஒரு கோவில், ஒரு கோவில், நல்ல பாடல் அந்த பாடல், நண்பர்களுக்குரிய பாடல். அடுத்து ஒலிக்க வேண்டும். எங்கே யார் தரப்போகின்ற அந்த பாடலை நான் காத்து கொண்டிருக்கின்றேன். ஒரு சிறு ஓய்வு எனக்கு கிடைச்சிருக்கின்றது. கையுழவு இல்லாமல் கையை தூக்கி வைத்திருக்கின்றேன் எழுத்து எழுதுகோலை விட்டு. இப்பொழுது எழுதுகோல் கையில் இருக்கின்றது, காற்றலைக்கு வருபவரை காத்து கொண்டிருக்கின்றது. நான் 9 உறவுகள் எங்கே வந்துவிட்டார், கிருஷ்ணன் தான் வந்திருக்கின்றார். இப்பொழுது கிருஷ்ணா தாருங்கள் உங்கள் பாடலை.
3: கோயில் மணி ஓசை தன்னை கேட்டது.
0: ஓ, நீங்கள் தான் குறையார் கேட்டவன் ஓடி விடுவீர்கள். கோவில் மணி ஓசை தன்னை, கோவில் மணி ஓசை தன்னை, வாழ்த்துக்கள். அடுத்த பாடல். பயணங்கள் முடிவதில்லை, எங்கள் போட்டி தொடர்ந்து கொண்டிருக்கின்றது, போட்டி பலமாக இருக்கின்றது. அடிக்கடியே வந்து கொண்டிருக்கின்றீர்கள். இணைந்தவர்கள் மீண்டும் பெற வேண்டும், ஓடி வர வேண்டும். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேரம். அதாவது தேவா இணைந்து விடுவார், ஆனால் அவர் இன்று அவருடைய மங்களகரமான காரியத்தில் அவர் ஈடுபட்டு கொண்டிருக்கிறதால் வரமாட்டார் என்று எண்ணுகிறேன். கிருஷ்ணா உங்கள் பாடலை தாருங்கள். கிருஷ்ணா
3: நான் பாடும் மௌனராகம்.
0: ஓ, நீங்கள் பாடுற மௌனராகமா? வாழ்த்துக்கள், மீண்டும் பாருங்கள், ஓடி வாருங்கள் மீண்டும். நான் பாடும் மௌனராகம் கேட்கவில்லை. அப்படி மௌனமாக பாடினா அப்படி கேட்கும், கேட்காதானே? நான் பாடும் கேட்கவில்லை. ஞானசேகரன் அழகாக போட்டியில இணைந்திருக்கின்றார், கொண்டு வந்து விட்டார் பாடலை.
4: வணக்கம்.
0: மணி ஓசை பயணங்கள் முடிவதில் இருக்கின்றீர்கள், வாழ்த்துக்கள். மணி ஓசை கேட்டு எழுந்து, சிறப்பு சிறப்பு, மணி ஓசை கேட்டு எழுந்து. அற்புதம், அற்புதம், அற்புதம். அடுத்த பாடல் கிருஷ்ணன் உங்களுடைய பாடல். கிருஷ்ணா கொண்டு வாருங்கள் பாடலை. கிருஷ்ணா
3: நான் என்ன சொல்லிவிட்டேன், நீ ஏன் மயங்கு?
0: ஐயா, நீங்க சொன்னது கணக்கு ஐயா, ஒன்றுண்டா நான் மயங்காமல் இருக்கிறது. வாழ்த்துக்கள். நான் என்ன சொல்லிவிட்டேன், நீ ஏன் மயங்குகிறா? சொல்லி போட்டும் ஏது மயங்கி விட்டு கேட்டால் பாவம் அல்ல. மீண்டும் கிருஷ்ணா உங்களுக்கு தான் கடிகாரன், மீண்டும் அழைப்பு எடுத்து விட்டீர்கள். தாருங்கள் என்ன பாடல்.
3: நான் ஒரு முட்டாள ஐயா.
0: ஏன் ஐயா அப்படி சொல்றீங்க? வாழ்த்துக்கள், நல்ல புத்திசாலி ஐயா நீங்கள். நான் ஒரு முட்டாளுங்க என்று சொல்றார் அவர். அப்படி சொன்னால் அவர் பெரிய அறிவாளி என்றதான் அர்த்தம். எங்கே சந்தன்ராஜ், நீங்கள் கொண்டு வாருங்கள். மணியே மணிக்குயிலே வந்து விட்டுதா தலைவர், தலைவர்கிட்ட பாட்டு அவன்ற பாட்டு வருவார். மணியே மணிக்குயிலே மாலையிடும். கிருஷ்ணா உங்கள் பாடல் தாருங்கள்.
3: பார்த்து பார்த்து கண்கள்
0: பூத்திருந்தேன். ஆ, நாங்க வரமாட்டோம் அங்க திருபுவனத்துக்கு. பார்த்து பார்த்து கண்கள் பூத்திருந்தேன். ஏன் ஐயா பார்த்து பார்த்து கண்கள் பூத்திருக்கு? வழியை திறந்து விடுங்கள், வருவார்கள் அவர்கள். மீண்டும் கிருஷ்ணனுக்கு தான் இடம் கிடைக்கின்றது, கொண்டு வாருங்கள் கிருஷ்ணா. பார்த்து பார்த்து
3: கவி குயிலே.
0: ஓ, குயிலே கவி குயிலே என்று அழைக்கின்றீர்கள். நன்றி, நன்றி, நன்றி. குயிலே கவி குயிலே, கவி குயில் திரைப்படுத்து பாடல். குயிலே கவி குயிலே. மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே நீண்ட காலமாக பாட்டுக்கு பதில் பாட்டு காரிக்கிழமைகளிலே ஒலித்து ஓடி வந்து இணைந்து போட்டி போட்டு கொண்டு பாடல்களை தருவார்கள். இப்பொழுது சந்தன்ராஜ் மீண்டும் வந்து விட்டார். சந்தன்ராஜ் கொண்டு வாருங்க.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
1: அவர் பார்த்து பார்த்து கண்கள் பூத்துக்கிட்டே பார்க்காத என்ன பார்க்காத?
0: அதான், ஏன் சும்மா பார்த்து பார்த்து கண்கள் பார்க்காதே என்ன பார்க்காதே, பார்க்காதே என்ன பார்க்காதே. வாழ்த்துக்கள், சிறப்பு. மீண்டும் கிருஷ்ணனுக்கு இடம் கிடைச்சிருக்கின்றது. கிருஷ்ணா கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை. கிருஷ்ணன் உங்களை இணைத்து விட்டேன். கிருஷ்ணா கொண்டு வாருங்கள். கிருஷ்ணா உங்கள் பாடலை.
3: குயிலே குயிலே பூங்குயிலே.
0: குயிலே குயிலே பூங்குயிலே. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். குயிலே குயிலே பூங்குயிலே, வாழ்த்துக்கள். நல்ல பாடல், மீண்டும் பெற வேண்டும். அடுத்த பாடலை தருவதற்காக இப்போது யார் இருக்கின்றீர்கள்? இப்பொழுது போட்டியாக மூவர் இணைந்து தந்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களோடு இணைந்து மற்றவர்களும் வருவார்கள். எங்கே ஷியாமலா, உங்களுக்கு காலநிலை ஒத்து வரவில்லையா? உங்களை வலைத்தளம் என்ன சொல்லுகின்றது? எங்கே பாருங்கள் கிருஷ்ணன், உங்களுக்கு தான் சந்தர்ப்பம்.
3: கிருஷ்ணன் குயிலுக்கு ஒரு நிறம் இருக்கு ஐயா.
0: குயிலுக்கு, குயிலுக்கு
3: ஒரு நிறம் இருக்கு.
0: ஓ, ஒரு நிறம் இருக்கு. சரி, வாழ்த்துக்கள். குயிலுக்கு ஒரு நிறம் இருக்கு, குயிலுக்கு ஒரு நிறம் இருக்கு என்ற பாடல். ஒரு நிறம் இருக்கு, வாழ்த்துக்கள். அந்த பாடலை தந்த வேளை சந்தன்ராஜ் வந்து விட்டார். கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ்.
1: பூங்குயில் ராகமே ஐயா.
0: வாழ்த்துக்கள். பூங்குயில் என்ற உடனே பூங்குயில் ராகமே வந்து. நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. பூங்குயில் ராகமே, வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவது கிருஷ்ணன். இருக்கும் போட்டி பலமாக இருக்கின்றது. கொண்டு வாருங்கள் கிருஷ்ணன் உங்கள் பாடலை.
3: மௌனம் தான் பேசியதோ.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். மௌனம் பேசினால் என்ன ஐயா, சம்மதம் இல்லை என்றதானே? மௌனம் என்றால் சம்மதம். மௌனம் தான் பேசியதோ என்ற பாடல். மௌனம் தான் பேசியதோ என்று விட்டு செல்லுகின்றீர்கள். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம். 7-8 உறவுகள் கடந்த வாரங்களில் வந்து இணைந்தவர்கள். இன்று அவர்களுக்கு கடுமையான பணியாக இருக்கலாம், வலைத்தளம் சிறப்பு இல்லாமல் இருக்கலாம். எங்கே கிருஷ்ணன் மீண்டும் வந்துவிட்டீர்கள், கொண்டு வாருங்கள் கிருஷ்ணா உங்கள் பாடலை.
3: ராகம் தாளம் பல்லவி ஐயா.
0: ஓ, ராகம் தாளம் பல்லவி. நன்றி நன்றி நன்றி. ராகம் தாளம் பல்லவி நல்லது ஒரு பாடலாக இருக்கும். அடுத்த உறவுகள் வருவதற்கு அழைக்கின்றார்கள். அவர்களுடைய அழைப்பு வந்து துல்லியமாக எங்களிடம் கிடைப்பதற்கு கடினமாக இருக்கின்றது போல் தெரிகின்றது. எங்கே கொண்டு ஓடி வாருங்கள். உன்னை நான் பார்த்தது வெண்ணிலா வேளையில் என்ற பாடலிலிருந்து ஆரம்பித்து இப்பொழுது ராகம் தாளம் பல்லவியில் நிற்கும் வேளையிலே அடுத்த பாடல் யார் தரப்போகின்றீர்கள்? இன்னும் பாடல்கள் நிறைய வர இருக்கின்றது. கலந்து கொள்வதற்கும் உறவுகள் காத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய வலைத்தளங்கள் தடையாக இருப்பதனால் அவர்கள் இயங்க முடியவில்லை போல் தெரிகின்றது. இருப்பினும் கலந்து கொள்வார்கள், சிறப்பிப்பார்கள் என்று எண்ணும் வேளையிலே அழைத்த உறவுகள் மீண்டும் அழைக்கலாம் தானே, தரலாம் தானே, பாடலை தாருங்கள். முன்பே கூறியிருக்கலாம், ஏதாவது மாந்திரிகம் செய்திருக்கலாம். நன்றி, சென்று வாருங்கள். நான் ஒரு ராசி இல்லா ராஜா. நான் ஒரு, அவருக்கு நல்ல ராசி இருக்கார், சும்மா சொல்றார். நான் ஒரு ராசி உள்ள ராசா. எங்கே சாந்தன் ராஜ், உங்கள் பாடல் எப்படி இருக்கும்?
6: கோயில் தெய்வம் நீ தெந்தல் நீ.
0: அட்ரா சாக்கிய நேரம். அவர் ராசி இல்லைன்னா கோவில் தெய்வம் நீ தென்றல் நீ. கோவில் தெய்வம் நீ. நல்ல பாடல், இந்த பாடல் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலுக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன், நீங்களும் காத்து கொண்டிருக்கிறீர்கள். வலைத்தளத்தில் இடம் கிடைப்பதற்காக, கிடைக்கும் இடம் என்று எண்ணும் வேளையில் மீண்டும் சந்தன் ராஜுக்கு கிடைச்சிருக்கிறது சந்தர்ப்பம். பாருங்கள் சந்தன் தாருங்கள்.
6: ராசி நல்ல ராசி தான்.
0: அவர் ராசி இல்லைன்னா நீங்கள் ராசி நல்ல ராசி. வாழ்த்துக்கள் ராசி நல்ல ராசி. எங்கே வாழ்த்துக்கள். அடுத்து வரும் பாடல் யாருடைய பாடல்? ராசி இல்லா ராசா கிருஷ்ணன் வந்து விட்டார். வணக்கம் கிருஷ்ணா.
3: தெய்வம் இருப்பது எங்கே ஐயா?
0: அது அங்கதான் ஐயா, உங்க உள்ளத்திலே ஐயா. தெய்வம் இருப்பது எங்கே, நல்லதொரு பாடல். தெய்வம் இருப்பது எங்கே. வாழ்த்துக்களை தரும் வேளையில சந்தன்ராஜ் உங்களுடைய இணைப்பு, உங்களுடைய இணைப்பு மறைகின்றது. இப்பொழுது ஞானசேகரன் வந்து விட்டார். வணக்கம் ஞானசேகரன். வணக்கம் மானே.
7: ராகம் புது ராகம்.
0: ராகம் புது ராகம். அவர் ராகம் தாளம் பல்லவின்னா இவர் ராகம் புது ராகம் என்று ஓடி வருகிறார். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி மகனே நன்றி. சந்தன்ராஜ் உங்களுடைய பாடலை எடுப்போம். இங்கே கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ் உங்கள் பாடலை. வாருங்கள்
6: நீ இல்லாத போது எங்க மிஞ்சம்.
0: அடிக்கடி இதை கூறுவீர்கள் ஐயா, அடிக்கடி இதை கூறுவீர்கள் ஐயா. வாழ்த்துக்கள். நீ இல்லாத போது எங்கும் நெஞ்சம் அநேகமாக தருவீர்கள் இந்த பாடலை. மீண்டும் சந்தன்ராஜ் உங்களுடைய இணைப்பு தான் இருக்கின்றது. இல்லை, இப்பொழுது வேறு ஒரு இணைப்பு வருகின்றது. அவருடைய இணைப்பை பார்ப்போம். இது நான், இது கிருஷ்ணனுடைய இணைப்பு. கிருஷ்ணா கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
3: புது பெண்ணின் மனதை தொட்டு போறவரே.
0: ஓ, புது ராகம். அவர் புது ராகம் உங்களுக்கு புது பெண் வந்து விட்டால். நன்றி, மீண்டும் பாருங்கள். புது பெண்ணின் மனதை தொட்டு போறவரே பராசக்தி திரைப்பட பாடல். இப்ப ஞானசேகரன் நீங்கள் தாருங்களே உங்கள் பாடலை. மீண்டும் ஒரு பாடல் இருக்கின்றது. எங்கே அடுத்த பாடல் யார் தர வேண்டும்? ஓடி வாருங்கள். மக்கள் தமிழ் வானொலியின் காற்றலைக்கு 6478746465 எங்களுக்கு அழகாக மகிழ்வாக சிறப்பாக பணிபுரிகிறது. உங்கள் உங்கள் கரத்தில் இருக்கும் தொலைபேசியில் இந்த தொடர்பு கிடைப்பது கடினமாக இருப்பது போல் தெரிகின்றது. ஏனென்றால் ஷியாமலா ஒரு அழைப்போடு வந்து நின்று விட்டா. எங்கே இப்பொழுது ஷியாமலாவுக்கு அடுத்து இப்பொழுது வருவது யாரா? இப்பொழுது கிருஷ்ணனுடைய அழைப்பு வருகின்றது. கிருஷ்ணன் தாருங்கள் உங்கள் பாடலை.
3: எங்கே நிம்மதி நிம்மதி என்று தேடி பார்த்தேன்.
0: நீங்கள் அந்த அந்த பாடலுக்கு வந்தேன். இப்போ ரெண்டாவது உச்சரித்த பாடல் எங்கே நிம்மதி. ஆமாம் ஆமாம் ஆமாம். வாழ்த்துக்கள் சிறப்பு. எங்கே சந்தன்ராஜ் நீங்கள் தாருங்கள் உங்கள் பாடலை. கொண்டு வாருங்கள் சந்தனராஜ். அடிக்கடி கல்லாப்பட்டிதான் இருக்கும். எங்கே தேடுவேன் பணத்தை, எங்கே தேடுவேன்? அது கல்லாப்பட்டியிலே தான் இருக்கும். கல்லாப்பட்டி நான் நினைக்கிறேன். கல்லாப்பட்டி சிங்காரம் எடுத்துக்கிட்டு போயிட்டார் போயிட்டார் தானே. மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே போட்டி போட்டு கொண்டு வந்து இணைந்து கொண்டிருக்கின்றார்கள். காரிக்கிழமைகளிலே நிகழும் பாட்டுக்கு பதில் பாட்டு சுவாரஸ்யமாக ஒவ்வொருவரும் ஒரு பாடலை தரும் பொழுது ஒரு நினைவுகளோடு வருகின்றது. நினைவுகளை சுமக்கும் பாடல்களாக வருகின்றது. கிருஷ்ணன் என்ன பாடல் இப்பொழுது?
3: பணம் என்னடா பணம் பணம், குலம் தானடா நிரந்தரம்.
0: அதண்டா உண்மையான உண்மை, ஐயா உண்மையிலும் உண்மை. பணம் என்னடா பணம் பணம், குணம் தானடா குணம். எங்க சந்தன்ராஜ், நீங்கள்
8: தாருங்கள்.
0: ஓ, அப்ப நாங்களும் ஆனா நாங்க ஓய்வெடுக்க இல்லாதே. பூக்களே சற்று ஓய்வெடுங்க. ஐ ஐ பூக்களே, அவள் வந்து விட்டாள், சற்று ஓய்வெடுங்கள். ஐ திரைப்படுத்த பாடல். இந்த வழியில் தான் அடுத்த பாடலை தருவதற்காக இருவர் முயற்சிக்கின்றார்கள். பார்ப்போம் யாருடைய இணைப்பு கிடைக்கின்றது என்று பார்ப்போம். ஒன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, என் கேள்விக்கு என்ன பதில் என்ற பாடலோடு ஆரம்பிக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு இணைந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் இப்பொழுது சந்தனராஜ் அவர்கள். கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ்.
8: வானிலை தேனில ஆடுதையா?
0: அப்படியா, ஆடுதா ஆடுதா, வானிலை தேனில ஆடுதா. வாழ்த்துக்கள். வானிலை தேன் அண்ணாந்து பார்த்தா தான் தெரியும், பார்த்து விட்டீர்கள் போயிருக்கு. வானிலை தேனிலா மன்னிக்க வேண்டும். கிருஷ்ணா, உங்கள் பாடலை தர வேண்டும். ஆ என்ற ஒரு பாடலா? அது என்ன பாடல்? முழுமதி
8: அவளது முகமாகும்.
0: அக்பர் அக்பர், உங்களுடைய பாடல் முழுமதி அவளது அவளது முகமாக. இந்த பாடல் நீங்கள் கேட்பீர்கள் நடத்தில் நேர் நேரத்தில் எல்லாம். ஞானசேகரன் தாருங்களே, உங்கள் பாடலை எழுதுவோம். ஞானா
7: பணம் பந்தியிலே.
0: பணம், அது உண்மை, அதுவும் உண்மைதான். பணம் என்னடா பணம் பணம், பணம் பந்தியிலே, அது சரியான உண்மை. இந்த காலத்தில் அதுதான் மூலம். எங்கே சந்தன்ராஜ், நீங்கள் உங்கள் பாடலை தர வேண்டும். சந்தன்ராஜ்
3: பாட்டுக்கு பதில் பாட்டேயா? மதி இருந்தும் பிள்ளை செய்த பிறவிக்கு பெருமை உண்டு.
0: ஓ, மதி இருந்தும் முழுமதி என்றதே உடனே மதி எடுத்து விட்டீர்கள். வாழ்த்துக்கள். மதி இருந்து பட்டின, இது வந்து வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் சந்தன்ராஜ், நீங்கள் தர வேண்டிய பாடல். வணக்கம் சந்தன்ராஜ். சந்தன்ராஜ், கிருஷ்ணன் நீங்கள் கிருஷ்ணன் நூற்கவில்லையா உங்களுடைய தொலைபேசியை? இப்போ சந்தன்ராஜ் இருக்கின்றார், அவருடைய இணைப்பு தடைப்பட்டு கிடக்கிறது எதற்காக? ஞானசேகரன், நீங்கள் வந்திருக்கீங்க கொண்டு. ஓ, இங்கே ஞானசேகரன். வணக்கம் மானே ஞானசேகரன்.
7: வணக்கம். பூக்களை தான் பறிக்காதீங்க.
0: பூக்களை பறிக்கப்படாது, அது நல்ல பழக்கம். பூக்களைத்தான் பறிக்காதீர்கள்.
7: நன்றி
0: நன்றி. மீண்டும் பாருங்கள். பூக்களைத்தான் பறிக்காதீர்கள் என்று கூறியவருக்காக வரும் பாடல் சந்தன்ராஜ், உங்களுடைய பாடல். கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ், உங்கள் பாடலை.
8: என்னடா பொல்லாத வாழ்க்கை,
0: என்னடா பொல்லாத வாழ்க்கை. வாழ்த்துக்கள். என்னடா பொல்லாத வாழ்க்கை, வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் மீண்டும் சந்தன்ராஜ் உங்களுக்கு தான் கிடைக்கின்றது. என்ன பாடல் தரப்போகின்றீர்கள்?
8: நான் பொல்லாதவன் வந்து ஐயா?
0: இல்ல இல்ல, நீங்க தான் பொல்லாதவன் உங்களுக்கு தெரியா ஐயா? எல்லாம் நல்லவங்க தான் வந்து போனாங்க இப்பொழுது. நான் பொல்லாதவன், வாழ்த்துக்கள், சிறப்பு. அடுத்த பாடல் மீண்டும் உங்களுக்கு தான் சந்தர்ப்பம் கிடைக்கின்றது. கொண்டு வாருங்கள். என்ன பாடல்?
8: சற்று முன் கிடைத்த தகவல் படியா?
0: அவன் கிடைச்சிருந்தா சற்று முன் தகவல் ஆட்டு, சற்று முன் கிடைத்த தகவல் படி நீங்களும் அதிக புள்ளிகளாக வெற்றி பெறுகிறார் என்று செய்தியில் கூறுகிறார்கள். அடுத்தவருக்கு கட்டுப்படத்தை இழந்து விட்டார் என்றெல்லாம் கூறுகின்றார்கள். தேர்தல் சிறப்பாக நடைபெறு, இதுதான் சற்று முன் கிடைத்த தகவல் படி. சற்று முன் கிடைத்த தகவல் என்று கூறுவார்கள். சற்று முன் கிடைத்த தகவலின் படி அவருக்கு இத்தனை என்று கூறுவார். அடுத்த உறவாக யார் வரப்போகின்றீர்கள்? சந்தன கிருஷ்ணன், நீங்கள் வரப்போகின்றீர்கள். கொண்டு வாருங்கள்.
3: வாழ்க்கையே
0: வேஷம். வாழ்த்துக்கள். வாழ்க்கையே வேஷம், என்னடா பொல்லாத வாழ்க்கை, வாழ்க்கையே வேஷம். நீங்கள் இணைப்பு உடனே துண்டிக்க வேண்டும் கிருஷ்ணா. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த பாடலை ஞானசேகரன் கொண்டு வருகின்றீர்கள். கொண்டு வாருங்கள் ஞானா. ஞானசேகரன், உங்களை இணைத்து
7: விட்டேன். ஓடம்
0: வாழ்க்கை என்னும் ஓடர் பூம்புகாரை கொண்டு வந்து விட்டார். வாழ்க்கை, வாழ்த்துக்கள், நன்றி மகனே. வாழ்க்கை எனும் ஓடம் சிறப்பு. வாழ்க்கை எனும் ஓடம் என்ற பாடலை தந்துவிட்டு செல்ல, நல்ல நல்ல தத்துவ பாடல்கள் பிறந்து கொண்டிருக்கின்ற போட்டியிலே அந்த தத்துவம் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய தத்துவங்கள் தான். எண்ணி பார்த்து சிந்தித்து பார்த்து வாழ்க்கை பயணத்தை தொடர்வோம் என்று கூறும் வேளையிலே அடுத்த பாடலை தருவதாக யார் எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள்? ஓடி வாருங்கள், உங்கள் பாடலை தாருங்கள். கிருஷ்ணன் வந்துவிட்டா.
3: ஓடம் ஓடம் கடலோரம், அது சொல்லும் கதைகள்.
0: வாழ்த்துக்கள். ஓடம் கடலோரம், வாழ்த்துக்கள். ஓடம் கடலோரம் வாழ்த்துக்கள். நீங்கள் நினைப்ப உடனே துண்டிக்க வேண்டும். வாழ்த்துக்கள் கெட்டிக்காரன். ஓடம் கடலோரம் என்று கூறிய உடனே சந்தன் ராஜுக்கு நினைப்பு கிடைத்து விட்டது. வாருங்கள் சந்தன் ராஜ், உங்கள் பாடலை தாருங்கள்.
9: வாழ்க்கை ஒரு கண்ணாமூச்சியா?
0: அப்படியா? வாழ்க்கை ஓடம் என்று பார்த்தா நீங்கள் வாழ்க்கை ஒரு கண்ணாமூச்சியில் வந்து விட்டீங்களா? வாழ்த்துக்கள் ஐயா, பாருங்களேன் இத்தனை விதமாக கொண்டு வருகிற பாடல்கள். வாழ்க்கை ஒரு கண்ணாம்பூச்சியும், வாழ்த்துக்கள். சரி, இது

0: இப்போ கடலம்மா, கடலம்மா நல்ல பாடல், நல்ல பாடல் கடலம்மா பாடல். இதில் அவங்களோட விருப்பமான பாடல்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். மன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே காரைக்கிழமைகளில் பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்வது வழக்கம். அந்த பாட்டுக்கு பதில் பாடலே வந்து மிகவும் உற்சாகத்தோடு பாடல்களை போட்டியாக கொண்டு வந்து குவிப்பார்கள். எல்லோருமாக இணைந்து 200 பாடலை காண எத்தனைக்கின்றார்கள். விரைவில் அவர் காண்பார்கள். கிருஷ்ணன் வந்துவிட்டார் அடுத்த பாடலோடு. கொண்டு வாருங்கள் கிருஷ்ணன் உங்கள் பாடலை. கிருஷ்ணன்
1: கடலோரம், கடலோரம் அலைகள் ஓடி விளையாடும்.
0: ஓ, அவர் கடலம்மாண்டா, நீங்கள் கடலோரம் வந்துவிடும். வாழ்த்துக்கள். கடலோரம், கடலோரம் வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். தெரியும், தெரியும். நீங்கள் அடுத்த பாட வருக வேண்டாம். அவங்கள் கடலோரம், கடலோரம் காத்து கொண்டு இருக்க வேண்டாம். நான் கூறும் வரையும் நீங்கள் சரியென்றால் உடனே மூத்து விட வேண்டும். சந்தன்ராஜ் சாருங்கள்.
2: நதியோடும் கரையோரம் ஒரு ராகம் மலை மோதும்.
0: ஓ, நதியோடும் கடல்.
2: நன்றி, வணக்கம்.
0: வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி, நன்றி. கடலோரம், கடலோரம், நதியோடும் நதியிலே இவர் நதியோடும் வந்து விட்டார். அடுத்த பாடலுக்காக காத்து கொண்டிருப்பேன். இங்கே யார் யார் வருவார் என்றால் அவர் யார் என்று எனக்கு புரியவில்லை. அழைப்புக்கள் நான் இணைப்பது சரிகின்றது. இணைகின்றார்கள். வந்துவிட்டார் ஞானசேகரன் கடலூரில் இருந்து என்று. கொண்டு வாருங்கள் ஞானசேகரன்.
3: வணக்கம் அப்பா. நதியினில் எல்லாம் கரையினில் இருப்போம்.
0: ஆமாம், ஆமாம், அற்புதமான பாடலையா. நதியினில் வெள்ளம். வாழ்த்துக்கள் மீண்டும் பாருங்கள் மகனே. நதியில் வெள்ளம். அவர் தஞ்சாவூர் மாவட்டம் என்றாலும் கடலூர் மாவட்டம் சென்றாலும் ஒன்றியல் தமிழ் வானொலியோடு தான் இருக்கின்றார். எங்கே கிருஷ்ணா, கொண்டு பாருங்கள். நீங்கள்
1: நதியில் ஆடும் பூவனம்.
0: ஓ, நதியில் ஆடும் பூவனம். வாழ்த்துக்கள் மீண்டும் பாருங்கள். நதியில் ஆடும் பூவனம். எங்கே சந்தன்ராஜ், உங்கள் பாடல் என்னவாக இருக்கும்?
2: நதியில் வெள்ளம்.
0: அந்த பாடலை ஞானசேகரன் தந்துட்டாரே.
2: வெள்ளம் போலே சொல்லும் உள்ளங்களே. நன்றி, வணக்கம்.
0: கெட்டிக்காரன் வெள்ளம் போலே துள்ளும் உள்ளங்களே. தொண்டக்குள்ள இருக்கையா பாடல்கள் எல்லோருக்கும். கிருஷ்ணன் உங்களுக்கு என்ன பாடல் வந்திருக்கிறது? கொண்டு வாருங்கள். ஓ, அப்படியா. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நான் உன்னை சேர்ந்த செல்வம். மீண்டும் பாருங்கள் ஐயா, நீங்கள் தந்து விட்டீர்கள். மீண்டும் பாருங்கள். திருப்பி திருப்பி சொல்ல தேவையில்லை. உன்னை சேர்ந்த செல்வம், நீ என்னை ஆளும் தெய்வம். கிருஷ்ணனுக்கு தான் சந்தர்ப்பம் மீண்டும் கிடைக்கிறது. உடனே சென்றபடியால் உடனே வரக்கூடியதாக இருக்கிறது. என்ன பாடல் கிருஷ்ணா?
1: நான் பெற்ற செல்வம் நலமான செல்வம்.
0: வாழ்த்துக்கள். நான் பெற்ற செல்வம் நலமான செல்வம். நான் பெற்ற செல்வம் நலமான செல்வம். இனிமையான பாடல் அதே திரைப்படத்தில். மீண்டும் கிருஷ்ணன் உங்களுக்கு தான் கிடைத்திருக்கின்றது. பாருங்கள் என்ன பாடல்.
1: நான் யார் தெரியுமா, என் நிலைமை என்ன புரியும்.
0: கே எஸ் கிருஷ்ணன், தஞ்சாவூர் மாவட்டம், திருபுவன மண்டலம் தெரியும் உங்களுக்கு. வாழ்த்துக்கள். நான் யார் தெரியுமா, அது கே எஸ் கிருஷ்ணன் தெரிகிறது ஐயா. வாழ்த்துக்கள் மீண்டும் பெற வேண்டும். சந்தன்ராஜ், நீங்கள் தருங்கள் உங்கள் பாடலை. கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ்.
2: சிறிய வயதின் அறிவை வளர்த்து உலகை வெல்லுங்களே.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் மீண்டும் பெற வேண்டும். அடுத்த பாடலை தருவதற்காக யார் வந்திருக்கின்றார்? கிருஷ்ணன் வந்துவிட்டார். கிருஷ்ணா, தாருங்கள் உங்கள் பாடலை. பார்ப்போம் யாருக்கண்டு கிருஷ்ணன்.
1: நான் கடவுளை கண்டேன் ஒரு குழந்தை வடிவிலே.
0: எப்பொழுது ஐயா, எங்களுக்கு தெரியாது. நாங்களும் குழந்தை வடிவிலே கண்டிருக்கணும். நீங்கள் கடவுளை கண்டிருக்கீங்க. வாழ்த்துக்கள். சிறப்பு மீண்டும் பாருங்கள். அடுத்த பாடல் மீண்டும் தருவது எங்களுடைய ஞானசேகரன். கொண்டு வாருங்கள் ஞானசேகரன் உங்கள் பாடலை.
3: நான் யார், நான் யார், நாளும் தெரிந்தவன் யார்.
0: அதுதானே, அப்படித்தான் எல்லோரும். நான் யார் தெரியுமான, நாளும் தெரிந்தவன் யார் ஐயா. நான் வாழ்த்துக்கள். நான் யார், நான் யார், நான் யார். வாழ்த்துக்கள். நான் யார். அடுத்த பாடல் கிருஷ்ணா உங்களுடைய பாடல். கிருஷ்ணா, தாருங்கள் உங்கள் பாடலை.
1: நான் பார்த்தாலும் பார்த்தேண்டி மகராசி பட்டணத்தில்.
0: வாழ்த்துக்கள். நான் பார்த்தாலும் பார்த்தேண்டி மகராசி. நான் பார்த்தாலும் பார்த்தேண்டி மகராசி என்று கூறுகிறீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அந்த வேளையிலே அடுத்த பாடலை தர வேண்டும் என்ற எண்ணும் வேளையிலே இது முன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் பணி கன்னடா கலையத்திலிருந்து ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. சில சமயம் என்னுடைய ஒலி உங்களுக்கு கிடைக்கவில்லையோ. கிடைக்கின்றது, கிடைக்கின்றது, சரியாக இங்கே தெரிகின்றது. ஒலி ஒலி வாங்கிக்கு முன்னே தான் நான் இருக்கின்றேன். கிருஷ்ணா வாருங்கள். மீண்டும் உங்களுக்கு சந்தர்ப்பம். கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
1: நான் ஒரு குழந்தை, நீ ஒரு குழந்தையா.
0: இல்லையா,
1: நான் ஒரு குழந்தை, நீ ஒரு குழந்தை.
0: அப்படியா, நான் இது பெரிய மனுஷன். வாழ்த்துக்கள். நன்றி. நான் ஒரு குழந்தை, நீ ஒரு குழந்தை. நான் ஒரு குழந்தை, நீ ஒரு குழந்தை. ஒருவர் மடியிலே ஒருவர் அடி. ஞானசேகரன், இதற்கு என்ன பதில் பாடல்? கொண்டு வாருங்கள் ஞானசேகரன்.
3: ஞானசேகரன், நான் என்ன சொல்லிவிட்டேன், அவர் ஏன் மயங்குகிறார்?
0: அது முதல் தந்து விட்டார் கிருஷ்ணன் அந்த பாடல்.

0: இன்னும் ஒரு பாடல் தாருங்களேன்.
1: வானத்தை பார்த்தேன் பூமியை பார்த்தேன் மனசுல என்ன பார்க்கல.
0: அப்படியா, வானத்தை பார்த்து பூமியை பார்த்து மனசுல பார்க்கணும். நீங்கள் உங்களே பாருங்கள், மனசனாக இருப்பீர்கள். வானத்தை
1: பார்த்தேன்,
0: நன்றி மனு. நீங்கள் மனிதன் தானே, வானத்தை பார்த்தேன் வானத்தை. இப்போ கிருஷ்ணன் தரப்ப உண்டார் பாடல, கிருஷ்ண தாருங்கள்.
2: நான் யாரு எனக்கு எதுவும் தெரியலையே.
0: வாழ்த்துக்கள், கண்ணை விழித்து பாருங்கள், தெரியும். நான் யாரு எனக்கு எதுவும் தெரியலையே. நல்ல நல்ல பாடல். அடுத்த பாடல் சந்தன்ராஜ் கொண்டு வந்து விட்டார்.
3: குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்றியா?
0: ஓ, அதெண்டா உண்மைதான். குழந்தையும்
3: வணக்கம் ஐயா,
0: தெய்வமும் குணத்தால் ஒன்று. மீண்டும் மீண்டும் பாருங்கள், குழந்தையும் தெய்வமும் என்ற பாடல் பதியப்படுகின்றது. மீண்டும் கிருஷ்ணனுக்குரிய பாடலுக்கு வருகின்றார். கிருஷ்ணா கொண்டு பாருங்கள் உங்கள் பாடலை. கிருஷ்ணன்
2: பாடிக்கொண்டே இருப்பேன் உன் பக்கத்திலே.
0: அப்படியா, சிறை வைத்தால்தான் பாடுவீர்கள் இல்லையா? நான் பாடிக்கொண்டே, அதுக்காக உங்களை சிறை வைக்க வேண்டும். நான் பாடிக்கொண்டே இருப்பேன் உன் பக்கத்திலே இருப்பேன். வாழ்த்துக்கள். அடுத்து பாடலை தருவதற்காக தேடுகிறார்களா, ஓடுகிறார்களா, நாடுகிறார்களா? நாடுகிறார்கள் போல் தான் தெரிகின்றது. மீண்டும் நாடி வருகின்றார் கிருஷ்ணன் தன்னுடைய பாடலோடு. கொண்டு வாருங்கள் கிருஷ்ணா. கிருஷ்ணன், உங்களை இணைத்து விட்டேன். கிருஷ்ணனை இணைத்து விட்டேன். வேறு ஒரு இணைப்பு இங்கே தலைவர் குறுக்கிடுகிறது போல் தெரிகின்றது. எங்கே அலைகள் இப்பொழுது யார் வருவது? மீண்டும் கிருஷ்ணன் தான். கிருஷ்ணா, நீங்கள் இணைப்பிலே தான் இருக்கின்றீர்கள். கொண்டு வாருங்கள் கிருஷ்ணன்.
2: ஆ, நான் தேடும் செவ்வந்தி பூ இது.
0: ஓ, நீங்கள் தேடுற செவ்வந்தி பூவா? வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நான் தேடும் செவ்வந்தி பூ இது, நல்ல பாடல். அடுத்தது ஞானா, நீங்கள் வாருங்கள். ஞானா மதுரை ஞானசேகரன், உங்களை இணைத்து விட்டேன் ஐயா. வணக்கம் ஞானசேகரன், உங்களை இணைத்து விட்டேன் மகனே. யாருடைய இணைப்பு குறை காணுகின்றது? நெருக்கமான தொடர்புண்டு அப்படித்தான் இருக்கும். வணக்கம், வணக்கம். இது முந்தைய தமிழ் வானொலி பாட்டுக்கு பதில் பாட்டு. ஞானசேகரன் இணைப்பு சிறப்பாக இப்பொழுது வருகிறது. மீண்டும் வணக்கம், வணக்கம் ஞானசேகரன்.
1: தெய்வம் இருப்பது எங்கே?
0: அது வந்துவிட்டது. அந்த பாடல் வேறு ஒரு பாடலை தாருங்களேன். தெய்வம் தந்த வீடு,
1: வெண்ணை தாண்டி வருவாயா?
0: அது வந்துவிட்டது. இதே போல தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு. வாழ்த்துக்கள். அந்த பாடலை போடுகிறேன் உங்களுக்காக. தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு. அந்த பாடல். அடுத்து கிருஷ்ணன் தரப்போன்றார். கிருஷ்ணா கொண்டு வாருங்கள்.
2: ஒரு வருஷம் காத்திருந்தால் கையில் ஒரு பாப்பா.
0: எந்த பாடல் கையா
2: தருகின்றீர்கள்?
0: ஒரு ஒரு வருஷம் காத்திருக்க வேணுமா? என் பத்து மாதம் போதாதா?
2: சரிங்க.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவது மன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலைக்கு இணைந்து கொண்டு தங்கள் பாடலை தந்து கொண்டிருக்கின்றார்கள். சிந்தனை வழியாக சிறப்பாக இயங்கும் கிருஷ்ணா, ஓடி வாருங்கள். என்ன பாடல்?
2: ஒரு முறை பார்த்தாலே போதும் ஐயா.
0: ஒரு முறை பார்த்தா போதுமா?
2: மனதை
0: அப்படியா, ஒரு முறை பார்த்தாலே போதுமா? சரி, வாழ்த்துக்கள். அப்ப சிறப்பாக இருந்தாலும் போறேன். ஒரு முறை பார்த்தாலே போதும். அடுத்த பாடல யார் சொல்வது? மன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே விறுவிறுப்பாக இணைந்து தங்கள் பாடலை தந்து குவித்து கொண்டிருக்கின்றார்கள். இப்போ 100 பாடலை நாங்கள் கண்டு அதற்கு அங்காலே அப்பாலே சென்று கொண்டிருக்கின்றோம். அடுத்த பாடல் வர இருக்கின்றது. அந்த பாடல் யார் தருவார் என்றுதான் எதிர்பார்ப்பு. எதிர்பார்க்கும் வேளையிலே எல்லோருடைய இணைப்பும் அங்கே தடைப்பட்டு நிற்கின்றது, யாரையும் காணவில்லை. இது மன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. இதுவரை நேரமும் 100 பாடலை கிட்டத்தான் வந்திருக்கின்றோம். இன்னும் எத்தனை பாடல்? 100 பாடல் இருக்கின்றதவே கொண்டு வர வேண்டும் எங்களுடைய திட்டத்தின்படி. கிருஷ்ணா, நீங்கள் தான் வருகின்றீர்கள். கொண்டு வாருங்கள், உங்களுக்கு தான் சந்தர்ப்பம்.
2: ஒரு கோடியில் இருமலர்கள் ஐயா.
0: ஓ, அப்படியெல்லாம் ஒரு விலையை நிற்கிறீர்கள். வாழ்த்துக்கள் கெட்டிக்காரன். ஒரு கோடியில் இருமலர்கள், வாழ்த்துக்கள். சிறப்பு இந்த வழியில். அடுத்த வழியில் சந்தன்ராஜ் வந்து விட்டார். கொண்டு வாருங்கள்
3: சந்தன்ராஜ். தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும்.
0: வாழ்த்துக்கள். அடுத்த வழியில் ஓடி வாருங்கள். தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும். வாழ்த்துக்கள். தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் தருவதற்கு கிருஷ்ணன் காத்து கொண்டிருக்கின்றார். கிருஷ்ணா கொண்டு வாருங்கள்.
2: ஒரு நாள் ஒரு கனவு, அதை நான் மறக்கவும் முடியாது.
0: வாழ்த்துக்கள். மறக்கவே முடியாது ஐயா, ஒரு நாள் சம்பவம். வாழ்த்துக்கள். ஒரு நாள் ஒரு கனவு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவதற்காக சந்தன்ராஜ் காத்து கொண்டிருக்கிறார். கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ் உங்கள் பாடலை.
3: எல்லாமே என் தங்கச்சியா?
0: ஆமா ஆமா, அது அது தலைவர் வருவார், தலைவர் வருவார். எல்லாமே என் தங்கச்சிக்கு, எல்லாமே என் தங்கச்சி தான். வாழ்த்துக்கள் தங்கச்சி, என் கட்சி இல்லை, அதான் பிரச்சனை. வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் ஞானசேகரன், நீங்கள் வருகின்றீர்கள்? இல்லை, நீங்கள் இல்லை. எங்கே இப்பொழுது கிருஷ்ணன் வருகின்றார் போல் தெரிகின்றது. கிருஷ்ணா, உங்கள் பாடலை தாருங்கள் ஐயா. கிருஷ்ணன், கொண்டு வாருங்கள்.
2: எல்லாரும் எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும் ஐயா.
0: எப்படி எப்படி?
2: எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும்.
0: கருப்பு பணம். வாழ்த்துக்கள். எல்லோரும் எல்லாமும் பெற, அந்த பாடல் எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும். நன்றி நன்றி. நீங்கள் என்பின்னே பெற வேண்டாம், பாடலை தாருங்கள். எல்லோரும் எல்லாமே பெற வேண்டும். வாழ்த்துக்கள் பதியப்பட்டு விட்டன. அடுத்த பாடலை சந்தன்ராஜ் வந்திருக்கின்றார், இல்லை ஞானசேகரன் வந்திருக்கார். ஞானசேகரன், கொண்டு வாருங்கள். கடிகாரம்.
1: மலர் கொடுத்தேன், கை குலுங்க வளையலிட்டேன்.
0: ஓ, மலர் கொடுத்துட்டீங்களா? வாழ்த்துக்கள். மலர் கொடுத்து கை நிறைய வளையலும் போட்டு விடுங்க. மலர் கொடுத்தேன், கை குலுங்க வளையலிட்டேன். இனிமை சேர்க்கும் நல்ல நல்ல பாடல்களை நாங்கள் கேட்கக்கூடியதாகவும், தத்துவ பாடல்களை அறியக்கூடியதாகவும், மீண்டும் மீட்டு பார்க்கக்கூடியதாகவும் பாடலை கொண்டு வந்து தங்கள் ஞாபகத்திலிருந்து விவேகம் விவேகமாக தருகின்றார்கள். இப்பொழுது சந்தன் ராஜ் வந்துவிட்டார் விவேகத்துடன், கொண்டு
3: வாருங்கள். எல்லோருக்கும் நல்ல காலம் உண்டுயா.
0: எல்லோருக்கும் நல்ல காலம் உண்டு. வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் நல்ல காலம். எல்லோருக்கும் நல்ல காலம் உண்டு. நல்ல காலம் உண்டு. வாழ்த்துக்களை கூறும் இந்த வேளையிலே கிருஷ்ணன் தன்னுடைய பாடலை தருவதற்காக ஓடி வருகின்றார். கிருஷ்ணா, உங்களை இணைத்து விட்டேன்.
2: கை வலிக்குது, கை வலிக்குது மாமா.
0: அப்ப அதுக்கு என்ன செய்யறது? நாங்கள் தைலம் போடுவோமா? வாழ்த்துக்கள். கை வலிக்குது, கால் வலி, கை வலிக்குது, கை வலிக்குது மாமா. ஆ, கை வலிக்குது, கை வலிக்குதுன்னா ரெண்டு கம்படுத்து நாலு போட்டா அந்த கை வலி தீரும். ஆ, இல்லை, கூட இருந்து இழுக்கணும், அம்மையை இழைக்கணும், கிண்ணி வேலை வலிச்சு போடணும். என்ன கிருஷ்ணன், மீண்டும் வந்து விட்டீர்கள், கொண்டு வாருங்களே என்ன பாடல்.
2: காலங்களில் அவள் வசந்தம்.
0: அப்படியா? கலைகளிலே வாழ்த்துக்கள். மீண்டும் தெரியாது, காலைகளிலே அவள் ஓவியம். வாழ்த்துக்கள் மீண்டும் பாருங்கள். எங்கே சந்தன்ராஜ், நீங்கள் தாருங்கள் முதல்வரியே கூறுவீர்கள். சந்தன்ராஜ் கல்லாப்பட்டியில போடுங்களே. பையில போடலே, காசு போன இடம் தெரியலே. அதை நீங்க கல்லாப்பட்டியில போட்டால் அப்படியே இருக்கும் நினைக்கிறேன். எங்க ஞானசேகரன், நீங்கள் என்ன கொண்டு வர போன்றீர்கள்? கொண்டாருங்கள். ஞானா, உங்களை இணைத்து விட்டேன் மகனே. ஞானசேகரன், உங்களை இணைத்து விட்டேன் ஐயா. ஞானசேகரன் ஐயா,
1: காலம் நமக்கு தோழன்.
0: காலம் நமக்கு, நல்ல பாடல். காலம் நமக்கு தோழன். வாழ்த்துக்கள். நமக்கு தோழன், சிறப்பான ஒரு பாடல் அந்த பாடல். சிறப்பு சிறப்பு சிறப்பு. எங்க கிருஷ்ணா, உங்கள் பாடல்.
2: கையோடு கை சேர்க்கும் காலங்களே.
0: அதுலதான் இருக்கின்றீர்கள். கையோடு கை சேர்க்கும் காலம். கையோடு கை சேர்க்கத்தான் இருக்கின்றீர்கள். கையோடு கை சேர்க்கும். வாழ்த்துக்கள் மீண்டும் அழையுங்கள். கை சேர்க்கும் காலங்களே. கல்யாண நாள் பார்த்து போகிறேன். அடுத்த பாடல் ஒன்றிய தமிழ் வானொலியின் காற்றலையில் ஒலித்து கொண்டிருக்கும் பாட்டுக்கு பதில் பாட்டுக்கு பாடல்களை குவித்து கொண்டிருக்கின்றார்கள். மீண்டும் கிருஷ்ணன் ஒரு பாடலை தன்னுடைய குவியலில் சேர்க்கின்றார். கொண்டு வாருங்கள் கிருஷ்ணா.
2: காலம் இது, காலம் இது, கண்ணுரங்கு மகளே.
0: அப்படியா? வேற காலத்தில் தூங்க முடியாதா? வாழ்த்துக்கள். சித்தி சொன்னது அப்படியா? காலம் இது, காலம் இது, கண்ணுரங்கு மகளே. காலம் இதை தவற விட்டால் தூக்கமில்லை மகளே என்ற வேளையிலே அடுத்த வாழ்லை தருவதற்காக நாங்கள் இன்று தேர் திருவிழாவுக்கு செல்லாமல் தொலைக்காட்சியிலே பார்க்கும் வாய்ப்பு இருக்கின்றது. இங்கே அதை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். எனக்கு அதுவும் கிடையாது, நான் உங்களோடு இருக்கின்றேன். இந்த வேளை மிகவும் சிறப்பாக அங்கே ஊர்வலம் தேர் ரத உற்சவம் அப்படியே சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. காவடிகள் எல்லாம் அளவறந்த காவடிகள், அதில் செடல் காவடி, தூக்கு காவடி எல்லாம் சென்று கொண்டிருக்கின்றன. அங்கே பிரதிஷ்டை செய்பவர்கள் பலர் தேரின் பின்னால் உருண்டு கொண்டிருக்கின்றார்கள். அதைத் தொடர்ந்து பால் சட்டி, தீச்சட்டி என்றெல்லாம் தலையிலே வச்சு சுமந்து கொண்டு பெண்கள் செல்கிறார்கள் போல் தெரிகின்றது. எங்கே கிருஷ்ணா, என்ன பாடலை தரப்போகின்றீர்கள்?
2: ஒரு நாளும் உன்னை மறவாத இனிதாக வர வேண்டும்.
0: அது எஜமான இருக்க வேண்டும் ஐயா, மறக்காமல் இருப்பார்கள். ஒரு நாளும் உன்னை மறவாத வேண்டும் கேட்கு. ஒரு நாளும் உன்னை மறவாத. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இப்பொழுது ஞானா கொண்டு வாருங்கள் ஞானசேகரன் உங்கள் பாடலை. ஞானசேகரன்
1: ஞானசேகரன்
0: ஓ காலம் என்னும் நதியினிலே, ஓ அந்த பாடல் காலம் என்னும் நதியிலே காதல் என்னும் படகு விட்டேன் என்னப்பா அப்படி செய்தார்கள் நதியினிலே. இதெல்லாம் அழியாத காவிய பாடல்கள் மக்கள். மொன்றியல் தமிழ் வானொலியின் பாட்டுக்கு பதில் பாட்டுக்கு அடுத்து வரும் வீரன் யாராக இருக்கலாம் என்று எங்கே பார்ப்போம், எங்கே பார்ப்போம், போட்டி நடக்கின்றது, போட்டி இருக்கின்றது, எங்கே பார்ப்போம், யாருடைய அழைப்பு வருகின்றது பார்ப்போம். ஞானசேகரனுடைய அழைப்பு தான் கிடைச்சிருக்கு. கட்டிக்காரன் கொண்டு வாருங்க ஞானசேகரன் உங்கள் பாடலை.
1: ஒரு நாள் போதுமா இன்னொரு நாள் போதுமா?
0: ஒரு நாள் போதும், அதை ஒரு பத்து நாள் வச்சு பாடினா தான். நன்றி மீண்டும் பாருங்க. ஒரு நாள் போதுமா, வாரத்தில் ஒரு நாள் போதுமா? இல்லை இல்லை. எங்கே கிருஷ்ணா, நீங்கள் என்ன சொல்ல போகின்றீர்கள்? கொண்டு வாருங்கள் கிருஷ்ணா உங்கள் பாடலை.
2: நதி எங்கே போகிறது கடலை தீர்,
0: வேற எங்க போறது? நதி எங்க போறது? கடலுக்கு தானே போகும். என்ன ஏன் நதி எங்கே போகிறது? வாழ்த்துக்கள், நீங்கள் எங்கே போகிறீர்கள்? மீண்டும் அடுத்த பாடலை கொண்டு வர போகின்றீர்கள். நதி எங்கே போகிறது என்று குறிப்பிட்டு வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவதற்காக இப்பொழுது யாரை நாம் தெரிவு செய்வது என்று தெரியவில்லை. ஏனென்றால் ஒருவரோடு ஒருவர் போட்டி போட்டு அழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எங்கே பார்ப்போம், யார் வரப்போகின்றீர்கள்? மொன்றியல் தமிழ் பாடல் எங்கே? கிருஷ்ணன் தான் வருகின்றார். கட்டிக்காரன் கிருஷ்ணா கொண்டு வாருங்கள். என்ன பாடல்? அடுத்து வரும் பாடலுக்காக நான் எழுதுவதற்கு இங்கே பதிவதற்கு பார்த்து கொண்டிருக்கின்றேன். மீண்டும் கிருஷ்ணன் தான் கொண்டு வருகின்றார். கிருஷ்ணா உங்களுக்கு தான் காத்தடிக்குது, கொண்டு வாருங்கள்.
2: நல்ல நாள் பார்க்கவோ,
0: ஆஹா
2: நேரம் பார்க்க,
0: சரி வாழ்த்துக்கள். நல்ல நாளை பாருங்கள், நல்ல நாள் பார்க்கவோ, நல்ல நாள் பார்க்கவோ என்ற பாடல். இனிமை ஊடல் பாடல். அடுத்து வருவது யாராக இருக்கலாம்? கிருஷ்ணன் தான் வருவார் என்று எண்ணுகிறேன். இல்லை இல்லை, ஞான தோன்றுகிறார் போல் தெரிகின்றது. சந்தன்ராஜ் புடுபுடன் ஓடி வருவார். எங்கே சந்தன்ராஜ், யார் வருகிறது பார்ப்போம். எங்கே இப்போ ஞானசேகரன் தான் இணைந்து விட்டார். ஞானசேகரன் தாருங்கள் உங்கள் பாடலை.
1: நாலாம் திருநாளாம்.
0: ஓ அப்படி சொல்லுறேன், நீங்கள் நல்லா நாளும் நல்ல நாளாம் நாளாம் திருநாளாம் நம்பிக்கை நம்ப நங்கைக்கும் மனநாளா. நல்ல பாடல், நல்ல பாடல். நாளாம் நாளாம் தினம். மீண்டும் கிருஷ்ணா உங்கள் பாடலை தர வேண்டும். கிருஷ்ணன் கிருஷ்ணன் இணைத்து விட்டேன். கிருஷ்ணன் இணைத்து
2: விட்டேன்.
0: எங்கே
2: உன்னையும் என்னையும் கட்டி இழுக்குதடி ஒரு அன்பு.
0: நன்றி. உன்னையும் என்னையும் கட்டி இழுக்குதடி, உன்னையும் என்னையும் கட்டி இழுக்கிறது. மாமா சந்தன்ராஜ் நீங்கள் தாருங்கள் உங்கள் பாடலை. சந்தன்ராஜ் உங்களுடைய பாடலை தாருங்கள். சந்தன்ராஜ் சந்தன்ராஜ்
4: வணக்கம் ஐயா. காலங்கள் மழை காலங்கள் ஐயா.
0: ஓ காலங்கள் மழை காலங்கள். நன்றி நன்றி நன்றி. சிறப்பு சிறப்பு. காலங்கள் மழை காலங்கள். அடுத்த பாடல் ஞானசேகரன் தரப்போகின்றார். ஞானசேகரன் உங்களை இணைத்து விட்டேன். ஞானசேகரன் கொண்டு வாருங்கள். வாழ்த்துக்கள். நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. நல்ல பேரை வாங்க. இப்ப கிருஷ்ணன் நீங்கள் என்ன பாடல் தருகின்றீர்கள்? கிருஷ்ணன் கொண்டு வரும் பாடலை கேட்போம். கிருஷ்ணா கொண்டு வாருங்கள்.
2: உன்னை நான் அறிவேன், என்னை நீ அறிவாய்.
0: ஓ அப்படியா, உன்னை நான் அறிவேன், என்னை நீ அறிவாய். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மீண்டும் பெற வேண்டும். உன்னை நான் அறிவேன், என்னை நீ அறிவாய். வாழ்த்துக்கள். மீண்டும் கிருஷ்ணா உங்களுக்கு தான் சந்தர்ப்பம், கொண்டு வாருங்கள்.
2: உன்னை கொடு, என்னை தருவேன்.
0: அப்படியா,
2: இது
0: உண்மையா? உண்மையா தருவீர்களா? ஓ உன்னை கொடு, என்னை தருவேன். நன்றி. மீண்டும் பாருங்கள். உன்னை கொடு, என்னை தருவேன். அடுத்து மொன்றியல் தமிழ் வானொலியின் காட்டளைக்கு வர இருக்கும் அன்பு உறவு யார்? ஞானசேகரன் போல் தெரிகின்றது. அவர் தான் வருகின்றார். வணக்கம் ஞானசேகரன். ஞானசேகரன் வணக்கம். ஞானசேகரன்
1: மழை வருது, மழை வருது, குடை கொண்டு வா.
0: கடலூர்ல மழை வருதா? மழை வருது, மழை வருது, மழை வருது.
1: நன்றியப்பா.
0: வாழ்த்துக்கள். மழை வருது, மழை வருது. நகைச்சுவையோடு மகளோடு நாங்கள் இணங்கி இயங்கி கொண்டிருக்கிற பழமை போல என்றும். எங்கே கிருஷ்ணா, உங்களோட ஊர் மழை இல்லையா? கொண்டு வாருங்கள்.
2: உன்னை பார்த்து இந்த உலகம் சிரிக்கிறது.
0: அதெண்டா உண்மை ஐயா, உன்னை பார்த்து இந்த உலகம் சிரிக்கிறது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நீங்கள் அழக்கூடாது அதுக்காக. உன்னை பார்த்து உலகம் சிரிக்கின்றது, என்னை பார்த்து உலகம் சிரிக்கிறதுன்னு சொல்லிட்டு போறார் கிருஷ்ணா. நான் அளவில்லை, உன்னை பார்த்து உலகம் சிரிக்கிறது. அற்புதமான கதை, ஆழமான தத்துவமான பாடல். வேட்டைக்காரன் திரைப்படம் என்று எண்ணுகிறேன். அப்படியே இருக்க வேண்டும். அந்த வீட்டுக்காரன் தான் ஐயா. அடுத்த பழைய தளபதி யாராக இருக்கலாம்? சந்தன் ராஜ் போல் தெரிகின்றது. இல்லை இல்லை. ஞானசேகரன் தோன்றுவார். இல்லை இல்லை. கிருஷ்ணன் தோன்றுவார். பாருங்க கிருஷ்ணா, உங்கள் பாடலை தாருங்கள்.
2: நான் ஒரு மேடை பாடகன் ஐயா.
0: ஆ நீங்களா? என்ன தெரியாது அப்படி என்று? ஓ அப்படியே அப்பா, நான் மேடை பாடக நான் வந்து விட்டீர்கள். கெட்டிக்காரங்க, பார்ப்போம் ஒரு மேடையில் சந்திப்போம். இப்பொழுது ஞானசேகரன் வந்து விட்டார். ஞானசேகரன் தாருங்கள். ஞானசேகரன் உங்கள் பாடலை தாருங்கள் ஐயா. மகனே ஞானசேகரன்.
1: உலகம் உலகம் மலர்களின் சுரங்கம்.
0: ஓ உலகம் உலகம். ஓஹோ உலகம் உலகம். உன்னை பார்த்து உலகம் சிரிக்கின்ற உலகம் உலகம் அழகு பெண்களின் சுரங்கம். சந்தன்டா தாருங்கள்.
4: மலையே மலை.
0: வணக்கம். அவர் மலை வருது மலை வருதுன்னா நீங்க மலையே மலையே கூறுவீர்கள். மலையே மலையே மலையே மலையே. எல்லாரும் மலையை கூறுவீர்கள். மீண்டும் மலை இப்பதானே வந்து போகிறது மலை. கிருஷ்ணன் நீங்கள் என்ன தர போன்றீர்கள்?
2: நான் தெய்வமா இல்லை நீ தெய்வமா?
0: நான் தெய்வம் ஐயா. என்ற வாழ்த்துக்கள் விட்டால் நீங்கள் திறந்து விடுவீர்கள். அடுத்த பாடலை யார் தர போகின்றீர்கள்? திறந்தால் திறந்ததுதான் மடை திறந்து வரும் ஐயா. வாழ்த்துக்கள். கிருஷ்ணா அடுத்த அழைப்பை கொண்டு ஓடி வாருங்கள். இல்லை சந்தன்ராஜ் வந்து விட்டார். நான் கிருஷ்ணன் என்னேன். சந்தன்ராஜ் தாருங்கள் உங்கள் பாடலை. சந்தன்ராஜ் உங்களை இணைத்து விட்டேன்.
4: உலகம் அழகு கலைகளின் சுரங்கம். சுரங்கம்
0: உலகம் அழகு கலைகளின் சுரங்கம். அதைத்தான் இப்பொழுது ஞானசேகரன் சந்தார்.
4: அப்படியாங்க ஐயா. சரிங்க அப்போ கலையே என் வாழ்க்கையின் நிலை
0: மாற்றினார். கலையே என் வாழ்க்கை. சிரமமான பாடல். சிரமமான கிருஷ்ணா கொண்டு வாருங்கள். உற்சாகத்தை ஏற்றி விட்டு போகின்றார் அவர்.
2: நான்
0: பெற்ற மகனே நடராஜா. அடுத்தவன் பெற்ற மகனே ஓடுராஜா. நான் பெற்ற மகனே நடராஜா. எங்கே அடுத்த பாடல் ஞானசேகரன் தரப்போகின்றார். வணக்கம் ஞானசேகரன். இணைத்து விட்டேன் ஐயா. மகனே ஞானசேகரன் உங்களை இணைத்து விட்டேன்.
1: வணக்கம் அப்பா. வணக்கம்.
0: அப்படியா? ஏன்னா நான் நல்ல பிள்ளை என்றால் நான் பொல்லாதவன் என்று நான் பொல்லாதவன் என்று எங்களுக்கு சந்தன் ராஜன் சொல்லியிருந்தாரே. நான் பொல்லாதவன்
1: என்று தெய்வம் இருப்பது எங்க?
0: அதையும் வந்துவிட்டு நான் கடவுளை கண்டேன். அவரும் தந்து விட்டார். வேற என்ன
1: கடவுள் தந்த இருமலர்கள்.
0: ஆட்ரா சாக்கியண்டா. அதையும் வந்து விட்டதே இருமலர்கள்.
1: மலர்களே
0: பல நிறம் கண்டேன். மலர்களிலே பல நிறம் கண்டேன். வாழ்த்துக்கள். சிறப்பு மேடம் வாருங்கள். எப்படி போட்டி சிறப்பு. கிருஷ்ணா வாருங்கள். வாருங்கள் கிருஷ்ணா, நீங்களும் கொண்டு வாருங்கள்.
2: நான் ஏரிக்கர மேலிருந்து எட்டு.
0: அதையே நீங்க மேலே இருந்துட்டீங்க. கீழே இருந்தா பாத்துருக்கலாம் ஐயா. நான் ஏரிக்கர ஏரிக்கர மேலிருந்து பார்க்கிறோம். கீழே இருந்து பார்க்கணும். வாழ்த்துக்கள் கிருஷ்ணா. மீண்டும் பாருங்கள் கிருஷ்ணா. அழைப்பை 92 வெற்றிகள் கட்டிக்காரன். அடுத்த அழைப்பு யாருடைய அழைப்பாக இருக்கலாம்? எங்கே பாருங்கள். எங்கே போகும் இந்த வாழ்க்கை? போய்ந்து விட்டதா அழைப்புகள்? மூவர் காற்றலையில் இணைந்து கொண்டே இருக்கின்றார்கள். யாருடைய இணைப்பு வரப்போகின்றது என்று பார்ப்போம். கிருஷ்ணனுடைய இணைப்பு தான் கிடைக்கின்றது. வணக்கம் கிருஷ்ணா. மீண்டும் நீங்கள் தான்.
2: நான் மலரோடு தனியாக ஏனிங்கு நின்றேன்.
0: கொடுக்கத்தான் ரகசியமா கொடுக்கறது தான். வாழ்த்துக்கள் பாருங்கள். நான் மலரோடு தனியாக ஏனிங்கு நின்றேன். சந்தன்ராஜ் வந்து விட்டார். கண்டு விட்டார். கொண்டு வார்கள் சந்தன்ராஜ்.
4: ஏரிக்கரை பூங்கட்டையா.
0: ஏரிக்கரை பூங்காட்டே போற இடம் தென்க. ஏரிக்கரை பூங்கரில் நிற்கிறார்கள் இப்பொழுது. வாழ்த்துக்கள். அடுத்து ஏரியை யார் தரப்போகிறீர்கள்? ஞானசேகரன் தரப்போகிறார். கொண்டு வருங்கள் ஞானசேகரன்.
1: ஏரிக்கரை பூங்காற்றே.
0: அல்லை ஏரிக்கரையின் மேலே அதை போடுவோம். ஏரிக்கரை பூங்காற்று சந்திட்டார் சந்தன்றார்.
1: நீங்கள்
0: ஏரிக்கரையின் மேலே போறவளே பொன்மையிலே என்று கேட்போம் இல்லையா? அந்த பாடலை மறக்க முடியாதானே. ஏரிக்கரையின் மேலே. சிரமமான பாடல். அற்புதமான ஒரு பாடல். அடுத்த பாடலை தர நன்றி மகனே. அடுத்த பாடலை தருவதற்காக இப்பொழுது என்னுடைய சந்தன்ராஜ் இணைந்து விட்டார்.
4: கொண்டு வா. மலர்களில் ஆடும் இளமை புதுமையா.
0: ஓ மூன்றாம் முறை. மலர்களில் ஆடும் இளமை புதியது. வாழ்த்து வாழ்த்துக்கள். மலர்களில் ஆடும் இளமை. என்ன அற்புதமான பாடல். அற்புதமான பாடல். எங்க கிருஷ்ணா, எல்லோரும் நல்ல பாடல், நீங்களும் நல்ல பாடல் தான் தருகின்றீர்கள். என்ன பாடல் உங்களுடைய பாடல்? கிருஷ்ணா நினைத்து
2: விட்டேன்.
0: நீராடாது மாலையிலே வெறும் மன்னனுக்காக வையா. ஏரியிலே ஒரு காஷ்மீர் ரோஜா, அது மாலையில வெறும் மன்னனுக்காக. அது சும்மா இல்ல, மன்மத ஆராதனை. வாழ்த்துக்கள்.
4: பொன்மான் கோயில்.
0: ஓ, பொன்மான் கோயில் குருது. பொன்மான் கோயில் வாழ்த்துக்கள்.
4: வாழ்த்துக்கள்.
0: நன்றி சந்தன்ராஜ் அவர்களே, நன்றி நன்றி சந்தன்ராஜ் அவர்களுக்காக. அடுத்த பாடலை கிருஷ்ணன் தான் தரப்புகின்றார். கிருஷ்ணா தாருங்கள்.
2: ஆடும் மயிலே, ஆடும் மயிலே ஆட்டம் எங்கே,
0: பாடும் குயிலே பாட்டு எங்கே. வாழ்த்துக்கள். ஆடும் மயிலின் ஆட்டத்தை பார்ப்போம். ஆடும் மயிலே ஆட்டம் எங்கே, சிறப்பு. அடுத்த பாடலுக்கு நீங்கள் இடம் கொடுக்க வேண்டும். இப்பொழுது சந்தன்ராஜ் தருகின்றார். போட்டி பலமாக இருக்கின்றது, சிறப்பாக இருக்கின்றது. சந்தன்ராஜ் தாருங்கள்.
3: ரோஜாவை தாளாட்டும் தென்றல்.
0: ரோஜாவை தாளாட்டும் தென்றல், இனிமையான பாடல். வாழ்த்துக்கள். ரோஜாவை தாளாட்டும் தென்றல், நல்ல வரிகள். எங்கே ஞானசேகரன், உங்கள் பாடலை தாருங்களேன். ஞானசேகரன்,
1: ரோஜாவை தாளாட்டும் தென்றல்.
0: அதைத்தானே அவரும் தந்துட்டு போறார். ரோஜா ரோஜா எதையா
1: தாளாட்டுதே வானம்,
0: தாளாட்டுதே வானம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், உடனே தந்து விட்டார். தாளாட்டுதே வானம். அடுத்த பாடலை யார் தரப்போகின்றார்? கிருஷ்ணன் தருகின்றார். கிருஷ்ணா கொண்டு வாருங்கள்.
2: ரோஜா மலரே ராஜகுமாரி.
0: வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருகிறது சந்தன்ராஜ் அவர்கள். வணக்கம் சந்தன்ராஜ் அவர்களே.
3: வணக்கம் ஐயா. மயில் போல பொண்ணு ஒன்று.
0: ஆஹா, பாரதி அல்லவா. மயில் போல பொண்ணு ஒன்று, மயில் போல பொண்ணு ஒன்று. அவ்வளவு அழகா இருக்குமே, மயில் போல பொண்ணு ஒன்று. வாழ்த்துக்கள். அடுத்து கிருஷ்ணனுடைய பாடல் தான் வருகின்றது. கிருஷ்ணா தாருங்கள். கிருஷ்ணன் உங்களை இணைத்து விட்டேன். கிருஷ்ணா உங்களை இணைத்து விட்டேன் ஐயா.
2: தாளாட்டு பாடி தாயாக வேண்டும்.
0: ஓ, பிரார்த்தம். அதுக்கெல்லாம் பிரார்த்தம் இருக்க வேண்டும் சரியா. தாளாட்டு பாட, தாளாட்டு பாடி, தாளாட்டு பாடு, தாளாட்டு பாடு தாயாகிறதுக்கு பிராப்தம் வேணும். சிறப்பு. மூவரும் இணைப்பில் துரிதமாக இணைந்து கொண்டிருக்கின்றார்கள். மீண்டும் கிருஷ்ணன் வந்துவிட்டார். கொண்டு வாருங்கள் கிருஷ்ணா.
2: தாளாட்ட நான் பிறந்தேன்.
0: அப்படியா, தாளாட்ட நான் பிறந்தேன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பாக்கியராஜன் திரைப்படம். எங்க ஞான சார், உங்கள் பாடலை தாருங்கள் மகனே. ஞானா ஐயா இணைந்து விட்டேன் நான். ஞானசேகரன் கடலூர் மாவட்டம் இணைப்பு கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கின்றது போல் தெரிகின்றது. ஞானசேகரன் மகனே, இணைத்து விட்டேன் ஐயா. இணையுங்கள் இணையுங்கள். எங்கே ஞானசேகரன்? தடை ஏற்பட்டு விட்டது எல்லோருக்குமா? இல்லை, ஞானசேகரன் மீண்டும் அழைக்கின்றார். வணக்கம் ஞானசேகரன்.
1: வணக்கம் பாப்பா. தென்றல் வந்து என்னை தொடும்.
0: தென்றல் வந்து என்னை தொடும், இனிமையான பாடல். தென்றல் வந்து என்னை தொடும். வாழ்த்துக்கள். மீண்டும் கிருஷ்ணனுடைய பாடல் வருகின்றது. கொண்டு வாருங்கள் கிருஷ்ணா.
2: நான் பிடிச்ச மாப்பிள்ளை தான், நான் அறிஞ்ச
0: ஊர் அறிஞ்ச மாப்பிள்ளை தான். நான் அறிஞ்சு நான் பிடிச்ச மாப்பிள்ளை தான், ஊர் அறிஞ்ச மாப்பிள்ளை தான். முந்தானம் பிடிச்ச மாப்பிள்ளை தான். வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் சந்தன்ராஜ் நீங்கள் தரப்போகின்றீர்கள். கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ்.
4: வணக்கம் ஐயா. நான் பிறந்தது தனியாயா?
0: அதென்ன உண்மைதான் ஐயா. நான் பிறந்த பெரிய உண்மை ஐயா. நான் பிறந்தது தனியாக. வாழ்த்தது. அடுத்த பாடல் ஞானசேகரன் உங்கள் பாடலா? இல்லை, உங்கள் பாடல் வரவில்லை. இப்பொழுது யாருடைய பாடல் கிடைக்கின்றது? கிருஷ்ணனுடைய பாடல் வருகின்றது. கிருஷ்ணா கொண்டு வாருங்கள். கிருஷ்ணா.
2: நான் வரைந்த ஓவியத்தை நல்ல தமிழ் காவியம் ஐயா.
0: நான் வரைந்த ஓவியமே நல்ல தமிழ் காவியமே, அப்படித்தான் பாடல் வரும். வாழ்த்துக்கள். வரிகளை மறக்க மறைக்க கூடாது. நான் வரைந்த ஓவியமே புரிந்து வர வேண்டும். நான் வரைந்த ஓவியமே நல்ல தமிழ் காவியமே. சந்தன்ராஜ்
4: உங்களுடைய ஆடும் ரோஜா ஒன்றியா?
0: அப்படியா, தேனிலே ஆடுதான். தேனிலே ஆடுனா அப்படி இருக்கு. தேனில் ஆடும் ரோஜா, ஆடும் ரோஜா. வாழ்த்துக்கள். இனிமையான பாடல். பாடல் வரிகளை நாங்கள் மாற்றக்கூடாது தானே. பாடல் வரிகளை கேட்கும் பொழுது நாங்கள் உள்வாங்குவது சரியாக உள்வாங்க வேண்டும். ஒரு சிலர் மாறி கூறும் பொழுது சிரிப்பு தான் வருகின்றது, அது வேறு கருத்தை கொண்டு வந்துவிடும். முந்தைய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி நாங்கள் இணைந்து கொண்டிருக்கின்றோம். பாட்டுக்கு பதில் பாட்டு. கனடாவில் நேரம் 12:42 காட்டுகின்றது. உங்களுக்கு இப்பொழுது 10:13 காட்டுகின்றது. எங்கே கிருஷ்ணா, உங்கள் பாடலை தாருங்கள். கிருஷ்ணன் இணைத்து விட்டேன். கிருஷ்ணன் இணைத்து விட்டேன். பாருங்கள்,
2: ரோஜாவை தாளாட்டும் தென்றல்.
0: அது வந்து விட்டது ஐயா. இன்னும் ஒரு பாடல் தாருங்கள்.
2: தென்றலுக்கு என்றும் வயது 16 என்றும்.
0: 16 என்று சொன்னாங்களே ஐயா, ஒன்று கூட இல்லையா? இன்னும் போன வருஷம் 16, அப்போ இந்த வருஷம் ஒன்று கூடி இருக்கணுமே. வாழ்த்துக்கள் மீண்டும் பாருங்கள். தென்றலுக்கு என்றும் வயது, அது பிடித்து வைத்து விட்டால் 16 இருக்குமா? என்றும் வயது 16 இந்த பாடல். மாமா சந்தன்ராஜ் நீங்கள் தாருங்கள், ஓடி வாருங்கள்.
4: தென்றலிலே மிதந்து வரும் தேவமங்கை வாழ்கையா.
0: சிறப்பு, நன்றி, ஒரு நல்ல வாழ்த்தையா. தென்றலிலேயே மிதந்து வருகின்ற தேவமங்கை, தென்றலிலே மிதந்தா கவிஞர்களுடைய வரிகளையா, மிதந்து வரும் தேவமங்கை வாழ்க்கை. ஞானசேகரன் எங்கே உங்கள் பாடல்?
1: ஆடுமயிலே உன் ஆட்டமங்கை.
0: அது ஆடுமயிலே உன் ஆட்டமங்கை. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஆடுமயிலே உன் ஆட்டு, அது வந்து விட்டது போல் தெரிகின்றது அந்த பாடல், ஆடுமயிலே ஆட்டமங்கை. அடுத்த பாடல் கிருஷ்ணன் தருங்கள். கிருஷ்ணா என்ன தாமதம்?
2: நான் அளவோடு ரசிப்பவன்.
0: அதனாலதான் தாமதமோ. நான் அளவோடு ரசிப்பவன், வாழ்த்துக்கள். எதையும் அளவின்றி கொடுப்பவன், அளவோடு ரசிப்பவன், அளவின்றி கொடுப்பவன். என்ன பரிகள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். எங்கே சந்தனராஜ் நீங்கள் தாருங்களேன் உங்கள் பாடலை. 16 வயதுல 17 பிள்ளைகள், என்ன கொடுமையா ஐயா. வாழ்த்துக்கள், நன்றி மட்டும் பாருங்கள். அடுத்து யார் வர வேண்டும்? நேரம் சரியாக 12:44 நிமிடத்தை எங்களுக்கு காட்டுகின்றது என் உறவுகளை. இது முன்றிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒலிக்கும் பாட்டுக்கு பதில் பாட்டு. மூவர் வந்து இப்பொழுது திறமாக, அற்புதமாக, மிகவும் ஆபாசத்துடன் விளையாடி கொண்டிருக்கிறார். ஏனையோருடைய இணைப்புகள் துண்டிக்கப்படுகின்றதோ, கிடைக்கவில்லையோ தெரியவில்லை. அன்பு மகளிர் பெண் சிங்கமாக ஓடி வந்து குதித்தால் பலைத்தளம் நிறுத்தி விட்டது, அவரை கட்டுப்படுத்தி விட்டது. எங்கே கிருஷ்ணா ஓடி வாருங்கள்.
2: 16 நிறையாத பருவ மங்கையை.
0: அதைத்தான் நான் உங்களுக்கு விருப்பம் பெறுறது. வாழ்த்துக்கள். 16 நிறையாத பருவ மங்கை. 16 நிறையாத பருவ மங்கை. அவங்க போட்டுருமை கூட இல்லை பாவம். எங்கே அடுத்தது சந்தன் ராஜ் உங்கள்
4: பாடமையா? நானே வருவேனியா, இங்கும் அங்கும்.
0: அப்படியா? அங்க நீங்க நீங்க இங்கும் அங்குமே எங்கீர்கள் ஐயா, நீங்க அட்டாவதானே தானே ஐயா. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நானே வருவேன் இங்கும் அங்கும். நல்ல பாடல் அந்த பாடல், வருவேன் நானே வருவேன் அங்கும் அங்கும். வணக்கம் மகனே ஞானசேகரன், கொண்டு வாருங்கள்.
1: தமிழ் பாடுகிறேன்.
0: ஓ முத்தம், ஓ அப்படியா, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். அடுத்த பாடலை தருவதற்காக இப்பொழுது நான் ஆயத்தமாக இருக்கின்றேன். அவரை உடனே இணைத்து பாடல் எடுப்பதற்கு மூவரும் ஒரே நேரத்தில் அணைக்கும் போதுதான் சிறப்பாக இருக்கிறது. எங்கே வந்து விட்டார் இந்த அழைப்புக்குள்ளே? கிருஷ்ணா தான் நமக்கு வருகின்றார். கொண்டு வாருங்கள் கிருஷ்ணன்.
2: நானே நானா யாரோ தானா,
0: அதுல
2: நீங்கள்
0: நீங்களா, நீங்கள் தான். நானே நானா, வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். நானே நானா இணைப்பை துண்டிக்க வேண்டும் ஐயா. நானே நானா, நானே நானா யாரோ தானா, யாரும் இல்லை, நீங்கள் தான். நேரம் 12:46 நிமிடம் ஓடி வர வேண்டும். அடுத்த பாடல் எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஞானசேகரன் கொண்டு வருகின்றார். கொண்டு வாருங்கள் ஞானசேகரன்.
1: வருவேன் உனது மாளிகையின் வாசலுக்கு.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். வருவேன் நான் உனது, வாழ்த்துக்கள். நான் உனது மல்லிகார், வருவேன் நான் உனது மல்லிகா என்ற திரைப்படத்து பாடல். இப்ப கிருஷ்ணன் உங்கள் பாடலை நான் ஆயத்தமாக இருக்கிறேன் எடுப்பதற்கு தாருங்கள்.
2: ஏரிக்கர ஓரத்திலே 8 வேலி நிலம் இருக்கையா.
0: ஒரு 9 வேலி இருக்க கூடாதா? ஒரு வேலிய கூட்ட வேண்டிய ஏரிக்கரை ஓரத்து. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. ஏரிக்கரை ஓரத்திலே நல்ல பாடல். ஓரத்திலே 8 வேலி நிலம் இருக்கு. எத்தனையும் உழுது விட்டால் எத்தனையும் பொன்னாகும். எங்க ஞானசேகரன்?
1: யாரோ பின்பாட்டு பாடல்.
0: யாரோ பின்பாட்டு பாடுறாங்களா? யாரோ பின்பாட்டு பாட. வாழ்த்துக்கள், சிறப்பு. அடுத்த பாடல் தருவதற்காக அடுத்த உறவு காதுகளால் சந்தன்ராஜாக இருக்கலாம் என்று எண்ணுகின்றேன். எங்கே சந்தன்ராஜ் நீங்கள் வரவில்லை. கிருஷ்ணன், ஞானசேகரன் மூவரும் இணைந்து விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். சிறப்பாக ஓடிக்கொண்டிருக்கின்றது எங்களுடைய நிகழ்ச்சி. சிறப்பு அடையும் பொழுது நேரம் அல்லது எங்களுடைய இறுதி தொகை எது முதல் வருகின்றதோ அப்பொழுது நிகழ்ச்சி நிறைவுக்கு வரும். கொண்டு வாருங்கள். அதன் பின்பு எண்ணிக்கை பாடல் முடிவு. கிருஷ்ணன் வந்து விட்டார். வாருங்கள் கிருஷ்ணா, தாருங்கள் உங்கள் பாடலை.
2: பாட்டு வரும், பாட்டு வரும், பார்த்து கொண்டிருந்தால் பாட்டு வரும் ஐயா.
0: அப்ப கேட்டுக்கொண்டு தவறாத ஐயா. வாழ்த்துக்கள், நன்றி. மீண்டும் பாருங்கள். பாட்டு வரும், பாட்டு வரும், கேட்டுக்கொண்டிருந்தால் பாட்டு வரும், பார்த்து கொண்டிருந்தாலும் பாட்டு வரும். மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியில் மீண்டும் கிருஷ்ணனுக்கு கிடைத்திருக்கிறது வாய்ப்பு. வாருங்கள் கிருஷ்ணா, கொண்டு வாருங்கள்.
2: பாட்டும் நானே பாவம் நானே.
0: ஓ அப்படியா, அப்ப எல்லாம் நீங்கள் தான், வாழ்த்துக்கள் எல்லாம் நீங்கள் தான். பாட்டும் நானே பாவமும் நானே. அடுத்தது மீண்டும் கிருஷ்ணன் நீங்கள் தான், வாருங்கள் கொண்டு வாருங்கள் கொண்டு வாருங்கள்.
2: பாட்டு பாடவா பாட்டு பேசவா?
0: ஓ யா, அதுக்கு தானே இருக்கிறோம் இங்கே, வாழ்த்து பாட்டு பாடத்தானே இருக்கிறோம். பாட்டு பாடவா, வாழ்த்துக்கள். எங்கே ஞானசேகரன் வருகின்றார், கொண்டு வாருங்கள் ஞானசேகரன் உங்கள் பாடலை. ஆனால் அங்கே கிருஷ்ணன் இப்போ துண்டிக்கவில்லையே, அதனால் ஞானசேகரன் தடைப்பட்டு விட்டது. வாழ்த்துக்கள். இந்த கிருஷ்ணன் பாடல் தரும் பேகத்தில் மறந்து விட்டார். கொண்டு வாருங்கள் ஞானசேகரன் உங்கள் பாடலை. ஞானசேகரன் நினைத்து விட்டேன்.
1: பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா?
0: ஓ யா பாடுங்கள், ஒரு பத்து பாட்டு பாடுங்கள். பாடு வேண்டாம், பாட்டு ஒன்று. வாழ்த்துக்கள் மாதிரி சிரிப்பு என்ன சிரிப்பு. வாழ்த்துக்கள் மாதிரி வாழ்த்துக்கள். ஏகே கிருஷ்ணன் நீங்கள் தானே ஐயா?
2: பாட்டொன்று கேட்டேன் பரவசமானேன்.
0: வாழ்த்துக்கள். பாட்டொன்று கேட்டேன் பரவசமானேன். பாட்டு ஒன்று கேட்டு பரவசம் ஆகிவிட்டீர்கள். இங்கே ஓடி வாருங்கள். அடுத்த பாடல் சந்தனராஜ் நீங்கள் தரப்போகின்றீர்கள். கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
4: பாட்டு தலைவன் பாடினான்.
0: ஆஹா, பாட்டு தலைவன் பாடினாலா? பாட்டு தலைவன் பாடினான். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எங்கே அதற்கு மறுபாட்டை தருவதற்காக இப்பொழுது யார் வரப்போகின்றீர்கள் என்று பார்ப்போம். கிருஷ்ணன் தான் வருகின்றார். கிருஷ்ணா கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை. வாழ்த்துக்கள். ஒன்னா சொல்லட்டும்னு சொன்னா ரெண்டு ரெண்டா நாங்கள் சொல்லலாம், மூணு மூணாயும் சொல்லலாம். வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் யார் தரப்போகிறீர்கள்? நேரம் சரியாக 12:49 எங்களுக்கு ஓடி வர வேண்டும். அடுத்த உறவை எதிர்பார்க்கும் வேளையில் மூன்று மூவர்களும் யாருடைய அழைப்பு வருகின்றதுன்னு பார்ப்போம். மூவரும் அழைக்கின்றீர்கள், யாருடைய அழைப்புன்னு பார்ப்போம். இல்லை, இருவர் அழைக்கின்றார்கள். இப்பொழுது ஒருதரும் அழைக்கவில்லை. மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி வந்துவிட்டார். மீண்டும் கிருஷ்ணன் தான் கிடைச்சிருக்க. வாருங்கள் கிருஷ்ணா.
2: பாட்டு ஒரே பாட்டு.
0: அங்க என்ன பாட்டு ஒரு பாட்டு கிடைச்சது என்ன
2: இருக்கும்?
0: அது இருக்கும், எனக்கு தெரியும் தானே. முதல் வரியிலே ரெண்டு சொற்கள் தானே விடுவீர்கள், மற்றவர்கள் முழுங்கி விடுவீர்கள் எல்லோரும். முன்னேல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் தவறி MTRFM கனடா கலியகம். பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்ந்து கொண்டிருக்கும் வேளையிலே நேரம் 12:50 நண்பகலாக காட்டுகின்றது. உங்களுக்கு 10:20 இரவு நேரம் என்று காட்டுகின்றது. இணைந்திருக்கின்றார் சந்தன்ராஜ் அவர்கள், இணைத்து விடுவோம் அவரை. சந்தனராஜ்
4: தங்கச்சி காலுக்கு ஒரு தங்க கொலுசியா?
0: கொண்டு வந்துட்டீங்களா? அப்ப தலைவர் கொண்டு வரவில்லையா? வாழ்த்துக்கள்
4: தலைவர். பாட்டு
0: தங்கச்சி தங்கக்கள் காலுக்கு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்தது ஞானசேகரன் உங்களுடைய பாடல் கொண்டு வாருங்கள். ஞானசேகரன் கட்டிக்காரன். ஞானசேகரன்
1: ஒன்னொன்னா சொல்லு சொல்லு சொல்லு.
0: அப்படித்தான் அவர் கேட்டிருந்தார். நீங்க வேற என்ன சொல்லுங்களேன்? ஒன்னுன்னா அதையும் சொல்லிவிட்டார். ஒன்றா இரண்டா எடுத்து சொல்லு. அந்த பாடல போடுவோமா?
1: ஒன்றா
0: செல்வம் திரைப்படம். ஒன்றா இரண்டா எடுத்து சொல்லு கிருஷ்ணன். ஒடிவாருங்கள்.
2: தங்கச்சிக்கு சீமந்தம் தவிக்குது எம்மன்.
0: ஏன்னு தங்கச்சிக்கு சீமந்தம் என்னையா தவிக்க வேணும், சீர்வரிசை செய்யணுமோ? அப்படியே வேண்டவா நீங்கள்? வாழ்ந்துகள் வாழ்த்துக்கள். பார்த்துக்கிறது செய்து விடுங்க ஐயா, பாவம் ஐயா தங்கச்சி. மொன்றியல் தமிழ் வானொலி நாங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றோம். நேரத்தை நீங்களும் நெருங்கி கொண்டிருக்கின்றீர்கள். தொகையை ஆனால் எட்டவில்லை இன்னும். கிருஷ்ணன் அதற்காக அடுத்த பாடலை தருகின்றார்.
2: தங்கச்சிக்கு தங்க நிலவு.
0: அது முடியுங்கள். தங்கச்சிக்கு புரியவில்லை உங்களுக்கு. என்ன பாடல்?
2: ராஜேந்திர படம் பாடல்.
0: அது தெரியும் ஐயா, ஆட்டு பாடல இருக்கு. எங்களுக்கு தேவை பாடல் வருதானே. சரி
2: பண்ணி
0: மீண்டும் பாருங்கள். எங்கே அடுத்த பாடலை தருவது ஞானசேகரன் கொண்டு பாருங்கள். ஞான ஒரு ஆளோட நீண்ட நேரம் கிட முடியாது அண்ணையே. ஒரு வரியை மட்டும் ஒரு சொல்ல மட்டும் சொல்லி நாங்கள் ஒன்றும் செய்யலாது. அடுத்த பாடல் ஞானசேகரன் உங்களுடைய பாடல் கொண்டு பாருங்கள்.
1: சொல்ல சொல்ல இனிக்குதடா.
0: சொல்ல சொல்ல இனிக்குதடா. நல்ல பாடல், நல்ல பாடல். சொல்ல சொல்ல இனிக்குதடா கந்தன் கருணை. அங்கே அடுத்த பாடல் கிருஷ்ணா அங்கே கண்டுபிடித்து விட்டீர்களா அந்த பாடலை?
2: கண்டுபிடிக்கிறேன்.
0: என்ன ஐயா பாடல்? மீண்டும் பாருங்கள், சந்தர்ப்பம் கொடுக்கப்படுகிறது. மீண்டும் பெறுவன் அடுத்த பாடலை கொண்டு ஓடி பாருங்கள். மொண்டியல் தமிழ் வானொலி 24/1. கிருஷ்ணா மீண்டும் வந்து விட்டார், கொண்டு வாருங்களேன் என்ன பாடல்?
2: தங்கச்சி சிரித்தாலே செவ்விதழ் விரித்தாலே.
0: ஆ, வாழ்த்துக்கள். அப்படி வர வேண்டும், தங்கச்சி சிரித்தாலே. என்னடா நீங்கள் சீமந்த வேண்டோடனே தலை செய்தோ, அப்ப தங்கச்சி சிரிக்க வேண்டும்தானே ஐயா. சிரித்தாலே வாழ்த்துக்கள். ஒரு பத ஒரு சொல்ல மட்டும் சொல்லி பாடலை நாங்கள் சேர்க்க முடியாது தானே. அடுத்த பாடலை தருவதற்காக ஆர்வலாக இருக்கின்றீர்கள். நேரம் சரியாக 12:53 நேரம் நெருங்கி கொண்டிருக்கின்றது. நீங்களும் விரைவாக வருகின்றீர்கள். வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு பதிந்து கொண்டிருக்கிறேன். நானும் ஓடி வாருங்கள். எங்கே அடுத்த பாடலை யார் தரப்போகின்றீர்கள்? காணவில்லை, வர வேண்டும். நான் நிறுத்துவதா என்ன செய்வதென்று தெரியவில்லை. பாப்போம், மறுபடியாக இணைப்பு வருகின்றதென்று. மூவர் தான் இணைந்து கொண்டிருக்கின்றீர்கள். மூவராவது வந்து இணைந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்ற பெருமிதத்தோடு இருந்தேன். இப்பொழுது மூவரும் நின்றுவிட்டீர்களா? இணையம் வலைய உங்கள் இணையத்தளம் சதி செய்கிறது என்று எண்ணுகின்றேன். யார் வருவார் அடுத்த பாடலோடு? எங்கே ஓடி வாருங்கள். இது மூன்றியல் தமிழ் வானொலி 24 தமிழ் பணி.

0: பாடல்களை தருவதனால் இடையிலே வரிகளை நீங்கள் பிடித்துக் கொள்ளலாம் என்பதை ஞாபகம் ஊட்டுவதற்காக பாடலை தருகிறேன். கிருஷ்ணா, உங்களை இணைத்து விட்டேன், கொண்டு வாருங்கள் ஐயா உங்கள் பாடலை.
1: யாரோ நீயும் நானும் யாரோ,
0: யாரோ நீயும் நானும் யாரோ. வாழ்த்துக்கள், மீண்டும் வாருங்கள். யாரோ நீயும் நானும் யாரோ, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவதற்காக அடுத்த உறவு காத்து கொண்டிருக்க, இப்பொழுது கடலூரிலிருந்து ஞானசேகரன் அழைக்கின்றார் போல் தெரிகிறது. அவர் கடலூர் சென்றாலும் உங்களை மறக்கவில்லை, இருப்பினும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றார். கிருஷ்ணன் தான் கிடைத்திருக்கிறது. வாருங்கள் கிருஷ்ணா. கிருஷ்ணா,
1: நீயும் நானுமா கண்ணா, நீயும் நானுமா.
0: அப்படியா, நானும் நீங்களும் தான் இருக்கின்றோம் இப்பொழுது. நீயும் நானுமா, வாழ்த்துக்கள் கண்ணா. நீயும் நானுமா அப்படி பெற வேண்டும். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியின் பாட்டுக்கு பதில் பாட்டிலே விளையாடி கொண்டிருக்கின்றீர்கள். விரைவில் நான் நிறைவுக்கு கொண்டு வர இருக்கின்றேன். இறுதி நேரம், இறுதி நேரம், ஓடிவாருங்கள், ஓடிவார். இப்படித்தான் சந்தையிலே வியாபாரிகள் கூப்பு அலை அறையை கூப்புவார்கள், ஓடிவாருங்கள், ஓடிவாருங்கள் என்று. ஞானசேகரன் வந்துவிட்டார். வணக்கம் ஞானசேகரன். ஞானா, உங்களை இணைத்து விட்டேன் மகனே. மகனே, உங்களை இணைத்து விட்டேன். ஞானசேகரன் கொண்டு வாருங்க.
2: தங்கச்சி, என் தங்கச்சி.
0: தங்கச்சி, என் தங்கச்சியா?
2: ஆமாப்பா.
0: அப்படி
2: வடிவேலு பாடுற படம் ராஜகாரியம்மன்.
0: ஓ தங்கச்சி, தங்கச்சி, என் தங்கச்சி, என் தங்கச்சி, என் தங்கச்சி.
2: நன்றியப்பா,
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். தங்கச்சி, என் தங்கச்சி, தங்கச்சி, தங்கச்சி, என் தங்கச்சி, ராஜகாரியம்மன். வெங்கைய கிருஷ்ணன், உங்களுடைய பாடல்.
1: நீ இல்லாத உலகத்திலே நிம்மதி இல்லை.
0: ஓ அப்படியா, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நீ இல்லாத உலகத்திலே நிம்மதி இல்லை. நீ இல்லாத உலகத்திலே நிம்மதி இல்லை. அடுத்து வரும் பாடலை தருவதற்காக நான் காத்து கொண்டிருக்கின்றேன். அவரை காணவில்லை. இன்னும் சில பாடல்கள் தேவையாக இருக்கின்றது ஐயா. அந்த பாடலை நீங்கள் மூவரும் தந்து எல்லையை தொடுவீர்கள் என்று பார்க்கின்றேன். பார்ப்போம் யார் வந்து தொட வைக்கின்றீர்கள். அடுத்து வரும் பாடல் அங்கே அவர் ஒருவருக்கு வலைத்தளம், அங்கே அட்டாவதானியாக இருந்து இயங்கியவருக்கு தடைகள் பல ஏற்பட்டு விட்டது போல் தெரிகின்றது. அதனால் நாங்கள் நிகழ்ச்சியை நான் நேரம் வந்துவிட்டது முடிவுக்கு கொண்டு வரலாம் என்று எண்ணுகிறேன். இப்பொழுது மீண்டும் கிருஷ்ணனுக்கு தான் கிடைத்திருக்க. கிருஷ்ணா கொண்டு வாருங்கள், கிருஷ்ணன் கொண்டு வாருங்கள்.
1: உலகம் பிறந்தது எனக்காக, ஓ ஓடும் நதிகளும் எனக்காக.
0: ஓ உலகம் பிறந்தது எனக்காக, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தர வேண்டும். அடுத்த பாடலை தருவதற்காக சந்தன்ராஜ் மீண்டும் வந்துவிட்டார். வணக்கம் சந்தன்ராஜ், கொண்டு வாருங்க.
2: தென்றல் ஒரு பாட்டு கட்டும்.
0: ஓஹோ, தென்றல் ஒரு பாட்டு கட்டும். வாழ்த்துக்கள், சிறப்பு சிறப்பு. தென்றல் ஒரு பாட்டு கட்டும், அற்புதம். முதல் வரியே தருகின்றார். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த பாடல் யார் தரப்போகிறீர்கள்? கிருஷ்ணா, இல்லை ஞானசேகரன், அல்லது சந்தன்ராஜ், யார் வருகின்றீர்கள்? ஞானசேகரன் அழைக்கின்றார். ஞானசேகரன் வர வேண்டும். இப்பொழுது கிருஷ்ணன் வந்திருக்கிறார். கிருஷ்ணா கொண்டு வாருங்கள்.
1: உலகம் அறியாத புதுமை.
0: அது ஹரிச்சந்திரா அல்லவா? உலகம் அறியாத புதுமை, உலகம் அறியாத புதுமை. வாழ்த்துக்கள். இப்பொழுது ஞானசேகரன் உங்கள் பாடலை எடுப்போம். அங்கே கொண்டு வாருங்கள் ஞானசேகரன், உங்கள் பாடலை.
2: ஞானசேகரன்,
0: ஆமா ஆமா, ஏடிஆர் மகாலிங்கம் ஐயாவுடைய பாடல். இல்லாதது ஒன்றில்லை, இல்லாதது ஒன்றில்லை, சிறப்பான ஒரு பாடல். அடுத்தது கிருஷ்ணன், நீங்கள் வந்திருக்கிறீர்கள். தாருங்கள் கிருஷ்ணா உங்கள் பாடலை.
1: உலகில் இரண்டு கிளிகள் ஐயா.
0: உலகில் இரண்டு கிளிகள், வாழ்த்துக்கள். உலகில் இரண்டு கிளிகள், வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் சந்தன்ராஜ், உங்களுடைய பாடல் கொண்டு வாருங்கள். சந்தன்ராஜ், சந்தன்ராஜ் இணைத்து விட்டேன். சந்தன்ராஜ் உங்களை
3: வணக்கம்யா. ஒரு வானவில் போல என் வாழ்விலே வந்தாய்.
0: ஓ ஒரு வானவில் போலே வந்தாய், ஒரு வானவில் போலே. வாழ்த்துக்கள், சிறப்பு சிறப்பு சிறப்பு. அடுத்து வரும் பாடலை யார் தரப்போகிறீர்கள்? நேரம் சரியாக வருகின்றது. எங்கே பார்ப்போம் யாராக இருக்கலாம்? கிருஷ்ணன் உங்களுடைய பாடல் இறுதி பாடலாக இருக்கும், கொண்டு வாருங்கள்.
1: இல்லாத இல்லாத பிள்ளைக்கு நான் என்ன சொல்லி தாளாட்ட.
0: தொட்டில போட்டு ஆட்ட வேண்டியதான், தொட்டி ஆட்ட வேண்டியதான். இல்லாத பிள்ளைக்கு நான் என்ன சொல்லி தாளாட்ட. இல்லாத பிள்ளைக்கு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இனிமை இனிமை சேர்ந்து விட்டது. ஞானசேகரன் உங்கள் இறுதி பாடல், உங்களுடைய இறுதி பாடலை தாருங்கள் ஞானசேகரன்.
2: உலகம் சமநிலை பெற வேண்டும்.
0: ஆஹா, அகத்தியர், அகத்தியர் வந்துட்டார். உலகம் சமநிலை பெற. சந்தன்ராஜ் உங்களுடைய உறுதி பாடலை தருங்கள். சந்தன்ராஜ்
2: ஒருவன் ஒருவன் முதலாளியா?
0: ஒருவன் ஒருவன் முதலாளி. நீங்களும் முதலாளி தானே ஐயா? ஒருவன் முதலாளி. வாழ்த்துக்கள். இன்னும் 10 பாடலுக்கு கிட்ட இடம் இருக்கின்றது. யார் தரப்போ? 7 பாடல் வேண்டும், ஆனால் நேரம் நெருங்குகிறது. அடுத்த பாடலை யார் தருகின்றீர்கள்? மீண்டும் சந்தன்ராஜ் தருகின்றீர்கள். கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ். குறுங்கள்.
2: தாலாட்டம் பூங்காற்று நான் அல்லவா?
0: தாலாட்டம் பூங்காற்று நான் அல்லவா? இங்கே உடனே அடுத்த பாடலையும் கொண்டு வந்தா நலமா இருக்கும். விரைவில் கொண்டு வர வேண்டும், நேரம் சரியாக நெருங்குகிறது. அடுத்த பாடல் இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் பணி கன்னடா கலையகம் ஒலித்துக் கொண்டிருப்பது. பாட்டுக்கு பதில் பாட்டு. நேரம் நெருங்கி கொண்டு விட்டது, நெருங்கி விட்டது என்றுதான் எண்ண வேண்டும். நெருங்கி விட்டது நேரம், மீண்டும் சந்திப்போம். பாடலை இத்துடன் நிறுத்தி கொண்டு வாழ்த்துக்களை குறிக்கொண்டு தொடர்ந்து பாடல்களை கேளுங்கள்.

0: are we going to stop
1: மோண்டியல் தமிழ் வானொலி எண்ணிக்கை தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. விரைவில் உங்களுக்கு முடிவு அறிவிக்கப்படும். அதுவரை பாடல்களை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருங்கள். இணைந்தே சிறப்பித்த உங்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் கூறுகின்றேன். சிறப்பாக விளையாடி இருக்கின்றீர்கள்.

எண்ணிக்கைகள் முடிவடைந்து எனது கருத்தில் கிடைத்து விட்டது என்பவர்களே, உங்கள் தமிழ் வானொலியின் பாட்டுக்கு பதில் பாட்டு இன்றைய நாள் கலந்து கொண்ட உறவுகளாக வந்து எங்களோடு இணைந்திருந்தார்கள். கிருஷ்ணன், சந்தன்ராஜ், ஞானசேகரன், ஷியாமலா நால்வர். அதிலே குறிப்பாக அநேகமான பாடல்களையும் சிறந்த பாடலையும் தரக்கூடியவராக ஷியாமலா இருந்தாலும் இன்று அவருக்கு வலைத்தளம் சதி செய்து விட்டது. ஒரு பாடலுடன் நின்று விட்டார். அவருக்கு மீண்டும் பெற முடியவில்லை. அந்த பாடலும் சிறந்த பாடலாக இருந்தது. அவருக்கு இணைந்தமைக்கு முயற்சி செய்ததற்கு என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களும். பலர் கடந்த வாரம் பலர் வந்திருந்தார்கள். அவர்கள் இன்று வருவதற்கு அவர்களுக்கு சாத்தியம் இல்லாமல் இருந்திருக்கின்றதால் அவர்கள் வரவில்லை என்று நான் எண்ணிக்கொண்டு அடுத்து வந்து இணைந்த உறவுகள் அத்தனை பேரும் மொத்தம் இந்த நால்வரும் 194 பாடலை கொடுத்திருக்கின்றார்கள். 104 பாடலை கொடுத்த வேளையிலே 194 பாடலையும் அவர்கள் பிரித்து கொண்டார்கள் நால்வரும். அதிலே அன்பு மகளிர் ஒரு பாடலை தந்துவிட்டு ஏனைய பாடல் 193 பாடலுக்கும் மூவர் சொந்தக்காரராக இருக்கின்றார்கள். கிருஷ்ணன், ஞானசேகரன், சந்தன்ராஜ் மூவரும். அவர்கள் பெற்ற தொகைகளை பார்க்க போனால் தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து வளமையாக ஆறுதலாக அமைதியாக கொடுக்கக்கூடியவர்கள் கடலூர் மாவட்டம் சென்றாலும் எங்களோடு இணைந்து சிறப்பித்தமை வரவேற்கத்தக்கது, வாழ்த்துக்குரியது. அன்புமகன் ஞானசேகரன் அவர்கள் முடிந்தளவு எங்களோடு இணைந்து 44 பாடல்களை குவித்திருக்கின்றார். கெட்டிக்காரன், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்து அட்டாவதானியாக இருந்தோண்டு இத்தனை தடைகளங்கை வளர்த்து அந்த ஞானசேகரனுடைய வலைத்தளம் இன்று சிறப்பாக இருக்கவில்லை. சிறப்பாக இருந்திருந்தால், தடைகள் இல்லாமல் இருந்தால் அவரும் கூடுதலான பாடலை தந்திருக்க முடியும். அடுத்ததாக சந்தனராஜ் அவர்கள். சந்தன்ராஜ் அவர்களுக்கு வலைத்தளம் பல தடவைகள் பிழைத்தது எனக்கு தெரிந்தது. தக்கம் இங்கே தடைபட்டிருந்ததுக்கு அறிந்தேன். அதற்கிடையிலே அங்கே பணி நீங்களும் கேட்டிருப்பீர்கள். அங்கே நடந்த குரல்கள் எல்லாம் உங்களுக்கு கேட்டிருக்கும். என்னோட அவர் இணையும் வேளையிலே அந்த இடையூறுக்களையும் வந்து அவரும் இணைந்து 69 பாடலை தந்து 2வது இடத்தில் இருக்கின்றார். வாழ்த்துக்கள் சந்தன்ராஜ். உங்களுக்கு தடைகள் இருந்தவர்களும் விடாப்பிடியாக ஓடி வந்து நிகழ்ச்சியை அலங்கரித்து சிறப்பான நகைச்சுவையை தந்து எங்களோடு இணைந்து பேசி அழகாக ஒலிக்க வைத்து இருக்கிறீர்கள். நிகழ்ச்சியை 69 பாடல்களை குவிக்கக்கூடியதாக இருந்து தந்திருக்கின்றீர்கள். உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். அதைத் தொடர்ந்து இன்று வலைத்தளம் சிறப்பாகவும் நீண்ட நாட்கள் ஓய்விலிருந்து நல்ல உற்சாகத்தோடையும் விறுவிறுப்பாகவும் இருந்து வந்தார் கிருஷ்ணன். கிருஷ்ணன் முதல் பதம் தந்தால் போதுமென்று எண்ணாமல் அப்படி இல்லைன்னு தந்தால் பாடியே காட்டுவதற்கு போவார், இல்லைன்னா மீதி வரை திரைப்படம் எல்லாம் கூற புறப்படுவார். இருப்பினும் அவர் இன்று வலைத்தளம் அவருக்கு எந்த தடையும் செய்யவில்லை. நன்றாக இயங்கி 80 பாடலை தந்து 1வது இடத்தை பெற்றிருக்கின்றார். 1வது இடத்தை கிருஷ்ணன், 2வது இடத்தை சந்தன்ராஜ், 3வது இடத்தை என்னுடைய ஞானசேகரன். இவர்களெல்லாம் முதல் 2-3 இடத்தை பெறுவதற்கு உறுதியாக இருந்தார் எங்களுடைய ஷியாமலா. வணக்கம் ஷியாமலா. நன்றி மகளே, நன்றி நன்றி. அன்பு உறவுகளே, நாங்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியில் 24 மணி நேர தமிழ் பணியிலே காரியக்கிழமைகளில் மலர்ந்த பாட்டுக்கு பதில் பாடு. இப்பொழுது உங்களுக்கான சந்தர்ப்பம், நீங்கள் நால்வரும் வந்து உங்களுக்கு விரும்பின பாடல்களை கேட்கலாம், ஒலிபரப்ப முடியும். இல்லை என்றால் நான் நிறைவு நீங்கள் கண்டிப்பாக

0: சந்தர்ப்பம் கொடுத்தேன், நீங்கள் யாரும் பெறவில்லை. அதனால் முதலில் ஷியாமலா, நீங்கள் தந்த பாடலே உங்களுக்கு திருப்பி ஒலிக்க வைக்கின்றேன். இனிமையான ஒரு பாடல், கணவனே கண்கண்ட தெய்வம் திரைப்படத்திலிருந்து சுசீலா அம்மாவின் குரல் ஒலித்த அந்த பாடலை இப்பொழுது விக்கலோடு கேட்போம். உன்னை கண் தேடுதே.
1: உன்னை கண் தேடுதே.

சிறப்பான அந்த பாடலை அவர் விரும்பியிருப்பார். ஆனால் அந்த பாடலை இப்பொழுது கேட்டாரோ தெரியவில்லை, கேட்கும் வாய்ப்பு கிடைக்காதுவிட்டால் பரத்தன்தான். இருப்பினும் அவருக்காக ஒலித்தது அந்த பாடல். அடுத்த பாடல் கிருஷ்ணா நீங்கள் விரும்புவீர்கள் என்பதற்காகத்தான் இந்த பாடலை உங்கள் பாடல்களிலிருந்து தெரிவு செய்து ஒலிக்க வைக்கின்றேன். ஹரிச்சந்திரா திரைப்படத்திலிருந்து இந்த பாடல்.

சிறப்பான ஒரு பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். இரண்டு நாட்களுக்கு பின்பு இந்த பாடல்களை பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்விலே வந்து அவர்கள் பதில் பாட்டுகளாக பதிந்துவிட்ட பாடல்களுள் தெரிவு செய்து தருகின்றேன், கேட்டு மகிழ்வீர்கள் என்று எண்ணும் வேளையிலே உறவுகளுக்கும் இணைந்தவர்களுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் அடுத்த பாடலையும் தருகின்றேன். ஞானசேகரன் சிறப்பாக தன் ஊர் விட்டு ஊர் சென்றாலும் உங்களை மறவாமல் வந்து சிறப்பாக 44 பாடல்களை குவித்த வழியிலே அவருக்கு பிடித்த பாடலாக இந்த பாடலை ஒலிபரப்புகிறேன். ஞானசேகரன், உங்களோடு நான் இணைகின்றேன். நாங்கள் எல்லோரும் இணைந்து கேட்போம் இந்த பாடலை.

0: சிறப்பான இந்த பாடலையும் அவரோடு இணைந்து நாங்கள் கேட்டு மகிழ்ந்தோம். இந்த வேளையில் இறுதியாக ஒரு பாடலை தந்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். அடுத்து வரும் பாடல் அன்பு சந்தன்ராஜ், நீங்கள் தந்த பாடல்கள் மொத்தம் உங்களுக்கு தெரியும் எத்தனை பாடல், 69 பாடலை கொடுத்திருக்கின்றீர்கள். அந்த வகையில் உங்களுக்குள்ளே ஒரு பாடலை நான் தெரிவு செய்தேன். சற்று முன் கிடைத்த தகவலின் படி என்ற பாடலை கேட்போமா?
1: கிடைத்த தகவல் படி தொலைந்து போனது என்

சற்று முன் கிடைத்த பிறப்பவர்களையும் கட்டு யார் வெற்றி யார் முதல் இரண்டு மூன்று என்றையும் அறிந்து கொண்டோம். சற்று முன் கிடைத்த தகவலின்படி இந்த பாடலும் சிறப்பாகத்தான் இருந்தது. சந்தன்ராஜ் மகிழ்ந்திருப்பார் என்று எண்ணுகிறேன். முதலிலே பாடலை தாருங்கள் என்று எதிர்பார்த்து காத்திருந்து செல்வதற்கு நேரங்கள் எடுக்கும் என்றதை எண்ணிக்கொண்டு நான் ஆயத்தப்படுத்தும் வேளையிலே கிருஷ்ணன் அனுமதி தந்துவிட்டார். உங்கள் விருப்பத்திலே பாடலை தாருங்கள் என்று அந்த வேளையிலே நான் தந்த பாடல் அவருக்கும் பிடித்திருந்தது. அன்பு மகன் ஞானசேகரனுக்கும் பிடித்திருக்கும், மகள் ஷியாமலாவுக்கும் பிடித்திருக்கும். சந்தன்ராஜ் அவருக்கு பரணியினுடைய இசை என்றால் விருப்பமாக இருக்கும். இந்த பாடல் பரணி இது அமைத்த இசை பாடல் சிறப்பான பாடலாக இருக்கின்றது. வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். இன்றைய பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்வை வந்து இணைந்து சிறப்பித்து தங்களுடைய நேரத்தை பொன்னான நேரத்தை இதோடு பயன்படுத்தி இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்து கொடுத்த ஷியாமலா, கிருஷ்ணன், ஞானசேகரன், சந்தனராஜ் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள், வாழ்த்துக்கள். அது மட்டுமல்லாமல் இடையிலே கேட்டு கொண்டிருந்து விட்டு பதில்களை தருவார்கள் என்று யாருடைய பதிலும் வரவில்லை. காரணம் என்னவென்றால் வலைத்தளம் என்பதை நன்றாக இணைந்து கொண்டேன். இருப்பினும் அடாது மழை பெய்தாலும் விடாத நாடகம் நடத்தப்படும் என்ற தமிழனின் பண்பின்படி இந்த தடைகள் வந்தாலும் நிகழ்ச்சியை சிறப்பாக கொண்டு வந்துவிட்டோம், முடித்து விட்டோம் என்ற திருப்தியோடு மகிழ்ச்சியோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். உலகளாவை இருந்து கேட்டு எனக்கு பதில்களை எழுதி கொண்டிருக்கின்றார்கள். எல்லோருக்கும் காலநிலை உழைப்பதில்லைத்தானே, எல்லோருடைய பதில்களையும் நான் பார்த்தேன். எல்லோருக்கும் என் நன்றியை கூறிக்கொண்டு 2026 ஆண்டின் 8வது மாதத்தின் 22வது நாள் பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்ச்சி இன்றைய கதம்பத்தை அலங்கரித்து பெறுபவர்களை தந்து விடை பெறுகின்றது. விடை பெறும் வேளையிலே எல்லாம் வல்ல இறைவன் எங்களுக்கு அன்னை தந்தை ஆசான் அன்பு தமிழ் தந்து இவற்றையெல்லாம் ஆளும் அவருக்கு அவருக்கும் அன்னை தந்தை தந்தை ஆசையர் இவர்களுக்கும் என் இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி தாழ்பணிந்து வணங்கி அவர்களுக்கு அன்பு வணக்கம் கூறிக்கொண்டு முகந்தெரிந்து தெரியாத என் உறவுகள் அத்தனை பேருக்கும் இணைந்து சிறப்பித்த உறவுகளுக்கு மீண்டும் மீண்டும் நன்றியும் வணக்கமும் கூறி எல்லாம் வல்ல இறைவன் அருள் என்றும் கிடைக்க வேண்டும். அன்பு கருணை சாந்தம் மனிதநேயம் ஜீவகாருணியம் காத்து நாங்கள் வாழ்வோம் என்று உறுதி கூறி காற்றலைந்து விடைபெற்று செல்கின்றேன். உங்கள் அனுமதியோடு நிறைவு பெறுகின்றது பாட்டுக்கு பதில் பாட்டு.

இவர்களோடுதான் சுவிட்சர்லாந்து நாடு ஜெனிவா நகர் நிரேஷன் ஒரு பாடலை தந்திருக்கின்றார். மிகவும் பிரபல்யமான ஒரு பாடல் வெயில் என்ற திரைப்படத்து பாடல். நாங்கள் எல்லாம் சிறுபிள்ளையிலே செய்த லீலைகளை எல்லாம் காட்டும் வகையில் வருமான எண்ணும் வகையிலான வார ஞாபகம் மூட்டும் ஒரு பாடல் வெயிலோடு விளையாடி என்று ஆரம்பிக்கும் வரை கொண்ட பாடல்.

அடுத்து வரும் பாடல் விண்ணிற ஆடை திரைப்படுத்து பாடல். என்ன என்ன வார்த்தைகளோ என்ற ஒரு சிறந்த பாடலை ஐரோப்பிய மண் என்றவுடன் என்னவள் அவர்கள் ஞாபகம் வரும். அவர் ஈழமணி திருநாட்டில் விடுமுறை நாட்களில் இருந்து கேட்டுக் கொண்டிருக்கின்றார். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

மீண்டும் ஒரு பாடல் வந்து இந்த நிகழ்ச்சியின் நிறைவுக்கு கொண்டு வருவதற்கு முன்பு ஒரு செய்தி. கனடா வான்கூவர் மாநிலத்திலிருந்து வந்து இணைந்து கொள்ளும் தோழியர்கள் நீண்ட கால விடுமுறை, இந்த விடுமுறை காலத்தில் அவர்கள் விடுமுறை விடுப்பு எடுத்துக்கொண்டு தங்களுடைய தாய்நாடான இளமணி திருநாடு சென்று இந்த வாரம் திரும்புவதாகவும் நலமாக இருப்பதாகவும் நாங்கள் வந்து மீண்டும் சர்வதேச நேயர் விருப்பத்திலே இணைந்து பாட்டுகளை கேட்டு மகிழ்வோம், எல்லா உறவினர்களுக்கும் எங்கள் என்ற நல்ல செய்தியை கூறுங்கள் என்று அறிவித்திருக்கின்றார்கள் இளவரசி காஞ்சனா, வசந்தி ஆகியவர்கள். அதனால் அவர்களை இறைவன் அருளால் ஆரோக்கியத்துடன் பாதுகாப்பாக மீண்டும் கனடாவுக்கு வர வேண்டும், எங்களோடு தொடர வேண்டும், மகிழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு இறுதி பாடலாக மௌனத்தில் விளையாடும் மனசாட்சியே என்ற பாடலை நூல்வேலி திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்கின்றார் அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய காவை சேனா ஆசான் அவர்கள். ஒலிக்க வைத்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருவோம்.

இதுவரை நேரமும் நாங்கள் தித்திக்கும் தேனான பாடல்களை கேட்டு மகிழ்ந்தோம். திசை எங்கும் இசை பரப்ப வேண்டும் என்று திசையெங்கும் இருந்து பாடல்களை எழுதி கேட்டு மகிழ்வித்த அன்பு உறவுகளே, உங்களுக்கு நன்றி கூறி கேட்டு மகிழ்ந்த அன்பர்களுக்கும் நன்றி கூறி மீண்டும் இப்படி ஒரு நிகழ்வில் நான் சந்திக்கின்றேன் என்றும் கூறி காட்டலையில் இந்த நிகழ்ச்சியின் அளவுக்கு கொண்டு வந்து விடை பெறுகிறேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன் காட்டலையில் இருந்து என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன் வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு மீண்டும் சந்திப்போம்.

0: வெடியலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.
1: பொண்ணுக்கு சொந்த ஒரு மெட்ராஸ் தான்களா? ஓ, வேற ஊரா? எந்த ஊரு? அந்த பேரை சொல்லுங்க தம்பி.
2: தூத்துக்குடி.
1: பரவாயில்ல. ஏன் தம்பி, நீங்களும் போலீஸ்காரரா? அப்படின்னா கத்தி சிலம்பு விளையாட்டுலாம் தெரியும். ஓ, வேற விளையாட்டுலாம் தெரியுமா? என்ன விளையாட்டு தெரியும்? அட பேரை சொல்லுங்க தம்பி. நன்றி, வணக்கம். தெரியாம வீட்டிலே கொடுத்து
3: விட்டேன். ஒரு கலகலப்பே இல்லையே. மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வர லேட் ஆகும் போல. போர் அடிக்குதே. யாருங்க? ஒரு பாட்டு கிட்ட போடுங்களப்பா.
4: ஒருத்தரையும் காணாம. ஹலோ, உங்களுக்கு பாட தெரியுமா? எங்க பாடுங்க.
5: அப்படி போடு போடு போடு.
3: அப்படியே போட்டுட்டானே.
6: என்னைக்கு
7: என்னாச்சு உங்களுக்கு? இந்த வேலு நம்மளும் எத்தனை வருஷமா தாயா பிள்ளையா பழைய இருக்கும். இது வரைக்கும் அவன் மிலிட்டரியில இந்த விஷயத்த நம்மகிட்ட சொல்லிருக்கானா?

வணக்கம். இது நம்பியர் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. காற்றோடு காற்றாக உங்களோடு கலந்து வந்திருக்கும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். இது பாடுவோர் பாடலாம் நிகழ்வு ஆரம்பிக்க இருக்கின்றது. உங்களுடைய நேரம் இப்பொழுது 8:47 எங்களுக்கு 11:16 என்று காட்டிக்கொண்டிருக்கும் இந்த வேளையில் ஒவ்வொருவராக வந்து உங்கள் பாடல்களை பாடி காட்டி செல்லுங்கள், ஆயத்தமாக இருப்பீர்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றேன். ஒரு வாரத்துக்கு முன்பு கடந்த ஞாயிற்றுக்கிழமை பாடுவோர் பாடலாம் நிகழ்வு நிகழ்ந்த வேளை உங்களுக்கு தெரியும். இன்று ஞாயிற்றுக்கிழமை பாடுவோர் பாடலாம் பாடல்களை எடுத்து வர வேண்டும் என்று தயார் நிலையில் இருக்கும் நீங்கள் இந்த தளம் உங்களுக்காக அமைக்கப்பட்டிருக்கின்றது. பாடுவோர் பாடலாம், வாருங்கள் வந்து பாடுங்கள் என்று கூறிக்கொண்டு தொடர்கின்றேன். காற்றலையில் நீங்கள் அனைவரும் நலமாக இருக்கின்றீர்கள் என்ற நல்ல எண்ணத்தோடு நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்று கூறிக்கொண்டு உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை இணைந்து சிறப்பிக்க வந்திருக்கும் அன்பு உறவுகளை வரவேற்க காத்திருக்கின்றேன். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 6477-6415. வாருங்கள் இணைந்து கொள்ளுங்கள், நிகழ்ச்சியை கலந்து சிறப்பியுங்கள். பாடல் ஒன்று ஓடிக்கொண்டிருக்கும். பாடல் ஓடுவதை நீங்கள் எண்ண வேண்டாம், பாடலை இடைநிறுத்தி உங்களோடு இணைவே நீங்கள் அழைக்கலாம்.

வருடத்தில் ஒரு தடவை வரும் ஆடி பதினெட்டை அனுபவித்த உங்களுக்கு வாரத்தில் ஒருமுறை வரும் பாடுவோர் பாடலாமும் அணிந்து கொள்ளலாம் என்று எண்ணுகின்றேன். ஆடி பதினெட்டு புண்ணிய தினமானது என்று நீங்கள் வெளியே செல்ல முடியாத கட்டுப்பாட்டுக்குள் இருக்கின்றோம். இந்த களியாட்டங்கள், இந்த பண்டிகைகள், இந்த கோலாகலங்கள் எல்லாவற்றையும் ஒரு சிறிய கண்ணுக்கு தெரியாத கிருமி வந்து தடுத்து நிறுத்தி வைத்திருக்கின்றதே. அந்த தடுத்து நிறுத்தி வைத்திருக்கிற அந்த சின்ன கிருமியை தடை செய்து அல்லது அவரை இல்லாமல் செய்து மக்களை அந்த இன்னலிலிருந்து காக்க இந்த விஞ்ஞான உலகம், வைத்திய உலகம் என்ன செய்கின்றது என்ற கேள்வியை திரும்ப திரும்ப நாங்கள் கேட்டு பார்க்கின்றோம். கிடைக்கும் பதில் இன்னும் சரியான தடை மருந்து நாங்கள் காணவில்லை. அதற்கு காலம் எடுக்கும். அதுவரை நீங்கள் தற்பாதுகாப்பாக இருங்கள். முடிந்தால் கொரோனா என்ற அந்த வைரஸோடு இணைந்து வாழ பழகிக் கொள்ளுங்கள். இதுதான் எங்களுக்கு அவர்கள் வாய் மூலம் கொடுத்த மருந்து. அதை சட்டம் மூலம் எங்களுக்கு திணித்திருக்கின்றார்கள். அநேகமாக நாங்கள் அந்த இதை கடைபிடித்து எல்லோரும் வாழ்ந்தோம். வாழ்ந்தும் வர வர அந்த எண்ணிக்கை கூடிக்கொண்டு போகின்றதே தவிர குறைந்த பாடில்லை. சட்டம் வந்து மக்களை அழுத்துகின்றது. இந்த கொரோனா வந்து எங்களை பயமுறுத்துகின்றது. சட்டத்தின் அழுத்தத்திலும் நுண்ணிய கிருமியின் பயத்திலும் இருக்கும் எங்களுக்கு மகிழ்ச்சி எங்கே, நிம்மதி எங்கே என்று தேடிக்கொண்டிருக்கும் பொழுது எண்ணத்தில் பலவாறான சிந்தனைகள் தோன்றுகின்றன. எத்தனையோ மக்கள் இந்த விரக்தியினால், மன உளைச்சல் கொண்டு, மன அழுத்தங்களினால் கடினமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பசி ஒரு பக்கம், பட்டினி எத்தனை நாளைக்கு தந்தாங்க. இயற்கையாக இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கும் வேளையிலே இந்த பஞ்சம் பட்டினி என்றது. இப்பொழுது அதைவிட மோசமாக வந்து கொண்டிருக்கிறது. காரணம், பணம் என்னும் பெசாசு எங்கோ போய் ஒதுங்கிவிட்டு இப்போ எல்லோருடைய கைகளிலும் வர தாமதிக்கின்றது. பிரயத்தனப்பட்டு செய்த தொழில்களை கடினத்தோடு எத்தனையோ இன்ப துன்பங்களை அனுபவிக்காமல் வேலை வேலை என்று விஞ்ஞான உலகத்திலே இயந்திரம் போல் ஓடிக்கொண்டிருந்தவர்கள் அப்படியே சட்டென்று நின்று விட வேண்டிய நிலை ஏற்பட்டுவிட்டது. அப்ப எங்கே போவது, என்ன செய்வது என்ற எண்ணத்திலே திண்டாடிக்கொண்டு, அதிலும் பட்டினத்து வாழ்க்கை வாழ்வர்கள் ஆக மோசமாக இருக்கின்றார்கள். அவர்கள் பாதுகாப்பு விதிமுறைகளை கடைபிடிப்பதா அதை மீறுவதா என்று எண்ணிக்கொண்டிருக்கும் இந்த வேளையில் தார்மீகம், மனிதநேயம், பரோபகாரம் என்றெல்லாம் மனிதனுடைய இதயத்தில் இருந்தும் செய்ய முடியாமல் கூட எத்தனையோ பேர் அதை அந்த அறவழி செல்ல முடியாமல் வருந்துகின்றார்கள். ஏன் இந்த நிலை, ஏன் இப்படி வந்தது என்று சற்று சிந்தித்து பார்த்தால் எத்தனையோ பதில்கள் வருகின்றது. அத்தனை பதில்களும் எங்களுக்கு ஜீரணமாவதற்கு கடினமாக இருக்கின்றது, ஏற்றுக்கொள்ள கடுமையாக இருக்கின்றது அந்த நியாயங்கள். வல்லரசு நாடுகள் எல்லாம் தாங்கள் போட்டி போடுகிறோம், மருந்தை கண்டுபிடிக்கின்றோம் என்று அவர்கள் எல்லாம் தலைவர்களாயிருக்கின்றார்கள். இப்பொழுது எல்லாம் சிதறி போயிருக்கின்றார்கள், சின்னாபின்னப்பட்டு போயிருக்கின்றது உலகம். இந்த நேரத்திலே ஆட்சியாளர்கள் தாங்கள் ஆட்சிக்கு வர வேண்டும், தேர்தலை வை, என்னத்துக்கு தேர்தல், எதுக்கு தேர்தல் என்று தெரியாமல் இருக்கின்ற, தேர்தல் வைத்து என்ன செய்வது, அவருடைய பதவியை காப்பாற்றிக் கொள்ளவனும் அரசாங்கம் எல்லாம் வருவாயின்றி வங்குரோத்து நிலையில் இருக்கும் பொழுது இந்த அமைச்சர்கள் பிரதானிகள் எல்லோருக்கும் யார் ஊதியம் கொடுப்பது, அந்த கேள்வியை நாங்கள் போட்டு பார்க்க வேண்டும் எங்கள் உள்ளத்திலே. வேலைக்கு உத்தரவாதம் இல்லை, வருமானத்துக்கு உத்தரவாதம் இல்லை, மக்களுடைய ஜீவாதாரத்துக்கு வழி இல்லை, கடினமாக இருக்கின்ற இயற்கை இயற்கை இயற்கை இயற்கை உணவை பெறுவதென்றாலும் அதை சும்மா வரமா வராதான். எல்லோர் வீட்டிலேயும் இயற்கை தானியங்களும் பல வகைகளும் காய்கறிகளும் விளைகிற நிலமாக இருக்கின்றது. விவசாயிகள் கரத்தில் தான் இருந்து எங்களுக்கு விநியோகிக்கின்றார்கள். அந்த விவசாயிகளை யார், பாரத நாட்டிலே இருக்கின்ற விவசாயிகளை யார் பணக்காரர் என்று கூறும், எந்த பாடலில் வந்தாலும், எந்த கட்டுரை வந்தாலும், எந்த போராட்டம் வந்தாலும், விவசாயிகள் பட்டினி, விவசாயிகளுக்கு போதிய உதவி இல்லை, விவசாயிகள் ஏழைகள் என்ற பட்டத்தை தான் பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். இதெல்லாம் இந்த நிலை ஏன் வந்தது,
உலகளாக இருக்கின்ற விவசாய திணைக்களங்கள் என்ன செய்கின்றன கேட்டால், மக்கள் உற்பத்தி பெருகிக் கொண்டிருக்கின்றது, அந்த உற்பத்திக்கு ஏற்ப நாங்கள் உணவுகளை விநியோகம் செய்ய வேண்டும், அதனால் நாங்களும் உற்பத்தியை பெருக்குவதற்காக விஞ்ஞான உலகத்தை நாடும் அறிவியல் ரீதியாக சில விடயங்களை செய்கிறோம் என்றார்கள். அந்த அறிவியல் ரீதியாக அவர்கள் கடைபிடிக்கின்ற அவற்றிலே தானே நஞ்சு உண்டு என்று இவர்கள் கூறுகின்றார்கள். இதற்கிடையிலே வேற வல்லரசுகள் தங்களுக்கு தாங்கள் போட்டி போட்டுக்கொண்டு பேரெடுப்பதற்காக வல்லாதிக்கம் செலுத்துவதற்காக அங்கே ஆயுதங்களை குவிக்கிறார்கள், அணு சோதனைகள் இருக்கின்றார்கள். இன்னொரு புறம் விஞ்ஞானத்தின் அறிவியலை செலவழித்து அதி கூடுதலான நிதியை செலவழித்து நாட்டில் உள்ள மக்களுக்கு பஞ்சம் போக்காமல் இந்த நாட்டை பாதுகாக்க முடியாமல் இந்த நாட்டிலே இருப்பது என்ன, ஏன் இப்படி இருக்கின்றது என்பதை ஆய்வு செய்யாமல் சந்திர மண்டலத்துக்கும் செவ்வாய் மண்டலத்துக்கும் சவாரி செய்கின்றார்கள். யாருக்காக அது எல்லாம் மருந்தை கண்டுபிடித்து விட்டோம், இதோ தடை மருந்து வருகின்றது, இதோ தடை ஊசி மருந்து, ஊசி மூலம் முதலில் தடுப்பூசி செய்கின்றோம் என்று தடுப்பூசியை ஆய்வு கொண்டு வருகிறது. எங்கே உற்பத்தியாக்கப்பட்டது, எப்படி செய்யப்பட்டது, அது எவ்வளவு பாதுகாப்பானது என்பதற்கு எந்த விளக்கமும் இல்லை. மக்களிலே பரீட்சித்து பார்க்க போகின்றார்களாம். அவர்கள் பரீட்சித்து பார்ப்பவர்கள் எல்லாரும் உயிரோடு இருப்பார்கள் என்பதற்கு உத்தரவாதம் இல்லை, அது கொடுக்க மாட்டார். பார்ப்போம் இந்த பதில் தான் வருகின்றது. அநேகருடைய கருத்தின்படி வீடுகளிலே வாழ்கின்றவர்கள் உயிரோடு நலமாக வாழ்கின்றார்கள், இயற்கை பாதுகாப்போடும் மூலி வகைகளோடும். மூலி வகைகள் விலை உயர்ந்த மூலி வகைகள் சாதாரண அடுக்களைக்கே இருக்கின்றது, இஞ்சி, உள்ளி, மஞ்சள், மிளகு போன்ற பொருட்கள் அவற்றை உண்டு, அவற்றை பாவித்து இந்த கொரோனா விரட்டி இருக்கின்றார்கள். இவர்களே ஆய்வு கூடங்கள் வைத்து ஆய்கிறார்களாம், ஆய்வு செய்கிறார்களாம், கண்டுபிடிக்கிறார்களாம் என்று அதுக்கு விலை கூட, அந்த தடுப்பூசிக்கு விலை கூட நிர்ணயித்திருக்கின்றார்கள். என்ன உலகம், யாருக்கு மூளையை கழுவுகிறார்களோ அதற்கு ஏன் இந்த பாடலை கேட்போம்.

0: இது மங்கள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. உலகத்திலும் இந்திய நாட்டிலும் இப்பொழுது 9 மணியை எட்டிக் கொண்டிருக்கின்றது இரவு நேரம். உங்கள் இரவு போஷணங்களை முடித்துவிட்டு ஆறுதலாக வீட்டிலே நீங்கள் அமைதியாக இருக்கும் வேளையில் காற்றலையில் வந்து பாடுவோர் பாடலாம் நிகழ்வை கலந்து நீங்கள் உங்கள் மன உழைவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். வீட்டிலே முடங்கி இருந்து கொண்டு என்னடா செய்யுங்கள், ஞாயிற்றுக்கிழமை அப்படிய பூர் அடைப்பாக பாரத நாட்டிலே முழுவதும் அடைப்பு தடுப்பு, வெளியே செல்ல முடியாது, இன்றைய நல்ல நாளை கூட சென்று கொண்டாட முடியாது, ஆலயங்களில் சென்று தரிசனம் செய்வதற்கு கூட அளவீடு இருக்கின்ற 5 பேர் 10 பேர் அளவீட்டோட போய் ஆண்டவனை தரிசிக்க, ஆண்டவனை அப்படியா தரிசிக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் கட்டுப்பாடுகளை சட்டம் என்று ஒன்றை கொண்டு வந்து போட்டு அடக்கி கொண்டு சாதாரணமாக கிராமிய வாழ்க்கையை வாழ்கின்றவர்கள் எல்லாம் அவர்கள் நல்ல பாதுகாப்போடு தான் வாழ்கின்றவர்கள். அவர்கள் யாரும் அனாவசியமாக வாழ்க்கையின் வழிமுறைகளை விட்டு விலத்தி சென்றவர்கள். அங்கெல்லாம் பெரிய கொரோனா தாக்கு குறைவு, ஆனால் வெளியிடத்திற்கு சென்றவர்கள் தான் கொண்டு போகின்றார்கள். இவர் கண்டுபிடித்து கூறுகிறார்கள், இவர் ஒருவருக்கு கொரோனா இருக்கின்ற அவர்கள் பரிசோதனை செய்து கொண்டு போகிறார்கள், அவர் சுத்தமாக குணமடைந்து வாரது கடினம். ஆன் வீடுகளில் இருந்து கொண்டு தங்களுக்கு அந்த அறிவுரை இருக்குது என்றவுடன் தாங்களாக வைத்தியத்தை தங்கள் கையால் எடுத்து தாங்களே செய்து கொண்டிருந்தவர்கள் உயிரோடு வாழ்கின்றார்கள், திடகாத்திரமாக இருக்கின்றார்கள். சிந்திச்சு சிந்திச்சு எங்களுக்கு மூளை செலவாகி கொண்டு போகின்றது, பாரம் ஏற்படுகிறது மனதிலே. மென்மையான பூ போன்ற ஒரு இதயத்தை இறைவன் படைத்து எங்களை இந்த பூமிக்கு அனுப்பி வைத்த வேளையிலே அந்த பூமிக்கு வந்த எங்கள் இதயத்திலே பாரம் துன்பம் என்ற சுமை கூடி கூடிக்கொண்டு சென்று பாரமாக வந்து அழுத்துகின்றது இதயத்தை. அதனால் இத்தனை தீங்குகள் விளைகின்றன. சரி, அதை என்ன வேண்டாம், இது மெல்லிய இதே விதிலே துன்பங்களை நாங்கள் சுமக்க வேண்டாம் என்று தூக்கி வைக்க முடியாமல் இருக்கின்றார்கள். சொல்லவும் முடியாமல், சொல்ல முடியாமலும் அதை சொல்லாமல் இருக்க முடியாமல் இருக்கின்றார்கள். தனக்கு இருந்த கஷ்டம் மன உளைச்சலை அடுத்தவுடன் சொல்லி ஆறுதல் அடைய முடியாமல் இருக்கின்றார்கள். என்றால் ஒவ்வொருவருக்கும் இந்த உளைச்சல் இருக்கின்றது, யாரிடம் போய் யார் கூறுவது? கூறினால் நலமாக இருப்பவர்களுக்கும் நலம் குறைவடைய செய்கின்றதே. இது உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிகளும் சிந்திக்க வேண்டிய ஒரு இடம். அதிலும் விசேஷமாக மனித ஜாதி, மனித இனம். ஏனையா இந்த உயிரினங்கள் இந்த அச்சம் இல்லை பயம் இல்லை, வந்தாச்சு போகலாக பார்த்தாச்சு கிடைத்ததை உண்டாச்சு அப்படியே மரணித்து போகிறார்கள், யாருக்கும் எந்த இதுவும் இல்லை. ஆனால் எங்களுக்கு மனிதர்களுக்கு இவ்வளவு ஆபத்தான நிலையில் இருக்கின்றோம். உங்க மிருக வளம் என்று பாவிக்கின்ற வனங்களை பாவிப்போம், இயற்கையை பாவிப்போம் எல்லாம் கூட்டங்கள் போட்டு பத்திரிகை அடிச்சு பெரிய பதாதைகளை வச்சு எல்லாம் செலவு செய்கிறார்கள். மக்களை பாதுகாப்போம், மக்களுக்கு உணவளிப்போம் என்று யாரும் பெறவில்லை. வணக்கம். இப்பொழுது அன்பு நெஞ்சம் வருகின்றது, அவரை இணைத்து விடுவோம் பாடுவோர் பாடலாம் நிகழ்விலே. வணக்கம். வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம். நான் காற்றலையில் இருக்கிறேன். வணக்கம். வணக்கம். வணக்கம். நான் பேசுவது
1: கேட்கவில்லை.
0: வணக்கம் பூம்புகார் சங்கரன் ஐயா அவர்களே, உங்களோட வருகை நல்வரவாக.
1: வணக்கம்.
0: நலமாக இருக்கின்றீர்களா? வணக்கம்.
1: நலமாக இருக்கின்றோம் ஐயா.
0: நலமாக
1: உங்களுடைய நலமறிய ஆவல்.
0: நாங்கள் மிக நலமாக இருக்கின்றோம். இந்த வேளை நீங்கள் மகிழ்வாக இருக்கின்றீர்களா, சந்தோஷமாக இருக்கின்றீர்களா?
1: சந்தோஷமாக இந்த ஆடிப்பெருக்கு திருநாள், அதாவது சோகத்திலேயே ஒரு இனிமையா கொண்டாடி இருக்கோம். சோகத்திலேயோ வீட்டிலேயே

0: நிலை என்றதுதான் கேள்விக்குறி.
1: கண்டிப்பாக மக்கள் சிந்திக்க வேண்டும் ஐயா.
0: சிந்திக்க கூறுங்க, நீங்கள் உங்கள் கூற்றுக்களை கூறுங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம்.
1: ஆடி பெருக்கு விழாதான் ஐயா அது. ஆடி 18ஆம் தேதி வர, ஆடி மாசம் 18ஆம் தேதி வருவதால் ஆடி பெருக்கு விழா.
0: ஆமா,
1: அதாவது காவிரி நதியானது பொங்கி வருகின்ற காவிரி நதி அது. குடகமலையில் உற்பத்தி ஆகி பூம்புகார், அதாவது காவேரி புகும்பட்டினம் கடலில் சங்கம் வைக்கின்ற அந்த காவிரியானது பொங்கி வருகின்றது. பொங்கி வருகின்ற காவிரிக்கு படையலிட்டு அதனுடைய விவசாயம் தழைக்க வேண்டும், மக்கள் எல்லோரும் சுபிட்சமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே அந்த பொங்கி வருகின்ற காவிரியை சாந்தப்படுத்துவதற்காக நாம் ஆடி மாதம் இந்த விழாவினை கொண்டாடுகிறோம். விவசாயிகள் திருநாளாகவும் கொண்டாடுகிறோம். இது
0: நல்லது.
1: பொங்கி வரும் காவிரி அதே போல் பொங்கிக் கொண்டே இருக்கக்கூடாது, சாந்தமாகவும் இருக்க வேண்டும், நீர்நிலைகள் இருக்க வேண்டும், பொங்கியும் வர வேண்டும். மக்களுக்கு எந்த விதமான துன்புறுத்தலும் இல்லாமல் என்பது இந்த தமிழனுடைய பண்பாட்டுடைய ரகசியம் ஐயா.
0: நல்லது. ஆனால் இன்று அந்த பொங்கு வரும் காவிரியை நாங்கள் பொங்கும் உள்ளத்தோடு மகிழ்வோடு வரவேற்று அதற்கு பூஜைகள் எல்லாம் செய்து அவர்களுக்கு ஆறுதல் கூறி எங்களுக்கு
1: செய்ய முடியாது.
0: இந்த பசுமையாக இருக்க வேண்டும், நிலமெல்லாம் பசுமையாக, உலகத்திலே மக்கள் பசியின்றி வாழ வேண்டும், அதற்கான விவசாயம்
1: வெள்ளம் வரக்கூடாது,
0: அணை கடந்த வெள்ளம் வந்து அதை அழித்துவிடக் கூடாது என்றெல்லாம் மொழிந்து வரமிருந்து தவம் இருந்து அதற்கு நாங்கள் பண்பாடாக செய்வதால் தான் அவர் பக்குவமாக ஓடி எங்கள் விவசாயத்தை பெருக்கி மக்களுக்கு வளம் கொடுத்து கொண்டிருந்தது. ஆனால் இன்று அப்படி இல்லையே, அதற்கு என்ன காரணம்?
1: காவிரியிலும் தண்ணீர் வந்து சரிவர, அதாவது எங்க பகுதி, அதாவது பூம்புகார் காவிரி வந்து கடலோட கலக்கிற பகுதிக்கு வந்து குடகுமலையில் மைசூர்ல குடகுமலையில உற்பத்தியாக வருகின்ற காவிரியானது கடந்த ஒரு 10 ஆண்டுகளாகவே பொய்த்து விட்டது.
0: அதாவது அவர்களுக்கு அங்க ஊற்றடைப்பு இல்லையா அல்லது வருகின்ற இடையிலே தடையா?
1: ஆமா ஆமா, மழை இயற்கை என்று மழை இல்லை என்றால் இங்கே தண்ணீர் வருவது கிடையாது. அதனால் 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட தினத்திலே இங்கே பூம்புகாரதான் காவிரியிலே தண்ணீர் வந்தது. தண்ணீர் என்றால் அளவு கிடந்த தண்ணீர், நல்ல ஒரு தண்ணீர் வந்து விவசாயம் செய்யிக்க பெருவதாக இருந்தது ஐயா. இந்த தண்ணீர் ஒவ்வொரு ஆண்டும் ஒரே சீராக வர வேண்டும் என்பதற்காக தான் காவிரி தாய்க்கு படையில் எடுக்கிறோம்.
0: ஆமா,
1: அதாவது மாவிளக்கிட்டு, ஆமா, அரிசி பச்சை அரிசி வைத்து அதில் மறுபடியும் பழங்கள், மாம்பழம், பேரிக்காய்கள், விளாம்பழம், இதே போல பழம், கொய்யா பழம், நிறைய பழ வகைகள், ஆரஞ்சு, சாத்துக்குடி, ஆப்பிள், இதெல்லாம் இல்லாவிட்டாலும் கிராமத்தில் கிடைக்கின்ற பழங்களை முக்கியமாக வைத்து படைக்கின்ற ஒரு திருநாள் ஐயாது.
0: நல்லது. அதை நாங்கள் மகிழ்வாக கொண்டாட முடியாமல் இருக்கின்றதே, அதற்கு காரணம் என்ன?
1: காரணம் இந்த கொரோனா அச்சுறுத்தல் தான் ஐயா.
0: ஆமா, இந்த கொரோனாவை வந்த நேரத்திலே, கொரோனா வந்துவிட்டது என்று கண்டுபிடித்த இந்த வைத்திய உலகம் அதை கட்டுப்படுத்துவதற்கு ஏன் இதுவரை காலமும் அதற்கு ஒரு தடுப்பை ஏற்படுத்தவில்லை?
1: கூறுகிறார்கள், இன்னும் சரிவர ஏற்படுத்தப்படவில்லை.
0: அவர்கள் ஏற்படுத்துகிறோம் என்ற ஒரு வார்த்தை கூறுவதற்கிடையிலே இந்த ஊடகங்கள் அதை பெரிதாக சோடி இந்த வந்துவிட்டது மருந்து, இந்த கொரோனா சாகும் என்ற எங்கள் மூளையை செலவை செய்கின்றார்களே, ஏமாற்றுகிறார்கள். அதே நேரம் இந்த கட்டுப்பாடு, அரசாங்கம் கட்டுப்பாட்டை விதித்து மக்களைத்தானே வீட்டிலே அடக்கி வைத்திருக்க, ஏன் அவர்கள் இந்த கொரோனாவை அடக்க முடியவில்லை? இங்கிருந்து விஞ்ஞான உலகத்தில் எத்தனை அணு ஆயுதங்கள் வைத்திருக்கின்றோம், எத்தனை போர்க்கப்பல் வைத்திருக்கின்றோம், நாங்கள் சந்திர மண்டலத்துக்கு போகின்றோம், செவ்வாய் மண்டலத்துக்கு போகின்றோம் என்று இந்த பணத்தை, மக்களுடைய பணத்தை விரிவுபடுத்தி அதை யாருக்காக செய்கின்றார்கள் என்ற ஒரு கேள்வி இப்பொழுது எழும்புது வருகிறது. சாதாரணமாக வீட்டுக்கு வெளியாலே கால் வைப்பதற்கு கட்டுப்பாடும் கொரோனாவினுடைய பய அச்சுறுத்தலும் இருக்கும் போலே இவர்கள் சந்திர மண்டலம் போய் இன்னத்தை கண்டார்கள். அதால எந்த மக்களுக்கு பயன் இல்லை. சரி, விஞ்ஞான உலகம் அப்படி செய்கிறது, அறிவியல் வளர்ந்து சுகாதாரத்திலே எங்கெல்லாம் கொண்டு சென்று இறைவனால் படைக்கப்பட்ட அந்த சிசுவை கூட தங்களால் முடியும் என்று வல்லமை பேசினார்கள்.
1: கண்டிப்பாக.
0: ஆனால் இந்த சாதாரண சின்ன நுண்ணிய கிருமியை இன்னும் அதுக்கு ஒரு அழிவு, அதை அழிப்பதற்கு ஒரு மருந்தை கண்டுபிடிக்கவில்லையே. அப்ப இவர்களை யாரை நம்புவது, இவர்களை எப்படி நம்புவது? நாங்கள்
1: ஓராண்டு நெருங்கிக் கொண்டிருக்கின்றது,
0: நிச்சயமாக ஓராண்டு நெருங்கிக் கொண்டிருக்கின்றது, இன்னும் கண்டுபிடிக்கவில்லை. பொறுமையோடு இருந்த மக்களுக்கு கூறுகின்றார்கள், வைத்திய உலகத்தால் இப்பொழுது ஒன்றும் செய்ய முடியாது, நீங்கள் கொரோனாவோட சேர்ந்து வாழுங்கள் என்று. இது என்ன

0: பதில் ஐயா இந்த
1: கற்றுக்கொள்ளுங்கள். ஆமா ஐயா,
0: எப்படி அதை முன்பே கூறியிருக்கலாமே, முன்பே கூறியிருக்கோம். அப்படி சேர்ந்து வாழ்றா சேர்ந்து வேலைக்கு செல்லும் மக்கள் சரியா பட்டினியால் வருந்துகிறார்கள், வெளியே காட்ட முடியாமல் இருக்கின்றார்கள். அந்த நேரத்திலும் தமிழன் இந்த விழாக்களையும் மரபு வழியையும் பின்பற்றி கொண்டு அறத்தின் வழியே சென்று கொண்டிருக்கின்றார்கள். அறம் வெல்லும் எங்களுக்கு தெரியும், ஆனால் எப்போது என்று கேள்வி வருகின்றது. பூம்புகார் சங்கரன் ஐயா அவர்களே, நீங்கள் கூறுங்கள், நீங்கள் கூறுங்கள். இந்த வேளையிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்?
1: அதாவது கொரோனாவுக்கு பயந்து நம்ம வீட்டை விட்டு வெளில வராம இருக்கோம், அது வந்து முகக்கவசம் கண்டிப்பா அணிஞ்சிருக்கோம். இவ்வளவு கட்டுப்பாடுகள் இருந்தும் கொரோனா பரவுதல் ஒரு கண்ட்ரோல் ஒரு நிலையற்ற நிலையிலேயே இருந்து கொண்டிருக்கின்றது. அது அரசின் மீது குறை கூறுவதா, கிருமி மீது குறை கூறுவதா என்று தெரியவில்லை. மக்கள் மீது குறை கூறுவதா என்று தெரியவில்லை. மக்கள்கள் கூட்டம் கூட கூடாது என்கின்றார்கள், கூட்டம் கூடிக்கொண்டுதான் இருக்கின்றார்கள். அந்த கூட்டத்தினை நிறுத்துவதற்கான ஆயுதங்கள் அரசாங்கம் செய்து பார்த்து விட்டு 3 மாத காலமாக செய்து பார்த்து விட்டு இப்போது ஓய்ந்து விட்டது. அரசாங்கத்துடைய நடவடிக்கையும் பழகிக் கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டது. அதனால் கொரோனா என்பது ஒரு நோயே இல்லை என்பது போல இப்பொழுது மக்களிடம் ஒரு நிலவு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது.
0: உண்மையிலே கொரோனா தான் வந்து லாபம் என்பது என்று கூற முடியாது. என்னை பொறுத்தவரையில் எனக்கு ஒரு எண்ணம் வருகிறது, உலகம் எல்லாம் மக்கள் தொகை கூடிவிட்டது, பூமி தாங்க முடியாது. அதனால் ஆளும் கட்சி ஆளுபவர்களால் இதை அடக்க முடியாது, நிவர்த்தி செய்ய முடியாமல் இருக்கும் போலே இப்படி ஒரு புரளியை கிளப்பிவிட்டு மக்களை கொள்ளுகிறார்கள், ஜனத்தொகையை குறைக்கிறார்கள் போல் தெரிகின்றது. முகக்கவசம் என்று கூறுகின்றார்கள் ஐயா, அந்த முகக்கவசம் சாதாரணமாக வைத்தியசாலைக்கு போகும் பொழுது அந்த வைத்தியர்களும் தாதிகளும் உபயோகிக்கின்ற அந்த முகக்கவசம் சிறந்தது என்றுதான் அவர்கள் போட்டிருந்தார்கள். ஆனால் எங்களுக்கு அந்த கவசம் கூடாது, இந்த கவசத்தை வாங்க, இந்த கவசத்தை வாங்க என்று விளம்பரம் செய்கிறார்கள். அது இரட்டை துணி தோய்ச்சி போடலாம், கழுவி போடலாம் என்றெல்லாம் கூறுகிறார்கள். அதை நாங்கள் முகத்திலே அணிந்து கொண்டு ஒரு 10 நிமிடம் எங்களால் இருக்க முடியுமா? முடியாது ஐயா. ஏனென்றால் நாங்கள் உள்ளே எடுப்பது பிராணவாயு, வெளியே விடுகிறது கரியமில வாயு, உங்களுக்கு நன்றாக தெரியும். அந்த நாங்கள் வைத்திருக்கின்ற இந்த முகக்கவசம் தடிப்பாக இருக்கின்றது. அந்த நாங்கள் வெளியே விடும் அந்த கரியமில வாயு வெளியேற மாட்டாது, அதுக்குள்ளேயே நின்று கொண்டு மீண்டும் நாங்கள் அதை சுவாசிக்கும் பொழுது வருத்தம், அதனால் இறந்திருக்கின்றார்கள் ஒரு சிலர். அந்த கரியமில வாயை தொடர்ந்து உபயோகித்தால் மரணம் ஏற்படும். சுவாசப்பைக்கு கரணமிலமாய் மட்டும்தான், பிராணவாயு தேவைப்படும் இடத்திலும் காபன் போய் எங்களை அப்ப இவர்கள் என்ன செய்ய போகின்றார்களோ எனக்கு தெரியாது. வைத்தியர்களும் தாதியர்களையும் இழந்து விட்டோம். இந்த முகக்கவசத்தை 24 மணித்தியாலம் போட்டுக்கொண்டு வேலை செய்து இழந்திருக்கின்றோம். இப்ப இன்னும் ஒரு புரளி வந்திருக்கின்றது. 2வது தடையாக கொரோனா வலம் வருகின்றது. இப்ப 2வது தடையாக வருகின்ற கொரோனா மிகவும் வலிமை பொருந்தியது, வீரியம் கூடியது என்றும் கூறுகிறார்கள் ஐயா.
1: ஐயா, மீடியாக்களோ அரசாங்கம் வந்து வெளியிடாமல் இருந்தாலே மக்களுக்கு ஒரு பயம் இல்லாமல் இருக்கு, மக்களை வேற பயமுறுத்துறாங்க.
0: நிச்சயமாக அதுதான் காரணம், மக்கள் வாழ தயாராயிருக்கின்றார்கள். வெளியே போக தயாரா தைரியமாகத்தான் இருக்க, கூட்டத்தோடு சேராது என்றால் வீட்டுவே கூட்டத்தோடு தான். வீட்டுவே நாங்கள் முகக்கவசம் போட்டு மனைவி மக்களோடு பேசுகிறோம்.
1: வீட்டுக்குள்ளே கவசம் இல்லை, வெளியில் சொல்லும் போதுதான் முகக்கவசம்.
0: என்ன இவர்கள் சுகப்படுத்துவார்கள், இதுக்கு கண்டுபிடிப்பார்கள் என்று கேட்டால் எங்களுக்கு 2021 அளவில் தான் வரும் என்றார்கள். இதோ வந்துவிட்டது என்ற இப்படித்தானே வந்த நோய்களுக்கெல்லாம் சரியான சார்ஸ் நோய் என்று ஒன்று கூறினார்கள், அந்த கிருமி இன்னும் முற்றாக அதுக்கு மருந்து காணப்பிடிக்கவில்லை. எய்ட்ஸ் என்று கூறினார்கள், அதுக்கு இன்னும் மருந்து கண்டுபிடிக்கப்படவில்லை. நாங்கள் அதோடு தானே சேர்ந்து வாழுகிறோம். எய்ட்ஸ் நோய் பரவி மக்களை சந்திக்கின்றோம், காசநோய் உள்ள மனிதரை சந்திக்கிறோம். இதை நாங்கள் அதை பாதுகாப்போடு தானே இருக்கின்றோம். இது என்ன, இது புதுவிதமாக வந்து இது கண்டுபிடிக்க முடியாத ஒன்றாக இருக்குமே. இதை படங்கள் வரைந்து காட்டினா அங்க ஒரு டாக்டர் என்ன தானதை தூரதிருஷ்டி கண்ணாடி அந்த அந்த அந்த குழாய் மூலம் பார்த்தேன் என்று ஒரு பெண் டாக்டர் அரைக்க விட்டிருந்தார். அது இப்படித்தான் அடையாளம் இருக்குன்றதான் கூறியிருந்தார். அதை கண்டுபிடித்தவர் ஏன் அதுக்கு மருந்து காணாமல் இருக்கின்றார்கள்? எங்களுடைய பாரத நாட்டிலே உள்ள இயற்கை மூலிகை வேறு வைத்தியங்கள் சிறந்தது, அதை கூட பகிரங்கமாக செய்ய விடுகிறார்கள் இல்லை,
1: செய்ய விடுவதில்லை. கண்டிப்பாக ஐயா, கண்டிப்பாக.
0: அங்கொரு வைத்தியர் அதை நன்றாக செய்திருந்தார், பரீட்சித்தும் காட்டியிருந்தார். அவர் வெளிவர்ற நேரம் பார்த்து இன்னொரு மருத்துவ உலகம் அவரை உள்ளடக்கி வச்சு இப்ப உள்ளே போட்டு விட்டு அவருடைய நிலை என்னவென்று தெரியாது. 22 காலமாக வைத்தியம் செய்த ஒருவர் என்ன தமிழ் பண்பாட்டில் எங்களுடைய மனித உலகத்திலே ஒருவர் ஒன்றை செய்து விட்டால் அதற்கு போட்டியாக வருவார்களே தவிர அதை விட மிகையாக தாங்கள் செய்ய மாட்டார்கள். அவர்களுக்கு குந்தகம் விளைவித்து அதை இல்லாமல் பண்ணி மக்களுக்கு அதை மக்களுக்கு போய் சென்றடைய வைக்கிறார்கள் இல்லை, இது எங்களுடைய ஆதங்கமாக இருக்கின்றது. அப்ப வந்து நீங்கள் உங்கள் அளவிலே ஓரளவு இந்த அறத்தின் வழி சென்று அந்த பூஜைகள் எல்லாம் செய்திருக்கும்போது அது பலனளிக்கும், நிச்சயமாக எல்லோருக்கும் பலனளிக்க வேண்டும். அந்த காவிரி
1: எல்லோருக்கும் பலனளிக்க வேண்டும் என்றுதான் காவிரி தாயே வேண்டுகிறோம்.
0: ஆமாம், அந்த காவிரி
1: பெற வேண்டும். நாட்டு மக்கள் காவிரி பாய்கின்ற தமிழ்நாட்டை சேர்ந்த மக்கள் அனைவருமே பலன் பெற வேண்டும் என்றுதான் வேண்டிக் கொள்கிறோம்.
0: எங்கள் கையில் இனி எதுவும் இல்லை, எங்களால் முடிந்த வகையில் செய்துவிட்டோம். இனி என்ன நடக்கும் என்று தெரியாது. உங்களோடு பேசியது மகிழ்வாக இருக்கிறது சங்கரன் ஐயா. இன்று என்ன பாடல் பாடல் பாடுவோமா?
1: பாடல் வேணும்.
0: நீங்கள் உங்களுக்கு என்ன பாடல் வேணும்? அந்த பாடலை எடுத்து வருவோம்.
2: என்ன பாடல் சொல்லுங்க
0: கூறுங்க, நான் இருக்கின்றேன் காற்றலை. நீங்கள் பேசுவது கேட்கின்றது. ஆடி 18 எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும்.
1: காவிரியை பத்தி குடகு மலையில் உற்பத்தி ஆகின்ற காவிரி ஆறானது பல வளங்களை குறித்து கடல கலக்க வைக்கிற ஒரு பாடல் வருது. உரிமை குரல் படத்துல நடந்தால் வாழி காவேரி என்ற பாட்டை பாருங்கள் ஐயா.
0: நடந்தால் வாழி காவேரி என்பது அகத்தியர் திரைப்படத்தில் அகத்தியர்ல
1: ஆரம்ப வரிகள் ஐயா தென்னகத்துன்னு ஆரம்பிக்கும்.
0: அது அது நீங்க நல்லா இருக்கணும் நாடும் இன்னொரு அந்த பாடலா?
1: உங்களுக்கு
0: அந்த பாடல் காற்றலையில் உங்களுக்கு பாடுவோர் பாடினோர் பாடல் நிகழ்விலே வரும் ஐயா. இணைந்து சிறப்பித்த உங்களுடைய அறவழி போக்கு வாழ்த்துக்கள். நீங்கள் செய்த நல்ல கைங்கரியங்கள் மேலும் கைவிட வேண்டும். எங்களால் செய்யக்கூடிய இதுதான், இறை வழிபாடுதான் முக்கியம். இந்த இடத்திலே எங்களுக்கு மனதுக்கும் உடலுக்கும் மக்களுக்கு நிம்மதியும் தருவது இறை வழிபாடு ஒன்றுதான். நாங்கள் அந்த இறை வழிபாட்டில் இருப்போம் என்று கூறிக்கொள்வோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? மகிழ்வாக இருக்கின்றீர்களா? மகிழ்வாக இருக்கின்றது. சரி, எங்கே பாடுங்கள், ஒரு பாடல் பார்ப்போம். என்ன பாடலோடு வந்திருக்கீங்க பாடுங்கள்.
3: பாட்டு இளையராஜா அவர்களின் முரளி பட்டத்தின் பெயர் எனக்கு தெரியவில்லை.
0: காரியமில்லை, பாடலை நீங்கள் பாடலாம் தானே.
3: ஓகே அப்பா, ஒரு நிமிஷம்.
4: பாட்டு நெஞ்சி நிற்கும் பூங்காத்து, என் பாட்டு நெஞ்சி நிற்கும் பூங்காத்து, தலாட்டு தபி வரும் தேனூற்று, நான் பொழுது போகணும் எனக்கோ பொழுப்பு பார்க்கணும், உன்ன பொழுது பார்க்கணும் எனக்குள்ள அழுது தீக்கணும், அடிமானே துவைக்கிறதாக மீது, என் பாட்டு நெஞ்சி நிற்கும் பூங்காத்து, தாலாட்டு தாலாட்டு கவி வரும் தேனூற்று, அழகான மாடத்திலே வந்த கிளி இரண்டு, வந்த கிளி இரண்டு அதனாலும் பாடி மனம் நுந்து கிளி ஒன்று, நுந்து கிளி ஒன்று காத்திருந்த சின்ன கிளி காயப்பட்டு கத்துதடி நேத்து வந்த வண்ண கிளி நெஞ்ச நெஞ்ச குத்துதடி இடமானே தத்தளிக்கும் கிளி தவறடி விட்டு கிளி தலாட்டு எனக்குள்ளும் எனக்குள்ளது தீக்கணும் அடிமானே தவிக்கிற ராகமீது என் பாட்டு என் பாட்டு நெஞ்சி நிற்கும் பூங்காத்து தாளாற்று தாளாற்று தவி வரும் தேனூற்று பாத்தோரம் வேலி கட்டி நந்தவனம் போட்டேன், நந்தவனம் போட்டேன் அதில் அளவான மலச்செடிகள் நட்டு வைத்து வளர்த்தேனா, நட்டு வைத்து வளர்த்தேன் மலர வந்தமெல்லாம்டி உபரிக்க வந்தவளோ புத்தி மோசமடி அறிமானே கையில் உள்ள முத்துச்சரம் பத்திரமா வச்சுக்கணும் ஒரு நூலு பிரிஞ்சாலும் ஊரிந்தோடுமே என் பாட்டு என் பாட்டு நெஞ்சி நிற்கும் பூங்காத்து தாளாட்டு தாளாட்டு தவி வரும் தேனூத்து பொழுது போகணும் எனக்கோ பொழப்பு பார்க்கணும் உன்னை பழுது பார்க்கணும் எனக்குள்ள அழுது தீக்கணும் அடிமானே நெஞ்சு துவைக்கிற ராகம் இது என் பாட்டு என் பாட்டு நெஞ்சி நிற்கும் பூங்காத்து தாளாட்டு தாளாட்டு
0: அற்புதம் அற்புதம் சிறப்பாக முழுமையாக பாடியிருக்கிறீர்கள். அது மட்டுமல்லாமல் அந்த சொற்கள் மாற்றம் இல்லாமல் நன்றாக சிந்தித்து பாடலை நீங்கள் ஆயத்தப்படுத்தி இன்று பாட வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்த நோக்கத்துக்கு வாழ்த்துக்கள். மற்றும் நீங்கள் உணர்ந்து உள்ளூரை உணர்ந்து அதை நீங்கள் அனுபவித்து பாடினீர்கள் என்பதற்கு அறிகுறியாக நீங்கள் தாளம் தட்டி பாடினீர்கள் கையாலே இல்லையா? அந்த தாளம் நிச்சயமாக அதை உணர்ந்து நீங்கள் ரசித்து பாடும்பொழுது உங்களை அறியாமல் அந்த தாளம் வந்து கொண்டிருக்கும் என்னவென்றால் அதுதான் உண்மையான உணர்வோடு பாடுவது. இப்ப நீங்கள் இந்த பாடலை பக்க வார்த்தியங்கள் இசையமைப்பாளர்கள் எல்லாம் இருந்திருந்தால் இதை விட சிறம்பட நீங்கள் பாடலாம் தானே. இந்த பாடலை இளையராஜா ஐயாவினுடைய இசைஞானி இசையிலே அவர்கள் இசை அமைத்து அதற்கு இசை கருவிகளின் இசைகளை கோர்த்து ஏற்ற இறக்கங்கள் பார்த்து கூட்டி குறைத்து கருவிகள் எல்லாத்தையும் உபயோகித்து தான் இந்த பாடலை பதிவு செய்து நாங்கள் கேட்டிருக்கின்றோம். அதனால் அது பெரிய அதை நான் ரசித்தவே நாங்கள் இசை வந்தது கதை வந்தது இல்லை. ஆனால் நீங்கள் இது ஒரு தொலைபேசி மூலம் முழுமையாக அந்த பாடலை பாடி நல்ல உணர்வோடு பாடினீர்கள். அதனால் உங்களைத்தான் நாங்கள் சிறப்பாக அவருடைய குரலிலே பல பாடல்களை கேட்டுவிட்டோம் இந்த பாடலை. ஆனால் உங்கள் குரலில் காற்றலைக்குள் கதம்பம் இந்த முன்னிலை தமிழ் வானொலிக்கு ஊடாக வரும் பொழுது அது வேறு இனிமை திறமை நல்ல சிறப்பு நல்ல எதிர்காலம் இருக்கிறது நவீன் சிறப்பான நல்ல நீங்கள் அதை நீங்கள் அக்கறை எடுத்து செய்திருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு, வாழ்த்துக்கள். நன்றாக இந்த பாடல் வந்து பூமணி என்று திரைப்படுத்த பாடல்
3: பூமணி
0: பூமணி
3: என்பது
0: நல்லது காரியம். நன்று நன்று வாழ்த்துக்கள். இறைவன் உங்களுக்கு அருள் புரிய அந்த கலைத்தான் உங்களுக்கு நல்லருள் புரிய வேண்டும்.
3: நேற்றுதான் பேஸ்புக்ல உங்களை முதன்முறையாக கண்டேன் நான்
0: என்ன பாடலையா
3: முதன்முறை உங்களை நேற்றுதான் முதல் முறையாக கண்டேன்.
0: கண்டுபிடித்து விட்டீர்களா?
3: ஆமாப்பா.
0: நல்லது நல்லது நல்லது.
3: நான் முதலில் நினைத்தேன் உங்களுக்கு சுமார் வயது ஒரு 50 வயதுக்குள் இருக்கும் என்று நினைத்தேன்.
0: இப்பொழுது எப்படி நினைத்தீர்கள் அந்த பார்த்து விட்டு?
3: இல்ல இல்ல இல்ல, ஏனென்றால் உங்கள் குரல் வளம் என்பது மிகவும் கணீர் கணீர் என்று இருக்கிறது.
0: ஆமாம் ஆமாம், பழக்கப்பட்ட இறைவன் கொடுத்த வரம் இது உள்ளம் எப்பொழுதும். அதனால்தான் நான் மகிழ்வாக இருக்கின்றீர்களா என்று கேட்டேன். இந்த இறைவன் எங்களை இந்த படைக்கும் பொழுது நல்ல பூ போன்ற மெல்லிய இனிய நினைவுகளையும் சம்பவங்களையும் தாங்கக்கூடிய ஒரு மெல்லிய ஒரு இதயத்தை தான் எங்களுக்கு மென்மையான இதயம் எங்கள் கைப்பிடி அளவு ஒரு சின்ன இதயத்தை தான் இந்த பெரிய உடம்புக்குள்ளே வைத்திருக்கின்றார் உடலுக்குள்ளே. அந்த இதயம் எப்பொழுதும் மலர்ந்திருக்க வேண்டும், கனிவாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இனிப்பாக பேச வேண்டும், மற்றவருடைய இன்சொல் பேச வேண்டும், நல்ல செயல்களை புரிந்து மகிழ்ச்சியை ஏற்படுத்தி அந்த இதயத்துக்கு மகிழ்ச்சியை மட்டும்தான் கொடுக்க வேண்டும். அந்த மெல்லிய பூ போன்ற இதயத்துக்கு இந்த துன்பத்தையும் கொடுக்க கூடாது. அந்த துன்பங்கள் வரும்பொழுதுதான் சுமை தாங்க முடியாமல் அந்த இதயம் கடினப்படுகிறது. இது அழுத்தங்கள்
3: மனதில் இவ்வளவு கவலை இருந்தாலும் வீட்டிற்கு வரும்பொழுது காலனியை கழட்டி விடுவது போல கழட்டி வெளியே
0: அவ்வளவுதான். மற்ற துன்பம் இல்லாமல் வாழ்க்கை இல்லை மகனே. வாழ்க்கை என்றால் இன்பமும் துன்பமும் இருக்கத்தான் செய்யும். நாங்கள் இன்பம் வருகின்ற நல்ல வழியில் அதுக்கு மனித நேயம், பரோபகாரம், புரிந்துணர்வு, தேசபக்தி, அதை விட ஜீவகாருண்யம், இதை போன்ற அறவழி செயல்களில் நாங்கள் எங்கள் இதயத்தை பயன்படுத்தி போவோமா என்றால் அப்பொழுது இதயம் புனிதமாக இருக்கும். புனிதமாக
3: இருந்தாலும் ஆகஸ்ட் 15 தான் தேசப்பற்றோடு தான் வருகிறது.
0: அப்படி வருகிறது. ஏன் நல்லது, நீங்கள் பாடல் பாடி மகிழ்ந்தீங்க. போது யார் பாட போகின்றார்கள்?
3: ராகுல்
0: அங்கு அவர் ராகுல் பாடல் வரலாம். ராகுல் கிருஷ்ணா தானே?
3: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ராகுல் கிருஷ்ணா அவர்களே, நலமாக இருக்கின்றீர்களா?
3: நலமாக இருக்கின்றேன் ஐயா.
0: நலமாக இருக்கின்றேன் மகனே, நான் நலமாக இருக்கின்றேன். நீங்கள் மகிழ்வாக இருக்கின்றீர்கள் என்பதை கேட்டு நானும் மகிழ்வாக இருக்கேன். ஒருவர் மகிழ்வாக இருந்தால் அதை பார்த்து எங்களுக்கும் மகிழ்வு வரும் தானே. அந்த மகிழ்ச்சிக்காகத்தானே இந்த உலகம் இயங்குகிற மகிழ்ச்சி என்ற ஒரு விடயம் எங்கள் உள்ளத்திலே எங்கள் இதயத்திலே பதிந்து வாழ்க்கை கூடாமல் நாங்கள் மகிழ்ச்சியை எடுப்பதாக இருந்தால் நலமாக வாழலாம். துன்பங்கள் வரும், அதை அப்படியே துவண்டு விடாமல் அந்த துன்பத்தை நீக்குவது எப்படி என்று அதை நீக்கி அதுக்கு போகிற மாற்றும் வழியிலே நாங்கள் சென்று விடுவோம். நீங்கள் என்ன பாடலை பாட வந்திருக்கின்றீர்கள்? நீங்கள் பாடுங்கள், பார்ப்போம், கேட்டு பார்ப்போம். அனைவரும் கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். எங்கே
3: தெரிந்த அளவு பாடுகிறேன்.
0: அடுத்து முடிந்ததானே செய்யணும். உங்களால் முடிந்த அளவு ராகுல் கிருஷ்ணா பாடுங்கள்.
3: பொன்மகள் வந்தால் பொருட்கோடி தந்தால் பூமேரி வாசல் பொங்கும் தேனாக கண்மலர் கொஞ்சும் கனிவோடு என்னை ஆளாக்கினாள் அன்பிலே. பொன்மகள் வந்தால் பொருட்கோடி தந்தால் பூமேரி வாசல் பொங்கும் தேனாக முத்துக்கள் சிரிக்கும் நிலத்தில் திட்டிக்கும் நினைப்பை விதைக்கும் பாவனி வா. சொர்க்கத்தின் வனப்பை ரசிக்கும் சித்தத்தில் மயக்கம் வளர்க்கும் யோகமே வா. வைரமோ என் வசம் வாழ்வினே பரவசம் வீதியில் ஊர்வலம் வெளியலாம் நவரசம்.
0: நல்ல பாடல், நல்ல பாடல். குறிப்பிட்ட வரிகளை நல்ல அழகாக பாடியிருக்கின்றீர்கள்.
3: நன்றி.
0: நல்லா உங்களுக்கு நல்ல குரல் வன்மை இருக்கு, நல்ல சாரீரம் பாடுவதற்குரிய வன்மை இருக்கு. பாடல்களை முழுமையாக பாடமாக்கி நீங்கள் பாடுவீர்களா இருந்தால் சிறப்பாக வரலாம் என்பது என்னுடைய. இப்ப நவீன் அந்த முழுமையாக அந்த பாடலை அவர் டெடிக்கேட் பண்ணி இருக்கிறார். அதாவது வந்து தன்னை அர்ப்பணித்து பாடியிருக்கின்றார். அதை பாட வேண்டும் என்று முயற்சி செய்து அதே போன்று நீங்களும் செய்வீர்களா இருந்தால் நிச்சயமாக வரலாம். இப்பொழுது பாடிய இந்த பாடல் இரண்டு வகையா இருக்கு. ஒன்று வந்து அழகிய தமிழ் மகன் திரைப்படத்திலும் ஒன்று இருக்கின்றது, சிவாஜி கணேசன் ஐயா நடித்த பாடலும் இருக்கு. நீங்களே விரும்புகிறீர்கள்? அந்த பழைய பொன்மகள் வந்தார் இல்லையா, அருமையான பாடல். இந்த பழைய பொன்மகள் வந்தார் திரைப்படத்து பாடல், அந்த திரைப்படம் வந்து அருமையான திரைப்படம். அதுல அழகாக நடிச்சிருக்கிறார் டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்களும் நன்றாக பாடியிருக்கிறார் அந்த அந்த பாடலை. சிறந்த ஒரு பாடல். உங்களுக்கு அந்த பழைய பாடல் காற்றலையும் நாளை வரும் உங்களுக்கு அந்த பொன்மகள் வந்தால் அந்த பாடல். ஆனா நீங்க பாடியிருக்கின்றீர்கள், நன்றாக பாடல் முழுமையாக இல்லாத விட்டாலும் ஒரு பல்லவியும் சரணமும் பாடியிருந்தீர்கள், அத்தனையும் நன்றாக இருந்தது. மேலும் முயற்சி செய்யுங்கள், நீ நன்றாக வரலாம், நன்றாக பாடலாம். அதற்காகவே முன்றியல் தமிழ் வானொலியில் 24 வருடங்களாக முன்றியல் தமிழ் வானொலியில இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டு பல பாடவர்கள் வெளியேறியிருக்கிறார். இலைமறைகாயாக இருந்த திறமசாலிகள் சந்தர்ப்பம் கிடைக்காமல் அவர்கள் பெரிதாக பாடுவதில்லை, தங்களை பயிற்சி கொடுப்பதில்லை. இப்படி ஒரு தளத்தை நாங்கள் அமைத்து விட்டவுடன் இவருக்கு பாட வேண்டும் என்று தங்களை தயார்படுத்தி நல்ல பாடவர்களாயிருக்கும். கடந்த வாரம் ஒரு பாடகர் வந்து எல்லோரும் மனதையும் கவர்ந்து சென்றாரே, பாலசிங்கம் மண்டி மொன்றியால் எங்களுக்கு கனடாவில் இருப்பவர். அவர் பெரிய எங்கள் ஆரம்ப காலத்தில் எங்கள் வானொலிக்கு வந்து பாட துவங்கி இப்பொழுது அவர், அவருடைய மகள், அவருடைய பேரக் குழந்தை கூட பாடுகின்றனர். வெளியிலே மேடைகளிலே பாடுவார். அவர் சிறந்த பாடகராகவும் இருக்கிறார். இப்படி பயிற்சி பெற்று தான் வந்து அவரது சங்கீத காரணம் அல்ல. நல்ல ஒரு சந்தர்ப்பம் நல்லது. ராகுல் கிருஷ்ணா நல்லது, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வேறு யார் பாட இருக்கின்றார்கள்? அவர் பேசி இருந்தார், இன்னும் என்றால் பேசலாம்.
2: ஜெகதீசன் அவர்கள் பேசுகிறார்கள்.
0: ஜெகதீசன் பாருங்கள், ஆட்டுக்குட்டி ஜெகதீசன். அவருக்கு நான் ஆட்டுக்குட்டி என்ன ஞாபகத்தில் வச்சு, என்னுடைய மகள் வந்த போது ஆட்டுக்குட்டியை தூக்கி துள்ளி விளையாடி கொண்டிருந்தாலும் நல்ல ஆட்டுக்குட்டி என்று கூறிக்கொள்வார். கூறுங்கள், நலமாக இருக்கின்றீர்களா ஜெகதீசன்?
5: நலமா இருக்கீங்க, நீங்க நலமா இருக்கீங்களா?
0: நாங்கள் நலம். மகிழ்ச்சியாக இருக்கின்றீர்களா? துன்பங்கள் இருக்கின்றது, கவலைகள் இருக்கின்றது, அந்த இடத்திலும் அவற்றை ஒருபுறம் தள்ளிவிட்டு எங்களை இதயத்துக்கு மகிழ்ச்சியை கொடுத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது மகிழ்ச்சி தான் ஒரு சுக வாழ்வை தரும். என்ன பாடல் என்று என்ன பாடலை பாடப்போன்ற பாடுங்கள். ஏதாவது ஒரு பாடல் உங்களுக்கு தெரிந்த பாடல், அதிகமாக பாடுகிற பாடலை பாடி பாருங்கள். இது சங்கீத மாடு அல்ல, உங்களை ஒருவரும் பார்க்கவில்லை, உங்கள் பக்கத்தில் இருப்பவர்கள் பார்க்கின்றார்கள், உலகத்தில் உள்ளவர்கள் உங்களை கேட்கின்றார்களே தவிர பார்க்கவில்லை. பாருங்கள் முடிந்தவரை. நான் மலரோடு தனியாக ஏனிங்கு வந்தேன். பாருங்கள்.
5: மலரென்று முகத்தோட மோத உன் வலை கொண்ட கையால மெதுவாக மூட என் கருங்கோங்கள் பறந்தோடி மேகங்களாக நான் பயந்தோடி வந்தேன். அது உடல் உண்மை கூட
0: பொன்பொன்று மலரென்று முகத்தோடு மூத எங்களுண்ட கையால மெதுவாக மூட. இங்கே பாருங்கள், உங்களுக்கு வருகின்றது பாடல். நீங்கள் பாட முடியும், நீங்கள் நீண்ட நாட்களாக பாடவில்லை, உங்கள் மனதுக்குள்ள இருக்கிற அந்த பாடல் என்றால் நான் மலரோடு தனியாக ஏனிங்கு வந்தேன். அற்புதமான பாடல் அந்த பாடல். அந்த பாடல் அந்த இறுதி வரியெல்லாம் அழகாக வருகின்றது. உங்களுக்கு நீங்கள் பயிற்சி செய்து பாடுங்கள். ஏன் கேட்பேன் என்றால், இந்த வானொலியை சிறப்பிக்கிறது மட்டுமில்லை, உங்கள் உள்ளத்தை சரிப்படுத்துகிறீர்கள். உள்ளத்திலே சற்று வினாடியாவது, ஒரு சிறு வினாடி, ஒரு சிறு நிமிடங்களாவது ஒரு மகிழ்ச்சி வருகின்ற ஒரு பாடலை பாடும் பொழுது எங்களை அறியாமல் நாங்கள் அந்த பாடலை உச்சரிக்கும் போது மற்றவற்றையெல்லாம் மறந்து விடுகின்றோம். அது மட்டுமல்ல, எங்கள் தென்னகத்து திரைப்படத்துறையிலே வந்த பாடல்கள் அத்தனையும் எங்கள் வாழ்வோடு சம்பந்தப்பட்டது, எங்கள் வாழ்வியலோடு சம்பந்தப்பட்டது. எங்கள் வாழ்க்கையை எப்படி செம்மைப்படுத்து, அந்த மகிழ்வு எப்படி ஏற்ப, எல்லாருக்கும் இசை. இசை என்பது நாங்கள் பிறக்கும் பொழுது இருந்தே, நாங்கள் அம்மா என்று அழுது கொண்டு பிறந்த நேரம் இருந்தே எங்களோடு அந்த ஓசை வந்து விட்டது. இறுதியில் நாங்கள் போகும் பொழுது கூட நாங்கள் விக்கர் எடுத்து அப்படியே அடங்கும் போதும் அந்த ஓசையோடு தான் போகின்றது. ஓசை, அந்த இசை, அந்த ஓசையை இசையாக்கி இசையால் வசமாக இதயம் எது என்ற கேள்வியை போட்டு உலகத்திலே அந்த இசை முக்கியமான, இசையினால் பெரிய பயிர்கள் எல்லாம் வளர்கின்றது. ஆய்விலே கண்டிருக்கின்றார்கள், பெரிய மதம் கொண்ட யானையை கூட இசையால் நாங்கள் வசமாக்கலாம். அதனால் தான் ஆனாரப்பட்ட எங்களை படைத்த இறைவன் கூட இசையால் மயங்கி இருப்பார். நல்லது ஜெகதீசன், இந்த பாடலை பாடியமைக்கு நன்றி. உங்களுக்கு வாழ்த்துக்கள். முயற்சி எடுங்கள், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இதை விட சிறப்பாக பாடுங்கள். நன்றி, நன்றி. அடுத்து யாரு பாடப்போகின்றார்கள்? நவீன்,
2: அவ்வளவுதான். எல்லாரும் பாடிட்டாங்க.
0: நாலு பேரும் வந்து அழகாக பாடி எங்களோடு இணைந்து சிறப்பித்தீர்கள். உங்க பெண் குரல்ல யாரும் இல்லையா பாடுவதற்கு? அவர்கள் தானாக வருவார்கள், நீங்கள் பாடுவதை வானொலியில் கேட்பார்கள், வானொலியில் கேட்டுவிட்டு அவர்களுக்கு ஆச்சரியம் வரும். மீண்டும் உங்கள் பாடல இந்த நீங்கள் பாடிய பாடல்கள் ஐயா கேட்ட பாடலும் நாளை உங்களுக்கு காற்றலையே பாடுவோர் பாடல்கள் கதம்பம் நிகழ்ந்து பாடினோர் பாடுவோர் பாடலாம் நிகழ்விலே பாடினோர் பாடல்கள் நேரத்திலே கிடைக்கும். சரி, நன்றியா, நன்றி, விடைபெற்றுக் கொள்வோம். நன்றி, நன்றி, நன்றி உங்களுக்கு, நன்றி. இனிமையான பாடல்கள் கருத்துக்களை நாங்கள் பரிமாறிக்கொண்டோம். சங்கரன் ஐயா அவர்கள் அறநெறி பற்றி எங்களுக்கு கூறியிருந்தால் அறத்தின் வழி நின்றால் தான் வாழலாம் வந்து இந்த ஆடி 18 பூம்புகார் அதை பற்றி கூறினார். ஆடி 18 என்று அதை என்ன ஆடி பெருக்கு எப்படி வருகின்றது, அந்த காவிரி ஆறு எப்படி பொங்கி வருகின்றது என்பதை எல்லாம் எங்களோடு பகிர்ந்து கொண்ட வேளையிலே காற்றலையிலிருந்து அவர்கள் விடுபட்டு அலங்கரித்து சென்றவருக்கு நன்றி கூறிக்கொள்வோம். அங்கே மற்றவர்களும் பெறலாம் என்று கூறிக்கொள்கின்றேன்.

அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 6 4 7 8 7 4 6 4 1 5. இந்த இலக்கத்தோடு தொடர்பு கொண்டு பாடுவோர் பாடலாம் நிகழ்வில் நீங்கள் மனதிலே பதித்து வைத்திருக்கும் அந்த பாடலை வெளியே கொண்டு வாருங்கள். இந்த தளத்திலே கொண்டு வந்து நீங்கள் நின்று பாடும் பொழுது நீங்கள் பாடலை சிறப்பாக பாடக்கூடிய ஒரு சூழ்நிலை பெற்றுக் கொள்ளலாம். யாரும் உங்களை முகம் தெரியாத யாருக்கும், உங்களை தெரிந்தவர்களுக்கும் மட்டும்தான் உங்களை தெரியும். ஆனால் உலகளாவ பல ஆயிரக்கணக்கான உறவுகள் கேட்டுக்கொண்டிருக்கின்றன, இந்த நிகழ்ச்சியை எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். உங்கள் பாடலை ஒரு வரி இரண்டு வரி மூன்று உங்களால் முடிந்தவரை வந்து பாடி காட்டி செல்லலாம். ஆனால் இணைந்து பேசிவிட்டு செல்லலாம். நீங்கள் அப்படியும் வந்து இணையுங்கள். 6 4 7 8 7 4 6 4 1 5. இப்பொழுது கனடாவிலே 12 மணி, நண்பகல் 12 மணியை கடந்து 8 நிமிடங்களும் ஆகிவிட்டது. உங்களுக்கு இரவு நேரம் 9:30 8 நிமிடம் கூடி வந்திருக்கிறது. 8:38 என்று கூறிக்கொள்ளலாம். ஈழத்திருநாட்டிலும் அதே போன்றுதான். இப்பொழுது நீங்கள் நல்ல நாளை கழித்து உணவருந்தி உறக்கத்துக்கு செல்லும் வழியிலே குழந்தைகள் உறங்கிக் கொண்டிருப்பார்கள், வீட்டிலே மற்றவர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு இடையூறு இல்லாத வகையில் நீங்கள் தொலைபேசியிலே அழகாக அழைத்து கொள்ளலாம். இணைந்து கொள்ளுங்கள். 6 4 7 8 7 4 6 4 1 5. இது மீண்டும் தமிழ் வானொலி. பாடுவோர் பாடலாம்.

0: அன்பு உறவு ஒருவர் வருகின்றார், அழைத்து விடுவோம். வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: ஐயா. வணக்கம்
0: வணக்கம் வணக்கம் ஜோதி பாண்டியன்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஜோதி பாண்டியன், நான் காட்டுவதில் இருக்கின்றேன். வணக்கம், நலமாக இருக்கின்றீர்களா?
1: வணக்கம், நலமாக இருக்கிறேன் ஐயா. தாங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
0: நலமாக இருக்காங்க. நலமாக இருக்கின்றேன். நலம் நலமாக இருக்கின்றார்கள்.
1: நல்ல பாட்டு சொல்லுங்க.
0: நீங்க பாடுபவர் பாடலாம் தானே, பாடுங்க. உங்களுக்கு விருப்பமான இந்த பாடுபவர் பாடுபவர் பாடலாம். நீங்கள் பாடக்கூடிய சிறப்பான பாடல் கவிஞர், அதை விட பாடவர் பாடுங்கள். பார்ப்போம் ஒரு பாடலை.
1: நன்றாக பாடுங்க.

0: ஹலோ,
1: ஓ பாடுங்கள், பார்த்துக்கொண்டு கேட்டுக்கொண்டு பாடுங்கள்.
0: இருக்கீங்களா? சரி சரி சரிங்க சரிங்க. இந்த மைக்கா கழிட்டு
1: எடுத்துட்டாங்க பாருங்க.
0: பாருங்க, இந்த பச்சை கிளிக்கோரு செவ்வந்தி பூவில் தொட்டிலை கட்டி வைத்தேன். அதில் பட்டு தூகிலுடன் அன்னச்சிறகினை மெல்லெனையிட்டு வைத்தேன். நான் ஆராரோ என்று தாளாட்ட, இன்னும் யாராரோ வந்து பாராட்ட. நின்று நிமிர்ந்து என் பிள்ளை நடக்கையில் ராஜனடை தோற்கும். நீந்தும் உடலினை காணும் பொழுதினில் சின்ன சிற்பம் அதை கேட்கும். நான் ஆராரோ
1: தொலைபேசி இணைப்பு சரியாக இல்லை. உங்கள் தொலைபேசி இணைப்பு உங்களுடைய குரலை வரவிடுவதில்லை. சரியாக பார்த்து திரும்பி நின்று அல்லது மரபக்கம் இரண்டடித்தள்ளி நின்று பேசுங்களை.
0: இன்னும் யாராரோ வந்து பாராட்ட என்பதை சொல்லி.
1: உங்களுடைய தொலைபேசி சரியாக இயங்கவில்லை. என்ன நடந்தது? ஜோதி பாண்டியன்.
2: ஹலோ
1: ஜோதி பாண்டியன், உங்களுடைய பாடல் வருவதில்லையே. உங்களுடைய இணைப்பு சரியாக இல்லையா? அதை நிற்கிற இடத்தை விட்டு ஒரு இரண்டடி தள்ளி நில்லுங்கள், அதை திரும்பி திசையை மாற்றி பாருங்கள். உங்களுடைய இணைப்பு
2: நல்லா கேக்குது.
1: நான் பேசுவது உங்களுடைய குரல் எங்களுக்கு விக்கி விக்கி புழுங்கி புழுங்கி அரவா பாதி கேட்டோம், பாதி கேட்கவில்லை. நல்ல பாடல் ஆரம்பத்தில் நன்றாக இருந்தது, அப்படியே தொடர்ந்து இருந்தால் நன்றாக இருந்திருக்கு. இடத்தை மாற்றாதீர்கள், பாடங்கள் திருப்பி. என்ன உங்க மைக்கில் வேற ஏதாவது கருவிகளை பொறுத்தவர்களோ நேரடியாக தொலைபேசியில் பாடுகிறீர்களா? தொலைபேசியில நேரடியாக வாய வைத்து அழகாக பாடுங்கள்.
2: இப்ப நல்லா கேக்குதா?
1: கேட்கின்றது, பாடுங்கள்.
0: சரியா. இந்த பச்சை கிளிக்கோரு செவ்வந்தி பூவில் தொட்டிலை கட்டி வைத்தேன். அதில் பட்டு தூகிலுடன் அன்னச்சீரகினை மெல்லினையிட்டு வைத்தேன். நான் ஆராரோ என்று தாளாட்ட, இன்னும் யார் யாரோ வந்து பாராட்ட. நின்று நிமிர்ந்து என் பிள்ளை நடக்கையில் ராஜனடை தோற்கும். நின்று நிமிர்ந்து என் பிள்ளை நடக்கையில் ராஜனடை தோற்கும். உடலினை காணும் பொழுதினில் சிற்பம் அதை கேட்கும். நான் ஆராரோ என்று தாளாட்ட, இன்னும் யார் யாரோ வந்து பாராட்ட. என்னென்ன தேவை உன் உள்ளம் மகிழ்ந்திட என்பதை சொல்லிவிடு. என்னென்ன தேவை உன் உள்ளம் மகிழ்ந்திட என்பதை சொல்லிவிடு. என்றும் இல்லை எனும் சொல் நான் ஆராரோ என்று தாளாட்ட, இன்னும் யார் யாரோ வந்து பாராட்ட. நேருக்கு நேர் உன்னை பார்க்க வருபவர் நெஞ்சில் பயம் இருக்கும். நேருக்கு நேர் உன்னை பார்க்க வருபவர் நெஞ்சில் பயம் இருக்கும். இங்கு நித்தம் தவழ்ந்திடும் காற்றும் உன்னை கண்டு கேட்டு வழி நடக்கும். நான் ஆராரோ என்று தாளாட்ட, இன்னும் யாராரோ வந்து பாராட்ட. இந்த பச்சை கிளிக்கோரு செவ்வந்தி பூவில் தொட்டிலை கட்டி வைத்தேன். அதில் பட்டு தூகிலுடன் அன்னச்சீரகினை மெல்லினையிட்டு வைத்தேன். ஐயா
1: சிறப்பு சிறப்பு நலமாக இருக்கீங்க, நன்றாக பாடியிருக்கீங்க அப்படின்னு ஜோதிபா. இதுதான் எங்களுக்கு தேவை. உங்கள் குரலில் நீங்கள் அழகாக பாடுவது எங்களுக்கு கேட்கின்றது. விடையில நீங்கள் வேறு கருவிகளை பொருத்தி காற்றலைக்கு சரிபெறாது.
0: இது
1: தெளிவாக உங்கள் குரல் அப்படியே வந்தது. அப்படி இன்னும் ஒரு இடத்திலே சற்று தடுமாற்றம் இந்த காற்றலை தவறிவிட்டது. மற்றும்
0: இது வந்து இந்த பாட்டு வந்து அந்த படத்துல எம்ஜிஆர் படத்துல வந்து அவங்க அம்மா பாடுவாங்க, வரலட்சுமி நீதிக்கு தலை வணங்குன ஒரு படத்துல
1: வரலட்சுமி
0: ஜாஸ்தி வைக்க மாட்டேங்கிறாங்க. ஆமா, அந்த பாட்டு ஜாஸ்தி வைக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களே சொந்த குரல்ல பாடுவாங்க. எனக்கு ஒரு ஆசை அந்த பாட்டு அந்த வார்த்தைகள் எல்லாம் அவ்வளவு அருமையா இருக்கும்.
1: அற்புதமான வார்த்தைகளை
0: விழுந்து என் பிள்ளை நடக்கையில்
1: ராஜநடை தோற்கும் பாடல். ஆடை உறுதி அழகா வரும்போது
0: வரலட்சுமி
1: அம்மா
0: பாடியிருப்பாங்க.
1: வரலட்சுமி அம்மா நடிக்கிற திரைப்படங்களிலே பாடல் காட்சி அவர் சொந்த குரலே பாடுவார். அவ்வளவு சங்கீத ஞானம் உள்ளவர்கள். அதே வந்து நடிகர்கள் பாடக்கூடியவர்கள் ஆடக்கூடியவர்கள் எல்லாம் சொந்தமாக
0: எம் கே தாராஜபாகவதர் வந்து அவர்

0: உட்காந்து நான் பாடி வைக்கிறேன்.
1: என்ன பாடல் பாடுவீர்கள்?
0: மாரியம்மன் கோயிலுக்கு வந்து அவர் தங்கியிருந்தாருங்க, ஒரு 1965 வாக்குல தங்கியிருந்தாரு. அப்ப நான் சின்ன பையனா இருப்பேன். வந்து அவருக்கு வந்து என்னன்னா அண்ணா எட்டு கார்ல அழைச்சிட்டு மாரியம்மனுக்கு போனேன். தஞ்சாவூர்ல எங்க வீடு இருக்கும், இப்ப எங்க வீட்டுக்கு 8th வீட்டுல அவங்க சொந்தக்காரவங்க வந்திருந்தாரு. அவர் அழைச்சிக்கிட்டு கண்ணு கொஞ்சம் சுமாரா தெரிஞ்சது அவருக்கு, ரொம்ப தெரியல. அதுக்கு வேண்டிட்டு இருந்து மாயக்கோட்டை தங்கியிருந்தாரு, ஒரு வாரம் போல தங்கியிருந்தாருங்க. அப்ப வந்து எங்களெல்லாம் சின்ன சின்ன பசங்க வந்து 10 பேரும் கிடைச்சி வர, நான் பக்கத்துல உட்காந்துருப்பேன். அவங்க கூணு விழுந்த மாதிரி உட்காந்துருப்பேன். அவர் பாத்துட்டே இருந்தவர் என்ன பண்ணாரு, முதுகு ஒரு குத்து ஊத்துனாரு.
1: முதியோர்கள் அறிஞர்கள் அவர்கள் அனுபவம் உள்ளவர்கள் தந்த பாடம் இந்த. அவரோட சேர்ந்து என்ன பாடலை பாடுவீர்கள் அவரோட இணைந்து?
0: நான் அவரோட அந்த மாரியம்மன் ராகம் தெரியல, எனக்கு மறந்துட்டேன். மாரியம்மனுக்காக அவர் பாட்டு பாடினாரு. ஓம்கார ரூபத்தினுள் ஒளியுமாகி ஒப்புவோமை இல்லாத ஒளியுமாகி ஆங்காரமாகி அப்பால் அடக்கமாகி அணுவுக்குள் அணுவமாகி பாங்கமுறு பஞ்சேந்திரியமாகி பகர் முப்பால் கடந்த பதவியாகி சிங்காரமான பொன்னை நல்லூர் வாழும் தேஜோமை ஆனந்த தேவி தாயன்னு அந்த பாட்டு.
1: அந்த பாடு அந்த பாடலை பாடுறது உங்களோட பதிவு வேண்டியதுலையும் இல்லையா?
0: எனக்கு ராகத்தை வரமாட்டேங்குது.
1: அவருடைய பாடல் பதிவு இருக்குங்களா? அந்த பாடல் பதிவு இல்லை.
0: அந்த பாடல் பதிவு பதிவு கிடையாது, எதுவும் கிடையாது.
1: நல்ல பாடல். அந்த பாடலுக்கு நீங்கள் ஒரு ராகத்தை அமைத்து பாடலாம் தான். நீங்கள் தான் புலவர்
0: ஆயிட்டு
1: அடுத்த அந்த பாடலுக்கு நீங்கள் ஒரு இசையை போட்டு பாடுங்கள். அதுல அம்ம நேரங்களுக்கு வாழ்த்துக்கள், அவருடைய வாழ்த்து பலிக்கும் உங்களுக்கு. நீங்கள் திரைப்படத்துக்கே பாடல் எழுதி
0: இருக்கின்றீர்கள்,
1: உங்களுடைய திரைப்படத்து பாடல் தெரியல. இந்த பாடலுக்கு நீங்கள் நீங்களாக
0: நினைக்கிறேன்,
1: நீங்களாக ஒரு இசை போட்டு
0: இசை
1: அடுத்த வாரம் பாட வேண்டும்.
0: அடுத்த வாரம்
1: ஆடி பதினெட்டு
0: வீட்டுக்குள்ளே பைப்படி இல்லையா?
1: நல்லது நல்லது. என்ன செய்வோம்? அப்படியாவது
0: தண்ணீர் இருக்கும் இடம்தான் நமக்கு நதி ஓடை ஆறு எல்லாமே
1: அவ்வளவுதான்.
0: எல்லாருக்கும் ஆமா எல்லாருக்கும் ஆமா தண்ணீருங்கிறது எங்கேயுமே கிடைக்கும். இருந்தாலும் அங்க கும்பிடுறது ஒரு விசேஷம். அதாவது பசுவோடைய எல்லா இடத்துலயும் சாமி இருக்கு, நம்ம போயிட்டு வச்சு கும்பிடுறோம் அப்படின்னு சொல்றது ஒண்ணு ஒரு டைப்புங்க. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, பசுவுக்கு வந்து மடியதுதான் பால் வரும், வேற எங்கேயும் பால் வராது. அது மாதிரி ஆலயங்கள்ல இருக்க தெய்வங்கள்ட்டதான் அறிவுட்டு இருக்கும்.
1: ஆமா,
0: இப்ப எல்லா ஆலயங்களையும் பூட்டி வச்சிருக்கிறாங்க.
1: அருமை சட்டங்களும் இவளும் வந்து பூட்டிக்கு. ஆனா எங்கள் இதயத்தை பூட்ட முடியாது. நாங்கள் உறவினை எங்கிருந்தும் வழிபடலாம்.
0: இயற்கையான காரணம் இருந்தாலும் அவங்களோட நான் இன்னைக்கு வீட்டுல கும்பிட்டுருக்கோம், ஆத்துல கும்பிட முடியல.
1: அது ஆற்றிலே கும்பிட்டதாக அவர்கள் எடுத்துக்கொள்ள. உங்களுடைய பதிவான உண்மையான உள்ளார்ந்த ரீதியாக நீங்கள் உளப்பூர்வமாக செய்தால் அது அங்கு செல்லும். வாழ்த்துக்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம். காற்றலையில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
2: வணக்கம் ஐயா, ரொம்ப நாளாச்சு. உங்களை எப்படி இருக்காங்க? மீரா தங்கச்சி நல்லா இருக்கீங்களா? நீங்க நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
1: நலமாக இருக்கின்றார் கணபதி அவர்களே, நலமாக இருக்கின்றார். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
2: நலமாக இருக்கிறேன்.
1: அடிக்கடி வருவது உண்டு, நேரலைக்கு மகிழ்ச்சி. அடிக்கடி நான் நேரலையில் வருவது உண்டு என்றும் பாட்டு போடுங்க. முதல் ஒரு தடவை வந்தபோது நீங்கள் வந்தீர்கள், இன்று வந்திருக்கின்றீர்கள். நல்லது.
2: என்னோட
1: பேசுவதற்கு இன்றைய நாள் அமைந்திருக்கின்ற மகிழ்ச்சியாக இருங்கள், நலமாக இருங்கள், பாதுகாப்பாக இருக்கின்றீர்கள் தானே?
2: கண்டிப்பாக.
1: எப்படி போயிருக்கோம்? ஆடி 18 எப்படி வந்து போயிட்டு
2: நல்லபடியா சென்றது?
1: புதிய
2: வணக்கங்களோடு சென்றது.
1: நன்றி நன்றி நன்றி. சரி, உங்களுடைய உங்களோட பாடலை கேட்போம். அவளோடு இருக்கின்ற நீண்ட நாட்களாக நான் கேட்பதுண்டு. மகளோடு மகளின் நிகழ்ச்சியில் நீங்கள் வந்து பாடும் பொழுது நான் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கேன்.

0: நான் கேட்பதுண்டு. நன்றாக இப்போது உங்களுடைய அந்த பல் பற்கள் எல்லாம் சரியாக வந்து விட்டதா?
1: என்ன
0: பாடல் எடுத்து பாடுங்கள்
1: இன்னைக்கு தேனிலவு.
0: நல்ல பாடல் பாடுங்கள்.
1: அதை பாடிக்கிறது 2019 பாடின செப்டம்பர்ல, ஒரு வருஷம் ஆகுது கரெக்டா. 19 பாடின குறிச்சு வச்சிருக்கேன், குறிச்சு
0: வச்சிருக்கேன்.
1: ஆமா பாடினது குறிச்சு வச்சிருக்கேன். ஆமா 19 பாடின, அதுக்கப்புறம் 1 மந்த்துக்கு 1 இயருக்கு அப்புறம்
0: பாடுறேன். பாடுங்க.
1: பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா, பாலினாவை போல வந்த பாவ எல்லவா, நானும் பாதை தேடி ஓடி வந்த கலை எல்லவா. பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாட சொல்லவா, பறந்து செல்லவா, மேக வண்ணம் மூலம் இன்னும் ஆடையினாலே, மலை மீனி எல்லாம் மூடுதம் ஆனத்தினாலே, பக்கமாக வந்த பின்பும் வெட்கமாகுமா, இங்கே பார்வையோடு பார்வை சேர் தூது வேணுமா, மாலை அல்லவா நல்ல நேரம் அல்லவா, இன்னும் வானம் பார்த்த பூமி போல வாழலாகுமா. பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா, பால் நிலாவை போல வந்த பாவை அல்லவா, நானும் பாவம் தேடி ஓடி வந்த காலை அல்லவா. பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து சொல்லவா, அங்கமெல்லாம் மங்கைய தங்கமாகும் மங்கையை போலி, தினம் அண்ணன் அடை போடுதம்மா பூமியின் மேலே, அங்கமெல்லாம் தங்கமான மங்கையை போலி, தினம் அண்ணன் அடை போடுதம்மா பூமியின் மேலே, கண்ணிறைந்த காதலனை காணவில்லையா, அந்த காதலுக்கு தேனிலவில் ஆசை இல்லையா, காதல் தோன்றுமா இன்னும் காலம் போகுமா, இல்லை காத்து காத்து நின்றதுதான் நிதமாகுமா. பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா, பாலிலாவை போல வந்த பாவை அல்லவா, நானும் பாவை தேடி ஓடி வந்த பாவை அல்லவா. பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாட்டம் சொல்லவா, பறந்து செல்லவா. மிக்க நன்றி. மற்ற நேருக்கு வழிவிடுறேன்.
0: இல்ல இல்ல இருங்கள் இருங்கள் இருங்கள் இருங்கள், அவசரம் இல்லை அவசரம் இல்லை, இது உங்கள் நேரம். இனிமையாக பாடுவீர்கள், இனிமையாக
1: பாடுவீர்கள்.
0: நீங்கள் அவசரமாக செல்ல வேண்டுமா?
1: அப்படியே இல்ல, மத்த நேருக்கு வழிவிடு.
0: அவர்கள் வருவார்கள், இல்ல அவர்கள் வருவார்கள், வந்தால் அவர்கள் உங்களுக்கு கிடைத்த நேரம். வாரம் ஒருமுறை வருகின்றீர்கள், இந்த தளம் உங்களுக்கான தளம், நீங்கள் பாடுவீர்கள், அதை பற்றி தெரிந்து கொள்ள முடியும். முழுமையாக நன்றாக பாடுகின்றீர்கள்.
1: என்ன பெறுவது? கொஞ்சம் ஒரு சேர்த்து கொஞ்சம்
0: அது பழைய பாடல்கள்.
1: இல்ல இப்ப பாட்டு புஸ்தம் அந்த காலத்துல 40 வருஷம் பாட்டு புஸ்தம், பாட்டு புஸ்தம் பிரிண்டிங் சரியா பிரிண்ட் ஆகல, நான் பாட ஞாபகம் வச்சுப்பானேன், சரியா வரல, ஞாபகம் வச்சுப்பானேன்.
0: அங்கமெல்லாம் தங்கமான மங்கையை போலே, அந்த இடத்திலே ஒரு ஒரு சொல்லுமான நல்ல பாடு. நல்ல நீங்கள் பாடும்பொழுது நீங்கள் பாடும்பொழுது எனக்கு ஒரு எண்ணம் தோன்றியது, இந்த பாடலை நீங்கள் இளமை காலத்தில் பாடியிருந்தால் அப்படி இருந்திருக்கும், என்ன போட போட்டிருப்பீர்கள், இதை யாருக்கு பாடி காட்டி, யாருக்காக பாடி காட்டியிருப்பீர்கள்?
1: அதேதான் மீரா தங்க தங்கச்சி சொல்லுவாங்க, இப்ப இந்த போட்டு போறீங்க, நீ 19 வயசுல என்ன ஆட்டம்
0: இல்ல, இந்த பாட்டு அந்த நீங்க பள்ளி பருவ காலத்திலே, வாலிபனாக திரிகிற காலத்திலே, கண்ணீரை கண்டா சைக்கிள் போகும்போது கண்ணீரை கண்டா அப்படி ஒரு பாட்டு பாடி கண்டு அதுல இடைவெளியை பாடி இருப்பீர்கள் இல்லையா, அந்த அனுபவங்கள்
1: கண்டிப்பா. நமக்கு அந்த அந்த அந்த இளம் வயசுல அந்த பாட்டுலாம் மறக்க முடியாது.
0: பாடசாலை காலத்திலே, பாடசாலை காலத்தில் அந்த மாணவர்கள் சங்கங்கள் இருக்கும், அதில் பாடங்களுக்கு நான் படித்த பாடத்தில் வாரம் ஒரு நாள் மாணவர் தேர்ச்சி சங்கம் என்று அதில் கட்டுரை கவிதை பாடல்கள் பாடலாம். அப்பொழுது பாடத்தினா நாங்கள் யாரை எண்ணிக்கொண்டிருக்கோம் வகுப்பில், நான் ஒரு காலத்திலே ஆண்கள் பாடசாலை, பின்பு ஆண்களும் பெண்களும் கலவன் பாடசாலையில படித்த பொழுது மேலும் எங்களுக்கு உற்சாகம் கூட, எங்களுக்கு தெரிந்த விருப்பமானவர்களை இணைத்துக் கொண்டு இந்த பாடல்களை இப்படியான பாடல்களை பாடுவார், கண்ணெதிரே தோன்றினா அந்த பாடல் ஞாபகம் வந்து அந்த பாடல இருக்கா பாடும், கண்ணெதிரே தோன்றினாள்
1: கண்ணெதிரே பாட்டு
0: பாடுறேன், இளமை காலத்து
1: பாட்டு, இளமை காலத்து பாட்டு சொல்றேன், எல்லாம் பாட்டு பழைய பாட்டு இப்ப தெளிவா பாடுறேன். ஒண்ணு இதுவும் கரெக்டா ஒரு வருஷம் ஆச்சு, நான் பெற்ற செல்வம்.
0: ஓ அருமையான பாடல் பாடுங்கள்.
1: கரெக்டா அது ஒன்னு 19 19 ஒரே சமயத்துல ரெண்டு மூணு பாட்டு பாட வாய்ப்பு கொடுத்தாங்க, அதே டேட்ல
0: பாருங்க.
1: ஓகே ஓகே. நான் பெற்ற செல்வம், நான் பெற்ற செல்வம், நிலமான தேன்மொழி பேசும் சிங்கார செல்வம், சிங்கார செல்வம், நான் பெற்ற செல்வம், நலமான செல்வம், தேன்மொழி பேசும் சிங்கார செல்வம், நான் பெற்ற செல்வம், தொட்டால் மனக்கும் ஜவ்வாது, சுவைத்தால் இனிக்கும் தேன்பாகு, தொட்டால் மனக்கும் ஜவ்வாது, சுவைத்தால் இனிக்கும் தேன்பாகு, எட்டையிருந்தே நினைத்தாலும் இனிக்கும் மனக்கும் உருவம் நீ, நான் பெற்ற செல்வம், நலமான செல்வம், தென்மொழி பேசும் சிங்கார செல்வம், நான் பெற்ற செல்வம், அன்பே இல்லா மானிடரா, அன்னையே இழந்தாய் இளவயது, அன்பே மானிடராய், அன்னையே இழந்தாய் இளம் வயதில், அன்பே அறியா பாவியர்கள் வாழுகின்ற பூமி இது, அறிவாய் கண்ணே, நான் பெற்ற செல்வம், நலமான செல்வம், தென்மொழி பேசும் சிங்கார செல்வம், நான் பெற்ற செல்வம்.
0: அற்புதம் அற்புதம், அருமையாக பாடியிருந்தீர்கள். அந்த அந்த அந்த ஜீவன் அப்படியே இருந்தது இந்த பாடல்ல. இந்த பாடல் எனக்கு விருப்பமான பாடலும் கூட கணபதி அவர்களே. நான் சின்ன வயதாக இருந்தது, தந்தையார் என்னை தூக்கி
1: வைக்க பாட்டு,
0: தந்தையார் என்னை தூக்கி வைத்துக் கொண்டு கலங்கி பாடுவார். நான் எனக்கு அப்ப புரியாது, என் தந்தை அன்னை இழந்த போது அவர் அந்த பாடலை பாடியிருந்தார், அடிக்கடியும் பாடுவார். என்னை பார்த்தால் என்னை அணைத்து வைத்துக் கொண்டு பாப்பா, சின்ன பையன் தான், அவர் அந்த பாடலை பாடிக்கொள்வார். அவர் பாடியது, அவர் நல்ல சாரீரம் உள்ளவர், ஆனா பாடகர் அல்ல, பாடுவார். உணர்ந்து பாடும் பொழுது தன்னை அறியாமல்
1: கேள்வி
0: ஞானத்தை, கேள்வி ஞானத்தை நாங்கள் மனதிலே வைத்து அதை உணர்ந்து பாடுவோமாக இருந்தால் நிச்சயமாக வரும். வரிகளையும்
1: ராகத்துக்கு அந்த சுருக்கி மதிப்பு தரணும், அந்த தமிழ் இசைக்கு அவங்களுக்கு மதிப்பு தரணும்.
0: அத்தோடு உங்கள் பழைய பாடல்களோட வரிகள் எங்களை தள்ளி கொண்டு போகும். அந்த ராகத்தோட பாடும்போது முதல் வரி போ, அடுத்த வரி எங்களை அறியாமல் வந்து கொண்டிருக்கும். அப்படியான வரிகளைத்தான் அவர்கள் கவிதை மூலம் கொண்டு வந்து தந்தார்கள் பாடலுக்கு. அதாவது ஒரு பாடல் முதல் வரியை எடுத்தால் நான் பெற்ற செல்வம்னா அடுத்த அடி வரும், இரண்டாம் அந்த பாடலை உள்வாங்கி விடுவீர்கள் நீங்கள். நாங்கள் உள்வாங்கக்கூடிய வகையிலே இசையோடு அந்த பாடல் எங்களை கவர்ந்திருந்தது. அதனால எங்களால்
1: மருதகாசி மருதகாசி பாட்டு மருதகாசி பாடல் மருதகாசி
0: அவர் வந்து கவிஞர்கள் திலகம் அல்லவா அவர். ஆனா மருதகாசி அவர்கள் கவிஞர்கள் திலகம் என்று அந்த காலத்திலும்
1: திலகம் பெற்று ஆமா இருக்கும் அந்த மாதிரி டைட்டில்
0: டைட்டில் இருந்து அப்படியான
1: திரையசி திலகம்னா கேபி மகளின் திரையசி திலகம்
0: அவர் திரை

0: நல்லபடியா சென்று நாளை விடிய எல்லோருக்கும் நல்லபடியா விடிய நல்வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த வாரம் கண்டிப்பாக கலந்து கொள்வேன். வாய்ப்பு எடுத்தமைக்கு நன்றி அண்ணா. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். கேட்டுக்கொண்டிருக்கேன். ரேவதி அம்மா வருவாங்க, தேவதி அம்மா வருவாங்க, அவங்க பிள்ளை கேட்க
1: காத்திருக்கேன். அவங்க மீண்டும் மீண்டும் சந்திப்போம். நன்றி. பாடல் வைத்ததுக்கு நன்றி. நன்றி. ஆண்டவன் அருள் என்று உங்கள் பக்கம் இருக்கட்டும்.
0: வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி அண்ணா.
1: நன்றி சகோதரா. நன்றி சகோதரா. இது மொன்றியல் தமிழ் வானொலி உடைபெறும். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையத்திலிருந்து ஒருபரப்பாகி கொண்டிருக்கிறது. பாடுவோர் பாடலாம். இந்த தளத்தில் வந்து கால் பதித்தவர்கள் பலர். அவர்கள் தொடர்ந்து பாடலை பாடிக்கொண்டிருக்கின்றார்கள். வாழ்க்கையில் பாடலில் முன்னேறி வந்திருக்கின்றார்கள். இத்தனை பல பாடகர்கள் வெள்ளிடம், அதாவது வந்து தலை இலை தரை இலை மறை காயாக இல்லாமல் வெளிவந்து மற்றவர்களால் இனம் காணப்பட்டிருக்கின்றார்கள். பாடல் மேடை பாடகர்களாக இருக்கின்றார்கள். ஏன் எங்கள் அன்பு நேயர்களாக இருந்து எங்களிடம் பயிற்சி பெற்றவர்கள், எங்களிடம் வந்து பாடி பழகியவர்கள் இன்று திரைப்பட பின்னணி பாடகர்களும் பாடியிருக்கின்றார்கள். அப்படியான வல்லமை கொண்ட ஒரு தளம் இந்த தளம். நீங்கள் வெட்கம் இல்லாமல் நன்றாக நீங்கள் அதை ஒரு இலக்கு வைத்து இந்த பாடல் நான் பாட வேண்டும் என்று உங்களை அதிலே புகுத்தி அர்ப்பணித்து பாடும் பொழுது நிச்சயமாக சிறப்பாக வருகின்றது. ஒரு முறை பாடலை தந்துவிட்டு மறுமுறை நான் பாட வேண்டும், அடுத்த முறை பாட வேண்டும் என்று வந்து முழுமையாக பாடிக்கொண்டு செல்கின்றார்கள். அந்த வகையில் மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர சேவையை 24வது ஆண்டாக செய்து கொண்டிருக்கின்றது. 23 ஆண்டுகளை வெற்றிகரமாக கழித்து 24வது ஆண்டை எட்டிப்பிடிக்க இன்னும் சில மாதங்கள் தான் இருக்கின்றன. வளர்ந்து வரும் கலைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த தளத்தை அமைத்து கொடுத்திருக்கின்றோம். வந்து பாடுங்கள், பாடி மகிழுங்கள் என்று கேட்கும் வேளை பாடலை கேட்போம்.
2: ஆசை தரும் பார்வையில் எல்லாம் ஆயிரம் எண்ணம் வரும் வரும் வரும்.
1: அழைப்பில் வந்து திரும்பிச் சென்ற அன்பு உறவுகள், நீங்கள் மீண்டும் அழைக்கலாம். பாடல் முடிந்த அவருடைய பாடல் முடிந்தது. இது வந்து இசை பாடல். நாங்கள் காற்றலையில் தரும் இசை. இந்த இசை பாடல் வந்து கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் இடையறுத்து வரலாம்.

எளிமையான அந்த பாடல் காற்றலையில் நன்றாக பாடி எங்களை கலகலக்க வைத்துக் கொண்டிருக்கும் ஒன்றியல் தமிழ் வானொலியின் பாடுவோர் பாடலாம். இரண்டு மூன்று அன்பு உறவுகள் வந்து அழைத்தார்கள், வாருங்கள் காற்றலைக்கு மீண்டும் வந்து அழைப்பை தந்து பாடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இன்னும் ஒரு பாடலை தருகிறேன். கேட்டுக்கொண்டு வாருங்கள் வாருங்கள்.

0: மனித ஜாதி தன் கவலையை மறப்பதற்கு உதவுவது பாட்டு என்று கூறி சென்ற பாட்டை கேட்டு சென்றோம் அன்பு உறவுகளே. வண்ண வண்ண சொல் எடுத்து வந்ததுதான் செந்தமிழ் பாட்டு. அது தமிழ் பாட்டும் அல்ல, செந்தமிழ் பாட்டு என்று கூறப்பட்டிருக்கின்றது. வாசமுள்ள மல்லிகை போலே வாசம் வீசும் வாழ்க்கையிலே மனம் வீசக்கூடிய இசை. இந்த இசை இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. காற்றடித்தால் இசை, தடக்கி விழுந்தால் இசை, கையில் இருக்கிற பொருளை கீழே போட்டால் இசை, வாயிலிருந்த எச்சியை நாங்கள் வெளியே உமிழும் பொழுது இசை, மூக்கிலே இருக்கிற சீர்ந்த மூக்கை சீரும் பொழுது கூட இசைதான் வருகின்றது. அந்த ஓசை, அந்த ஓசை இசையாக வரும். அதே அவற்றையே பாடல்கள். ஒரு அங்கே ஒரு திரைப்படத்திலே ஒரு பாடல் கேட்டேன். ஒரு பாட்டி வந்து தனக்கு வெத்தலை தாம்பூலத்தை அந்த பாக்குகளை போட்டு இடிக்கின்றார். உடலே அந்த இடிக்கிற சத்தமே இசையாக வருகின்றது. அன்பு உறவு ஒருவர் வருகின்றார். வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் வணக்கம். புதுக்கோட்டையிலிருந்து செல்வகுமார்.
0: வணக்கம் புதுக்கோட்டை செல்வகுமார். வருக வருக என்று வரவேற்கிறேன். பாடுவோர் பாடுவர் நிலையத்துக்கு நலமா இருக்கின்றீங்களா? நான் நலமாக இருக்கின்றேன் செல்வம். மகிழ்வாக இருக்கின்றீர்களா?
1: மகிழ்வா இருக்கேன்.
0: இப்பொழுது நேரம் உங்களுக்கு பத்து
1: மணி.
0: இப்பொழுது 10:30 அமைதியான நேரம், அழகாக பாடலாம் பாருங்கள். நீங்கள் பாடவில்லையா? முதல் பெண்களுக்கு முதலிடம் கொடுப்பது எங்கள் மதமும் மொழியும் பண்பாடுதான். பெண்களுக்கு முதலிடம் கொடுப்பது. வணக்கம் மகளே. மோகனா வணக்கம். பேராண்டியில் தூங்கி விட்டாங்க. வணக்கம் மகளே. மோகனா நலமா இருக்கின்றீங்களாம்மா?
2: நலமா இருக்கிறேன்.
0: மகிழ்வாக இருக்க வேண்டும். நல்லது நல்லது நல்லது. சரி, எங்கே ஒரு இன்று மகிழ்வான நாள் ஆடி 18 ஒரு மங்களமான நாள். மகிழ்வாக வீட்டில் இருப்பீர்கள். மகிழ்வாக ஒரு பாடலை பாடுங்கள் பார்ப்போம்.
2: பாடுகிறேன்.
0: பாடுங்கள் பாடுங்கள் கேட்போம். மோனா சரி சரி, நான் நிகழ இணைப்பு துண்டித்து விட்டதோ என்று பயந்து விட்டேன். வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள். உங்களுடைய நேரத்தை எடுத்து சுவாசத்தை விட்டு நன்றாக ஆழமாக சிந்தித்து அழகாக பாடுங்கள். உங்களுடைய நாதத்தை கேட்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். காற்றலையில் எல்லோரும் ஆவலோடு பார்க்கின்றார்கள். வாரந்தோறும் வந்து பாடும் மோகனா இன்றும் பாடுகின்றார் என்று.
3: அம்மா பாட வந்தோம், அம்மா பாட வந்தோம். அருள்வாயினி இசை தரவாணி, இங்கே வருவாயினி லயம் தரும் மேனியம்.
0: இணைப்பு துண்டித்து விட்டதா மகளே? இணைப்பு துண்டித்து விட்டதா? தொலைபேசி
3: உமனக்கு பூஜை செய்தால் பூவை நீ மகிழ், மாணிக்க வீணையேந்தும் மாதேவி கலைவா, தேன் தமிழ் சொல் எடுத்து பாட வந்தோம், அம்மா பாட வந்தோம், அம்மா பாட வந்தோம்.

0: தீர்ப்பாய். கள்ளமில்லாமல் துளும் அன்பருக்கே என்றும் அள்ளி அறிவை தரும் அன்னையும் நீ. வாணி சரஸ்வதி மாதவி பாரதி வாகதீஸ்வரி மாலினி, காணும் பொருளில் தோன்றும் களின் வேணும் வரம் தரும் வேணி. நான் முகன் நாயகி மோகன ரூபி நான் நிறை போற்றும் தேவினி. வானவர் தமுதே தேனரும் சிந்து காண மனோகரி கல்யாணி. அருள்வாணி இசை தரவாணி இங்கு வருவாய் நீ. லயம் தரும் வேணி அம்மா மாணிக்க வீணையுமாதே கலைவாணி. தேன் தமிழ் சொல் எடுத்து பாட வந்தோம் அம்மா, பாட வந்தோம் அம்மா, பாட வந்தோம்.
1: சிறப்பு சிறப்பு மகளே,
0: சிறப்பு.
1: தொலைபேசி சற்று தொல்லை கொடுத்து விட்டது, மற்றும்படி நன்றாக அழுத்தம் திருத்தமாக சொற்களை பிரயோகித்து உள்வாங்கி பாடியிருந்தீர்கள். இந்த பாடலை மேடையிலே கூட பாடுபவதற்கு அஞ்சுவார்கள். அவ்வளவு ராகசங்கமம் உள்ள பாடல், நல்ல சுரவரிசை உள்ள பாடல், நல்ல கமலங்கள் உள்ள பாடல். அதற்கு உங்களுக்கு பக்க பாத்தியங்கள் இருந்தால் உங்களுக்கு அதற்கு உதவியாக இருந்திருக்கும். இது நீங்கள் தனியாக ஒரு தொலைபேசியிலே, அதுவும் தொலைபேசியா இருக்கிற தொலைபேசிகளிலேயே நாங்கள் பாடுவோம் போது உங்களுக்குத்தான் இடையூறு. நன்றாக பாடியிருந்தீர்கள் அம்மா, முழுமையாக அந்த பாடலை நீங்கள் உணர்ந்து நன்றாக
0: பாடியிருக்கீங்க.
1: சந்தோஷம். இந்த பாடலை நீங்கள் மாலையிலே நீங்கள் கடவுள் வணக்கம் செய்யும் பொழுது, பிள்ளைகள் பக்கத்தில் இருக்கும் பொழுது இந்த பாடலை பாடிக்கொண்டு வருவதால் அன்னை கலைமானியின் அருள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். உங்களால் முடிந்தவரை அன்னை கலைமானி சங்கீத காரியத்தான் பாட சொல்வதல்ல, உங்களுக்கு தெரிந்த பாடலை உங்களுடைய இசையிலே நீங்கள் மொழி. நாங்கள் சுசீல அம்மாவின் குரலை இந்த பாடலை கேட்டிருக்கின்றோம். அதோடு உங்களை ஒப்பிட மாட்டேன். அவ பாடியில் தனியல்ல, அவரோட நீங்க சிறப்பான பாடியிருக்கு. ஏனென்றால் நீங்கள் தனியும் ஒரு தொலைபேசியில முழுமையாக அந்த பாடலை பாடி முடிச்சீர்கள் ராகத்தோடு. ஆனா அவ அப்படி இல்ல, துண்டு துண்டா பாடி பார்த்து சரிப்பதின பயிற்சி பெற்று பெண் இசையமைப்பாளர்களோட சேர்ந்து இசை பாரதிய கல்வியோடு பாடின நீங்கள் தனிய சிறப்பு சிறப்பு. இப்படியான இளமறை காய் ஆக இருக்கும் தரம் உள்ள சிறப்பு வாய்ந்த நீங்கள் தகுதியுள்ள ஆர்வம் உள்ள உங்களுக்கு தளம் கொடுக்கணும். உங்கள் இதிலே வந்து பாட வேண்டும். ஒரு நாளுக்கு வந்து பாடினவுடன் சரியில்லை, இந்த பாடல் நான் பாட வேண்டும் என்று அதை ஒரு வாரமாக பயிற்சி பண்ணிவிட்டு வரும்பொழுது இன்னும் சிறப்பாக இருக்கும். நன்றாக பாடுங்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மகளே, வாழ்த்துக்கள் என் ஆசைகள் உங்களுக்கு. எங்கே உங்கள் ஆத்துக்கார பாட நன்றி அம்மா. மீண்டும் அவரிடம் கொடுங்க. அங்கே அவர்
0: நன்றி
1: மகளே. அங்கே பாடுங்கள் செல்வகுமார்.
2: நன்றிப்பா.
1: இப்ப பாடுகிறேன்.
2: அடுத்த இணைப்புல இணைப்புல இணைஞ்சுக்கிறேன்.
1: நன்றி நன்றி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஜெயம் கொண்டம் மகளே. வணக்கம் மகளே. நேர்ச்சி கலைவாணன் நலமாக இருக்கின்றீர்களா?
0: நலமாக இருக்கிறேன், வளமாக இருக்கிறேன்.
1: நன்று நன்று. நலமாக இருக்கின்றீர்களா? சரி சரி. மகிழ்வாக இருக்கின்றேன். மகிழ்வாக சிரிப்பாக சிறப்பாக இருக்கின்றீர்களா? மகிழ்வாக இருக்கின்றீர்களா? மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகளே. இப்பொழுது நீங்கள் நீண்ட நேரம் அழைப்பில் இருந்தீர்கள் எனக்கு தெரிகின்றது. நான் ஒரு வழியிலே தான் அழைத்துக் கொண்டிருக்கேன், முழுமையாக பாட வேண்டும் என்பதற்காக. சரி, இப்பொழுது பாடுவோர் பாடலாம். உங்கள் களம் தயாராக இருக்கின்றது. உங்கள் பெயரை கூறியவுடன் உலகத்தில் எல்லோரும் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு தெரிந்தவர்களும் தெரியாதவர்களும், உங்களை தெரியாதவர்களும், அதாவது முகம் தெரியாத உறவுகள் கூட உங்கள் அனைவருடைய பாடலையும் கேட்பதற்கு காத்துக் கொண்டிருக்கின்றார்கள், உங்களுக்கு எழுதி கொண்டிருக்கின்றார்கள். பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சிக்காக நாங்கள் காத்துக் கொண்டிருக்கின்றோம் என்று. எங்கே பாடுங்கள், என்ன பாடுனவர்களே? வணக்கம் கலைவாணன், நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா மகனே?
2: நலமா
3: இருக்கேன்ப்பா.
1: ஜான்சிராணி எல்லாம் குடும்பமே வந்து விட்டீர்களா? நல்லது நல்லது நல்லது. நலமாக இருக்கின்றீர்களா மகளே ஜான்சிராணி? வணக்கம். செல்லக்குட்டி செல்லக்குட்டி ரோஷினி குட்டி, நீண்ட நாள் தாத்தாவோட பேசி நலமாக இருக்கின்றீர்களா? பாட்டு புரிஞ்சு உங்களுக்கு ஒரு பாட்டு போட்டிருந்தேன், கேட்டீங்களா? அந்த அந்த பாடல் பிடிக்குமா தாத்தா? அந்த பாடல் உங்களுக்கு விருப்பமா? கேட்க இனிமையாக இருக்குமில்லவா? சின்ன குழந்தைகளை கேட்ட பாடல் அந்த பாடல். என் சொல்லக்கூடிய தான் நினைத்து விட இந்த பாடல் போடுவேன் நான் உங்களுக்கு தந்தேன் என்று. நல்லது.
3: சரி, பவுல் சாமி ரோஷினி அப்பா லைன்ல இருக்கா?
1: ஆமா, அவர் இருந்து அவர் அழைச்சிருந்தாரு. இப்ப உங்களோடு இருக்கின்றாரா? சரி பவுல், நீங்கள் தான் முதலில் அழைப்புக்கு வந்தீர்கள். பார்த்தேன், இன்னொருவர் பாடிக்கொண்டிருந்தபடியால் உங்களை அழைக்கவில்லை. அழைப்போம் என்று இருந்தேன். அதற்குள்ளே நீங்கள் நால்வரும் சேர்ந்து வந்தது மகிழ்ச்சியாக இருக்கிறது பவுல். சரி, இப்ப யார் முதல் நலமாக இருக்கின்றீர்கள் தானே? மகிழ்வாக இருக்க வேண்டும். என்னுடைய நல்வாழ்த்துக்களும் ஆசிகளும் உங்களுக்கு. சரி பவுல், இப்ப யார் முதலில் பாடப்போகிறது? ரோஹிணி குட்டி பாடுகிறாவா, மேர்சிராணி பாடுகிறாவா, கலைவாணன் ஜோடி குயில்? இப்பொழுது ஜோடி குயில்கள் பாட இருக்கின்றது. ஜோடி குயில்களாக மேர்சி ராணி மகளும் மகன் கலைவாணனும் இணைந்து பாடு. அப்பா அழைக்கின்ற, அப்பா பாடுவார் ரோசி. ரோஷினி அப்பா கூறுங்கள்.
4: ரோஷினி என்னம்மா?
1: இளவரசி எங்களுக்கு இந்த கலையகத்துக்கு உங்களுக்கும் அவ குருதான் நாங்கள் கேட்க வேணும். எங்கே பாங்க ரோஷினி குட்டி, அப்பா இப்பொழுது பாடப்போகின்றார். அமைதியாக கேளுங்கள், பார்ப்போம். பாடுங்கள் சமத்துக்குட்டி.
4: கண்ணாளனே, எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை, என் கண்களை பறித்து கொண்டும் ஏன் இன்னும் பேசவில்லை? ஆளான ஒரு செய்தி அறியாமலே அலைவாயும் சிறு பேதை நான். உன் பேரும் என் பேரும் தெரியாமலே உள்ளங்கள் இடமாறும் ஏனும். வாய் பேசவே வாய்ப்பில்லையே, வழிதீர வழி என்னவோ? கண்ணாலனே, எனது கண்ணை நீற்றோடு காணவில்லை, என் கண்களை பறித்து கொண்டும் இன்னும் பேசவில்லை. ஒரு மின்சார பார்வையின் வேகம் வேகம் உன்னோடு நான் கண்டு கொண்டேன். ஒரு பெண்ணோடு தோன்றிடும் தாபம் தாபம் என்னோடு நான் கண்டு கொண்டேன். என்னை மறந்து விட்டேன். இந்த உலகத்தில் நான் இல்லை, நான் இல்லை, உன்னை இழந்து விட்டா. எந்த மலரிலும் தேனில்லை, தேனில்லை, இது கனவா இல்லை நினைவா? என்னை கிள்ளி உன்னை கிள்ளி உன்னை பார்த்தென்ன தாய்மொழி மறந்து. கண்ணாளரே, எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை, என் கண்களை பறித்து கொண்டும் ஏன் இன்னும் பேசவில்லை? ஒரு செய்தி அறியாமலே அலைபாயும் சிறு பேதை நானும். உன் பேரும் என் பேரும் தெரியாமலே உள்ளங்கள் நிறமாறும் ஏனும். வாய் பேசவே வாய்ப்பில்லையே, வழியீர வழி என்னவோ? அவ்வளவுதான்.
1: நல்லது, நல்லது, இனிமையான ஒரு பாடல், நல்ல கருத்தான பாடலை நீங்க உள்வாங்கி முழுமையாக பாடியிருக்கீங்க, நல்ல வரிகளோடு. ஆனால் சற்று உரத்து பாடியிருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். உங்களுடைய சவுண்ட், அதாவது சத்தம், சற்று அந்த பாடல் அப்படித்தான் நீங்கள் பாட வேண்டும். ஆனால் கொஞ்சம் உயர்த்தி பாடியிருந்தால் இன்னும் நன்றாக இருக்கும். அடி வயிற்றில் அடி நாபி கமலத்திலிருந்து அந்த ஓசை வரமாக இருந்தால் அப்படி நிமிர்ந்திருந்து பாடினால் அப்படியே வரும் அந்த வரிகள், அந்த ஓசை வேறும் பெரிதாக நன்றாக இருந்தது. நன்றாக இருந்த நல்லா பாடி இருக்கீங்க. அடுத்த வாரம் இதை விட சிறப்பாக பாடுவீர்கள் எண்ணிக்கொண்டு. ரோஷினி அப்பா பாடிவிட்டார் பாத்தீங்களா? பாத்தீங்களா அப்பா பாடினார், கேட்டதா? எப்படி உங்களுடைய அப்பா பாடினார், எப்படி பாடினார் இப்ப? பெரியப்பா பெரியம்மா பாடுறத கேப்போமா? சரி, நாங்கள் அமைதியா இருக்கோம். பெரியப்பா பெரியம்மா நீங்க பாடுங்க. ரோஷினி குட்டி கேட்டுக்கணும், உங்களுக்கு மார்க்ஸ் போட போறா. அப்பாவ சூப்பர் ரெண்டுட்டா பாப்ப உங்களை எப்படி போகுதுண்டு பாருங்கள்.
5: ஆடிப்பட்டம் தேடி பார்த்து வெறுக்கணும் கண்ணையா, ஏறு பூட்டும் ஏழை கூட்டம் வாழணும் சின்னையா. விழுந்தது நெல்லும் மணி வெறுச்சவன் பொண்ணும் மணி, சென்னையா தற்க

அடமனுஷன் சேர்க்கும் பணம் தான், அது நிறைஞ்சா மாறும் பணம் தான், அது ஒருத்தர் வாங்கும் கடன் தான், அது சில வாங்கும் தினம் தான், கட்டெழும்பும் கூட்டம் கூடி வாழும் இங்கே புத்தி கேட்டு நீ போனா வாழ்க்கை என்ன அடிப்பட்டம் தேடி பார்த்து வெறுக்கின்றன்னையா, ஏழு கூட்டம் ஏழு கூட்டமாறும் சென்னையா, தந்தானே தானே தானே தானே தானே தானே, தந்தானே தானே தானே தானே தானே தானே, அஞ்சு விரல் மோதிரமும் பஞ்சமத்தை சீதனமும் அரவணையும் அஞ்சு விரல் மோதிரமும் பஞ்சமத்தை சீதனமும் அரவணி கேட்டும் ஒரு பொண்ணு கேட்கும் வரம்பான் அவன் ஒரு சோமன செய்யணும்தான், அடவும் சேர்ந்து நடந்த அவன் காலும் மேலும் தடந்த இன்பம் எல்லாமே ஒன்று போல என்று உங்கள் தந்து தானாக பெருமை பேசும் ஆடிப்பட்டம் தேடி பார்த்து எதுகணும் தன்னையா, ஏறு கூட்டம் ஏழை கூட்டமாடணும் சென்னையா, விளைஞ்சது மெல்லும் மணி விதச்சது பொண்ணு மதி உலகே பசி ஆரணும் ஆரணும் ஆடிப்பட்டம் ஆடிப்பட்டம் தேடி பார்த்து விதைக்கணும் கண்ணையா, ஏ

0: பேரை போட்டோம் ஏழை கூட்டமாடும் சின்னையா.
1: அற்புதம் அற்புதம். நான் இங்கே கச்சேரி மேடையிலே இருக்கின்ற ஃபீலிங்ல இருக்கின்றேன். பாடிய என்னுடைய மூத்த மகள் அல்லவா, அற்புதம். எங்க ரோஷினி குட்டி பார்ப்போம், உங்களோட அப்பா பாடினதுக்கு சூப்பர். என் மகள் பாடினது, எங்க மகளும் மகளும் மகனும் பாடினார்களே, இது எப்படி இருக்கின்றது? பெரியப்பா பெரியம்மா பாடியது ரோஷினி நல்லா இருக்கு. அப்ப சூப்பர் சொல்ல இல்ல, அப்பாவுக்கு மட்டும் சூப்பர், சூப்பரே சூப்பர். அப்படியா? ரெண்டு பேர் பாடு, ஒரு ஆளுக்கு சூப்பர், ரெண்டு பேருக்கு சூப்பரோ சூப்பர் சொல்லப்படும். பெரியப்பாவும் பெரியம்மாவும் இல்ல பாடியது, சூப்பரோ சூப்பர். கைதட்டு வந்தாங்களே எல்லாரும், கைதட்டுங்கள். ஆச்சா, திறமை திறமை சிறப்பு. ஆச்சா, எல்லாம் கைதாட்டுது, சிறப்பு சிறப்பு. மகள் நன்றா பாடு, நன்றா தயார்படுத்தி நீங்கள் அதை முழுமையாக உள்வாங்கி இருவரும் அதை செய்ய பாட வேண்டும் என்று தீர்மானித்து அந்த தீர்மானத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களை பயிற்று கொண்டு வந்து இன்று ஒப்படைத்தது மெத்த சிறப்பு. இதைத்தான் டெடிக்கேஷன், அர்ப்பணிப்பு. அர்ப்பணிப்பு நன்றாக இருந்தது அம்மா பாடல். நாங்கள் பொதுமணி பாட்டை நாங்கள் நிறைய கேட்டு இருக்கின்றோம். அவர்களுடைய குரலிலே இசையோடு தாளத்தோடு திருப்பி திருப்பி பாடி அவர்கள் பயிற்சி பெற்று டிஓடி தந்து விட்டார்கள் திரைப்படத்தில். இது நீங்கள் நேரடியாக ஒரே நேரத்தில் எவ்வளவு திறமை என்று கூறுங்கள். உங்களை பற்றி நீங்கள் பெருமைப்பட்டுக் கொள்ளுங்கள். ஒரே நேரத்தில் அவர் அந்த தம்பி கூட போகல, எல்லாம் மற்றவர்கள் என்று பாடினவர்கள் தொலைபேசி எடுத்து தொலைபேசிக்கு ஊடாக ஒரே நேரத்தில் அந்த பாடலை பாடுவது எவ்வளவு கவனம் இருக்க வேண்டும். உள்வாங்கி இருக்கின்றீர்கள், அதனுடைய கருத்துக்களை புரிந்து கொண்டு அந்த ராகத்தை தெரிந்து கொண்டு அந்த சொற்களை மனதிலே வச்சுக்கொண்டு உதிர்த்து விட்டீர்கள் அழகாக. இருந்து ரெண்டு பேரும் அந்த வண்டி உருண்டோட அச்சாணி தேவை, அந்த ரெண்டு மாடும் உண்டாக இழுத்தா தான் வண்டி ஓடுவது. இருவரும் அங்கு இங்கு இழுக்காமல் அழகாக போனீர்கள், அழகாக சென்றீர்கள் அந்த பாடலை கொண்டு சென்றதுக்கு என்னுடைய மனதார்ந்த வாழ்த்துக்கள் மக்களே. ஆடி 18 நாள் இருவரும் ஜோடியாக வந்து எங்களுக்கு பாடிய ஜோடி குயிலெல்லாம் நீங்கள் வாழ்த்துக்களும் ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு. நல்லது, நன்றாக நன்றாக இந்த பாடல். சரி, எங்கே இந்த சின்ன மகளை பார்ப்போம். ஜான்சி ராணி மகள் பாடும் பொழுது ரோஷினி குட்டி கேட்டுக்கொள்ளுங்கள், மம்மி எப்படி பாடுகின்றார், அம்மா எப்படி பாடுகின்றார் பாப்போம். இங்கே பாடுங்கள்.
2: பொம்முக்குட்டி அம்மாவுக்கு ஆராரோ, தங்க கட்டி பாப்பாவுக்கு தாலேலோ. பொம்முக்குட்டி அம்மாவுக்கு ஆராரோ, தங்க கட்டி பாப்பா

தங்க கட்டி பாப்பாவுக்கு தாளேலோ, ரெண்டு தாய்க்கு ஒரு பிள்ளை என்று வாழ்ந்திடும் முல்லை, உன்னை யார் சுமந்தாரோ உண்மை நீ அறிவாயோ. ரெண்டு தாய்க்கு ஒரு பிள்ளை என்றும் வாழ்ந்திடும் முல்லை, உன்னை யார் சுமந்தாரோ உண்மை நீ அறிவாயோ. உன்னை நினைத்த

பூமுக்குட்டி அம்மாவுக்கு ஆறாரோ, தங்க கட்டி பாப்பாவுக்கு தாலேலோ, பெற்ற தாய் படும் பாடு பிள்ளை தான் அறியாது, இது காக்கையின் கூடு இங்கே பூங்குயில் பேடு. பெற்ற தாய் படும் பாடு பிள்ளை தான் அறியாது, இது காக்கையின் கூடு இங்கே பூங்குயில் பேடு. வந்த உறவை இவள் விடுவாளோ, சொந்த உறவை அவள் தருவாளோ, பாசம் உயிமேசம் வாழும் நெஞ்சோடு, பாடும் உறவாடும் ஜீவன் உன்னோடு. ஆராரோ ஆராரோ ஆரோ ஆரோ ஆராரோ, பொம்முக்குட்டி அம்மாவுக்கு ஆராரோ, தங்க கட்டி

0: முன்குட்டி அம்மாவுக்கு ஆறாரோ, தங்க கட்டி பாப்பாவுக்கு தாலிலோ.
1: அற்புதம், அற்புதம் அம்மா. உங்களோட மகள் ரோஜினி குட்டியை மனதிலேயே வைத்துக் கொண்டு பாடிய பாடல் உள்ளத்தை தொட்டதம்மா, உள்ளத்தை தொடும் வகையிலே பாடியிருக்கிறீர்கள். மிகச்சிறப்பு, மிகச்சிறப்பு ஜான்சி ராணி. சின்ன மகளா நன்றாக பாடியிருக்க. வாழ்த்துக்கள், வாழ்த்து. ரோஜினி குட்டி, எப்படி அம்மா என்ற பாடல்? சூப்பரா இருக்குதான். அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பாடல் சூப்பரா இருக்குதான். நல்லது, நல்லது. ரோஜினி குட்டி ரசிச்சிருக்கின்ற இந்த பாடல் விளங்கக்கூடிய இப்படியான பாடல்களை சின்ன குழந்தைகளுக்கு முன்னாலே நாங்கள் பாடலாம். அருமையான பாடல் அம்மா. தாய்மொழி பற்றி ஒரு பாடல் சிறப்பாக எடுத்து வந்து முழுமையாக உள்வாங்கி அதை நன்றாக பயிற்சி செய்து
0: பாட்ட பாட சொன்னா.
1: ரோஜினி என்னம்மா? ரோஜினி அப்பா பாடினாரு இல்லவா? சரி, எங்க ரோஜினி எங்க அப்பா அந்த பாட நீங்க பாடுங்க பார்ப்போம். என்ன பாடல்?
2: அம்மாவுக்கு.

0: தங்கக்குட்டி தங்கக்குட்டி பாப்பா
1: பாப்பாவுக்கு
0: அம்மா அம்மா செல்லது அம்மா செல்ல அம்மா செல்லத்துக்கு ஆறார சொல்லுங்க அம்மா செல்லத்துக்கு ஆறாரு சொல்லுங்க அம்மா அம்மாவுக்கு அம்மா செல்லம் ஆறாரு அதையும் பாருங்க அம்மா செல்லம் நீங்க பாருங்க அம்மா செல்லம் அம்மா செல்லம் ஆறாரு அப்பா செல்லம் ஆறாரு அப்பா செல்லம் பாருங்க அப்பா செல்லம் ஆறாரு பாருங்க அம்மா செல்லம் ஆறாரோ
1: அம்மா செல்லம் ஆறாரோ
2: தாத்தா செல்லம் ஆறாரோ
3: பாட்டி செல்லம் ஆறாரோ
0: அப்ப பெரியம்மா செல்லம் பாருங்க பெரியம்மா செல்லம் அச்சா பெரியப்பா செல்லம் அருமை எல்லோருக்கும் நீங்கள் செல்லம் உங்களுக்கு இவர்கள் எல்லோரும் செல்லம் பிள்ளையினுடைய செல்லம் தான் எல்லோரும் அற்பம் அங்கு நிறமாக செல்லத்தோட பேசுறதுக்கு கூப்பிடுங்கள் பார்ப்போம் அலையுங்கள் நிறமாக மீரம்மா மீரம்மா தூங்குறா இல்லையா நன்றாக இணைந்து சிறப்பித்தீர்கள் அன்பு செல்வங்களே உங்களுடைய பாடல்கள் சிறப்பாக இருந்தம்மா சிறப்பாக பாடினீர்கள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இப்பொழுது நன்றி அம்மா காற்றலில் இணைந்து குடும்பமாக வந்து ஒற்றுமை அருமையான பாடல் நல்ல கருத்தான பாடல்களை பாடி செல்வீர்கள் வாழ்த்துக்கள் ஆண்டவனர்கள் உங்களுக்கு என்றும் நிச்சயம் கிடைக்கும் நலமாக பலமாக மகிழ்வாக இந்த மகிழ்வை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள் நினைவுங்கள் இந்த மெல்லிய இதயத்திலே அந்த மகிழ்வு தான் நாங்கள் கூட கொடுக்கணும் துன்பங்கள் சுமைகளை பொருத்தக்கூடாது அது தாங்க மாட்டாது அந்த அந்த இதயத்திலே எப்பொழுதும் மகிழ்ச்சி இருக்க வேண்டும் உலகமே என்று ஊசாடுவது மகிழ்ச்சிக்கும் சிரிப்புக்கும் மெல்லிய இதயம் நல்ல இனிமையாக ஒற்றுமையாக ஒன்றும் சிறப்போடு நீங்கள் வாழ வேணுங்க இறுதியிலே ஒரு வரி ஒன்றை பாடினார் சின்ன மகள் அது என் மனதிலே இருக்கின்றது அந்த பாடலை நேற்று பாருங்க நல்ல பாடல் நல்ல கருத்தாளம் உள்ள பாடல் உங்களுக்கு எல்லா அருளும் கிடைக்க வேண்டும் என்று என்னுடைய நல் வாழ்த்துக்கள் உங்களுக்கு நன்றி அம்மா
4: நன்றி
0: நன்றி செல்வங்களே
4: நன்றி
0: நன்றி நன்றி பவர்குட்டி நன்றி நன்றி செல்வங்களே மீண்டும் சந்திப்போம் அடுத்தவரோடும் செல்லட்டுமா நன்றி நன்றி நன்றி
4: நன்றி அப்பா
0: நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம் காற்றலையில் இருப்பவர் யாரோ
3: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம்
3: காற்றலையில் இருப்பது ரதீஷ் பாலக்காட்டிலிருந்து பாலமாக இருக்குது
0: ரதீஷ் பாலக்காட்டிலிருந்து பேசுகிறீர்களா நலமாக இருக்கின்றீர்களா நல்லது கேட்க மகிழ்வாக இருக்கு மாவீரன் எப்படி இருக்கின்ற மாவீரன் எப்படி இருக்கு
3: மாவீரன் நல்லா மாவீரன் நல்லா சுகமா விளையாடிட்டு இருக்கிறாங்க
0: இப்படி தூங்கத்துக்கு போவில்லையா 10 மணி ஆகிவிட்டது 10:41 தூக்கத்துக்கு போவில்லையா
3: இல்ல அவன் இப்ப ஸ்கூல் எல்லாம் இல்ல அதனால தூங்குறது 12 மணி எழும்புறது காலையில 10 மணி
0: அப்பா அவரோட சேர்ந்து அவரும் தூங்கி போட்டு
3: மாவீரன் மாவீரன் டிவி பார்க்க வச்சு நான் இப்ப ஒரு பாட்டு பாடலான்னு நினைச்சு ரூமுக்குள்ள கதவெல்லாம் க்ளோஸ் பண்ணி வந்திருக்கு இந்த ஒரு மியூசிக் ஒரு கரோக்கே போட்டு பாடுறேன்
0: கரோக்கே போட்டு பாடுறேன் அம்மா அப்படி இருக்குங்க அம்மா
3: எல்லாரும் நல்ல
0: மாவீரன் மாவீரனுடைய அம்மா
3: பாடங்கள்
0: பார்ப்போம் அது கம்மியா குறையுங்கள் வேலையும் குறையுங்கள் சரி இப்பொழுது பாடுங்கள் இதே வலிமையில வச்சுக்கொண்டு உங்களுடைய குரல்ல நீங்கள் பாடும்போது உங்களோட குரலை விட அந்த அது கம்மியாக இருக்க வேண்டும் அப்ப அழகாக இருக்கும் கேட்டு பாருங்க சாதாரணமாக மெதுவாக விட்டு விட்டால் உங்களுக்கு இசை கேட்கும்
3: கேட்கும்போது பாட தெரிஞ்சிருக்கல
0: ஆமா பாடல் மட்டும் தெரிய வேணும் அந்த இடைவெளியில மியூசிக்க
3: இந்த மியூசிக் கேட்ட அப்பாவுக்கு இந்த பாடல் எந்த பாட்டுன்னு தெரிஞ்சதா
0: இந்த முழுமையா கேட்குங்க புரியவில்லை
3: இல்ல இல்ல, அப்ப நான் பாடுறேன்.
0: நீங்க பாடுங்க பாடுங்க. இல்ல நீங்க மியூசிக்கோட பாடுறா பாடுங்க, அதுல ஒரு பிரச்சனை இல்ல. பாடி பார்ப்போம் முதல்ல. இங்க பாருங்க.
3: ஓ வெயிட் வெயிட், ஓகே. அடி ரக்கு என் மூக்கு என் கண்ணு என் பல்லு என் அடை, அடி என் அடி ரக்கம் மப்பல்லாக்கு நெளிப்பு என் நெஞ்சு குலுங்குதறி, இரு கண்ணறி மூக்குத்தி மாணிக்க சிவப்பு மச்சானே இழுகுதறி.

அடி என்னடி ராக்கு, அடி என்னடி ராக்கம்மா பல்லாக்கு, நெளிப்பு என் நெஞ்சு குலுங்குதடி, சிறு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க செலவு மச்சானே இழுக்குதடி.

அஞ்சாறு ரூபாய்க்கு மணிமாலவும் கழுத்துக்கு பொருத்தமடி, அஞ்சாறு ரூபாய்க்கு மணிமால உன் கழுத்துக்கு பொருத்தமடி. அம்மாறு மீனாட்சி பார்த்தாலும் அவ கணக்கு வருத்தமடி, அம்மாறு மீனாட்சி பார்த்தாலும் அவ கண்ணுக்கு வருத்தமடி. சின்னாள பட்டையிலே கண்டாங்கி எடுத்து என் கை யால கட்டிவிடவா, அடியாத்தம்மா கொத்தோட முத்து தரவா, அடி என் அடி ரத்தம்மா பல்லாக்கு நெழுப்பு என் நெஞ்சு துருங்குதறி, திரு கண்ணடி முக்குத்தி மாணி செவப்பு மச்சானே இருக்குதடி.

0: தெய்வானே சக்கரத்தி வழி துரத்தி நம்ம கதையிலே இருக்குதடி. தெய்வான சக்கரத்தி வழி துரத்தி நம்ம கதையிலே இருக்குதடி. சிங்கார மதுரையில் வெள்ளையம்மா கதை தினம் தினம் நடக்குதடி. சிங்கார மதுரையில் வெள்ளையம்மா கதை தினம் தினம் நடக்குதடி. தப்பாமல் நான் உன்னே சிறையெடுத்து ஒன்னு ரெண்டாக இருக்கட்டுமே. கண்ணு என் மூக்கு என் பல்லு என்ற கல்யாண வைபோகமே. பிசி பீடுண்டும் பிப்பி பீடுண்டும் பிப்பி பீடுண்டும் அடா விசி பீடுண்டும் பிப்பி பீடுண்டும் பிப்பி பீடுண்டும்.
1: சிறப்பு நன்றா. இதுல என்ன உங்களுக்கு ஏதாவது கடினம் இருந்ததாக கொஞ்சம்
2: கடினம்? அதாவது இந்த பாட வந்து நான் இப்போ அப்ப இந்த நிகழ்ச்சி கேட்ட உடனே இந்த கராக்கி எடுத்து இப்பதான் அந்த பாட்டு பாடுச்சு. இதுக்கு முன்னாடி ரிகர்சல் பண்ணது கிடையாது.
1: அதுதான் நீங்க என்னவென்றால் ரதீஷ், நன்றாக பாடக்கூடிய நீங்கள், உங்களுக்கு வரிகள் தெரியும், நீங்கள் அங்கீகார நீங்கள் உங்களுடைய கவனம் வந்து அந்த கரோக்கியிலே செல்கிறது. அங்க அதை கிரே அதோட பாட வேணும் பாட வேணும் சற்று தடுமாற்றம் வருகின்றது. அதை என்ன செய்ய வேணும் என்றால்
2: கரோக்கியில கரோக்கி வந்து கொஞ்சம் ஸ்பீடு அதிகமா இருந்தா நம்ம அதுக்கு அப்படியே ஓடும்.
1: அப்ப நீங்கள் என்ன செய்யணும், ஒரு தடவை இரண்டு தடவை அவரோட சேர்ந்து இணைந்து பாடி பழக வேண்டும். உங்களுக்கு வரிகள் தெரியும், அந்த வரிகள் அதோட போக வேணும் என்று நீங்கள் அவசரப்படுவது போலும் தாமதிப்பது போலும் தெரியும். இப்பொழுது நீங்க என்ன செய்யறீர்கள் என்றால் கரோக்கியை நிறுத்திவிட்டு தனியை சும்மா பாடுங்கள், பாருங்கள் அதுல எவ்வளவு சில கரோக்கி இல்லாமல் பாடுங்கள். அந்த அந்த கரோக்கியும்
2: கரோக்கி இருந்தா நமக்கு அதே மாதிரி பாடி போகலாம். கரோக்கி இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல,
1: நீங்க கரோக்கி இல்லாமல் பாடுங்க, இன்னும் அழகாக இருக்கு. என்னென்றால் இப்பொழுது கேட்பவர்களும் பாடின நீங்களும் அந்த கரோக்கியின் இசைக்குத்தான் கவனத்தை கொண்டு போய்விட்டீர்கள். பாடலில் கவனம் செலுத்த இப்ப அதை நிறுத்தி
2: கொஞ்சம்
1: கரோக்கி இல்லாமல் பாடுங்கள், அழகாக பாடுவீர்கள்.
0: என்னடி ரக்கம் அப்பல்லாக்கு எழுப்பு என் நெஞ்சு குலுங்குதடி. இரு கண்ணடி முக்குத்தி மாணிக்க சிவப்பு மச்சானே இருக்குதடி. அடி என்னடி ராக்கு அடி என்னடி ரக்கம் அப்பல்லாக்கு எழுப்பு என் நெஞ்சு குலுங்குதடி. இரு கண்ணாடி முக்குத்தி மாணிக்க சிவப்பு மச்சானே இருக்கு குதடி. அஞ்சாறு ரூபாய்க்கு மணி மாலை உங்க கருத்துக்கு பொருத்தமாயி. அஞ்சாறு ரூபாய்க்கு மணி மாலை உங்க கருத்துக்கு பொருத்தமாயி. அமூறு மீனாட்சி பார்த்தாலும் அவ கண்ணுக்கு வருத்தமடி. அம்மூறு மீனாட்சி பார்த்தாலும் அவ கண்ணுக்கு வருத்தமடி.
1: உங்களுடைய மொழியிலே பார்த்து பாடுகின்றீர்களே, பார்த்து படிக்கிறீர்கள்?
2: இல்ல இல்ல, முதல்ல வந்து பாடுனது கரோக்கே வந்து மலையாளம், தமிழ்ல வந்து இருக்கிறது மலையாளத்துல எழுதுனது, இப்ப பாடுனது ஆங்கிலத்துல எழுதுனது.
1: என்னவென்றால் இந்த உங்களுடைய இப்ப பேசிக்கொண்டிருங்கள், தொலைபேசியில என்ன பேசிக்கொண்டிருங்கள், நிலமாகத்தானே இருக்கின்றீர்கள்? சலனமாக பேசுவது போல் இல்லை, பாடுவது போல். அப்ப ஒன்றில் உங்களுக்கு அந்த வரிகள் கொஞ்சம் தடுமாற்றம் இருக்க வேண்டும், அல்லது உங்களோட தொலைபேசி இணைப்பிலே பிழை இருக்க வேண்டும். நன்றாக இருக்கிறது உங்களோட முயற்சி, சிறப்பு. நீங்கள் கரோக்கியோட பாடலை நீங்கள் பாடுங்கள், வேர்ட்ஸ்களை நல்லா.
2: இந்த பாட்டு நான் பாடுறதுக்கு காரணமே
1: சொல்றேன்.
2: இந்த பாட்டு வந்து நம்ம கலாபவன் இருக்குதுல்ல, மலையாளம் தமிழ் திரைப்படங்கள்ல
1: அற்புதமான நடிகர்
2: கலாபவன். ஆமா, கலாபவன் வந்து ஒரு திரைப்படத்துக்கு எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம கிராமீண பாடல்கள் எல்லாம் ஏத்துட்டு வந்த ஒரு ஆளு கேசட்ல மட்டும். அப்ப அந்த கேசட்ல எல்லாம் டைப் ரெக்கார்ட் கேசட்ல எல்லாம் அந்த காலத்துல ஒரு 20 வருஷத்துக்கு
1: முன்னாடி
2: அந்த அந்த மணி கலாபமணி பாடுற பாடல்கள் வந்து தமிழ் படங்களிலையும் மற்ற படங்கள்லாம் பழைய பாடல்களோட ரிமிக்ஸ் மாதிரி பாடுறான். ரிமிக்ஸ்ல என்னது அதுல இருந்து அதே ஒரு மியூசிக்கு பாட்டு மட்டும் லிரிக்ஸ் வந்து மலையாளம் அப்படி. அப்ப அதுல வந்து இந்த படம் தான் கேட்டிருக்கு. அந்த இப்ப பாடுற பாட்டு வந்து
1: உங்களோட குரல் நல்லா பாடுவீர்கள், நீங்கள பாடக்கூடிய ஒரு பையன் நம்மனு, நன்றாக பாடுவீர்கள், நீங்கள் இந்த முயற்சி நன்கு கரோக்கியோட இசையோடு பாட வேண்டும் என்று வெளிவிட்டீர்கள். நீங்கள் இப்பொழுது நல்ல நேரங்கள் கிடைக்கும் நேரம் இந்த இசையோடு ஒன்றி போகும்போது நீங்கள் அதை ரெக்கார்ட் பண்ணுங்கள். இசையோடு போயிருக்கு, நீங்கள் அதை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் கேட்டு பாருங்கள் எங்கே கூட்டி குறைந்து எங்கே நான் பிளவிட்டிருக்கேன் உங்களுக்கு தெரியும். அது நல்ல முயற்சி, நல்ல முயற்சி
2: பண்ணிட்டு
1: நீங்கள் உங்களோட தொலைபேசியிலேயே பாடிக்கொண்டு ரெக்கார்ட் பண்ணலாம். பாடிவிட்டு திருப்பி நீங்கள் அந்த ரெக்கார்டை கேட்டு பாருங்கள். நீங்களே முதல் கேட்டு பார்க்கும் பொழுது உங்களுக்கு விளங்கும் இங்கே பிழை இருக்கின்றது என்று. அப்ப 2-3 தடவைகள் அப்படி பாடுவீர்கள் என்றா வந்து விடுவீர்கள். அதன் பின்பு கரோக்கியோட போவது உங்களுக்கு ஏனென்றா இப்ப நீங்கள் பாடலையும் கவனிக்க வேண்டும், இசை கரோக்கி இசையையும் கவனித்து நீங்கள் ஓட வேண்டும். இந்த கவனம் ரெண்டு பக்கம் செல்வதற்கு உங்களுக்கு பயிற்சி வேண்டும். மகனே நல்லா இருந்தது.
2: இந்த பாடல் வந்து மலையாளத்திலும் வந்து நல்ல ஹிட்டான ஒரு பாடல், எல்லாருக்கும் பிடிக்கும்.
1: இந்த பாடல் இப்பொழுதும் ஹிட்டான பாடுதான். அத இது ஃபாஸ்ட் நம்பர் சாங் என்று சொல்வது, விரைவிலே பாடுற பாடல். அப்ப இசையோடு சேர்ந்து போவதற்கு சற்று உங்களுக்கு கடினமா இருந்தால் ஸ்லோ மோஷன்ல போற பாடல்களை எடுத்து பாடுங்க. அல்லே அதற்கு
2: ஒரு
1: இந்த கரோக்கியில பாருங்கள். இப்ப ஆலயமணி திரைப்படத்தில் கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமான்ற பாடு ஆறுதலாக பாடக்கூடிய பாடல், குறைந்த வரி உள்ள பாடல். அதற்கு இசையும் நல்ல அழகாக உங்களுக்கு தந்து கொண்டிருக்கும். அது உங்களோட கணினியிலே எடுக்கலாம் ஐயா. ஆலயமணி கல்லெல்லாம் மாணிக்க கல்லாமே மியூசிக் அண்ட் கேட்டா தரும். அதில் எழுத்துக்களோட போய் நீங்கள் ஆறுதலாக 2-3 தடவை பாடி பாடி பார்த்துட்டு ஒரு தடவை ரெக்கார்ட் பண்ணி பார்த்து கேளுங்கள். நீங்களே கேட்கும் பொழுது அதில் சிறப்பாக வரலாம். நீங்கள் சிறப்பாக நீங்கள் நல்ல பாடக நல்லா பாடக்கூடிய எனக்கு நல்லா தெரியும் தானே மகனே. நல்லது, இந்த பாடலை நன்றாக பாடி இருக்கின்றீர்கள் என்று முயற்சி திருமணியாக்கும் பட ஒண்ணு. அந்த அப்படி அந்த பாடல் தான் என்றால் உங்களுக்கு எது சுலபமாக வரக்கூடிய வார்த்தை பிரயோகம், இந்த வார்த்தைகளை எப்படி நீங்கள் உச்சரிக்க முடியுமோ அப்படியான பாடல் பல இருக்கின்றன. அதற்கு இசையும் வரும் அதிலே, எடுத்து பாருங்கள். மற்ற உங்களுக்கு சிறுநிவாசன பாடல் நல்லா பிடிக்கும் என்று ஏஎம் ராஜாவோட வாய்ஸ் உங்களுக்கு நல்லா பிடிக்கும். அப்படியான பாடல் ஆறுதலாக போற குறைந்த வரியுள்ள பாடல், விரைவாக போவது இல்லாமல் குறைந்த வரியுள்ள பாடல்கள் எழுதியிருக்கிறது என்றால் ஒரு 3-2 நிமிட பாடல் எடுத்தால் கரோக்கியோட போக வரும். நல்ல நீளமா வரும், பாடலாம். நல்லது, பாடலை தந்து பாடலை பாடி காட்டி சிறப்பித்தமைக்கு நன்றி. நாங்கள் மீண்டும் சந்திப்போம். இன்னும் ஒரு அன்பு உறவு வருகின்றார், அவர்களிடம் செல்ல போகும்.
2: நன்றி
1: மகன், வாழ்த்துக்களை. நன்றி, வணக்கம். வணக்கம் வணக்கம் மகளே ரேவதி. வணக்கம் வணக்கம். அப்பா இருக்கின்றேன் காட்டுறையில் உங்களுக்கு. வணக்கம் ரேவதி.
3: வணக்கம் அப்பா.
1: வணக்கம் மகளே, நலமாக இருக்க. வணக்கம் வணக்கம், நலமாக இருக்க
3: வணக்கம.
1: வணக்கம், நான் பேசுவது கேட்கின்றதா?
3: கேட்கிறதப்பா, கேட்கிறது.
1: நல்லது நல்லது. நலமாக நீங்கள் மகிழ்வாக இருக்கின்றீர்களா?
3: நலமாக மகிழ்வாக இருக்கிறேன்.
1: நன்று நன்று. கேட்கறதுக்கு நலமாக இருக்கின்றது, சிறப்பாக இருக்கின்றது, மகிழ்ச்சியாக இருக்கின்றது. நல்லது. இன்று என்ன, இன்று பாடுவோர் பாடலாம் நிகழ்வுக்கு வந்திருக்கின்றீர்கள். முதலில் நீங்கள் பாடலை பாடுகின்றீர்களா, அது அந்தாதி பாடுகின்றீர்களா, இன்றைக்கு 18 புனிதமானால் என்ன என்ன உங்களுடைய பங்களிப்பு உங்கள் காற்றலை இது கொண்டு வாருங்கள்.
3: அப்பா நான் அபிராமி அந்தாதியில வீட்டுக்குள்ள வச்சிட்டேன்ப்பா.
1: சரி, அப்ப
3: டைரியில
1: பாடல் பாடல் பாடுங்கள். நல்லதம்மா, பாடுங்கள். இதுக்கெல்லாம் இந்த பாடல் பாடு சினிமா பாடல் பாடக நீங்க திருச்சி சம்பளம் சொல்ல தேவை.
3: நல்ல நகைச்சு. ஒரு கங்கை,
1: இங்கேயும் ஒரு கங்கை. ஆமா, அங்கே கங்கையை தேடி போய் 18 செய்ததுல இங்கேயும் ஒரு கங்கை. பாடுங்கள் பாடுங்கள் அம்மா.
3: சோலை புஷ்பங்களே என் சோகம் சொல்லுங்களே, சோலே புஷ்பங்களே என் சோகம் சொல்லுங்களே, கண்ணாலனை கண்டால் என்ன, என் வேதனை சொன்னால் என்ன, நல்வார்த்தைகள் தந்தால் என்ன, சோலை புஷ்பங்கள்

ஜோடி குயில் மாலையிடுமா, இல்லை ஓடி விடுமா, கண்ணே நான் இருக்க சோகம் என்னம்மா, கங்கை வற்றி விடுமா, உண்மை மூச்சு இருக்குது, உள்ளூரில் என்னென்னமோ பேச்சு இருக்குது, கல்யாணமும் கச்சேரியும் தாங்காதடி நெஞ்சு, கொக்கு ஒண்ணு காத்திருக்குது, கண்ணீரில் தத்தளிச்சு மீன் இருக்குது, புஷ்பங்களே என் சோகம் சொல்லுங்களே, என் தேவியை கண்டால் என்ன, என் வேதனை சொன்னால் என்ன, நல்வார்த்தைகள் தந்தால் என்ன, சோலை புஷ்பங்களே என் சோகம் சொல்லுங்களே, உன்னை மீறி ஒரு மாலை வருமா, சொந்தம் மாறிவிடுமா, உள்ளம் காத்திருந்து இன்று விடுமா, தன்னை விட்டு விடுமா, பால்வடியும் பூமுகத்திலே என் அன்பே நீர்வடிய நான் பொறுக்கலே, பால்வடியும் பூமுகத்திலே என் அன்பே நீர்வடிய நான் பொறுக்கலே, பன்னீருக்கும் மண்ணெண்ணைக்கும் கல்

0: கண்ணால நீ கண்டால் என்ன, என் வேதனை சொன்னால் என்ன, நல்வார்த்தைகள் தந்தால் என்ன, சோலை புஷ்பங்களே என் சோகம் சொல்லுங்களே.
1: சரியா? நிறைவேறும் நினைப்பது நிறைவேறுமா, நல்ல ஒரு பாடலமா, முழுமையாக நீங்கள் அந்த வரிகள் எல்லாம் மாறாமல் அழகாக பாடி தந்திருக்கின்றீர்கள். குரல் நல்ல அழகாக வந்திருக்கிறது என்று உங்களுடைய குரல் எந்த விதமான தளப்பம் இல்லை, தடையும் இல்லை. விரைவன்றி அருள் என்று உங்களுக்கு தொலைபேசியும் தொலைபேசியாக இருக்கவில்லை, பேராண்டியும் தூங்கிவிட்டார். அப்ப உங்களுக்கு ஒரு இடையூறு இல்லை தானே? அதோட புரியுமா? நல்ல பாடல், அந்த பாடல் நல்ல ஒரு பாடல். சோலை புஷ்பங்களை எடுத்து புஷ்பமாகவே இருவரையும் மலர் போல இருந்தது. உங்களோட குரல் தெளிவாக கணீர் என்று இருந்தது, குரல் நன்றாக இருந்தது அம்மா. அந்த ஆரம்பத்தில் எடுத்து
0: பாடுங்களேன்.
1: அந்த இளமைக்கு திரும்ப விட்டீர்கள், வாருங்கள் அங்கே பாடுங்கள்.

பரப்பினே முத்தான வேர்வையும் பின்னி வரும் நாணம் என்னும் போர்வையும் பின்னி வரும் நாணம் என்னும் போர்வையும் சுற்றி பின்னலிட்ட கூந்தலின் போகையை கொண்டு இன்று கண்ணெதிரே தோன்றினான். என்னை அவளிடத்தில் தருகிறே, அவள் இன்னும் என்னை ஏன் வெறுத்து மறைகிறா? என்னை அவளிடத்தில் தருகிறே, அவள் இன்னும் என்னை ஏன் வெறுத்து மறைகிறான்? என்றும் அவள் எங்கள் வீட்டு திருமகளாவா, என்றும் அவள் எங்கள் வீட்டு திருமகளாவா, அந்த இனிய மகள் எனது தாய்க்கு.

அற்புதம் அற்புதம் அற்புதம், கை தட்டி ஆரவாரித்து உங்களை வாழ்த்தவன். இந்த பாடலை அம்மா அழகாக நீங்கள் மனனம் செய்து ஒரு ஆண் குரல் பாடல் அழகாக நீங்கள் பாடினீர்கள். முதலிலே அந்த முதல் பாடலே இருகுரல்ல வந்த அந்த பாடல் இல்லையா? அழகாக பாடுவது நல்ல. இந்த இடத்துல முதல் பல்லவியை அடுத்து வந்த சரணம் கொஞ்சம் அவசரப்பட்டது, அதாவது வந்து விட்ட அந்த இடையிலேயே இசை வாரது, அந்த இசையை கவர் பண்ண முடியும், இசை இல்லாதபடியால் நீங்கள் எடுத்து விட்டு அழகாக இருந்த இந்த பாடல் உங்கள் குரல் நல்ல தெளிவாக இருந்து நல்ல சிறப்பாக பாடியிருந்து இன்னையும் பழைய இளமைக்கு இழுத்து சென்று விட்டீர்கள். இளமைக்கா இந்த இந்த பாடலுக்கு பல பல கதைகள் எல்லாம் சரித்திரங்களுக்கு அதெல்லாம் பிள்ளைகள் உங்களோட நான் அதை பயிர இயலாது. அப்படி இந்த பாடல் அந்த நாளையில அற்புதமான பாடல் இன்றும் இனிக்கின்றது. இது இன்றும் இனிக்கின்ற பாடல் நீங்கள் தெரிவு செய்து வந்து நன்றாக மனநம் செய்து அதை கொண்டு வந்து ஒப்புவித்த அந்த கடமை, அந்த நான் செய்ய வேண்டும் இப்படி செய்ய வேண்டும் என்ற அந்த எண்ணம் உங்களிடம் இருக்கின்றது நான் பார்த்தேன், நான் கவனித்திருக்கின்றேன். ஒன்றை செய்ய வேண்டும் என்று எண்ணினால் அதை தொடர்ந்து அதுக்கு நேரத்தை கொடுத்து அதில் நீங்கள் பயிற்சியை எடுத்து அந்த விடயத்தை செய்து முடிக்கும் ஆற்றல் உங்களுக்கு இருக்கின்றது. ரேவதி அன்பு நன்றாக இருந்ததம்மா, இனிமையாக பாடியிருக்கின்றீர்கள். ஏதாவது கூற வேண்டுமா நீங்கள்? இல்ல அது தெரியவில்லை. இந்த இடத்துல உங்களை பக்கத்துல இசையில்லை தானே, அப்ப நீங்க அவசரம் தான் அதை எடுக்க வேண்டி பாரும். அதுல பிள்ளை அப்ப இந்த பாடலை பாடியவர் இந்த பாடலை நிதானம் நிதானம் நீங்க தப்பில்லை. அந்த பாடலை பாடியவர்கள் இத்தனை இசையமைப்பாளர்கள் பக்கத்துல இயக்குநர்கள் அங்கே அந்த சேனல் இந்த மைக் அந்த எத்தனை செட்டிங்ல இருப்பார்கள், நீங்கள் ஒன்றுமே இல்லை. ஒரு இன்று பாடியவர்கள் அத்தனை பேரும் ஒரு தொலைபேசியிலே எடுத்து வாய வைத்து பாடுகிறீர்கள் அம்மா. இந்த திறமை எவ்வளவு திறமை உங்களிடம் இருக்கு. இப்ப உங்களுக்கு அவர்களை போன்ற வசதிகள் இருந்தால் நீங்கள் எப்படி பாடுவீர்கள்? இதை விட சிறப்பாக ஓஹோ ஓஹோ என்று பாடுவீர்கள். நீங்கள் இலைமறை காயா இருக்க உங்களுடைய இயற்கையாக ஒவ்வொரு திறமைகள் இருக்கு. அந்த திறமையை நீங்கள் மீட்டி மீட்டி செய்வதனாலே நீங்கள் மேலும் பயிற்சி பெற்று திறமாக வந்து ஒப்படைக்கின்றீர்கள். அற்புதமாக இருந்த பெண்ணம் பாராட்டுகின்றீர்கள். இதுவரை நாளும் பாடியதை விட இன்று நிதானம் அமைதி அந்த ராகம் அந்த சாயல் எல்லாம் அப்படியே இருந்த அந்த பாடல்ல நன்றாக இருந்தது. இப்ப நாங்கள் இந்த பாடலை டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலா கங்கைமரன் அவர்களோட குரல்லே கேட்டுவிட்டோம், எங்களுக்கு அந்த குரல் தேவையில்லை. நீங்கள் உங்கள் சொந்த குரலில் எப்படி இது ரேவதி பாடுகிறார் என்று நாங்கள் கூறக்கூடியதாக நன்றாக இருந்தோம். இந்த பாடியவர் எல்லோரும் அற்புதமாக பாடிக்கொண்டு உங்களோட வளர்ச்சி எனக்கு தெரிகின்றது. மொன்றியல் தமிழ் வானொலி பெருமைப்படுகின்றது உங்கள் அனைவரையும் நினைத்து. ஆரம்பத்திலே நீங்கள் வரும்பொழுது நீங்கள் பாடக்கூடியவர்கள் ஆரம்பத்திலே வருவதை விட இப்பொழுது மேலும் சிறப்பாக இருக்க, ஏனென்றால் உங்கள் நேரத்திலே இந்த வானொலியில் வந்து பாட வேண்டுமே, என்னுடைய பாடல் திறமையை வளர்க்க வேண்டுமே என்ற ஒரு எண்ணம் பதிந்து விட்டது. அதனோடு நீங்கள் பயணிக்கும் பொழுது நிச்சயமாக நீங்கள் உயர்வடைவீர்கள். நன்றி மகளே, நன்றி. இரண்டு பாடலை தந்திருக்கின்றார். சரி, உங்களுக்கு இந்த இரண்டு பாடல்ல எந்த பாடல் உங்களுக்கு பாடினோர் பாடலாம் நிகழ்விலே கண்ணெதிரே தோன்றது வேண்டும் உங்களுக்கு? சரி, இந்த பாடலை உங்களுக்கு கற்றலையிலே தருவேன் நான். நாளைய தினம் பாடினோர் பாடல் நிகழ்வில் அற்புதமாக நன்றாக பாடியிருக்கலையம்மா. எந்த குறையும் சொல்வதற்கு இதுல இடமே இல்லை. நீங்கள் இருந்த

0: அவர் ஸ்மார்ட் குட்டி, நல்லதம்மா. இணைந்து சிறப்பித்தக நகது மகளே வாழ்த்துவோம். எங்கள் ஆடி 18 எப்படி இருந்தது உங்களுக்கு? எங்களுக்கு அம்மா ஆடி 18 தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஆனா ஒரு மலை தூரல் இருந்தது, இப்பொழுது வெயில் வந்தது, இப்பொழுது மந்தாரமாக இருக்கின்றது. அடுத்தது நீங்கள் சரிதான், எங்களுக்கு தெரிகின்றது. இங்கே உள்ள நாட்காட்டி வந்து ஆங்கிலேய நாட்காட்டி தான் கிடைக்கும், தமிழ் நாட்காட்டியும் கிடைக்கின்றது. அதை போய் கிட்ட போய் வாசித்து நாங்கள் பார்க்க வேண்டும். இது எங்களுக்கு அந்த இலக்கம் தானே வேணும். ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று தெரியுது, சிலவர்களை சனி யாரும் தெரிவதில்லை. இந்த நிகழ்ச்சிகளால் தான் எங்களுக்கு கிழமைகள் புரிகின்றது. வீட்டுக்குள்ளே தான் இருக்கின்றோம், வெளியே எங்கும் செல்வதில்லை. அதனால் தான் அப்பொழுது இங்கே உங்களுக்கு பாடல்கள் தரும் பொழுது இந்த எங்கள் தான் எங்களுடைய பண்பாடுகள், எங்களுடைய இந்த பண்டிகைகள் அத்தனையும் நாங்கள் புரிந்து கொண்டு பாடலை போடும் பொழுது இந்த காட்சிகளையும் பார்த்துத்தான் மகிழ்கின்றோம். அதற்காக உங்களுக்கு தான், உங்கள் அனைவருக்கும் தான் நாங்கள் நன்றி கூறுவோம். நீங்க பக்கத்து வீட்லயோ, அயல் வீட்லயோ, அயல் கிராமத்திலயோ அப்படி ஒன்று நடைபெறாது. எங்கேயாவது ஒரு இடத்துலயோ ஒரு வெற்றி பெற, நான் இருக்கும் வீதியிலே ஒரு ஒரு 7-8 தமிழர்களுடைய குடும்பம் இருக்கின்றார்கள். ஆனா வெளியே எதுவும் தெரியாது. வீட்டிலே அழுகிறார்களா சிரிக்கின்றார்களான்றே எங்களுக்கு தெரியாதம்மா. வெளியே வந்தால்தான் பார்த்துக்கொள்ளலாம். தொலைபேசி இருக்கின்றது, நாங்கள் அழைத்து இதெல்லாம் கூறுவதில்லை, பேசுவதில்லை. ஏதாவது அவசர காரியம் என்றால் பேசிக்கொள்ளும். ஆனால் உங்கள் மூலம்தான், அதாவது என் தென்னகத்து எங்கள் தொப்புள்கொடி உறவுகளே, உங்களால் தான் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை திரும்ப மீண்டும் இந்த கலை கலாச்சார பண்பாடுகளை மீட்டிக்கொள்ளும். எங்களால் முடிந்தளவு கடைபிடித்து வருகின்றோம். ஆனால் உங்களால் இந்த ஒளிப்பதிவுகளை பார்க்கும் பொழுது மேலும் நாங்கள் உணர்கின்றோம், அதுகளை நினைக்கின்றோம், நினைவு கூறுகின்றோம். அதற்காக உங்களுக்கு நன்றியும் என் வாழ்த்துக்களும்.
1: நீங்க நல்ல மழைப்பா. நன்றியப்பா,
0: நன்றியம்மா. நன்றி நன்றி. இணைந்து சிறப்பித்தமைக்கு வாழ்த்துக்கள் மகளே. நன்றி. இது மாநில தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சபை கனடா கலையத்திலிருந்து ஒருவரை கொண்டிருக்கும் பாடுபோர் பாடலாம் நிகழ்விலே வந்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள். இதுவரை 16 அன்பர்கள் வந்து பாடியிருந்த வேளையிலே பாடல்களையும் கேட்டிருக்கின்றோம். ஒரு சிலர் 2 பாடல்களையும் தந்திருக்கின்றார்கள். அற்புதமாக இருக்கின்றது. அதே நேரம் கலந்து உரையாடி கொண்டு செல்கின்றார்கள். உரையாடும் பொழுது சில விடயங்களை நாங்கள் பகிர்ந்து கொள்கின்றோம். மேலும் வரவேண்டிய அன்பு உறவுகள் வாருங்கள். உங்களுடைய நேரம் 12 மணிக்கு இந்த நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. அதற்கிடையிலே வந்து பாடுபவர்கள் பாடிக்கொண்டிருக்கலாம். ஒரு பாடலை கேட்போமா? இந்த பாடலை கேட்டுக்கொண்டு நாங்கள் தொடர்ந்து செல்வோம் என்று கூறிக்கொண்டு, இப்பொழுது கனடாவில் 1:37 இந்திய இலங்கை நாட்டிலே 11:08 இரவு நேரம், மத்திய கிழக்கு நாடுகளில் குவைத் நாட்டிலே இப்பொழுது 8:37 என்று காட்டுகின்றது. அங்கும் இரவாகிவிட்டது. அங்கு சரியான வெப்பம் என்று கூறியிருந்தார் காலை மாலையிலே வந்த சாகுல் ஹமீத் அவர்கள். சரியான உஷ்ணம் என்று கூறியிருந்தார், 50க்கு மேல் காட்டுகின்றது என்று எப்படித்தான் தாங்குகின்றார்களோ. மற்றும் அங்கே அந்த அமுக்கம், ஆணி தூக்கம் என்று கூறுவது போன்ற அந்த ஒரு அந்த அக்னி நாளையிலே இருக்கிறது போன்ற ஒரு புழுக்கம் இருக்கிறது என்று கூறியிருந்தார். அன்பு நெஞ்சம் செல்வகுமார் வருகின்றார். வணக்கம் செல்வகுமார். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கின்றீர்கள்? பாடல் ஆயத்தமா? பாடுங்கள் பார்ப்போம்.
2: புதுக்கோட்டை செல்வகுமார் பேசுறேன்.
0: பேசுங்கள், தெரிகின்றது. உங்களுடைய இடம் அப்படியே இருக்கின்றது. உங்களுடைய தளம் அதிலே நிரப்பி விடுங்கள். உங்கள் பாடலை
2: நிரப்பிடுவோம்பா.

0: செல்வம், செல்வகுமார், செல்வகுமார், என்ன நடந்த ஐயா? அமைப்பில் இருக்கின்றீர்கள்? பாடுங்கள். எங்க பார்ப்போம்?
1: நான்

0: வான்மதியும் நீரும் கடல் காற்றும் மண்ணும் கொடியும் சோலையும் எதுவும் மாறவில்லை, மனிதன் மாறிவிட்டா, மதத்தில் ஏறிவிட்டா. நதியும் மாறிவிட்ட நிலை மாறினாள் குணம் மாறுவான், பொய் நீதியும் நேர்மையும் மாறுவான்.
1: இது வேந்தன் விதி என்று ஓதுவான்.
0: இந்த இதுல வரல, வரி வரல. முதர்ந்து பாருப்பா. வந்த நாள் முதல் இந்த நாள் வரை வானம் மாறவில்லை, வான்மதியும் நீரும் கடல் காற்றும் மலரும் மண்ணும் கொடியும் சோலையும் நதியும் மாறவில்லை, மனிதன் மாறிவிட்டான், மதத்தில் ஏறிவிட்டான். நிலை மாறினால் குணம் மாறுவார், பொய் நீதியும் நேர்மையும் பேசுவார், தினம் ஜாதியும் பேதமும் கூறுவார், இது தேவன் விதி என்றோதுவார். மனிதன் மாறிவிட்டான், மதத்தின் ஏறிவிட்டான். பறவையை கண்டான் விமானம் படைத்தான், பறவையை கண்டான் விமானம் படைத்தான், பாயும் மீன்களின் படகினை கண்டான், எதிரொலி கேட்டான் வானொலி படைத்தான், எதனை கண்டான் பணம் தனை படைத்தான், எதனை கண்டான் பணம் தனை படைத்தான், மனிதன் மாறிவிட்டான், மதத்தில் ஏறிவிட்டான்.

0: வைத்ததையெல்லாம் பாவி மனிதன் பிரித்து வைத்தானே. மனிதன் மாறிவிட்டான், மதத்தில் ஏறிவிட்டான்.
1: அற்புதம், அற்புதம். செல்வகுமார், செல்வகுமார் ஆரம்பத்திலே ஞாபகம் இருக்கின்றதா அப்பா ஒரு பாடல் பாடுங்க, அதெல்லாம் எனக்கு சரிவிகாலப்பா பாடமாட்டேன்ப்பான்னு சொல்லிக் கொண்டிருந்தேன். நீங்கள் எல்லை பாடுங்கள் பாடுங்கள், அம்மாவும் நானும் உங்களை தூண்டி தூண்டி விட இந்த மொண்டியல் தமிழ் வானொலி, இந்த மொண்டியல் தமிழ் வானொலி உங்களை பாட வேண்டும் ஒரு எண்ணத்தை உங்களுக்கு கொடுத்து, இந்த பாடுபவர் பாடலாமே நான் முழுமையாக பாட வேண்டும் என்ற எண்ணத்தை தந்து, அதற்காக நீங்கள் முயற்சி செய்து எவ்வளவு சிறப்பாக பாடியிருக்கிறீர்கள், எவ்வளவு சிறப்பாக பாடி நன்றாக பாடி இருக்கீங்க, மேலும் மேலும் சிறப்பாக வருவீங்க. உங்கள் குரல், நல்ல குரல் உங்களுக்கு இருக்கு, நல்ல தத்துவ பாடல்கள் எடுத்து பொருத்தமான பாடல்களை பாடுகின்றீர்கள். சிறப்பு, சிறப்பு மகனே. வருவதற்கு முன்பு உங்களுக்கு எனக்கு தெரியும், உங்களோட தொலைபேசி எல்லாம் சில நேரம் இடைஞ்சல் தரான், இப்பொழுது நன்றாக தெளிவாக உங்களை பாட வைத்திருக்கிறது, அதற்காக தொலைபேசிக்கு நன்றி நான் கொள்வோம்.
0: ஒரு லிரிக்ஸ் வந்து வரிசையா வந்துச்சு, அது கரெக்ட் ஆகுது. இப்போ எடுக்கிறேன் வேற வேற மாதிரி, அப்படியே வரிகள்லாம் எந்த வரி இந்த பக்கம் இப்படி மாறி மாறி வரும்.
1: அது என்னென்ன அந்த பாடல்களை எங்களுக்கு வலைத்தளத்துல விநியோகம் செய்கிற அந்த பாடலுக்கு கீழே இருக்கும் அவர்களுடைய பெயரும் எத்தனை பேர் பார்த்திருக்கின்ற ஒரு இடம் இருக்கு, அவர்கள் தான் அந்த விநியோகம் செய்கிறார்கள். இந்த பாட நாங்கள் எடுத்தவுடன் அவர்கள் தான், நீங்களும் இது செய்யலாம், நீங்களும் அழகாக செய்யலாம், இந்த நல்ல வருமானம் அவங்கள் பாடல் பிள்ளையோ சரியோ ராகம் சரியோ பாடினவர் சரியோ ஒன்றே. இப்ப புதிய புதிய விநியோகத்தர் வந்து உள்ளடுகின்றார்கள், அதுக்குள்ளே அவர்களுடைய பெயரை போட்டு எத்தனை பேர் அவர்கள் தரும் பொழுது ஒரு படத்துக்கு பேரை போடுவார்கள், பாடல சில பல வரிகளை மாத்தி படத்தின் பெயரையே மாத்தி போடுவார்கள், எழுத்துப்பிழை விடுவார்கள், நடிகர்களை மாத்துவார்கள், அவர்களை நம்புகிறார். அப்ப வரிகளை பார்க்கும் பொழுது சில பல வேறு வரிகளும் இருக்கலாம், அங்கே கவலைப்படாதீர்கள், சரியான வரிகளை நீங்கள் முதலே ரெண்டு மூன்று தடவை பார்த்தபடியால் பிழை உங்களுக்கு தெரிகின்றது, இந்த வரி வரவில்லை என்றவுடன் கண்டுபிடித்து விட்டீர்கள். முழுமையாக உள்வாங்கி நன்றாக பாடுகள், நல்ல கலை குடும்பமாக நீங்கள் வரவும் ஆடி 18 அழகாக முழுமையாக பாடின உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், என்னுடைய வாழ்த்துக்கள் மகனே.
0: நன்றி,
1: நன்றி, நன்றி. மீண்டும் மீண்டும் இணைவோம். நன்றி, நன்றி,
0: நன்றி. அப்புறம் வரம்பா.
1: நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு எல்லோருக்கும் என்று பாடிய அன்பு உறவுகளுக்கு வாழ்த்துக்கள். இந்த பாடலை கேட்போமா, இன்னொரு பாடலை கேடுவோம், பாடுவோம், இந்த பாடலை பார்ப்போம்.

அந்த பாடல்கள் பாடலை பற்றி குறித்துள்ள பாடுவதால் ஏற்படும் நன்மை. இன்று பாடலை பாடிய சென்றவர்கள் அன்பாக வந்து அழகாக முழுமையாக பாடிய தங்களுடைய கவனத்தை முழுவதும் அதிலே செலுத்திய வேளை தங்களை பற்றிய சிந்தனையே இல்லாமல் இருந்திருக்கும். அந்த புறச்சூழல் தங்களை நோக்கி வருவதில் ஒன்றுமே தெரியாது. நாங்கள் எங்களை மறந்து இருக்கின்ற வேளை அந்த இசையை உள்வாங்கி நாங்கள் பாடும்போது எங்களை மறந்து நாங்கள் அந்த இசையோடு ஒன்று விடுகின்றோம். அப்பொழுது எங்கள் இதயத்துக்கு எவ்வளவோ ஆறுதல் கிடைக்கின்றது. அந்த இதயம் வேறு சிந்தனைகள் வேறு எண்ணங்களிலே போகாமல் அந்த இசையை நோக்கி இருக்கும் பொழுது அதனால் அந்த இதயம் ஓய்வு பெறுகின்றது, ஆறுதல் அடைகின்றது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அன்பு. நீங்கள் அதை பாருங்கள். எங்களுக்கு ஏதாவது துன்பம் அல்லது கூடுதலான மகிழ்ச்சி ஏதாவது வந்த உடனே எங்களை அறியாமல் எங்கள் வாய் ஒரு பாடலை பாடுகின்றது. எங்களை அறியாமலே அந்த பாடல் வருகின்றது. அந்த இதயத்துக்கு அது தேவைப்படுகின்றது. அந்த நினைவு அங்கே வந்தவுடன் தட்டி விடுகிறது பாடுகின்றது. சின்ன வயதில் நடந்தது கூட வருகின்றது. அதனால் தான் தொடுவானம் எங்களுக்கு வருகின்றது. தொடுவானத்திலே அதைத்தான் நான் கொண்டு வருகின்றேன் உங்களுக்கு. நாங்கள் அந்த இடத்துக்கு போக முடியாது விட்டாலும் அந்த இடத்துக்கு நினைத்துக் கொண்டு அந்த நேரம் எங்கள் இதயம் அமைதி காண்கின்றது. அந்த பசுமையான நினைவுகளை இல்லை அந்த துன்பமான நினைவுகளை எண்ணும் பொழுது கூட அதெல்லாம் நடந்திருக்கின்றது, நாங்கள் கடந்து வந்திருக்கின்றோம் என்ற ஒரு துணிவு ஒரு நம்பிக்கை பிறக்கின்றது. இனிமையான பாடலை கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். தந்து கொண்டிருக்கின்றது மொழியல் தமிழ் வானொலி. உங்களுக்கு சில சில பாடல்களை தந்து பொங்கல் பாடலை கேட்டுக் கொண்டிருக்கும் பொழுது காற்றலையில் இப்பொழுது நேரம் 1:52 நண்பகல் கனடாவில் ஒரு மந்தாரமான நிலையைத்தான் இருக்கின்றது, மப்பாக இருக்கின்றது. அதாவது வந்து ஒரு மயக்க நிலையில் இருக்கின்ற சூரியன் அல்ல சூரிய கிரணமோ தெரியவில்லை. ஆடி 18 தாக்கம் இங்கே தெரியவில்லை எங்களுக்கு. எங்களுக்கு ஆடி 18 என்றால் உங்களோடு பேசித்தான் தெரிந்தது. கனடாவில் இப்பொழுது நேரம் 1:52 என்று கூறியிருந்தேன். அதேவேளை ஈழத்திரு நாட்டிலும் எங்கள் இந்திய பெரு நாட்டிலும் 11:23 80% மக்கள் தூக்கத்துக்கு சென்றிருப்பார்கள். 20% தூக்கம் வருவதில்லையே, நாளை என்ன செய்வது என்பதை ஒரு 10% மக்கள் சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள். சரி, பகல் நன்றாக தூங்கிவிட்டேன், இரவு சற்று காலதாமதமாக தூங்கலாம், காலதாமதமாக எழுந்திடலாம் என்று எண்ணிக்கொண்டொரு 10% இருப்பீர்கள். மொழியல் தமிழ் வானொலியை கேட்டுக்கொண்டு இருப்பீர்கள். சரி, அதில் பங்கு பெற்றுவோம் என்று எண்ணிக்கொண்டு இப்படியான மனித நடமாட்டங்கள் மனிதனுடைய மனங்கள் அல்ல உறவாடி கொண்டிருக்கின்றது, ஊசலாடி கொண்டிருக்கிறது. அதாவது ஓடிக்கொண்டிருக்கிறது மனம். போகத்திலே சிறந்த போகம் எதுவென்றால் மனோபோகம் தான். நான் இங்கு இருக்கின்றேன், என்னுடைய மனம் இப்பொழுது இந்தியாவில் இருக்கின்றது. நீங்கள் இந்தியாவில் இருக்கின்றீர்கள், உங்கள் மனம் உடனே இங்கே கனடாவுக்கு வருகிறது. மனோபோகம் அதிகமானது, மிகவும் போகமானது, மின்னலை விட வேகமான மனோபோகம். அந்த வேகத்தில் வருவதுதான் எண்ணங்கள். அந்த எண்ணங்கள் நிலைப்பதும் உண்டு, அது மறைவதும் உண்டு, ஆழ்மனத்திலே பதிந்திருப்பதும் உண்டு. அதே ஒன்றுதான் காதலும். நினைத்து வைத்து எழுதி வைத்து எண்ணிக்கொண்டு போய் காதலிப்பதில்லை. ஒருவரை ஒருவர் ஈர்ப்பதென்றால் ஒரு நிமிடம், ஒரு மின்னல் போன்ற ஒரு நேரத்துக்குள்ளே அந்த காதல் எண்ணம் இதயத்தில் இது பதிந்துவிடும். அது காலம் முழுக்க அமைந்து அப்படியே இருக்கும். என்றது உணர்வால் வருகின்றது, உணர்வால் வருகின்றது. உள்ளார உணர்ந்து எங்களுடைய மூளை எங்களுடைய இதயம் தொழிற்பட்டு கண் காது அத்தனையும் அங்கே பயன்படுகிறது, நிலைத்து விடும். அப்படியே அது ஒரு தாக்கம் போல் இருக்கும். அது வந்தவர்களுக்கு அந்த அனுபவம் புரியும், வராதவர்களுக்கும் புரியக்கூடும். அது அந்த காதல் எண்ணம் என்பது நல்ல விடயம் தானே இங்கு வருகின்ற. அதனால் வருவதற்கு முன்பு நாங்கள் சிந்திக்க வேண்டும். நன்றாக சிந்தித்து எங்களுக்கு நல்ல ஆறு அறிவிற்கு கலந்தாலு வைத்து நாங்கள் பகிர்ந்து கொண்டு போகலாம். இப்பொழுது இன்னும் 5 இருக்கின்றது, 11:30 உங்களுக்கு நான் நிறைவுக்கு வர நேரங்களும் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது என்ற மகிழ்வோடு இருக்கின்றேன். அதிகாலையில் எங்களுடைய அதிகாலை நேரத்தில் உங்களிடம் வந்தேன், தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருந்து இன்னும் சற்று நிமிடம் ஓய்வு எடுத்து சிறு மணி நேரம் ஓய்வு. அந்த ஓய்வு நேரத்தில் எனக்கு பதிவு அறவு வெட்டி ஒட்டுதல் அந்த நிகழ்ச்சி தயாரிப்புகளிலே நேரம் போய்கொண்டிருக்கும். உணவுகள் உண்ண வேண்டும். பின்பு பதிவுகள் வரும். பதிவுகள் வந்து கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 5 மணிக்கு மேல் பதிவுகளுக்கு செலவழிவேன். அதன் பின்பு தூங்கத்தில் என்னுடைய தூக்க நேரத்தை தான், இரவில் ஓய்வெடுத்து தூங்கும் நேரத்தை தான் இந்த ஒன்றியல் தமிழ் வானொலியில் பகிர்ந்து கொள்கின்றேன். இப்பொழுது மகள் சற்று ஓய்வு தேவைப்படுகிறது, அவருக்கு உடல் நிறம் ஒத்து வருகின்றில்லை. காரணம் நித்திரை முழிப்பும் தொலைபேசி அழைப்பும். நான் துணிந்து கூறுகின்றேன்.
தூக்கத்தை ஒழித்து தொலைபேசியில் இந்த நிகழ்ச்சிகளை கோர்த்து அமைத்து பேசிக் கொண்டே இருப்பார், புரிய வைத்துக் கொண்டிருப்பார். ஆக்களுக்கு வானொலியில் நிகழ்ச்சி செய்பவர்களுக்கு படிப்பித்துக் கொண்டிருக்கின்றார். இப்படியாக அவர் செய்வதுண்டு. பகல் வேளையிலே நிகழ்ச்சி தயாரிப்பு நிகழ்ச்சிகளை மாறி மாறி போடுவதுண்டு. தூக்கம் காணாது, அவருடைய தூக்கம் வந்து விட்டு விட்டு வருகின்றது. வேறு எந்த விதமான பாரதமான வருத்தம் அவருக்கு இல்லை. அவன் நினைக்கின்றான், நான் காற்றலையில் இருக்கேன், பேசுகிறேன், கலகலப்பா இருக்கேன், வருத்தம் இல்லை. அவருடைய இதயத்துக்கும் உடலுக்கும் உள்ள ஆறுதல் அந்த அந்த நேரத்தை தட்டி கழிக்கின்றான். மற்ற இன்னொன்று நன்றாக தெரிய வேண்டும் என்பவர்களே, எங்களுடைய உடலில் உள்ள கூறுகள், இதை படித்தவர்கள், சுகாதாரம் படித்தவர்கள் மட்டுமல்ல வைத்தியர்களுக்கும் தெரிந்தபடியும் அவர்களும் கூறியிருக்கின்றார்கள். எங்களுடைய உடல் உறுப்புகள், மூளை, இதயம், சுவாசம், இழைப்பை, கிட்னி போன்ற அந்த முக்கியமான உறுப்புகள் தங்களை தாங்கள் மறுபரிசீலனை செய்து ரீபூட் பண்ணுகின்ற ஒரு நேரம் இருக்கின்றது. எங்கள் கணனி கூட அந்த குறிப்பிட்ட தவணை வந்தவுடன் ஓய்வெடுத்து திருப்பி மீண்டும் வந்து கொள்வது, ரீஸ்டார்ட் பண்ணிக் கொள்கின்றது. எங்களுடைய ஒவ்வொரு உறுப்புகளும் ஒரு மணி நேரத்தை வைத்து ஒரே நேரத்தில் எல்லாம் தங்கள் தொழிலை செய்வதில்லை. குறிப்பாக ஒரு மணியிலிருந்து மூன்று மணி வரைக்கும் கிட்னி பங்கன் தன்னுடைய புனரமைப்பை சீரமைத்துக் கொள்ளுகின்ற நேரம். சாதாரண இந்த மாடுகள், மிருகங்கள் கூட உணவை அறிந்துவிட்டு வயிற்றுநிலை வைத்து திருப்பி அதை மீட்டு சப்பி புழுங்கிக் கொள்ளுகின்றது. கவனித்து பாருங்கள், எங்களுக்கும் அந்த மீள் பரிசீலனை நடக்கின்றது எங்களது உடல். அப்ப அந்த நேரத்திலே நாங்கள் தொழில் பட்டுக் கொண்டிருந்தால் ஒரு மணியிலிருந்து மூன்று மணி மட்டும் தூக்கம் கொள்ளாமல் நாங்கள் வேலையிலே இருந்தால் அப்படி இருக்கும், நடைபெறாது. அதனால் அதற்கு தொல்லை, அதற்கு வருத்தம் வரப்பாக. இறைப்பாய் உணவு உண்டு, அதுக்கு சரி இரண்டு மணி நேரம் கொடுக்கணும். எந்த உணவு உண்டதிலிருந்து இரண்டு மணி நேரங்களுக்கு நாங்கள் தூக்கமோ அல்லது எந்த வேலையோ எந்த பயிற்சியோ செய்யக்கூடாது. இறைப்பை தன்னுடைய தொழிலை செய்து கொண்டிருக்கின்றது. மூளைக்கு ஆறுதல், அதுக்கும் ஒரு நேரம் இருக்கின்றது. இதயத்துக்கு ஒரு நேரம் இருக்கின்றது. சுவாச குழாய்களுக்கு அதை கவனிக்காமல் நாங்கள் 24 மணித்தியாலமும் வேலையும் அப்படி தூங்கி, நேரமற்ற நேரத்தில் தூங்கி, நேரம் முறையற்ற நேரத்தில் உணவருந்தி, முறையற்ற நேரத்தில் பானங்களை அறிந்து, தேநீர் அதுகளை அறிந்து, அது எங்களோட உடலுக்கு கூட ஒவ்வாத வேலையை செய்து கொண்டிருக்கக்கூடியத்தான் உடலிலே வருத்தங்கள் வருகின்றது. இதுதான் நீராவுக்கு நடக்கின்றது. அவர் சரியான நேரத்தில் தூங்குவதில்லை, சரியான நேரத்தில் உணவெடுப்பதில்லை, சரியான நேற்றைய தினம் நான் கவனித்து தனியை வெறும் தனி தண்ணீரோடு இருக்கின்றார். நல்லது, தண்ணீர் வேண்டும் தான், அதே சாப்பாடா இல்லையே. காலையில் ஒரு சிறிய சாப்பாடு சாப்பிடலாம், தனக்கு விருப்பமானதை எடுத்து சாப்பிடலாம். அவற்றோடும் கவனிக்கிறார் இல்லையா? அதுக்கு நாங்கள் சின்ன பிள்ளைகளை இடித்து இடித்து ஊட்டுவதற்கு. ஒவ்வொருத்தரும் தங்களை தாங்கள் வளர்ந்தவர்கள், தங்களை தாங்கள் கவனிக்க வேண்டும். குளிக்கிற நேரத்தில் குளிக்க வேண்டும். பாருங்கள், எங்களுடைய கழிவுகள் செல்லும் நேரத்துக்கு அந்த சரியான நேரத்துக்கு எங்களை வில்லங்கப்படுத்தியாவது அனுப்புகின்றது எங்களுடைய உடல். ஒரு நாள் நித்திரம் முடித்து பாருங்கள், அது மாறிவிடும். ஒரு நாள் பயணம், நீண்ட தூர பயணம் செய்துவிட்டு பாருங்களே, உங்களுக்கு சலிப்பு வருகின்றது. அலுப்பு வருவதற்கு காரணம் அதுதான், அசதி வருவதற்கு காரணம் அது. சரியான நேரத்தில் சரியான மாதிரி இருக்கை கிடைக்காது. பஸ் வண்டி போக்குவரத்து செய்யும் பொழுது உங்களுக்கு உல்லாசமாக சென்றாலும் சரி, எங்களுக்கு இருக்கைகள் எல்லாம் சரியாக அமைவதில்லை. உடலுக்கு ஆறுதல் வேணும். ஒவ்வொரு உறுப்பும், கால், கை, மூக்கு, முகம், கண், எல்லாவற்றுக்கும் ஒரு நேரம் இருக்கின்றது. 24 மணித்தியாலத்தையும் அவர்களும் செருள் பண்ணி வச்சிருக்கின்றார்கள். எந்தெந்த நேரத்தில் எந்த உறுப்பு தொழில்பட வேண்டும் அதை நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். இப்பொழுதுதானே வலைத்தளங்களில் நிறைய பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது, அதில் போய் பாருங்கள், தெரியும். தமிழிலே இருக்கின்றது. எத்தனை அனுபவசாலிகள் கூறியிருக்கின்றார்கள், வைத்தியர்கள் கூறியிருக்கின்றார்கள். எங்களோட உள்ளங்காலிலே இருந்து நோயை நாங்கள் கணித்துக் கொள்ள, உள்ளங்காலிலே எந்த இடத்தில் நோய்கிறது பாருங்கள், தொட்டு பாருங்கள், விரல்ல நுனியிலையா, குதியிலையா, நடுவிலையா, கரையிலையான்னு பாருங்கள். அந்த அழுத்தி விட்டு நீங்கள் போய் கூகுளில் பாருங்கள், இன்ன இடத்துல நொந்தால் உடலிலே என்ன வருத்தம் இருக்கின்றது காட்டிக்கொள்ளும். அதற்கேற்ற சிகிச்சையை நாங்கள் பெற்றுக்கொள்ள, இப்பொழுது யாரும் வைத்தியசாலைக்கு போய்த்தான் செய்ய வேண்டியதில்லை. நீண்ட நாள் வீட்டினுள்ளே இருந்துவிட்டு திடீரென்று வெளியே சென்று கடும் உஷ்ணம் பட்டாலும் வருத்தம் வருகின்றது. பிராணவாயுங்களுக்கு கிடைப்பது குறைவு, அதில் எங்களுக்கு செயற்கையாகத்தான் கிடைக்கின்றது. வீட்டினுள்ள காற்று வீசுகிறது, மின் விசிறி என்ற காற்று தான் எங்களுக்கு கிடைக்கும். ஜன்னல்லாம் அடைத்துத்தானே வைத்திருப்போம், நாங்கள் திறந்து விடுவதில்லை. திறந்து விட்டால் வெளியிடம் இருந்த டஸ்டுகள், அந்த தூசிகள் உள்ளே வரும். இரண்டாவது கொசு வரும். இங்கேயும் கொசு இருக்கின்றது, கோடை காலம் இல்லவா, கொசு. அதை விட அந்த இலையான் என்று ஒன்று, ஈ என்று கூறுவீர்கள்,
அதுகள் எல்லாம் மிருகங்கள் எல்லாம் இருந்துவிட்டு வந்து வீட்டினுள்ளே வந்தால் வீட்டிலே எல்லாம் பறவையுடைய நோய்கள். நாங்கள் சாதாரணமான இந்த பூமி ஒரு புண்ணியமான புனிதமான மண் தான், புனிதமான உலகத்திலே வந்து இருக்கின்றோம். அங்கேயும் பல இடைஞ்சல்கள் இருக்கின்றன. எங்களை சுற்றி பல எதிரிகள் வாழ்கின்றார்கள், தூசிகள் கிருமிகள் எதிரிகளாக வாழ்கின்றார்கள். அவர்களிடந்து விடுபட்டுத்தான் நாங்கள் மூன்று நாள் நீங்கள் குளிக்கவில்லை என்றால் உங்கள் தேகத்தை உங்களாலேயே ஏற்றுக்கொள்ள முடியாது. உள்ளிருந்து வெளியே வருகின்ற அந்த கழிவுகள் சருமத்தினாலே வெளியேற்றப்படுகின்றது. வியர் துளை, அந்த மயிர் துளை குழாய்கள் என்று சொல்றது, அதுக்குள்ளாலே தான் வியர்வை வெளியிலே வருகின்றது. குளிக்காது விட்டால் ஊத்தை அடைந்தவுடன் நாற்றம் உடலே வருத்தம். எங்களை நாங்கள் கவனிக்க வேண்டும். இதுக்கெல்லாம் ஆயா வைத்து அல்லது ஒரு வேலையாளை வைத்து பார்ப்பதில்லை, எங்களை நாங்கள் தானே பாதுகாத்துக் கொள்ளும். ஒரு நாள் பல்லு விளக்கவில்லை என்றால் அடுத்த நாள் அந்த பல் துளக்காது விட்டால் அப்படி உங்களால் அன்று முழுவதும் உணவே சாப்பிட முடியாது, தேநீரே குடிக்க முடியாது. எங்களை அறியாமல் எங்களுக்கு அருவறுப்பு வந்து கொண்டிருக்கும், அதனுடைய கிருமிகள் இருக்கும், அது அப்படியே உள்ளுக்கு போய்விடும் வயிற்றுக்குள்ளே. இதனால் தான் வருத்தங்கள் வருகின்றது. எங்களை நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும், எல்லோரும் எல்லோரும் எங்களை நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். இப்பொழுது அறிவியல் வளர்ந்த காலத்திலே எல்லா இடங்களிலும் அறிவியல் சம்பந்தமான விடயங்களை நாங்கள் பெற்றுக் கொள்வது சுலபம், சுலபமாக இருக்கின்றது. அதை தெரிந்து வைத்திருந்து அதன்படி நடக்க வேண்டும். பிள்ளைகளை சரி, நீண்ட நேரம் பேசாமல் ஒரு பாடலை கேட்போமா? இன்னும் ஒரு பாடல் வருகின்றது, கேட்பாப்போம்.

இனிமையான அந்த பாடல் மனசோடு பாடுவது கேட்கின்றதா என்று கேட்டு சென்ற வேளையில் இது முன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையில் பாடுவோர் பாடலாம். ஞாயிற்றுக்கிழமை 2020 இப்பொழுது நேரம் 2 மணியை கடந்து 7 நிமிடங்கள் கூடிவிட்டது. உங்களுக்கும் 11:30 கடந்து 7:07 கூடி 11:37 நள்ளிரவை எட்டிப்பிடிக்கும் நேரம், எல்லோரும் தூங்கச் செல்லும் நேரம். வீட்டில் தூங்கிக் கொண்டிருப்பவர்கள் தூங்கும் பொழுது நீங்கள் மொழி ஒலை ஒலி எழுப்ப முடியாது, அதை எடுத்தால் அவர்களுக்கு இடையூறாக இருக்கும். உங்களுக்கும் ஓய்வுதே. என்னதான் நாளைக்கு வேலை இல்லை, வீட்டிலே தான் தூங்குவது என்றாலும் அந்த இரவு தூக்கம் சரியான நேரத்துக்கு தூங்கி எழுந்தால்தான் உங்களுடைய உணர்வுகள் சரியாக வரும். ஒரு நாள் இரவு நித்திரையை முடித்தால் நீங்கள் 6 நாள் செல்லும் அது நித்திரை கொண்டு முடிய. அப்படியான வாழ்க்கையில் தான் நாங்கள் வாழுகின்றோம் என்பவர்கள் இன்னும் ஒரு பாடலை தருகின்றேன், கேட்போம். இந்த பாடலை என்ன கூறுவது என்று பார்ப்போம்.

இன்னும் அந்த பாடல் நல்ல கருத்துக்களை தந்துள்ளது. சிறகு இந்த பாடலை பற்றி வானொலியின் பாடுவோர் பாடலாம் நிகழ்விலே இன்று 16-17 பாடல்களை கேட்டிருக்கின்றோம். அதிலே 15 உறவுகள் வந்திருந்தார்கள். ஒவ்வொருவர் இருவர் பாடலையும் பாடியிருப்பதை பார்த்தார். இந்த உறவுகள் தாங்கள் இந்த காற்றலையில் தங்களுடைய திறமையை காட்ட வேண்டும், உங்கள் திறமையை வெளிப்படுத்த வேண்டும், எங்களுக்காக ஒரு தளம் இருக்கின்றதை அந்த களத்தில் சென்று நாங்கள் வெளிப்பட வேண்டும், நாங்கள் இலை மறை காயாக இருக்காமல் எங்கள் திறமையை வெளிக்காட்ட வேண்டும் என்றும் அந்த களத்தை உபயோகிக்க வேண்டும் என்று பிரயோஜனப்படுத்திக் கொண்டிருந்த அன்பு நெஞ்சங்கள் பாடல் மட்டும் கேட்டு காற்றலையிலே வந்து நேரம் விடுமுறை விருப்பம் பாடலை கேட்டு பாடலை திருப்பி கேட்பதில் இந்த உங்களுடைய திறமையை காட்ட வேண்டும், நீங்கள் வளர வேண்டும், பாடி பார்க்க வேண்டும். அதனால் தான் பாடுவோர் பாடலாம் என்ற ஜனரஞ்சகமான நிகழ்வு இந்த நிகழ்வு. எல்லோரும் கேட்டுக்கொண்டிருக்க புதிய புதிய குரல் பாடல் எல்லோருக்கும் தெரியும். அந்த பாடலை இன்னொருவருடைய குரலில் கேட்கும் பொழுது அவ்வளவு அற்புதமாக இருக்கு. இந்த பாடுபவர் எப்படி பாடுகின்றார் என்று அவர்கள் கேட்டு உணர்ந்து கொள்வார்கள். வருகின்றது இன்னொரு பாடல்.

0: அன்பு உறவு ஒருவர் வருகின்றார் நினைத்து விடுவோம். வணக்கம் வணக்கம் கார்த்திகேயன், வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: நல்ல சிதம்பரத்திலிருந்து கார்த்திகேயன் ஐயா வந்திருக்கீங்க. நலமாக இருக்கின்றீர்களா ஆசான்?
1: நலமாக இருக்கிறேன்.
0: இன்று ஆடி மாசம், ஆடி 18 எப்படி உங்கள் ஊரிலே அமையும்?
1: ஆடி காவிரியை நாங்கள் தொழுகிறோம், காவிரியை வணங்குகிறோம். காவிரியில் தண்ணி நிறையா வந்து கொண்டிருக்கிறது, தண்ணீரை வணங்க வேண்டும்.
0: சென்றீர்களா அங்கே காவேரி? உங்களுக்கு அயல்ல இருக்குங்களா காவேரி நதி?
1: பக்கத்தில் இருக்கிறது.
0: அங்கு சென்று செல்லக்கூடியதா இருந்ததா வணங்குவதற்கு?
1: இல்லை, அங்க சென்று காவிரியில் தண்ணீரில் பூ போட்டா போதும்.
0: இல்ல, நீங்கள் சென்றீர்களா? அதுதான் தேவை. அநேகம் பேர் செல்ல முடியாத நிலையில் இருந்தார்கள். கட்டுப்பாடுகள், வெளியிலே செல்லக்கூடாது என்ற ஞாயிற்றுக்கிழமை ஊரடங்கு இருந்தது. அதனால் தான் நீங்கள் சென்றீர்களா? காவிரி தண்ணீர் காலை நினைத்தீர்களா? அதுல மலர் போட்டு வணங்கினீர்களா? நீரை வணங்க என்றால் ஐம்பெரும் புதங்கள் தானே ஐயா? நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் என்று இருக்கின்றது அல்லவா? அதிலே நிலத்திலே வாழ்கின்றோம், ஆயத்தின் கீழே இருக்கின்றோம். நாங்கள் நீரை பெறுகின்றோம், நீரால் வாழுகின்றோம், நெருப்பால் வாழுகின்றோம் என்று இருக்கின்றோம். நீங்கள் சென்று இன்றைக்கு காவிரி ஆற்றிலே காவிரி அன்னையை வணங்கி அது ஒரு மலர் போட்டு உங்கள் மனத்தால் அவர்களை வணங்கி வந்தபடியால் உங்கள் எல்லா நலமும் கிடைக்கும், அந்த ஆசீர்வாதம் பெற்றிருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
1: நன்றி ஐயா. நன்றி. காவிரி, கங்கை இரண்டுமே புனிதம், நதிகள் அனைத்தும் புனிதம். அதை வணங்குகிறோம், நிலத்தை வணங்குகிறோம், காற்றை வணங்குகிறோம், ஆகாயத்தையும் நாங்கள் வணங்குகிறோம். அது வந்து மன லயிக்கும் இடங்கள். அத வைகள் எல்லாம்
0: சரியாக இருந்தா தான் பூமி பந்திலே வாழ வந்த நாங்கள் சரியாக வாழலாம் இல்லையா?
1: ஆமா, காசு ஆமா, காசு காற்று மாசு அடைந்ததுன்னா
0: முடியாது.
1: காற்று காசு, ஆமா, காற்றை கூட நாம் வணங்க வேண்டும். காற்றிலும் இருப்பான், தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான் இறைவன்.
0: நிச்சயமாக அந்த காற்றிலே தானே நாங்கள் சுவாசிக்கணும், நடக்கணும், வாழ்த்து பாடுகின்றோம். பாடும்போது காற்று தானே அந்த இசையை எடுத்து சொல்லுகின்றது அங்குவிங்கும். அதனால்தான் ஐம்பெரும் பூதங்கள், இந்த பஞ்ச புலன்களால் நாங்கள் ஆக்கப்பட்ட, அது பஞ்ச பூதங்களால் ஆக்கப்பட்ட இந்த பேரு. நிறைய ஜனக்கூட்டம் இருந்ததா ஐயா?
1: இல்லையா, முக்கிய கரைகளுக்கு செல்லவில்லை. ஆறு எங்கும் ஓடுகிறது, ஆறில் உள்ள ஒரு சின்ன கரைக்கு சென்று
0: வசதியான ஒரு கரை, நதிக்கரையோரத்திலே போய் நின்று அந்த வயல அந்த நதிக்கரையோரத்து மரங்கள் செடிகள் எல்லாம் அவ்வளவு புண்ணியம் செய்திருக்கு, பிறந்திருக்கின்றது.
1: செழுமையா இருக்கும், பசுமையா இருக்கும், நமக்கு சுத்தமான காற்று கிடைக்கும்
0: கிடைக்கும் கிடைக்கும். அதில் வாழுகின்ற மீன்களை விட சுதந்திரமானவை, சுத்தமான நீரை உண்டு வாழுகின்றது, நீரிலே வாழுகின்றது. நல்லது. என்ன பாடல் பாடி காட்ட வந்திருக்கின்றீர்கள்? நேரம் சென்று கொண்டிருக்கின்றது. முதலில் பாடலை
1: ஒரு பாடல்
0: பாடலை பாடுங்கள்.
1: ஓ பட்டர்ஃப்ளை, பட்டர்ஃப்ளை, பட்டர்ஃப்ளை, ஏன் விரித்தாய் சிறகை அருகில் நீ பட்டர்ஃப்ளை, பட்டர்ஃப்ளை. மலர்கள் தோறும் நடந்து போகும் சிறிய ஜீவனே, உங்கள் மனதை கொஞ்சம் இரவல் கேட்கும் எனது ஜீவனே. அகவிழிகள் நூறு கடிதம் போட்டும் பதில்கள் இல்லையே, பிறகதாபம் அவளை மூட்டும் பருவம் தொல்லையே. உன்னை நான் கொஞ்சத்தான் மடிமேல் துஞ்சத்தான் தினம் நான் எதிர்பார்க்கும் திருநாள் வருமோ. பட்டர்ஃப்ளை, பட்டர்ஃப்ளை, ஓ பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை ஏன் விரித்தால் சிறகை வாவாஹோ பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை ஏன் விரித்தால் சிறகை அருகில் உனக்காக பிறந்தேன் மனதின் கதவை ஆஹோ பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை
0: இனிமையாக பாடியிருக்கிறீர்கள். அழகாக வார்த்தைகளை அடுக்கி அந்த வார்த்தைகளை உள்வாங்கி சிறப்பாக பாடியிருக்கிறீர்கள். இந்த வேளையில பக்கவாத்தியம் இருந்திருந்தால் அப்படி இருந்துக்கும் என்று நீங்கள் எண்ணி பாருங்கள். இந்த பாடலை பாடும் பொழுது இசையமைப்பாளர்கள் அங்கே எவ்வளவு பாடுபட்டு இத்தனை நாள் எடுத்து இத்தனை மணி நேரங்கள் செலவழித்து இந்த பாடலை பதிவு செய்து திரைப்படத்திலே தந்தார்கள். ஆனால் நீங்கள் ஒரு ஒரு தொலைபேசியிலேயே எடுத்த இடத்துல அந்த பாடலை தொடர்ந்து பாடுவோம். இவ்வளவு திறமை வேண்டும். பாடலை உள்வாங்கி மனநம் செய்து சொற்களை பிழைவிடாமல் தாளம் முடியாமல் அந்த ராகத்தோடு அந்த சாயலோடையே தந்தீர்கள். அந்த பாடலை நாங்கள் கேட்கும் பொழுது அங்கே முதலில் கேட்டிருக்கின்றோம். அவர்கள் எவ்வளவு திறமை சாதிகள் இப்போ இவ்வளவு சங்கீத பூஷணங்களாக வந்து அதில எல்லாம் பயிற்சிகள் பெற்று அங்கே கருவிகளோடு எல்லாம் பாடினார். நீங்கள் அப்படியே அல்ல, சிறப்பு சிறப்பு மகிழ்வாக இருக்கின்றது. கார்த்திகேயன் பொருத்தமாக அந்த பாடலை எடுத்திருக்கின்றீர்கள், நன்றாக பாடியது.
1: ஒரு சிறிய முயற்சிதான், முயற்சிதான். இதில் பெரிய பாராட்டும் அளவுக்கு பாடவில்லை. ஏதோ முயற்சி, கொஞ்சம் கொஞ்சம் முயற்சி பண்ணாதான் கடைசியில ஏதாவது கிடைக்கும்.
0: இல்ல
1: பயிற்சியும் முயற்சி இருக்கும்.
0: நீங்கள் முயற்சி எடுத்து பயிற்சி எடுத்து பாடியபடியால் காட்டலையில் முழுமையாக நீங்கள் வந்து பாடும் பொழுது மற்றவர்கள் சகிப்போடு இருந்து கேட்டார்கள். அந்த முயற்சியெல்லாம் சும்மா பாட்டை கேட்டுப்போட்டு ஒரு விதற்க பாடி அது எந்த பாடகரும் செய்ய மாட்டார்கள். உடனே பாடலை கேட்டுப்போட்டு ஒரு பாட்டு பாடி விடுவோம் அவர்கள் முன்னேற வழியில். பாடகர்களை பாருங்கள், ஒரு பாடலை எத்தனை தடவை பாடுகின்றார்கள், எத்தனை தடவை பிரயோகிக்கின்றார்கள். ஒரு பாடலை மட்டுமல்ல, தினமும் அந்த தங்களோட குரலை வளப்படுத்துகிறார்கள். இசையை பாடி பாடி சாதகம் பண்ணி கொண்டிருக்கின்றார். நீங்கள் அப்படி இல்லை. நாங்கள் பல சொல்லி பல தொல்லை பல விடயங்களை சென்று விட்டு ஒரு பாடல் கிடைக்கிற நேரத்திலே கேட்டு மைண்டிலே அதாவது மனதிலே மூளையிலே பயிற்சி வந்து ஒருக்கா பிரயோகித்து பார்த்துருக்கோம், ஒருக்கா உச்சரித்து பார்த்துருக்கோம், நல்லா வருது. அப்படியே தொடர்ந்து அதை பயிற்சி ஆக்கி விட்டீர்கள். நன்றாக இருந்தது இந்த பாடல். இதுதான் ஐயா.
1: ஆமா, இது அடுத்தவர்களுக்காக பாடும் பாடல் அல்ல. என் மனம் மகிழ்வாக இருக்க
0: வேண்டும்.
1: பாடும் பொழுது சந்தோஷமா இருக்கிறேன்.
0: நிச்சயமாக உங்களுக்காக தான், நீங்கள் எங்களுக்காக பாடவில்லை. எங்களுக்கு 1000 பேருக்கு பாடல்கள் இருக்கு, நாங்கள் கேட்டு இது நீங்கள் பாடும்போது நாங்கள் ஒரு புதிய குரல் இந்த பாடல் எப்படி பாடுறான்னு கவனிக்கிறமே தவிர உங்களுக்காக நாங்கள் எந்த உதவியும் செய்யவில்லை. நீங்கள் தான் அந்த முயற்சி எடுத்து நீங்கள் தான் பாடும்போது உங்களுக்கு மனதுக்கு நான் முழுமையாக பாடு அதை பாட பாட உங்களை அறியாமல் ஒரு இன்பம் தோன்றும். நன்றாக நான் பாடுகிறேன் பாடுகிறேன் என்று பயந்து அல்லது நடுங்கி அல்லது நரம்பு தளர்ச்சியாகி அப்படி நீங்கள் செய்யவில்லை தான். இல்ல, ஆனா அந்த வேளை உங்களோட இதயத்துக்கு எவ்வளவு மன ஆறுதல் இருக்கின்றது. பாடி முடிந்ததுடன் திருப்தி என்று ஒன்று வரும் பொழுது அதை விட மகிழ்ச்சி அந்த இதயத்துக்கு கிடைக்கின்றது இல்லையா ஆசா? நல்லது. இந்த நேரத்தில் உங்களுடைய வரலட்சுமி எப்படி இருக்கின்றார்கள்?
1: வரலட்சுமி நோம்பு அம்மன்னா
0: இல்ல, உங்கள் வீட்டிலேயே ஒரு லட்சுமியை கொண்டு வந்தீர்கள் தானே?
1: ஆமா, லட்சுமி கலாச்சாரமாக இருக்கிறார்கள், அருமையாக இருக்கிறார். இப்பொழுது 2 லட்சுமி, முதல் தளத்திற்கு 1, 2 தளத்திற்கு 1.
0: அப்படியா? நல்லது நல்லது, லட்சுமிகரமாக இருக்கின்றது உங்கள் வீடு. நல்லது நல்லது நல்லது கார்த்திகேயர்.
1: இந்த எடுத்து அதை வைத்து பூஜை செய்தோம்.
0: நன்று நன்று நன்று, நல்லது நல்லது. அப்படித்தான் இருக்க வேணும். அதிலே ஒரு ஆத்ம திருப்தி ஒன்று, ஆன்மீக திருப்தி ஒன்று வருகிற, ஆன்மா சாந்தி அடைகிறது மாதிரி ஒரு இழைப்பாறுதல் போல. அதுல இருந்து ஒரு தெய்வத்தை ஒரு 2 நிமிடம் கைகூப்பி நின்று கண்ணை மூடி முருகா அல்லது சண்முகா அல்லது சிவனி அல்லது பெருமாளே என்று
1: கூறிவிட்டு
0: திரும்பும் போது எங்களை அறியாத ஒரு ஒரு அமைதி கிடைக்கும் இல்லையா? நம்பிக்கைதான் வாழ்க்கை.
1: எல்லாம் அவன் பார்த்துப்பா, எல்லாம் அவன் பார்த்துப்பான்னு அந்த மன பாரத்தை இறக்கி வைத்து விடலாம் அவர்கள் மீது.
0: அவரிடம்தான் நான் உண்மையை கூறலாம், நாங்கள் வேறு யாரிடமும் கூற முடியும். விரைவா என்று அவரிடம்.
1: இன்னொரு விடயம், ஆமா இன்னொரு விடயம் இருக்கு ஐயா. அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார், கடவுள் நம்மை உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறான் எனும் பொழுது நமக்கு உள்ள ஒரு பயம் இருக்கும்.
0: இறைவன் எங்களை எந்த அவனன்றி அணுவும் அசையாது என்று அங்கே கூறிவிட்டார்கள். அப்ப நாங்கள் என்ன செய்தாலும் அங்கே தெரியும் என்றது எண்ணம் எங்கள் மனதில் உதிக்கும் பொழுது நாங்கள் சரியாகத்தான் செய்ய ஏற்படுவோம் இல்லையா?
1: ஆமா, சுய கட்டுப்பாடு, அதாவது செல்ஃப் கண்ட்ரோல் ஆட்டோமேட்டிக்கா வரும். இறைவனை இறைவனை நினைக்கும் பொழுது சுய கட்டுப்பாடு, சுய ஒழுக்கம், ஒழுக்கம்
0: ஒழுக்கம் விழுப்பம் தருவதால் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். இப்பொழுது இந்த கொரோனா வைரஸ் காலத்திலே கூட இந்த ஒழுக்கம் தானே நாங்கள் கடைபிடித்துக் கொண்டிருக்கோம். இந்த ஒழுங்கு
1: இன்னைக்கு இன்று நான் வெளியில் செல்லவே இல்லை. ஒரு முறை மட்டும் போயிட்டு வந்தேன், நான் பல முறை சென்று வருவேன் வெளியில்.
0: எவ்வளவு தூரம் உங்கள் வீட்டில் இருந்து அந்த ஆற்றங்கரை இருக்கின்றது? ஒரு ஒரு கிலோமீட்டர்,
1: ஒரு கிலோமீட்டரில் இருக்கிறது.
0: அவ்வளவு
1: வாய்க்கால், அதாவது காஞ்ச வாய்க்கால் என்பார்.
0: காஞ்ச வாய்க்கால்,
1: வாய்க்கால் அதாவது அந்த கொள்ளிடம் ஆற்றில் இருந்து காவேரி கொள்ளிடமாக்கி கொள்ளிடம் எங்கள் ஊருக்கு வருகிறது. வீராணம் ஏரி ஒன்று இருக்கிறது, வீர நாராயணபுரம் ஏரி. அந்த ஏரியில் இருந்தும் இங்கே காவேரியின் துணை ஆறுகள் வெள்ளாறு, கொள்ளிடம், அந்த காவிரியில் கொள்ளிடத்தில் இருந்து எங்கள் பகுதிக்கு அந்த நதி, அதாவது சிற்றாறு என்று சொல்லலாம், இல்ல வாய்க்கால், காஞ்ச வாய்க்கால்,
0: கணவாய்கள் என்று. இந்த எங்களுடைய முன்னேற்ற தமிழ் வானொலி இன்று தொடக்கம் அந்த பொன்னியின் செல்வன் கதையில இந்த வீரநாராயண எல்லாம் வருகின்றது. அந்த அதை பற்றிய கதை, பொன்னியின் செல்வன் கல்கியிலே வந்த கதை, அதை தொடர்ந்து ஒரு ஒரு பல்கலைக்கழக மாணவி எங்களுக்கு தந்து கொண்டிருக்க முதலாவது பாகம் என்று சென்றது. கேட்டீர்களா?
1: பொன்னியின் செல்வம் கதைகள் எல்லாம் உண்மை சம்பவங்களை அடிப்படையாக
0: நீண்ட பயணம் செய்தது கல்கியிலே. அந்த இது கல்கியிலே வந்த கதை இல்லையா?
1: எல்லாம் வரலாற்று சிறப்பு மிக்க ஊர்கள் இங்கே சிதம்பரத்தை சுற்றி உள்ள ஊர்கள்.
0: அடுத்த அடுத்த அத்தியாயங்களே அவர்கள் எல்லாவற்றையும் எடுத்து வருவார்கள். நல்லது கார்த்திகேயன் ஐயா, நான் நினைப்பேன், நான் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். மகளோடு நான் சற்று என்னோட கொஞ்சம் அசௌகரியமா இருக்கின்றார், என்ன உண்டாரோ அவரையும் பார்த்துக் கொள்ள வேண்டும். என்னையும் நான் அதிகாலை நான் 6 மணிக்கு இந்த காற்றலைக்கு வந்தேன், இரவு 3 மணி நான் தூங்குவது. என்னுடைய நேரங்களும் இப்பொழுது இதிலே வருவதால் இடையூறு ஏற்படுது. என்னுடைய வயதுக்கும் என்னுடைய சக்தியை நான் இழக்கக்கூடாது. இந்த காலத்திலே ஓய்வு தேவை. நல்லது நீங்கள் காற்றலையில் வந்து இணைந்து சிறப்பித்தமைக்கும், பாடலை தந்ததுக்கு. அன்பு உறவு ஒருவர் இறுதி நேரத்தில் வந்தார், வளமை போல் வருவது போல் என்று எண்ணி இல்லை. இன்று பாடுவோர் பாடலாம், நான் நீண்ட நேரம் இருந்து விட்டேன். மீண்டும் நாளை உங்களை சந்திக்க இருக்கின்றேன், நேர் நேரத்திற்கு வருவேன். கதம்பும் எப்படியோ மகளோட நிலையை பொறுத்து தான் வரும். மகளுக்கு சரியான ஓய்வு தேவைப்படுகிறது, அவளுக்கு கொஞ்சம் என்னென்னு தெரியவில்லை. நல்லது, நன்றி கார்த்திகேயன். சில தகவல்களையும் தந்து ஒரு பாடலையும் இனிமையாக பாடி சென்றீர்கள். உங்கள் பாடல் நாளை பாடினோர் பாடல் நிகழ்வு வரும். அன்பு உறவு அழைத்திருந்தால் அவரை எனக்கு எடுக்க முடியாது, எடுத்தால் மீண்டும் நேரங்கள் போய்விடும். நேரத்தை கணக்கிட நாங்கள் நீங்கள் சொன்னீர்கள் அந்த நியதி, கட்டளை, கட்டுப்பாடு, ஒழுக்கம் என்று சொல்லி, நேரம் தவறாமையும் ஒரு ஒழுக்கம், நேரத்துக்கு செல்வதும் ஒரு ஒழுக்கம். அந்த வகையில் இன்று நாங்கள் விடைபெற்றுக் கொள்வோம். நன்றி கார்த்திகேயன் ஐயா, மீண்டும் நாங்கள் இணைந்து. நன்றி நன்றி நன்றி, வணக்கம். அந்த உறவுல இது முன்னியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சபையில் கதம்பம் அல்ல, இது வந்து பாடுவோர் பாடலான் நிகழ்வு. பாடுவோர் பாடலான் நிகழ்வுக்கு வந்து முன்னேற்பாடாக வந்து இவ்வளவு 18 உறவுகள் வந்து இணைந்து பாடல்களை பாடி காட்டி தங்களுடைய சிறப்புகள் நாளை பற்றி பகிர்ந்து கலந்து உரையாடி கொண்டு சென்ற பொழுது உங்களுடைய நேரம் இப்போது 11:57. இன்னும் 3 நிமிடங்களில் நீங்கள் நள்ளிரவை தொடப்போகின்றீர்கள். எனக்கு இன்னும் 3 நிமிடங்களில் 2:30 மணி, அதாவது பிற்பகலாக. இனிமேல் தான் எங்களுடைய கடமைகளை நாங்கள் செய்ய வேண்டும். அதனால் இணைந்து சிறப்பித்த அனைத்து உறவுகளுக்கு மனமார்ந்த நன்றியை கூறிக்கொண்டு காற்றலையிருந்து விடுபட்டு மற்ற நிகழ்வுகள் தொடர்ந்து வரும், அவற்றை கேட்டு மகளும் கண்டு கூறிக்கொண்டு காற்றலையிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நிறைவு பெற்றது பாடுவோர் பாடலாம்.

0: கேக்குறேன்டா கேக்குறேன். தனியா போய் கேட்டா அது தகராறு, தண்ணியோட போய் கேட்டா அது வரலாறு. வரலாறு நான் இடம்
1: பிடிக்கிறேன்.
0: அசிங்கப்படுத்தாத
1: போற
0: பஸ்ல ஏறாத.
2: அப்பா நம்மளுக்கு இடம் இருக்கு.
0: நம்ம என்னைக்கு உட்காந்தோம்? சீட்டு தான் இருக்குது, உட்கார வேண்டியதாயா? அம்மா முழங்கால் சத்தம் தான் உட்காருவா? தெரியா தெரியுதா? நாங்கெல்லாம் கருஞ்சிருத்த எப்பயுமே.
3: பாட்டை போடுங்கஜி.
4: பாட்டு மட்டும் இல்லஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா MTR FM கேளுங்க. கேளுங்க MTR.

0: அன்னையும் தந்தையும் அறிவூட்டிய குடும்பம் அவற்றையெல்லாம் எனக்களித்த இறைவா உங்கள் அனைவருக்கும் என் சிரம் தாழ்த்திய வணக்கம் கூறி என் தாய் தமிழே உன்னை வணங்கிய என் அன்பு உறவுகளை உங்களுக்கும் வணக்கம் கூறி காற்றலையில் இணைந்து கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். இது மொழி தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையம். உறவுகளை நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியோடு
1: பொருளாதார சிந்தனையோடு எல்லாம் ஓடி தெரிந்து கொண்டு கலாச்சார விழுமியங்களை கடைபிடிக்க வேண்டும் என்று ஓடிக்கொண்டிருக்கும் வேளையிலே காலம் இல்லாது அவரும் ஓடிக்கொண்டே இருந்திருக்கின்றது. மணிக்கூண்டு ஓடிக்கொண்டே இருக்கின்றது. மணிக்கூண்டுக்குள்ளே நேரம் காட்டி அந்த முள்ளுக்கள் நிற்கவில்லை, ஓடிக்கொண்டே இருக்கின்றது. இப்பொழுதுதான் 2021 பிறந்தது என்று எண்ணிக்கொண்டிருக்கும் வேளையிலே 7 மாதங்கள் ஓடி சென்று விட்டன. 29 நாள் என்றால் இன்னும் ஒரு நாள் 2 நாள் இருக்கின்றது மாதம் முடிவதற்குள். அடுத்த ஆகஸ்ட் மாதம் வருவதற்கு இந்த உலகெல்லாம் கணக்கெடுக்கும் கணக்குக்காக பொருளாதார ரீதியிலே கணக்குக்காக ஒரு நேரத்தை நியமித்திருக்கின்றார்கள். அது இந்த கால அளவு 24 மணி நேரம். காலை மாலை எங்கும் மாறலாம், இரவு பகல் எங்கும் மாறலாம் போகலாம், நேரம் மாறாது. பாருங்களேன், 7 மாதங்கள் 29 நாளை கழித்து விட்டோம். என்னத்தை சாதித்தோம் நாங்கள்? ஒன்றுமே சாதிக்கவில்லை. அந்த கொரோனா வைரஸ் தான் சாதித்துக் கொண்டிருக்கின்றது பல வழியாலும் எங்களை அடக்கி வைத்து. அன்று ஒரு உறவு எழுதியிருந்தார், ஹொலண்ட் நாட்டிலிருந்து எங்களை எல்லாம் அடக்கி ஆள வந்தது இந்த கொரோனா தான் என்று கூறினார். எங்களை ஆட்சி செலுத்திக் கொண்டிருப்பது இப்பொழுது அரசியலும் அல்ல, விஞ்ஞானங்களும் அல்ல, இந்த கொரோனா என்ற கிருமிதான் என்று அழகாக எழுதியிருந்தார் என்னுடைய பாலிய நண்பர். அவர் சொன்னது முற்று முழுக்க உண்மை என்றுதான் நானும் ஏற்றுக்கொண்டேன். பாருங்கள், பருவ காலங்களெல்லாம் மாறிக்கொண்டு போகின்றது. முன்பு காலம் இன்ன காலத்தில் இன்னது வரும் என்றால் அது அப்படியே நடைபெற்றது. ஆடிப்பெருக்கு அந்த நாளில பெருக்கெடுத்து ஓடி வரும் என்றால் அது அப்படியே ஓடி வரும். அந்த நேரத்தில் அவர்கள் தேடிச் சென்று நெல்லுகளை விதைப்பார்கள். விதைத்த நெல்லுக்கு பருவமழை பொழிந்து கொடுத்து அது நல்ல விளைச்சலை தந்து எங்களுக்கு உணவாக பயன்பட்டு வந்த காலம் ஒன்று உண்டு. இந்த மாதத்திலே இந்த மாமரம் பூர்க்கும் என்று எண்ணினால் அது அப்படித்தான் நடக்கும். பருவங்கள் மாறவில்லை, காலங்கள் மாறவில்லை, நாங்கள்தான் அதை விட்டு விட்டோம். எங்களுடைய பழக்க வழக்கங்கள், நாங்கள் பின்பற்றி வந்த முறைகள் எல்லாம் பிழை. ஆனால் முன்னேறத்தான் வேண்டும், அபிவிருத்தி வேண்டும். பூமி என்ற இந்த பெட்டகத்தின் மேலே எங்களை இறைவன் நிறுத்தி இருக்கின்றார். இந்த பெட்டகத்துக்குள்ளே நிறைய இருக்கின்றது. இந்த பூமியிலே நீ செய்கிற கர்மம் பல உண்டு. பெருமையான அந்த பூமியை நாங்கள் வெட்டி திறந்து எத்தனை மாற்றங்களை செய்திருக்கின்றோம். இயற்கை வளம் பொருந்திய காடுகளை எல்லாம் அழித்திருக்கின்றோம். அந்த காடுகளை தூர கொண்டு போய் விட்டுவிட்டபடியால் மலைகளை காண முடியாமல் இருக்கின்றது. மலைகளை வெட்டி சரித்திருக்கின்றோம். மிருகங்களுக்கெல்லாம் எவ்வளவு உபபாதையை கொடுத்து அவர்களெல்லாம் தூர விரட்டிவிட்டோம். பறவைகள் எல்லாம் சுதந்திரமாக வானத்தில் பறக்க முடியாதவாறு வானத்தை எல்லாம் நச்சூட்டி விட்டோம். எங்கு பார்த்தாலும் விமானங்கள் ஓட்டம், எங்கு பார்த்தாலும் குண்டு வெடிப்புகள், எங்கு பார்த்தாலும் நச்சு புகை மேலே பறந்து கொண்டிருக்கின்றது, எங்கு பார்த்தாலும் மின்சார கம்பங்கள் தொங்குகின்றது. பறவைகளுக்கு கூட சுதந்திரம் இல்லை. அவற்றையெல்லாம் விரட்டி அடித்து இந்த பூமியில நாங்கள் தான் புத்திசாலிகள், அறிவு ஜீவிகள் என்று சொல்லி அறிவியலின் கண்டுபிடித்து அறிவியல் வழியிலே சென்று பல முன்னேற்றங்களை கண்டிருக்கின்றோம் தான். ஆனால் உள்ளத்தாலும் உடலாலும் எந்த முன்னேற்றத்தையும் நாங்கள்

90% இப்படித்தான். எங்களை ஆண்டு ஒரு நாட்டை நல்ல நிலைக்கு உருப்படியாக கொண்டு வர வேண்டும் என்று வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும், கோல் உயர்ந்தால் கோன் உயர்வான் என்று அந்த வெள்ளைத்தலை பாட்டி கூறியிருக்கின்றார் ஔவையார். வரப்பு உயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும். அரசு கோல் உயர்ந்தார் கோன் அரசன் உயர்வான், அவனுக்கு அப்பொழுதுதான் புகழ் கிடைக்கும். இது இங்கே அப்படி அல்ல, இப்ப தலைகளாக மாறிவிட்டது. கோன் தான் உயர வேண்டும் என்று அரசியல் தலைவர்கள் தாங்கள் உயர வேண்டும் என்று எல்லா தில்லுமுல்லுக்களையும் செய்து கொண்டு ஆட்சியிலே அமர்ந்து கொண்டு அந்த கோல் அந்த அரசு நல்ல பெயரை பெற வேண்டும் என்று எண்ணம் இல்லாமல் தங்கள் கட்சிக்காக தங்களுக்காக தங்களுக்கு யார் ஆதரவாக இருந்தார்களோ அவர்களுக்காக நன்மையையும் தீமையையும் அவர்களுக்கே செய்து கொண்டு உயிருக்கெல்லாம் உலகுக்கெல்லாம் உயிர் கொடுக்கும் இந்த உத்தமர்களாக இருக்கின்ற உழவு தொழிலாளர்கள் தரும் இந்த விவசாயம் வரப்புயர நீர் உயரும். இங்கே வரப்பு உயர்ந்தது, வெட்டி சரித்து எல்லாத்தையும் அழித்து விட்டார்கள். நல்ல நல்ல விளை நிலங்களுக்கு உள்ளாலே எல்லாம் ரசாயன குழாய்களையும் வாயுக்களையும் கொண்டு செலுத்துவதற்காக எல்லாம் எத்தனையோ செய்தார்கள். பெரிய பெரும் தெருக்களை அமைத்தார்கள். எல்லாம் தலைகளாக மாறிவிட்டது. அதனால்தான் சின்ன இதயத்தோடு அன்பு செலுத்தும் ஆன்மாக்கள் இந்த பூமியில் வாழ முடியாமல் என்று தவிக்கின்றோம். இதை யார் கேட்டார்கள்? இவற்றையெல்லாம் செய்யும்போது இந்த ஆசை அடங்காமல் இந்த நாட்டு அரசுகள் என்ன செய்தார்கள்? மக்கள் நலன், மக்கள் சுகாதாரம், மக்கள் பசி, மக்கள் குடியிருப்பை பற்றி எண்ணாமல் அதற்கு நாட்டில் வந்த பணங்களை கொண்டு சீர்திருத்தம் செய்யாமல் தாங்கள் வல்லரசுகளாக வர வேண்டும் என்று நாட்டுக்கு நாடு போட்டி போட்டுக்கொண்டு சந்திர மண்டலத்தையும் செவ்வாய் மண்டலத்தையும் தேடிச் சென்று செலவழித்தார்கள். அதால் யாருக்கு என்ன லாபம்? சந்திர மண்டலத்தையும் செவ்வாய் மண்டலத்தையும் கண்டுபிடித்து யாருக்கு என்ன லாபம்? மக்களுக்கு அதனால் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை என்று அந்த ஆய்வுக்கு செலவழித்த மூளை, அந்த ஆய்வுக்கு செலவழிக்கின்ற பணம், அந்த ஆய்வுக்கு செலவழிக்கின்ற மனித சக்தி, அந்த ஆய்வுக்கு செலவழிக்கின்ற பணம் நேரம் இவற்றையெல்லாம் மக்கள் பாதுகாப்புக்காக செலவழித்தால் மேலானது அல்லவா? அவர்கள் சரி செய்வார்கள் என்றுதானே நாங்களும் ஒவ்வொரு நாட்டில் உள்ளவர்களும் தங்கள் தங்கள் நாட்டுக்கு ஒரு அரசு என்று இருக்கிறது. மக்களுடைய அரசு, மக்களாலே இந்த மக்களை மக்களால் ஆளப்பட வேண்டும், மக்களுக்கு தேவையானதை மக்களே செய்ய வேண்டும். மக்களுள் ஒருவராக ஒரு தலைவரை தெரிவு செய்து அங்கே அனுப்பிவிட்டால் மக்களுள் உள்ள தலைவர் அவர் மாக்கள் போல் நடந்து கொள்கின்றார், மறுபக்கம் திரும்பி பார்ப்பதில்லை. உலக நாடுகள் அத்தனையும் அந்த தலைவர்கள் நாட்டு மக்களின் பாதுகாப்பை பற்றி சிந்திக்கவில்லை. நாட்டுக்கு நாடு போட்டி போட்டு யாரோட பலம் இருக்கின்றது என்று கூறுகின்றார்கள். காலங்கள் மாறவில்லை, காலங்கள் மாறுகின்றது, பருவகால மாற்றங்கள் என்று உச்சி மாநாடுகளை கூட்டுகின்றார்கள். இதெல்லாம் யாருடைய பணத்திலே சென்று செய்கின்றார்கள், தேவையில்லை. தன்னுடைய நாட்டை வளம் பெற்ற நாடாக உயர்த்தி கொண்டு வந்தால் அந்த கோல் அதாவது அந்த அரசும் உயரும், அதை ஆளுபவனும் உயர்வான், மக்களும் நன்மை பெறுவார்கள் என்று அதெல்லாம் இல்லை. இப்பொழுது நுண்கிருமி வந்துவிட்டது போய்விட்டது என்றெல்லாம் மக்கள் மனதிலே பீதியை ஏற்படுத்திவிட்டு தடுப்பு மருந்தை போடுங்கள் சரிபெறும் என்று கூறினார்கள். தடுப்பு மருந்து ஏற்றினவர்களே அங்கு எத்தனையோ பேர் இறந்திருக்கின்றார்கள், அவர்களுக்கு மீண்டும் வந்திருக்கின்றது. ஆனால் நோயை விரட்ட முடியவில்லை, மக்களை தனாளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நோயை இன்னும் இவர்கள் விரட்டி அடிக்க உலகில் யாரும் வெற்றி பெறவில்லை அந்த நுண்கிருமியை. இதுதான் 100% சரியான உண்மை. மனதிலே ஒரு துணிவு, மனதிலே ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி எனக்கு ஊசி போட்டு விட்டேன், நான் எனக்கு வராது என்று அவர்கள் சிந்திக்கிறார்கள் அல்ல. அது 100% உத்தரவாதம். 90 நாள், 1 வருடம், 1 வருடம் கூட அந்த தடுப்பூசி போட்டவர்கள் 1 வருட பாதுகாப்பு கூட இல்லை. உடனே 2வது, இப்பொழுது 3வது போட வேண்டும் என்று கூறுகிறார்கள். இங்கே 107 நாங்கள் எங்களுடைய அங்காடிகளுக்கு சென்று பார்த்த பொழுது அங்காடிகளுள் தடைகள் நிறுத்தப்பட்டிருக்கிறது, ஆனால் எல்லோரும் முகாங்கி போட வேண்டும். என்ன தடைகள் நிறுத்தப்பட்டிருக்கிறது? அந்த போக்குவரத்து முன்னில் ஒரு வழியால் போய் ஒரு வழியால் வர வேண்டும் என்று எழுதி போட்டு அந்த அடையாளங்கள் மாற்றப்பட்டிருக்கிறதே தவிர அங்கே காசாளர்களுக்கு முன்னாலே பெரிய கண்ணாடி மறைப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. காசாளர்கள் முகாங்கி போட்டிருக்கின்றார்கள், நாங்களும் முகாங்கியோடு தான் இருக்காங்க, எதுவும் மாற்றம் இல்லை. வியாபாரிகள் வருவார்கள், பாவனையாளர்

அவர்கள் வருவார்கள், இப்ப தடை எடுத்தாய்த்து எல்லோரும் வருவார்கள் என்று அவர்கள் உள்ள அதே வாடின, அதே காய்ந்து போன, அதே நாள்பட்ட அந்த பொருட்களுக்குத்தான் நீட்டு விட்ட விலையை விட இன்று $2 கூட வைத்து விற்கின்றார்கள். இதுதான் அங்கே நடக்கின்றது. விற்பனையின் வரியலை அந்த அரசாங்கம் எடுத்துக் கொள்ளுகின்றது. எல்லோரும் வேலைக்கு திரும்ப வேண்டும் என்றால் வேலைகளை சென்று முன்பு போல் வேலை செய்ய முடியாது யாராலும். மிகவும் கடினமான ஒரு காலம் இந்த காலம். இது தீர்ந்து விட்டது என்று யாரும் இதுவரை கூறவில்லை. எந்த நாடும் ஒரு தடவை ஒரு நாடு எல்லாம் முற்றாக எடுத்து விட்டாய்த்து நாங்கள் இங்கே முகாங்கி பாவிக்க தேவையில்லை, வைத்தியசாலைக்குள்ளும் முகாங்கி இல்லாமல் செல்லலாம் என்றார்கள். ஒரு வாரத்தால் திரும்ப அங்கே 3000 பேருக்கு வந்து விட்டது. மீண்டும் லாக்டவுன் என்ற வார்த்தையை உபயோகித்து நிறுத்தினார். இப்பொழுது ஆசிய நாடுகளிலும் பல இடங்களிலே ஓரளவு குறைந்து விட்டது என்று கூறினால் ஓரளவு இருக்கின்றது தானே, அங்கே முற்றாக குறையவில்லை. அது மக்கள் கையில் என்று கூறினால் மக்கள் தங்களால் முடிந்தவரை போராடித்தான் பார்த்தார்கள். அவர்களாலே தான் இருக்கு. அன்றைக்கு ஆரம்பித்த நாடு என்று கூறினார்கள் சைனாவை. அந்த சைனா நாட்டிலே என்ன நடக்கின்றது என்று யாருக்கும் தெரியாது. அங்கு இன்னும் முற்றாக குணப்படவில்லை. ஆனால் அவங்க அங்கிருந்து எந்த செய்தியும் பெறவில்லை என்றால் ஊடகங்களுக்கு சுதந்திரம் இல்லை. ஊடகங்கள் எல்லாம் கட்டுப்பாட்டிலே இருக்கின்றது. வேறு நாட்டு ஊடகங்கள் அங்கே செல்ல முடியாதவாறு அந்த அரசு அரண் பொருட்டு வைத்திருக்கின்றது. எங்கள் நாட்டிலே தேவையில்லை அரண். ஒரு வார்த்தை வெளிவந்தால் போதும் அதை வைத்து பூதாகரமாக செய்திகளை பல விதத்திலே பல தரப்பானவர்கள் பலவிதமான விடயங்களை எழுதி கொண்டிருக்கின்றார்கள். ஒரு வருடத்துக்கு முன்பு வந்த ஒரு செய்தியை கூட இன்று புதுப்பித்து அதை வேறு மாதிரி வியாபித்து எழுதுகிறார்கள். எங்களை நாங்கள் ஏமாற்றுவது போல ஆகிக்கொண்டிருக்கின்றது. நம்பிக்கையும் துணையும் தான் முக்கியம். இறைவா நோயற்ற வாழ்வை கொடு என்று நாங்கள் விண்ணப்பிப்போம். நடப்பதை காண்போம். என்ன மாற்றம் வருகின்றதோ மாற்றத்தை நாங்கள் அனுசரித்து தான் செல்ல வேண்டும். இன்று வியாழக்கிழமை 21st 29th என்று கூறியிருந்தேன். இன்று வழக்கமாக கதம்பத்திலே வந்து சொல்லெடுத்து பாடுவோம் நிகழ்வது உண்டு. 2-3 வாரங்களை தடைப்பட்டு வந்தது. இங்கே புனருத்தாரண வேலை நடப்பதால் இன்றும் நடைபெறுமா என்ற கேள்வியோடு இருந்தேன். இல்லை, நடைபெறுகின்றது. அதனால் அன்பு உறவுகள் காற்றலைக்கு அழைத்து வாருங்கள். 6478746411 என்ற இலக்கத்தோடு வந்து இணைந்து சொல்லுக்கு 5 பாடல் நான் ஒரு பதம் தருவேன். அதற்கு 5 பாடல்கள் தர வேண்டும். உங்கள் ஞாபக சக்தி எப்படி இருக்கின்றது? எவ்வளவு தூரம் பாடல்களை உள்வாங்கி இருக்கின்றீர்கள்? அந்த முதல் வரியை கூறலாம், பாடலாம். 5 பாடல்கள் தர வேண்டும். உங்களுக்கு தெரிந்த நிகழ்வுதான் மீண்டும் காற்றலைக்கு வந்திருக்கின்றது. வாருங்கள், இணையுங்கள், இணைந்து சிறப்பியுங்கள் நிகழ்ச்சிகளை என்று கூறிக்கொண்டு முதலாவது உறவு யார் வரப்போகின்றார் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். ஒரு முறை இந்த பாடல் ஒன்றை கேட்போமா? ஒரு பாடலை தருகின்றேன். அந்த பாடலை கேட்டுக்கொண்டே காற்றலைக்கு வாருங்கள். இங்கே என்னுடைய காற்றலையில் தொழிற்படை சந்திக்க நடந்த இந்த பாடலை கேட்டுக்கொண்டு நீங்கள் காற்றலைக்கு வரலாம். இது மொழிகள் தமிழ் வானொலி தரும் பாடல், கேட்டுக்கொண்டு வாருங்கள். இது மொழிகள் தமிழ் வானொலி. எனக்கு தெரிந்ததை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். இதுதான் சட்டம் அல்லது நான் சொன்னதுதான் சரி, இதுதான் நியாயம் என்று அல்ல. நீங்களும் வந்து உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம். அன்பு நேனஞ்சுங்களே, பாடலை கேட்போமா?

0: அன்பு உறவு அன்பு மகள் ஷியாமலா முதலாவதாக வருகின்றார். வணக்கம் மகளே ஷியாமலா. வணக்கம் மகளே.
1: வணக்கம் பா.
0: எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நல்லமா
0: இருக்கின்றீர்களா? அங்க மழை வந்து விட்டதா? இல்லையா? வேண்டாம், மழை வந்தது போதும் இல்லையா? எந்த மழை போதும். சரி, என்ன கருத்து கூற போகிறீர்கள்? அப்பா என்னவோ கூறிக்கொண்டிருந்தார், கேட்டுக்கொண்டிருந்தீர்கள், இப்ப அது சரியா பிழையா உங்களுக்கு என்ன கருத்துப்படுகின்றது?
1: அரசுலாம் இந்த மாதிரி போட்டா கூட அவங்க அது மட்டுமே பண்ணிட்டு இருக்க முடியாது தானே? எல்லா விஷயத்திலயும் அரசாங்கத்தை எதிர்பார்த்திருக்க முடியாது இல்ல?
0: எல்லாவற்றிலும் அரசாங்கத்தை எதிர்பார்க்க முடியாது. நான் எல்லாவற்றையும் அரசாங்கம் எதிர்பார்க்க வேண்டும். அரசாங்கம் எல்லாவற்றையும் எதிர்பார்க்க வேண்டும். அதே நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவர்கள் சொல்ல முடியாது. இது
1: அவங்க சரியில்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நாம வந்து அப்ப நாம நம்மள தானே சரி பண்ணிக்கணும்.
0: ஆமா, எங்களை நாங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள மூட நம்பிக்கைகளை பழமையான பாதுகாப்பு முறைகளை கடைபிடித்து சுகமாக இருப்போம். நல்லது. சரி மகளே, சரி, உங்களுக்கு கிடைத்திருக்கிற பதம் கண். கண் என்ற பதத்தை வைத்து ஐந்து பாடல்கள் தர வேண்டும். பாடியும் காட்டலாம் முதல் வரியை.
1: கண்மூடும் வேளையிலும் கலை கண்டு.
0: கண்மூடும் வேளையிலும் கலை என்ற கலையோ. நல்ல பாடல். முதலாவது பாடல். ஒரு பாடல் தந்தீர்கள். அடுத்த பாடல்.
1: கண்ணோடு காண்பதெல்லாம் கலைவா, கண்களுக்கு சொந்த கண்களை புகழ்ந்து கருத்தில் கலந்த மொழியே
0: நோனம். கண் வழி புகுந்து, கண் வழி புகுந்து இல்லையா?
1: ஆமாப்பா, கண் வழி புகுந்து தூக்கி தூக்கி.
0: நல்ல பாடல், நல்ல பாடல். இங்கே மூன்று பாடல் தந்து விட்டீர்கள்.
1: கண்கள் எங்கே சென்றே உல்லாச காதல் தரும் மதுவே.
0: அற்புதம், அற்புதம். கண் என்ற வார்த்தை கிடைத்தவுடன் முழுமையான பாடல்கள் கோர்வையாக வருகின்றது. அதுதான் ஞாபக சக்தி என்றது.
1: நன்றி நன்றி.
0: எல்லா பாடல்களும் நீங்கள் உள்வாங்கி இருந்தபடியால் முழுமையான கூறுகின்றீர்கள். வாழ்த்துக்கிழமை சிரமம் இல்லாமல் அந்த பாடல்கள் ஞாபக சக்தி நிறைவாக இருப்பவர்களுக்கு இந்த பாடல்கள் நன்றாக உள்வாங்கி இருக்கின்றீர்கள். அதான் எண்ணத்தில் உடனே வருகின்றது. வாழ்த்துக்கிழமை வாழ்த்துக்கள். ஐந்து பாடலை தந்து மீண்டும் சந்திக்கலாம். மீண்டும் வந்து அடுத்த அடுத்த சந்தர்ப்பம் உங்களுக்கு இருக்கின்றது. இரண்டாவது தடவையும் வரலாம் நீங்கள். இது மஞ்சு ஷியாமலா அவர்கள் வந்து ஐந்து பாடலும் மழை மிளண்டு கொடுத்தார்கள். அவ்வளவு தூரம் ஞாபக சக்தி இருக்கின்றது என்பதுதான் அர்த்தம். இங்கே அடுத்த உறவு யார் வரப்போகின்றால் ஓடி பாருங்கள், பாடலை தாருங்கள்.

0: காதல் கொள்வதில்.
1: சந்தன் ராஜ் அவர்களும் வடலூர் ஆனந்தன் அவர்களும் வரவேற்று இருந்தார்கள். அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு வந்து இணைந்தார் அன்பு மகள் ஷியாமளா. ஐந்து பாடல்களை விழுபுரண்டு வந்துவிட்டு சென்றார் ஞாபக சக்தி. எப்படி எங்கே அடுத்தவர் யார் வரப்போகின்றார் என்று எதிர்பார்க்கின்றேன். ஓடி வாருங்கள். 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற இலக்கத்தோடு ஓடி வாருங்கள்.

0: கனவு காணும் மனிதனுக்கு நினைப்பதெல்லாம் கனவு, அவன் காணுகின்ற கனவினிலே வருவதெல்லாம் உறவு. கனவு காணும் மனிதனுக்கு நினைப்பதெல்லாம் கனவு, அவன் காணுகின்ற கனவினிலே வருவதெல்லாம் உறவு.
1: அன்பு உறவு வருகின்றார். வணக்கம் வணக்கம் வடலூர் ஆனந்தன் அவர்களே.
2: வணக்கம் ஐயா. வணக்கம்
1: வணக்கம் வணக்கம். நலமா இருக்கின்றீர்களா?
2: நலமா இருக்கேன், நலமா இருக்கேன். நீண்ட ஒரு உரைய ரகா சொன்னீங்க, அதுல முக்கியமா நம்பிக்கையும் தைரியமும் சொல்லி சொல்லிருக்கீங்க. இந்த காலகட்டத்துக்கு உள்ள ஒரு நேரத்துக்கு
1: நிச்சயமாக
2: அது ஒரு சுருக்கமா அழகா சொல்லிருக்கிறீங்க.
1: நல்லது.
2: கொஞ்சம் அச்சமா தான் இருக்கவே கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும்.
1: ஆமா,
2: யாரை குறை சொல்றது என்ன செய்யறதுன்னு தெரியல.
1: யாரையும்
2: இது எப்படியாவது சரி பண்ணிடுவாங்களாங்கறதுதான் இப்ப நம்ம நோக்கமா இருக்கு. யாரு சரி பண்ண போறாங்க, எப்படி சரியாக போகுதுன்றது தெளிவா இருக்கு.
1: அது ஒரு கேள்விக்குறிதான் ஆனந்தன். இது சரி பண்ணுற அளவுக்கு அல்ல. இது உலகம் முழுக்க மூளை முழுக்கெல்லாம் காற்று போற திசையெல்லாம் இது பரவீங்க. சின்ன சிறிய தீவுகள் முதற்கொண்டு கடல் முதற்கொண்டு சென்று விட்டது. இவர்கள் கணக்கெடுத்து விட்டு கூறுகிறார்களே தவிர உண்மை அது அல்ல என்பதுதான் என்னுடைய அது. நாங்கள் இப்பொழுது அபாயகரமான நிலையில் தான் உலகத்தில் மக்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். ஒரு அபாயகரமான நிலையிலே இருக்கின்றோம். அந்த நிலையை உருவாக்கி விட்டார்கள் இவர்கள். முன்னேற்பாடு இல்லாமல் வேறு வேறு செயல்களை இவர்கள் சிந்தனைகளை செலுத்தி மற்ற கட்டுப்பாடுகளை இந்த அரசாங்கங்கள் ஒருநிலைப்பாடான கட்டுப்பாடுகளை தரவில்லை. திறக்கிறது ஒரு பகுதியை மூடுறது, ஒரு பகுதியை திறக்கிறது, இதன் காற்றோடு பெறப்பட முடியும். காற்றுக்கு தடை போட முடியுமா இவர்களால? அதற்கு இவர்கள் கடும் உழைப்பு உழைத்து சரியான மருந்தை கண்டுபிடிக்க, இந்த நோய் வந்தால் குணப்படுத்துற மருந்தை கண்டுபிடிக்க வேண்டுமே தவிர அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இது பெரிய இது நிமோனியாவோடு தான் சம்பந்தப்பட்ட, இது சுவாச பையோடு தான் இது தாக்குகிறார் என்றால் அதற்கு வந்தால் அதற்கேற்ற மருந்தை இவர்கள் கண்டுபிடிக்க மாட்டாமல் தடுப்பூசியை போட்டு என்ன செய்ய முடியும் ஐயா? தடுப்பூசியை போட்டு ஒன்றும் பண்ண முடியாது. நோயை அழிக்க முடியாது, தடுப்பூசியால் அழிக்க முடியாது. மக்களுக்கு தடுப்பூசியை போட்டுவிட்டால் வராது என்று எண்ணுகின்ற புதிதாக வருவதை இவர்கள் என்ன செய்ய முடியும்? முடியாது தானே. நீங்கள் என்ன அதை பற்றி நினைக்கிறீர்கள்? மக்களுக்கு மட்டும் தடுப்பூசி தீர்வு காண இவர்களால் முடியாது. அவர்களுக்கு அந்த அளவுக்கு அறிவில்லை. அதனால்தான் அதிலே உள்ள அறிவாளிகள் தான் அங்கே இருக்க வேண்டும். அதாவது தேசிய பற்று அறிவாளி உள்ளவர்கள் அறிவாளிகளா இருக்கும். இப்ப நான் முன்பு ஒரு தடவை கூறியிருந்தேன் ஆனந்தன், இப்ப எங்கள் வீட்டிலே ஒரு இடத்திலே நிலத்திலே நடு அறையிலே ஒரு ஒழுக்கு விழுந்து தண்ணீர் வருகின்றது. அந்த தண்ணீரை நாங்கள் அதை சோப்பு போட்டு சவக்காரம் போட்டு கழுவி அல்லது துடைத்து எல்லாம் எடுத்து விட்டா போய்விடுகிறது. மீண்டும் அதிலே ஒழுக்கு விழுகிறது. அந்த நிலத்திலே உள்ள ஒழுக்கை அழிப்பதற்காக நாங்கள் முயற்சி செய்வதா, எங்கிருந்து ஒழுக்கு வருகிறதென்று அந்த ஒழுக்கு ஒழுகிற அந்த கூரையை சரி செய்வதா புத்திசாலித்தனம்? இதை என்று நீங்க நினைக்கிறீர்கள்?
2: வெள்ளத்துக்கு அணைப்படாம வெள்ளம் வந்த பிறகு திண்டாடக்கூடிய,
1: நான் கேட்கிற கேள்வி என்னென்றால் வீட்டுக்குள்ளே ஒழுக்கு மழை பொழிகின்றது, கூரையிலிருந்து கீழே ஒழுக்கு விழுந்து கொண்டு இருக்கின்றது, அதை துடைத்தால் போகின்றது. அதிலே ஒரு பாத்திரத்தை வைத்து அந்த தண்ணியை எடுத்து வெளியே ஊற்றுகிறார்கள். சரி, அதை நிறுத்துவதென்றால் என்ன செய்ய வேண்டும்? துடைத்துக் கொண்டு தண்ணியை எடுத்து ஊத்திக் கொண்டிருந்தால் நின்று விடுமா? இல்லையே. எங்கே ஓட்டை இருக்கின்றது, எங்கிருந்து ஒழுக்கு விழுகிறது என்று பார்த்தா அந்த ஒழுக்கு விழுகின்ற அந்த ஓட்டையை அடைத்தால் வீட்டுக்குள்ளே ஒழுக்கு வராது. நான் கூறுவது புரிகிறது தானே? அதைத்தான் கூறுகிறேன். அந்த வெள்ளத்தை வந்து துடைத்துக் கொண்டிருப்பதை விட அந்த வெள்ளம் வந்த ஓட்டையை தானே அடைக்கணும். அதை விட நோய் வருகிறது, மக்களுக்கு நோய் கிருப்பையும் பாதுகாப்பு இப்படி செய்யுங்க, முதலாங்கியை போடுங்க என்று சொல்லி இவர்கள் சட்டத்தை வீழ்த்து கட்டுப்பாடு விதிக்கிறது விட ஏன் இந்த உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து அந்த நோய்க்கான மருந்தை கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கின்றார்கள்? அந்த மருந்தை கண்டுபிடித்து விட்டால் நோய் தீர்ந்து விடும். பாருங்கள், இந்த பெரிய அம்மை நோய், அம்மை நோய்க்கு கூட இன்றைக்கு கட்டுப்பாடு வைத்து தடமருந்து மருந்தை கண்டுபிடித்து விட்டார்கள்.
2: போராடி செய்தாங்க அந்த காலகட்டத்தில், போராடி அதை முயற்சிட்டாங்க அந்த காலகட்டத்தில்.
1: அப்ப இருந்து அறிவாளிகள் உள்ள அரசாங்கங்கள் ஒரு அளவுக்கு பொது நோக்கோடு செய்தார்கள். இப்பொழுது அப்படி இல்லை. யார் கேட்டால் என்னுடைய பொக்கெட் நிறைந்தா காணும். இந்த வைத்தியத்திலே கூட இதை வியாபாரமாக்கி நடத்தி கொண்டிருக்கின்றது அரசாங்கங்கள், எல்லா அரசாங்கம். நான் ஒரு அரசாங்கத்தை மட்டும் கூறவில்லை, உலகளாவோ எல்லோ எல்லா நாடு. இதை நிறுத்த முடியாத நிலை இந்த இத்தனை வருடம் ஆகிவிட்டது ஐயா. 1919 டிசம்பர் 12 வந்தது. அதனால தான் COVID-19 என்று கூறினார்கள். அது வந்தது அக்டோபர்லே, அது வெளிவந்தது நவம்பர்லே, டிசம்பரிலே அவர்கள் அதை எல்லோருக்கும் பிரகடனப்படுத்தினார்கள். அதுதான் சி கோவிட் 19 COR கொரோனா 2020 முடிந்து விட்டது ஒரு வருடம். 2021 20 மாதங்கள் கடந்து அதுவரையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. மக்கள் அந்த 20 மாதங்கள் எத்தனை லட்சம் அழிந்து விட்டார்கள், எத்தனை கோடி அழிந்து விட்டார்கள். இவர்களுக்கு உரைக்க உரையா இங்கிருந்து விஞ்ஞானம் பெரிய நாள் இங்கிருந்து சந்திர மண்டலத்துக்கு போய் கொடி கட்டி விட்டு வருகிறோம், அங்கு மண் எடுத்து வருகிறோம், கல் எடுத்து வருகிறோம், மண் இருக்கின்ற ஆய்வு செய்கிறோம் என்றெல்லாம் தம்பட்டம் அடிக்கின்றார்கள். ஏன் இந்த விஞ்ஞான உலகம் திசை திருப்பி கண் நோக்கி இந்த நோய்க்கு இந்த நோய் கிருமிக்கு மருந்து காண முடியாமல் இருக்கின்றார்கள்? கண்டுவிட்டு அதை வியாபாரத்துக்காக இந்த ஊசிகளை விற்பதற்காக வைத்திருக்கின்றார்களா, அல்லது கண்டுபிடித்து விட்டால் இந்த நோயை வைத்து தங்களால் பிழைப்பு பிழைக்க முடியாது? அரசாங்கங்கள் தான் மருந்தால் தான்
2: உழைக்கின்றன.
1: அதனால் மறைத்து வைத்திருக்காங்க. வருத்தப்படுவது நோய்வாய்ப்படுவது யார்? இந்த மக்கள் எவ்வளவு கட்டுப்பாடுகள் வைத்து தேர்தல் நடத்தினார்கள், எல்லா நாடுகளிலும் தேர்தல் வெற்றி பிறந்த எழுதினார்கள். அவருக்கு துதிப்பாடும் ஊடகங்கள் சொல்லி இந்த கொரோனா வைரஸ் காலத்திலும் வெற்றிகரமாக தேர்தல் நிறைவேறியது என்று நாம் எழுதினார்கள். எங்கே எழுதுங்கள், இந்த வெற்றிகரமாக இந்த கொரோனாவுக்கு ஒரு சாவுமணி அடித்து விட்டோம், மருந்து வந்து விட்டது என்று மக்களுக்கு ஒரு பீதி உணர்வை இல்லாமல் செய்யட்டும் பார்ப்போம். ஏன் அவர்கள் செய்யவில்லை? அடுத்தது இன்னும் ஒன்று பாருங்கள். இப்ப நீங்கள் வந்து லைஃப் இன்சூரன்ஸ், அதாவது ஆயுள் காப்புறுதி நிலையங்கள் எல்லா நாடுகளிலும் இருக்கின்றது. அந்த ஆயுள் காப்புறுதியை நீங்கள் புதிதாக ஒரு ஆயுள் காப்புறுதி எடுக்கும்போது அவர்கள் தருகிறார்கள். அவர்களுக்கு தெரியும் இந்த நோய்க்கு காலத்தில் கொடுக்க முடியாது, நேரு வருத்தம் உள்ளவருக்கு நோய் காப்புறுதி இலகுவாக பெற முடியாது. ஆனால் இப்பொழுது இலகுவாக பெற கொடுக்கிறார்கள் தானே, கொடுக்கிறார்கள் தானே, தங்களுடைய ஆயுள் காப்புறுதி பணத்தை மாதம் மாதம் எடுக்கிறார்கள் தானே. என்ன இது இந்த நோய்படியே இருக்க போகின்றது, இதை வைத்து பிழைப்புகள் நடந்து கொண்டு போகின்றதே தவிர உண்மையிலே இதற்கு என்ன வைத்தியத்தை கண்டுபிடித்திருக்கின்றார்கள்? தடுப்பு மருந்திலே எனக்கு நம்பிக்கையே இல்லை. ஏன்னா அது மருந்தல்ல, தடுப்பூசி நாளுக்கு அந்த தடுப்பூசி. அப்ப இவர்கள் இந்த ஊசியை தான் காலம் முழுக்க தரப்போகின்றார்கள். மருந்து கொடுக்க மாட்டார்கள். முதலாவது அலை வருகின்றது, முதலாவது ஊசி, இரண்டாவது ஒன்று எடுங்கள், இரண்டாவது இப்ப மூன்றாவது எடுங்கள் என்றுகிறார்கள். அது முடிய நான்காவது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தடுப்பூசியினுடைய அந்த வலிமை குறைந்துவிடும் தானே ஐயா. தடுப்பூசி காலம் முழுக்க இருப்பதில்லை. அது உண்மையிலே அம்மைக்கு தடுப்பூசி போட்டார்கள் பால் கட்டுவது என்று கூறுவது அது என்றும் அது சிறப்பாக இருக்கின்றது, மீண்டும் வராமல் இருக்கின்றது அம்மை நோய்க்கு. எங்களுக்கு எல்லாம் எங்கள் நாட்டிலே இல்லை, எங்கள் நாடு பூராவும் அந்த அமைப்பால் கட்டினாங்க. நான் பாடசாலையில் படிக்கும் காலம் எனக்கு 4 வயது அப்பொழுது, அதிலே வைத்த அடையாளம் இப்பொழுதும் இருக்கின்றது. ஒரு வாரம் அதை ஒரு சிலருக்கு பொங்கி எல்லாம் இந்தெல்லாம் வந்தா நான் எந்த ஆபத்தும் இல்லை, அங்கு அம்மையும் இல்லை. அது தடுப்பூசி. இப்பொழுது வந்த நோய் எதற்கு? எய்ட்ஸுக்கு தடுப்பூசி கண்டு போட்டார்களே தவிர மருந்து கண்டுபிடித்தார்களா? சார்ஸ் நோய்க்கு தடுப்பூசி என்று போட்டார்கள், மருந்தை கண்டுபிடித்தார்களா? முற்றாக இல்லாமல் பண்ணினார்களா? சிக்கன் கோனியாவை அப்படி எத்தனை வைத்திய வருத்தங்கள் வந்து இதெல்லாம் காலத்துக்காலம் வந்து கொண்டிருக்கின்றது. ஆனா இது வந்து மிக மிஞ்சது, இது அவர்களே கூறிவிட்டார்கள் கட்டுக்கடங்காமல் போய்விட்டது என்று. அப்ப கட்டுக்கடங்காமல் போய்விட்டது என்றால் இந்த மக்களை நம் மக்கள் நம்பி அரசாங்கத்தை இந்த நிறுவனங்களை வைத்து பெரிய கல்விகளை கற்று பெரிய உயர்ந்த பதவியில் இருந்து கொண்டு செய்கிறார்களே, இவர்களுக்கு மண்டையங்கள் எதுவும் இருக்கா? மூளை இல்லாதவர்கள் தான் கூற வேண்டும். மக்கள் சரியான பயன் பீதியில வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஐயா. நாங்கள் எல்லோரும் பீதிக்கு வெளியே போக முடியாமல் பாதி தடுமாறுவது. இப்படி முன்பு நாங்கள் இப்ப எந்த நோய் எப்படி நாங்கள் ஆபத்து உயிராபத்து நோய் உணவு இல்லாமல் எத்தனை நாள் வாழ்ந்திருக்கின்றார்கள், தண்ணீர் இல்லாமல் வாழ்ந்திருக்கின்றார்கள். ஒரு நிமிடம் வெளியே முகங்கி கையங்கி போடாமல் வெளியே காற்றுக்களை போய் வர முடியாமல் இருக்கிறோம் அல்லவா நாங்கள். என்ன செய்ய போகிறார்கள்? இதுக்கு என்ன பதில் கூற போகின்றார்கள்? எப்படி நடவடிக்கை எடுக்க போகின்றார்கள் பார்ப்போம். படைத்தவன் தான் இதுக்கு, அவன் தான் ஆண்டு கொண்டிருக்கின்றான். இப்போ அதர்மத்தை அழித்துக் கொண்டிருக்கின்ற எங்க போய் முடியுமோ எனக்கு தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, அரசாங்கத்துக்கும் தெரியாது, சுகாதார தலைமைப்பிடத்துக்கே தெரியாது. இதை வியாபாரமாக்கி தங்கள் நாட்களை ஓட்டி ஆட்சியை நடத்துவாங்க. எல்லோரும் நடத்தி அதுக்காக அவர்கள் ஆட்சியை விட்டுட்டு ஓட சொல்லி நான் சொல்லவில்லை. இந்த ஆட்சியாளர் எல்லாரும் சேர்ந்து கூடி இதுக்கு ஒரு முடிவு எடுக்க வேண்டும். அவர்கள் அணுகுண்டு தயாரிப்பது, ஆளில்லா விமானம் தயாரிப்பதில் போர் தான் எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். இப்ப சீனாவில எல்லாம் இவ்வளவு பெரிய உயர்தரமா வந்தார்கள். அன்று வந்த இயற்கை சீற்றத்துக்கு அவர்களால் என்ன செய்ய முடிந்தது? இயற்கை நல்லது. ஆனந்தன் அவர்களை சிறிது நேரம் உரையாடினோம். வாழ்த்துக்கள் உங்களுக்கும் சிறப்புகள். இன்று உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற பதம் அற்புதமான ஒரு பதம். அம்மா அம்மா என்ற பதத்தை வைத்து ஐந்து பாடல்கள் தாருங்கள்.
3: அம்மா என்று உயிரின்
1: அம்மா என்று
3: அழைக்கம்மா தம்பி என்று அம்மம்மா தம்பி என்று நம்பி
1: அம்மம்மாவதுதான் வந்திருக்கு. அம்மா வரவில்லை, அம்மம்மான்றது வந்திருக்கு. அம்மா அம்மா
3: அம்மம்மா அம்மா சும்மா இல்லடா அந்த ஒரு பழக்கத்துல
1: அப்பு அம்மா சும்மா இல்லடா நல்லது.
3: அம்மா நீ சுமந்த பிள்ளை திருவொடிந்த கிள்ளை அந்த பாடல் என்ன
1: நல்லது. நல்ல பாடல் அந்த பாடல் நீ சுமந்த பிள்ளை. மூன்றாவது பாடல் நான்காவது கொண்டு வாருங்கள்.
3: அம்மா என்றால் அன்பு, ஆசான் என்றால் அறிவு. அது அந்த ஒரு பாடல்
1: அடிமை பணி இல்லையா? இல்லை
3: அடிமைப்பன்
1: அம்மா என்ற ஜெயலலிதா அவர்கள் பாடுகள். அம்மா என்றால் அன்பு நல்லது. இன்னும் ஒரு பாடல் இருந்தாலும் ஐந்து பாடல் வந்துவிடும். அம்மா ஞாபகத்தில் இருக்கிறது. எத்தனை பாடல் இருக்கு உங்களுக்கு தெரியும்?
3: பாடம் இருக்கு.
1: நேரத்தில் வர வேண்டும். என்ன அதுல எங்களுடைய கமலஹாசன் அவர்கள் முதலாவதாக ஒரு பாடல் ஒன்று பாடுற சின்ன வயதில்.
3: அம்மா அப்பாவும் நீ அன்புடனும் தெய்வமும் நீ அந்த பாடல்கள்
1: பார்த்தீர்களா? இந்த பாடல் எவ்வளவு பாடல்கள் இருக்கின்றது அம்மா என்றதில். உடனே வருவதுதான் ஞாபக சக்தி விவேகமும் இப்ப நாங்கள் பேசிய விடயத்திலிருந்து ஆனந்தன் நாங்கள் அதற்காக எங்களை நாங்கள் வருத்தி கொண்டோ நாங்கள் விரக்தி அடைந்தோ இருக்கக்கூடாது. நடக்கிறது நடக்கட்டும் என்று எங்களை நாங்கள் பாதுகாப்பில் வைத்திருக்கிறோம். பாதுகாப்பாக நாங்கள் இருந்தால் உண்மையிலே நலம்
3: அதுதான் நம்பிக்கை.
1: வேறு யாராலும் எந்த விடயத்தாலும் பாதுகாப்பு கிடைப்பதில்லை. அந்த ஊசி போடுவதிலும் வந்து எனக்கு தெரிந்தாலும் அந்த ஊசி வந்து போடுவது நீங்கள் தடுப்பூசி எடுத்தது உங்களுக்கு அந்த நோய் வராமல் இருக்க வேண்டும் என்று. அப்படி இல்லையென்ற அந்த நோய் உங்களுக்குள் வந்தால் அங்கே ஏற்றி வைத்த அந்த தடுப்பூசி வந்து அதை தடை செய்யும். ஓகே வைத்துக் கொள்வோம் அப்படி. ஆனால் அது உங்களே வந்து நீங்கள் இருக்கும் போது தும்மும் பொழுது அது வெளியே வருகின்றது அந்த கிருமி. அந்த கிருமி மற்றவர்களுக்கு தொட்டு பார்க்கும். அதனால்தான் பாதுகாப்பு ரெண்டு பக்கம் வந்து பாதுகாப்பு தடை ஊசி போடுவது தங்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஏற்படாத வண்ணம். அப்ப 100 பேர் இருக்கின்றார்கள், 100 பேர் இருக்கின்றார்கள். ஊசி போட்டவர்கள் ஒரு இடத்துல கூடுகிறார்கள், சந்திக்கணும். நான் ஊசி போடவில்லை, எனக்கு வருத்தம் இல்லை. அவர்களுக்கும் ஊசி போட்டபடியால் அந்த தடுப்பூசி வந்து அவர்களுக்குள் சென்ற அந்த நோய் கிருமி தடுத்து விடுகிறது. அந்த கிருமி வெளியே வரும்பொழுது எனக்கு தொற்றலாம் தானே. இதொரு தற்பாதுகாப்பு நடவடிக்கை தவிர முற்றாது. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான், ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் போடணும். அது எத்தனை பேர் பக்க விளைவுகளை ஏற்படுத்தி எத்தனை பேர் இறந்து விட்டார்கள் அதை ஒன்றும் வெளிவரவில்லை. செய்திகள் மூடி மறைக்கப்படுகின்றது பல செய்திகள். நல்லது ஆனந்தன், நம்பிக்கையோடு நீங்கள் கூறியபோது நம்பிக்கையும் துணிவும் இருக்க வேண்டும்.
3: துணிவும் தான் வேணும் சொல்லிட்டீங்க இந்த காலகட்டத்தில். அதுதான் நம்மளால செய்திருக்க
1: முடியாது. நல்லது ஆனந்தன், மீண்டும் நீங்கள் வரலாம். மீண்டும் வந்து ஐந்து பாடல் தரம் போற போறதுக்கு நன்றி. நன்றி. ஐந்து பாடலை அம்மா பாடல் தந்ததுக்கு நன்றி. எங்களுக்கு ஞாபகப்படுத்தி சொல்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
0: அவன் கண்ணவில் அவள் வருவாள் அவனை பார்த்து சிரிப்பாள். அவள் கண்ணவில் யார் வருவாள் யாரை பார்த்து அழைப்பாள். புத்தியுள்ள மனிதன் எல்லாம் வெற்றி.

இனிமையான பாடல் என்று கேட்டு மகிழ்ந்தோம். அந்த பாடலை தொடர்ந்து இன்னொரு பாடத்தார இருக்கின்றேன். ஆனால் அதற்கு முன்பு யார் வரப்போகுங்க, அடுத்து வரவருக்கு அற்புதமான ஒரு பதம், மிகவும் இலகுவான பதம் காத்துக் கொண்டு இருக்கின்றது. வந்தால் அவர் முழு ஐந்து பாடலையும் மலமலண்டு தரக்கூடிய ஒரு பதம் இங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த பாடல் அங்கே இந்த நிகழ்ச்சியின் மூன்றாவது நபருக்காக காத்துக் கொண்டிருக்கிறது. யார் வரப்போகின்றது கேட்போம். இந்த வேளையிலும் ஒரு பாடலை கேட்போமா?

0: தங்கை அடுத்த 50 ரூபா வந்து விட்டார். ஃபாரூக் அவர்கள் வந்து, வணக்கம் ஃபாரூக், எங்கே உங்களுடைய நீண்ட நாள் காணவில்லை போல எனக்கு தோன்றுகின்றது.
1: வணக்கம்ப்பா. வணக்கம். அனைவருக்கும் அன்பு வணக்கம். நலம் நலமறியாவல்.
0: நலம் நலம் அறிந்து கொண்டோம். நலம் அறிந்து கொண்டீர்களா? நாங்கள் எல்லோரும் நலமாக இருக்கின்றோம். அங்கே சவுதி அரேபியாவிலே நீங்கள் வேலை, அதாவது பணிபுரியும் இடமும் உங்கள் வீடும் என்றுதான் இருக்கின்றீர்களா? வெளியே இன்னும் சொல்கின்றீர்களா?
1: வீட்டுக்கு வந்துடும். அனிமிருந்து வீட்டுக்கு வந்துடுவோம்.
0: வேறு வழியும் சொல்லுவா?
1: எப்பாவது சாப்பிட போறாங்க.
0: நான் கேட்டு வேண்டாம். இப்பொழுது அங்கே எப்படி இருக்கின்றது பாதுகாப்பு நடவடிக்கைகள் என்பதை அறிவதற்காக.
1: பாதுகாப்பு 2வது ஊசி போட்டுக் கொண்டிருக்காரு அனைவரும். August 1 அனைவரும் முழுமையாக போடப்படும். போட்டால்தான் அந்த கடைகளுக்கெல்லாம் போக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: போடாதவர்கள் கொரோனாவே அளிக்கவில்லை, கொரோனாவுக்கு எங்களுக்கு வராமல் இருந்து பாதுகாப்பு ஊசியை தான் தருகின்றார்கள். பாதுகாப்பு முகக்கவசம் போட தேவையில்லை, போகலாம் என்ற மாதிரி சில இடங்கள்ல இருக்குதாமே?
1: அப்படி இல்லப்பா, அப்படி இல்லப்பா, அப்படி இல்லப்பா. கண்டிப்பா போறோம்,
0: கண்டிப்பா போறோம்.
1: இறங்கினாலும் 10,000
0: போட்டாங்க. அங்காடிகளுக்கு பொருள் பொருட்களை வாங்க போற இடம் இடம் நெருக்கம் அப்படி இருக்கின்றது. ஜனநல மாட்டம் இடைத்துறது கவனிக்கிறார்கள்.
1: கண்டுபிடித்து
0: விட்டார்கள். கண்டுபிடித்து விட்டார்கள். நீங்க போய் சொல்ல முடியாது நான் போட்டு விட்டேன்.
1: ஆமா, அதுல நம்ம அந்த மொபைல காமிச்சாதான் உள்ள போக முடியும். அந்த அப்ளிகேஷன் காமிக்கும்.
0: ஓ, அப்ப இதை எல்லாம் கண்டுபிடிச்சவர்கள் மருந்த கண்டுபிடிக்கிறார்கள். இந்த விஞ்ஞான உலகம் வியாபாரம் தான் பெருகி கொண்டிருக்கிறது விஞ்ஞானத்திலே. இதையெல்லாம் கண்டுபிடிக்கிறார்கள். போடவில்லையா, போட்டா தான் மறுபடியும், இதையெல்லாம் கண்டுபிடிக்கிறார்கள். அவர்களுக்கு எப்படி தெரியும் அந்த உண்மை இருப்பவர்களுக்கு இல்லை என்றது. அந்த பயம் இருக்கின்றது. அதனால தான் போட்டால் தான் வரலாம். அந்த நோய்
1: இதுவரை எந்த விமானமும் உள்ள வரலப்பா,
0: வரல. இருக்கிறார்களே, வர முடியாது. சும்மா உள்ளூர் அந்த வியாபாரம் இப்ப அரசாங்கம் நடைபெறுவது எதனாலே என்றால் தடுப்பூசி மருந்தினாலே தான் வியாபாரம் இருக்கின்றது. மேலும் மேலும் அத்தனை கோடி மக்கள், அத்தனை கோடி மக்களுக்கும் அவர்கள் கோடிக்கணக்காக செய்ய வேண்டும் அல்லவா? இதெல்லாம் இந்த வருஷத்தை அவர்கள் டிக்ளேர் பண்ணிவிட்டார்கள், கூறிவிட்டார்கள். எல்லோருக்கும் பெருமண்டு
1: வருமானம் குறைஞ்சு அரசாங்கத்தை குறைஞ்சதுனால நம்முடைய பொருள் எல்லாம் விலையை உயர்த்திவிட்டார்கள்.
0: ஆமா, விலை பொருட்கள் எல்லாம் விலையேற்ற முயற்சியிருந்த விலை இன்றைக்கு இல்லை. அது பாடிப்பை இருக்கும், பழையதா இருக்கும். இன்று பார்த்தால் அதுக்கு விலை கூடவாக இருக்கும். அது மட்டுமல்ல, இந்த நோயை அழித்து முன்பு வந்து ஒரு நாட்டுக்குள்ளே பல நோய்கள் ஏற்பட்டிருக்கு. அந்த நாட்டுக்கு மற்ற நாடுகளும் உதவி செய்து சுகாதார நிறுவனம் மருந்துகளை செய்து வித்தார்கள். இப்பொழுது அந்த சுகாதார நிறுவனத்துக்கு உள்ளே இருப்பவர்களுக்கும் இது வருகிறது. அவர்கள் இதை தடுத்து நிறுத்த முடியாமல் இருக்கிறார்கள். அதுதான் உண்மை.
1: இரண்டு ஊசி போட்டவர்களுக்கும் மரணம் அடைகிறார்கள்.
0: இப்பொழுது கூறியிருக்கால் 3வது ஊசியும் போட வேண்டும். ஏனென்றால் தடுப்பூசி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தானே, காலம் முழுவதுக்கும் இல்லையே. அவர்கள் அப்படி கண்டுபிடிக்கவில்லையே. உங்களுக்கு ஊசி உங்களுக்கு தடுப்பூசி
1: சொல்லுங்கப்பா.
0: நீங்க கூறுறது கூறுங்க.
1: இந்தியாவுக்கு விடுமுறைக்கு போயிட்டு வந்தவர்கள் அங்கு ஊசி எடுக்க வேண்டும் என்றார்கள். இங்க வந்த பிறகு மீண்டும் ஊசி போட வேண்டும். அந்த ஊசியை முடிந்து தவறு
0: அந்த ஊசிக்கு அவருடைய வலிமை ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு தான். ஆனால் கொரோனாவுக்கு காலமாக வலிமை இருக்கின்றது. எவ்வளவு போட சொன்னார்கள், 2வது போட வேண்டும் என்றார்கள். இப்ப 3வது அலை வந்துவிட்டது. 3வது ஊசி போட வேண்டும், 4வது ஊசி இப்படியே போட்டுக்கொண்டே இருக்க முடியாது. ஏனென்றால் அந்த ஊசி ஒரே ஊசியை தான் தருகிறார்கள். அந்த மருந்து குறிப்பிட்ட நாளுக்கு தான் எங்களுக்கு செல்லுபடி ஆகிறது. அது வலிமை குறையக்கூடிய நாட்களுக்கு தந்து போட சொல்லுங்க. அப்ப காலம் முழுவதும் இந்த ஊசிகளை போட்டுக்கொண்டு ஊசி தயாரித்த ஸ்தாபனங்களுக்கு பணம், அதனால் வருமானம் அரசாங்கங்களுக்கு நிறைய உண்டு. வரிகளை அது நடக்க போகின்றதுதான். முன்பு ஒரு மருந்தை கண்டுபிடித்தார்கள் ஒரு வருத்தத்துக்குன்னா, அந்த மருந்தை தொடர்ந்து தந்தார்கள். அந்த மருந்தை தந்தவுடன் அந்த நோய் நின்றது. இது வந்து நோய் நிற்கவில்லையே. இப்ப ஒருவருக்கு இப்ப சரி, இப்ப நோய் வந்து ஒருவருக்கு போடுவதை அவர்கள் யோசிக்கிறார்கள் அல்லவா? அப்ப ஏன் இந்த மருந்தை நோய் வந்தவர்களுக்கு போட முடியாது? நோயை கண்டு அறைகுறை கண்டவுடன் வைத்தியசாலைக்கு போனால் அங்கே ஏன் இப்படி மருந்தை கொடுக்க முடியாது? பராமரிப்பு தானே செய்து கொடுக்கிறார்கள். அங்கு எந்த வித மருந்தும் கொடுக்கவில்லை. ஆனால் அதற்கு பணம் விதையப்படுகிறது. பணம் எத்தனையோ லட்சக்கணக்காக இருக்கிறார்கள்.
1: இது வந்து ஒரு முதலுதவி மட்டும்தான் இந்த சொல்ற மாதிரி இந்த ஊசி.
0: இந்த ஊசி அதுவும் இல்லை, அதுவும் இல்லை,
1: அதுவும் இல்லை.
0: எங்க அந்த ஊசி எடுத்துக்கொண்டு அவர் எல்லாம் சும்மா ஒன்றும் இல்லாமல் வெளியே தெரியக்கூடாது. ஊசி எடுத்தவர்கள் ஏன் ஒன்றும் இல்லாமல் வெளியே போகக்கூடாது. முகக்கவசம் இல்லாமல் கைக்கு போடாம போடாம போக போக முடியாது. தடுப்பூசி என்னதுக்கு? நான் தடுப்பூசி போட்டேன், நான் போகலாம். நான் ஒரு கவசம் அணிந்து கொண்டு போவது போலத்தான் இது போட்டால் எனக்கு வராது என்ற நம்பிக்கை. அப்ப நான் போகலாம் தானே, ஏன் நான் முகக்கவசம் போட வேண்டும்?
1: தடுக்காது.
0: அவர்கள் சொல்லுவது மூன்று மாதத்தாலும் நீங்க இன்னொரு ஊசி எடுக்க வேண்டும். ஏன்னா மூன்று மாதத்துலையும் செல்லுபடியா
1: சொல்லுறாங்க.
0: இப்படி தர்க்க ரீதியான
1: கொஞ்சம் குறையும், குறைகிறது இல்லப்பா. அதனால கொஞ்சம் தாக்கம் குறைகிறது, அவ்வளவுதான்.
0: என்னவர்கள்
1: குறைகிறது இல்லையா?
0: பரவி கொண்டுதானே
1: ஊசி எடுத்ததுனாலும்
0: லட்சக்கணக்கானவர்கள் கோடிக்கணக்கானவர்கள் எடுத்து விட்டார் என்று கணக்கு கூறுகிற அங்கே பரவி கொண்டிருக்கின்றது தானே. முற்றாக இல்லை, இந்த ஊசி வந்து முற்றாக குறைக்கவில்லை. இவர்கள் உலக உலக ஜனத்தொகை அத்தனைக்கும் இவர்களால் செய்யவும் முடியாது. இது கை கடந்து எங்கெங்கெல்லாம் போகிறது ஐயா? அதை அதை கண்டுபிடித்து அதற்கேற்ற மருந்தை கண்டுபிடிக்க வேண்டும். எனக்கு இந்த தடுப்பூசி எதற்காக இவர்கள் தருகின்றார்கள் என்று தெரியவில்லை. அது தாங்கள் நடவடிக்கை எடுக்கின்றோம். அதில் ஒரு பெர்சன்டேஜ் கூடுதென்றான் குறைந்ததென்றால் அது நல்லது, இது நல்லது. அதுக்குள்ளேயும் போட்டி தானே. எத்தனை எத்தனை விதமான ஊசி மருந்துகள் வந்துவிட்டது. இவர்கள் எல்லாரும் சேர்ந்து
1: அரசாங்கம் உடைய செலவு தானப்பா, அது வந்து அரசாங்கத்துடைய செலவு. மக்களுக்கு வந்து இந்த செலவு இல்லை.
0: அவர்கள் செலவழிப்பது மக்கள் பணத்தை தானே. அவர்கள் எங்கிருந்து எடுக்கின்றார்கள்?
1: கூடுதலாக
0: ஒரு வழியாலே வரிகள் செலவுகளை தருக. இந்த
1: வழியாக
0: இப்ப உங்களுக்கு கிடைத்திருக்க பதம் நல்லதொரு பதம் என்று கூறுவேன். ஓடி வந்தீர்கள். என்ன பதம் என்று நீங்க நினைக்கிறீர்கள்?
1: நானும் நினைக்கிறேன்.
0: வந்த பதத்துக்கு பாதல கொடுக்க வேண்டியதான் இல்லையா? இலகுவான ஒரு பதம் நிலவு. நிலவு
1: நிலவு சூப்பர் சூப்பர்
0: அப்ப கூட சூப்பர் சூப்பர் சூப்பர் ஐந்து எழுதிவிடும். சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர் ஐந்து தடவை எழுதுகிறதா? சூப்பர் நிலவு, சூப்பர் நிலவு, சூப்பர் நிலவு.
1: ஆமா, நிலவு ஒரு பெண்ணாகி ஓரளவு நின்றாலே
0: ஒரு பாடல்.
1: அப்புறம் வந்து நிலா காய்க்கு சொல்ல முடியுமாதா?
0: நிலவு என்று வந்தா நிலவு அல்லவா?
1: அப்புறம் நிலவு தூங்கும் நேரம் அந்த பாட்டு.
0: அது தூங்குனா நல்லதான், வெளிச்சம் கூடவே இருக்கும் இல்லையா? அடுத்தது
1: நிலா பாட்டு, நிலா பாட்டு அப்படி ஒரு பாட்டு இருக்கு.
0: அதனால
1: பாட்டா இல்ல நிலவு பாட்டு, நிலவு பாட்டு விஜய் பாட்டு.
0: அந்த பாட்டு நிலவு பாட்டு, நிலவு பாட்டு. சரி, இன்னும் ஒரு பாடல் இருந்தால் பிரச்சனை தீருது.
1: நிலவுக்கு என்ன என்னடி கோபம் நெருப்பான் எரிகின்ற அந்த பாட்டு.
0: அப்படிங்கிற கோபம் இல்ல, அன்பு
1: கோபம்.
0: முதலாவது நல்லது ஐந்து பாடலை தந்தீர்கள். நிலவு ஒரு பெண்ணாகி, காயுது நேரம் நல்ல நேரம், நிலவு தூங்கும் நேரம், நிலவு பாட்டு, நிலவு பாட்டு, நிலவுக்கு என் மேல் நல்லது. அந்த வேளையிலே நீங்க முதலாவது தடுப்பூசி எடுத்த போது அவர்கள் என்ன கூறினார்கள் உங்களுக்கு? ஃபாரூக்
1: அவங்க வந்து இந்த லெப்ட் ஹேண்டா ரைட் ஹேண்டா கேட்டாங்க. இந்த நாங்க லெப்ட் ஹேண்ட் சொன்னோம். அப்பதான் தெரிஞ்சது அடுத்த ஊசிக்கு வந்து ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணணும். அது மட்டும்தான் அவங்க சொன்னது. அந்த அப்பா நீங்க சொன்ன மாதிரி நான் மருந்து பேரு கேட்டேன், நீங்க சொன்னது யாரும் மருந்து அவங்க உடனே பை சேர் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நன்றி டாக்டர் சொல்லி வந்துட்டேன்.
0: அதனுடைய அதனுடைய தொழிற்பாடுகள் எப்படி இருக்கு, நீங்கள் என்னதை கடைபிடிக்க வேண்டும் என்னெல்லாம் கூறினார்களா?
1: அவங்க வந்து காய்ச்சல் தலைவர் இருந்தா அந்த பெனடோல் ட்ராமா டேப்லெட் அதுவும்
0: எடுத்துக்கணும்,
1: அது உபயோகிச்ச பிறகு நின்று அந்த தலைவலி காய்ச்சல் எல்லாம்.
0: ஆனா ஒரு சிலருக்கு ஒரு சிலருக்கு நாங்கள் தடுப்பூசி எடுத்தால் எங்களுக்கு ஒண்ணுமே செய்யவில்லை என்று இல்லையா, அதை ஏதாவது செய்ய வேணும், அப்படிதான் உங்களுக்கு தொழில்பட்டு இருக்குன்ற தெரியுமா? அதை எடுத்து பக்கத்தில் அந்த அந்த உபவாதைகள் தெரிய வேண்டும், தெரிந்தால்தானாம் அந்த மருந்து உங்களுக்கு வேலை செய்கிறது என்பதை அறகுறியாம். ஒன்றுமே செய்யவில்லை என்றால் அது பிரயோஜனம் இல்லை என்று கூறுகிறார்கள். இதை நம்புவதென்று தெரியாமல் இருக்கின்றது. அன்பு மகள் ஷியாமலா மீண்டும் வந்துவிட்டாள். இரண்டாவது வகையாக மகளே வந்துவிட்டாள். வாருங்களம்மா வாருங்கள், எப்படி இருக்கின்றீர்கள், நலமா இருக்கின்றீர்களா? இரண்டாவது வகை ஐந்து பாடல் கொண்டு வந்து என்ன பதமாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்?
2: ஒளி பிறந்த போது
0: நல்லது. அடுத்தது
2: ஒளி ஒரு பாட்டு ஒளி
0: பச்சை விளக்கு அது வந்து உங்களை பேரோட அது வந்து விட்டது. பச்சை
2: விளக்கு என் உள்ளத்தில் தெரிகின்றது. எங்கப்பா தெரியுது?
0: அதுவும் என்ன தெரியும் தெரியும் தெரியும். உடனே அது எதிர்காலம் தானே அது கூறப்படுகிறது. அடுத்தது பழைய பாடல் அது இருக்குதான்
2: என்ன சீக்கிரப்பா அச்சிக்கு வரவே இல்லையப்பா, அவனோட யோசிக்க முடியே.
0: தட்டி பாருங்கள் சிந்தனை, தட்டி தூசு தேய்த்து கொண்டு வாருங்க.
2: தொக்கு தொக்கு தலையில குட்டிட்டு இருக்கப்பா, வீட்டுக்கு வரமாட்டேங்க. ஏற்கனவே
0: யோசிச்சு
2: அடுத்து
0: நன்றி. அடுத்த பாடல், இந்த பாடலை கேட்ட குறையில இருந்தும் இந்த பாடல் இசையா

0: இப்பொழுது நாகூர் ராஃபிக் அவர்கள் வருகின்றார். வணக்கம் ராஃபிக்.
1: வணக்கம். வணக்கம் ஐயா. இரவு வணக்கம். காலை வணக்கம் ஐயா.
0: உங்கள் இரவு வணக்கத்தோடு எங்கள் காலை வணக்கம், மதிய வணக்கம். இப்பொழுது எங்களுக்கு 12:51 நண்பகல்.
1: மதியம் வணக்கம் ஐயா. மதியம் வணக்கம் ஐயா.
0: நாத்தியான வணக்கம் வந்திருக்கின்றீர்கள்.
1: நலமா இருக்கிறேன் ஐயா. கல்யாணம் அழைஞ்சிட்டு ஐயா. மகளுக்கு கல்யாணம் அடுத்த மாசம் 22
0: உங்களோட மகனுக்கு
1: பத்திரிகா. ஆமா, மகளுக்கு.
0: நல்லது நல்லது. வாழ்த்துக்கள், சிறப்புகள். அடுத்த மாதமா? ஆவணி மாதமா?
1: அடுத்த மாசம். ஆமா ஆமா, அடுத்த மாசம் 22 8 மாசம் கல்யாணம்.
0: மாப்பிள்ளை உள்ளூர் சொந்தத்துக்குள்ளேயா வெளியேயா?
1: வெளியே நான் ஒருத்தான். உள்ளூருக்குள்ள நான் ஒருத்தன். மாப்பிள்ளை
0: உறவினர்களுக்குள்ளேயா?
1: ஆமா ஆமா, உறவினர்கள் தான்.
0: வாழ்த்துக்கள். அவர்
1: நெருங்கி நெருங்கி வந்து இருக்கோம்.
0: சிறப்பு சிறப்பு சிறப்பாக நிகழட்டும், மங்களகரமாக நிறையட்டும். இல்லாம
1: நேரத்தில் வர முடியலையா? நேரத்தில் வர முடியல. பத்திரிகை அழைச்சிட்டு இருக்கேன்.
0: ஓ, அந்த கொஞ்சம் வேலைப்படுவா இருக்கின்றது. என்ன திருமண நடவடிக்கைகளிலே ஈடுபட்டிருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள். சிறப்பாக நல்ல திடகாத்திரமாக மங்களமாக நடைபெறட்டும். வாழ்த்துக்கள்.
1: வாழ்த்துக்கள். நன்றி நன்றி.
0: சரி
1: நன்றி.
0: நீங்க தடுப்பூசி எடுத்து விட்டீர்களா?
1: எனக்கு வந்து ஆஸ்துமா ப்ராப்ளமா இருக்கு, அலர்ஜி இருக்கு, அரிப்பு இருக்கு. அதெல்லாம் பாத்துட்டு தான் போடணும். எங்க வீட்டு பக்கத்துல வயசானவர் தான், 7 அவன் ஊசியை போட்டு வந்ததுல உருவாத்த குப்பல் மாடிச்சு. ஒரு மணி மூஞ்சா மாறி போச்சு. ஐயா படத்துல சியான் வைக்கிற முறை அடிச்சது.
0: உங்க
1: வயசு தான் அது.
0: இப்ப
1: இருக்கிறாரு
0: பக்க விளைவுகளை கொடுத்து கொண்டிருக்கிறது. நீங்களும் கவனமாக
1: பாத்துக்கிட்டு போடணும். கன்சல்ட் பண்ணிட்டு தான் ஊசி
0: போடுவோம். நல்ல முடிவு உங்களுடைய முடிவு. சரி, அப்ப வந்து பதம் கண்டுபிடித்து பாடல் கொண்டு வருங்க. என்ன பதம் வந்தால் நல்லதென்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்?
1: நீங்க என்ன சொன்னாலும் பதம் சொல்லுங்க. பாட்டு
0: உங்களுக்கான வரிசையில வருகின்ற பதம் காற்று. காற்று என்ற பதம்.
1: காற்று காற்று காற்றா? தென்றல் காற்று. தென்றல் காற்றுன்னு சொல்லாமா?
0: அல்ல, காற்று என்று ஆரம்பிக்க வேண்டும்.
1: காட்டு காட்டு கண்ணு காட்டு கண்ண வேணும் பாட்டு இருக்கு.
0: நல்லது. முதலாவது காட்டு கண்ண வேணும். அடுத்தவர்கள் கேட்கும் போது நல்லாக வரும். உங்களுக்கு வரும்போது தடுமாற்றமா இருக்கும் இல்லையா?
1: ஆமா ஆமா ஆமா, தடுமாட்டம் தான் இருப்பதற்கு.
0: காட்டு
1: கண்ணு காட்டு பூங்காட்டுன்னு வராது.
0: அந்த காற்றே பூங்காட்டு தானே இந்த பாடல். காற்றோடு சேர்ந்து தானே அது.
1: பூங்காற்று புதிதான
0: அப்படி வரக்கூடாது. காற்று ஆரம்பிக்க
1: காற்று வருமா? காற்று
0: கலங்கரை
1: விளக்கத்துக்கு காற்று வாங்க போனே கவிதை வாங்க போனேன் அந்த பாட்டு.
0: நல்லது.
1: அப்படிதான் காத்து மறு காற்று காட்டு கண்ணவிழி. அதெல்லாம் சுஜாஜி பாட்டு. காற்று பாட்டுல வராத என்ன காத்து காத்து காத்து காதல் வீசு கண்டுபிடி போலாமையா?
0: காத்து காத்து காதல் வீசுதா?
1: ஆமா, அந்த என் புஸ்தத்தை எனக்கு மட்டத்தில் வரும். விஜய் வந்து ஒரு பாட்டு வரும். காற்று காத்து என் காற்றும் வீசுதே இந்த பாட்டு.
0: நல்லது. நான் 3 பாடல் தந்து
1: காதல் ரஜா காத்து ரஜா காத்து காத்து சொன்னாரு.
0: என்ன
1: வேற வர திரும்ப வரையா?
0: இன்னும் ஒரு பாடல் இருக்கின்றது. இன்னும் எத்தனை பாடல் இருக்கின்றது? நான் இப்ப 1 உதவி செய்தேன். நான் மகள் சியாமலாவுக்கு கூடிய ஒரு படத்தின் பெயரை சொன்னேன். நீங்கள் பாடலே கொண்டு வந்து விட்டீர்கள்.
1: காற்று கடல் என்ன பாட்டு வரும்? சந்தன காற்று வர வராது, ரஜினி பாட்டு வரும். ஆமா சந்தனம் வரும்.
0: மூணு மரப்பு வந்தா அடுத்து வர இருக்குமாறு அந்த அன்பு உறவு எவராக இருக்கலாம் பாடலை கேளுங்கள்.

0: வணக்கம் வணக்கம் ஞானசேகரன். வணக்கம் மகனே.
1: வணக்கம் பாப்பா.
0: எங்க நண்பர் வணக்கம் தந்த உங்களுக்கு நான் உங்களுக்கு இரவு வணக்கத்தை தருகின்றேன். இரவாய் விட்டதில் 10:26 நிமிடம் இப்பொழுது உணவருந்து ரொம்ப. இந்த நீங்க இந்த தடுப்பூசி எடுத்தீர்களா மகனே? நல்லது, பல காரணங்கள் இருக்கலாம். என்ன பதம் வந்தாலும் உங்களுக்கு கூற முடியும் என்று? என்ன பதம் சொன்னாலும் இந்த பாடல்களை கூற முடியும் என்று நினைக்கின்றீர்கள்?
1: அழகு சொன்னாலும் முயற்சி பண்ணுவாங்க.
0: அகரத்தில் வராமல் ஆகாரத்தில் வருகிறது. ஆசை என்ற பதம் வந்திருக்கிறது உங்களுக்கு. ஆசை, ஆசை விருப்பம், ஆசை என்ற
1: ஆசை.
0: நல்ல பாடல்கள். இப்ப அண்மையில கூட ஒரு நகைச்சுவையான பாடல் வந்து இளைஞர்களுடைய பாடல். பல பாடல்கள் இருக்கின்றது. எத்தனை பாடல்கள்? எல்லாத்தையும் வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா என்ற பாடல் ஆரம்பிப்பது. அன்பெல்லாம் கொள்ளை கொண்ட ஒரு பாடல். மாயக நீ சௌக்கியமா என்ற பாடல். இப்போது எப்படி பாடுறதுன்னே
1: இல்லப்பா. எனக்கு இந்த இங்க நாச்சல் வந்திருக்கேன், கொஞ்சம் இடம் மாறினது. இந்த மத்தியானம் கொஞ்சம் வெயில வந்தது, கொஞ்சம் இந்த இதா இருக்குற இருக்கு.
0: ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காத்திருந்தால் வாங்கலாம்.
1: பேராசை,
0: ஆசை, ஆசை, பேராசை. நல்லது. மற்றது
1: ஆசை வச்ச உண்மையில அப்படின்னு ஒரு பழைய பாட்டு இருக்குல்லப்பா.
0: நல்லது. ஆசை வச்ச உண்மையில மச்சான், நல்ல பாடல். அதே மாதிரி இன்னும் ஒரு பாடல் இருக்குது, பழைய பாடல். அன்பெல்லாம் கொள்ளை கொண்ட நேசா. அதான் அதான் அப்படி ஆரம்பிச்சு பழைய பாடல். கெட்டிக்காரன், கெட்டிக்காரன், ஆசைய காத்துல தூது விட்டு. வாழ்த்துக்கள். அடுத்து இன்னொரு ரெண்டு பாடுதானே. அன்பெல்லாம் கொள்ளை கொண்ட நேசா, நானன் ராஜா. அந்த பாடல் இருக்கு, பழைய பாடல்.
1: அன்பெல்லாம் கொள்ளை கொண்ட,
0: அப்படி அதான் முதல் ஆசையை போட்டா சரி.
1: ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம்.
0: சரி, அது வந்து விட்டது. நான் கூறுகின்றேன். நல்லது. இப்ப குழந்தைகள் பாடுறார்கள் ஒரு பாடல் உண்டு. விளையாட்டிலே கூட நாங்கள் அது விளையாட்டாக விளையாடுவதுண்டு. இது அப்பளம் படை என்றெல்லாம் பெரும்
1: ஆசை தோசை அப்பளம் வடை
0: அப்படி ஒரு பாடல் இருக்கு. அந்த பாடல் ஐந்து பாடல் தந்து விட்டீர்களே. அடுத்த பாடல் நீங்க பிடிக்கல். ஆசை அன்பெல்லாம் கொள்ளை கொண்ட நேசா பேசும். அந்த பாடல் மறந்து அற்புதமான ஒரு பாடல். நல்லது, நல்லது. தந்து விட்டீங்கன்னா இந்த பாடல் கட்டிக்காரன். நீங்க கொஞ்சம் ஓய்வெடுங்கள். நன்றி, நன்றி. அங்கே நான் ஒரு ராபிக் ஐயா வந்தீர்கள், சியாமலா வந்தீர்கள். மீண்டும் ரேவதி அவர்களை அழைத்திருக்கின்றார் போல் தெரிகின்றது. வர வேண்டும், ஓடி வாருங்கள். வர வேண்டும், வர வேண்டும், வர வேண்டும். ஆசை அன்பெல்லாம் கொள்ளை கொண்ட நேசா பேசும் ரோஜா என்னை பாரு ராஜா, அப்படி ஒரு பாடல் இருக்கு அல்லவா. சரி, அடுத்த உறவு யார் வரப்போகின்றார் பாடலை சொல்லுவதை

0: முன்வந்து ராபிக் வருகின்றார். வணக்கம் ராபிக், கொண்டு வந்து விட்டீர்களா பாடல்களை? கொண்டு ஓடு வாருங்கள். காற்று என்ற பாடல் இரண்டு பாடல் தர வேண்டும், வாருங்கள்.
1: காற்றில் உந்தன் கீதம் அந்த பாடல் ஜானி படத்துல
0: அல்லது
1: காற்றி அந்த பாடல் படத்துல.
0: வாழ்த்துக்கள், சிறப்பான வாழ்வு. ஐந்து பாடலும் தந்து விட்டீர்கள் பார்த்தீர்களா. எத்தனை பாடல்கள் உடனே வரவேற்கிறேன். நன்றி, நன்றி, மீண்டும்
1: திரும்ப
0: வாழ்த்துக்கள்,
1: வாழ்த்துக்கள்.
0: அங்கே ரேவதி வந்து விட்டார், வாருங்கள் ரேவதி. வணக்கம், இங்கே உங்களை காண கிடைக்கவில்லை. வணக்கம் ரேவதி, இந்தியாவில் தான் இருக்கின்றீர்களா ரேவதி?
2: அப்பா வணக்கம். அப்பா
0: வணக்கம். மகளே, எங்கே தமிழ்நாட்டில் தான் இருக்கின்றீர்களா, அங்கே யாத்திரை சென்று விட்டீர்களா? காண கிடைக்கவில்லை.
2: நீங்க பாடல் எட்டு பாடல் சொன்னீங்கல்லப்பா, எல்லாம் என் பேரண்ட்ஸ் லேட்ல எழுதி வச்சிருந்தேன். மறுக்கியா பாடல் வந்தவொடனே அதுக்கப்புறம் நான் தூங்கிட்டேன்டா.
0: தூங்கிட்டீங்க கட்டி காரி, அது நல்ல பாட்டு. தூக்கமும் கண்களை தலைவட்டு தினமும் மனங்களை நிலமா இருக்கின்றீங்களா?
2: நலமாக இருக்கேன்ப்பா.
0: இந்த சின்ன சின்ன வழிகள் எல்லாம் தீர்ந்து விட்டதா?
2: அது கொஞ்சம் பரவாயில்லப்பா, கொஞ்சம் பரவாயில்ல. இருந்தாலும் மறுபடியும் போய் அதே இடத்துல காமிக்கலாம்
0: இருக்கேன்.
2: ரெண்டு மாத்திரை குடுத்தது, நான் நாலு வாரமா சாப்பிட்டுருக்கேன். அவ்வளவு அழகா கரெக்டா அந்த மாத்திரையை
0: சாப்பிடுறேன். பலன் உண்டா? உண்டு,
2: பலன் இருக்க மாதிரிதான் நினைக்கிறேன்.
0: அப்படி நினைக்க வேண்டும், நம்பிக்கை வைக்க வேண்டுமோ பண்ணலாம் மகளை. இது பண்ணுமோ அப்படி நினைக்க எடுத்தாலும் எனக்கு சுகம் வரும். நம்பிக்கை எடுத்துக்கோங்க, நம்பிக்கை தான் வாழ்க்கை. சரியா?
2: மற்றொன்று தூக்கம் நன்றாக அந்த மருந்து சாப்பிடுறதால வருதுப்பா. ஒரு பத்து பத்தரைக்கு
0: தூக்கம் நிறைய வந்தால் நோய் இல்லை என்ற

0: கொடுத்திருக்கிறார்கள். என்ன பதம் இதை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? எதென்றால் சுகமாக இருக்கும்.
1: எப்படி நான் சொல்றதப்பா?
0: சொல்ல முடியாது இல்ல, எல்லா பாடலும் உங்களுக்கு தெரியும். இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு அன்பு என்ற பதம். அன்பு அன்பு என்று ஆரம்பிக்கும் ஐந்து பாடல்கள் அங்கே கொண்டு வர.
1: முதல் பாடலப்பா, அன்பு வந்தது என்னை ஆள வந்ததப்பா.
0: ஆஹா, அன்பு வந்தது.
1: இரண்டாவது பாடல், அன்பிலார் எல்லாம் தமக்குரியார்.
0: அன்பிலார் எல்லாம் தனக்குரியதா? சரி, அடுத்த பாடல்.
1: அடுத்தது மூன்றாவது பாடல், அன்பு மலர்களே
0: நல்லது
1: நம்பீருங்களே.
0: இன்னொரு பாடல்
1: நான்காவது அன்புள்ள அத்தான் வணக்கம்.
0: அன்புள்ள அத்தான் வணக்கம் நல்லது. அன்புள்ள அத்தான் வணக்கம். வேறு
1: வேறு வந்து அன்பு அன்பு மலர்களே நம்பீருங்களே.
0: தந்து விட்டீர்களே மூன்றாவது பாடலாக.
1: அப்படியா? சரியப்பா சரியப்பா. அன்புக்கு நான் அடிமை, தமிழ் பண்புக்கு நான் அடிமை.
0: அன்பு மேகமே இங்கு ஓடி
1: ஓடிவா எந்தன் பூனை.
0: சிறப்பு சிறப்பாக ஐந்து பாடல் தந்து விட்டீர்கள். ஐந்து பாடம் அப்படி எப்படி உங்கள் பொழுது போகின்றது? அநேகமாக காற்றலைக்கு வருவதை காணுங்க, நீர் நேரத்திலே பாடல் எழுவதை காணுங்க. நான் பல வாரம் யோசிப்பேன். சுகமாக இருக்கின்றீர்களா என்று யோசிப்பதுண்டு.
1: எனக்கு ஆறு மணி காற்றலை பாடல் கேட்கணும்னு ஆவல்பா. அந்த நேரம் தான் நான் திருப்புகை கிளாஸ்ல இருக்கிறதுனால அந்த நேரம் தான் சார்ஜ் போடுறேன்ப்பா.
0: அப்ப நீங்க
1: நீங்களும்
0: எங்கள் காற்றலைக்கு வரும்போது எங்களுக்கு மகிழ்வு, ஏனென்றால் எங்கள் உறவுகள் எல்லாம் நலமாக இருக்கிறார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு ஏற்படும்.
1: அது உங்களோட ஒரு பாக்கியம் பா, என்னோட பாக்கியம் பா. உங்களோட அன்பு எனக்கு கிடைக்கிறது ஒரு பாக்கியம் அம்மா. நீங்க அதனால நான் சும்மா பாடலாவது கேட்கிறேன், இல்ல ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில வரம்
0: பாப்பேன். என்ன வந்தால் மகளே, ஒழுங்காக நீண்ட நாளங்களோடு நீடித்து வருபவர்கள் ஒரு நாள் வரவில்லை என்றால் சரி, சில அசௌகரியங்கள் இருக்கலாம். இரண்டு நாள் மூன்று நாள் இருந்தவுடன் மனம் பத பேதளிக்கும். என்ன நடந்ததோ என்ன நடந்த, இங்கே அப்படித்தான் வருகின்றார்கள் அம்மா. இங்க எத்தனை பேர் எங்களோட பேசியிருக்க, அவர்களால் முடியாத நிலையில இருக்கின்றார்கள். நோய்
1: வந்திருக்கின்றது,
0: வருத்தப்படுகிறோம் நாங்கள். ஒரு ஒன்றும் ஒரு தலைவர் குறைவாட்ட
1: சகோதரர் ராஜசேகரன் உடல்நிலை சரியில்லைன்னு சொன்னாரப்பா. ஞாயிற்றுக்கிழமை பாட்டு பாடுற நிகழ்ச்சி,
0: அதுக்கு கடந்த மாதம் பிறந்த நாளுக்கு எல்லாம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு போன பேர் பிறந்த நாள் அவர்கள் வாழ்த்து சொல்லுங்கள் எல்லாம் கேட்டவர் இப்ப திடீர்ந்து வருத்தம் வந்து விட்டது. அப்ப ஒவ்வொரு தரையும் பொழுது எங்களுக்கு அது கொஞ்சம் கவலையா, என்ன உறவுகளாக வளர்ந்து விட்டோம், மனதிலே பதித்து விட்டோம். அன்பாக மகளாக அப்பா மகள் பேரன் என்றெல்லாம் வாழும் பொழுது, சகோதரம் என்று இருக்கும் பொழுது ஒருவரை காணவில்லை என்றால் திடீரென்று எங்களுக்கு ஒரு இங்கே அப்படித்தான். அயல் வீட்டில் உள்ளவர்கள் வெளியே வரவில்லை என்றால் நாங்கள் யோசிப்பதுண்டு. அதே போன்றுதான் இனி வேறு நீண்ட நாள் வெளியே வரவில்லை என்று தொலைபேசி அடித்து கேட்போம். அவர்களும் நிலை விசாரணை செய்வார்கள். அப்படி பரிமாறிக்கொண்டு வாழும் இந்த நாள், வீட்டுக்குள்ளே வாழும் நாட்கள், நீங்களும் தடை மருந்து இரண்டு தடவை எடுத்து அதனாலே சில உடல் உபவாதைகளோட இருப்பதாக
1: அதனால்தான்
0: நாங்களும் அடிக்கடி விசாரிப்பதுண்டம்மா. நீங்கள் வானிலைக்கு வருவீர்கள் என்று எங்களுக்கு நன்றாக தெரியும், கேட்கின்றீர்கள் நன்றாக தெரிகின்றது. இந்த வந்து குரல் கொடுத்தால் நான் மட்டுமல்ல எங்களுடைய உறவுகள் அத்தனை பேரும் நினைப்பாரா? ரேவதி அம்மா வந்திருக்கின்றா? எல்லோரும் உங்களுக்கு தெரிந்தவர்கள் தானே, அதனால் தான் கூறுகிறேன்.
1: பாடுவர் பாடலாம்னா முதல்ல எப்படியா இருந்தாலும் கலந்துக்க முயற்சி பண்றேன்பா. எனக்கு அந்த நிகழ்ச்சியிலதான் நான் முதல் முதல் ஆர்வத்தோடு ஓடி வந்தேன்பா அந்த நிகழ்ச்சிக்கு.
0: அப்ப மற்ற நிகழ்ச்சியில் ஆர்வம் இல்லையோ?
1: அது இல்லப்பா, முதல் முதல் நான் அன்பு உறவுகள் வரும்போது எனக்கு மிகவும் பிடித்த பகுதி பாடுவர் பாடலாம்.
0: பாடுவர் பாடலாம் அதுல மகள் வந்து நிகழ்த்தினா நிறைவாக எல்லோரையும் இணைத்து வைத்து மகிழ்ச்சியாக கலகல பல சிரிப்பாக செய்வீர்கள் இல்லையா? அப்ப அந்த கலகலப்பு இல்லையே என்றவுடன் நாங்கள் தேடுவது உண்டு, எங்களுக்கு ஒரு தேடல் ஏற்படுது, எங்கே இவர் என்ன நடந்தது, எங்கே போய்விட்டார். ஒரு சில அன்பு உறவுகள் வந்து இப்ப வராமல் இருக்கின்றார்கள், அவர்கள்

0: என்னன்னு தொடர்பு கொண்டு பார்க்கின்றோம், தொடர்பு கொண்டு கூட கேட்கின்றோம். நல்லது, மகள் நலமாக இருங்கள், மகளாக இருங்கள். உங்களுக்கு வசதி ஏற்படும் பொழுது குரல் காட்டுங்கள். எங்களுக்கு
1: அவசியம் அப்பா, அவசியம். இது என்னோட பாக்கியம். எப்படியும்
0: நல்லது மகளே, நல்லதுமா. நன்றி நன்றி நன்றி நன்றி. சென்று பாருங்கள். இது முன்னாள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. சொல்லெடுத்து பாடுவோம் நிகழ்வு இருக்கின்றோம். அன்பு உறவுகள் வந்து தங்களுடைய பாடலை தந்து செல்லும் வழியில் முகமது ராபிக் வந்து நிரப்பி விட்டு சென்றார். இப்ப சியாமலா பெற வேண்டும் வந்து தன்னுடைய பாடல் வரிகளை தரவன் அவர் ஆயத்தமாக வந்தார். நான் இன்னொரு உறவிலோடு இருந்தபடியால் அவர் இணைய முடியவில்லை. ஓடி வரலாம் மகளே, வாருங்கள்.

நிகழ்ச்சி நடுவில் உங்களுக்கான பாடல்கள் காத்துக் கொண்டிருக்கிறது. நீங்கள் விரும்பும் பாடல்கள் ஒலிபரப்பப்படும். நீங்கள் புதிதாக நிகழ்ச்சி முடிவடைந்தவுடன் இணைந்து உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டால் தருவேன்.

0: ஆமாம், இதுதான் பாதை, இதுதான் பயணம் என்று யாருக்கும் தெரியாது. வந்துவிட்டால் அன்பு மகள் ஷியாமலா வந்துவிட்டாள். மகளே, என்னம்மா கிடைத்ததா? எல்லோருக்கும் நல்ல நல்ல
1: கஷ்டப்பட்டு தேடி ரெண்டு பாடுதான் கிடைச்சது.
0: என்னம்மா வேற என்ன பாடல் கிடைத்தது?
1: ஒளியிலே தெரிவது தேவதையா.
0: நல்லது, அழகன்
1: படத்துல ஒளிப்படைத்த கண்ணினாய்
0: கெட்டிக்காரி கெட்டிக்காரி. இன்னும் ஒரு பாடல் தானே. ஒளியிலே தெரிவது நல்லதும்மா.
1: தேவதையான்னு தெரியலப்பா.
0: ஒளி படைத்த கண்ணினால் வா. ஒரு பாடல் தான் இருக்கின்றது, கொண்டு வரலாம். இப்பொழுது உங்களுக்கு இரண்டாவது பதம் ஒன்று தருவோம். இரண்டாவது பதம் சரி, சியாமலாவுக்கு இரண்டாவது அடையா தருவாங்க. ஒரு பாடல் உங்களுக்கு நிலுவையில் இருக்கின்றது. இரண்டாவது அடையா என்பது உங்களுக்கு காதல் என்று ஆரம்பிக்கிற பாடல்.
1: காதல் காதல் காதல் என் கண்ணில் மின்னல் மோதல். அந்த பாட்டுப்பா. காதல் காயங்களி நீங்கள் ஆறுங்களி சோதனஞ்சங்களி.
0: காதல் காயங்களி இன்னும் வேற.
1: காதல்
0: வந்தால் சொல்லி அனுப்பு,
1: காதல் வந்தா சொல்லி அனுப்பு, உயிரோடு இருந்தால் வருகிறேன்.
0: எப்படி வேற இருந்தது என்று பாடல்கள் இல்லையா? அந்த கட்டிக்காரி ஒளியிலே இருக்கீங்க. அடுத்தது இன்னொரு இன்னொரு காதல், இரண்டு காதல் வேண்டும்.
1: காதல்
0: சிறகை காட்டினில்,
1: காதல் சிறகை காட்டினில் விரித்து வான வீதியில் பறக்கவா.
0: பாடல காதல். அடுத்தது என்று சொல்ல கண்ணன் வந்தானோ, என்று சொல்ல கண்ணன் வந்தானே என்று பாடல்.
1: காதல் காதல் என்று சொல்ல கண்ணன் வந்தானோ.
0: பாத்தீங்களா பாத்தீங்களா பாடல் கட்டிக்காரி ஐந்து பாடலையும் பாடி காட்டி விட்டீர்கள். கணக்கு காதல் ஜோதி என்றெல்லாம் பாடல்
1: இருக்கு, நிறைய இருக்கு. நான் இந்த ஒளியை பத்தி யோசிச்சுட்டு இருந்தாலும் எனக்கு அதுலதான் கவனம் போது இல்ல, உடனே இல்ல.
0: இன்னும் ஒரு ஒளியை தேடி பிடித்துக் கொண்டு வாருங்க. ஒன்றுல ரெண்டு மூன்று
1: இருக்குன்னு
0: வாழ்த்துக்கள் மகளே. சிறப்பாக ஐந்து பாடம் அப்படி அழகாக மகள்வாக தந்தாள் மகள். நன்றது. எங்கே அடுத்தது எங்களுடைய வடலூர் ஆனந்தன் அழைத்து விட்டு நின்றிருக்கின்றார். வரலாம் வடலூர் ஆனந்தன் இரண்டாவது சந்தர்ப்பத்துக்காக வருகின்றார். ரேவதி நீங்களும் இரண்டாவது சந்தர்ப்பத்துக்காக வரலாம், பாடல் தரலாம். நீங்கள் வந்தவர்கள் ஒரு தடவை வந்தவர்கள் மறுதடவையும் பெறலாம். இது முன்னிற தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையிலே சியாமலா கொண்டு வந்து கொடுத்தார். ஒளி பிறந்த போது இந்த உலகில் உயிர்கள் பிறந்த ஒளிமயமான எதிர்காலம், ஒளியிலே தெரிவது தேவதையா, ஒளி படைத்த கண்ணினால் வா வா வா. எங்கே மற்றவர்கள் யாராவது தெரிந்தால் அந்த ஒளி என்பதற்கும் ஒரு பாடலை கொண்டு வந்து கூட்டிக் கொள்ளலாம், நீங்களும் சேர்த்துக் கொள்ளலாம். ஓடி வாருங்கள். ஒன்பதாவது நேயராக பாடல் வரிதர வருகின்றவர் யாராக இருக்கலாம்? நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதுமில்லை, இதுதான் பயணம், இதுதான் வாழ்க்கை என்று யாராலும் எவராலும் சொல்லிவிட முடியாது. அற்புதமான ஒரு பாடல் வரி. இப்பொழுது எங்களுடைய புதுக்கோட்டை செல்வகுமார் வருகின்றார். செல்வா வணக்கம்.
2: வணக்கம்.
0: எம் ஆர் செல்வகுமார். வணக்கம் செல்வகுமார், நலமாக இருக்கின்றீர்களா?
2: வணக்கம்பா, நலமா இருக்கேன்பா. நீங்க நலமா இருக்கீங்க?
0: நலமாக இருக்கீங்களா? அங்கே நீங்கள் பணி முடிந்து வந்து விட்டீர்களா?
2: பணி முடிந்து வந்து சாப்பிட்டு வந்தாச்சு.
0: நல்ல இழைப்பாறு விட்டீர்கள், வாழ்த்துக்கள் மகனே. அங்கே இன்னும் மழை பெய்ததா? பணியிலே சுற்றாடலே மழை பெய்தீங்க?
2: சரியான மழைப்பா, நல்ல மழை.
0: ஒரு பிள்ளையும் இல்ல, எல்லாம் சரியான மழையாத்தான் சரியாகத்தான் பெய்திருக்கிறது. பிழைவிடவில்லை மழை. சரியான மழை என்ற மழை என்ற பதத்திலே ஐந்து பதம் ஐந்து பாடல் கொண்டு வாருங்கள். மழை
2: மழைங்கிற பழம். மழை மழை முத்து முத்து பந்தே கிட்ட கிட்ட பாட்டுப்பா
0: மலை முத்து முத்து பந்தரடி
2: மலை போலிந்து கொண்டே இருக்கும் உடல் நினைந்து கொண்டே இருக்கும் அந்த
0: பாடல்தான். ரெண்டு பாடல் தந்து விட்டார் கெட்டி காரன் என்னமா. அடுத்த பாடல்
2: மலையில வந்து
0: குடை கொண்டு வாண்டுக்கு ஒரு பாடல் இருக்குது.
2: மலை மலை வருது மலை வருது குடை கொண்டு வா அப்படி ஒரு பாடல் பாமும். அடுத்த வந்து மலை மலை மலை
0: முதல் மலை என்று பாடல் நடந்தது. முதல் மலை
2: முதல் மலையா
0: இல்ல இல்ல இல்ல இல்ல முதல் மலை என்று ஆரம்பித்து அங்கே வருகிறது முதல் மலையா என்று முதல் மலை என்று வரும்
2: முதல் மலை
0: உங்களுடைய உங்களுடைய எண்ணத்திலே கொண்டு வர வேண்டும் கொண்டு வாருங்கள். அந்த வாழ்வே மாயன் திரைப்படத்தில் ஒரு பாடல் இருக்கு கமலஹாசனும் ஸ்ரீதேவியும் ஒரு ஊடல் பாடல் உண்டு.
2: இன்னும்
0: ஒரு பாடல் இருக்கு வருமோ தருமோ சமூகமண்டலம் ஒரு பாடல் மூக்கா முத்து என்றது இல்ல அது அவருடைய படம் இல்ல. இன்னொருவர் அந்த இன்னொரு நடிகர் இருந்தவர் அவர் அந்த அந்த பாடல் ஸ்ரீதேவியை பார்த்து பாடுவார் அவர் நல்ல ஒரு திரைப்படம் அந்த திரைப்படம். மலை என்ற பல பாடல்கள் நான் இப்ப ரெண்டு மூணு பாடல் சொல்லி விட்டேன். நீங்கள
2: மலை மலை மாறி மலை பொய்ல அது மாறி சரிங்கப்பா யோசனை பண்ணிட்டு
0: சொல்லலாம். நீங்கள்
2: அப்படியாப்பா டயர் இருக்காங்கப்பா கொண்டு மலை மலை மேகம்
0: அப்படி
2: அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குப்பா மலை மேகம் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கா முழு பாட்டு தெரியல.
0: அப்ப பிள்ளை அது ரெண்டு மலை மகம் எல்லாரும் சொல்லலாம் தானே வருமோ மகம்
2: அந்த அந்த பாட்டு தான்ப்பா மலை மேகம் வாணிஜியராம் அம்மா பாடுற பாடல
0: இல்ல இல்ல இல்ல
2: முழு பாட்டு எனக்கு
0: சொல்லுங்க சொல்லாம்
2: மலை மலை
0: நான் இப்ப ரெண்டு மூணு பாடு கொடுத்துருக்கேன் நீங்க பிடிக்கவில்லை. முதல் மலை என்ற ஒரு பாடல் இருக்கின்றது தருமோமேகம் ஒரு பாடல் இருக்கின்றது
2: அந்த பாட்டு தான் சொல்லிட்டேன் மலை மலை மேகங்கள் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும் அந்த பாட்டு சொல்லிட்டேன். நாலு பாட்டு சொல்லிட்டேன் ஒரு பாட்டு சொல்லணும். ஒரு பாட்டு வந்து
0: அங்க
2: மலை
0: மலைக்குள்ள தானே வந்தீர்கள் அந்த பாடல் வரலாம் தானே.
2: மலைக்காலம் மழைக்கால மேகம் ஒன்று எல்லாடிகள்
0: அதை கூறி விட்டு மூன்றாவது பாடலா கூறு
2: சொல்லிட்டீங்க. இங்க எல்லாரும் சொல்லும் போது நான் ஈஸியா சொல்லிடுறப்பா இந்த கேட்டுக்கிட்டு இருக்கும்போது நான் எனக்கும் வரும்போது
0: இருக்கு கடையா இருக்கு என்ன எங்க பார்ப்போம் எங்கே உங்களை கடித்தனத்தை பார்ப்போம் மீண்டும் வருவாங்க மீண்டும் பாருங்கள்.
2: மலையின் துளையில் மலையின் துளையில் நீ நயம் இருக்குது அப்படின்னு ஒரு பாடல் வைப்பா.
0: அப்படி ஒரு பாடல் இருக்குதா
2: சின்ன தம்பி சின்ன தம்பி பெரிய தம்பியில பாட்டு வைப்பான் மலையின் துளையில் நயம் இருக்குது அப்படின்னு
0: கட்டிக்காரன் கட்டிக்காரன் மலையின் துளையில் மற்ற இந்த பாடல் ஐந்து வந்த விட்டீர்கள் இது இருக்குதானே மலை மலை முதல் மலை ஒரு பாடல் இருக்கிறது. அடுத்தது மலை தரும் மேகம் என்று ஒரு பாடல் இருக்கின்றது. இல்ல இல்ல மழைக்காலம் தடிகாரன் ஐந்து பாடல் பணியில் இருந்து வந்து வணிந்து சிறப்பிக்க வேண்டும் பாட்டு கொண்டு வந்தீர்கள். வாழ்த்துக்களையே நயம நலமாக இருக்க வேண்டும்.
2: நன்றி
0: நன்றி நன்றி. நீங்க மீண்டும் வந்து இதெல்லாம் பாடல் காரியம் இல்லை. அடுத்து யார் ஆனந்தன் அவர்கள் அழைத்திருக்கின்றீர்கள் வரலாம் வந்து பாடலை தரலாம் வர வேண்டியவர்கள் வரலாம். இது முந்தைய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கதம்பம்.

0: பொதுவான பாடல் நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதுமில்லை என்ற ஒரு பாடல் நீண்ட காலமாக வானொலியிலும் ஊடகங்களும் உலவிக் கொண்டிருக்கும் வேளையிலே பாடல்கள் வந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் கேட்டு மறைந்து கொண்டிருக்கின்ற நண்பர்களே, யாரோ ஒருவர் அழைக்கின்ற என்று தெரியவில்லை. வணக்கம், மீண்டும் ரேவதி வந்துவிட்டார். வாருங்கள் ரேவதி. வணக்கம் ரேவதி. வணக்கம் மகளே ரேவதி. ரேவதி
1: வணக்கம்.
0: வணக்கம். கட்டிக்காரி ரேவதி மீண்டும் வந்து விட்டார். இன்னும் 5 பாடல்கள் பாடுவதற்கு. உங்களுக்கு ஒளியிலே ஏதாவது பாடல் தட்டுப்படுகிறதா? ஒளி என்பதில் ஒரு பாடல் தரவில்லை எங்களுடைய முடியவில்லை என்று.
1: ஒளிமயமான குடுத்துட்டாங்களாப்பா?
0: ஒளிமயமானது ஒளிமயமானது வந்து ஒளி பிறந்த போது தந்தார். ஒளியிலே தெரிவது அந்த பாடம்
1: தந்தது.
0: ஒளி படைத்த கண்ணினால் வா வா வா தந்தார். 4 பாடல்கள் தந்து விட்டார். நீங்கள் சொன்னதெல்லாம் தந்து விட்டார். ஒரு பாடல் தட்டுப்படுகிறதில்லை, அவருக்கு தடைப்பட்டு கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரிந்தால் போறலாம். இப்ப உங்களுக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு வருகின்றது ஒரு பாடல். இப்ப உங்களுக்கு என்ன பாடல் தரப்போன்று என்றால் போ இல்ல நீ நீ என்ற பதத்திலே கொண்டு வாருங்கள். கொண்டு வாருங்கள்.
1: நீ போகும் இடமெல்லாம்
0: நீயா இல்லை நானா என்ற பாடல் நல்லது. அடுத்தது
1: மூன்றாவது நீ எங்கே என் நினைவுகள் அங்கே.
0: கட்டிக்காரே. 4வது
1: நீயும் நாளுமா அண்ணா நீயும் நானுமா.
0: அடுத்தது 5வது
1: இது சொல்றப்பா. நீயும் நானும் ஒன்று எந்த நிலையில் பார்த்தால் இன்று.
0: நல்லது நல்லது. நீயும் நானும் ஒன்று நல்ல இன்னும் இருக்கின்றது. நீ என்ற பல பாடல் கட்டிக்காரை உங்களுக்கு ஒளி என்பதில் ஏதாவது பாடல் தெரிந்தால் வந்து கூறுங்கள்.
1: தெரிந்தால்
0: 5 பாடிட்டீங்களா? முதல் அன்பு என்ற பாடல்கள், இப்போ நீ என்றதுக்கு 5 பாடல், 10 பாடல் வந்து விட்டீர்கள். கட்டிக்காரை கட்டிக்காரை நிகழ்ச்சி முடிவிலே பாடல் கேட்கலாம். ஆயத்தமா இருங்கள் வருவதற்கு. நன்றி.
1: ஒளி ஏதாவது தெரிஞ்சா சொல்றேன்.
0: ஒளி தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஒளியை பார்ப்போம், நாங்கள் ஒளியை தேடுகிறோம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
1: நன்றி அப்பா.
0: நன்றி மகளே. நன்றி நன்றி நன்றி நன்றி. இது மொன்றியல் தமிழ் வானொலி. நாங்கள் பாடல்களை கேட்டுக்கொண்டு இருக்கின்றோம். அன்னை பாடல்களை கேட்டுக்கொண்டல்ல, சொல்லெடுத்து பாடுவ நிகழ்லே நிகழ்விலே வந்து பாடல்களை தந்து கொண்டு செல்கின்றார்கள். அந்த வகையில் இன்னும் ஒரு பாடல் கேட்போமா? சரி, இந்த பாடலையும் கேட்டு பார்ப்போம். இதுவும் ஒரு இனிமையான பாடல் கேட்டு விடுவோம். இந்த பாடலையும் எனக்கும் விருப்பமான பாடல், உங்களுக்கும் விருப்பமாக இருக்கு. நீண்ட நாளைக்கு வந்திருக்கின்ற இடையிடையே காற்றலையிலே நீண்ட காலத்து பாடல் கேட்போம். இல்லை இல்லை, இந்த பாடல் வேறு யாரோ ஒருவர் பாடிக்கொண்டிருக்க, அதையெல்லாம் கேட்டு நாங்கள் எங்களை இழக்க வேண்டாம். வேறொரு பாடல் தருகின்றீர்கள். அந்த பாடலை பி சுசீலா அம்மா பாடிய பாடலாக எடுப்போம். நல்ல பாடல் அந்த பாடல், எனக்கும் விருப்பமான பாடல் அந்த பாடல். பாப்பம்மா யார் பாடின பாடல் வருகின்றது என்று? சுசீலாவின் பாடல் வருகின்றது. கேட்போம் அந்த பாடலை.

0: இப்பொழுது அன்பு மகன் ராபிக் இரண்டாவது தடவையாக வந்துவிட்டார். வாருங்கள் ராபிக்.
1: வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம். வணக்கம். வணக்கம். இப்பொழுது இரண்டாவது தடவையாக பங்கு பெற்றுகிறீர்கள். சரி, உங்களுக்கு கிடைத்திருக்கிற பதம் மணி என்ற பதம். மணி.
1: மணி. மணிக்குயில் இசைக்கிதடி அந்த பாடல்
0: ஒன்று. மணிக்குயில்
1: இசைக்கிதடி. மணியே மணிக்குயிலே மாயிலே மருந்திலே அந்த பாட்டு நாடோடி தமிழ் பாட்டு.
0: மணிக்குயிலே
1: மணிக்குயிலே இலை கதிரவனே. மணிக்குயில் மணி மணியே மணியே
0: பயணங்கள் முடிவதற்கு
1: மணியோசை மணியோசி கேட்டும் எழுந்து அந்த பாடல்.
0: வெட்டிக்காரன் தட்டி விட்டோன்னு மணி
1: மணியோசை இலேசி கேட்டு எழுந்து. அப்போ மணி மணியோசை மணியோசையா இல்லையா
0: மணிக்குயில் இசைக்குதடி பாடல். மணி மணிக்குயிலே தந்தீர்கள். அடுத்தது
1: ரெண்டு பாட்டு. இன்னும் ரெண்டு பாட்டு இருக்கு. மணி மணி மாலையா மணி மணி மணி தெரியலையா. ரெண்டு பாடல் திரும்ப வரேன். திரும்ப
0: மணிமாலையும் மணிமாலையும்
1: அது மணமாலை மணமாலை மஞ்சள் சூடு அந்த பேர. ஆமா ஆமாமா.
0: ரெண்டு பாடல் வேண்டும்.
1: ஆமா சின்ன மணி குயில் அது வேற சின்ன வருது. ரெண்டு பாட்டு இருக்கியா. திரும்ப
0: வரேன்.
1: ஒளின்னு சொன்னாங்கல்ல. ஒளி ஒளிப்படுத்தவனே கண்ணே வாபான்னு பாட்டு
0: இருக்கா.
1: ரங்கோன் ரங்கோன் ரங்கோன் ராதன் படம் தந்துட்டாங்களா.
0: அவர் தந்து விட்டாரு.
1: சரி அதான் அப்ப ரெண்டு பாட்டும் ரெண்டு பாட்டும் தரணும். திரும்ப வரையன்பா.
0: வேற ஒளி தெரிந்தால் கொண்டு வரேன். வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: கண்டிப்பா.
0: அடுத்த பாடலை அடுத்து உறவு யார் வரப்போகிறீர்கள்?

0: இப்பொழுது வடலூர் ஆனந்தன் அவர்கள் வருகின்றார். வடலூர் ஆனந்தன் அவர்களே இரண்டாவது தடவையாக வந்திருக்கீங்க. வணக்கம். வணக்கம் ஆனந்தன்.
1: வணக்கம். வணக்கம் ஐயா.
0: எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நிகழ்ச்சி கேட்டு அப்படியே அமைதியாக உட்கார்ந்துருக்கேன்.
0: சரி, உங்களுக்கு ஒளி என்பதில் ஏதாவது பாடல் தெரிகிறதா? ஒளி ஒரு பாடல் தட்டு
1: பாடல் கொஞ்சம் ஆகிடுது.
0: சரி, நல்லது. இப்ப உங்களுக்கு இரண்டாவது தடையா வந்த முதல் தடையை வந்து அந்த ஐந்து பாடலை தந்து சென்றீர்கள். இப்பொழுது இரண்டாவது தடையா வருகின்ற பாடல் உங்களுக்கு ஒரு பதம், இனிமையான ஒரு நல்ல பதம், ரோஜா என்ற பதம்.
1: ரோஜா
0: கொண்டு வாருங்க.
1: ரோஜா ரோஜா மலரே ராஜகுமாரி அந்த பாடல்.
0: ஆமா. அடுத்த பாடல்
1: காதல் ரோஜாவாட்டம்
0: தென்றல் என்ற ஒரு பாடல் இருக்கு அல்லவா?
1: ரோஜாவை ரோஜாவை தாலாட்டும் தென்றல்
0: தொட்டு விட்டா எப்படி சொல்லுவாரு? அடுத்து கொண்டு வாருங்க.
1: ரோஜா ரோஜா ரோஜா அந்த பாடல்.
0: உனக்கு காதல் வரும் அந்த பாடல் என்ன?
1: ரோஜா மலரி அழுகக்கூடாதுன்னு ஒரு பாடல் நினைக்கிறேன்.
0: ரோஜா மலரி அழுகக்கூடாதவா? அப்படி ஒரு பாடல்
1: இருக்கு.
0: பாடல்
1: ரோஜா மலரி அழுகக்கூடாது கண்ணீரே வீணாகிதே அடிமை பாடல்.
0: நல்ல பாடல். ரோஜா மலரி அழுகக்கூடாது. இன்னொரு பாடல் தானே?
1: இன்னொரு பாடல்.
0: முகம் என்று ஆரம்ப ஒரு பாடல் வரும் இதோட சேர்த்து.
1: ரோஜா முகம்.
0: அதுதான் ரோஜா முகம். பல பாடல் இருக்கும்படி இந்த ரோஜா வரியிலையும். இப்பொழுது ஐந்து பாடல் வந்திருக்கீங்க. முன்பு ஐந்து பத்து பாடல் வந்து சிறப்பித்திருக்கீங்க. வாழ்த்துக்கள் ஆனந்தங்கள். ஆனால் பாடல்கள் பழைய நினைவுகள்ல நிறைய நினைவுகள்ல இருக்கின்றது, உடனே வருவதில்லை. அது என்ன காரணம்?
1: வேகம் மிக வேகம்
0: இனிமேதான்
1: நடைமுறைக்கு நிறைய தேவைப்படுது இல்ல. யாராவது ஒண்ணு கேட்கும் போது நம்ம டக்குன்னு அதை சொல்லிட்டோம்னா அது அடுத்தடுத்து போயிடலாம், இல்லன்னா அந்த இடத்துல நிக்க வேண்டியதா இருக்கு. அதனால இது ஒரு சிறப்பான நிகழ்ச்சி. அது
0: பொழுதுபோக்கு சிந்தனைக்குரியது. யோசிக்க என்னென்ன நீங்கள் மட்டும் ஐந்து பாடலை யோசிக்கவில்லை பதத்தை, மற்றவர்களுக்கு வருகின்ற பதத்தையும் நீங்கள் நினைவுபடுத்தி பார்க்கின்றீர்கள்.
1: நடைமுறையில வந்து இப்ப நிகழ்ச்சி முடிஞ்சதோட இல்ல, இது நம்ம வந்து அன்றாட நிகழ்வுல இந்த மாதிரி சட்டுன்னு ஒரு நிகழ்வை எடுத்துக்கிற மாதிரி ஒரு ஒரு
0: சிந்தனை கொடுக்கும். ஞாபகம் அந்த பொக்கிஷம், ஞாபகம் என்ற பொக்கிஷத்தை நிரப்பிக் கொள்வது, அங்கே இருப்பதை நோண்டி எடுப்பது போன்ற ஒரு சிந்தனைக்குரிய விடயம் தான் இது.
1: அது நடைமுறைக்கும் வந்துருக்கு, நடைமுறைக்கும் வந்துருக்கு. இதோட நிகழ்ச்சியோட போயிடுறதுல அது அன்றாட நிகழ்வுலயும் அந்த மாதிரி ஒரு சட்டுன்னு ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கொண்டு வந்து
0: எத்தனையோ பொருட்களை நாங்கள் வைத்த இடத்திலிருந்து திருப்பி எடுக்க மாட்டோம். இங்க எனக்கு இருக்கின்றது ஞாபகம், நான் இடது கையால இங்க ஆளியை பதிப்பேன், அதை உயர்த்த மறந்து விடுவேன். அப்படி எல்லாம் இருக்கின்றது. நல்லது ஆனந்தன். சிறப்பு பத்து பாடலை தந்து சிறப்பித்தீர்கள். இப்பொழுது அன்பு உறவு ரேவதி வருகின்ற கொண்டு வருகின்ற ஒரு பாடலை கேட்போம். வணக்கம் மகளே, கண்டுபிடித்து விட்டீர்களா பாடலை? ரேவதி கண்டுபிடிச்சு
2: அவளுக்கு என்று ஒரு மனத்துல ஒரு பாடல். ஒளி தந்து மறைகின்ற கற்பூரம், ஒளி தந்து மறைகின்ற கற்பூரம், அப்புறமா ஒளி தந்து வீசுகின்ற ஒளி வீசுகின்ற மெழுகு வத்தி அப்படின்னு.
0: இது வந்து ஒளி தந்து மறைகின்ற கற்பூரம் என்ற ஒரு பாடல். இன்னொரு பாடல்,
2: சோகமான பாடல்.
0: ஆமா, இன்னொரு பாடல் இருக்கின்றதா?
2: இல்ல இல்ல, இந்த ஒரு பாடல் தான் இப்ப நான் நீங்க சொன்னீங்களேன்னு பார்த்தேன்.
0: வேறு பாடல்களுக்கு தட்டுப்படவில்லையா ஒளி?
2: வரல, அது நீங்க சொன்னதெல்லாம் இருந்தது, ஒலி பிறந்த போது மண்ணில் உயிர் அதெல்லாம் இருந்தது. இடையில வருது ஒலி,
0: இடையிலே பரவாயில்லை, இடையிலே பரவாயில்லை. ஆமா, இந்த ஒலி வந்து ஆரம்பிக்கிற பாடல் தான் நான் கேட்டேன். இப்போ ஐந்து
2: பாடல்,
0: சோகமான பாடல் அப்ப கேட்டு மகிழ்ந்து இல்லாம நினைக்கின்றீர்கள்.
2: கடைசியில அந்த இவளுக்காக வருது
0: பாரதி,
2: வாழ்க்கை காஞ்சனா பாரதி, காஞ்சனாக்கு கிடைக்கும் பாரதிக்கு கிடைக்காது. அவள் தான் கடைசியில இந்த மாதிரி பாடல் அவளுக்காக வருது போல இருக்கும்போது இறக்குற மாதிரி இருக்கு போல இருக்காச்சு.
0: சரி, இப்ப நீங்கள் வந்தீங்க, உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தருகின்ற இன்னொரு சந்தர்ப்பம், ஒரு ஐந்து பாடல்
2: தாருங்களேன்
0: உங்களுக்கு தருகின்றேன். என்ன பாடல் என்றால் ரேவதிக்கு மூன்றாவது தடவை சந்தர்ப்பம் கொடுக்கின்றேன் உங்களுக்கு. குயில் என்ற பாடலை கொண்டு வாருங்கள்.
2: சரிப்பா, முதல் பாட்டு குயிலாக அது துயிலாதப்பா. இப்ப நான் ஒன்னே சொல்றேன், குயிலாக நான் இருந்தேன் முதல் பாடல்,
0: கெடுக்காரு கெடுக்காரு குயிலாக.
2: ரெண்டாவது பாடல், குயில் பாட்டு வந்தது எங்கே மானே,
0: அது விட இது என்ன ஓ வேண்டு வரும் அதே பாடப்பட்டீங்க. குயில் பாட்டு ஓ வந்தது என்ன மானே, குயில் பாட்டு ஓ
2: வந்தது. ஆமா, குயிலு சத்தம் குயிலு சத்தம்னு ஒரு பாட்டு வருப்பா.
0: குயிலு பக்கம் குப்பம் பாட்டு தவாரியில வந்ததில்ல இந்த பாடல் எல்லாம்.
2: அதுதான் எழுதி வச்சிருக்கணும் நீங்க.
0: அடுத்தது
2: அப்புறம் நாலாவது குயில்பா. எத்தனையோ குயில் இருக்கும், ஆனா இப்ப சமயத்துக்கு ஒரு குயில் போக மாட்டேன்.
0: கவிக்குயில் ஒரு பாடல் இருக்கு, கவிக்குயில்
2: அது நடுவில் வருதே.
0: கவி கவிக்குயில் என்ற திரைப்படத்தில் ஒரு பாடல்,
2: குயிலே கவிக்குயிலே யாரை எண்ணி பாடுகின்றாய்
0: கெட்டிக்காரு. அடுத்தது இன்னும் ஒரு குயில், ஒரு குயில்
2: அடுத்தது அப்பா. குயிலோ செய்யே வெல்லும் என்றும் குழலோ செய்யே கொஞ்சம் அப்படின்னு ஒரு பாடல்,
0: குயிலோ செய்யே வெல்லும் என்ற பாடல் கெட்டிக்காரு. 15 பாடல்களை சந்தர்ப்பம் தந்து அதை விட ஒரு பாடல் எடுத்து வந்து கொடுத்தீர்கள் அவளுக்கும். கட்டிக்காரி அம்மா, கட்டிக்காரி கட்டிக்காரி, வாழ்த்துக்கள் சிறப்புகள். இங்கே அடுத்த வருகின்றால் அவரை அழைத்து
2: விடுகிறேன்.
0: வாழ்த்துக்கள் அம்மா, நன்றி நன்றி நன்றி. வணக்கம் சந்தன் ராஜய்யா அவர்களே.
3: இனிய இரவு வணக்கம் ஐயா.
0: இனிய இரவு வணக்கத்தோடு வந்திருக்கின்றீர்கள். எப்படி இருக்கின்றீர்கள், நலமா இருக்கின்றீர்களா? நலமாக இருக்கும் இந்த நல்ல வேளையிலே உங்களுக்காக என்ன பாடலை தரலாம் என்று எண்ணும் வேளையிலே உங்களுக்காக வருகின்றது என்ன பாடல் என்றால், என்ன எழுத்து என்றால், எப்படி வெண்ணிலா என்று போவோமே.
3: அவதாங்கய்யா. ஆமா, அது வந்து சாதாரண இல்ல, வெண்ணில அல்ல.
0: ஆமா,
3: வெண்ணில் வரும் வேலை நான் விழித்திருந்தேன் ஒரு பாட்டு இருக்கு.
0: ஆமா, அங்க இதுக்கு பாட்டுக்கு வாரியில.
3: ஆமாங்கய்யா, நிச்சயமா. வெண்ணில வே வெண்ணில வே வெட்டம் ஏனம்மா அப்படிங்கிற ஒரு பாட்டு இருக்கு. அப்புறம் தான்
0: வானத்தை பிடிக்க
3: வெண்ணிலா என்னோடு வந்து பாடவா அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு.
0: நல்லது நல்லது. வெண்ணிலா என்னோடு வந்து பாடவா,
3: வெண்ணில வானத்தை பிடிக்கலையா
0: சக்கியண்டாரம். அடுத்து
3: வெண்ணிலாவின் தீரிலேறி அந்த பாடல் ஒண்ணு இருக்கு.
0: வந்துட்டு ஐந்து பாடல்கள் அடுத்த பாடலை கேட்போம். அடுத்த பாடலை தர யார் வருகின்ற, எல்லா பாடலும் வந்துவிட்டது, கிட்டத்தட்ட வந்துவிட்டோம். இனி வருவதற்கு புதிதாக யார் இருக்கின்றார்கள், யாரும் வரவில்லை. அதனால் நாங்கள் பாடல்களை கேட்க வருவோம். இந்த பாடலை முடிப்போம். முதல்ல இந்த பாடல் ஒன்று கேட்ட குறையில இருக்கின்றோம், இல்லவா அதை முடிப்போம்.

0: இனிமையான ஒரு பாடல். அந்த பாடல் காலத்தால் அழியாத ஒரு நல்லது ஒரு பாடல், குடும்ப பாங்கான பெண் பாடும் பாடலாக வந்து அமைந்தது. அந்த ஆலய மணி எங்கள் வாழ்க்கையிலே எந்த ஆலயமாக இருந்தாலும் அந்த ஆலய மணி எங்களுக்கு எவ்வளவு அற்புதமான எண்ணங்களை நேர்த்திப்படுத்துகின்றது. நாங்கள் துன்பத்தில் இருந்தாலும் மகளிர் இருந்தாலும் அந்த ஆலய மணியை கேட்டவுடன் எங்களை மாற்றி அமைத்துக் கொள்ளுகின்றோம். அந்த வல்லமை அந்த மணிக்கு இருக்கின்றது. நல்லது. இப்பொழுது 14-70 பாடல்களை கேட்டிருக்கின்றோம், 70 பாடலை தெரிந்து கொண்டோம் என்று வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு வந்து இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றியை மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வந்து இணைந்தவர்கள் முதலிருந்து இறுதி வரை 2 தடவை வந்திருக்கின்றீர்கள். நீங்கள் இணைந்தவர்கள் இப்பொழுது காற்றலையில் வந்து உங்களுக்கு விருப்பமான பாடலை, இப்ப கேட்ட பாடல் தவிர்ந்த, நீங்கள் தந்த பாடல் தவிர்ந்த ஒரு பாடல், உங்களுக்கு விருப்பமான பாடலை கேளுங்கள், ஒலிபரப்பப்படும் உங்களுக்காக. நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகளை கூறிக்கொள்ளுகின்றேன். எங்கு ஓடி வாருங்கள், யாருக்கு என்ன பாடல் வேண்டும்? ஆனந்தன், ராபிக், ரேவதி, செல்வகுமார், ஷியாமலா மற்றும் ஃபாரூக், ஞானசேகரன், எல்லோரும் பாருங்கள். உங்களுக்கு என்ன பாடல் வேணுமோ கேட்டு செல்லலாம். முதல்ல இணைந்த ஷியாமலா மகள் 10 பாடல் இருந்து 9 பாடல் இருந்து இறுதியாம் ஒரு பாடல் பிடித்து விட்டோம். ராபிக் மணி ஓசையில 2 பாடல் இருந்தது தரவில்லை. எங்கே இப்ப பாடலை கேட்க வரலாம். யாருக்கு பாடல் வேண்டும், யாருக்கு கேட்க வேண்டுமோ அவர் வரலாம், பாடல் கொடுக்கப்படும். இந்த வரவுகள் குறைவாக இருக்கின்றது, இப்போது வருவதெல்லாம் இது மன்ற தமிழ் வானொலி அல்லவா, 24 மணி நேர தமிழ் சேவை. யாருக்கும் பாடல் தேவையில்லை என்றால் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரவா, மற்றவர்கள் வரவில்லை. சரி, இது ஒரு மௌனமான நேரமா இருக்கிறது. வர வேண்டும், வர வேண்டும், காற்றலைக்கு வர வேண்டும், பாடலை தர வேண்டும். இது மன்ற தமிழ் வானொலி. இப்பொழுது ஃபாரூக் வந்திருக்கிறார் பாடலை கேட்பதற்கு. அந்த பாடலை கேட்போம், அவரிடம் செல்வோம். வணக்கம், வணக்கம் ஃபாரூக்.
1: வணக்கம் பா, வணக்கம், வாழ்த்துக்கள்,
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். காற்றலையில் கலந்து சிறப்பித்தமைக்கு நன்றிகள். சரி, என்ன பாடலை நீங்கள் கேட்க போகிறீர்கள்?
1: இதே கணிப்பா, இன்பமும் இன்பமே இந்த பெயர்,
0: இன்பமே இந்த பெயர் செல்வம், அந்த பாடல் இன்பமே. நன்றி மகனே, நன்றி,
1: நன்றி. அப்பா உங்களுக்கு வாழ்த்துக்கள் தான், நான் சிறப்பா இருந்துப்பா.
0: நன்றி ஐயா, நன்றி, நன்றி, நன்றி, வாழ்த்துக்கள். எங்கே முகமது ராபிக், நீங்கள் கொண்டு வந்தீர்களா மணியினுடைய பாடல்களை?
2: அது ஒரு பாட்டு தான் கிடைச்சியா பாக்கு, மணி மேகலையே மணியா கிடைக்க, அந்த பாட்டு தான் வந்துச்சு, பாட்டு வரல.
0: அப்படியா,
2: அது கிடைக்கல?
0: ஒரு பாடல் இல்லையா, மணி மேகலையே
2: இல்ல, மணியா கலையே காலமெல்லாம் காத்திருக்கிறோம், மணி மணி, அது மணி மணி துட்டு மணி, அது அந்த பாட்டு ஒரு பாயா, மணி மணி மணி துட்டு மணி, மணி காசு, மணி மணி பாயா,
0: அந்த பாடலை எடுத்துக்கொள்வோம். நல்ல கடிகார, இப்பொழுது என்ன
2: பாடல,
0: என்ன பாடல?
2: எனக்கு வந்து ஜில்லா வந்த ஜில்லா, ஜில்லா விஜய் நடித்த ஜில்லா, அந்த படத்துல ஜிங்கலமணி, ஜிங்கலமணி அந்த பாட்டும் அப்படியா, விஜய் பாட்டு,
0: ஜிங்கலமணி,
2: ஜிங்கலமணி, ஆமா ஆமா,
0: சிங்கலிமணி, சிங்கலிமணி, அந்த பாட்டு,
2: ஜிங்கலமணி அந்த பாடம் வரும்.
0: அது ஜில்லா திரைப்படமா?
2: ஆமா ஆமா, விஜய், இப்ப விஜய் நடித்த ஜில்லா, ஜில்லா.
0: சரி, அந்த பாடல் உங்களுக்கு சொல்கின்றேன், அடுத்தவரவுடன் சொல்கின்றேன். வணக்கம் வடலூர் ஆனந்தன் அவர்களே. ஆனந்தன்,
3: வணக்கம் ஐயா, வணக்கம்,
0: வணக்கம். சிறப்பாக இருந்தது, எல்லோரும் வந்து பாடலை தந்தார்கள். நீண்ட நாட்களின் பின் ஒரு சொல் எடுத்து பாடுவோம் நிகழ்ச்சியை கண்டோம். என்ன பாடலை கேட்க போகின்றீர்கள்?
3: பாசம் படத்திலிருந்து, மாலையும் இரவும் சந்திக்கும் இடத்தில் மயங்கிய ஒளியை போலே, அந்த
0: மாலையும் இரவும் சந்திக்கும் இடத்தில், அப்படிதானே? நல்லது.
3: உலகத்தில் இரு பக்கமும் இரவு பகல் இருக்கும்போது நமது மன்றியல் தமிழ் வானொலியில் வந்து இரண்டும் சந்தித்த ஒளியாக இருக்கிறது இல்லையா, அதனால அந்த
0: பாடல். வாழ்த்துக்கள், சிறப்பான கருத்து, சிறப்பான பாடல் தருகின்றேன் உங்களுக்கு, அடுத்த உறவுடன் செல்கின்றேன். வணக்கம், வணக்கம், சந்தன ராஜ் அவர்களே.
2: வணக்கம் வணக்கம் ஐயா.
0: வணக்கம். எப்படி நிலமா மேலா மேல நிறைய பாடல்கள் தந்தார்கள், வெற்றிகரமா முடித்து விட்டோம். இன்னும் பாடலை கேட்போம்.
2: எப்படியாவது தக்கிற நிரப்பி நம்ம நிகழ்ச்சியை சிறப்பாக்கிட்டாங்க எல்லாருமே.
0: எடுத்து கொடுத்து தருது. இந்த ஞாபகம் என்பது மிக முக்கியமானது இல்லையா? தேடல் தேடல் என்பது முக்கியமான
2: வாழ்த்துக்களையா உங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு ஜானகி சபதம் அப்படிங்கிற திரைப்படம் ஒரு பாடல்.
0: என்ன பாடல்?
2: இளமை கோவில் ஒன்று இரண்டு தீபங்கள்.
0: இளமை கோவில் ஒன்றுவா?
2: ஆமா, இரண்டு தீபங்கள்.
0: ஓ, இளமை கோவில் ஒன்று இரண்டு தீபங்கள். நல்லது. அந்த பாடம் ஜானகி சபதத்தில் வருகின்றது. கேட்போம் கேட்டு.
2: நன்றி
0: நன்றி ஐயா. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி உங்களுக்கு. அடுத்த உறவு யாராக இருக்கலாம் பெறவில்லை. இப்பொழுது ஷியாமலா எங்கே காணவில்லை, தூங்கிவிட்டாரோ தெரியவில்லை. செல்வகுமார் வந்திருந்தார், சென்று விட்டார். அவரும் வரலாம். இப்பொழுது ஒரு உறவு வருகின்றார். இவர் வந்து அழைத்து விட்டு சென்று விட்டார். அவரை தெரியும், நீண்ட நாட்களுக்கு பின் வருகின்றார். அவர் என்ன நிகழ்வு என்று தெரியாமல் வருகின்றார் போல் தெரிகின்றது. இப்பொழுது பாடல்களை தர ஆரம்பிக்கின்றேன். ஃபாரூக் வந்து ஒரு பாடலை கேட்டு சென்றார் அல்லவா, மற்றவர்களும் வந்து பாடலை தாருங்கள். உங்கள் பாடல் காற்றலைக்கு வரும். வந்து இணைந்தவர்கள் வரலாம் காற்றலைக்கு. அங்கே அன்பு மகளை காணவில்லை இன்னும், அல்லது ஓடி பேர் வேற வரும் சியாமலா என்பது. ரேவதி பாடலை கேட்க பாருங்கள். இன்பமே உந்தன் பேர் வள்ளலோ என்ற ஒரு பாடலை கேட்டிருந்தார். இதய கனி திரைப்படத்திலிருந்து அன்பு மகன் ராபிக் ஃபாரூக் மணிக்கு வேணும் ஃபாரூக் உங்களுடைய பாடலை தர முயல்கின்றேன். அடுத்தவர்கள் வந்து அழைக்கலாம். உங்களை எடுத்துக்கொள்வேன், எடுத்துக்கொண்டு பாடலை தருவேன் உங்களுக்கு. கேட்போமா?

இந்த பாடல் இதயக்கனி திரைப்படத்திலிருந்து கலம்பத்திலே வந்து சொல்லெடுத்து பாடுவோம் நிகழ்வு கலந்து சிறப்பித்த பாரு உங்களுக்காக ஒலித்த பாடல். அதே வேளையில் ராபிக் நீங்கள் ஒரு பாடலை தந்தீர்கள் ஜில்லா திரைப்படத்திலிருந்து ஜிங்கினுமணி ஜிங்கினுமணி அந்த பாடலை கேட்போமா? சிங்கினாமணி என்ற பாடல் வருகின்றது காற்றலையில்.

ஜில்லா திரைப்படத்து பாடலை அன்பு உறவு ராபிக் நீங்கள் வந்து கேட்டபடி இது. அந்த வேளையில் ஆனந்தன், நீங்கள் ஒரு பாடலை தந்தீர்கள், இங்கே பகல் அங்கே இரவு, இங்கே மாலை அங்கே காலை என்று காலை மாலை இரவு நிறங்கள் சந்திக்கும் வேளைகளே ஒரு பாடலை தந்திருக்கின்றீர்கள். மாலையும் இரவும் சந்திக்கும் ஒரு நேரம், அந்த நேரத்தை வைத்து அமைத்த ஒரு காதல் பாடல், அந்த பாடலை கேட்போமா? பாசம் என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது ஆனந்தன் உங்களுக்காக.

விரைவாக அந்த பாடல் சென்றது போல ஒரு தோற்றம். இந்த பாடலில் ஒரு வடிவத்தை கண்டேன் ஆனந்தன். நீங்கள் கேட்ட பாடல் பாசம் திரைப்படம். நாயகன் நாயகியாக

இந்த பாடலை எங்களுக்கு விநியோகம் செய்திருக்கின்றது. அதில் பாடலும் சரி எழுத்துக்களெல்லாம் சரி நடிகர்களை மாற்றி விட்டார்கள். அப்படி இருக்கும், அப்படி வாயாசைப்பது போல் இருக்கின்றது அந்த பாடல். உண்மையிலே அந்த பாடல் எம் ஜி ராமச்சந்திரன் சரோஜாதேவி ஐயா அம்மா அவர்களுக்கு தான் அந்த பாடல். நல்லது. இந்த வேளையில இன்னும் ஒரு பாடல், எங்கள் அன்பு நீ நெஞ்சம் நின்ற நாளோ வண்டிக்கு சிலுவை சந்தன்ராஜ் அவர்கள் வந்து இணைந்து சிறப்பித்து விட்டு காற்றலையில் ஒரு பாடலை கேட்டிருந்தார். அந்த பாடல் வருகின்றது ஜானகி சபதம் என்ற திரைப்படம். நீண்ட காலத்துக்கு பின்பு கேட்கின்றோம் இந்த பாடல். அநேகம் காற்றலைக்கு தரவில்லை, இவர் தந்திருக்கின்றார். இப்பொழுதும் அவர் அப்படித்தான். அந்த வகையிலே அந்த பாடலை கேட்போம். இளமை கோவில் ஒன்று இரண்டு தீபங்கள் இரண்டும் எரிகின்றன என்ற ஒரு பாடல் கேட்போமா அந்த பாடலை.

வரவில்லை, ரேவதி வரவில்லை. நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று எண்ணுகின்றேன். நிறைந்த நிறைவாக வருவார்கள் முன்பு, இன்று குறைவாகத்தான் வருகின்றார்கள். காரணங்கள் பல இருக்கலாம், அவர்களுடைய அசௌகரியங்கள். வந்தவர்கள் அத்தனை பேரும் பாடலை தந்தார்கள். ஒரு பாடல் நிறைவுறாமல் இருந்ததை ரேவதி கொண்டு வந்து தந்திருந்தார். அந்த பாடத்தை வேடியத்தை தான் நினைவுகளை சிந்தனைகளை தூண்டிவிடும் தேடல்கள் மிக முக்கியமானது. தேடல்கள் தேடாமலே தானாக வர வேண்டும் சிந்தனை, அதுதான் விவேகம். அந்த வகையில் நீங்கள் எல்லோரும் வந்து சிறப்பித்து சென்றீர்கள். இனிமையான பாடலை கேட்டு மகிழ்ந்த வேளையிலே புனிதத்தமிழ் வானொலி ஒரு பாடலை தருகின்றது. அன்பு நடமாடும் கலைக்கூடமே என்ற பாடலை கேட்போமா, என்ன பாடலை கேட்போம்? ஒரு பாடலை தந்து காற்றலை நிறைவுக்கு கொண்டு வர இருக்கின்றேன் என்று அடுத்தவர்கள் வரவில்லை, பாடலை கேட்கவில்லை, வராதவர்களுக்காக ஒரு பாடல் அந்த பாடலை தருகின்றேன். அந்த பாடலை கேளும். மழை என்பதை பற்றி வந்தபோது செல்வகுமார் தடுமாறி கொண்டு வந்து ஒரு பாடல் தந்தார், அதான் இந்த பாடல். மரகத மிருகம் சிந்தும் மழை என்று வருகின்றது. அந்த மழை முதலில் வரவில்லை. இந்த பாடலை நீங்கள் உச்சரித்தீர்கள், அங்கே கேட்போம் இந்த பாடலை. எல்லோருக்குமாக இந்த பாடலை தருகின்றேன் அன்பு உறவுகளை அனைவருக்குமாக.

பாடல் நீண்ட நாள் காற்றலையில் வராத ஒரு பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். ஜானகி சபதம் திரைப்படத்து பாடல் தந்தவர் அன்பு நீ நெஞ்சம் சந்தன் ராஜ் அவர்கள். இங்கே சியாமட

0: இனிமையான அந்த பாடல் மேகத்துக்கும் தாகம் உண்டு என்ற திரைப்படுத்த பாடல் அண்மையிலே நேயர் நேரத்துக்காக வாணிக்கை திரு சந்தன்ராஜ் அவர்கள் கேட்ட அந்த பாடலை ஒலிபரப்பியிருந்தோம். மீண்டும் மீண்டும் அந்த பாடலை ஒலிபரப்ப வேண்டும் போல் இருந்தது. உங்கள் எல்லோருக்கும் ஏற்றதாக அந்த பாடல் இருந்திருக்கும். வந்தவர்கள் வராதவர்கள், பாடலை தந்தவர்கள் தராதவர்கள், வீட்டிலிருந்து கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் அத்தனை பேருக்குமாக அந்த பாடல் ஒலித்தது. அந்த உறவுகளை நேரம் இப்பொழுது உங்களுக்கு 8:41 நினைக்க வேண்டும். நள்ளிரவு நேரத்தை நெருங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள். எங்களுக்கு 2:17 என்று காட்டுகின்றது. வந்து சிறப்பித்த அன்பு நெஞ்சங்கள் உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். சில காரணங்களுக்காக, பல காரணங்களுக்காக, முக்கியமான காரணங்களுக்காக காட்டலைக்கு இணைய முடியாது விட்டாலும் நீங்கள் காடலை கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள் என்பது தெரிகின்றது. உறவுகள் வந்து இணைந்து கொண்டால் எங்களுக்கு ஒரு மகிழ்வு. எங்கள் உறவுகள் எங்களோடு இருக்கின்றார்கள், எங்களோடு என்றல்ல உறவோடு நோயின்றி இருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. அதுதானே ஒரு ஆதங்கம். மற்றபடி நீங்கள் பாடலை கேட்கின்றீர்கள், இடையிடையே வருகின்றீர்கள் என்று தெரிகின்றது. தொடர்ந்து 2 நாள் வரவில்லை என்றால் மனம் ஒரு பேதலிக்கும் நிலைமையை இந்த காலம் தந்துவிட்டது. இந்த காலம் தந்துவிட்டது. இப்பொழுது எங்களை எல்லாம் கட்டியாலும் இந்த நுண்கிருமி தந்துவிட்டது. இது என்னுடைய நண்பர் ஹாலண்டிலிருந்து எழுதியிருந்தார். ஹாலண்ட் ஐரோப்பிய நாட்டிலிருந்து பாலிய நண்பர். உண்மைதான் அது. இன்று கட்டுப்படுத்துகிறது அரசு, அரசாங்கம் இல்லை, அரசாங்கத்தையே கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறது இந்த கொரோனா வைரஸ். உலகத்தையே ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கும் கொரோனா வைரஸ் தான் எங்களை எல்லாம் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றது என்று கூறிக்கொள்ள வேண்டும். என் புறவுகளில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சபை பாடல்களை அன்பான புறவுகள் வந்து கேட்டு மகிழ்ந்த வழியில் உங்களை தந்துவிட்டு நான் காற்றலை நிறைவுக்கு கொண்டு வர எண்ணுகின்றேன். அநேகமாக வந்து கேட்டவர்களுடைய பாடல்கள் ஒலிபரப்பியாகிவிட்டது. இப்பொழுது எங்களுக்கு இருக்கின்ற இந்த வேளை இறைவன் கொடுத்த வேளை. தேக ஆரோக்கியத்தோடு, மன நிம்மதியோடு, மன நிறைவோடு உங்களோடு நான் பேசிக் கொண்டிருக்கவும், என்னிடம் வந்து நீங்கள் பேசி காற்றலையில் கலந்து பாடல்களை கேட்டு மகிழவும் தந்த வேளை இது. இறைவன் தந்த வேளை, நாங்களாக அமைத்த வேளை அல்ல. நாங்கள் எதையும் அமைக்க முடியாது. நாங்கள் நினைப்பதெல்லாம் நடப்பதும் அல்ல என்ற பாடல்களையும் கேட்டிருக்கின்றோம், வரிகளை கேட்டிருக்கோம், மூதாது இருந்த அறிவுரைகளையும் கேட்டிருக்கின்றோம். அந்த வகையில் இப்பொழுதுக்கு எங்களுக்கு இருக்கின்ற இந்த வேளை போல் எல்லா வேளைகளும் எங்களுக்கு இருக்க வேண்டும். இறைவா, உலகளாக இருக்கும் உயிர் அனைத்துகளும் கிடைக்கும் வேளையை சுகமான வேளை, அதனால் சுப வேளை என்று கூறுகின்றார்கள். சுப வேளைகளாக அமைய வேண்டும் என்று எங்களுக்கும் உங்களுக்கும் எல்லா வேளைகளும் நல்ல சுப வேளையாக இருக்க வேண்டும். அள்ளி கொண்டு வந்த செல்வங்கள் மாட மாளிகை கூட கோபுரங்களை நாங்கள் கேட்கவில்லை. குறைவற்ற செல்வம் மனித வாழ்விலே எதுவென்றால் நோயற்ற வாழ்வு. நோய் நொடி இல்லாத, அது மனநோயாகவும் இருக்கலாம், உடல் நோயாகவும் இருக்கலாம், நோயற்ற வாழ்வை தர வேண்டும் இறைவா. அதற்கேற்ற வழிகாட்டி செல்வதற்கு எங்களுக்கு நல்ல சிந்தையை தர வேண்டும். எங்கள் காலிலே நாங்கள் நின்று நாங்களே சிந்தித்து நாங்கள் செயல்பட்டு எங்களை பாதுகாப்பான நிலையில் கொண்டு சென்று உன்னிடம் வரும் வரை எங்களை வைத்திருக்க வேண்டும் இறைவா. நோயற்ற அந்த வேளையை கொடுத்துக் கொள்ள வேண்டும் என்று இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி இறைவனை வணங்கி தினமும் செய்வது போல் என்றும் கேட்டுக்கொண்டு காற்றலை இந்த விடைவெற்றி செல்ல வேண்டும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நிறைவு பெறுகின்றது கதம்பம். மீண்டும் நீங்கள் கதம்பத்தை கேட்பதற்கு மீண்டும் நீங்கள் அடுத்த நிகழ்வுக்கு சென்று கேட்டுக்கொள்ளலாம். அடுத்த உறவுகளின் உறவு செய்திகள் நிகழ்வுகள் வந்து கொண்டிருக்கும், கேட்டுக்கொள்ளலாம் என்று கூறி பாடல்களை கேட்டவர்கள், கேட்டுவிட்டு நன்றி கூறியவர்கள், வீட்டிலிருந்து கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் அனைவருக்கும் என் அன்பும் நன்றியும் வணக்கத்தை கூறிக்கொண்டு காற்றலிருந்து விடைபெற்று செல்ல எண்ணுகின்றேன். தொடர்ந்து நிகழ்வை கேளுங்கள். நாளைய தினம் நீயர் நேரத்தில் நான் சந்திக்கலாம். அந்த வேளை நல்ல வேளையாக அமைய வேண்டும் என்று இறைவா எங்களை சந்திக்க வைக்க வேண்டும் என்று கேட்டு காற்றிலிருந்து விளையாட்டு செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
1: உலகமக்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
2: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், 4 பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
1: MTR FM.

மாதா பிதா குரு தெய்வம் என்று சிறுவர் பூங்கா ஆரம்பித்து இருக்கின்றது. இந்த வேளையிலே அந்த உறவுகளை முடிவில் தமிழ் வானொலியின் நேரம் 9:33, உங்களுக்கு நேரம் 7:03. அன்பு செல்வங்கள் ஆயத்தமாக இருக்கின்றார்கள் என்ற எண்ணத்தோடு காற்றலையில் தாத்தா காத்துக் கொண்டிருக்கின்றேன். செல்வங்களை நீங்கள் ஓடி வர வேண்டும், விரைவாக வர வேண்டும். ஒரு முக்கியமான அறிவிப்பு எல்லோருக்கும் 2-3 நாட்களுக்கு முன்பே கூறப்பட்டு விட்டது. இன்று 8ஆம் மாதம் 6ஆம் நாள் 21ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமையிலிருந்து ஆரம்பிக்கின்றது உங்கள் குழந்தைகளுக்கான நேரம். தொடர்ந்து 12 வாரங்களை யார் அளிக்கின்றார்களோ, தொடர்ந்து 12 வாரங்கள் யார் சமூகம் அளிக்கின்றார்களோ, அவர்களுக்கு 12வது வாரம் முடிந்தவுடன் பரிசுகள் வழங்க இருக்கின்றோம். இதை முன்னாள் தமிழ் வானொலி அறிவித்திருந்தது. அதுவர் அவர்களுடைய தீர்மானத்தின்படி அவர்களுடைய வரவு இன்றிலிருந்து கணக்கெடுக்கப்படுகின்றது. நாங்கள் வரவு பதிந்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு வாரமும் எத்தனை பேர் வருகின்றீர்கள் என்று ஆரம்பிக்கின்றது இந்த 12 வாரத்துக்கான நிகழ்வு. வளமை போன்ற நிகழ்வுதான். 12 வாரங்களும் தொடர்ந்து வரும் மாணவர்களுக்கு, சிறுவர்களுக்கு 12 வாரம் முடிந்தவுடன் அவர்களுக்கு பரிசுகள் கிடைக்கும் என்று கூறிக்கொள்கின்றேன். அந்த உறவுகளை முடிந்த வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை ஆரம்பித்திருக்கின்றது. சிறுவர் பூங்கா விரைவாக ஓடி வர வேண்டும். பெற்றோர் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அன்பு செல்வங்களுக்கு, செல்வங்கள் வந்து இப்பொழுது ரோஜாவனத்தில் உலா வர வருகின்றார்கள். காத்துக் கொண்டிருக்கின்றோம்.

0: ஆனந்த பாடல் மாதா பிதா குரு தெய்வம் நாங்கள் கூடிய பக்தி கீதங்களோடு சேர்ந்ததுதான். இது ஒரு பக்தி. அன்னை தந்தை தானே உங்கள் தெய்வம் என்று நாங்கள் கற்றுக் கொடுத்திருக்கின்றோம். மாணவர்கள் மாணவ செல்வங்களே எங்கே தாமதம் ஓடி வாருங்கள். முதலாவதாக ஒரு மாணவி வருகின்றார். அவர் யாரென்று அழைத்து பார்ப்போம். எங்கே? வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம். உங்கள் பெயரை சொல்லி வர வேண்டும். அப்பாவின் பெயரையும் கூறி வர வேண்டும். லக்ஷ்மணன் வருகின்றது. லக்ஷ்மணன் அப்பாவின் பெயர்.
1: அப்பாவின் பெயர் லக்ஷ்மணன்.
0: அப்பாவின் பெயர்
1: சகோதரன் பேசுகிறேன்.
0: ஓ, புவனேஸ்வரியின் சகோதரனா என்று இரண்டு பேச நான் பேரமுடி. பெயர் என்ன உங்களுடைய பெயர்?
1: ஸ்ரீநிதி தாத்தா.
0: ஸ்ரீநிதி என்பது பெயரா? ஸ்ரீநிதியா?
1: ஸ்ரீநிதி.
0: ஓ, ஸ்ரீநிதியா?
1: ஆமாம் தாத்தா.
0: நல்லது ஸ்ரீநிதி. எத்தனை வயது உங்களுக்கு?
1: எனக்கு வந்து 14 தாத்தா.
0: ஓ, 14 வயது பாலகன். என்பது நல்லது. என்ன ஆண்டு படிக்கின்றீர்கள்? 8வது ஆண்டா?
1: ஒன்பதாம்
0: வகுப்பு படிக்கிறான் தாத்தா. கெட்டிக்காரன் ஸ்ரீநிதி. இதற்கு முன்பு நீங்கள் சிறுவர் பூங்காவில் வந்திருக்கின்றீர்களா? ஒன்பதான் முதல் தடவை ஸ்ரீநிதி லக்ஷ்மணன் வந்திருக்கின்றார். அவரை வருக வருக என்று ரோஜா கூட்டத்தோடு இருக்கும் உறவுகளோடு இணைந்து அந்த சிறுவர் பூங்கா செல்வங்களும் உங்களை வரவேற்கின்றார்கள். வாழ்த்துக்கள். சரியா? நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா? நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா ஸ்ரீநிதி?
1: நான் நலமாக இருக்கிறேன் தாத்தா. நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா?
0: நாங்கள் நலமாக இருக்கின்றோம் செல்ல கண்ணா. நல்லது. சரி, இன்று முதன்முதல் இணைந்து வந்திருக்கின்றீர்கள். நீங்கள் என்ன பங்கை ஆற்றப் போகின்றீர்கள்? உங்களுடைய காற்றாலையில் என்ன
1: கூறப்போகின்றீர்கள்?
0: கேட்டுக்காரன் இங்கே கேட்டு மகிழ்ந்துருவோம். கொண்டு வாருங்கள்.
1: அன்னின் மொழியே அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கு முன்னை முகிந்த நறுங்கனியே, கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசு, தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகளே, இன்னரும் பாப்பத்தே என் தொகையே நற்கணக்கே, மண் சிலம்பு மணிமேகலை கலைவடிவு, முன்னும் நினைவால் முடிகால வாழ்த்துமே. எழுதியவர்
0: வாழ்த்துக்கள். சிறப்பான ஒரு கவி, சிறப்பான ஒரு தமிழ் தாயை பற்றிய பாடல், சிறப்பான வரலாற்றை கூறும் இந்த பாடல், பெருமையை கூறும் பாடலை அதை எழுதியவரையும் கூறிய அன்பு செல்வம் ஸ்ரீநிதி, உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சிறப்பான தமிழ்
1: பாடல்
0: கூறுங்கள். கூற வேண்டும். எங்கே கூறுங்கள்?
1: அன்னை அழகார்ந்த நிறைந்த செந்தமிழே, பழமைக்கும் பழைத்த தோன்றிய நறுங்கனியே, கடல் கொண்ட குமரி கண்ட நிலைத்து அரசாண்ட மண்ணுலக பேரரசே, பாண்டிய மண்ணின் மகளே, திருக்குறளின் பெரும் பெருமைக்குரியவளே, பத்து பாட்டை எட்டு தொகையே, பதினொன் கீழ்கணக்கே, நிலைத்த சிலப்பதிகாரமே, அழகார்ந்த மணிமேகலையே, பொங்கி நினைவால் நினைவால் தலைந்து வாழ்த்துகிறேன்.
0: சிறப்பு. ஒரு தமிழ் என்றால் எது? அந்த தமிழ் தாக்கி இவ்வளவு இலக்கணங்கள் கொடுத்திருக்கின்றார்கள். எத்தனையோ பேர், எத்தனையோ அழியா புகழ் தேடி இருந்த அறிஞர்களாலும் பிராணங்களாலும் இதிகாசங்களாலும் போற்றப்பட்டு குமரி கண்டத்திலே இருந்து வாழ்ந்து வந்த தமிழ் என்று தமிழ் தாயை இவ்வளவு சிறப்பாக எடுத்து தந்த அன்பு செல்வம் ஸ்ரீநிதி, உங்களுக்கு வாழ்த்துக்கள். அன்னை தமிழ் உங்களோடு இருப்பாளாக. அன்னை கலைவாணியின் அருள் என்றும் கிடைப்பதாக. வாழ்த்துக்கள் போராண்டி. சரி, வேறு என்ன? வேறு என்ன கூறப்போறீங்க செல்ல தமிழிலே? அக்கா பேசட்டும். நீங்கள் இப்பொழுது வந்து இணைந்து இன்று முதலாவதாக பதிந்திருக்கின்றீர்கள். உங்களுடைய பேரு தொடர்ந்து 12 வாரங்கள் தொடர்ந்து நீங்கள் உங்கள் சிறுவர் பூங்காவில் பங்கு பெற்றி உங்கள் சிறப்பான கருத்துக்களை, பாடல்களை, திருக்குறள் போன்று பலவிதமான தமிழ்களையும் கொண்டு வந்து நீங்கள் ஒப்படைத்து வருவீர்களானால் 12 வாரங்கள் முடிய உங்களுக்கு பரிசு கிடைக்கும். சரியா? கெட்டிக்காரன். சரி, அக்காவிடம் கொடுக்கும் போது நீங்கள் எப்படி விடைபெற வேண்டும் என்றால், மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை சிறுவர் பூங்காவில் சந்திப்போம். அன்பு உறவுகளே, அன்பு தாத்தா, வணக்கம், நன்றி என்று கூற வேண்டும். அங்கே மீண்டும் அடுத்த வாரம் கூறுங்கள்.
1: மீண்டும் அடுத்த வாரம்
0: வெள்ளிக்கிழமை
1: சிறுவர் பூங்காவில்
0: சந்திப்போம் உறவுகளே,
1: சந்திப்போம் உறவுகளே,
0: சந்திப்போம் அன்பு தாத்தா,
1: சந்திப்போம் அன்பு தாத்தா,
0: நன்றி வணக்கம் கூறுங்கள். நன்றி வணக்கம்,
1: நன்றி வணக்கம்.
0: எப்படி நீங்கள் கூறும்போது உங்களுடைய வானொலியை கேட்டுக்கொண்டு அவளோடு உங்கள் மழலையில் வந்த தமிழை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் எங்கள் அன்பு உறவுகள் ரோஜா பனம் என்று கூறு, ரோஜா பூந்தோட்டம், அவர்களுடைய இதயம் எல்லாம் ரோஜா போன்று மலர்ந்து உங்களுடைய மலர்ப்பாதம் அவர்களுடைய மொழியாக வந்து தழுவி மகளை செய்திருக்கின்றீர்கள். அதனால்தான் அன்பு உறவுகள் உங்களை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் போது அவர்கள் உங்களுக்கு வாழ்த்தும் ஆசீர்வாதமும் தருகின்றார்கள். அந்த வேளையில் அன்பு தாத்தாவின் என் செல்ல பேரனை வாழ்த்தி ஆசி வழங்கி அன்னை கலைவாணிய வேண்டி விடை தருகிறேன். சென்று வாருங்கள், மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை உங்களுக்காக தாத்தா காத்திருப்பேன். இப்பொழுது அக்காவிடம் கொடுங்கள். வணக்கம் பேரேஸ்வரி. இன்றைய பேரேஸ்வரியை காணவில்லை. இது மொழி தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபையே. முதலாவது நேயராக வந்தார் அன்பு செல்வம் லட்சுமணன் ஸ்ரீநிதி. அவர் மிகவும் அழகாக அற்புதமாக அந்த அன்னை தமிழ் இந்த கவிதையை எடுத்துக்கொண்டு வந்து அதை விளக்கம் தருகின்றேன். ஆறுதலாக தனித்து அதை கொண்டு கூட்டு செய்து எங்களுக்கு சொற்கள் புரியும் வண்ணம் அற்புதமாக தந்து சென்றார் அல்லவா, அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த உறவாக அடுத்த செல்வம் எந்த செல்வமாக இருக்கும் ஒரு வாரம்

0: எனவே அடுத்த உறவுக்கு சொல்லுவோம், வணக்கம் வணக்கம் வணக்கம்.
1: வணக்கம் தாத்தா.
0: வணக்கம், யார் பேசுகிறீர்கள்? மிதன் பேசுகிறீர்களா? எங்க இன்னொரு தடவை உங்கள் பெயரை கூறுங்கள். மிதன் அப்பா, நீங்கள் வந்து ஒரு அது வந்து சவுண்ட் அங்கே எக்கோ பண்ணுகிறது, நீங்கள் மட்டும்தான் பேச வேண்டும், அப்பொழுதுதான் இங்கே தெளிவாக வரும். ஹெட்போனுகள் அங்கே ஸ்பீக்கர் போனும் ஆன் பண்ணக்கூடாது, தனிய தொலைபேசியில நீங்கள் மட்டும் பேச வேண்டும். அங்கே பேசுங்கள். இல்ல, அங்கே நீங்கள் உங்களுடைய ஸ்பீக்கரை ஆன் பண்ணிருக்கேன், ஸ்பீக்கரை அணைத்து விடுங்கள், தனியே நீங்கள் மட்டும்தான் பேச வேண்டும், தொலைபேசி கிட்ட வாய வைத்து பேசுங்கள். உங்கள் நீங்கள் மட்டும்தான் பேச வேண்டும், அங்கே தொலைபேசி அங்கே வேறு அதாவது ஸ்பீக்கர் ஒரு பெருக்கி அங்கே நீங்கள் அதை அதை முடுக்கி விட்டு விட்டு இல்லை, தனியே தொலைபேசியிலே தாத்தாவோட பேசுங்கள். அப்படி என்று வேறு வேறு அங்கே ஒலிபரப்பு இருக்கக்கூடாது, அங்கே வேறு வானொலி இருக்க திறந்திருக்க கூடாது, ஸ்பீக்கர் போன் இருக்க ஸ்பீக்கர் வேலை செய்யக்கூடாது, தனியே போனில் மட்டும் நீங்கள் என்னோட பேசுங்கள். அங்கே சென்று விட்டார், குழந்தைகள் பேச வேண்டும், அதை நீங்கள் கேட்கத்தான் இருக்கிறீர்கள், ஆனால் இது மறு ஒலிபரப்பிலே அழகாக வரும், நீங்கள் ஆறுதலாக கேட்கலாம். குழந்தைகள் பேசும்பொழுது அவரும் இந்த வானொலி தொலைபேசியும் தான் இணைந்திருக்க வேண்டும், வேறு அங்கே ஸ்பீக்கர் போன் அல்லது உங்களுடைய ரேடியோ ஒன்றும் திறக்கக்கூடாது. அவருடைய சத்தம் அவர் பேசுவதை கேட்டுக் கொண்டிருங்கள் பெற்றார், அவர் இங்கே என்னோடு பேச வேண்டும், அது பதிவிலே செல்கின்றது, பதிவு முடிந்து அது மறு ஒலிபரப்பிலே அழகாக வெற்ற குரலிலே தெளிவாக வரும். வந்துவிட்டார் மீண்டும். வணக்கம் வணக்கம் வணக்கம். என்ன பெயரை கூறுங்கள்? உங்கள் பெயரை கூறுங்கள். வாழ்த்துக்கள், இப்பொழுது சரியாக வருகிறது மிதுன். எங்கே வணக்கம் கூறிவிட்டீர்கள், நானும் உங்களுக்கு வணக்கம் தருகிறேன் மிதுன். அப்பாவினுடைய பெயர் என்ன? ஆறுமுகம். மிதுன் ஆறுமுகம் வந்திருக்கின்றார், அன்போடு அவர் எங்களோடு இப்பொழுது பேசப் போகின்றார். எங்கே நான் உங்களை வரவேற்றுக் கொண்டேன், வணக்கம் கூறிக்கொண்டோம், நீங்களும் வணக்கம் கூறினீர்கள், நலமாக இருக்கின்றீர்களா? நலமாக நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா மிதுன்? சுகமாக, நல்ல சுகமாக இருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள், சிறப்பு மிதுன். சரி, இப்பொழுது நீங்கள் என்ன பாட்டு பாட போகின்றீர்களா, கதை கூற போகின்றீர்களா, என்ன கூற போகின்றீர்கள்? இல்ல, உங்களுடைய ஸ்பீக்கர் போன் உங்கள் ஓன் பண்ணி உங்களுடைய சத்தம் அங்கேயும் வருகின்றது, தனிய தொலைபேசியில பேசுங்கள், என்னோடு மட்டும்தான் உங்களோட குரல் வர வேண்டும், மற்ற அந்த வழியே வரக்கூடாது, வேற வழியாக ஸ்பீக்கர் போன் அங்கே நீங்கள் ஓன் பண்ணி இருக்கின்றீர்கள், அல்லது நீங்கள் ஹெட்போன் அல்லது ஸ்பீக்கர் போன் பாவிக்கிறீங்களோ தெரியாது, தனிய தொலைபேசியில வாய் வச்சு பேசுங்கள். செல்லக்குட்டி பேசுங்கள். அங்கே என்ன கூற போகின்றீர்கள்? அங்கே அடுத்த குழந்தைகள் இந்த சத்தம் வருகின்றது, நீங்கள் உங்களுடைய சவுண்டை அதாவது ஸ்பீக்கர் போன் ஆன் பண்ணப்பட்டிருக்கின்றது, அதை பெற்றோர் கவனியுங்கள், யார் அருகில் அவர்கள் இங்கே எல்லாம் எக்கோ பண்ணி வருங்க, உங்களுடைய ஒன்றும் தெளிவில்லை பிள்ளை செல்லம். சரி பேசுங்கள். இல்லை ஐயா, உங்களோட தொலைபேசி சரியாக எங்களுக்கு கிடைக்கவில்லை, தனியாக தொலைபேசியில வாங்கிட்டு நீங்கள் மட்டும் அங்கே இன்னொரு குழந்தையினுடைய சத்தம் எல்லாம் வருகின்றது. இல்லை இல்லை, உங்களுடைய குரல் மட்டும் நான் பேராண்டி வர வேண்டும். அங்கே பேசுங்கள். யாரங்க ஒரு குழந்தை அழுகிறதே, அதுதான் வருகின்றது. என்ன உங்களுடைய ஸ்பீக்கர் போன் ஆன் பண்ணி இருக்கிறீர்கள், தயவுசெய்து பெற்றோர் கவனிங்கள், அந்த ஸ்பீக்கரை ஓன் பண்ணிவிட்டு அவருடைய குரல் மட்டும் தொலைபேசிகளால் வரட்டும், தொலைபேசியில பேச வையுங்கள். மிதன் பேசும்படி பொழுது வாயை வைத்து தொலைபேசியிலே பேசுங்கள். காதலே கேட்கும் தாத்தா கூறுவது உங்கள் காதலே கேட்கக்கூடியதா? அவங்க கூறுங்கள். அங்கே ஒரு குழந்தை சார் கூறுங்கள் கேட்போம். பேசுங்கள். துண்டிக்கப்பட்டு விட்டதே பேசலாம். உங்களுடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டதா? இல்லை, இணைப்பிலே தான் இருக்கின்றீர்கள். அழகாக பேசலாம். உங்களுடைய ஒலி துல்லியமாக வரமுடியும். எல்லோரும் ஆவலோடு உலகளாக கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அங்கே வீட்டில் இருப்பவர்கள் அவர் பேசுவதும் நாம் பேசுவதையும் நீங்கள் கேட்க வேண்டும் என்று எண்ணி உங்களுடைய ஸ்பீக்கர் போனை ஓன் பண்ணியிருக்கின்றீர்கள். அதை நூறுத்து விட்டு தனிய தொலைபேசி அழைப்பு எனக்கு வந்து நானும் அவரும் பேசுவது மட்டும்தானே வர வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுடைய பதிவு சிறப்பாக வரும். சரியாக வரவில்லை, மிதவும் மீண்டும் அழைத்துக் கொள்ளுங்கள். இது முன்னூறு தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. அடுத்த குழந்தைகள் வருவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றார்கள். நீங்கள் முதலிலேயே எண்ணிக்கொள்ளும். உங்கள் குழந்தை வானொலியில் பேசுவது நீங்கள் கேட்க வேண்டும் என்று இப்பொழுது எண்ண வேண்டாம். இது மறு ஒலிபரப்பாக ஒலிபரப்பி வரும் பொழுது ஆறுதலாக கேட்கலாம். நீங்கள் அவர் பேசுவது நான் பேசுவது உங்கள் இருவருக்குள்ளே தான் தொடர்பு இருக்க வேண்டும். வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம். பேசுங்கள். பேசுங்கள். என்ன பேச போகிறீர்கள்? கூறுங்கள். உங்கள் தொலைவது தொடர்பை சரியாக செய்துவிட்டு திரும்பி வாருங்கள் அன்பு செல்வமே. மீண்டும் வர வேண்டும். நீங்கள் நான் கூறுவதை உங்களுக்கு கேட்கும் வானொலியை கேட்டுக் கொண்டிருந்தால் உங்களுக்கு தெரியும். வானொலியை கேட்டுத்தான் என்னோடு பேச வேண்டும் என்றல்ல. நீங்கள் அழைப்பு தந்தால் நேரடியாக அழைப்பிலே பேசுங்கள். அந்த வானொலியை கேட்டு அப்பா அம்மா கேட்டுக் கொண்டிருக்காரு உங்கள் குரலை. அவர்கள் தூரத்திலே இருக்கட்டும், பக்கத்திலே யாரும் இருக்காது. அந்த ஒரு குழந்தையுடைய சத்தம் வந்து கொண்டிருக்கும் போது உங்களுடைய வணக்கம் வணக்கம்
1: வணக்கம்.
0: சரி, எங்கே பேசுங்கள், என்ன கூற போகின்றீர்கள்? மிதன்
1: ஏன் மேல ஏறினாம்?
0: கூட தொடர்ந்து பாடுங்கள்.
1: ஏன் பறிக்கிறோம்?
0: நன்றி வணக்கம். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை சந்திப்போம். செல்லக்குஞ்சு வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த உறவை எதிர்பார்த்துக்கணும். உங்களுக்கு இவ்வளவு நேரம் ஒதுக்கி இருந்தோம். நீங்கள் சரியான முறையிலே உங்கள் சகோதரியை கேளுங்கள். எப்படி அழைப்பில் வருவது, எப்படி பேசுவது, அவரும் காட்டிக் கொடுப்பார். நன்றாக இருந்தது. உங்களுடைய வேணி மேலே ஏறலாம் என்றது. ரெண்டு வரியோடு முடிப்பதற்கு இவ்வளவு நேரம் உங்களுக்கு எடுத்துவிட்டது. கெட்டிக்காரன் அடுத்த வாரம் இதைவிட சிறப்பாக நீங்கள் தருவார் என்று எண்ணிக்கொள்ளுகின்றோம். அடுத்த உறவு யாராக இருக்கும் ஓடி வர வேண்டும்.

0: விரைவில் வர வேண்டும் என அன்பு செல்வங்களே, உங்களுக்காக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த நேரம் உங்களுக்கானது. வாரம் ஒரு முறை வரும் அற்புதமான ஒரு அதிசயமான நேரம். இந்த நேரத்தை தவறவிடாதீர்கள். வந்துவிட்டால் என் அன்பு செல்வகுமார், செல்வகுமார் புத்திரன் வந்திருக்கிறார். வணக்கம் கீர்த்திவாசன். ஜெயசூர்யாவா பேசுறீங்க? அன்பு பேராண்டு ஜெயசூர்யா வந்து விட்டார். வணக்கம் வணக்கம் வணக்கம், வர வேண்டும். நலமாக இருக்கின்றீர்களா ஜெயசூர்யா? நலமாக இருக்கிறேன் செல்லக்குட்டி. நான் நலமாக இருக்கிறேன். கெட்டிக்கார பையன் நீங்கள். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்கள் என்ற செய்தி எங்களுக்கு நல்ல மகிழ்வை தருகின்றது. சாப்பிட்டீங்களா? இல்லை, இனிமேல்தான் சாப்பிட வேண்டுமா? சரி, இன்று உங்களுக்கு தெரியும் தானே, 12 வாரங்கள் தொடர்ந்து நீங்கள் வருவன் வந்தால் உங்களுக்கு பரிசு கிடைக்கும் என்று அறிவித்திருந்தோம். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், நானும் கேள்விப்பட்டேன், நீங்கள் அறிந்து விட்டீர்கள் என்று. நீங்கள் தானே வாரம் வாரம் வருவாச்சும் மிஸ் பண்ணாமல். கட்டி காரன் எங்கே, இன்று உங்களுடைய பங்கு என்ன? எல்லோரும் அவளோடு எதிர்பார்க்கின்றார்கள். எப்பொழுது ஜெயசூர்யா வருவார் என்று எங்கே கொண்டு வாருங்கள். என்ன ஆய்வு, பழைய வேதம் இருக்கின்றதா அல்லது புதிதாக கொண்டு வந்தீர்களா?
1: சென்ற வாரத்தோட பூமி எப்படி உருவாச்சுங்கிறதாச்சு.
0: கெட்டிக்காரன், அடுத்து இந்த வாரம் என்ன கொண்டு வந்தீர்கள்?
1: பூமியில வந்து முதலாக எந்த உயிரினம் வந்து உருவாச்சு அதை பத்தி சொல்றேன்.
0: சிறப்பு, எல்லோரும் அவளோடு கேட்டுக்கொண்டிருக்க, கொண்டு வாருங்கள். கெட்டிக்காரன் கெட்டிக்காரன்
1: 3.5 பில்லியன் வருடத்திற்கு முன்னால் இந்த பூமியில் சிங்கிள் செல் பாக்டீரியா உருவானது. இந்த பாக்டீரியா காலப்போக்கில் சைனோ பாக்டீரியாவாக பரிணாம வளர்ச்சி அடைந்தது. இந்த பாக்டீரியாவே இந்த பாக்டீரியாவோட சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த பாக்டீரியா போட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிற ஒரு சுழற்சி இந்த பாக்டீரியாட்ல இருந்து வந்துச்சு. பூமியில உள்ள சூரியன்ல இருந்து, பூமிக்கு வெளியே இருக்கிற சூரியன்ல இருந்து குளுக்கோஸ் எடுக்கிறது இந்த பாக்டீரியா தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சுன்னே சொல்லலாம். இந்த பாக்டீரியா இந்த சுழற்சியை வந்து தொடர்ச்சி
2: வணக்கம் என் அன்பர்வர்களுக்கு. இப்பொழுது காத்தளிக்கு வருகிறது சிறி சிறி நிகழ்ச்சி. மோண்டியல் தமிழ் வானொலியோடு இணைந்திருப்போம். உங்களோட காத்தளியில் இப்பொழுது இணைந்து கொள்வது பிரியமுடன் தேவிஷ். சிறி சிறி நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கக்கூடிய நகைச்சுவை நிகழ்ச்சிகளை நாங்கள் கேட்டு மகிழலாம்.
3: எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான். முதல்ல தண்ணி குடிங்க. அட இங்கேயும் புளியோதரையா? நம்ம வீட்லயும் புளியோதரைதான். என்ன ஒத்துவ பாத்தீங்களா? சாப்பிடுங்க. ரொம்ப நன்றி. நம்மளுக்கு இந்துங்களா?
4: இல்லைங்க, அசலூர்.
3: கொஞ்சம் பார்த்தா தெரியுது. என்ன வழி வந்தீங்க?
4: சண்டைக்கு ஆடு வாங்கலாம்னு வந்தனுங்க.
3: வந்த வேலை முடிஞ்சதா?
4: ஆ முடிஞ்சதுங்க. இன்னைக்கு காலையில தான் ஆடு ஓட்டிட்டு போகணுங்க.
3: காலை இல்லையா? அது வரைக்கும் இந்த மண்டபத்தை தேவைப்படுங்க.
4: இல்லைங்க, பக்கத்துல ஒரு வீட்டுல தைக்கணுங்க.
3: என்னது?
4: இல்லைங்க, பக்கத்துல ஒரு வீட்டுல
3: காதையே கிளங்க.
4: நம்பி நம்ம கிட்ட சொல்லாங்களா
3: இந்த விஷயம் எல்லாம் சொல்லணும்.
4: அந்த ஊர்ல நமக்கு ஒரு செட்டப் இருக்குதுங்க.
3: ஓ செட்டப்பா, எந்த ஊர்லங்க?
4: தாராபுரம்.
3: தாராபுரமா? தாராபுரத்துல இங்க
4: பெருமாள் கோயில் வீதி இல்லைங்களோ?
3: பெருமாள் கோயில் வீதியா? வீட்டு நம்பரு
4: 22.
3: 22? அந்த பொண்ணு பேர் என்ன?
4: சாவித்திரின்னு ஒரு அம்மனிங்க.
3: எங்க அது கல்யாணம் ஆன பொண்ணா ஆகாத பொண்ணா?
4: அட கல்யாணம் ஆன பொண்ணுதாயா?
3: அப்ப புருஷ?
4: அவன் புருஷ ஒரு வாஜ்பின் வேலைக்கு போறான், அதுவும் இல்லாம அவன் லூஸ்.
3: ஐயா புருஷ வந்துட்டான்.
4: யாருகிட்டையும் சொல்ல மாட்டீங்களா? அவங்க வீட்டுல ஒரு பாய் இருக்குதுங்க. திடீர்னு புருஷ வந்து கதவை தட்டிட்டானா, அந்த பாய்க்குள்ள போய் ஒளிஞ்சுக்கணுங்க. ஆமாங்க, நம்மளை பத்தி இவ்வளவு விவரம் கேக்குறீங்க, உங்களை பத்தி ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க.
3: நம்மளை பத்தி விவரம் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லங்க, நீங்களே போக போக தெரிஞ்சுக்கிறீங்க.
4: சரி, அப்ப நான் போயிட்டு வந்து
3: போயிடும்.

0: பொறாவா மூடிட்டு போற.
1: நாங்க அக்கா தங்கச்சிங்க நாலு பேரு, அத்தனை பேரும் உத்தமிங்க. எங்க நாலு பேத்துக்கும் நாலு பட்டு வாழை தண்டை கொடுங்க. இப்பவே இதே இடத்துல எரிச்சு கட்டுறங்க, எரிச்சு கட்டுறேன்,
2: எரிச்சு கட்டுறது. அப்புறம் கிட்ட அவனங்க
1: யார கேக்குறீங்க?
2: அந்த பாய்கள் ஒழிஞ்சுக்கானே அவனதான்.
0: தலையில கனகாம்பரம், ஜகாம்பரம், சிதம்பரமும் இடுப்புல பீதாம்பரம். உட்காருங்க.
2: உட்கார்ந்துருக்கிட்ட சில பேருக்கு பொய் சொல்றதே வேலையா போச்சு.
0: அவசரத்துக்குன்னு சில பொய் சொல்றதாங்க.
2: அப்படி பொய் சொல்றவன் புழு கொடுத்தானு சாவா?
0: யார சொல்றீங்க?
2: நான் பொதுவா சொல்றேங்க. ஏங்க அப்புறம் தரவர போல போல் இருக்க?
0: யாரு சொன்னது?
2: மூஞ்சி பார்த்தாலே தெரியுதே.
0: ஆகறது அப்படித்தானுங்க இருக்கு. நம்ம டெக்னிக்கே அப்படி போகாத மாதிரியா இருக்கு. தப்புன்னு போயிட்டு வந்துருவேன்.
2: போனீங்களா?
0: போன நேரம் மாணவத்துக்கு நேரத்துல போனீங்களா? மஞ்ச கலர்ல ஒரு ஜாக்கெட் போட்டுக்கிட்டு, அதே கலர்ல ஒரு புடவையை கட்டிட்டு, தலை நிறைய கனகாம்பர பூவை வச்சுட்டு, அந்த கதவை திறந்தா பாருங்க, இருட்டுல பெட்டர் பாஸ் லைட் வச்ச மாதிரி அப்படி ஒரு வெளிச்சங்க.
2: அப்புறம்
0: அப்புறம் என்ன? கோழிதா குழப்பதா பெசஞ்சு ஓட்டுறதுக்குள்ளார அப்புறத்துக்காரன் வந்து கதவை தட்டிட்டான். அப்புறம் நான் ஓடி ஒழிச்சுட்டேன்.
2: இன்னைக்கு
0: கூட பாருங்க, முயல் கறி அடிச்சு வைக்கிறேன்னு
1: சொல்லிருக்க. முயல் கறியா?
2: நான் சந்தேகப்படுறதுக்காக வருத்தப்படாத. வாங்கிட்டு வந்த முயல குழம்பாக்கி